0: அடங்கும். தகுதி பெற்ற அங்கீகரிக்கப்பட்ட ஆசிரியர்கள் பாடங்களை நடத்துவதை உறுதி செய்ய அந்த மாற்றம் வகை செய்கிறது. மாதம் குறைந்தது ஒரு முறை 10க்கும் அதிகமானோருக்கு இஸ்லாமிய சமய பாடங்களை நடத்துவோருக்கு புதிய விதிமுறை பொருந்தும். சமய ஆசிரியர்கள் இஸ்லாமிய கல்வியில் பட்டம் பெற்றிருப்பதும் இனி கட்டாயம். மறதி நோய் உள்ளவர்களும் அவர்களை பராமரிப்போரும் சந்தித்து அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் தங்கள் தேவைகள் குறித்து பேசவும் புதிய நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அத்தகைய நிலையம் திறக்கப்பட்டிருப்பது இதுவே முதல் முறை. அவர்கள் சமூகத்தில் தொடர்ந்து துடிப்பாக செயல்பட்டு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழ நிலையம் உதவுகிறது. தோப்பாயோ சென்ட்ரல் சமூக மன்றத்தில் நிலையம் அமைந்திருக்கிறது. மறதி நோய் குறித்த பொதுமக்களின் கண்ணோட்டத்தை மாற்ற உதவும் 10 வார திட்டமும் அங்கு நடத்தப்படுகிறது. சமூக கல்வி நடவடிக்கைகளுக்கான இடமாகவும் அந்த நிலையம் செயல்படும். லிட்டில் இந்தியா தீபாவளிக்காக ஒளியூட்டப்பட்டிருக்கிறது. பிரதமர் அலுவலக அமைச்சர் இந்திராணி ராஜா ஒளியூட்டை நேற்று அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைத்தார். இவ்வாண்டின் கருப்பொருள் பற்றி கூறுகிறார் லீஷா எனும் லிட்டில் இந்தியா வர்த்தகர்கள் மரபுடைமை சங்க தலைவர் ரகுநாத் சிவா.
1: இந்த ஆண்டோட கருப்பொருள் நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு விஜய தீபாவளி, ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளி. நீங்க பாத்தீங்கன்னா வந்து ஸ்ரீகுண்ட் சாலையை கூறும்போது நம்ம ஆக்ல வந்து நம்ம ராமரும் சீதையும் வச்சிருக்கோம். சோ வந்து ராமர் வந்து ராவணனை வெற்றி கொண்டதுனால ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாடலான்னு ஒரு கருப்பொருள் வச்சிருக்கோம். சோ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து நிறைய கஷ்டங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது உலகத்துல, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. சோ அதெல்லாம் போக்கி நம்ம ஒரு வெற்றிகரமான ஒரு தீபாவளியை கொண்டாட வேண்டும்னு அந்த கருப்பொருளோட நம்ம இந்த தீபாவளியை கொண்டாட போறோம்.
0: தீபாவளியை முன்னிட்டு கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு சிறப்பு நிகழ்ச்சிகளையும் லீஷா ஏற்பாடு செய்துள்ளது. ஜூச்சர் வட்டாரம் நேற்று சாலை போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது. அந்த வட்டாரத்தின் முதல் கார்கள் அற்ற தினம் அனுசரிக்கப்பட்டது. ஆயிரக்கணக்கானோர் ஒன்று திரண்டு அங்கு நடைபெற்ற பல்வேறு நடவடிக்கைகளில் பங்கேற்றனர். கார்கள் அற்ற தினம் குடியிருப்பு பேட்டைக்கு வருவது இதுவே முதல் முறை. வழக்கமாக சிவிக் வட்டாரம், மத்திய வர்த்தக வட்டாரம் ஆகியவற்றிலேயே அது வழக்கமாக இடம்பெறுகிறது. ஜூச்சர்ட் வட்டாரத்தில் மக்கள் தந்த பேராதரவை தொடர்ந்து மற்ற குடியிருப்பு வட்டாரங்களிலும் கால்களற்ற தினம் அறிமுகப்படுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் நடந்ததாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்தும் இளையர்களில் பலரை காவல்துறை தடுத்து வைத்துள்ளது. தேர்தல் துறையின் ஆணையாளர் பதவி விலக வேண்டும் என்று இளம் ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோருகின்றனர். முக்கிய எதிர்க்கட்சிகள் ஆர்ப்பாட்டங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கின்றன. வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகளால் பிரதமர் நரேந்திர மோடியின் பாரதிய ஜனதா கட்சிக்கு தேர்தல் சாதகமாக அமைந்ததாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டுகின்றனர். புதுடெல்லியில் ஆர்ப்பாட்டம் நடத்த அரசாங்கம் ஒதுக்கிய இடமான ஜந்தர் மந்தரில் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த பலத்த காவல்துறை பாதுகாப்பு செய்யப்பட்டிருக்கிறது. வடகொரியா ஏவுகணை சோதனைகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இடைத்தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகள் சோதனை செய்யப்படுவதை தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டதாகவும் அந்நாட்டு அரசாங்க ஊடகமான KCNA தகவல் அளித்தது. கிழக்கு கடலில் 1000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஏவுகணை தாக்கியதாக அது சொல்கிறது. அதிவேக ஆயுத கட்டமைப்பை சோதனை செய்வதும் படையினருக்கு பயிற்சி அளிப்பதும் அந்த பாவனை பயிற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது. ஏமன் தலைநகரில் சவுதி அரேபியா சுமார் 20 முறை தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி குழு கூறுகிறது. தலைநகர் சானாவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் போர் விமானங்கள் ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் அருகில் உள்ள அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலும் தீ பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சவுதி அரேபிய எண்ணெய் ஆலையில் தீ ஏற்பட்டதை இதுவரை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. இந்தோனேசியாவின் சும்பாவா வட்டாரத்தில் ரிக்டர் அளவில் 5.9 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. உயிருடச் சேதம் ஏற்பட்டதாக

இதுவரை தகவல் ஏதுமில்லை. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் 2032 நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிடப்பட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டன. போட்டிகளின் அதிகாரத்துவ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டது. கொக்கட்டூ பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டுக்குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
2: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
1: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
2: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
1: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
2: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
1: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
2: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
1: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 MP, ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: வணக்கம் நேர்களே, மறுபடியும் நான் வந்து ஆங்கர் வில்லேஜ் இங்க இருந்தா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஆங்கர் வில்லேஜ் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்காங் வட்டாரத்துல இருக்கு. இங்க ரெண்டு பேர் வந்து இருக்கிறாங்க, அவன்கிட்ட பேச போறேன். வணக்கம் சார், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் சார், என் பேர் வந்து ரமேஷ்.
0: ரமேஷ், நீங்க எங்க குடியிருக்கீங்க? ரமேஷ்,
1: நான் வந்து கேன்பெரால குடியிருக்கோம்.
0: வழக்கமா சண்டேஸ் நடப்பீங்களா?
1: சண்டே எப்பயாவது ரேரா நடப்போம், பட் இந்த ஈவெண்ட்டுக்காக வந்துருக்கேன்.
0: ரொம்ப நன்றி, மொதல் அதுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். யார் யாருன்னு நீங்க அறிமுகப்படுத்தலாமே? இங்க
1: நான் வந்திருக்கேன், என் மனைவி வந்திருக்காங்க.
0: மனைவி பேர் என்ன? பேரு
2: வினோதா.
0: வினோதா, வினோதா ஃப்ரெண்டோட மகளா?
2: முடிஞ்சதுக்கு
0: அப்புறம் உங்களுக்கு நிச்சயமா ரொம்ப ரிஃப்ரெஷா ஃபீல் பண்ணுவீங்க. பரிசு பொருட்கள் இருக்கு, அப்புறம் பழைய பல கூடாரங்கள் அமைச்சிருக்காங்க. எவ்ரிபடி நோஸ் போவீங்க தானே?
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: ரைட், அங்க குடி பேக் இருக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ரொம்ப நன்றி கலந்து கொண்டதுக்கு.
2: நன்றி நன்றி.
0: ஓகே, ஆக நீங்களும் வந்து கலந்து கொண்டு இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, உங்களுக்காக மீடியா காப் இது போன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்துகிட்டே இருக்குங்க.
3: ஆமாங்க, தொடர்ந்து உங்களுக்காக இன்னும் பல தகவல்களை ரஃபி வழங்க இருக்காரு. 9 மணிக்கு மேல லீசா அவரை அழைச்சு கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணலாம். சரி, இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஒரு காட்சி இடம்பெற காத்துட்டு இருக்கு. அந்த காட்சி தொடர்பான ஒரு கேள்வி இருக்கு. சரியா, யாரெல்லாம் வந்து சினிமா விசிறிகளோ தமிழ் சினிமான்னு நல்லா தெரியுமோ அப்படின்னா உங்களுக்கான சவால் இந்த கொஞ்ச நேரத்துல. அதற்கு முன்பாக கார்த்திக் ராஜாடு விசிறிகளே வானொலி கிட்ட வாங்க. இது வாரியர்தே ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் பிரபலா.

0: காலகட்டத்தில இருந்து இரண்டு பாடல்களை ஒன்று மின்னொன்றாக நாம கேட்டு மகிழ்ந்தோம். பாடல்கள் முடிவடைந்த நேரம் 8:24. காதலா காதலா படத்தில இருந்து நாம் இருவர் நமக்கு இருவர் படத்தில இருந்து பாடல்கள் ஒலித்தது. 80கள் பாடல்கள் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் மென்மையான இரண்டு பாடல்கள் காத்திருக்கு. எப்படி காற்றுக்கு நிவேலி படத்துல இருந்த அந்த பாடலோடு மென்மையான ஜில்லுனு இரண்டு பாடல்களை எடுத்து வச்சிருக்கோங்க. அந்த பாடல்களை கேட்கறதுக்கு முன்னால வாங்க மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கலாமா?
1: சீனா சீனா சீனா சீனா
0: படத்துல இருந்து ஒரு பகுதி ஒலியேற்றுவே, ஒரு காட்சி ஒலியேற்றுவே, அதன் தொடர்புல ஒரு கேள்வி காத்துட்டே இருக்கு. சரியா, இந்த காட்சி கேளுங்களேன்.
2: வீட்டுக்கு
1: ரவாதான்
0: அவருக்கு பதிலாக தொடக்கத்துல இன்னொரு கதாநாயகன் தான் இந்த படத்துல கதாநாயகனா நடிக்க வேண்டியது. ஆனா அதுக்கப்புறம் வந்து மாற்றங்கள் ஏற்பட குறிப்பிட்ட இவர் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. யாரு இந்த கதாநாயகனுக்கு பதிலாக நடிக்க வேண்டிய அந்த மற்றொரு கதாநாயகன்? கடைசி நேரத்துல பேர் மாறி போச்சு.
3: என்ன சொல்ற?

0: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
1: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
0: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
1: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீரேக் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekup.com.sg. உங்க mirekup.sg/readysetgrow.
2: குறுஞ்செய்தியா?
3: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுற.
2: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
3: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
2: ஓ, அது என்ன?
3: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
2: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லன்னு தெரியுது.
3: ஆமா, மத்திய கழக நிலவரம் அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின்படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
2: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
4: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.

0: உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
1: இன்றைக்கு ஒரு காட்சி ஒலிபரப்பு, அதன் தொடர்பில் ஒரு கேள்வியும் கேட்டிருந்தேன். இந்த காட்சி என்ன படம் சொல்ல மாட்டேன், ஆனா நம்ம நேர்களை கண்டுபிடிக்கணும். அதுல வந்து இருக்கக்கூடிய கதாநாயகன் தொடக்கத்துல இன்னொருத்தர் தான் ஒப்பந்தமாக இருந்தாரு, அதன் பிறகு கதாநாயகன் மாறிட்டாரு. யார் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது நேர்கள் பலர் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு லீசா குரல் பதிவுகளை கேட்கலாமா? ராஜன் குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்காரு. அவர் மனசுல இருக்கிறது யாரு?
2: நினைக்கிறேன் அந்த படத்துல நடிக்க முடியாது தனுஷ்.
1: ஆஹா,
3: வாய்ப்பேன்
4: காதல கடுக்க கலஞ்ச முடியோட சுத்துறான். ஏதாவது இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டி பண்ணி மாட்டினா கண்டிப்பா வீட்டுக்கு அமிச்சிருவோம், பாத்துக்கங்க.
5: இதா கவு அம்சா.
6: அப்பா தெரியுமா பண்ணிட்டான்,
5: எந்த தெரியுமா பண்ணிட்டான், நான் வெல்ல மல்ல கப்பட்டு டிக்க வச்சோம் இப்படி விளாண்டுக்க என்ன அப்பா திங்க ஒப்பா சொல்லு எந்த பெருமடா.
6: நான் திங்க டிஃபா
5: அதுவும் என் கஷ்டம். நீ வா மூடுக எந்த மூஞ்சி லிக்கானா.
6: அப்பா
5: இன்னைக்கு வீட்டுக்கு திரவாதா.
6: அப்பா
5: உனக்கு இருக்கான்
1: அருணாச்சலம், கவிதா, வெற்றி, டாவுத், சங்கர், விக்னேஷ், அவரோட ராஜா, செந்தமிழ் செல்வன், செல்வம், காஜா மொய்தீன், அவங்களோட புஷ்பா என பலர் சரியான பதில சொல்லி அசத்தியும் இருக்காங்க. அனைவருக்கும் வாழ்த்துகள், வாழ்த்துகள், வாழ்த்துகள். வாவ், சரி, யார் சரியான பதில சொல்லிருக்காங்க அப்படின்னு பாத்துலாமே குரல் பதிவு அனுப்பிச்சிருக்காங்க பாருங்க. சரியான பதில் நான் சொல்றது பதிலா நம்முடைய வெற்றி சொல்றாரு கேளுங்க.
7: இனிய காலை வணக்கம் விமலா.
1: வணக்கம்.
7: இந்த படம் வந்து டான் சிவகார்த்திகேயன் நடிச்சது. இந்த படத்துக்கு சிவகார்த்திகேயனுக்கு முன்னாடி வந்து கமிட் ஆனது வந்து உதயநிதி ஸ்டாலின். நன்றி, வணக்கம்
1: என்பது சரியான பதில். உதயநிதி ஸ்டாலின் தான் தொடக்கத்துல அந்த திரைப்படத்துல நடிக்க வேண்டி இருந்தது. ஆமாங்க, இப்ப நினைச்சு பாருங்க காட்சி எப்படி அமைஞ்சிருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா இருக்கலாம் இல்லையா?
8: என்ன சொல்றேன்.
1: ஆமாங்க, உதயநிதி ஸ்டாலின் அடிக்க வேண்டியது, அதன் பிறகு நம்ம சிவகார்த்திகேயன் ஒப்பந்தமாக இருந்தாரு. டான் படத்துல இருந்து அந்த காட்சி கேட்டோ. சரியான பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும் நன்றி.

0: ஒவ்வொலி ஒன்பது ஆறு எட்டை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பது ஆறு எட்டின் ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி ஒன்பது ஆறு எட்டு,
1: கேட்டாலே பரவசம். 9

இளமங்கையின் தங்க முகம், ஒரு குங்கும சங்கமலம்.

இது உங்க ஒலி ஒரு

0: ஒரே தேர்வா இருக்கட்டும், கேட்டாலே பரவசம்.
1: நடந்துட்டு
2: நடவடிக்கைகள் முயற்சிகள் ரொம்ப உதவி செய்து
1: நடக்க முடியாது.
2: நிச்சயமாக இந்த பயணம், இந்த நடைப்பயிற்சி நல்லபடி அமைய ஒலி நேயர்கள் சாரவாகிகளுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
2: அலை கடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிகப் பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
3: வணக்கம்.
4: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
5: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
4: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
6: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோம்மா.
5: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
4: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு, மனசுல இருக்கிறதெல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
6: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
5: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
4: ரஃபி
5: நவீன் வழங்கும்
7: இரவினில்லாட்டம் இணையில்ல கொண்டாட்டம். இரவினில்லாட்டம் இணையில்ல கொண்டாட்டம்.
5: மறக்காம கேளுங்க, இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: மேல செய்திகளுக்கு பிறகு டிக்டாக் லைவ்ல நாம இணைய இருக்கின்றோம். வானொலியாகவும் டிக்டாக் லைவ் வழியாகவும் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நாம கேட்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கிறோம். நீங்களும் விரும்பி கேட்கலாம். இது 10 மணிக்கு மேல, 10 to 12 மணி வரைக்கும். இப்ப நம்ம நேர்களுக்காக ஒரு ஆராய்ச்சி முடிவு எடுத்து வச்சிருக்கீங்க. உங்க துணை கோபமாக இருக்கும் போது, யாரு உங்க துணை கோபமா இருக்கும் போது அவரை சமாதானப்படுத்துவது யார் அப்படின்னு ஒரு கேள்வியை படிச்சு, மொத்தம் 4 பிரிவுகளை சொல்றாங்க. இதுல நீங்க எந்த ரகம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. முதலாவது ஒரு விஷயம், நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு சில தரப்பினரும், அவர் தான் முதல்ல வந்து பேசணும் அப்படின்னு ரெண்டாவது பிரிவினரும், ரெண்டு பேருமே கோவா இருந்துருவோம் அப்படின்னு மூன்றாவது பிரிவினரும், அடுத்ததாக கொஞ்ச நேரம் ஓடி போய் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு சிலர் சொல்லிருக்காங்க. நீங்க எந்த ரகம்? குரல் பதிவு அனுப்புவீங்க 9 6 7 8 8 9 6 8, கொஞ்சம் ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுட்டு பேச அனுப்பணும், சரியா? யாரும் அடிச்சுட்டு பேசுற மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. மீண்டும் சொல்றேன், உங்க துணை கோபமா இருக்கும் போது அவரை சமாதானப்படுத்துவது யாரு? முதல்ல நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துற அப்படின்னு சொல்வீங்களா, அல்லது அவர் தான் முதல்ல வந்து பேசுவாங்க அப்படின்னு சொல்வீங்களா, அல்லது ரெண்டு பேருமே ரொம்ப நேரம் கோபமா இருப்பாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அல்லது அந்த இடத்தோட்டே ஓடி போயிருவாங்க அப்படின்னு சொல்றீங்களா? நீங்க எந்த ரகம் எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க, அதுக்கப்புறமா ஆய்வு முடிவை சொல்றேன், சரிங்களா? 9 6 7 8 8 9 6 8 என்று எனக்கு விமலா எனக்கு குரல் பதிவு அனுப்பி வச்சிருக்கீங்களா, உங்களை பத்தி நான் அப்புறமா சொல்வேனா.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்து வரும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
1: 20th ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது ஜாக் சலாம் இந்தியா. ஜாக் சலாம் இந்தியா 300 மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 10 தீபாவளி விற்பனை. தீபாவளி விற்பனை, குடும்பத்தோட வாங்க, அனுமதி இலவசம்.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்கும பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் பேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
1: ஆமா, அதன் மூலம் நான் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
2: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
1: போன? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிறேன். விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
2: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
1: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
2: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723, 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: சில தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொஞ்ச நேரத்துல பேச முடியாம போயிருச்சு, கையெல்லாம் கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனா மீண்டும் வழக்கு நிலைக்கு திரும்பியாச்சு. ஆக இன்றைக்கு ஒரு செய்தி உங்களுக்காகவே காத்திருக்கு. அண்மையில நான் படிச்ச ஒரு ஆய்வு முடிவு தான் இன்றைக்கு நம்ம நேர்களோட பகிர்ந்து கொள்ள அப்படின்னு ஆசைப்பட்டு வந்திருக்கும் செய்தி. அதாவது, உங்கள் துணை கோபமாக இருக்கும்போது அவரை சமாதானப்படுத்துறது யார் அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுல நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு இங்க ராஜ், தீபா, கனிகாலா சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அவர் தான் முதல்ல வந்து பேசணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இங்க தியாகா, ராஜு மற்றும் செல்வம். மூன்றாவதாக ரெண்டு பேருமே கொஞ்ச நேரம் கோமா தான் இருப்போங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. பெரும்பாலானோர் அப்படிதான் சொல்லிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டு நான் போயிருவேன் அப்படின்னு எக்கச்சக்கமா ரெண்டீர்கள் சொல்லிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போயிருவாங்க. ஆமா, அதுக்கப்புறம் தான் வந்து அதை பத்தி பேசுவேன் அப்படின்லாம் சொல்லிருக்காங்க. நந்தினியுடைய குரல் பதிவு கேட்கலாம். நந்தினி வணக்கம்.
4: விமலா பேசுறேன். ஓகே, என் வீட்டுல வந்து சண்டை வந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் பேசிக்க மாட்டோம். அப்புறம் வந்து இவரும் கால் பண்ணி பேச மாட்டாரு, சாரி சொல்ல மாட்டாங்க, ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. அப்புறம் நானே போன் அடிச்சு பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அப்புறம் சாரி சொல்லுவேன். உடனே சாரி சொல்ல மாட்டேன். தேங்க்யூ விமலா.
1: எல்லா வீட்லயும் அது கொஞ்சம் இருக்கிறது, கொஞ்சம் நேரம் இருக்கும் இல்லையா? கோபமா இருக்கும் போது பேச முடியாது. நமக்குன்னு ஒரு இடம் தேவைப்படும், ஒரு ஸ்பேஸ் அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் இல்லையா? அந்த ஒரு ஓய்வு கிடைச்சதுன்னா, அந்த ஒரு இடம் கிடைச்சதுன்னா நம்ம கொஞ்சம் சமாதானம் ஆயிட்டு அதுக்கப்புறம் பேசுவோம். இப்படியா பலர் இருக்காங்க. நீங்க எந்த ரகம் அப்படின்னு கேட்டிருந்த பொழுது வந்திருக்கும் பதில்கள், இந்த ஆய்வு முடிவு என்ன சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 45 விழுக்காட்டினர் நான் தான் முதல்ல சமாதானப்படுத்துவேன் அப்படின்னு ஆய்வு முடிவு சொல்லுது. அதுவே 30 விழுக்காட்டினர் அவர் தான் முதல்ல வந்து பேசணும், அதுக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு 30 விழுக்காட்டினர் சொல்றாங்க. 15 விழுக்காட்டினர் நாங்க ரெண்டு பேருமே கோபமா தாங்க இருப்போம், அதுக்கப்புறம் யார் வந்து போது பேசுறா அப்படின்னு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதுவே 10 விழுக்காட்டினர் அந்த இடத்த விட்டே ஓடிடுவேன், அதுக்கப்புறம் தான் வந்து பேசுவேன் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. வாவ், ரொம்ப வித்தியாசமா அமைஞ்சிருக்கு. நினைச்சு நிறைய பேர் ஓடி போயிருவாங்கன்னு. அந்த 10 விழுக்காட்டினர் தான் இந்த ஆய்வு முடிவு படி என்ன சொல்றாங்கன்னா, பிரச்சனை தீர்ந்ததுக்கு அப்புறமா வந்து பேசுவேன் அல்லது கொஞ்ச நேரம் அந்த இடத்த விட்டே போயிருவேன் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. இதுல இருந்து சில விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம், நாமே நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன சொல்றாங்கன்னா, காதல்ல யாரு ஜெயிக்கிறாங்க அப்படின்றது முக்கியம் இல்ல, முதல்ல யாரு சரி, இப்படி முதல்ல யாரு சரி விடு அப்படின்னு சொல்றாங்களோ அதுதான் முக்கியமா அமைஞ்சிருக்கு. ஆமாங்க, அதனால கோபம் வரும்பொழுது பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல பழகிட்டா ரொம்ப நேரம் கோபத்துல இருக்க வேணாம், வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை பொழுதோ ஒவ்வொன்னு போகும் இல்லையா? இந்த விஷயத்த மனசுல வைத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய நாள் ஒவ்வொரு நாளும் சந்தோஷமா அமைய எங்களது வாழ்த்துக்கள். இது ஒலியில் உல்லாசம், ஞானங்கள். விமலா, கோபத்துல இருக்கீங்களா? இந்த பாடல கேளுங்க, கோவலம் பஞ்சா பறந்துரும்.

0: காதுல பூ வச்சிருப்பா, அவகிட்ட போய் சொல்லு.
1: சிந்து தடி சிந்து தடி முத்து மழை பூவு,
0: என் கவியரசர் கம்பா,
1: உன் பொன்னுடம்பில் ஈரம் பட வந்துவிடும் நோவு.
0: ஆடு நனைதே.

0: முடியாது, போய் தொலைறியா. ஐயோ,
1: என் பொன்மணிக்கு கோபம் வந்த மின்னும் தனி பூவு.
0: அதே பழைய பல்லவிய திருப்பி சொல்லாத, போயா.

0: பாட்டியா, அவன் டியூனை தான் திருடுறானா, நீ பாட்டையே திருடுற.
1: பாட்டில் சொன்னால் கவி என்கிறாய் கண்மணி.
0: அடப்பாவி, பாரதியார் பாட்டையா பொய்யுங்கிறியா?
1: உன்னில் ஆசை வைத்து நான் ஓர் பொய்யை சொன்னால் சீரிடும் சந்திரனாகி போகிறாய்.
0: எஸ், உனக்காக மையம் கொண்ட இந்த புயல் இப்ப கரையை கடந்துருச்சு.
1: பாட்டில் சொல்வேன் ஏற்றுக்கொள்வாய் கண்மணி.
0: நீ பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்தவன், உன்கிட்ட ஏதியா மெய்யே?
1: தேனை போன்ற காதல் வெம்பாகுமா?
0: காதல்

வணக்கம். காலை மணி 10. மீடியா காப்பொலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் நிறைவை நாடுகின்றன. சிங்கப்பூர் 21வது இடத்தில் வந்துள்ளது. 18 பதக்கங்களை சிங்கப்பூர் விளையாட்டாளர்கள் வென்றனர். 2 தங்கம், 9 வெள்ளி, 7 வெண்கலம். போட்டிகளில் சீனா 341 பதக்கங்களுடன் முதலிடத்தில் வந்தது. போட்டிகளை ஏற்று நடத்தும் ஜப்பான் 2வது இடத்தில், தென்கொரியா 3வது நிலை. செங்காங் வெஸ்ட் எல்ஆர்டி கட்டமைப்பின் ஒரு பகுதி இன்று அதன் சேவையை மீண்டும் தொடங்குகிறது. செங்லிம் நிலையத்துக்கும் செங்காங் எல்ஆர்டி நிலையத்துக்கும் இடையே சேவைகள் வழக்க நிலைக்கு திரும்புகின்றன. மேம்பாட்டு பணிக்காக ஏப்ரல் மாதத்தில் நிறுத்தப்பட்ட சேவை திட்டமிட்டதற்கு 2 வாரத்துக்கு முன்பே மீண்டும் தொடங்கும்.

சொல்கிறது. அத்தகைய ஊடுருவல் நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய போதைப் பொருள் கடத்தலையும் விசாரிக்கும்படி இந்தியா பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டது. ஆனால் இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுக்கிறது. ஆயுதம் ஏதுமின்றி சென்ற இரு பாகிஸ்தானிய பொதுமக்களில் இருவரை இந்திய படைகள் கொன்றதாக அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி இரண்டாவது நாளாக போராட்டங்கள் தொடர்கின்றன. அதில் பங்கேற்ற இளைஞர்கள் பலரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. 100க்கும் அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அது குறித்து காவல்துறை கருத்துரைக்கவில்லை. ஆனால் போராட்டம் நடந்த அரசாங்கம் ஒதுக்கியுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் அனுமதி இல்லாமல் கூடுவதற்கு தடை இருப்பதாக அது எச்சரித்தது. எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் காவல்துறை கூறியது. அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டு காவல்துறை தடுப்புகளும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. ஸ்பெயினில் வீட்டு வாடகை சலுகைகள் மறுக்கப்பட்டதை எதிர்த்து நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள் வெடித்திருக்கின்றன. 500,000 பேர் பேரணிகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறப்படுகிறது. வாடகை வீட்டில் தங்குவோருக்கான சலுகைகளை தருவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மறுத்ததைத் தொடர்ந்து ஆர்ப்பாட்டம் தொடங்கியது. ஒரு வாரத்துக்கும் மேலாக ஆர்ப்பாட்டங்கள் நீடிக்கின்றன. ஏமன் தலைநகரில் சவுதி அரேபியா சுமார் 20 தாக்குதல்களை நடத்தியிருப்பதாக ஹவுதி கிளர்ச்சி குழு கூறுகிறது. தலைநகர் சானாவில் பலத்த வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாகவும் போர் விமானங்கள் ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் சவுதி அரேபிய தலைநகர் ரியாத் அருகில் உள்ள அரம்கோ நிறுவனத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையிலும் தீ பற்றியிருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் சவுதி அரேபியா எண்ணெய் ஆலையில் தீ ஏற்பட்டதை இதுவரை அதிகாரிகள் உறுதிப்படுத்தவில்லை. வடகொரியா ஏவுகணை சோதனைகளை செய்திருப்பதாக தெரிவித்துள்ளது. இடைத்தொலைவு பாயக்கூடிய ஏவுகணைகள் சோதனை செய்யப்படுவதை தலைவர் கிம் ஜாங் உன் பார்வையிட்டதாகவும் அந்நாட்டு அரசாங்க ஊடகமான KCNA தகவல் அளித்தது. கிழக்கு கடலில் 1,000 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை ஏவுகணை தாக்கியதாக அது சொல்கிறது. அதிவேக ஆயுத கட்டமைப்பை சோதனை செய்வதும் படையினருக்கு பயிற்சி அளிப்பதும் அந்த பாவனை பயிற்சியின் நோக்கம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்தோனேசியாவின் சும்பாவா வட்டாரத்தில் ரிக்டர் அளவில் 5.9 பதிவான நிலநடுக்கம் உலுக்கியிருக்கிறது. உயிருடச் சேதம் ஏற்பட்டதாக தகவல் ஏதுமில்லை. மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்தாலும் கத்தார் அபுதாபி Formula 1 கார் பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கத்தார் போட்டி அடுத்த மாதம் 29ஆம் தேதியும் அபுதாபி போட்டி December 6ஆம் தேதியும் நடைபெறும் என்பது உறுதிப்படுத்தப்பட்டது. ஈரானுடனான போர் காரணமாக பஹ்ரைனிலும் சவுதி அரேபியாவிலும் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டன. பஹ்ரைன் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது. இந்த வார இறுதியில் மலேசியாவின் செபாங் பந்தய தளத்தில் போட்டி நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பென் நகரில் 2032ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டன. போட்டிகளின் அதிகாரத்துவ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டது. கொக்கட்டூ பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டு குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. அடுத்து UEFA நேஷன்ஸ் லீக் கார்பந்து. குரோயேஷியாவை சந்தித்த ஆட்டத்தில் இங்கிலாந்து 7-0 எனும் கோல் கணக்கில் அபார வெற்றி பெற்றது. செச்சியா அணியுடன் மோதிய ஆட்டத்தில் ஸ்பெயின் 3-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. பல்கேரியாவுடனான ஆட்டத்தில் ஐஸ்லாந்து 3-0 என்று வெற்றி கண்டது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

பத்து மணி செய்திகளுக்கு பிறகு தொடர்ந்து இடம்பெறுகின்றது ஒலியில் உல்லாசம். 10 மணி தொடக்கம் 12 மணி வரை பழம்பாடல் விசிறிகளுக்கான நேரம் இது. அக்டோபர் முதல் தேதி நம்முடைய சிவாலயர் சிவாஜி கணேசனுடைய பிறந்த தினமாக அமைஞ்சிருந்தது. அதனை முன்னிட்டு இன்றைக்கு 2 மணி நேரம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் மட்டும் இல்லாம அவரையும் நாம கொண்டாட இருக்கின்றோம். இந்த சிறப்பான தொகுப்புல நம்மோடு இணைய இருக்கிறார் முன்னாள் வானொலி படைப்பாளர் திரு ஜெய ராஜதாஸ். சிவாஜி கணேசன் அவர்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்காரு. அதனால தொடர்ந்து வானொலி பக்கமா இணைஞ்சிருங்க.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள். 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள். தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலி 9.

0: தொடர்ந்து இணைந்திருங்க. ஒலி 9:08 கேட்டாலே பரவசம்.
1: ஒலியில் உல்லாச தொகுப்போடு நாம இணைஞ்சிருக்கின்றோம். நேர்களை சென்னது போலவே சிவாஜி கணேசன் அவர்களை நாம கொண்டாட இருக்கின்றோம். அடுத்த 2 மணி நேரத்திற்கு இப்ப காலை 11:00 வரைக்கும் உங்களுக்காக ஒரு தொகுப்பாக பாடல்களை ஒலியேற்றவும் காத்திருக்கின்றோம். நம்ம நேர்களுக்காகவே இன்றைக்கு இடம்பெற காத்துட்டே இருக்க, நம்ம நேர்களுக்காகவே இன்றைக்கு நம்முடைய சிவாஜி கணேசன் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் பலவற்றை நம்மோடு பகிர்ந்து கொள்ளவும் இருக்கின்றார் நம்முடைய ஜெய ராஜதாசர். அவர் சந்திக்கலாம் வாங்க. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம் விமலா, நான் இங்க ஜெயராஜதாஸ் பேசுறேன். நம்ம பேசினபடி ஒரு 2 பாடல்களை நான் வந்து சொல்றேன், நீங்க பாருங்க. சிவாஜி கணேசன் நடித்த பாடல்கள் இருந்து அது ஒலிபரப்புக்கு ஏற்றதாக இருந்தா நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, இல்லைன்னா பரவாயில்ல. தொடங்குறேன். தமிழ் திரைப்பட உலகில் அண்ணன் தங்கை பாசத்தை திரையில் உணர்வு பூர்வமாக சித்தரிப்பதில் பாசமலர் படத்துக்கு நிகர் பாசமலர் தான் என்பது என்னுடைய கருத்து. அதுவும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் சாவித்திரி அம்மாவும் போட்டி போட்டு நடிச்சிருக்கிறாங்கன்னு உறுதியா சொல்லலாம். இன்றளவும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆகட்டும், நடிகர் நடிகர்கள் ஆகட்டும், அண்ணன் தங்கை பாகத்தை எடுத்து நடித்தார்கள் என்றால் அவர்களுக்கு முன் உதாரணமாக இருப்பது பாசமலர் தான். 1961 வெளியான பாசமலர் திரைப்படத்தை நாம் பெரும்பாலோர் பார்த்திருப்போம். அதுல முக்கிய காட்சிகள் பல இருந்தாலும் பார்ப்பவர் கண்ணில் கண்ணீரை வரவழைக்க கூடிய காட்சி கடைசி காட்சி தான் என்பது என்னுடைய கருத்து. புகழ்பெற்ற இறுதி காட்சி, அந்த காட்சி நாம் எல்லாம் இப்போது பார்க்கிறோமே பாசமலர் படத்தில் வருது இல்லையா, அந்த இறக்கிற காட்சி அண்ணனும் தங்கையும். அது முதல்ல வந்து பீம்சிங் வந்து அந்த கருத்தாக்கத்தில் அந்த படத்தை தயாரிக்கவில்லை, அவருடைய எண்ணம் அது அல்ல. எப்படி என்றால் தங்கையை தன் மகளை போல வளர்த்தவர் அப்படிப்பட்ட அண்ணனின் நிலைமையை கண்டு தங்கை முதலில் உயிரிழக்கின்றார். அதை கண்ணால் பார்க்க முடியாத அண்ணன் உடன் இறக்கின்றார். இதுதான் காட்சி, ஆரம்பத்தில் வைத்த காட்சி. இவையெல்லாம் தயாராகி சிவாஜி கணேசனிடம் அந்த காட்சியை போய் சொல்றாங்க. சிவாஜி கணேசன் இயக்குனர் பீம்சிங்கை பார்த்து ஒரு மாற்றத்தை முன்வைக்கின்றார். என்னது? பார்வை இழந்த நிலையிலும் பசியாலும் உடல் சோர்வாலும் துன்புற்று தங்கையை சந்திக்க பெரும் முயற்சி மேற்கொண்ட அண்ணனின் உடல் ஏற்கனவே மிகவும் நலிந்திருக்கிறது. எனவே இறுதி வசனங்களை பேசிய பிறகு அண்ணன் முதலில் தங்கையின் மடியில் உயிரிழப்பதே பாத்திரத்தின் நிலைக்கு பொருத்தமாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார். தன்னை உயிரினும் மேலாக நேசித்த அண்ணன் தனது கண்முன்னே உயிரிழப்பதை காணும் தங்கைக்கு ஏற்படும் பேரதிர்ச்சியும் துயரமும் அவளும் உடனடியாக உயிரிழக்கும் முடிவை மேலும் உணர்ச்சி பூர்வமாக்கும் என்பது அவருடைய விளக்கம். இந்த ஆலோசனையை கேட்டவுடனே பீம்சிங் வந்து மிகவும் ஆச்சரியப்படுகின்றார். ஆமாம், உண்மைதான். அதாவது இறப்பின் வரிசையை அவர் மாற்ற துணிகிறார். முதலில் அண்ணன் ராஜசேகரன் அதாவது சிவாஜி கணேசன் உயிரிழக்கின்றார். அவரை இழந்த துயரத்தில் தங்கை ராதா சாவித்திரி உயிரிழக்கின்றார். பின்னால் சிவாஜி ஒரு காட்சியில் நடிப்பதோடு பாத்திரத்தின் உடல்நிலை, மனநிலை, உறவின் ஆழம் ஆகியவற்றையும் சிந்தித்து காட்சியின் உணர்ச்சி தாக்கத்தை மேம்படுத்துவதில் அக்கறை கொண்டிருக்கின்றார் என்பது இந்த காட்சியிலிருந்து நாம தெரிந்து கொள்றோம். இது நல்ல எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வு சிவாஜி தனது நடிப்பில் மட்டுமல்லாமல் ஒரு காட்சி எவ்வாறு அமைந்தால் பாத்திரங்களின் உணர்வுகளும் உறவின் ஆழமும் பார்வையாளர்களை சென்றடையும் என்பதில் அக்கறை கொண்டிருந்ததை உணர்த்துகின்றது. காட்சியின் முழுமையை சிந்தித்த அவரது கலைப்பார்வை பாசமலர் இறுதி காட்சியின் உருக்கத்தை மேலும் வலுப்படுத்தியது என்று உறுதியாக சொல்லலாம்.

0: பாசமில் திரைக்காயிடம் பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம். அண்ணன் தங்கை அப்படின்ற அந்த அன்பின் அடையாளமாக இன்றைக்கு பாடக்கூடிய பேசக்கூடிய முணுமுழுக்கக்கூடிய பாடல்கள்ல இந்த பாடல் தான் முதன்மையா இருக்கும் பட்டியல்ல. சிவாஜி கணேசன் அவர்களை நாம இன்றைக்கு கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். சிவாஜி கணேசன் என்பவர் தான் மட்டும் இல்ல, தன் கூட நடிக்கக்கூடிய சக நடிகரும் மிளறினோ அப்படின்ற மனப்பான்மை கொண்டவர். தன்னோட நடிப்பவர்களுக்கும் அங்கீகாரம் கிடைக்கணும் என்பதற்கான இடத்தையும் வழங்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு மனம் பக்குவம் எத்தனை பேருக்கு வரும்? இதை பற்றி தொடர்ந்து பகிர்ந்து கொள்றாரு, கொண்டாடுறாரு சிவாஜி கணேசன் அவர்களை நம்முடைய ஜெயராஜதாஸ்.
1: சில பாடல்களை கேட்கும் போது இசையோடு சேர்ந்து ஒரு முகமும் நம் மனதில் தோன்றும். அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் திருவிளையாடல் படத்தில் இடம்பெற்ற பாட்டும் நானே பாவமும் நானே. பாடலை கேட்டதும் சிவாஜி கணேசனுடைய அந்த கம்பீரமான தோற்றம் நம்ம நினைவுக்கு வரும் இல்லையா? குரல் கொடுத்தவர் டி எம் சௌந்தரராஜன் ஆனாலும் திரையில் அந்த குரலுக்கு உருவமும் உணர்வும் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் தான். அந்த காட்சியை சற்றே மனக்கண்ணில் நாம் கொண்டு வந்து பார்ப்போமே. புருவத்தில் ஓர் அசைவு, விழிகளில் ஓர் ஒளி, தலையில் ஒரு சாய்வு, இதழ்களில் அளவான புன்னகை, இவை அனைத்தும் இசையோடு அவ்வளவு இயல்பா இணைஞ்சிருக்கும். சங்கதிகள் வரும்போது அவருடைய வாயசவையும் முக பாவனைகளையும் பார்த்தால் சிவாஜியே நம் முன்னால் அமர்ந்து பாடுகிறாரோ என்று தோன்றும். அதோடு வீணை வாசிப்பவராகவும் மிருதங்கம் இசைப்பவராகவும் புல்லாங்குழல் வாசிப்பவராகவும் தோன்றுவார் சிவாஜி கணேசன். ஒவ்வொரு கருவிக்கும் ஏற்ற கையசைவு, உடல் அமைப்பு, அந்த காட்சியின் ஒவ்வொரு தோற்றத்திலும் ஒரு தனி கவனம் செலுத்தியிருப்பார். இசையை காதுகளால் கேட்கிறோம், ஆனா சிவாஜியின் நடிப்பால் அதை கண்களால் பார்க்கின்றோம் என்று சொன்னால் அது மிகையாகாது. திருவிளையாடல் என்று சொல்லும் போது இன்னொரு முகமும் நமக்கு நினைவு வரும், தருமி, நம்ம நாகேஷ். சிவாஜியின் கம்பீரமும் நாகேஷின் நகைச்சுவையும் சந்திக்கும் அந்த காட்சிகளை எத்தனை முறை பார்த்தாலும் ரசிக்கலாம். வசனத்தை சொல்லும் வேகம், பதில் வரும் நேரம், இடையில் விடும் சிறிய மௌனம், எல்லாமே அந்த காட்சியில சுவையை கூட்டும். பேச்சு தமிழ், எழுத்து தமிழ், இது இரண்டையும் கலந்த ஒரு காட்சி அது. இருவரும் நடந்து கொண்டே உரையாடும் காட்சியை அந்த ஓட்டம் குறையாமல் ஒரே தொடர்ச்சியான ஷாட்டில் நடித்ததாக சிவாஜி கணேசன் தனது சுய சரிதையில் நினைவு கூறுகின்றார். இங்கேதான் சிவாஜியினுடைய இன்னொரு சிறப்பையும் நாம் அறிகின்றோம். நாகேஷின் நடிப்பை பார்த்து பாராட்டிய சிவாஜி அவருடைய காட்சிகளை வெட்டாமல் அப்படியே வைத்துக் கொள்ளுமாறு இயக்குனர் ஏ பி நாகராஜனிடம் கேட்டுக்கொண்டாராம். இது பல பதிவுகளில் நான் பார்த்துகின்றேன். ஒரு சக கலைஞரின் திறமையை மனமுவந்து ரசிப்பது, அந்த திறமை முழுமையாக நேயர்களை சென்றடைய வேண்டும் என்று விரும்புவது எவ்வளவு அழகான கலைப்பண்பு. சிவாஜிக்கு நிகர் சிவாஜி தான். தன் நடிப்பின் மீது கொண்ட அக்கறையை உடன் நடிப்பவரின் பங்களிப்பிலும் காட்டியவர் சிவாஜி கணேசன். ஒரு காட்சி சிறக்கும் போது அதில் பங்கேற்கும் அனைவரின் திறமையும் ஒளிர வேண்டும் என்று எண்ணியவர். நடிப்பின் நுட்பமும் சக கலைஞரை மதிக்கும் பெருந்தன்மையும் இணைந்த அந்த கலைஞனை இன்று நன்றியுடன் நாம் நினைவு கூறுகின்றோம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்காக நம் அன்பின் காணிக்கையாக இந்த திருவிளையாடல் பாடலை கேட்போமே. பாட்டும் நானே, பாவமும் நானே. பாட்டும் அவரே, பாவமும் அவர்தான்.

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: நடிகருக்கு எந்த பாத்திரம் பிடிக்கும், கதாநாயகன் பாத்திரமா, அதிக காட்சிகளில் தோன்றும் பாத்திரமா? நடிகர் திலகத்தை பொறுத்தவரை நடிப்புக்கு நல்ல வாய்ப்புள்ள பாத்திரம் அதுதான் அவருக்கு தேவை. அதற்கு ஒரு அழகான எடுத்துக்காட்டு உயர்ந்த மனிதன் படத்தின் பின்னணியில் நடந்த ஒரு சம்பவம். அந்த படத்துல நம்ம பார்த்தோம்னா சிவாஜி கணேசன் நடித்தது ராஜு என்ற கதாநாயகன் பாத்திரம். ஆனால் அவர் முதலில் விரும்பியது எது தெரியுமா? அசோகன் நடித்த டாக்டர் கோபால் பாத்திரமா. காரணம் என்ன? அந்த துணை பாத்திரத்தில் நடிப்பதற்கு அதிக வாய்ப்பும் கதையில் வலுவான தாக்கமும் இருப்பதாக அவர் கருதி இருக்கின்றார். ஏவிஎம் சரவணன் வலியுறுத்தியதால் இறுதியில் சிவாஜி ராஜுவாகவும் அசோகன் டாக்டர் கோபாலாகவும் நடித்தார்கள். டாக்டர் கோபால் நீண்ட வசனம் பேச வேண்டும். எப்போது அந்த படத்தின் இறுதி காட்சி, எப்போதுமே வந்து இறுதி காட்சியில தான் வந்து திருப்பு முனை ஏற்படும் இல்லையா படங்கள்ல, அதனால டாக்டர் கோபால் நீண்ட வசனம் பேச வேண்டும். பிறகு நெஞ்சு வலியால் துடித்து உயிரிழக்க வேண்டும். வசனமும் உணர்ச்சியும் உடல் மொழியும் ஒன்றாக சேர வேண்டிய சவாலான காட்சி. ஆஹா, சிவாஜி கணேசன் சொல்லி தரவ வேண்டும். அப்போது அசோகன் நடிக்கின்றார். மீண்டும் ஒரு டேக்கு, இன்னொரு டேக்கு. அப்ப காட்சி எதிர்பார்த்தபடி அமையாததால் அவருக்கு பதற்றமும் ஏற்படுகின்றது. இவற்றையெல்லாம் கவனிக்கின்றார் சிவாஜி கணேசன். தாம் விரும்பிய அந்த பாத்திரத்தில் அசோகன் சிறப்பாக நடிக்க வேண்டும் என்ற அக்கறையோடு காட்சியை தாமே நடித்து காட்டுகின்றார் சிவாஜி. வசனத்தை எப்படி வெளிப்படுத்துவது, முக பாவனையை எப்படி அமைப்பது என்று வழிகாட்டுகின்றார். அதை பின்பற்றி அசோகன் மீண்டும் நடிக்கின்றார். இந்த முறை அரங்கில் அவருக்கு ஒரு பெரிய கைத்தட்டல். அசோகன் ஓடி வந்து சிவாஜியை தழுவிக்கொண்டதாக பதிவுகள் கூறுகின்றன. இந்த சம்பவத்தில் என்ன நிகழ வைத்த ஒரு விஷயம் உண்டு. தாம் விரும்பிய பாத்திரத்தை ஏற்றிருந்த சக நடிகர் அதில் சிறப்பாக மிளிர உதவி இருக்கின்றார் சிவாஜி கணேசன். ஒரு பாத்திரத்தின் மதிப்பை அதன் நீளத்தால் அளக்காமல் அதற்குள் இருக்கும் நடிப்பின் வாய்ப்பால் உணர்ந்தவர் சிவாஜி கணேசன். அந்த வாய்ப்பை மற்றொரு கலைஞர் முழுமையாக பயன்படுத்தவும் துணை நின்றார். உயர்ந்த மனிதன் என்பது படத்தின் பெயர். சக கலைஞருக்கு கரம் கொடுத்த இந்த சம்பவம் சிவாஜியின் உயர்ந்த உள்ளத்தையும் நமக்கு காட்டுகின்றது.

0: முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிரம்மாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினைப் பொருட்கள் 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கடை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழ பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் பியூச்சர் உதவி தொகையை 90 வழிகாடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: செயற்கை நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை

0: நினைவுகளையோ அவருடைய பண்புகளையோ திறமைகளையோ நம்மோடு பகிர்ந்துட்டு இருக்காரு. தொடர்ந்து பேசுறாரு திரு ஜெயராஜதாஸ்.
1: சக நடிகர்களை சிவாஜி கணேசன் ஊக்கப்படுத்திய விதம் வெவ்வேறானவை. இப்போது ஒரு இளம் பாடகருக்கு அவர் கொடுத்த நம்பிக்கையை பற்றி பார்க்க போறோம். அந்த பாடகர் தான் நமக்கு எல்லாரும் நன்கு பரிச்சயமான எஸ்பி பாலசுப்ரமணியம். படம் வந்து சுமதியின் சுந்தரி அவர் பாடிய பாடல் பொட்டு வைத்த முகமும். சிவாஜிக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் முதன் முதலில் பின்னணி பாடிய பாடல் இது. அப்போது சிவாஜியின் சிறை தோற்றத்தோடு டி எம் சவுந்தரராஜனின் குரல் அவ்வளவு நெருக்கமாக இணைந்திருந்தது எல்லோருக்கும் தெரியும். அந்த இடத்தில் தமது குரல் எப்படி பொருந்தும் என்ற தயக்கம் இளம் பாலசுப்ரமணியத்துக்கு. பாடல் பதிவிற்கு வருகிறார் சிவாஜி கணேசன். பொதுவாக சிவாஜி கணேசன் அப்படி போவதில்லையாம். இந்த பாடல் வந்து அவருக்கு அவர் புதிய பாடகர் பாடப்போகிறார், இளம் பாடகர் பாடப்போகிறார் என்ற செய்தி தெரிந்தவுடனே அவர் வந்து அவர் இப்ப எப்படி பாடுகிறார் என்பதை பார்ப்பதற்காக சிவாஜி கணேசன் போயிருக்கிறார். ஏற்கனவே பதற்றத்தில் இருந்த பாலசுப்ரமணியமுக்கு நடிகர் திலகத்தை நேரில் பார்த்ததும் இன்னும் படபடப்பு ஏற்பட்டு விட்டது. அதனால் சிவாஜி அவருக்கு அவரை அழைத்து ஒரு அறிவுரை கூறினாராம். உன் இயல்பான குரலிலும் மீண்டும் சொல்றேன், ஆனால் சிவாஜி அவருக்கு அளித்த அறிவுரையின் சாரம் என்ன தெரியுமா? உன் இயல்பான குரலிலும் உன் பாணியிலும் பாடு, அதற்கேற்றபடி நான் என் நடிப்பை அமைத்துக் கொள்கிறேன். நீ வேண்டுமென்றால் வந்து அந்த திரையரங்கில் வந்து பார்த்துக்கொள் என்று சொன்னாராம். பாருங்களேன், ஓர் இளம் பாடகருக்கு இந்த வார்த்தைகள் எவ்வளவு பெரிய நம்பிக்கை கொடுத்திருக்கிறோம். தனக்காக பாடுகிறார் என்பதனால பாலசுப்ரமணியம் வேறொரு பாடகரை போல குரலை மாற்றிக்கொள்ள வேண்டியதில்லை என்பதை சிவாஜி கணேசன் உணர்த்திருக்கின்றார். அவரது குரலின் தனித்தன்மைக்கு இடம் கொடுத்திருக்கின்றார். அந்த நம்பிக்கையோடு பாலசுப்ரமணியம் பாடினார். திரையில் அந்த குரலின் மென்மைக்கும் குழைவுக்கும் ஏற்ப தன் முக பாவனைகளையும் அசைவுகளையும் அமைத்தார் சிவாஜி கணேசன். தனது பாடலுக்கு ஏற்ப சிவாஜி நடிப்பை அமைத்துக் கொண்டதை எஸ்பி பாலசுப்ரமணியம் பின்னாளில் நன்றியுடன் நினைவு கூர்ந்த நிகழ்ச்சிகள்லாம் உண்டு. ஒரு புதிய குரலை வரவேற்று அந்த குரலுக்கு ஏற்ப தன்னையும் மாற்றிக்கொள்ளும் கலைப்பக்குவம், அதுதான் நடிகர் திலகத்தின் சிறப்பு.

0: காலை பரவசமொழி 9:06 நாம் இணைஞ்சிருக்கின்றோம். இன்றுக்கு நாம சிவாஜி கணேசன் அவர்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய பிறந்த தினம் அக்டோபர் 1 என்பதால அவருடைய பாடல்கள் நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்று அமைச்சிருக்கு. சின்ன வயசுல அவருடைய பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்லுவல கருப்பு வெள்ளை படங்கள்லாம் பார்த்து வளர்ந்த அப்பா நடிப்புதான் இப்படிதான் இருக்கணுமா அப்படின்னு உண்மையிலேயே வந்து ரொம்ப மலைப்பாக இருந்தது. சின்ன சிறுமியா இருந்த போது நான் பார்த்த போது மலைச்சு போனேன். நம்முடைய சிவாஜி கணேசன் இப்படி ஒருத்தரால இப்படி வித்தியாசமா நடிக்க முடியும், ஒருத்தருக்குள்ள இவ்வளவு குணாதிசங்கள் இருக்கா, இவ்வளவு திறமை இருக்கா அப்படின்னு மலைக்கு வைத்திருந்தார். நான் மட்டும் இல்ல, பலரும் வந்து அவருடைய திரைப்படங்கள் பாடல்கள் கதைகள் அவருடைய நடிப்பு பார்த்து மலைத்திருக்கின்றோம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய வாழ்க்கையை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த ஒரு நிகழ்ச்சி பத்தாது போதாது, ஆனாலும் நிறைவான ஒரு கட்டத்துக்கு வந்தாச்சு. இந்த நேரத்துல நம்மோட ஜெயராஜதாஸ் அவர்கள் இன்னும் சில விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்காரு. அதனைத் தொடர்ந்து நாம டிக்டாக் லைவ் வழியாகவும் இணைய இருக்கின்றோம். நேர்களே, உங்க விருப்ப பாடல்கள் நீங்க விரும்பி கேட்க ஒலியோட டிக்டாக் லைவ் வர தவறாதீங்க. இப்ப வாங்க, தங்க பதக்கம் இந்த படத்தை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்றாரு சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி ஆசிரியர் ஜெயராஜதாஸ் அவர்கள்.
1: காக்கி சீருடை, நிமிர்ந்த நடை, கூர்மையான பார்வை, இந்த கம்பீரமான தோற்றத்தை நினைத்தாலே நம் மனதில் வந்து நிற்பவர் தங்கப்பதக்கம் SP சௌத்ரி. அந்த பாத்திரத்தில் சிவாஜியை பார்க்கும் போது ஒரு காவல் அதிகாரியே நம் முன்னால் நிற்பது போல தோன்றும். ஆனால் அந்த கதாபாத்திரம் முதலில் பிறந்தது நாடக மேடையில் தான். மகேந்திரன் எழுதிய அந்த நாடகத்தின் பெயர் 2:1. அதில் முதலில் சௌத்ரியாக நடித்தவர் நடிகர் செந்தாமரை. நாடகத்தை பார்த்த சிவாஜி கணேசன் கதையிலும் கதாபாத்திரத்திலும் ஈர்க்கப்பட்டார். அதன் உரிமையை பெற்று தமது நாடக மன்றத்தின் மூலம் அரங்கேற்ற விரும்பினார். இங்கே ஒரு சுவாரஸ்யமான செய்தி ஒன்று உண்டு. அந்த நாடகத்தின் முடிவு திரைப்படத்தில் நாம் பார்த்த முடிவிலிருந்து மாறுபட்டது. அரசின் தங்கப்பதக்கத்தை ஆளுநரிடம் பெறவிருந்த நாளில் சௌத்ரி தன் உயிரை மாய்த்துக் கொள்வதாக நாடகம் முடிந்தது என்று பத்திரிகையாளர் பதிவு செய்கின்றார்கள். தன்னை பழிவாங்கும் முயற்சியில் மகன் தனது வாழ்க்கையை அழித்துவிடக் கூடாது என்பதே அந்த முடிவின் பின்னணியான். ஆனால் சிவாஜி அந்த முடிவை மாற்ற விரும்பினார். கடமை தவறாத சௌத்ரி குற்றம் செய்யும் தன் மகனையே சுடும் முடிவை முன்வைத்தார். மகேந்திரனும் ஏற்றுக்கொண்டார். அந்த மாற்றத்துடன் தங்கப்பதக்கம் என்ற பெயரில் சிவாஜியே சௌத்ரியாக மேடையில் தோன்றினார். பெரும் வரவேற்பை பெற்ற அந்த நாடகம் பின்னர் பி மாதவனின் இயக்கத்தில் திரைப்படமாக உருவானது. திரைப்படமாக உருவான போது ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிப்பதோடு அதன் முடிவு அந்த பாத்திரத்தின் பண்புக்கு எப்படி பொருந்த வேண்டும் என்பதிலும் சிவாஜி கணேசன் கவனம் செலுத்திருக்கிறார். அப்ப பார்க்கலாம் நம் படத்தில். அந்த படத்தை பார்க்கும் போது சௌத்ரியாக அவர் வெளிப்படுத்திய நடிப்பில் 3 தருணங்களை நாம் பார்க்க முடியும். 1, மகருடன் மோதும் காட்சிகள். அப்ப அந்த அந்த அந்த காட்சிகள் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் மகன் மீது பாசம், மறுபக்கம் தவற்றை ஏற்றுக்கொள்ளாத கடமை உணர்வு மிக்க குரலில் கண்டிப்பு இருக்கின்ற ஒரு காவல் அதிகாரி. ஆனால் அந்த கண்டிப்புக்கு பின்னால் ஒரு தந்தையின் வேதனையையும் தெரியும். இந்த 2 உணர்வுகளையும் ஒரே முகத்தில் கொண்டு வந்து காட்டுவார் சிவாஜி கணேசன். அடுத்து மனைவியை இழந்த தருணம். வீட்டுக்குள் வருகிறார் சௌத்ரி. சீருடையை கழற்றி வைக்கின்றார். மனைவியின் உடலை நோக்கி செல்கிறார். அந்த நடை, அந்த தடுமாற்றம், அந்த மௌனம், கம்பீரமான அதிகாரத்துக்குள் இருக்கும் தனிமையான கணவனை நாம் பார்க்கின்றோம். மனைவியிடம் பேசும்போது அவரது குரலில் வெளிப்படும் ஏக்கமும் இயலாமையும் நம்மை நெகிழ வைக்கும். நீண்ட வசனம் இல்லாமலேயே ஓர் இழப்பின் ஆழத்தை உணர்த்த முடியும் என்பதை அந்த காட்சியில் காட்டியிருப்பார் சிவாஜி கணேசன். 3, இறுதி காட்சி. கடமையை நிறைவேற்றும் நிலையில் தன் மகனையே சுட வேண்டிய கட்டாயம் சௌத்ரிக்கு ஏற்படுகிறது. அதிகாரியின் உறுதியும் தந்தையின் துயரமும் சந்திக்கும் அந்த தருணம் படம் முடிந்த பின்னரும் நம் மனத்தில் தங்கியிருக்கும். சௌத்ரியின் கம்பீரத்திற்கு இணையாக அவருக்குள் இருக்கும் மனிதனின் வலிமையும் நமக்கு உணர்த்தியதே சிவாஜியின் நடிப்பு சிறப்பு. இந்த படத்துடன் எனக்கும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு நினைவு இருக்கிறது. 1974 சிங்கப்பூரின் கேபிட்டல் தியேட்டரில் நடிகர் சிவாஜி கணேசன் கலந்து கொண்ட தங்கப்பதக்கம் படத்தின் முன்னோட்ட காட்சியை பார்க்கும் வாய்ப்பு எனக்கும் கிடைத்தது. அப்போது எனக்கு 18 இருக்கும். திரையில் அவரது நடிப்பை கண்டு வியந்து கொண்டிருந்த எனக்கு அந்த மகத்தான கலைஞரும் அதே அரங்கில் இருக்கிறார் என்ற எண்ணம் அளித்த மகிழ்ச்சியை இன்று நான் மறக்க முடியவில்லை. தங்கப்பதக்கத்தின் பாடலை கேட்டாலே இந்த நினைவு தான் எனக்கு வரும். மீண்டும் சொல்றேன், இன்று நடிகர் திலகத்திற்கு புகழஞ்சலி செலுத்தும் போது அந்த இளமை கால நினைவும் என் மனதில் மலர்கிறது. அவரது நடிப்பு என் நினைவில் பதிந்தது. அவர் முன்னிலையில் அந்த படத்தை பார்த்த அனுபவம் என் வாழ்வில் பதிந்தது.

படத்துல இருந்து அந்த பாடல நாம கேட்டு மகிழ்ந்தோம். புதிய முயற்சியாக நம்ம நிகழ்ச்சியில சில மாற்றங்கள். அந்த வரிசையில அந்த மாற்றத்துல இசைத்துறையில நல்ல அனுபவமும் முன்னாள் வானொலி படைப்பாளருமான திரு ஜெயராஜதாஸ் அவர்கள் இன்று நம்மோடு இணைஞ்சிருந்தாரு. சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களையும் அவருடைய நடிப்பையும் திறமையும் நம்மோடு பகிர்ந்து கொண்டாரு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததா நிச்சயமா ஒலி வாட்ஸ்அப் பக்கமாக வந்து உங்க கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள தவறாதுங்க. நிறைவான பாடல் இந்த தொகுப்பின் நிறைவான ஒரு பாடல், எனக்கும் உங்களுக்கும் பிடித்த ஒரு பாடலாக இருக்கும் நம்புறேங்க. நடிகர் சிவாஜி கணேசனுடைய நடிகர் திலகத்தின் நடிப்பை இசையரசன் டி எம் சவுந்தரராஜன் அவர்களின் பூர்வமான குரலின் வழியாக மறக்க முடியாத இந்த பாடல் காட்சிய நம்முடைய மனக்கண்ணின் முன்னால் நிறுத்தலாம். அமைதியாக செல்லும் அருமையான பாடல் எங்கேயும் எப்போதும் நம்மை நின்று கேட்க செய்துவிடும். மாமன்னர்களின் இசையில் ஒலிக்கும் ஆலயமணி திரைப்பட பாடல். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒலியில் உல்லாசம். நான் உங்கள் நிமலா.

0: இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் OneShop.sg.
2: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
3: வழக்கமாக இடம்பெறும் பாடல்களை விடுத்து மற்ற அவ்வளவா கவனிக்கப்படாத அல்லது மறந்த சில பாடல்களை நீங்க நினைவுபடுத்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பாடல்களை ஒலி வாட்ஸ்அப் வழியாகவும் அதே நேரத்தில் ஒலி டிக்டாக் வழியாகவும் நீங்க விரும்பி கேட்கலாம். முடிஞ்ச இருக்கு பாடல்களை வெளியிட்டு சரியா நார்வ பேசுறத பாடல் வெளியிட்டு 11:04 நபிசாவுடைய குரல் பதிவு.
4: ஹலோ, காலை வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? உங்ககிட்ட பேசி ரொம்ப நாளாச்சு. நல்லா இருக்கிறீங்களா? இந்த நிகழ்ச்சியில வழியா உங்ககிட்ட பேசுறதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் இந்த நிகழ்ச்சி வழியா கேட்கிற பாடல் வந்து பசுமையே, அந்த பாடலை கேட்கறேன். தயவு செய்து ஒளிபரப்புங்களா. இந்த நிகழ்ச்சியை படிக்கிற உங்களுக்காக அந்த பாட்டு கேட்கிறேன், எல்லா நேர்களுக்காகவும் கேட்கிறேன். நான் நபிசா பேசுறேன். நன்றி, வணக்கம்.
3: நன்றியம்மா, நன்றியம்மா. அடுத்ததாக அந்த பாடலை அடுத்து ஷாமலா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. மலேசியால இருந்து சன்வேல இருந்து இப்ப ஒலி டிக்டாக் வழியாக இணைஞ்சிருக்காங்களாம். அவங்களும் இன்னொரு அருமையான பாடலை ஞாபகப்படுத்திருக்காங்க. அதாவது, நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாதே. அந்த பாடல ரெண்டு பாடல ஒன்றும் ஒன்றா கேட்கலாம். வாங்க, இது கொண்டாடலாம். சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்கள் இது ஒலியில் உல்லாசம்.

சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நாம கொண்டாடி கொண்டிருக்கும் நேரத்துல டிக்டாக் லைவ் வழியாக நிறைய செய்திகள் வந்து குவிஞ்சிருக்கு. வாட்ஸ்அப்ல வந்து குவிஞ்ச வண்ணமா இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் பாடல்களை வெளியேற்றும். சரியா, பாலும் பழமும் திரைக்காக இடம்பெற்றிருந்த பாடல் தான் அடுத்து வேணுங்க அப்படின்னு விரும்பி கேட்டிருக்காரு நேயர் தமிழன். ரொம்ப ரொம்ப நன்றி. அழகானி பாடலை விரும்பி கேட்டிருக்கீங்க. அந்த பாடலை அடுத்து கர்ணன் திரைப்பட பாடல் வேணுங்க அப்படின்னு ரேணுஜி விரும்பி கேட்டிருக்காங்க. இரண்டு பாடல்களை தொடர்ந்து கேட்கலாம் வாங்க.

0: எனக்கு அம்மால இருந்து புத்தம் புது ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸ் கிடைச்சிருக்கு.
1: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அம்மானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அம்மானுக்கு மாற போறேன்.
0: அம்மானுக்கு மாறுங்கள், வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய ஐபோன் 18 ப்ரோ மேக்ஸை பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
3: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
2: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
3: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடியாகாம் வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready set grow.
4: இது ஒரு

0: மன மகிழ்ச்சியோட இந்த வார இறுதிய ஒலியோட கொண்டாடுங்க.
1: ஏ ஜிங்கிறத தங்கா அவ பந்தய போறா, ஏ ஜிங்கிறத தங்கா நான் சிங்கிள் சொறா.
2: வார இறுதி
3: அவங்க இந்த பாடல கேட்டு அப்படியே அந்த காலத்து நினைவெல்லாம் வந்துருச்சுனாங்க. என்ன கதை அப்படின்னா, அது இன்னொரு நாள் சொல்றேன், ஆனா இன்றைக்கு எனக்கு மற்றொரு அழகான ஒரு பாடல் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னையும் கவர்ந்த ஒரு பாடல் தான் இந்த பாடல். சின்ன வயசுல பெரிய பெரிய மாமா அத்தை அவங்களா உட்காந்து படம் பார்ப்பாங்க, கருப்பு வெள்ள படம் பார்ப்பாங்க, அவங்களோட சேர்ந்து வா இன்னும் பாட்டுல இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு ரசிச்ச பாடல்கள் இந்த பாடல் ஒன்று.
4: கண்ணெதிரே தோன்றினத்தை காட்டினா
3: இருவர் வள்ளம் படத்துல இருந்து அந்த பாடல் மட்டும் இல்லைங்க, மற்றொரு பாடலை ஞாபகப்படுத்திருக்காரு நேயர். சற்று மதுரை திருமங்கலத்திலிருந்து சந்திரசேகரன் குடும்பத்தினர் விரும்பி கேட்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதுரையில நிகழ்ச்சி கேட்டிருக்கீங்களா, ரொம்ப நன்றி. அவர் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் தான் அந்த பாடல்ல நம்முடைய பிசிஸ்லாவோட சி எஸ் ஜெயராமன் அப்படியே கனமான குரல்ல பாடுவாரு பாருங்க. கனக்கச்சிதமாக நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பொருத்தமாக அமைஞ்சிருக்கும் இரண்டு பாடல்களை ஒன்று பின் ஒன்றாக வானொலி வழியாகவும் திட்டம் வழியாகவும் கேட்கலாம்.

0: முடி வந்த திரைப்படங்களை தாவி விளக்கப்படத்தில் இருந்த அந்த பாடலை நாம கேட்டு மகிழ்ந்தோம். கே வி மகாதேவனுடைய இசையில முற்பகல் மணி 11:30 ஆகின்றது. செய்தி ஒன்று அழகான ஒரு செய்தி அனுப்பிச்சிருக்காங்க நேரொருத்தவங்க. யாரங்க பாத்தலாம், ஜெயா செய்தி அனுப்பிச்சிருக்காங்க. அவங்களோட செய்தி கொஞ்சம் பார்க்கலாம். நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்களை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கும் நேரத்துல நம்முடைய சிங்கப்பூர் சிவாஜி அவர்களுடைய படைப்பை நாம மறக்க முடியாது. ஒவ்வொரு பாடல்லையும் அவருடைய மூவ்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அவருடைய நடை உடை பாவனை, மன்னிக்க வேண்டுகிறேன் குறிப்பாக அந்த பாடலை ஞாபகப்படுத்திருக்காங்க. இந்த நேரத்துல ஜெயா நீங்க அழகான செய்தி பகிர்ந்து கொண்டு இருக்க நேரத்துல சிங்கப்பூர் சிவாஜி அவர்களுடைய மனைவி அவங்களும் வந்து நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. கண்டிப்பாக இந்த பாடல்கள் நம்ம சிவாஜி கணேசன் அவர்களை ஞாபகப்படுத்த, அதே நேரத்துல சிங்கப்பூர் சிவாஜி அவர்களை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து நம்ம பாடல்களை கேட்க இருக்கிறோம், கொண்டாட இருக்கின்றோம். கலா வணக்கம்.
1: கொஞ்சி கொஞ்சி பேசுவீங்களா?
0: வணக்கம் வணக்கம்.
1: அவர்களுக்கு காலை வணக்கம்.
0: நன்றி நன்றிமா.
1: ரொம்ப நாளாச்சு காலையில உங்க குரலை கேட்டு.
0: சொல்லுங்க.
1: பாட்டு எல்லாம் சூப்பரா இருக்குங்களா? ரொம்ப சூப்பரா இருக்கு. சிவாஜி கணேசன் பாட்டு நான் சொல்ல வேணுமா?
0: அதை சொல்லுங்க. இன்னும் தொடர்ந்து அழகான பாடல்கள் காத்திருக்கும் நேரத்துல எலிசபெத் அவங்களுடைய குரல் பதிவே வாங்கிக்கலாம்.
2: காலை வணக்கம். என் பேர் எலிசபெத், நான் குழாய் ஜோதனையர். நான் விரும்பி கேட்கும் பாடல் புனர் ஜென்மம் படத்திலும் பெற்று உள்ளங்கள் ஒன்றாகி தொழும் போதிலே கொள்ளும் இன்பமே சுகம் வாழ்விலே. நன்றி வணக்கம்.
0: ஆமாங்க, அந்த பாடலோடு காத்துட்டே இருக்கு. பலரும் விரும்பி கேட்டுக்கும் பாடல், ஜெயலட்சுமி விரும்பி கேட்டுக்காங்க. படித்தால் மட்டும் போதுமா படத்துல இந்த பாடல், இரண்டு பாடல்களோ அப்பப்பா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் அப்படிப்பட்ட பாடல்கள். தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது ஒலியின் உல்லாசம் உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. பழம்பாடல் வரிசையில் சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல் தொகுப்பு.

0: குடிநுழைவு சோதனை சாவடிகள் ஆணையத்தின் போக்குவரத்து அறிவிப்பு. மலேசிய சோதனை சாவடியில் ஏற்பட்ட நெரிசலால் வூட்லண்ட் சோதனை சாவடியில் ஜொகூருக்கு செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசலாக இருக்கிறது. தாமதத்தை எதிர்பார்க்கலாம். பயணிகள் தங்கள் பயணத்தை தொடங்குவதற்கு முன் போக்குவரத்து நிலவரத்தை சரிபார்க்க அறிவுறுத்தப்படுகின்றனர். மேல் விவரங்களுக்கு ICA Facebook பக்கத்தை நாடலாம்.
1: நேரம் சிறேகமூர் பகனி 11:39 ஆகின்றது. ஒலி 9:06 இணைஞ்சிருக்கும் அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வாட்ஸ்அப் வழியாகவோ டிக்டாக் லைவ் வழியாகவோ முடிஞ்ச வரைக்கும் உங்க பாடல்களை ஒலியேற்ற நாங்க முயற்சி செய்திருக்கோம். எக்கச்சக்கமான செய்திகள் வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. பாடல்களையும் பார்த்து பார்த்து ஒலியேற்றணும். சிவாஜி கணேசன் பாட்டுன்னு சொல்லிட்டு நான் MGR பாட்டை போட்டேன்னா என்ன சும்மா வீட்டு போடுவீங்களா? எல்லாம் பார்த்து பார்த்து ஒலியேற்றிட்டு இருக்கோம். அந்த வரிசையில டிக்டாக் லைவ் வழியாக டாஸ் விரும்பி கேட்டிருக்கும் பாடல் காத்துட்டே இருக்குங்க. படிக்காத மேதை படத்திலிருந்து பாடலை ஒலியேற்ற அதனைத் தொடர்ந்து 70கள் காலகட்டத்திலிருந்து அழகான ஒரு பாடல மாணிக்கம் இவர் விரும்பி கேட்டிருக்காரு. மாசாய் ஜோஹர்ல இருந்து இரண்டு பாடல்கள் இப்ப வந்து 50கள் 60கள் 70கள் வரிசை அந்த காலகட்டத்திலிருந்து பாடல்கள் ஒலியிட்டு இருக்கும். இரண்டு பாடல்களை ஒன்றும் ஒன்றா கேட்கலாம்.

படிக்காது மீதிப்படுத்திருந்து பாடலை வெளியிட்டிருந்தோம். இது சிவாஜ் கணேசன் அவர்களுடைய பாடல் இல்லை, என்னுடைய தவறுதான், ரொம்ப ரொம்ப மன்னிச்சிருங்க. அந்த பாடல் உங்களுக்கு கேட்கறது நல்லா இருந்திருக்கோம், உங்களை மகிழ்வித்திருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீது சொல்றேன், படிக்காது மீது அது சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல் ஆக இல்லை. சரிங்களா, சிவாஜி கணேசன் அவர்களுடைய தொகுப்பில் அடுத்து

நம்முடைய சிவாஜி கணேசன் அவர்களுடைய பாடல்னா டீம் சவுந்தரராஜனாக இருக்கட்டும், எஸ்பிபியா இருக்கட்டும், அவங்களோட கொஞ்சம் கணித்த குரல்ல பாடுவாங்க. அப்படி பாடி கேட்ட போது இந்த பாடல் எஸ்பிபி ரொம்ப மென்மையா பாடி இந்த பாடல். பட்டக்கத்தி வைரமுத்திற்கு இடம்பெற்ற பாடல் 70களில் இருந்து கேட்டோம். அதற்கு முன்பாக கௌரவம் படத்தில் இருந்து பாடல் இடம்பெற்று இருந்தது. இடம்பெற்ற பாடல்கள் அனைத்து உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம் அப்படின்னு நம்புறேங்க. நிறைவான பாடல்கள் இரண்டு பாடல்களை ஒலியேற்றதுக்கு நான் முயற்சி செய்ய போறேன். என 12 மணி செய்தியோ வந்துட்டு இருக்கு. நிகழ்ச்சியில காலை 7 மணி தொடக்க எங்களோடு இணைந்திருந்த நீர்கள் அனைவருக்கும் நன்றி. இடம்பெற்ற பாடல்கள் தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு துணையாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நம்பிக்கையில நானும் விடைபெறும் நேரம் வந்தாச்சு. சிலருக்கு எவ்வளவு ரொம்ப கோபமா இருக்கும், என் பாட்டு ஒலி பயப்படவே இல்லை அப்படின்னு கோச்சுக்காதுங்க. வாய்ப்பு கிடைத்தா அடுத்தடுத்த வாரங்களை நிச்சயமா ஒலியிட்டு, ஏற்கனவே உங்க பாடல் இடம்பெற்றுனா புதியவர்களுக்கு அடுத்த வாரம் மற்ற நீர்கள் வழிவிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இடம்பெற்ற பாடல்கள் உங்களுக்கு சந்தோஷத்தையோ இன்றைய ஞாயிற்றுக்கிழமை காலை பொழுது ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருந்தா எனக்கும் சந்தோஷம் தான். விடைபெறுகின்றேன் உங்கள் வாய்ப்பு மேலா, மீண்டும் சந்திக்கலாம். இரண்டு பாடல்கள் நேரமாக இடம்பெறவும் காத்துட்டு இருக்கு. இந்த பாடல விரும்பி கேட்டிருக்காங்க தாமரை, விரும்பி கேட்டிருக்காங்க சிவாஜி கணேசனோட குரல் இடம்பெற்றிருக்கும் பாடல் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. பாவை விளக்கு படத்திலிருந்து அதை தொடர்ந்து நிறைவாக பலி பாண்டியா வராரு. பரட்டா

0: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
0: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி கோடி கற்பனைகள் தந்தாள்,
0: வண்ண தமிழ் பெண்ணொருத்தி என்னெதிரில் வந்தாள்,
1: கண்ணசைவில் கோடி

ಗಮಗ ಸಗ ಸನಿ ಗತ ಮಗ ಪವನಿ ಪಮಗ ಪಕುಜಿ ಪಾಡು

வணக்கம். நண்பகல் மணி 12, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. மலேசியாவிலிருந்து திருப்பி அனுப்பப்பட்ட கிட்டத்தட்ட 1500 மியான்மர் மக்கள் தாயகம் சென்றடைந்துள்ளனர். அவர்களை ஏற்றிச் சென்ற 3 கப்பல்கள் இன்று காலை மியான்மரின் கடற்படை தளத்தை சென்றடைந்தன. அவர்கள் எந்த ஏற்பாட்டின் கீழ் திருப்பி அனுப்பப்பட்டனர் என்பது தெளிவாக தெரியவில்லை. அவர்களை அழைத்துச் செல்ல 100 குடும்பத்தினர் அதிகாலையிலேயே கடற்படை தளத்துக்கு வெளியே காத்திருந்தனர். இந்தியாவும் பாகிஸ்தானும் அவற்றின் எல்லையில் நடந்த சம்பவத்தின் தொடர்பில் ஒன்று மற்றதன் தூதரை அழைத்திருக்கின்றன. பாகிஸ்தானில் இருந்து மூவர் இந்தியாவின் பஞ்சாப் மாநிலத்துக்குள் நுழைந்ததாக இந்தியா கூறுகிறது. பல முறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் கேட்கவில்லை என்பதால் அவர்கள் மீது தனது படையினர் நடவடிக்கை எடுத்ததாக இந்தியா சொல்கிறது. அத்தகைய ஊடுருவல் நடவடிக்கைகளையும் எல்லை தாண்டிய போதைப்பொருள் கடத்தலையும் விசாரிக்கும்படி இந்தியா பாகிஸ்தானை கேட்டுக்கொண்டது. இந்தியாவின் குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் மறுக்கிறது. ஆயுதம் ஏதுமின்றி சென்ற பாகிஸ்தானிய பொதுமக்களில் இருவரை இந்திய படைகள் கொன்றதாக அது சொன்னது. இந்திய தலைநகர் புதுடில்லியில் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடுகள் இருப்பதாக கூறி 2வது நாளாக போராட்டங்கள் தொடர்கின்றன. அதில் பங்கேற்ற இளையர்கள் பலரை காவல்துறை தடுத்து வைத்திருக்கிறது. 100 அதிகமானோர் தடுத்து வைக்கப்பட்டதாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. அதுகுறித்து காவல்துறை கருத்துரைக்கவில்லை. ஆனால் போராட்டம் நடந்த அரசாங்கம் ஒதுக்கியுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியில் அனுமதி இல்லாமல் கூடுவதற்கு தடை இருப்பதாக அது எச்சரித்தது. எந்த ஆர்ப்பாட்டத்துக்கும் அனுமதி வழங்கப்படவில்லை.

அமெரிக்காவின் கானல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதல் முறையாக கருத்துரைத்திருக்கிறார். 7 ஆண் மாணவர்கள் சேர்ந்து தம்மை பாலியல் கொடுமை செய்ததாக அப்போது 20 வயதாக இருந்த பெண் மாணவி ஒருவர் காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அப்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த மாணவி பல்கலைக்கழகத்துக்கும் அந்த 7 எதிராகவும் வழக்கு தொடுத்தார். குற்றச்சாட்டுகள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறிய பல்கலைக்கழக தலைவர் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று கூறினார். ஃபிளை டுபாய் விமானத்தின் விமானி அறையில் சக விமானியால் தாக்கப்பட்ட இந்திய விமானி இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் பேசியிருக்கிறார். தாக்குதல் சம்பவம் குறித்து விமானி அவரிடம் விவரித்தார். பயங்கரவாத தாக்குதல் முயற்சியாக இருக்கலாம் என்ற கோணத்தில் சம்பவம் விசாரிக்கப்படுகிறது. விமானியின் துணிச்சலை பாராட்டிய பிரதமர் நெட்டன்யாகு இஸ்ரேலின் சுதந்திர தினத்தில் சுடர் ஏற்ற அவருக்கு அழைப்பு விடுத்துள்ளார். உக்ரைனிய தலைநகரில் ரஷ்யா மற்றொரு பாலத்தை தாக்கியிருக்கிறது. அதில் குறைந்தது 2 காயமடைந்தனர். டெனிப்ரோ ஆற்றுக்கு மறுபுறம் உள்ள பாலங்களை ரஷ்யா தாக்குவது இதுவே முதல் முறை. தலைநகர் கீவையும் மற்ற நகரங்களையும் விட்டு மக்கள் வெளியேற வேண்டும் என்ற நோக்கத்தில் ரஷ்யா தாக்குதல் நடத்துவதாக உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி கூறுகிறார். அதற்கு பதிலடியாக ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை ஏவுகணைகளை ஆளில்லா வானூர்திகளை கொண்டு தாக்கவிருப்பதாக அவர் சொன்னார். தொடர்ந்து உக்ரைனை தாக்கவிருப்பதாக ரஷ்யாவும் கூறுகிறது. அங்குள்ள வெளிநாட்டினரையும் தூதரக அதிகாரிகளையும் வெளியேறும்படி அது கேட்டுக்கொண்டது. அமெரிக்காவில் வாகன உற்பத்தி துறைக்கு தமது வர்த்தக கொள்கைகள் பெரிதும் உதவியிருப்பதாக அதிபர் டொனால்டு டிரம்ப் கூறுகிறார். ஆனால் அதில் சாதகமும் உண்டு பாதகமும் உண்டு என்கின்றனர் வல்லுநர்கள். அவர் பதவிக்கு திரும்பியதும் வெளிநாடுகளில் செய்த தயாரிப்புகளை உள்நாட்டுக்கு கொண்டுவர அல்லது அமெரிக்க ஆலைகளை விரிவுபடுத்த ஜெனரல் மோட்டோர்ஸ், டொயோட்டா, ஃபோர்ட் உள்ளிட்ட நிறுவனங்கள் அறிவித்தன. அதன் மூலம் 25 விழுக்காட்டு வரியை கட்டுவதிலிருந்து அந்நிறுவனங்கள் விலக்கு பெற்றன. அது நற்செய்தியாக இருந்தாலும் கொள்கைகளின் நிச்சயமற்ற தன்மையால் அந்த துறையில் முதலீடுகள் கணிசமாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. அமெரிக்காவில் பெற்றோரின் துணையின்றி குடியேற வரும் சிறார்களுக்கு சட்ட உதவி கிடைப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருப்பதாக வழக்கறிஞர்களும் ஆதரவு குழுக்களைச் சேர்ந்தவர்களும் கூறுகின்றனர். லூயிசியானாவில் 17 வயது தாயும் அவரது 1 குழந்தையும் வழக்கறிஞர் இல்லாமல் குடிநுழைவு நீதிமன்றத்தில் வழக்கை எதிர்நோக்கிய சம்பவம் அக்கறையை எழுப்பியது. அந்த இளம் தாயை போன்ற சிறாருக்கு பல ஆண்டுகளாக சட்ட உதவி வழங்கிய அமைப்புகளுக்கான நிதியை அதிபர் டிரம்ப் நிறுத்திவிட்டார். இதுபோன்ற செயல்கள் அப்பாவி பிள்ளைகள் மீதான தாக்குதல்கள் என்று கூறி ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு குரல் கொடுக்கும் அமைப்புகள் சொல்கின்றன. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: தெரிஞ்செய்தியா?
1: ஆமா, யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத என் தோழி நினைவூட்டுறா.
0: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
1: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
0: ஓ, அது என்ன?
1: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
0: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
1: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
0: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
4: இது ஒரு சிறப்பான வார இறுதி.
5: இது உங்க ஒலி ஒன்று ஆறியது.
6: தொட்டில ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.
7: வார இறுதி ஒலியில் உள்ள
8: 9வது இடத்தில்
9: நம்பர் 9.
10: நினைவா

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: எந்திரிங்க சத்ரி எந்திரிங்க
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை
3: எட்டாம் இடத்தில்
4: நம்பர் 8

0: கிளம்பலையா?
1: பாரு என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
0: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
1: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
0: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
2: 20வது ஆண்டாக வெற்றி நடை போடுகிறது முன்னூறுக்கும் மேற்பட்ட கடைகள். ஹரியாசின் தீபாவளி விருந்தை சுவைக்க தயாரா இருக்கீங்களா? துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் என்று வர விமான டிக்கெட்டுகள், கைபேசிகள், சொகுசு கப்பல் பயணம் இவற்றை வெல்வதற்கும் வாய்ப்பு இருக்கின்றது. அக்டோபர் 16 முதல் 25 வரை சிங்கப்பூர்.

0: தேட தேட புதையல் கூட கிடைச்சிரும்.
1: பாட்டு கிடைக்குமா?
2: கடமே இல்லை.
3: ஆனா எங்க கிட்ட இருக்கு?
4: இரவு 10 மணியிலிருந்து 11:30 வரை நேயர் விருப்பம் காத்துக்கிட்டு இருக்கு.
0: 1.5 மணி நேரம் அதுல நீங்க கேக்குற பாட்டு கிடைக்கும்.
1: இரவின் ஆட்டம்
5: பாடல்கள் கேளுங்கள், மறைந்து விடும் சோகங்கள்.
6: இது ஒரு வித்தியாசமான வார இறுதி.
1: வார இறுதி
7: 5ஆம் இடத்தில்

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: இந்த அக்டோபரில் மீ லிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
2: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
1: மீ லிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
3: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
4: ரத்தத்தில் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
5: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
6: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
7: கல்லுல ஊத்தும் போது சொயின்னு கேக்குங்க, அதனால தோசை அப்படி வச்சுட்டாங்க.
6: நீங்க
3: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா.

0: பாடக்கூடாது.
1: பாடவா ஒன் பாடலை.
0: இப்படி எல்லாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன, ஒரு ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல.
0: முதல் நிலையில்
4: நம்பர் 1. இது ஒரு சிறப்பான வார இறுதி.
5: ரோட்டு முக்கல்ல ஒளிஞ்சு நிக்கிற ஒயிட் காய் ஜோப்ல வச்சிருந்த டைம் லிமிட் உள்ள காசு அடிச்சது நைஸ் ட்ரை.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் காலை ஒளிபரப்பான வணக்கம் தமிழடி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழடியில் முதலில் மங்கள வாத்தியேசியாக நாதீஸ்வர தவிலிசை.

கேட்டது மங்கள வாத்திய இசையாக நாதீஸ்வர தபிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிரன் தொழிற்பாகும். டிஆர்டி தமிழடியின் காலியுறுப்பான வடக்கம் தமிழடி. வடக்கம் தமிழடியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலில் வளமைப்போடு என்றும் விநாயகர் துதியாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடிய விநாயகர் துதியாக இது.

கேட்டது விநாயகர் துதியாக ராஜராஜ சோழன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் வடக்கம் தமிழில் பக்தி பாமலர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது. கிறிஸ்தவ கீதமாக ஜோன் ஜபேஸ் குழுவினர் பாடியது.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அலி ஹஃபில் உஸ்மா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி சர்வேஸ்வரர் புகழ் மாலையுடன் வீரமணிதாசன் குழுவினர்.

கேட்டது சர்வேஸ்வரர் புகழ் மாலையுடன் வீரமணி தாசன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலர்கள் வரிசையில் என கிறிஸ்தவ கீதமாக மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது மோசஸ் ராஜசேகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் பக்தி பாமலைகள் வரிசையில் என்னை தொடர்கின்றது. இஸ்லாமிய கீதமாக ரிஸ்வான் குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரிஸ்வான் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக தொடர்கின்றது. கிருஷ்ண கானமாக உன்னிமெனன் குழுவினர் பாடியது.

கிருஷ்ண கானமாக நீங்கள் கேட்ட உன்னிமனன் குழுவினர் பாடிய அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழலியில் ஒலித்த காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற பக்தி பாமாலைகள்.

அன்புறவுகள் இணைந்திருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. டிஆர்டி தமிழொலி நேர்கள் அனைவருக்கும் எமது இனிய வணக்கம். டிஆர்டி தமிழொலி நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்வது

அத்தோடு எமது இணையதளத்தின் வாயிலாகவும் புதியதோர் உலகம் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். எமது இணையதள முகவரி www.anvinkural.com anvinkural.com என்ற இணையதளத்தின் ஊடாகவும் எமது நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறலாம். கிறிஸ்து இயேசுவின் இனிய உள்ளங்களே, ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நிறைந்திருக்க வேண்டுமென்ற வாழ்த்துக்களோடு எமது நிகழ்ச்சியினை ஆரம்பிக்கின்றோம். அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 27 வாரம் ஞாயிறு திருவழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். இன்றைய நாளுக்குரிய திருப்பாடல் 80, ஆண்டவரது திராட்சை தோட்டம், இஸ்ரேல் குடும்பத்தாரே. ஆண்டவரது திராட்சை தோட்டம், இஸ்ரேல் குடும்பத்தாரே.

0: முதல் வாசகம். படைகளின் ஆண்டவரது திராட்சி தோட்டம், இஸ்ரவேல் குடும்பத்தாரி. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 1-7 வரை. என் நண்பரை குறித்து கவி பாடுவேன். என் அன்பரின் திராட்சை தோட்டத்தை பற்றி காதல் பாட்டொன்று பாடுவேன். செழுமை மிக்கதொரு குன்றின் மேல் என் நண்பருக்கு திராட்சை தோட்டம் ஒன்றிருந்தது. அவர் அதை நன்றாக கொத்தி கிளறி கற்களை களைந்தெடுத்தார். நல்ல இன திராட்சை செடிகளை அதில் நட்டு வைத்தார். அவற்றை காக்கும் பொருட்டு கோபுரம் ஒன்றை கட்டி வைத்தார். திராட்சை பழம் பிழிய ஆலை ஒன்றை அமைத்தார். நல்ல திராட்சை குலைகள் கிட்டுமென எதிர்பார்த்து காத்திருந்தார். மாறாக காட்டுப் பழங்களையே அது தந்தது. இப்பொழுது என் நண்பர் சொல்லுகிறார், எருசலேமில் குடியிருப்போரே, யூதாவில் வாழும் மனிதரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் இடையே நீதி வழங்குங்கள். என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யாது விட்டுவிட்டதும் இனி செய்யக்கூடியதும் ஏதும் உண்டோ? நற்கனிகளை தருமென்று நான் காத்திருக்க காட்டுப் பழங்களை அது தந்ததென்ன? என் திராட்சை தோட்டத்திற்கு செய்யப்போவதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், கேளுங்கள். நானே அதன் வேலியை பிடுங்கி எறிவேன். அது தீக்கிரையாகும். அதன் சுற்றுச்சுவரை தகர்த்தெறிவேன். அது மிதியுண்டு போகும். நான் அதை பாழாக்கி விடுவேன். அதன் கிளைகள் நறுக்கப்படுவதில்லை. களையை அகற்ற மண் கொத்தப்படுவதுமில்லை. நெருஞ்சியும் முட்புதர்களுமே அதில் முளைக்கும். அதன் மீது மழை பொழியாதிருக்க மேகங்களுக்கு கட்டளையிடுவேன். படைகளின் ஆண்டவரது திராட்சை தோட்டம் இஸ்ரவேல் குடும்பத்தாரே. அவர் ஆர்வத்துடன் நட்ட கன்று ஜூதா மக்களே. நீதி விளையுமென்று எதிர்நோக்கியிருந்தார். ஆனால் விளைந்ததோ இரத்தப்பழி. நேர்மை தழைக்குமென்று காத்திருந்தார். ஆனால் தழைத்ததோ முறைப்பாடு. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
1: திருப்பாடல் 80.

இரண்டாம் வாசகம். யாவற்றையும் கடைப்பிடியுங்கள், அமைதியை அருளும் கடவுள் உங்களோடு இருப்பார். திருத்துதரான துய பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவசனங்கள் 6-9 வரை. சகோதர சகோதரிகளே, எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆனால் நன்றியோடு கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள். அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும். இறுதியாக சகோதர சகோதரிகளே, உண்மையானவை எவையோ, கண்ணியமானவை எவையோ, நேர்மையானவை எவையோ, தூய்மையானவை எவையோ, விரும்பத்தக்கவை எவையோ, பாராட்டுவதற்குரியவை எவையோ, நற்பண்புடையவை எவையோ, போற்றுதற்குரியவை எவையோ, அவற்றையே மனதில் இருத்துங்கள். நீங்கள் என்னிடம் கற்றுக்கொண்டவை, என் வழியாய் பெற்றுக்கொண்டவை, என்னிடம் கேட்டறிந்தவை, என் வாழ்வில் நீங்கள் கண்டுணர்ந்தவை யாவற்றையும் கடைப்பிடியுங்கள். அப்போது அமைதியை அருளும் கடவுள் உங்களோடிருப்பார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.

0: நற்செய்தி வாசகம். திராட்சை தோட்டத்தை வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு குத்துகைக்கு விடுவார். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். நோட்பிரிவு 21, இறை சொற்றொடர்கள் 33 முதல் 43 வரை. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது. மேலும் ஒரு உவமையை கேளுங்கள். நிலக்கிழார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலி அடைத்து அதில் பிளிவுக்குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார். பின்பு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்துகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார். பழம் பறிக்கும் காலம் வந்தபோது அவர் தமக்கு சேர வேண்டிய பழங்களை பெற்று வரும்படி தம் பணியாளர்களை அத்தோட்ட தொழிலாளர்களிடம் அனுப்பினார். தோட்ட தொழிலாளர்களோ அவருடைய பணியாளர்களை பிடித்து ஒருவரை நையப்புடைத்தார்கள், ஒருவரை கொலை செய்தார்கள், ஒருவரை கல்லால் எறிந்தார்கள். மீண்டும் அவர் முதலில் அனுப்பியவர்களை விட மிகுதியான வேறு சில பணியாளர்களை அனுப்பினார். அவர்களுக்கும் அப்படியே அவர்கள் செய்தார்கள். தம் மகனை மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு அவரை இறுதியாக அவர்களிடம் அனுப்பினார். அம்மகனை கண்டபோது தோட்ட தொழிலாளர்கள், இவன்தான் சொத்துக்குரியவன், வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம், அப்போது இவன் சொத்துக்கள் நமக்கு கிடைக்கும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள். பின்பு அவர்கள் அவரை பிடித்து திராட்சை தோட்டத்திற்கு வெளியே தள்ளி கொன்று போட்டார்கள். எனவே திராட்சை தோட்ட உரிமையாளர் வரும்போது அத்தொழிலாளர்களை என்ன செய்வார் என இயேசு கேட்டார். அவர்கள் அவரிடம், அத்தீயூரை ஈவிரக்கமின்றி ஒழித்து விடுவார், உரிய காலத்தில் தமக்கு சேர வேண்டிய பங்கை கொடுக்க முன்வரும் வேறு தோட்ட தொழிலாளர்களுக்கு அத்திராட்சை தோட்டத்தை குத்தகைக்கு விடுவார் என்றார்கள். இயேசு அவர்களிடம், கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலக்கல் ஆயிற்று, ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, நம் கண்களுக்கு இது வியப்பாயிற்று என்று நீங்கள் மறை நூலில் ஒருபோதும் வாசித்ததில்லையா? எனவே உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கேற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்களினத்தார் அதற்கு உட்படுவர் என நான் உங்களுக்கு சொல்கின்றேன். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
1: இனிய இதயங்களே, வாழ்க்கை என்பது ஒரு நிலம். இந்நிலத்தை உழுது பக்குவப்படுத்தி விளைச்சலை பெருக்குவது நம் பணி. அதே சமயம் நாம் நிலத்தின் உரிமையாளர் அல்லர், வெறும் பணியாளரே. ஆனால் பல நேரங்களில் இதை நாம் மறந்து விடுகிறோம். வாழ்க்கை நம் கையில் உள்ளது என்று நினைத்து அதை சின்னாபின்னமாக்கி விடுகிறோம். இதற்கெல்லாம் நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். வாழ்வை கொடையாக நினைத்து அதை நன்கு உழுது பக்குவப்படுத்தி நல்ல விளைச்சலை கொடுத்து மறைந்த மா மனிதர்களும் உண்டு. இவர்கள் இறந்தாலும் மக்கள் மனங்களில் இன்னும் மறையாது வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள். இவர்கள் நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்த தலைவர்கள், தியாகிகள், சிறந்த விஞ்ஞானிகள் ஆவர். அதே சமயம் வாழ்வை சுமையாக நினைத்து அதை கட்டாந்தரையாக்கி சுடுகாடாக மாற்றி சருகாகி சாம்பலாகி போனவர்களும் உண்டு. இவர்கள் குடிகாரர்கள், காமுகர்கள், உடல் இன்பத்தையே நினைத்து பொழுதை கழித்தவர்கள். இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையினும் நிலத்தை குத்தகைக்கு விட்டிருக்கிறார். குத்தகை விட்டவர் பலனை எதிர்பார்ப்பது முறையே. பலனை விளைவிக்க நாம் ஒவ்வொருவருக்கும் அவரவர் தகுதிக்கேற்ப சக்தியையும் அருளையும் நலன்களையும் இறைவன் கொடுத்து வாழ்விக்கின்றார். ஆனால் நம்மில் பலர் இவைகளை தடை கற்களாக நினைத்து எடுத்து எரிந்து வீசிவிடுகிறோம். அவைகளை விழலுக்கு இறைத்த நீராக மாற்றிவிடுகிறோம். இதனால் வாழ்க்கையின் பலனை அனுபவிக்கவோ அதற்கு கணக்கு காட்டவோ முடியாமல் தடுமாறுகிறோம். சில சமயங்களில் கணக்கை பெற்றுவர அனுப்பப்பட்ட அல்லது நமக்கு கொடுக்கப்பட்ட நம் பெற்றோரையோ ஆசிரியரையோ பெரியோர்களையோ அழித்து விடுகின்றோம். ஏன், வாழ்வை கொடுத்த இறைவனையே மறுதலித்து விடுகின்றோம். வீட்டின் மூளைக்கல்லையே தடை கல்லாக மாற்றிவிடுகிறோம். ஆனால் ஒரு சிலர் இதற்கு மாறாக தடைக்கல்லையும் மூளைக்கல்லாகவும் படிக்கல்லாகவும் மாற்றி வாழ்க்கையின் கட்டிடத்தை உயர உருவாக்கி காட்டுகிறார்கள். இதுவே இன்றைய நற்செய்தியின் மைய கருத்து. நற்செய்தியில் வரும் ஊமையின்படி இறைவன் நில உரிமையாளர், இஸ்ரேல் மக்கள் குத்தகைக்காரர்கள், இறை வாக்கினர் நீதிமான்கள், விளைச்சலின் பலனை வாங்கி வர அனுப்பப்பட்டவர்கள். இயேசு நில உரிமையாளரான இறைவனின் மகனாக அனுப்பப்பட்டவர். இங்கே இஸ்ரேல் மக்களின் நண்டிகட்டத்தனத்தையும் சூழ்ச்சி மனப்பான்மையையும் நேர்மையற்ற கணக்கு காட்ட மனமில்லா நிலையையும் சுட்டிக்காட்டி இவர்கள்தான் இறை வாக்கினர்களையும் இயேசு என்ற இறை மகனையும் கொன்று போட்டவர்கள். இவர்களால் புறக்கணிக்கப்பட்ட மூளைக்கல்தான் இயேசு. அதே சமயம் தங்களின் தடைக்கல்லாக நினைத்த புறவினத்தார் இயேசுவை மூளைக்கல்லாக உயர்த்தினர். விண்ணரசு அவர்கள் கையினின்று பிடுங்கப்பட்டு புறவினத்தாரிடம் கொடுக்கப்பட்டது. எனவேதான் இயேசு உங்களிடமிருந்து இறையாட்சி அகற்றப்படும், அவ்வாட்சிக்கு ஏற்ற முறையில் செயல்படும் ஒரு மக்கள்தான் அதற்கு உட்படுவர் என்று இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது பகுதியில் ஆழமாக எடுத்துரைக்கின்றார். மேலும் நாம் அறிய வேண்டியது, இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த மக்களை நன்கு பராமரித்து அவர்களை மகிழ்ச்சியோடு வளமையோடு வாழ வைக்க வேண்டும். இதற்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒரு தகப்பனுக்கு இரண்டு மகன்கள் இருந்தார்கள். மூத்த மகன் எப்போதும் சுறுசுறுப்பாக வேலை செய்வதும் அறிவு கூர்மையோடு பதில் சொல்வதுமாக நடந்து வந்தான். தந்தைக்கு இது பெரும் மகிழ்ச்சியை கொடுத்தது. தன் மூத்த மகனை பற்றி மிகவும் பெருமைப்பட்டுக் கொண்டார். இளைய மகன் அறிவில் கொஞ்சம் மந்தம், எனவே செயல் திறனிலும் மந்தமாகவே இருந்தான். தந்தைக்கு இளைய மகன் மேல் எப்போதும் எரிச்சல் கோபம். இவனால் தன் பெயர் கெட்டுவிடும் என்று அவனை எப்போதும் திட்டிக் கொண்டே இருப்பார். இரு மகன்களும் வளர்ந்து திருமணமாகி சென்று விட்டார்கள். தந்தைக்கு வயதாகிவிட்டது. எனவே தன் சொத்தையெல்லாம் தன் மூத்த மகனுக்கு எழுதி கொடுத்தார். காரணம், அவன்தான் அதை பயன்படுத்தி தன் பெயரை காப்பாற்றுவான் என்று நினைத்தார். இளைய மகனுக்கு ஏதோ கொஞ்சம் நிலத்தை மட்டும் கொடுத்து எப்படியாவது பிழைத்து போயின்றார். ஆண்டுகள் உருண்டோடின. மூத்த மகன் சொத்தையெல்லாம் கைக்கு வந்தவுடன் வேலை செய்வதை விட்டுவிட்டு ஊதாரித்தனமாக பணத்தை செலவழித்தான். இதனால் கடன் சுமையானது. கடன் தொல்லையால் தன் தந்தையையே அவன் பாரமாக கருதி வீட்டை விட்டு வெளியேற்றினான். தந்தை கூனி குறுகி எங்கு செல்வது என்று அறியாமல் நடுவீதியில் தள்ளாத வயதில் உட்கார்ந்து கொண்டிருந்தார். அப்போது அந்த வழியாக வந்த அவருடைய இளைய மகன் தன் தந்தையை கடினப்பட்டு அடையாளம் கண்டு அதிர்ச்சியுற்று தன் வீட்டுக்கு அழைத்து தன்னோடே வைத்து கவனித்துக் கொண்டான். அவன் தந்தை தனக்கு கொடுத்த நிலத்தை உழுது பயிரிட்டு நல்ல முறையில் வாழ்ந்து வந்தான். அப்போதுதான் தந்தை தன் தவற்றை உணர்ந்தார், கண்ணீர் விட்டார். நாம் யாரை தடைக்கல்லாக நினைக்கின்றோமோ அவர்களைத்தான் நம்மை தாங்கும் படிக்கல்லாக மூளைக்கல்லாக இறைவன் அனுப்புகிறார். எனவே வெளிப்புறத்தில் ஒருவரின் செயலை வைத்து எடை போடாமல் ஒருவரின் உள்ளத்தின் நல்ல பண்பை உணர்ந்து அவரை வாழ்த்துவோம்.
0: அம்மையப்பனே இறைவா, இதோ இந்த உலகை இலவசமாக படைத்து எங்கள் அனைவரையும் பராமரித்து வருவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இதோ எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் கேட்காமலே தருகின்ற தாயான இறைவா, நீர் அற்புதமாக தந்த, இலவசமாக தந்த இந்த வாழ்வுக்காக என்ன தர வேண்டும் என்று நாங்கள் சிந்திக்கின்றோம். இதோ நீர் ஏராளமாக தந்திருக்கின்ற அனைத்தையும் நாங்கள் எங்களோடு வாழ்கின்ற சக மனிதர்களுக்கு செய்கின்ற நன்மையால் திரும்பி செய்வதற்கான சக்தியை எங்களுக்கு நீர் தந்தருளுவீராக. ஒவ்வொரு முறையும் நாங்கள் அடியெடுத்து வைக்கின்ற பொழுது, எங்கள் இயக்கத்தை தொடங்குகின்ற பொழுது, அதன் அடிப்படையாக இதோ நான் அனைத்தையும் பெற்றுக்கொண்டேன். இலவசமாக கடவுள் அனைத்தையும் தந்திருக்கின்றார். அதை என் சக மனிதனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதை தாரக மந்திரமாக நாங்கள் கொண்டு வாழ்வதற்கான சக்தியை அம்மையப்பனே இறைவா எங்களுக்கு இடைவிடாமல் தருவீராக. இது இந்த வேளையில் நாங்கள் தருவதற்கு தயங்குகின்ற பொழுது, பிறருக்கு கொடுப்பதற்கு இருமுறை சிந்திக்கின்ற பொழுது, ஏன் கொடுக்க வேண்டுமென்று வினா எழுப்புகின்ற போதுதான் இதோ எங்கள் வாழ்க்கை பிறருக்கு சூனியமாகி விடுகின்றது. எங்கள் வார்த்தைகள் எங்களுக்கு சூனியமாகி விடுகின்றது. இதோ இனி ஒருபோதும் எங்களிடமிருந்து புறப்பட்டு வரும் எதுவும் பிறருக்கு சென்று சேர்வதற்கு தடையில்லாத அற்புதமான வாழ்க்கையை எங்களுக்கு அமைத்து தருவீராக. இதோ இந்த வேளையில் இத்தகைய தடைகளை ஏற்கின்ற மனிதர்களுக்காய் வேண்டுகின்றோம். இதோ துன்பப்படுகிறவர்களுக்கு, வறியவர்களுக்கு, வாழ்வு இல்லாதவர்களுக்கு, இதோ நீதியின் நிமித்தம் துன்பப்படுகின்றவர்கள், அநீதியால் அக்கிரமத்தால் வதைக்கப்படுகின்றவர்கள், இன்னும் போர்க்களங்களிலே கொலையுறுகின்ற போராளிகள், எந்த தவறும் செய்யாமல் நடக்கின்ற யுத்தத்திலே உயிர் துறக்கின்ற அப்பாவி மக்கள், அத்தனை பேருக்காகவும் வேண்டுகின்றோம். அம்மையப்பனே இறைவா, நாங்கள் உழைத்து இதோ நீர் விரும்பியபடி இந்த உலகை மாற்ற சக்தியை தந்தருள்வீராக. ஆமீன்.

நேர்கள் இதுவரை ஞாயிறு இறையமுதம் கேட்டீர்கள். இன்றைய ஞாயிறு இறையமுதத்தில் மறையுரை வழங்கியவர் அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளார். அருள்படி டெனிஸ் வாய்ஸ் அடிகளாருக்கு எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நிகழ்ச்சியினை நிறைவு செய்ய அன்னையின் பாடல் ஒன்றை கேட்போம்.

நேர்கள் இதுவரை புதியதோர் உலகம் கத்தோலிக்க நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் இதே நேரத்தில் உங்களோடு இணைந்து கொள்வோம். டிஆர்டி தமிழ் ஒலியோடு இணைந்திருந்து எமது நிகழ்ச்சியினை செவிமடுத்த அனைத்து அன்புடன் எடுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், அன்பு.

நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கிய மறையாசிரியர் சில்வெஸ்டர் தம்பிராஜா அவர்களுக்கும் அவர் தம் குழுவினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி வரும் பொழுதுகள் வளமான பொழுதுகளாக அமைய எல்லாம் வல்ல இயற்கை அன்னையை வேண்டிக் கொண்டு, நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டிஆர்டி தமிழொழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

இன்றைய ராசி பலன். இன்று நான்காம் தேதி ஐப்பசி மாதம் 2026 ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்குரிய பலாபலன்களாக முதலாவதாக மேஷராசி அன்பர்களுக்கானது, குடும்பத்தில் வரவும் செலவும் சரிசமமாக இருக்கும், வாக்கு பலிதம் உண்டாகும், வாகனத்தில் மெதுவாக செல்லவும், உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். மேஷராசிக்கான பலாபலன்களாக இருப்பது இது. தொடர்ந்து ரிஷபராசி அன்பர்களுக்கான பலாபலன்களாக, குடும்ப சுமை அதிகரிக்கும், மனதில் போட்டு வைத்த திட்டம் நிறைவேறும், கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும், உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் வரும். ரிஷபராசிக்கான பலாபலன்கள் இவை. தொடர்ந்து மிதுனராசி அன்பர்களுக்கானது, குடும்பத்தில் அமைதியான சூழல் நிலவும், நல்ல நண்பர்கள் நல்வழி காட்டுவார்கள், தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கவும், புது தொழில் யோகம் அமையும். மிதுனராசிக்கான பலாபலன்களாக இவை இருக்கின்றது. தொடர்ந்து கடகராசிக்கான பலாபலன்களில், சற்றும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும், விலகி நின்றவர்கள் விரும்பி வந்து இணைவார்கள், வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும், உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். தொடர்ந்து சிம்மராசிக்கான பலாபலன்களாக, வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும், சிக்கலான விஷயங்களை கூட எளிதில் தீர்க்க முடியும், திருமண காரியம் கைகூடும், தொழில் வியாபாரம் சிறக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு, எதிர்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும், ஒவ்வாமை ஏற்படுத்தும் உணவுகளை தவிர்க்கவும், வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும், தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெறும். தொடர்ந்து துலாராசி அன்பர்களே, மனப்பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களின் ஆதரவு பெருகும், கணவன் மனைவிக்குள் இருந்த பகைமை நீங்கும், தொழில் வியாபாரத்தில் போட்டி குறையும். அடுத்து விருச்சிராசி அன்பர்களே, உங்களுக்கான பலாபலன்களாக, நிதானமான செயல்களால் பல நன்மைகள் உண்டு, சாட்சி கையெழுத்து போட வேண்டாம், காரிய அனுகூலம் உண்டாகும், தொழில் வியாபாரம் விருத்தியடையும். தனுசு ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களில், குடும்பத்தில் அடிக்கடி சலசலப்புகள் வந்து போகும், பிரபலங்களின் தொடர்பு கிடைக்கும், கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை, உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. தொடர்ந்து மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான பலாபலன்களில், குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து போவது நல்லது, தூர பயணங்களை தவித்தால் அலைச்சல் குறையும், கடன் சிக்கல் குறையும், தொழில் வியாபாரத்தில் சாதிக்க முடியும். தொடர்ந்து கும்பராசி அன்பர்களே, கும்பராசி அன்பர்களுக்கான பலாபலன்களில், குலதெய்வ பிரார்த்தனைகள் நிறைவேறும், ஆடை ஆவண பொருள் சேர்க்கை உண்டாகும், கணவன் மனைவி ஒற்றுமை பலப்படும், தொழில் வியாபாரம் மேன்மையடையும்.

இறுதியாக மீனராசி அன்பர்களே, மீனராசி அன்பர்களுக்கான பலாபரங்களில் புத்தி சாதுரியத்தால் தடைகளை தகர்த்தறிய முடியும். பொருளாதார நிலை சீரடையும். இரவு நேர பயணங்களை தவிர்க்கவும். புது தொழில் யோகம் அமையும்.

பனிரெண்டு ராசிகளுக்கான பலாபலன்களை பார்த்தோம். நிலைய கலிகனிடம் 8:47. இன்றைய ராசி பலனை தொடர்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டு கண்டியாட்டி தவளியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது

0: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
1: இன்று பிறந்த நாள் நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம்
0: என்று தங்களது பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று நலமாக வாழ டிஆர்டி குடும்பம் சார்பில் மனப்பூர்வமாக வாழ்த்திக் கொள்வதில் பெருமிதம் கொள்கின்றோம். நீங்களும் இந்த நேரத்தில் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் இவர்களுக்கு வாழ்த்து கூற விரும்பினால் உடனடியாகவே இணைந்து இலவசமாகவே உங்கள் வாழ்த்துக்களை இப்பொழுது தெரிவித்து கொள்ளலாம். அந்த வகையில் முதலாவதாக இணைந்திருக்கும் பத்மராணி இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
2: வணக்கம்.
0: நலம்
2: என்றென்றும் சகல வளங்களும் பெற்று நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்தோடு வராலம் வாழ வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.
0: ஐக்கிய ராஜ்யத்தில் தான் இருக்கின்றாவா?
2: நன்றி
0: வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம். வணக்கம். சரி, ஒருவர் இணைந்திருந்தார், அவர் தொடர்பு இணையவில்லை என்று நினைக்கின்றேன். இணைந்திருக்கும் தொடர்பு துண்டிக்கப்பட்டது. அடுத்து தொடர்ந்து பைபருடாகவே இணைந்திருக்கின்றார் மூத்தி அண்ணா. இணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம் மூத்தி அண்ணா. ஓம் ஓம் ஓம். சொல்லுங்கள். ஓம் நலம்.
3: சரி, இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பால சரஸ்வதி.
0: ஓம் ஓம்.
3: அவ என்று ஒரு ரெண்டும் பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் அல்ல இல்ல தரசியாக வாழ்க, இல்ல தரசியா இருப்பான்னு நினைக்கிறேன். இல்ல தரசியாக அவ வாழ்க வாழ்க கொண்டு என் குடும்பம் சார அவள் வாழ்த்தி கொண்டு அடுத்தது இன்று திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் எனத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து அன்பாக விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாங்க. நன்றி முத்தியண்ணா. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
4: வணக்கம்.
0: சதீஷ் சொல்லுங்கள். ஐயா,
4: என்று பிறந்தாலை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு எந்த குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவருடைய காலம் கணவர் பிள்ளைகளோடு வாழ்த்தி கொண்டு விடவர்கிறேன். வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாக நன்றிகள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
5: இனிய காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம். உங்கள் வதனா நலமாக இருக்கின்றீர்களா?
5: இன்று பிறந்த நாளை காணும் திருமதி பாலசரஸ்வதி துரராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்ப சார்பான இனிய பிறந்த நாள் வாழ்த்து. அவர் என்ற நலமாக ஆரோக்கியமாக இருக்க வாழ்த்தி விட வருகிறேன். நன்றி. வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி. வணக்கம். தொடர்ந்து பைபருடாக எங்கள் குணநாயகம் அணைந்திருக்கின்றீர்கள். வணக்கம்.
6: வணக்கம்.
0: வணக்கம். நலம்.
6: என்று பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி பாலசரஸ்வதி துரராஜா அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் என்றென்றும் உடலுள்ள ஆரோக்கியத்தோடு சிறப்பாக குடும்பத்தில் வாழ வேண்டும் என்று வாழ்த்து கொண்டு விட வருகிறேன்.
0: இணைந்து உங்கள் வார்த்தைகளை தெரிவித்தோக்கு நன்றிகள். நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
7: இனிய காலை வணக்கம் சகோதரர் கேது அவர்களே, ஜெர்மனியிலிருந்து திருமதி ஈஸ்வர் சுந்தர்லிங்கம்.
0: இனிய காலை வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
7: நாங்கள் குடும்பத்தில் எல்லோருமே நலமாகவும் சந்தோஷமா இருக்கின்றோம். அதே போல நீங்களும் இனி அன்பு உறவுகள் எல்லோரும் நலமாக வளமாக வாழ எல்லோருக்கும் பொதுவான அந்த இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற திருமதி பால சரஸ்வதி துரராஜா அவர்களுக்கு எமது குடும்ப சார்பான நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் இன்று போல் என்றென்றும் சீரும் சிறப்புமாக பல்லாண்டு காலம் பார்ப்போற்ற வாழ்க வாழ்க என்று வாழ்த்தி கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடவருகின்றேன் சகோதரன். நன்றி. வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்து தெரிவித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி. வணக்கம்.
7: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. வணக்கம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம்.
8: வணக்கம். ஐந்து பிறந்தநாளை கொண்டாடும் பாரத சரஸ்வதி துரராஜ அவர்களை நாங்களும் நீரோடு காலம் வாழ்க வாழ்க என்று வாழ்த்து கொண்டு உங்களை நின்று வருகின்றேன்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தவங்க நன்றி அல்லம்மா, நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் ரஜினி நாகேந்திரம், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
9: நன்றி கேது.
0: சொல்லுங்கள், வாழ்த்திவிடுங்கள்.
9: பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி பாலசரஸ்வதி துரைராஜா அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பில் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடப்படுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கு நன்றி, நன்றி வணக்கம். தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றாருங்கள் புங்கையூர் ராஜாண்ண, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
10: வணக்கம் கேது, புங்கையூர் ராஜா. நலமா இருக்கீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம்?
10: நாங்களும் நலமாக இருக்கின்றோம். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் திருமதி பால சரஸ்வதி அவர்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்க வேண எனது குடும்ப சாரி வாழ்த்திக் கொள்கிறோம். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்தாக்க நன்றிகள், நன்றி வணக்கம். தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் திருமதி வதனி மோகன், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
11: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களாம்?
11: ஆமாம், நலமாகவே இருக்கிறோம். அப்படியே நீங்களும் இன்றும் நலமாக இருக்க எல்லாம் வெல்ல இறைவனை வேண்டி இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிறார்
0: உங்களது தொலைபேசியில் வேறு அழைப்பு வருகின்ற நினைக்கின்றேன். பால சரஸ்வதி துரராஜா. ஓ, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இணைந்திருக்கும் அடுத்தவர், வணக்கம்.
12: வணக்கம்.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் திருமதி கலாராணி பரதராஜா, நலமாக இருக்கின்றீர்களா? நலமே.
12: எல்லோரும் நலமாக இருக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு இன்று பிறந்த நாளை கொண்டாடும் பால சரஸ்வதி துரைராஜா அவர்களுக்கு என் குடும்பம் சார்ந்த இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் சகல செல்வங்களும் பெற்று நூடூலி காலம் வாழ்க வாழ்க என்று மனதார வாழ்த்திக் கொண்டு கேதுவிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த உங்களுக்கு நிகழ்ச்சியை நிறைவு செய்து வைத்தவர்கள் நன்றி, நன்றி வணக்கம்.
12: நன்றி,
0: நன்றி வணக்கம், நன்றி வணக்கம்.
1: நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள்
0: என்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார் எங்கள் புஷ்போதி அம்மாவின் சகோதரி பால சரஸ்வதி துரராஜா அவருக்கும், மற்றும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமண நாளை நினைவு கூறும் அல்லது திருமண நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் மற்றும் சுபகாரியங்களில் ஈடுபடும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று வாழ்க வாழ்க என்று வாழ்த்திக்கொண்டு அவர்களுக்காக நான் தரும் பாடல் ஒன்று

இன்று தனது பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் திருமதி பால சரஸ்வதி சுரராஜ் அவர்களுக்கும் மற்றும் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்கும் மற்றும் திருமண நாள் சுபகாரியங்களில் இவைகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைவரையும் எல்லா வளங்களும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ்க வாழ்க வென்று இயற்கை அன்னையும் வேண்டிக் கொண்டு வாழ்த்தியவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு வாழ்த்த நினைத்தவர்களுக்கும் எமது நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். நிலைய கலிக நேரம் 9 மணி. நீங்கள் கேட்டுக்கொண்டு டிஆர்டி தமிழொலியில்

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் காலியொலிப்பான வணக்கம் தமிழலியின் நிறைவாக வளமை போல் இன்றும் தொடர்கின்றது. டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மண்டலத்தினர் சாசல் கார்ஷனா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மண்டலமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். மட்டக்களப்பு திராய்மடு கிராமத்தில் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபான கசிப்பு மற்றும் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வருகிறது. எனவே இதனை இல்லாதொழிக்குமாறு கோரி திராய்மடுவில் நேற்று மாலை பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ள ஒன்டாரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் திலீபனின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது கவலைக்கும் கண்டனத்துக்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை பேரதிலயத்துக்கு முன்பாக இன்று காலை அமைதிவழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களிடம் ஆதரவு கையெழுத்துக்கள் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலைகளுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படைத் தன்மையுடன் பேணுவதற்கான பொறுப்பு அவற்றுக்கு இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியிருக்கிறது. இலங்கை பொருளாதார மீட்சியை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அந்த நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு சூழல் இன்றும் பெரும் சவால்கள் நிறைந்ததாக காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்களை வழங்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் இரண்டாம் நிலை தடைகள் உலகளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கை என்றும், அவை குறிப்பாக இலங்கையை குறிவைத்து எடுக்கப்பட்டவை அல்ல என்று இலங்கை வெளிவிகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அன்றகுமார தேசநாயக்காவுக்கு சாதகமாக சர்வதேச அபிப்பிராயத்தை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஏவிபி குழுவினரின் இந்திய விஜயம். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான காலம் முதல் தீவிர இந்திய எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வந்த ஏவிபி அண்மை காலம் வரை அந்த நிலைப்பாட்டை தொடர்ந்தது. இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு அன்றகுமார திசநாயக்கா தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட தீர்மானம் மிக்க இந்திய விஜயத்துடன் ஏவிபியின் இந்திய எதிர்ப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிடப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது கமராவினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பிலவத்தையிடம் இருந்தோ திசைகாட்டிய அரசாங்கத்திடம் இருந்தோ வரும் உத்தரவுகளுக்கு அமைவாக அல்லாமல் சட்டத்துக்கு அமைய சுயாதீனமாக போலீஸ் மா அதிபர் செயற்பட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மனப்பெரும குறிப்பிட்டிருக்கிறார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைதான பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்தின் கீழ் உள்ள 24 குடியிருப்பு வளாகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறையினரும்

அதிகாலை வீட்டினுள் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் உடனடியாக தலைப்பேட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்ற சந்தேக நபரிடம் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் தானியங்கி கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. நுவரலியா தலவாக்குலை பாம்சன் தோட்டத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவர் வீடொன்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்திருப்பதாக தலவாக்குலை காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். இலங்கையின் கண்டி, கேகாலை, மாத்தளை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்திருக்கிறது. நாய்களுக்கு தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் பதிவு செய்தல் தொடர்பான புதிய சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் காரணமாக தற்போது நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசநாய் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்துக்கு தடைகள் ஏற்படக்கூடும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. 3,65,19,192 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்து கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய செய்திகளில் தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றது ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டசபை உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து முகநூல் நேரலையில் கண்ணீருடன் பேசியதற்காக அந்த கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டிருக்கிறார். ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைமை செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் அந்த கட்சியிலிருந்து நேற்று விலகி காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். மதுராந்தகத்தில் அமைச்சர்கள் கலந்து கொண்ட தமிழக வெற்றி கழக ஆலோசனை கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. தாராபுரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரத்தை மேற்கொள்ளுகின்றார். தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அக்டோபர் 6 இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. மதுராந்தகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முனாக்கானா ஸ்டாலின் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்திருக்கிறார். இதே நேரத்தில் தமிழக வெற்றி கழக ஆட்சியில் தொடர் மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் மக்கள் தவிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக தலைவர்கள் டிராக்டர் ஓட்டினால் மாத்திரம் விவசாயியாகிவிட முடியாது என்று தமிழக முதல்வர் விஜயை விமர்சித்துள்ளார்கள். தாராபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரை திடீரென காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதால் காவல் நிலையத்தை அந்த கட்சியினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியிருக்கிறது. அனைத்து தேர்தல்களும் சட்டவிரோதமானவை என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். வாக்குச்சீட்டை பயன்படுத்தி புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் SIR விவகாரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் பெயர்கள் நீக்க சர்ச்சை காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடியாக பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் மும்பை சிவாஜி பார்க்கில் நேற்று முன்தினம் போராட்டம் நடந்தது. சிவாஜி பார்க்கில் நடந்த போராட்டத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அஜித் திப்பிகை கலந்து கொண்டார். இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ், சிவசேனா கட்சிகள், பல பாலிவுட் நடிகர்கள் ஆதரவு தெரிவித்து வருகிறார்கள். நாடு முழுவதும் நடைபெறும் போராட்டங்கள் தொடர்பான தகவல்களை ஒருங்கிணைக்க சத்தியாகிரகா என்ற டிஜிட்டல் பக்கத்தை காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அறிமுகப்படுத்தி இருக்கிறார். கோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் கொடி பொருத்திய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். ஓமான் கடற்படையினர் இவர்களை மீட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்ட முயற்சித்த பாகிஸ்தானியர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளது. இந்திய விமானி சிமித் மச்சாரை மருத்துவமனைக்கு நேரில் சென்று துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் ஹம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தூம் நலம் விசாரித்திருக்கிறார். பல்லாண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவன் நவ்பிரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு நேற்று நாடு கடத்தி கொண்டுவரப்பட்டார்.

தெரிவித்தார். பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை நிலையிலிருந்து உச்சநீதிமன்ற நிலவரை 3 ஆண்டுகளுக்குள் தீர்வு அளிக்கப்பட்டுவிடும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். கிரிப்டோ கரன்சியை இந்தியா எச்சரிக்கையாக அணுகி வருகிறது என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் போக்குவரத்து விதிமுறைகளை காரணம் காட்டி தமிழ்நாடு வாகன ஓட்டிகளிடம் அதிகப்படியான அபராதம் வசூலிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. கனடாவில் உள்ள ஒரு கார் விற்பனை நிலையத்தை சேர்ந்த உரிமையாளர்கள் ஒரு கும்பல் தங்களை மிரட்டி பணம் பறிப்பதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 16 மாதங்களாக விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் 3ஆம் சனிக்கிழமையான நேற்றும் பக்தர்கள் கூட்டம் அங்கு அலைமோதியிருக்கிறது. இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் 22 கரட் ஆபரண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,675 ரூபாவுக்கும் பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 பவுன் 1,09,400 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் பிளே துபாய் விமானத்தில் விமானியை தாக்கிய இணை விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள் கூறியிருக்கிறது. ஆனால் அவரின் நோக்கம் என்ன என்பதை அந்த நாடு வெளியிடவில்லை. சவுதி அரேபியாவின் முன்னணி அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை நடத்தியதாக எமனின் ஹவுதி அமைப்பினர் தெரிவித்திருக்கிறார்கள். நடுத்தர அளவிலான தொலைவு வரை சென்று தாக்கும் புதிய அதிநவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதனை செய்திருக்கிறது. உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றும் நடத்திய தொடர் தாக்குதலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் வெள்ள மாளிகையில் சந்திப்பு நடத்திய நிலையில் இரு நாடுகளிடையே சுமூகமான சூழல் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா சீனா இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 16% வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா நைஜீரியாவில் நிகழ்ந்த 2 சாலை விபத்துகளில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்து போனார்கள். தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. 12 வேட்பாளர்கள் போட்டியிடுகிறார்கள். அமெரிக்காவின் கொர்னோல் பல்கலைக்கழகத்தில் 2 ஆண்டுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதன்முறையாக கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். அமெரிக்காவின் ஹவாய் தீவின் பிரபல எரிமலை தேசிய பூங்காவில் அமைந்திருந்த சுமார் 90 அடி உயரமும் 550 ஆண்டுகள் பழமையும் கொண்ட ஹோலே கடல் வளைவு பசிபிக் பெருங்கடலில் சரிந்து வீழ்ந்து முற்றாக அழிந்துவிட்டது. இந்தோனேஷியாவின் சும்பவா தீவு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகியுள்ளது. அமெரிக்காவில் 2 முறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு தற்போது செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகளில் இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையே நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய வீரர் கே.எல். ராகுல் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ஓட்டங்களை கடந்து கே.எல். ராகுல் இந்த சாதனையை படைத்திருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தோல்வியடைந்ததற்காக கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகுவதில் அர்த்தமில்லை என்று வங்கதேச அணியின் கேப்டன் லிண்டன் தாஸ் தெரிவித்திருக்கிறார். நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் துருக்கியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி அபார வெற்றி பெற்றிருக்கிறது பெல்ஜியம். இத்தாலி பிரான்ஸ் ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மலேசியாவில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் F1 கார்பந்தயம் சுமூகமாக தொடங்கவில்லை. நிறைய புகார்கள் வந்திருக்கின்றன. இதேநேரத்தில் மத்திய கிழக்கில் பதற்றம் நீடித்தாலும் கத்தார் அபுதாபி ஃபார்முலா 1 கார்பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பன் நகரில் 2032ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகியிருக்கிறது.
ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் நகரில் ரக்பி லீக் இறுதியாட்டத்துக்கு செல்லும் அணியை வழியனுப்பச் சென்றவர்கள் மீது கார் ஒன்று மோதியது. சம்பவத்தில் ஒரு பிள்ளை உட்பட 9 பேர் கடுமையாக காயமற்றுள்ளார்கள். நிறைவாக இன்றைய நாணய மாற்ற விதங்கள். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 372.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.27 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.17 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 399.18 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.10 ரூபாய். ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.35 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.50 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழலியின் காலை ஒளிரப்பான வணக்கம் தமிழலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் காஷ்லா கோணேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்ச பிள்ளைக்கு வந்து நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் போத்தனா. ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பரிஸ் லாச்சப்பலில்,
4: 11 13 rue Caille, 75 000 de Paris.
3: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசலில்,
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
3: மேலதிக தொடர்புகளுக்கு வீட்டி கேஷ் அண்ட் கரி பரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நிலைய கலிக நேரம் 9:18. நீங்கள் கெடுக்கணுக்கு டிஆர்டி தமிழ்மொழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: காலை பூந்தென்றல் நிகழ்வினூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான ஞாயிறு காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நிகழ்வினூடாக இணைந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. இன்றைய காலை பூந்தனர் நிகழ்வினூடாக நினைவு பற்றி உங்களது நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். இணைந்திருக்கும் உறவை வணக்கம். வணக்கம் திருமதி ரஜினி நாகேந்திரன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: என்ன
0: பாடல்?
1: நெஞ்சினிலே.
0: உடனடியாகவே அதற்கு பொருத்தமான பாடல் எடுத்து விட்டீர்கள். என்ன
1: தெரியல, என்ன தலைப்பு?
0: நினைவு. நினைவு,
1: நினைவா?
0: உண்மையிலேயே நினைவுகளை பற்றி சொல்லுங்களா? இல்லை, எங்களுக்கு ஒரு என்னென்று சொல்வது, நினைவுகளை கடந்த காலத்தை பற்றி, பாடசாலை வாழ்க்கை இவைகளையெல்லாம் நாங்கள், அதிலிருந்து நண்பர்கள், காதல், திருமணம், குழந்தை பருவம், பயணம், இதெல்லாம் நினைவுகளாக மாறுகின்றது. ஆனால் கசப்பான நிகழ்வுகளாகவும், பிடிவு, இழப்பு, தோல்வி, ஏமாற்றம், துரோகம், மரணம் இவைகளும் நினைவுகளாக நீண்ட காலம் மனதில் இருக்கிறது. என்ன?
1: ஆமா ஆமா, அது நினைவுகளை நாங்கள் என்றைக்குமே அழிக்க முடியாது. ஆயிரம் நினைவுகள் இல்ல, பல கோடி நினைவுகள் ஞாபகத்தில் இருக்கின்றன.
0: உடன் இருப்பது உறவு, இல்லாத போது இருப்பது பாசம் தானே. அந்த பாசம் என்றது ஒரு நினைவுல தான் இயங்கிக் கொண்டிருக்கும். என்ன,
1: நம்ம பெற்றோர்ல வைக்கிற பாசம், சௌரங்கள வைக்கிற பாசம், இருக்கும் போது அதன் அருமை நினைவுகள் வராது. அவர் எங்களை இல்லாத போதுதான் அந்த நினைவுகள்
0: பேச்சு, அவர் பழக்கம், இவையெல்லாம் மனசுல தொடர்ந்து வரும். என்ன
1: தொடர்ந்து வரும்? பள்ளிக்கூட வாழ்க்கையில வந்து வாழ்க்கைய வந்து நாங்க மறக்க முடியாது. என்ன ஞாபகம் இருக்கு, கணக்கு பாடம் வந்தா எனக்கு ஒத்து வராத பாடம். அதுல இருந்து மெல்லமா நான் விளத்திடுவேன். விளத்தினா அப்புறம் அக்கால ஒரு நாளைக்கு பிடிபடும், கல்லன் பிடிபடுவார். என்ன மாதிரி ஒரு நாளைக்கு நான்
0: பிடிபட்டுருவேன்.
1: வெளியில நின்றா எங்களுக்கு படிப்பிச்சவன் வந்து ஒரு ஆசிரியர் வந்து ஜீவானந்தன் டீச்சர், ஓகே, இந்த காலேஜில. அப்ப சிலவரை பிடிச்சி கிளப்பி விட்டு வெளியில விட்டுருவா. அதெல்லாம் உண்மையில மறக்க முடியாது.
0: அவர்கள் அவ்வளவுக்கு அவர்கள் என்னென்ன அன்பானவர்களா இருப்பதுதான், அவர்கள் எங்களை தண்டிக்க மாட்டார்கள் என்ற ஒரு துணிவு வரும் பொழுதுதான் நாங்கள் அப்படி செய்வோம். என்ன,
1: அவர்கள் கண்டிச்சாலும் அது ஒரு நல்லது இருக்கு. அந்த வயசுல எங்களுக்கு
0: தெரியாதுதானே.
1: பெற்றோரா இருந்தாலும் அவர்கள் ஏன் கண்டித்தார்கள், கொண்டு இடண்டார்கள் என்றதெல்லாம் பிறகுதான் நினைவில வரும். என்னுடைய நந்தி அவர் வேற நடுக ஞாபகத்துக்கு வரவா, அப்ப ஆஸ்திரேலியா இருக்கிறான். எனக்கு தொடர்பு வழியில நானும் முயற்சி செய்து பாக்குறேன். அவட பழகின விதம், அவருடைய அம்மா என்ன நடத்தின விதம், நாங்கள் அந்த குமந்த அக்கௌண்ட்ஸ் பாடம் எடுக்கும் பொழுது நான் கூட அவட சேர்ந்துதான் படிப்பேன். ஏ இல்ல, அப்ப அந்த இதெல்லாம் கணக்கெல்லாம் அந்த வடிவா சொல்லி தரவா, அந்த அவன் அம்மா அனுபவம் இப்ப எல்லாம் உயிரோட இருக்கிற போது தெரியாது. இப்ப ஆஸ்திரேலியாவில இருக்கிறான். அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இன்னும் ஒரு ஃப்ரெண்டோட உங்க இருக்கிறான், உங்களோட பெருசு நகரத்துல இருக்கிறா, அவ கண்டா தான் இப்ப கரைப்பா மட்டுப்படி பெருசா கேட்க மாட்டான். அப்படியே நாங்கள் அந்த
0: நினைவில் இருக்கிறார்.
1: எல்லாரும் நினைவில வச்சிருக்கிறேன், கண்டா ரஜினி என்று கரைப்பா.
0: இல்ல, நாங்கள் இல்ல, சில பேரை நாங்கள் சந்திக்கும் பொழுது, அவர்கள் எங்களை சொல்லும் பொழுதும், அவர்கள் நினைவில் நாங்கள் இருப்போம், எங்கள் நினைவில் அவர்கள் இல்லாம போயிடுவார்கள்.
1: என்ன,
0: அப்படி எத்தனையோ பேர் நாங்களுக்கு ஒவ்வொன்றும் அந்த நேரம் சமாளித்து விட்டு வருவோம், ஆனால் எங்கள் அவரே அந்த நினைவுக்கு வர மாட்டாமல் இருக்கும். என்ன, அநேகமாக காயப்பட்டவைகளைத்தான் நாங்கள் நினைவா வைத்துக் கொள்வோம்.
1: ஞாபகத்துக்கு வரும் போது எங்களுக்கு நல்லதா பழகினாலும் அவர் செய்ததுதான் ஞாபகத்துக்கு வருமே ஒழிய, அது அந்த ஆழ்ந்த மனதில ஆள் மனதில அது கட்டாயம் உண்மையா பதிஞ்சிருக்கு. என்னதான் எங்களுக்கு 10,000 இல்ல 5,000 வந்தாலும் 20,000 வந்தாலும் அவர் செய்ததுதான் எங்களுக்கு நினைவுக்கு வரும்.
0: அந்த நினைவு வந்து ஒரு கால பயணம். என்ன, நினைவால நாங்கள் அந்த உடலால போகலாதான், நினைவால அந்த அந்த இடத்துக்கு போகலாம்.
1: என்ன, இன்னொன்னு சொல்லிப்பட்டு விடுறேன், என்ன கணவருக்கு முன்னாள் காதலி ஞாபகம் பெறுதா?
0: அவருக்கு வருந்தானே,
1: நினைவு வருது. அப்ப அதுக்கு என்ன செய்யற நான் இப்ப?
0: ஒன்றும் செய்யல, அது
1: ஒன்றும் செய்யல. அது அங்கேயும் தேடி பிடிச்சு
2: பரமேஸ்வரா
0: கல்லூரி திருநெல்வேலி
2: அஞ்சாம் வகுப்பு பி ல படிச்சு வந்திருக்கேன். அப்ப படிச்சு கொண்டிருக்கே சிவங்க எங்க கோயில், எங்க பள்ளிக்கூடத்துல கோயில் ஒன்று இருக்கு. அந்த கோயிலுக்கு கொண்டல் மரம் இருக்குது, கல் இந்த கருங்கல் கோயிலுக்கு கட்டக்கூடிய கருங்கல் இருந்தது. அப்ப எனக்கு வீட்டுல போய் பிரச்சனை. அந்த பிரச்சனையால வந்து நான் ஒரு பொம்பளை பிள்ளைய நான் விரும்பினேன், விரும்பி கொண்டிருந்தேன், மனதால ஆள்
0: விரும்பினேன்
2: இந்த பிள்ளை என்ன விரும்பல. அப்ப நான் அந்த பிள்ளை கூட தெரிஞ்சு போச்சு. அந்த பிள்ளை அஞ்சாறு பிள்ளையோட சேர்ந்து வந்து நான் அந்த கருங்கல்ல உட்காந்துருக்கேன். எனக்கு வீட்டு பிரச்சனை நான் யோசிச்சு கொண்டிருக்கேன். அந்த பிள்ளையோட பாட்டு பாடிச்சு நான் மறக்கிறாரு. காதலிக்க வாங்க தனியாக நீங்க
0: செருப்பாளதாரன்
2: அதே ஆக்கள் இன்றைக்கு அவ கல்யாணம் கட்டி பிள்ளைதான் பெரிய பிரச்சனையிலே உட்கார் இருந்திருக்கா. அதே அவன் சகோதரி ரெண்டு கிழமைக்கு முதல்ல என்ன, ரெண்டு மூன்று கிழமைக்கு முதல்ல என்ன கூப்பிட்டு ஒரு மரியாதை செய்தவ இங்க ஜெர்மன்ல. அது அவ இப்ப ஜெர்மன்ல இல்ல, அவ அவன் சகோதரிங்க ஜெர்மன்ல
0: இருக்கிறான்.
2: அப்ப அவ ஜோதிக்கு அவ தெரியும் நான் அவன் தங்கச்சியார காதலிச்சேன்னு
0: சொல்லி. ஹலோ, ஆனா உண்மையா தான் லவ் பண்ணி இருக்கீங்க இல்லையா? இப்பயும் கவலைப்பட மாட்டீங்களே?
2: இல்ல, இப்ப அது என்ன மறக்க முடியாது. எனக்குள்ள வேதனை அதுல எவ்வளவு பெருசா இருந்தது எங்க வீட்டு குடும்பத்தின். அப்ப நான் அதை நான் யோசிக்கல. ஆனா ஒரு சின்ன ஒரு தப்பு நடந்ததுக்கு நான் அவ விரும்புற மாதிரி அப்படி தான் நடந்தது. பாக்கிய டீச்சர் சொல்லி எனக்கு அவன் கூப்பிட்டு பெரும்பாலும்
0: அடிச்சான்
2: திணையிலேயே பாக்கிய டீச்சர் சொல்லி. அதே அதை வந்து வச்சுக்கொண்டு ஒரு அஞ்சாறு புள்ளி அவன் பேர் இன்றைக்கும் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. அதை வந்து படிச்ச பாட்டு இந்த பாட்டு, இந்த பாட்டை வாழ்க்கையிலே நான் மறக்க மாட்டேன். இந்த பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கையை சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். சரியா? அப்ப இப்படியான சில இதுவும் இருக்கணும். இன்றைக்கு அதே பாக்க ஏன் நான் என்ன இன்றைக்கு நான் காதலிக்க விட்டேன் சொல்லி அன்றைக்கு நான் இந்த இல்லாம கஷ்டம்
0: ஒளிவு
2: மறைவு இருக்க கூடாது. என்ன செய்யணும்
0: நன்றி. சரி, இரண்டு பாடல இந்த பாடல் முதலில் நயந்திரனோட பாடல் ஆரம்பத்தை போட்டுவிட்டு உங்கள் பாடலை தருகின்றேன்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஜெர்மனியிலிருந்து திருமதி. திருமதி ரஜினி நாகேந்திரம் அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் மூத்தி அண்ணா, உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் வணக்கம், வரவேற்புக்கு நன்றி.
0: நலமாக இருக்கின்றீர்களா?
1: மழை
0: பெய்கிறது. சரி, என்ன பாடல் முதல் சொல்லிவிட்டு?
1: பாடல் நான் நினைக்கிறேன் இந்த பொலிசு காவல் நிலையம் இருக்கலாம் படம்.
0: ஓ,
1: அந்த பொலிசையும் பாருங்கள் அந்நியாயத்தை பாருன்னு ஒன்று ஒரு பாட்டு ஒன்று இருக்கணும்னு நினைக்கிறேன். பாருங்க அது
0: பாடல் என்ன? பொலிஸ் செய்யும் அநியாயத்தை பாரா.
1: ஓ, அநியாயத்தை பொலிஸ் செய்யும் அந்ததான் அந்த பாட்டு ஆரம்பிக்குது. காவல் நிலையம் தான் இருக்கிற படம். அப்படி இல்லாட்டா பூவம் பட்டும் படத்தில் ஒரு பாட்டை சொல்கிறேன். இதை பாருங்க, அப்படி இல்லாட்டா சொல்கிறேன். இப்போ என்னத்தை கேட்குறீர்கள்? நினைவு
0: அந்த போடா இல்லாம என்ன பாட்டு? பொலுசையும் அநியாயத்தை பாருன்ற அப்படியா பாடல் துவங்குகின்றது?
1: அப்படியே தான் இருக்கிறான். ஜெனராஜுக்கு தான் அந்த பாட்டு இருக்குது.
0: ஜெனராஜுக்கு காவல் நிலையம் பார்க்கின்றேன். ஓம் ஓம் ஓம்,
1: படம் இருக்குதான் நான் சொன்ன படம்.
0: காவல் நிலையம் படமா?
1: ஓம் ஓம்,
0: காவல் நிலையம் படம் பார்த்து விடுகின்றேன். சரி, அடுத்த பாடல் என்ன சொன்னீர்கள்?
1: அப்படி இல்லாட்டா பூவும் பட்டும் படத்துல இருந்து.
0: ஓ ஓ,
1: நாதேஸ்வர ஓசையில்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம்,
1: அந்த பாட்டு போடும். இதைத்தான் பாருங்க, அது இல்லாட்டா அதை போடுங்க.
0: சரி, நீங்கள் சொல்லுங்கள்.
1: என்னது?
0: நினைவுகள்.
1: நினைவுகள், நினைவுகள். இப்போ முதல் வந்து கதைச்சது இருக்குன்னு அது ரெண்டுமே எனக்கு ஒத்து வராது. ஜாமான் ஒத்து வராது. சரி, நாயந்திரத்தை சொன்னதும் இல்லை என்னட்ட. ஆனால் நினைவுகள் உண்மையில் அந்த காலத்தில் இது நான் நல்லா படிப்பேன்.
0: சரியா?
1: உண்மையாக படிப்பேன், மேக்ஸ் செய்வேன், நல்லா செய்வேன், மேக்ஸ் இணைச்சு
0: பார்க்கலாம்.
1: அனக்கம் தான் அந்த புலியாக இருக்கு. ஆனால் செய்வேன். ஆனால் அந்த அந்த காலத்தில் அந்த சூழ்நிலைகள் இருக்குத்தானே. அப்போ அந்த சூழ்நிலையோட இப்போ இணைச்சு பார்க்குறேன். சரியா? இப்போ எங்களோட இப்பத்தே பிள்ளைகள் படிக்க வைக்க அங்கே கஷ்டமாக இருந்தாலும் மாற்றின ஒரு உதவிய கிடைக்கும். எங்களுக்கு அப்படி ஒரு உதவி செய்ய ஆட்கள் இல்லைத்தானே.
0: கண்டிப்பா, அது ஒரு பெரிய துயரமான வாழ்க்கை. என்ன துயரமான படிப்போம். என்ன
1: பயங்கரம். இப்போ எங்கே ஐயாண்டு ஆக்கள் அம்மாண்டு ஆக்கள் கொஞ்சம் விவசாயிகள் அது இடத்துல தான் இருந்தது. ஆனால் அவையும் படித்தவே தான். நம்ம அம்மா கிட்டத்தட்ட அந்த காலத்தில் ஊழல் படித்த மனுஷி.
0: சரிங்களா?
1: அவள் படித்தவே தான். நான் அவைக்கு அந்த இது இல்லை. ஐயாண்டு ஆக்கள் வந்து நல்லா உத்தியோகமாக இருந்தால் பொறுத்த என்ன கேட்டுட்டு கேட்டு வந்துட்டு பெஞ்சி பெஞ்சில வேண்டி நாலாம் முறிச்சு போட்டு தரக்கூட குப்பண்டி ஆக்களுக்கு மனம் வரையில் விடாந்து கேட்டோம். அப்போ அப்படியான அந்த நினைவுகள் இப்போ உண்மையாக எனக்கு இந்த அந்த நேரத்தில் என்ன கஷ்டப்பட்டு யாரும் ஒரு ஆள் உதவி செய்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் படிச்சிருக்கலாம் கொள்ளலாம்.
0: சில நாங்கள் அப்படி படித்திருக்கலாம். ஆனால் இங்கு வந்து நாங்கள் படிக்கவில்லையே, எனக்கெல்லாம் இப்பொழுதும் கவலை. இங்கு வந்து ஒரு படிக்கவில்லையேன்ற கவலை இருக்கும் தானே.
1: அதுல ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா? இங்க வந்து படிக்கிறதுக்கு என்னன்னு சொன்னா வசதிகள் இருந்ததுதான். இங்க வந்து பாச படிப்பிக்கிறதோ அது படிப்பிக்கிறோம் இது படிப்பிக்கிறோம். ஆனா
0: நாங்கள் படிப்பது காசு உழைப்பதற்காகத்தான் என்று மனதில் பதிந்திருந்தது அன்று. என்ன
1: உண்மை?
0: இன்று அதை விட படிக்காமலே காசு உழைக்கலாம் என்ற நாங்கள் அந்த படிப்பில் பெரிய கவனம் செலுத்தாம விட்டு விட்டோம். இந்த புலம்பெயர் தேசத்துக்கு வந்து
1: அந்த அந்த அந்த வெட்டம் இப்ப வேணா கிடாக்கு. ஆனா வழியா இப்ப நான் அந்த பிள்ளைகளை நான் சொன்னேன் நிறைய சொல்றோம் அழகு இல்லை. ஆனா வழியா இப்ப 30 பிள்ளைகளோ 35 பிள்ளைகளோ பிடிச்சி டியூஷன் கொடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா டியூஷன் மாசம் வரைக்கும் மேக்ஸ் படிப்பிக்கிறோம், நிறைய தமிழ் படிப்பிக்கிறோம், எல்லாம் படிப்பிக்கிறோம். ஆனால் அதுக்கு நாங்கள் காசு கொடுக்குறோம். நாங்கள் 5 பேர் சேர்ந்து 5 பேர் இல்லை, நாங்கள் எல்லாமே சேர்ந்து கணக்கு பேர் இருக்கிறோம். அதுக்கு
0: தொலைபேசி உண்டு. தொலைபேசி ஒன்று அதை நிறுத்தி விடுங்கள்.
1: இல்லை,
0: உங்களோட தொலைபேசி ஒன்று அடித்து கொண்டு இருக்கின்றது. நினைவுகளும் ஒரு நல்ல ஆரோக்கியமான விடயம் தானே.
1: அப்ப அந்த காலத்துல எங்களுக்கு போத்த வாரதறியாது இது வாரதறியா ஒன்றுமே தெரியாம தானே நாங்க இருந்து நாங்க இப்பதானே அதுகளுக்கு ஓச்சு வச்சு கவலைப்படுறோம். ஒரு கோயில்ல போய் ஒரு அரிச்சனை கூட கட்டணம் கொடுத்தினது கூட தெரியாது எங்க என்ன போத்திகள் வந்தா. அப்ப அப்படியான கட்டத்துலதான் என்ன வாழ்க்கை போகுது நினைவுகள் உண்மையில படிப்பேன் இல்ல அது அது மட்டும் இதுதான் மற்ற அவர் சொன்ன மாதிரி எனக்கு அந்த காதல் கீதல் ஒன்றும் எனக்கு கும்பிடவும் இல்லை பார்க்கவும் இல்லை.
0: நன்றியல் பாடலை தருகின்ற நன்றி வணக்கம்.
1: எந்த பாட்டு எடுத்தீங்க?
0: நியாயமா நம்ம பொழுது செய்வது நியாயமா?
1: மறந்து
2: செய்வது நியாயமா? ஐயா கட்டக்காரங்களா.

0: இணைந்து சிறப்பித்திருந்தார். பின்லாந்திலிருந்து மூத்தியோர்கள் அவருக்கு மது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்தவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம் ஜோதிஸ்வரி அம்மா, நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்கள் நல்லா இருக்கிறோம், நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா?
0: இருக்கிறோம் அம்மா, சொல்லுங்கள்.
1: நினைவுகள்
0: வந்து ஒரு என்னென்று சொல்வது, ஒரு கடந்த காலத்தின் கடந்த காலத்தை ஒரு நிகழ்காலத்துக்கு கொண்டு வருவது அண்ணே நினைவு. ஓ, நிகழ்காலத்தில் வாழும் கடந்த காலம் என்ன?
1: நினைவுகள் இருக்குது எனக்கு, இருக்கிற நினைவு வீட்டுல எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஒரு நினைவு கடந்த இப்ப நடந்த ஒரு ஆளு நினைச்சு பழகி நல்லா பழகி அன்பா பழகி விட்டோம். திடீரது திடீரென்று திடீரது ரெண்டாவது மறக்க முடியாத பொல்லாத கவலை
0: என்ன
1: அது சந்த பார்க்கறதும் அஞ்சாறு தரம் கண்டு கண்டு கதைச்சு பழகி பேசி கண்டு பேசி பழகினு ஒரு உயிர் உறவு.
0: உண்மையிலே அது சில நினைவுகள் அந்த கண்ணை திறந்தாலும் மூடினாலும் கண்ணுக்கு முன்னுக்கே நிற்கும் என்ன. சொல்ல முடியாத ஒரு துயரங்களையும் இந்த நினைவுகள் தந்துவிடும், மகிழ்ச்சியையும் தந்துவிடும் இந்த நினைவுகள் என்ன.
1: மகிழ்ச்சியும் தந்துவிடும் நினைவுகளும் தந்துவிடும். இந்த சும்மா இந்த சிம்பிள் இருக்கிற கவலைய மறந்து அதுக்கு மேலால இது சொல்லாத நினைவா
0: கிடக்குது. உண்மையிலேயே சில விட்டு எங்களால ஏன் தான் நாங்கள் இப்படி எல்லாம் இருக்கின்றோமோ என்ற இதுல ஏன் இப்படி எல்லாம் நடக்கின்றது ஞாபகம் அந்த மீட்ட முடியாமல் இருக்கின்றது என்ன.
1: எனக்கு ஒரு பாட்டு
0: சொல்லுங்களம்மா.
1: பறந்து போனாயே அந்த பாட்டை கேக்குறேன்.
0: பறந்து போனாயா?
1: ஒரு கேட்ட பாட்டை தருவீங்களா?
0: என்ன பாட்டம்மா?
1: பறந்து போனாயே மறந்து போனாயே பார்க்கும் போது கண்கள் இரண்டு.
0: அவள் பறந்து போனாளே என்ற பாடல்.
1: எனக்கு ஒரு கவலையான பாட்டு தான் கேட்கணும் போல எனக்கு.
0: அவள் பறந்து போனாலே என்னை மறந்து போனாலே, அதை விட இன்னொரு பாடல் ஒன்று.
1: அந்த பாட்டு தாங்க.
0: ஓ, அந்த அவள் பறந்து போனாலே என்ற பாடலை உங்களுக்கு ஒளிபரப்புகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி கிழமா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குண்டராஜா அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் ரவி செல்லத்துறை. உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் ஜேது, நலமாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது.
0: நலமே, ஓம் சொல்லுங்கள். ஓ,
1: நலமாக இருக்கேன்டா. நீங்க மற்ற நேயர்களிடம் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது நலமாக இருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. பிற நானும் உங்களை கேட்டு கேட்டு பிற உங்களை சோகத்துல நான் நலமா இருக்கிறேன்னு சொன்ன பிறகு கேட்கிறேன் அப்படியே ரெண்டு மூணு தரம் திருப்பி கேட்ட ஒரு சந்தேகம் வந்துடும்,
0: நம்பிக்கை இல்லாம மாதிரி போயிடும்.
1: அப்ப அதால கேட்காமலும் முடியலாது.
0: என்ன பாடல்?
1: பாடல் இதுதான், நினைவோரு பறவை. அந்த பாடல், அந்த நினைவு என்று சொன்னபடியே எனக்கு அந்த பாடல் ஞாபகத்தில் வந்தது. மற்ற நீங்க அந்த நினைவை பற்றி கேட்கறீங்களா? நினைவுகள் என்பது அது அது முடிந்து கடந்து போனதை பற்றி நினைக்கிறது இருக்கு. இப்ப இப்ப நடக்க போறதை பற்றி நினைப்போம்,
0: நினைப்போமோ
1: நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்றதே
0: நினைப்போம்.
1: அப்ப நினைவு ஒரு ஒரு மனிதனுக்கு கடந்த காலத்தை பற்றி, ஒரு இளம் வயதுல நாங்கள் கடந்த காலத்தை பற்றி பெருசா சிந்திக்கிறேன், நிகழ்காலத்தை பற்றி மாத்திரம்தான் நினைவு உழவுடும். எப்படி உழைக்கிறது, என்ன மாதிரி இருக்கிற, அதுகள்தான் முதல் யோசிப்போம். என்ன ஆக சின்ன குழந்தையா இருக்கிற பொழுது அந்த நினைவுகள் இருக்காது, விளையாட்டு தன்மையா தான் இருக்கும். நினைவு முழுக்க விளையாட்டு பொருட்கள்லயும் விளையாட்டு தன்மையிலயும் இருக்கும்.
0: என்ன
1: அப்ப நினைவுகள் நீங்க கொண்டு வர, இப்ப ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு ஒரு 60-50 தாண்டி 60 தாண்டினோட நினைவுகள் எல்லாம் பித்தி சோகத்தை தான் தர்றதா இருக்கும்.
0: கடந்த கால நினைவுகள் நடக்க போவதை இந்த நினைவுகள் வரும்பொழுது.
1: அப்ப இப்ப நீங்க இந்த நினைவுகள் கொண்டு வரைக்க நாங்கள் இந்த பேசுற ஆக்கள் இந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் வாழ்க்கை சூழ்நிலை மாற்றம் அடைந்தபடியே நினைவுகள் கணக்கு கலந்து போய் கிடக்கும். அப்ப நினைவுகள் என்பது கடந்த காலத்தின் கதை அல்ல, நம் வாழ்ந்த வாழ்க்கையின் மனதில் மிஞ்சிய தடங்களா?
0: தடங்களோ கண்டிப்பா.
1: சில நினைவுகள் சிரிக்க வைக்குமாம், சில நினைவுகள் கண்ணீர் வரவழைக்குமாம், சில நினைவுகள் மீண்டும் வாழ தூண்டுமாம். அப்ப பாருங்க, நினைவுகள் எவ்வளவு விஷயத்தை கொடுக்கும். நீங்க இதை கேட்டபடியா இப்ப நாங்க யோசிக்கிறோம், நினைவுகள் என்று சொன்னால் இப்ப பல சில நினைவுகள் வெளியே சொல்லக்கூடியதாக இருக்கும், சில நினைவுகள் சொல்ல முடியா புதைக்கப்பட வேண்டியதாக இருக்கும். என்ன
0: பெரும்பாலான நினைவுகள் புதைக்கப்பட வேண்டியவை தானே இருக்கின்றது.
1: ஆமா, புதைக்கப்பட்டபடியால் தான் நாங்கள் மனிதரோடு மனிதராக வாழ்ந்து
0: கொண்டிருக்கிறோம்.
1: சில மறைக்க வேண்டியதை மறைச்சாதான் இந்த மறக்க முடியாமல் வாழலாம். மற்றது நினைவுகள் வந்து கண்ணீரையும் பரவழைக்கும் சந்தோஷத்தையும் பரவழைக்கும், ரெண்டையும் செய்யுது. என்ன அப்ப நினைவுகள் என்பது கட்டாயம் ஒவ்வொருதருக்கும் அது இருந்து கொண்டே இருக்கும். இப்ப நாங்கள் ஒவ்வொரு வயதுக்கு ஏற்றபடி நாங்கள் அதை சொல்லி கொண்டு போகலாம். இப்பொழுது எங்களுடைய என்ன மண்ணை பற்றியும் மொழியை பற்றியும் உறவை பற்றியும் தான் எங்களுடைய நினைவுகள்
0: ஓடுதும்
1: சொல்லுவோம். அந்த காலம் மாதிரி இல்ல, அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது, இந்த நாள் அன்று போல் இன்பமா இல்லையே என்று அது ஒரு பேர் சிந்தனை.
0: ஆனால் பெரும்பாலான நினைவுகள் இழப்புகள் பற்றி தானே எங்களது ஆழமாக பதிந்து விடுகின்றது.
1: இல்ல, அது வாழ்ந்த எங்களுடைய சமுதாய சூழ்நிலை, எங்களுடைய சமுதாய சூழ்நிலை. என்ன, எனக்கு ஒரு நண்பர் சொன்னார், கதைச்சு கொடுச்சுமா இப்படி இப்படி நாங்கள் ஒரு கதைச்சு கொள்ள சொல்லியிருக்க வாழ்க்கை வருத்து போச்சு, தற்கொலை செய்யலாமன்ட்டு சிந்திக்கிறேன்ட்டு. அப்ப இன்னொரு நண்பர் சொன்னார், தற்கொலை செய்யறதுக்கு ஒரு துணிவு வேணும், சும்மா கோழைகளால முடியாது
0: முடியாது.
1: செய்த பிறகு சொல்லி கோழை கோழைத்தனத்தால செய்தாரண்ட. அப்ப அவர் சொல்றார், திருப்பி அவற்றின் நினைவு என்னண்டு போகுதுண்டால், நான் தற்கொலை செய்துட்டால் எந்த குடும்பத்தை பற்றி கேவலமா, அந்த தற்கொலை செய்த மகன் மனைவி அப்படி என்று சொல்லி குடும்பத்துக்கு கேவலம் வந்துருமோன்னு கூட நினைச்சு அதை செய்யாமலும் நினைவுகள். அப்ப நினைவுகள் எத்தனை பக்கத்தால கொண்டு வருது. அப்ப நினைவுகள் என்பது ஆனா மனதை சந்தோஷப்படுத்துகின்ற நினைவுகளா இருந்தால் வாழ்க்கையில் பிடிப்பு இருக்கும், மற்றவர்களோடு கலந்து கதைக்க ஆசை வந்திருக்கும், விளையாட பிடிக்கும், ஓடத்துடிக்கும், பல இடங்களில் போக துடிக்கும். அப்ப நிகட்டமா நினைவுகள் சோகத்தையே தரமாக இருந்தால் அது தனிமைப்படுத்திவிடும், சிரிப்பு என்பது முகத்தில் இல்லாம போய்விடும், கதைப்பது மற்றவர்களோட சந்தோஷமா கதைக்கின்ற தன்மை எல்லாத்தையும் குறைத்து விடும். ஆனா எங்களை பொறுத்தளவு நமது நினைவுகள் அனைத்தும் சோகத்தை நோக்கியே
0: போய்கொண்டிருக்கிறது. ஆழமாக மனதில் பதிந்தவைகள் மட்டுமே தான் நினைவில் இருக்கின்றது. நாங்கள் மறதி என்று இருக்கிறபடியால் நாங்கள் ஓரளவு ஒரு மற்றவர்களுடன் சந்தோஷமாக பழக முனைகின்றோம்.
1: அதான் மறதி என்பது ஒரு சாபம் அல்ல,
0: வரம்,
1: அது ஒரு ஒரு வரம். ஆகவே மறதி, ஆனா மறக்க வேண்டியதை மறக்க வேணும், மறக்க கூடாத
0: மறக்க கூடாது.
1: அப்ப ஆகவே சில நாங்கள் என்ன சொல்லுங்கோ, கொடுத்ததை மறக்க மாட்டோம், வாங்கினதை மறந்து
0: போயிடுவோம்.
1: அப்ப ஆகவே நினைவு என்பது ஒரு மனிதனை கலங்கவும் வைக்குது, சிரிக்கவும் வைக்குது, சேரவும் வைக்குது, தனிமையும் படுத்துது. அது நினைவுகளை இருந்து நாங்கள் விடுபட முடியாது. கதைக்கும் பொழுது சொல்லலாம், நான் அப்படித்தான் இருக்கேன், இப்படித்தான் செய்வேன், அதைத்தான் செய்வேன் என்று. ஆனால் தன்னஞ்சு அறிவது பொய்யற்க, பொய்த்தபின் தன்னஞ்சே தன்னெஞ்சு சொல்லும். நீ தனிமையில் இருக்கும் பொழுது உன் நினைவு உன்னை தார்க்கும். ஆகவே இதெல்லாம் அனுபவத்தின் மூலம் அறிந்து கொள்ளாமையுடைய காலம். நாங்கள் இதை அனுபவத்தில் சொல்லி அதை மாற்ற முடியாது என்றால் ஒவ்வொருவரும் தங்கள் நினைவுகளை அனுபவித்துத்தான் உணர்கிறார்களே ஒழிய நாம் கூறுவதாக அவர்கள் உணரப்போவதில்லை. இருந்தாலும் நினைவுகளை நினைவூட்டிய உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நான் உங்களை நினைத்திருப்பேன், நீங்களும் நேர்களை நினைத்திருப்பீர்கள் என்று கூறிக்கொண்டு விடப்படுகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இணைந்து நினைவு ஒரு பறவை பாடல்கிட்ட உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ஸ்ரீசிலிருந்து திருவாளர் ரவி செல்லத்துறை. நிலைய கழிக நேரம் 10 மணி. விடி கேசன் கரியன், விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெறும், மணிக்கூர் தலைவர் இடம்பெறும். செய்தி தலைப்புகள். இலங்கை கடற்பரப்புக்கு அப்பால் நடுக்கடலில் தத்தளிக்கும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அவசியமான உணவு மற்றும் குடிநீர் விநியோகங்களை வழங்குமாறு ஈரான் விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. அத்துடன் அத்தகைய சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட காலக்கேடு முடிவடைவதற்குள் காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக தவறினால் அவருக்கு எதிராக பயண தடை கோரப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றது. இலங்கையின் வேலைவாய்ப்பின் வீதம் 2026 இரண்டாம் காலாண்டில் 4% அதிகரித்திருக்கின்றது. மட்டக்களப்பு திராயமடு கிராமத்தில் சுவிஸ் கிராமம் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் மற்றும் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வருகின்றது. எனவே இதனை இல்லாது ஒழிக்குமாறு கோரி திராயமடுவில் நேற்று சனிக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டத்தில் மக்கள் ஈடுபட்டார்கள். யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ள ஒன்றிய மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் திலீபனின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது கவலைக்கும் கண்டனத்துக்கும் உரியதாகும் என தெரிவித்திருக்கின்றார். பாடசாலைகளுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் இணைய அமைப்புகள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படத்தன்மையுடன் பேணுவதற்கு பொறுப்பு அவற்றுக்கு உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தி இருக்கின்றது. இலங்கை பொருளாதார மீட்சியை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அந்த நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு சூழல் இன்றும் பெரும் சவால்கள் நிறைந்ததாகவே காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினால் தடை செய்யப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்களை வழங்க நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் இரண்டாம் நிலை தடைகள் உலகளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கை என்றும் அவை குறிப்பாக இலங்கையை குறிவைத்து எடுக்கப்பட்டவை அல்ல எனவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்திருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அனுரகுமார திசநாயக்காவுக்கு சாதகமாகவே சர்வதேச அபிப்பிராயத்தை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஜேவிபி. இவர்களின் இந்திய விஜயமாகும். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான காலம் முதல் தீவிர இந்திய எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வந்த ஜேவிபி அண்மை காலம் வரை அந்த நிலைமைப்பாட்டையே தொடர்கின்றது.

தண்டனை பிறப்பிக்கப்பட்டிருந்தங்களில் கைதான புதுபலசீன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார் என்ற சந்தேக நபரிடம் மேல்மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் தானியங்கி துப்பாக்கி ஒன்று மீட்க

19,192 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்கு கடத்தி வந்து கட்நாயக்கா சர்வதேச நிலையத்தின் ஊடாக வெளியே கொண்டு சென்ற முயன்ற வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தொடரும் இந்திய செய்தி தலைப்புகளில், தமிழ்நாடு மீனவர் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைபிடித்து சென்றது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. தாராபுரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளார். நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் கொடிபடுத்திய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்து 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளனர். ஓமன் கடற்படையினர் இவர்களை மீட்டிருக்கின்றார்கள். எல்லை தாண்ட முயற்சித்த பாகிஸ்தானியர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. கிரிப்டோ கரன்சியை இந்தியா எச்சரிக்கையாக அணுகி வருகின்றது என ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்தரா தெரிவித்திருக்கின்றார். கனடாவில் உள்ள ஒரு கார் விற்பனை நிலையத்தை சேர்ந்த உரிமையாளர்கள் ஒரு கும்பல் தங்களை மிரட்டி பணம் பறிப்பதாக கடந்த ஜூன் மாதம் போலீசில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் கடந்த 16 மாதங்களாக விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். தொடரும் உலக செய்தி தலைப்புகளில், ஃப்ரை துபாய் விமானத்தில் விமானியை தாக்கிய இணை விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய அரபு சிற்றரசுகள் கூறியிருக்கின்றது. நடுத்தர அளவிலான தொலைவு வரை சென்று தாக்கும் புதிய அதிநவீன பலிஸ்டிக் ரக ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதனை செய்திருக்கின்றது. தென் அமெரிக்க நாடான பிரேசிலில் அதிபர் தேர்தலுக்கு வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகின்றது.

இந்தோனேசியா சும்பாவா தீவு பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், இந்தியா மேற்கு இந்திய தீவுகளிடையே நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கு இந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. இறுதியாக இன்றைய நாணயமாற்று வீரத்துக்கான அனுசரணை உடனுக்குடன். தற்போது இலங்கை இந்திய உலக செய்தியில இணையத்தினுடா தந்து கொண்டிருக்கும் மது உத்தியோக இணையதளமான www.tatamilnadu.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 372.28 ரூபாயாகவும், இந்திய பெறுமதியில் 108.27 ரூபாய்களாகவும், ஒரு அமெரிக்க டொலர் இலங்கை பெறுமதியில் 330.70 ரூபாய், இந்திய பெறுமதியில் 96.17 ரூபாய்களாகவும், ஒரு சுவிஸ் பிராங் இலங்கை பெறுமதியில் 399.18 ரூபாய்களாகவும், இந்திய பெறுமதியில் 116.10 ரூபாய்களாகவும், ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 437.88 ரூபாய்களாகவும், இந்திய பெறுமதியில் 127.35 ரூபாய்களாகவும், ஒரு கனேடிய டொலர் இலங்கை பெறுமதியில் 232.13 ரூபாய்களாகவும், இந்திய பெறுமதியில் 67.80 ரூபாய்களாகவும் காணப்படுகின்றது. இத்துடன் விடி கேஷ் அண்ட் கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

0: நிலைய கழிகு நேரம் 10:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழ் ஒலியில் தொடர்ந்தும் வாழ்க்கை வருவது காலைப்பூந்தென்றல். தொடர்ந்து இணைந்திருக்கும் எங்கள் ராஜா அண்ணாவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். எங்கள் அன்பான

0: இது
1: வணக்கம் ராஜா, நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
0: ஓமாம், நலமா இருக்கிறோம். இங்கு அதிகாலை 4:10 நல்லொரு தலைப்பை கொண்டிருக்கிறீங்க,
1: நினைவு.
0: நினைவுகள் உண்மையாகவே எங்கள் மதிப்புக்குரிய ரவி செல்லத்துறை அண்ணா விளக்கமா சொல்லியிருந்த என்னென்று சொன்னால், எனக்கு இது இந்த வாழ்க்கையில அடிக்கடி எனக்கு நினைவு வந்து கொண்டிருக்கின்றது. என்னென்று சொன்னால், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான நேயர்களுக்கு தெரியும், யாவாரி முறையிலிருந்து நெல்லியடி மத்திய மகாவித்யாலயம் 2 மைல் ஓ விவரங்கள் மில்லர் அடிச்ச தாக்குதல் செய்தது, அந்த அதற்கு எங்களுக்கு சைக்கிளும் இல்ல செருப்பும் இல்ல, நான் நடந்து அண்ணா வந்து பாடசாலைக்கு போவேன். இது எப்படா சொல்லணும், பசி காரணத்தினால், சாப்பாடு இல்லாத காரணத்தினால், அந்த நேரம் ஏன் இப்ப நான் யோசிக்கிறேன், ஏன் அவர்கள் அந்த பாடசாலையில ஏன் அவர்கள் நீ ஏன் இன்று பாடசாலை 2 மணிக்கு விட்டுட்டு போனேன், 3 மணிக்கு நான் விட்டுட்டு போனேன் என்று எவரும் எந்த ஒரு ஆசிரியரோ எவரும் கேட்ட சரித்திரம் இல்லை. அதை நான் இப்ப நினைக்கிறேன், ஏன் அவர்கள் அதை கேட்டிருந்தால், சில நேரம் பசி என்றாலும் நான் அண்ணா அந்த முடியும் மட்டும் நின்றிருப்பேன் பயத்துல, ஒரு அதுக்கு ஒரு இதற்கு தானே மதிப்பிற்கு தானே, ஏன் போன் நீ இடையில நீ பாடசாலையை விட்டுட்டு ஓடிட்டே அப்படி இப்படி என்று ஒருத்தரும் கேட்ட சரித்திரம் இல்லை. ஆனால் அந்த இடையில விட்டுட்டு வீட்டை போய் சேர்ந்துருவோம்னு நடந்துட்டு போவேன், வெயிலுக்கு தாறுல நடந்துண்டு போவன், செருப்பும் இல்ல நடந்துண்டு போயேக்கு என்ன செய்வேன்டா, திரும்பி யாரும் சைக்கிள்ல வாராக்களோட தத்துவம் திரும்பி பார்த்து பார்த்து பார்த்து பார்த்து கொண்டு போய்கிட்டு இருப்பேன். அதுல ஒரு சில பேர் வருவார்கள், நான் விரட்டோண்டு கேட்டால் காத்தில்லையன்னு சொல்லுவார்கள். சில பேர் உண்மையாவே வான்னு சொல்லி ஏத்தி கொண்டு போவார்கள்.
1: பார்ல இருந்தே விரல் ஓடுவோம் என்ன.
0: அதோட நான் அந்த நெல்லியடி சந்தலுக்கு நாங்கள் அந்த மெயின் ரோட்டால வரைக்கே, அதுல ஒரு இண்டஸ்ட்ரியல் இருந்தது, பாஸ்கரன் இண்டஸ்ட்ரியல் உண்டு, அதுக்குள்ள குறுக்கால தோட்டம் இருக்கு, அந்த தோட்டத்துக்களால் பின்பக்கத்தால ஸ்கூலுக்கு போவோம். அதுக்கு அந்த அந்த இண்டஸ்ட்ரியல் பக்கத்துல ஒரு ஒரு அநாத ஆச்சிரம மடம் ஒன்று இருந்தது,
1: தகரத்தால வேயப்பட்டிருந்தது.
0: நான் சும்மா யோசிச்சேன், இது ஆண்டவருக்கு தெரியும், நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கையில வெளிநாட்டுக்கு வருவோம் என்று அந்த நேரமே நான் யோசிச்சேன். நான் வெளிநாட்டுக்கு போனால் இந்த ஆச்சிர மடத்துக்கு அந்த பிள்ளைகளுக்கு வெள்ளை சீட்டோ உடுப்போ ஒண்டி கொஞ்சம் அப்ப நான் தச்சமையா சுருக்கமா சொல்றேன். சரி, நான் வெளிநாட்டுக்கு வந்துட்டேன். முதல் 87 வடமலை அட்ராக்ல பிடிவெட்டு புசா ஜெயிலுக்கு எல்லாம் போய் வந்து நான் வந்து சவுதிக்கு போய் சவுதியால இங்க வந்து இங்க வந்துட்டேன். முதல் 17 வெறியத்துக்கு பிறகு நாட்டுக்கு இந்த பிறந்த மண்ணுக்கு கால் வைக்க போறேன். ஓம்படுது 25 வெள்ளச்சேட்டும் அந்த நேரம் ஒரு 5000 ரூபாய் காசு கொடுக்க போயிக்கு எனக்கு யார சொன்னார்கள், இது எங்கட தலைவர் தான் இதை நடத்துறாருன்ற யார சும்மா பைக்கி சொல்லி இருக்கிறார்கள். நான் கேட்டேன், ஐயா இப்படி இது யாரு எங்கட ஆக்களோ நடத்தின, இல்லை இல்லை அதுக்கும் இதுக்கும் தொடர்பு இல்லை, இது கவர்மெண்ட் தான் நடத்துது என்று
1: சொன்னார்.
0: ஆனால் அந்த ஸ்கூலுக்கு நடந்து அந்த வெயிலுக்குள்ள போனது, நான் இந்த சாப்பாட்டு வழி இல்லாமல் பாடசாலையை இடையில விட்டுட்டு வந்தது எல்லாம் ஒரு நாள் 2 நாள் இல்ல, இது பல தடவை அதே அடிக்கடி என்ன வந்து போதும் சொல்லிக்கொண்டு நான் ஒரு பாடல், நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ராஜாண்ட பாடலை தரங்க கேப்பான்.
1: உண்மையிலேயே உங்களது நினைவுகளை பாய்ந்து கொண்ட உங்களுக்கும் நமது நன்றிகள். அந்த பாடலையும் ஒளிபரப்புகின்றோம், இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
0: நன்றி ஐயா, வாழ்க வளர்க டிஆர்டி தமிழ்மொழி. நன்றி,
1: நன்றி, வணக்கம். நிலைய கலி 10:15 நிமிடங்கள் ஒலிக்கும் பாடலை

0: புளித்த பாலினை விரும்பிக்கிட்டிருந்தார். அமெரிக்காவிலிருந்து எங்கள் ராஜாண்ணா அவருக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். இனிய காலை வணக்கம் தேவிதன் ராஜன், நலமாக இருக்கின்றீர்களா? கொஞ்சம் உங்களது சத்தத்தை கொஞ்சம் குறைவாகத்தான்
1: வருகின்றது,
0: இப்பொழுது சரியாக இருக்கின்றது.
1: ரிசீவர் வந்து எங்களுக்கு எழுத்து கொடுக்குது இல்லையா?
0: இப்பொழுது சரியாக இருக்கின்றது.
1: இல்ல கேக்குதா?
0: என்ன பாடல்?
1: நான் வந்து நான் கேட்க இருந்த பாடல் வேற, இப்ப மனோ ராஜாண்ணா வந்து கேட்ட பிறகு மூன்றெழுத்துல எனக்கு நான் அன்பை சுமந்து சுமந்து அல்லும் பகலும் அந்த பாட்டோட வந்தேன்.
0: சொன்னா நம்புறீங்களோ நம்பலையோ, நான் நீங்கள் இந்த பாடல் தான் கேட்பீர்கள் என்று. இங்க பாருங்க, இந்த பாடல் தான் சத்தியமாக எடுத்து
1: வைத்திருக்கேன். சுமந்து சுமந்து அல்லும் பகலும் தெரிஞ்சு
0: இந்த பாடலை நான் அதைத்தான் எடுத்து வைத்திருக்கேன். தேவி என்றவுடன் அந்த பாடலை கை எடுக்கின்றது, நீங்கள் அதை சொல்லுகின்றீர்கள். பாருங்க,
1: அந்த பாடத்தை நான் அந்த பாட்டையே போடுங்க
0: சொன்னா,
1: அந்த அடிச்சு வந்த உடனே எங்களுக்கு எல்லாம் உடம்பு எல்லாம் நீங்க நிலைமை இருக்கணும் என்று சொல்லிக்கொண்டு நினைவுகள் என்று சொல்லி கேது சொன்னா எங்களுக்கு மறக்க முடியாது. ஊர்ல இருந்த நினைவுகள் வேற, இங்க வந்த பிறகு நினைவுகள் வேற, எங்களுக்கு டிஆர்டி தந்த நினைவுகள் ரொம்ப. அப்படி நினைவுகளை சொல்ல போனால் நிறைய நினைவுகள். இப்ப டிஆர்டியில ஒரு நினைவுகளுக்கு சொல்றேன் கேது சொன்னா, நம்புறீங்களோ நம்பலையோ எனக்கு தெரியாது. அந்த எது ஒன்று கூட நடக்க போகுது, எது நிகழ்வுகள் நடக்க போகுதுன்னு எனக்கு முதல் நான் ஒரு கிழமைக்கு முதலே என் மனதை சந்தோஷமா வச்சிருப்பேன். ஏனென்று சொன்னா உறவுகள், எந்த உறவுகளை என் சகோதரங்களை தாண்டி டிஆர்டி உறவுகளை சந்திக்கும் போது ஒரு சந்தோஷமா இருக்கும். அந்த ராஜண்ணன் நினைவுகள் இன்னும் என் மனதை விட்டு அழியவே இல்லை. அதே மாதிரி நான் பள்ளி பருவத்தில், இப்ப ராஜாண்ணா அமெரிக்க ராஜாண்ணா சொன்ன மாதிரி பள்ளி பருவத்துல நாங்கள் இந்த நினைவுகள் கணக்க அந்த சிநேகர்களா போய் அந்த சோதனை நடக்கும் தானே
0: அண்ணா,
1: நடக்க இடையில தானே நாங்கள் பள்ளிக்கிடம் போவோம், அந்த பாடசாலையால விட்டு வருவோம். அப்ப அந்த புளியமரம், எங்க அம்மன் கோயில் வடக்கமுறைய முத்துமாரியம்மன்ல பெரிய ஒரு மேடை இருக்கு, நினைவு மேடை இருக்கு. அப்ப அதுல புளியமரம் சுத்தி, அந்த புளியமரத்தடியில போய் நாங்கள் நின்றுடுவோம், ரெண்டு பூக்கள் பிடுங்கி சாப்பிடுவோம். மத்த எங்கண்ட தோழியூர் ஆளுந்த அம்மா வந்து நிறைய கச்சான் பரப்பா விட்டு, அப்ப அங்கெல்லாம் போயிடுவோம் நாங்கள். அந்த நினைவுகள் எல்லாம் இப்ப கச்சான் சாப்பிடும் போது அந்த அவண்டா அந்த அம்மாண்ட நினைவு தான் எங்களுக்கு வருது. புளிய மரமும் நாங்கள் இப்ப ரெண்டு மூன்று நாலு பேருக்கு தொடர்ந்து கதைச்சு கொண்டிருப்போம் எங்கட பள்ளி பருவத்தை பத்தி, பாடசாலை நாங்கள் செய்த குறும்புகள், பாடசாலையால நாங்கள் வீட்டை வரும் மற்ற இந்த மழை காலங்கள்ல குடையில் குடைய காத்தெடுத்துட்டு போனா நாங்க நினைஞ்சு நினைஞ்சு வீட்டை வந்து அம்மாண்ட பேச்சு வடி போட்டு அம்மா உடனே என்ன செய்யறது, தண்டே சாரி இல்லாட்டிக்கு எதுவும் இருக்கு, அதாலதான் உடனே தலைய துடைப்பா, துடைச்சு போட்டு எங்களை பேச மாட்டா. என்ன தங்கச்சிய பேசுறதுல ஆர பேசுவா, மழையத்தான் பேசுவா.
0: இல்ல உண்மையிலேயே அந்த சில விடயங்களை என்ன என்ன எனக்கு எல்லாம் அந்த கோயில்களுக்கு போகும்போது அந்த கோயில்களுக்கு அநேகமான விடயங்கள்ல என்ன வரதான் அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்றால், மடு மாதா கோயிலுக்கு போயிருந்தாங்களா அப்பொழுது முழங்காலேருந்து நான் என்னத்தை சொல்லி கும்பிடுறேன்னு கேட்டேன். ஐயோ அம்மா சொன்னா நல்ல புத்தியத்தான் என்று சொல்லி கும்பிட சொல்லி. அப்ப நீங்க என்ன சொல்லி கும்பிடுறேன்னா, ஐயோ உனக்கு நல்ல புத்தி வரணும் தான் நான் கும்பிடுறேன் சொன்னேன். இல்ல உண்மையிலே அது அந்த இது அப்படி
1: தேவாரம் படிக்க போவோம் பாடசாலைக்கு போயிருக்க.
0: ஆமா ஆமா,
1: தேவாரம் படிக்க வெள்ளிக்கிழமை முத்துமாரியம்மன்கிட்ட போய்தான் தேவாரம் படிப்போம். மற்றும் வேலை பள்ளிக்கு பாடசாலையில படிக்கிறது. அப்ப அந்த நினைவுகள் நடந்தத வெள்ள சட்டை யூனிஃபார்ம் இருக்கு இல்ல, வெள்ள யூனிஃபார்ம் போட்டுக்கணும், அந்த நினைவுகள் எல்லாம் எங்களுக்கு அந்த ராஜண்ணா சொன்ன மாதிரி அப்ப நாங்கள் அனுபவிக்கல. எப்படா பாடசாலை முடியப்ப வீட்டை வருவோம் என்றுதான் இருந்தது. இப்ப எல்லாம் அந்த பாடசாலையில போய் இருக்க போகும் போதெல்லாம் நான் பாடசாலை வெளியில நின்று பார்த்து கொண்டே நிப்பேன். இந்த பாட நான் படிச்ச பாடசாலை அந்த நினைவுகள் என்றது வந்து அழியாத நினைவுகள் எது சொன்னா. அதே மாதிரி எல்லோரும்
0: உங்களுக்கான பாடலை தருகின்றோம். இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி, நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.

0: ஒளித்த வாழ விரும்பி கேட்டிருந்தார் பிரான்சிலிருந்து திருமதி தேவி தனராஜ். நிலைய கலியக நேரம் 10:29 தொடர்ந்து இணைந்திருக்கின்றார். நிமல் இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
1: வணக்கம் கேரு. நிமல சிங்கம்.
0: நிமல சிங்கம், அந்த சிங்கம் சீக்காட்டி அந்த சிங்கத்துக்கு ஒரு கெத்து இருக்காது.
1: என்ன
0: வீர சிங்கம் நிமல சிங்கம்?
1: நீங்க நீங்க எப்படி சுகமா இருக்கீங்க?
0: இருக்கிறோம் ஐயா. சாப்பிடவில்லை இன்னும், நேரம் கிடக்கின்றது. இப்பொழுதுதான் 10:30. சரி சொல்லுங்கள், நீங்கள் உங்களது என்ன பாடல் என்று சொல்லி விடுங்க.
1: சிங்கம் ஒன்று புறப்பட்டது.
0: சிங்கம் ஒன்று புறப்பட்டது. ஓ சரி, உங்கள் நினைவுகளை பற்றி சொல்லுங்கள்.
1: நான் நினைவில் என்ன உங்களோட கலந்து உரையாடினதே நான் அந்த சாவடை காட்சியல்
0: என்ன
1: இது தேவி தனராஜ் மற்றது இன்ன பேர் அந்த உங்கள அங்காள பக்கத்தில் இருந்த பேர் இளங்கோ. இளங்கோ
0: இளங்கோ
1: இளங்கோ மற்றது எல்லாரோடையும் அந்த அந்த காட்சி இனி நினைவுக்கு வராது.
0: வராது. உண்மையிலே அது ஒரு நினைவுகள் சந்தோஷத்தை தர வேண்டிய நினைவுகளும் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அந்த சந்தோஷத்தை தரும் நினைவுகளை நாங்கள் அனுபவிப்பதில்லை. எங்களுக்கு அந்த அடுத்தடுத்து அனுபவிப்பதில்லை. ஆனால் எங்களது சுகமான நிகழ்வுகள் தான் மனதில் பதிந்து விடுகின்றன. அவைகள் தான் அந்த அந்த ஒரு தாயின் முகம் இங்கு நிழல் ஆடுற மாதிரி அப்படியே அதுதான் நிழல் ஆடிக்கொண்டிருக்கும்.
1: என்ன அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை அக்கா தெரியுமா உங்களுக்கு?
0: உங்களோட குடும்பத்தை அத்தனை பேரையும் தெரியும்.
1: கூட படிச்சு கொண்டு வந்து அப்படிப்பட்ட ஒரு மங்கலி
0: எல்லா நினைவுகளும் எல்லாம் கடந்து வர நினைவு பெட்டகம் தான் எங்கள் மனது. என்ன அதை எப்பயும் உயிர்ப்புடன் வைத்திருப்பது தான் எங்களுக்கான, நாங்கள் உயிரோடு இருப்பதற்கான ஒரு சான்றாக இருக்கின்றது. என்ன எங்களை அன்பானவர்கள் ஆதரித்தவர்கள் அரவணைத்தவர்கள் இவர்கள் எல்லோர் மீதும் நாங்கள் வைத்திருக்க நினைவுகள் தான் எங்களை மனிதராக இந்த உலகத்துக்கு எங்களுக்கு அடையாளம் காட்டும். என்ன உலகத்துக்கு காட்டாட்டியும் எங்களுக்கு அடையாளம் காட்டும்.
1: தெரியுமே வேறு இந்த பேர்
0: யாரு சொல்லு?
1: தனராஜ்.
0: இல்லை இல்லை இல்லை, நான் எனக்கு அங்கு தெரியாது. இங்கே டிஆர்டி இதுக்கு வந்து தான் தெரியும். ஆனால் எல்லாத்தில் அவர்கள் இருந்தால் கூறுகின்றார்கள், எனக்கு அந்த நேரத்தில் தெரியாது.
1: ஒரு உதவி என்றால் ஒரு தரம் போட மாட்டவாக்க
0: அந்த தனராஜ்.
1: அப்படிப்பட்ட ஒரு அப்படி வாழ்ந்தோம். சரி
0: சரி, பாடலுக்கு போ. நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியில் இருந்து நிர்மலா சிங்கம் அவருக்கும் அது நன்றி என் வாழ்த்துக்களையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும். அடுத்த ஒரு வணக்கம். வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம். உங்கள் தொலைபேசி
1: என்ன
0: பாடல் என்று சொல்லுங்கள். நேரம் இருந்தால்
1: போடுகின்றேன். வானொலி ஒரு தூதுல ரெண்டு தூரம் சொல்லலாம். எங்க மனோ செத்து இழந்தது ஒரு உண்மையான ஒரு மறக்க முடியாத நினைவு என்ன
0: பார்க்கும் இடங்கள் எல்லாம் ஒருவரது அவற்ற இதுகள் இருக்கின்றது சொன்னால் அது ஒரு உண்மையிலேயே ஒரு அதிலிருந்து வெளிவர முடியாது.
1: ஒவ்வொரு பழகும் பொழுது அவருடைய சிரிப்புகள் அதுகள் எல்லாம் அந்த கண்ணு கணிக்கு
0: மாறுபாடு
1: சிரிப்புகள் கதை பேச்சுகள் பண்பாடுகள் அது அந்த அப்படியானதுகள் எங்களுக்கு நெடுகளும் கண்ணு கணிக்கும். அந்த சில பேர் மறந்துடுவோம் கேது அந்த
0: கடவுளுக்கு நிகரா வைத்துக் கொள்றது என்ன? கடவுள்கிட்ட போய் அவர்கள் சுகமா இருக்கணும்னு நாங்கள் வேண்டிய இல்லை. என்ன அவர்கள் கடவுளுக்கு நிகரானவர்கள் என்று நினைத்து விட்டு இருப்பது அப்படித்தான். இப்ப தர்சன மனோ இவர்கள் எல்லாரும் ஒரு கடவுளுக்கு நிகராத்தான் எங்கள் மனதில் இருக்கின்றார்கள்.
1: அவர் இப்ப எனக்கு அண்ணாவுக்கு எனக்கு இப்ப அந்த அண்ணாவோட கூட நான் இவனுக்கு அவருடைய அப்படி இருந்தேன்னா லண்டனுக்கு எல்லாம் தர்சன் நாக்கு தெரியும். அப்படி எனக்கு அந்த
0: இல்ல வாழ்க்கையில் கிடைத்த பெரிய வரங்கள் எல்லாம் உங்களுக்கு என்ன அதெல்லாம் உண்மையிலேயே அதெல்லாம் அடுத்தவருக்காக வாழ்வோர்கள் எல்லாரும் அது குறைஞ்சில் நிறைந்திருப்பார்கள். அவைகளை என்ன சொல்லுவது
1: எனக்கு விடிய வேலைக்கு ஒரு ஆளவும் கைத்தலைவசிக்கு போன் எடுக்கிறது ஒரு ஆளும் எனக்கு எடுக்கல விடிய வேலைக்கு. ஆனா எனக்கு மூன்று நாளைக்கு முன்னாள் நீர் வந்து ரெண்டு நாளைக்கு முன்னால் விடிய வேலைக்கு போன் பெறுதேக்க எனக்கு சரியான ஒரு வேக்கம் ஒன்று வந்துட்டு உடனடி நான் மனம்னாக்க பிரச்சனை உள்ள இருக்குது கேது வேலைக்கு எடுக்குது
0: உடனே
1: அதே மாதிரி சொல்லிட்டு எனக்கு அந்த அண்டையில இருந்து எனக்கு இன்றைக்கு என்னுடைய மகளை இப்ப பிலிப்பைன்ஸ்ல நிக்கிறான். அப்ப பத்து நாள் போய் வாழாம நான் வாரேன் அவையே சொல்லிடுறேன். அப்பா மனோ மாமாவை என்னச்சு இணைக்காதங்க முழுக்க பர்த்தங்கள் இருக்கு நீங்களும் பாருங்கள் வர்றோம் நீங்கள் ஆனா அவரை மறந்துருங்கோ அவர் உங்களோட பாசம் தான் நீங்களும் பாசம் தான் ஆனால் நெடுகள் அவரை நெப்பில வச்சிருக்கு வச்சிருக்காங்க. இப்ப விஜய் சொல்லியிருக்கிறதா மகளுக்கு அப்பா நெடுக்க அவர்கிட்ட ஜோசியம் எழுதிருக்கிறாரு. அப்ப அப்படியே அந்த நினைவுகள் சில நினைவுகள் எது அந்த சிரி போடுவோங்கள் கதை பேச்சுகள் பண்பாடுகள் எல்லாம் நாங்கள் மறக்கலாம் என்ன
0: பின்னர் பாடலை தருகின்ற நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். தொடர்ந்து பைபருடாக அவர் பாலேந்திரா அவர்கள் இணைந்திருந்தார். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார். அருள் வணக்கம்.
2: பாலேந்திரா அவர்கள் இணைந்திருந்தார்.
0: வணக்கம் அருள்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சொல்லுங்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
3: ஆம், நான் நலமாக இருக்கின்றேன். நீங்களும் அனைவரும் கூறியது போல நலமாக இருக்கின்றீர்கள். தொடர்ந்து நலமாக இருக்க வேண்டும். கேது, நீங்கள் கேட்டுக்கிற விடயம் அந்த நினைவுகள்.
0: நினைவுகள்
3: இல்லை என்று சொல்லும் பொழுது எம்மால் மறக்க முடியாத நினைவுகளும் இருக்கும்,
0: மறக்க வேண்டிய நினைவுகளும் இருக்கும்,
3: மறக்க வேண்டிய நினைவுகளும் இருக்கும். அவர்களுடைய அனுபவத்தை வைத்து தானே அவர்களுக்கு என்னென்ன நடந்தது என்ற அனுபவங்களை வைத்தும் அது மறக்க கூடியதா மறக்க முடியுமா என்ற முடிவுக்கும் நாங்கள் வரலாம் தானே. எல்லோருக்கும்
0: பொதுவானது எல்லோருக்கும் உள்ளிருப்பது தானே. என்ன சிலர் வழி காட்டுகின்றார்கள், சிலர் வழி காட்டவில்லை. ஆனால் நினைவுகள் வந்து அவைகள் எவ்வளவு கொடூரமானவையோ எவ்வளவு வலி தரக்கூடியவையோ அல்லது எவ்வளவு இனிமையானவையோ அவைகள் அவரவர் தானே அனுபவிக்கலாம்.
3: அதை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அந்த துயரமும் அந்த வலிகளும். அந்த விதத்திலே நான் எனக்கு நடந்த ஒரு துயரமான சம்பவத்தை சொல்லலாம் என்று உழைகின்றேன். நீங்கள் என்னுடைய தந்தையார் கொழும்புக்கு சென்றிருந்தார். என்னுடைய மனைவியுடைய உறவினர்களுடன் 91 நடந்தது. இப்போ 35 அவர்களுடன் தான் என்னுடைய சகோதரனுடன் அவர்களுடைய மனைவியும் தமக்கையாருடைய மகனையும் நான் தான் அழைப்பது இங்கு அழைப்பதற்காக கொழும்புக்கு ரயில் நிலையம் போயிருந்தார்கள். அவர்கள் தான் என்னுடைய தந்தையாரை அழைத்து கொண்டு போனது. அங்கே என்னுடைய தந்தையாருடைய சட்டை பையில் அவர் இருந்த லோச்சிலே பணம் காணாமல் போய்விட்டது. பணம் காணாமல் போன உடைய என்னுடைய தந்தையாருக்கு தெரியாது. ஆனால் கதை ஒன்று வந்தது. என்னுடைய தகப்பனர் தான் அதை எடுத்து விட்டதாக அந்த விடயத்தை கூட்டிக் கொண்டு என்னுடைய தகப்பனாரை உதவிக்கு கூட்டிக் கொண்டு போனவர்கள் எனக்கு சொல்லி இருக்க வேண்டும். நான் அதை நான் 1000 அதை சொல்லி இருக்கிறேன். ஒருவேளை அவர்தான் அந்த தவறை செய்திருந்தாலும் நான் அவர் சார்பாக மன்னிப்பு கேட்பேன், என்னுடைய குணம் அப்படித்தான் என்று சொல்லியிருந்தும் கூட அவர்கள் அதை எனக்கு சொல்லவில்லை. அதேபோல இந்த விடயம் என்னுடைய மனைவிக்கும் தெரியும். அவர் கூட தன்னுடைய ஆட்கள் என்ற ரீதியிலே அதை எனக்கு சொல்வதற்கு மறைத்து விட்டார், சொல்லவில்லை. இது 91 நிகழ்ந்தது. 97 என்னுடைய சகோதரர் இத்தாலியில் இருந்து இங்கே வந்திருந்த பொழுது என்னிடம் கேட்டிருந்தார், அண்ணா இப்படி ஐயா நாங்கள் ஐயா என்று கூப்பிடுவோம், ஐயாவுக்கு ஒரு பிரச்சனை நடந்தது உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய வீட்டுக்காரர் சொல்லவில்லையான்னு. நான் சொன்னேன் எனக்கு எதுவும் தெரியாது. அப்ப ஏன் தெரியாது என்று கேட்டால் எனக்கு யாராவது சொன்னால் தெரியும், தெரியவில்லை என்று சொல்லி அப்ப நான் அதை அவருடைய
0: என்னுடைய சகோதரிடம்
3: அப்ப நான் இங்கே நின்றிருந்த இன்னொரு அவருடைய என்னுடைய சகோதரி என்னுடைய மனைவியுடைய சகோதரியின் மகள் இங்கே நின்றிருந்தார். அவரிடம் அவருக்கும் தெரியுமே நீங்கள் சொல்லவில்லை என்று அதை நான் கேட்க போன பொழுது என்னுடைய மனைவியர் என்னுடைய தம்பியைத்தான் நேசினர் என்ன பால்படுவான் வந்து தன்னுடைய குடும்பத்தை பிரித்து விட்டு போயிட்டான். தகப்பனுக்கு நடந்ததை கேட்டால் அது பால்படுவான் குடும்பத்தை பிரித்ததாக அர்த்தமா? ஆனால் அவருடைய அவருடைய தமக்கியர் எங்களை பிரிந்து டிவோர்ஸ் எடுத்து போக சொன்னது மட்டும் அக்கா நல்லவடா, இதையும் கேட்கவில்லை அவர்.
0: இல்லை, நாங்கள் அநேகமாக வாழ்க்கையில் ஒருவர் செய்த எங்களை மனதை பாதித்த துன்பங்களை தானே யோசிக்கின்றோம். அவர்களுடன் இருந்த மகிழ்வான நேரங்களையும் மகிழ்ச்சிகளையும் யோசித்தால் எங்களுக்கு அந்த அப்படியான சந்தோஷமா நாங்கள் வாழலாம். என்ன
3: இல்லை வந்த வழிகள் அப்படி மகிழ்வுடன் இருப்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கூட தரவும் இல்லை. அவர்களோடு நான் சேர்ந்து வாழ்ந்தது நான் இங்கே இருக்கின்றேன்.
0: நாங்கள் ஒவ்வொருவருடனும் பழகும் பொழுது அவர்களுடன் கழித்த மகிழ்வான சைதம் மட்டுமே நாங்கள் நினைவில் வைத்திருந்தால் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம்.
3: நீங்கள் சொல்வது புரிகிறது. உங்களுடைய தந்தையாருக்கு உங்களுடைய தந்தையாருக்கும் தாயாருக்கும் இப்படி ஒரு இழிவான செயல் நடந்தால் நீங்கள் அதை நினைத்து வைப்பீர்களா?
0: நினைவுகள் தாக்கும் தான், நினைவுகள் அப்படி வரும்.
3: எங்களுடைய எங்களை பெற்றவர்களுக்கு அவர்களை அநியாயமாக பழி கூறினால் அது வாழ்க்கு முழுக்க மறக்க முடியாத ஒரு விஷயம்தான்.
0: என்றாலும் நாங்கள் அந்த தீர்வு காணக்கூடிய நினைவில் வைத்துக் கொள்ளலாம்.
3: அதைத்தான் சொல்கிறேன். அதையும் என்னுடைய தாயாரிடம் போய் சொல்லிவிட்டு என்னுடைய அம்மா தான் அதை கூறினார். பெற்றதா இருந்தாலும் தன்னுடைய பிள்ளையை பிள்ளையின் குடும்பம் பிரிந்து போக சொல்ல மாட்டார். இதைத்தான் நான் சொல்கின்றேன். இதை சொன்னால் மற்றவர்களை என்ன எடுத்துக்கொண்டாலும் எனக்கு அதை பெரிய பிரச்சனை இல்லை. இது எனக்கு ஒரு மறக்க முடியாத வேதனை இன்று வரைக்கும். என்னுடைய தாயார் கூட கண்ணீர் விட்டு அழுதவர். நான் இதற்காக தம்பி உங்களை பிரிக்கப் போகிறேன். நான் அங்கே இருக்கின்றேன். தன்னுடைய மருமகள் அங்கே தன்னோடு வாழ்ந்ததில்லை, இங்கே இருக்கிறார். தன்னால் தன்னுடைய மருமகளுக்கு எந்த பிரச்சனை இல்லை என்று கூறியும் அவர்கள் அதை கேட்க போக தன் என்னை அடிப்பேன் பட்டு என்று கூறுகிறார்கள். இதுதான் வேதனை.
0: நிச்சயமாக நினைவுகள் கொடூரமானவைகளும் வலிதரக்கூடியவைகளும் தான் அநேகமாக நெஞ்சில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் உங்களது நினைவுகள்
3: இது வந்து நிச்சயமாக மனதை பாதித்து எனக்கு வந்து ஒரு மனதிலே மன உளைச்சல் வேதனைகள் இன்று வரைக்கும் இருக்கின்றது. கட்டாயமாக இவற்றை கேட்க வேண்டியது என்னுடைய மனைவி. அவர் தன்னுடைய ஆட்கள் என்று அதை கேட்கவில்லை.
0: எல்லோருக்கும் மனதில் ஆயிரம் வலிகளும் துன்பங்களும் வாழ்ந்து வருகின்றோம்.
3: நாங்களும் இதற்காக சர்வதேச நீதிமன்றத்துக்கு போக வேண்டும் என்று போராடுகின்றோம். பாதிக்கப்பட்ட பலவீனமான மக்கள் என்றபடிகள் தானே. அப்போ இறை மறையும் ஒப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு அது புரியும். நீங்கள் இருக்கிற இடம் பெரிய இடம். நீங்கள் எல்லோருக்கு எத்தனை பேருடன் பேசியிருப்பீர்கள், எத்தனை பேருடன் விவரங்களை பகிர்ந்து கொள்கிறீர்கள், பகிர்ந்து கொண்டிருப்பீர்கள்.
0: நிச்சயமாக நிச்சயமாக உங்களது துயரங்கள் மன இதுகளுக்கு ஆறுதலாக இருக்கின்றோம். ஆனால் அவைகளையே நாங்கள் அந்த மீட்டு
3: சொல்கிறேன் இந்த மறக்க முடியாத விஷயங்களை நண்பர்களுக்கோ எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கோ சொன்னால் அவர்கள் கூட அதை இகழனமாகத்தான் பார்க்கிறார்கள்.
0: நிச்சயமாக அவர்கள் அந்த உங்களது நிலையிலிருந்து பார்க்க மாட்டார்கள்.
3: உங்களுடைய மன குமுறல்களை சொல்லாதீர்கள். ஆண்டவரோட ஒருவரிடம் மட்டுமே சொல்லுங்கள் என்று சொன்னால் இவர்கள் கேட்டுவிட்டு வேறு விதமாக பேசுவார்கள் என்று. அதுவும் உண்மைதான். இதுவும் ஒரு தாங்க முடியாத வலிதான். எங்களுடைய ஆதங்கத்தை சொல்கின்றோம் இல்லையா? யாரா இந்த ஆதங்கத்தை சொல்ல தர வேண்டும்? மனதுக்குள் வைத்திருப்பதால் அது என்ற ஒரு நாள் ஒடித்து நொறுங்கி மனது முடைந்து உடலும் பாதிக்கப்பட்டு விடும் இல்லையா?
0: கண்டிப்பா. ஆனால் சொல்லுங்கள்.
3: நான் ஒரு பாடல் கேட்கின்றேன். நினைவு போதும் இந்த நாட்கள் வாழுவேன். நீங்கள் நேரம் இருந்தால் உங்களால் முடிந்தால் கொடுங்கள். நன்றியுடன் விடைபெறுகின்றேன். கேது
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம். மனதை தளர்வுள்ளாதீர்கள். அவர் சுவிஸிலிருந்து அருள் அவர்கள் தனது பாடலையும் தனது மனக்குமுறலையும் நினைவுகளாக கொண்டு வந்திருந்தார். நிலைய கலியகனிடம் 10:51 சண்முகநாதன் இணைந்திருந்தீர்கள். உங்களது தொடர்பு இருக்கின்றது தெரியல. வணக்கம். இல்லை, சண்முகநாதன் இல்லை என்று நினைக்கின்றேன்.

0: இணைந்திருக்கின்றார் எங்கள் சண்முகநாதன் இணைந்திருக்கின்றீர்கள் நினைக்கின்றேன். வணக்கம் வணக்கம். வாட்ஸ்அப்பூடாக இணைந்திருப்பவர் ஓமோ வணக்கம். கேட்கின்றது, நீங்கள் உரையாடுங்கள். நலமாக நலமாக இருக்கின்றீர்களா? ஓ நலத்துடன் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த நினைவுகள், நினைவுகள் என்பது ஒரு பொக்கிசம் என்றுதான் சொல்லிவிடலாம். அந்த அதை அந்த ஆனால் நாங்கள் அநேகமாக நாங்கள் எங்களது அந்த பொக்கிசத்தில் துயர நினைவுகளைத்தான் சேமித்து வைத்திருக்கின்றோம். என்ன நல்ல விடயங்களை பல இடங்களில் நாங்கள் சேமிக்க தவறி விடுகின்றோம், இல்லையென்றால் அவற்றை அலட்சியப்படுத்தி விடுகின்றோம். ஒவ்வொருவர் செய்த நல்ல செயல்கள் அவைகளே அவர்களை பற்றி கூறுவது, அவர்கள் எங்களோடு வாழ்வது, அந்த அது அந்த நேரங்களிலெல்லாம் அதுக்குரிய முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்காமல் விட்டுவிடுகின்றோம். ஆனால் பின்னர் அவைகள் நினைவுகளாக காலம் பூராக எங்களை கவலைப்படுத்தி கொண்டே இருக்கும். என்ன
1: நாங்கள் பழகினர்கள்
0: பார்த்திருக்கலாமே, அவர்களோட கூட பழகிருக்கலாம், இந்த நினைவுகள் எல்லாம் தாக்கி கொண்டே இருக்கும். என்ன அவர்களை அவர்களுக்கு நாங்கள் இன்னும் எத்தனையோ செய்திருக்கலாமே, அது அப்படி என்றெல்லாம் நினைவுகள் அவைகள் அவைகள் எல்லாம் எங்கள் இறக்கம் வரை இருக்கும். அது எல்லோருக்கும் இருக்கின்ற ஒரு பொதுவான நினைவு. தாயின் நினைவுகள், அன்பானவர்களின் நினைவுகள் தானே எங்களை ஆட்கொண்டு இருக்கின்றது.
1: உதவி செய்வது பாதமாகிவிட்டேன்.
0: அவர் பரிசு பாலா,
1: பரிசு பாலா.
0: ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் ஓம் அவர் நான் ஓம் ஓம் ஓம் மிக அன்பானவர். ஆனால் அவரது மகள் இடைக்கிட கலந்து கொண்டவா, பின்னர் அவன் வராம விட்டு
1: விட்டான்னு
0: மகள் தியேட்டரில் கலந்து கொண்டவா அந்த 2016-17 ஆண்டு கால பகுதிகளில் இல்லை இல்லை பாலா காலமாக அவர் தியேட்டரி அன்புறவு தானே பாலா காலமாக
1: எனக்கு காருக்கு காத்து போனா காலம் வெளியே போயிட்டு
0: கூப்பிடுறது
1: புரியும் டக்குனு வந்து சேர்க்கடிச்சு மாத்திரம் போவார். இப்படி பல பல விஷயங்கள் அவர் செய்திருக்கிறார். அவற்றை நினைவுகள் என்றும் என்றால் மறக்க முடியாது,
0: மறக்க முடியாது. இணைந்து நன்றி, இணைந்து சிறப்பித்து உங்களுக்கு நன்றி.
1: நன்றி கேது மச்சாக
0: நன்றி நன்றி வணக்கம். அவர் எங்கள் சண்முகநாதன் ஐயா அவர்கள் இணைந்திருந்தார். அவருக்கும் நன்றிய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு

ஒலித்த பாடலுடன் நிறைவுக்கு வருவது இன்றைய காலை புந்தந்தல் நிகழ்வில் இணைந்து சிறப்பித்த அனைவருக்கும் நிகழ்வோடு இணைந்திருந்த அனைவருக்கும் ஒரு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிலைய கலிக நேரம் 11 மணி.

வி டி கேசங்கரியன், வி டி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு நம்பரும் மணிக்கூர் தலைவர் இடம் வரும் செய்தி தலைப்புகள். கடற்பிறப்புக்கு அப்பால் நடுக்கடலில் தத்தளிக்கும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அவசியமான உணவு மற்றும் குடிநீர் விநியோகங்களை வழங்குமாறு ஈரான் விடுத்த கோரிக்கையை அரசாங்கம் நிராகரித்திருக்கின்றது. அத்துடன் அத்தகைய சேவைகளை வழங்கும் தனியார் நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் எச்சரிக்கை செய்திருக்கின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைவதற்குள் காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக தவறினால் அவருக்கு எதிராக பயண தடை கோரப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ள ஒன்றரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் திலீபனின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது கவலைக்கும் கண்டனத்துக்கும் உரியதாகும் என தெரிவித்திருக்கின்றார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை போயிருந்ததற்கு முன்பாக இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை 9 மணியளவில் அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துவட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தண்ணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கின்றார். இலங்கை பொருளாதார முயற்சியை எதிர்நோக்கியுள்ள போதிலும் அந்த நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு சூழல் இன்றும் பெரும் சவால்கள் நிறைந்ததாகவே காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது. அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்டுள்ள கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்களை வழங்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் இரண்டாம் நிலை தடைகள் உலகளாவிய ரீதியில் அமுல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கை என்றும் அவை குறிப்பாக இலங்கையை குறிவைத்து எடுக்கப்பட்டவை அல்ல எனவும் இலங்கை வெளிவிவகார அமைச்சு தெரிவித்திருக்கின்றது.

ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது கமராவினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பிளவத்தையில் இருந்தே திசை காட்டிய அரசாங்கத்திடம் இருந்தோ வரும் உத்தரவுகளுக்கு அமைவாக அல்லாமல் சட்டத்துக்கு அமைய சுயாதீனமாக போலீஸ் மா அதிபர் செயல்பட வேண்டும் என முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மன்னம் பெருமை சுட்டிக்காட்டியிருக்கின்றார். குடியானை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைதான பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகொட அத்தே ஞானசார தேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்தின் கீழுள்ள 24 குடியிருப்பு வளாகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறையினரும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து நடவடிக்கைகள் எடுத்துள்ளன. 2021 முதல் காலாண்டில் நாட்டில் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்ப்பு கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இலங்கையில் உள்ள மருந்தகங்கள் ஊடாகவும் மருந்தகங்களின் பின்னணியிலும் போதை மாத்திரைகள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கின்றார். நுவர்லியா தலவாக்கல பாம்ஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவர் வீடொன்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்துள்ளதாக தலவாக்கலை காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றார்கள். நாட்டின் கண்டிக்கு

வரும் இந்திய செய்தி தலைப்புகளில் தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைமை செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் அந்த கட்சியிலிருந்து நேற்று விலகி காங்கிரஸில் இணைந்திருக்கின்றார். மதுராந்தகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மு க ஸ்டாலின் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கின்றார். பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர் தமிழக முதல்வர் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை வைத்திருக்கின்றார்.

தாராபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரை திடீரென காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதால் காவல் நிலையத்தை அந்த கட்சியினால் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மதுராங்கத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்பு வெளியாகியிருக்கின்றது.

ஹெர்மோஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் கொடிபுரத்திய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டிருக்கின்றார்கள். ஒமான் கடற்படையினர் இவர்களை மீட்டிருக்கின்றார்கள். எல்லை தாண்ட முயற்சித்த பாகிஸ்தானியர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாகிஸ்தான் கண்டனம் தெரிவித்திருக்கின்றது. பல்லாண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவன் நப்ரீத் சிங் துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு நேற்று நாடு கடத்தி வரப்பட்டார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாதி மாதம் 3 தேதி சனிக்கிழமையான நேற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. ஞாயிறு தினம் விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் 22 கரட் ஆவண தங்கம் கிராமுக்கு ரூபாய் 100 குறைந்து கிராம் 13,675 பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து பவுன் 1,09,400 விற்பனை ஆகின்றது. தொடரும் உலக செய்தி தலைப்புகளில் ஃபிளை டுபாய் விமானத்தில் விமானியை தாக்கிய இணை விமானி பயங்கரவாத தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய அரபு சீடரசுகள் கூறியிருக்கின்றது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை 16% வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா நைஜீரியாவில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துக்களில் 37 பேர் உயிரிழந்திருக்கின்றனர்.

இந்த ஏசியாவின் சும்பவா தீவு பகுதியில் இன்று ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தொடரும் விளையாட்டுச் செய்தி தலைப்புகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையே நடைபெற்ற மூன்றாவது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கு இந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றிருக்கின்றது. சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய வீரர் கே.எல். ராகுல் புதிய சாதனை ஒன்றை படைத்திருக்கின்றார். சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ஓட்டங்களை கடந்து கே.எல். ராகுல் சாதனை படைத்திருக்கின்றார். இறுதியாக நாணய மாற்று. இந்திய நாணய மாற்றத்திற்கான அனுசரணை www.tatamilali.com. இன்று ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 372.28% இந்திய பெறுமதியில் 108.27% ஒரு US டாலர் இலங்கை பெறுமதியில் 330.70% இந்திய பெறுமதியில் 96.17% ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 399.18% இந்திய பெறுமதியில் 116.10% ஒரு யூகே பவுன் இலங்கை பெறுமதியில் 437.88% இந்திய பெறுமதியில் 127.30

15% ஒரு கனடிய டாலர் இலங்கை பெறுமதியில், 232.13% இந்திய பெறுமதியில் 67.50% காணப்படுகின்றது. இத்திராண்டி தமிழில் விடி கேசன் கரியன் விடி சூப்பர் ஸ்டோர் ஆதரவு இடம்பெற்ற மணிக்கூர் தலைவர் இடம்பெறும் செய்தி தலைப்புகள் நிறைவு பெற்றன.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடி. டிஆர்டி தமிழடியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே தொடர்கின்றது. சங்கமம்.

0: சங்கமத்தை ஆரம்பிக்க முதலில் வருவது குரல் ஓவியம். முக்காலவும் உணர்ந்த வள்ளுவ பெருந்தகையின் குரல் ஓவியத்தில் இன்று அதிகாரம் 13 அடக்க உடைமை என்ற தலத்திலே வருகின்ற பாடல் 124 நிலையின் தெரியாதடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது. நிலையின் தெரியாதடங்கியன் தோற்றம் மலையினும் மான பெரிது.
1: ஓ என் நண்பனே, உன்னை ஒன்று கேட்பேன், எனக்கு விளக்கம் உரைப்பாயாக. தயக்கமன்றி கேள். இயன்று வரையில் எது குறித்து கேட்டாலும் விளக்கம் தர முயற்சி செய்கிறேன். அருகருகே இரண்டு குதிரைகளில் அமர்ந்து காட்டு சாலையில் பயணம் செய்து கொண்டிருந்த வாலிபர் இருவரிடையே நடந்த உரையாடல் இது. விளக்கம் கேட்டவன் பெயர் வேணமுகன், விடை அளித்தவன் பெயர் வேங்கை மார்பன். முதலாம் அவன் பெருத்த உடலை சுமப்பவன், இரண்டாம் அவன் கட்டுக்கோப்பான உடலமைப்பு கொண்டவன். வேணமுகன் கேட்டான், நான் இந்த ஊராளம் பொறுப்பு குழுவிலே ஒருவனாக இருக்கிறேன் உன்னை போல. ஆனால் நான் நம்மவரில் பலரது வெறுப்புக்கு ஆளாகிறேனே, அதை நீ கவனித்து வருகிறாயா வேங்கை என்று வேங்கை சிரித்தான், பதிலும் அளித்தான். நானே கூட பல நேரங்களில் உன்னை வெறுப்பது உண்டு வேளம். ஏன் தெரியுமா? நீயே என்னை வெறுக்கிறாயா? அப்படி என்ன, நான் பொறுப்பற்று நடந்து விட்டேன். அறிவற்றவனை போல பேசாதே, அளந்து பேசு. பார்த்தாயா பார்த்தாயா, வாயை வாளாக மாட்டிக்கொண்டு என் மீதே வீசுகிறாயே. உன்னை போன்றோர் தமது வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள நிலைமை உயர்வை எண்ணி பார்த்து அதற்கேற்ப நடந்து கொள்ள வேண்டும். ஆத்திரப்படுகிறாய், அவசரப்படுகிறாய், ஆணவமாக சொற்களை தங்கு தடையின்றி பொழிகிறாய். எளியோரிடமே இனிமையாக பழக வேண்டிய நிலையில் உள்ள நீ மூத்தவர்களிடமே மீசையை முறுக்கிறாய். அது என் இயல்பு வேங்கை, அதனை நான் மாற்றிக்கொள்ள முடியாது. ஊராளம் குழுவில் இருக்கிற என்னிடம்தான் மற்றவர்கள் பணிந்து போக வேண்டும். அறிவு கண்டு பணியலாம், ஆணவத்திற்கு அடிமைகள் வேண்டுமானால் குனியலாம். ஆற்றோர் அதற்கு என்றுமே தலை வணங்கினார். வேங்கை மார்பா, என்றைக்கும் என் வழியே தனி வழி. எவரையும் எடுத்தேன் கவிழ்த்தேன் என பேசுவது நல்வழி அல்ல. உனக்கு தனி வழியாக இருக்கலாம், ஆனால் அது தகாத வழி. என் நிலைக்கேற்ப நினைப்பு இருத்தல் கூடாதா? அதைத்தான் சொல்லுகிறேன். எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பு வேண்டும். நீ பெரிய உபதேசியாகிவிட்டாய். உன்னோடு இணைந்து பயணம் செய்தாலே உன் உபதேசத்தை கேட்கும் தொல்லை என்னை விடாது. இப்படி கூறிக்கொண்டே வேளமுகன் தனது குதிரையை வேறு பக்கம் தட்டிவிட்டான். வேறு வழியில் குதிரை ஓடத் தொடங்கியது. ஏ, நீ செல்வது ஆபத்தான வழியப்பா. நான் தான் முன்பே சொன்னேனே, என் வழி தனி வழி என்று. வேளமுகன் வேகமாக வேறு வழியில் சென்று வேங்கை மார்பனின் விழிகளிலிருந்து மறைந்தான். வேங்கை ஒரு புன்னகையை சிந்திவிட்டு மெல்ல உதடுகளை பிரித்து சொன்னான், நிலையில் தெரியாது அடங்கியான் தோட்டம் மலையினும் மான பெரிது. தன் நிலையை உணர்ந்து அதற்கு ஏற்ப அடக்கத்துடன் நடப்பதிலிருந்து சிறிது மாறுபடாமல் இருப்பவனின் பண்பு மலையின் உயர்வை விட பெருமையுடையதாகும். குரலையும் அதற்குரிய பொருளையும் அவன் உணர்ந்து கூறி முடிப்பதற்குள் சற்று தொலைவில் ஐயோ என்ற அவள குரல் கேட்டு அடங்கியது. பரபரப்புடன் வேங்கை மார்பன் வேளமுகன் சென்ற திசை நோக்கி குதிரையை திருப்பி பறந்தான். ஒரு பயங்கர படுகொலிக்குள் வேளமுகனும் அவன் மீது குதிரையுமாக வெளியில் எடுத்து காப்பாற்ற முடியாத எல்லையற்ற ஆழத்துக்குள் போய்கொண்டிருந்த காட்சி கண்டு வேங்கை மார்பன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டுக் கொண்டான். நிலையில் தெரியாமல் இருந்து மலையென உயர்வடைய வேண்டியவன் நிலை தடுமாறிய காரணத்தால் பூமியின் பாதாளத்துக்கு போய் சேர்ந்து விட்டான் என எண்ணியவாறு வேங்கை மார்பன் தனது குதிரையிலேறி பயணத்தை தொடர்ந்தான். அடக்கம் உடைமை என்ற தலைப்பில் அதிகாரம் 13 பாடல் 124.

0: வந்தாளே.
1: உன் ஆணவம் எங்கே? வீரம் போனது எங்கே?

சுருதி இழந்த ராகத்திலே சுகம் இருக்காது, நல்ல சொந்தம் கொஞ்சம் விலகி நின்றால் உறவி இருக்காது, இரண்ட கெட்ட நிலையிலே அங்கிருக்காது, அந்த இடைவெளியில் வளர்ந்த பிள்ளை ஒழுங்கு பெறாது, ஒழுங்கு பெறாது. உன் ஆணவம் எங்கே, வீரம் போனது எங்கே, ஆரவாரம் கோபம் எல்லாம் அடங்கியது எங்கே, பட்டதெல்லாம் போது

அழிக்க ஒன்று அழைக்க ஒன்று இல்லறத்திலே இங்கு அவை இரண்டும் பிரிந்ததுதான் இந்த நிலையிலே குடித்தளத்தில் தவறு வந்தால் திருத்திக் கொள்ளலாம் நம் குடும்பத்தையே பிரித்துக் கொண்டால் கிணற்றில் வீழலாம் கிணற்றில் வீழலாம்

உள்ள காலத்திலே புத்தி மாறுது, அந்த புத்தி கெட்ட பிறகுதானே ரத்தம் பேசுது. சக்தியோடு சிவனை கேட்ட சைவ தத்துவம், நல்ல தம்பதிகள் வாழ்வதற்கோர் தர்ம தத்துவம்.

உள்ளதெல்லாம் போதுமா பட்டினத்தாரே, அந்த பரவனையும் வாழ வைக்க சக்தி.

0: ஐசி லாட்சபலில் ரூல் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள் தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூமாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com. அழைக்கின்றதே வன்கூபரில் யாழ் களஞ்சியம். நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சாய் இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் களஞ்சியம். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். நிறைய தொடர்புகளுக்கு
1: 7265 Fraser Street, Vancouver, Canada.
0: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். நேரடிய தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 64 375 0055. நேரடிய தொடர்புகளுக்கு பறந்து விடாதீர்கள். வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாழ்ந்து போயிருந்த தமிழர்களின் அடிமை மனநிலையை மாற்றிய, எந்த இடர் வந்த போதும் தலைகுனிய மறுத்த வீரநாயகன் பிரபா.

நண்பர்களையும் எதிரிகளையும் அவர்களின் உள்ளத்தில் வியந்து பாராட்ட வைத்த நெறி புகழாத வீரன் பிரபாகரன் தொடர். எழுதியவர் பல நெடு

இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்தாக்கியதன் விளைவாக தென்னிலங்கையில் கொந்தளிப்பான அரசியல் சூழ்நிலை எழுந்தது. சிங்கள தேசத்தில் இந்திய எதிர்ப்புணர்ச்சி வலுப்பெற்று வந்த வேளையில் தமிழர் தாயகத்தில் விடுதலை போராட்டத்தின் எதிர்காலம் குறித்து ஒரு குழப்ப நிலை எழுந்தது. விடுதலை புலிகளின் அரசியல் திட்டம் பற்றியும் இந்திய அரசுடனான உறவு பற்றியும் இந்திய இலங்கை ஒப்பந்தம் குறித்து விடுதலை புலிகள் அமைப்பின் நிலைப்பாடு பற்றியும் போராளிகளுக்கு மட்டுமன்றி மக்களுக்கும் ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்க வேண்டிய அவசியம் உருவாயிற்று. பொதுமக்கள் போராளிகள் மத்தியில் ஒரு கொள்கை விளக்க உரிய நிகழ்த்த தலைவர் பிரபாகரன் முடிவெடுத்தார். இந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பொதுக்கூட்ட நிகழ்வு 1987 ஆகஸ்ட் 4 நாள் நிகழ்ந்தது. தமிழீழ தேசிய விடுதலை போராட்டத்தின் எதிர்காலம் பற்றி தலைவர் பிரபாகரன் என்ன சொல்ல போகின்றார் என்பதை கேட்டறியும் ஆர்வத்துடன் 100,000 மக்களுக்கு மேல் திரண்டார்கள். 1987 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி அன்று யாழ்ப்பாணத்துக்கு அருகேயுள்ள சுதுமலை என்ற இடத்தில் நடைபெற்ற பிரமாண்டமான பொதுக்கூட்டத்தில் பேசும்போது பிரபாகரன் இதனை கூறினார். எனது அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய தமிழீழ மக்களே, இன்று எமது விடுதலை போராட்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. திடீரென எமக்கு அதிர்ச்சியூட்டுவது போல் எமது சக்திக்கு அப்பாற்பட்டது போல இந்த திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் விளைவுகள் நமக்கு சாதகமாக அமையுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். திடீரென மிகவும் அவசரமாக எமது மக்களையோ எமது மக்களின் பிரதிநிதிகளான எம்மையோ கலந்தாலோசிக்காமல் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொண்ட ஒப்பந்தம் இப்பொழுது அவசரமாக அமலாக்கப்பட்டு வருகிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். நான் டெல்லி செல்லும் வரை இந்த ஒப்பந்தம் பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது. பாரத பிரதமர் என்னை சந்திக்க விரும்புவதாக சொல்லி என்னை டெல்லிக்கு அவசரமாக அழைத்து சென்றார்கள். அங்கு சென்றதும் இந்த ஒப்பந்தம் எமக்கு காண்பிக்கப்பட்டது. இந்த ஒப்பந்தத்தில் பல சிக்கல்கள் இருந்தன, பல கேள்விக்குறிகள் இருந்தன. இந்த ஒப்பந்தத்தால் எமது மக்களின் பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படுமா என்பது பற்றி எமக்கு சந்தேகம் எழுந்தது. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை இந்திய அரசுக்கு திட்ட தெளிவாக விளக்கினோம். ஆனால் நாம் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாது போனாலும் இந்த ஒப்பந்தத்தை நிறைவேற்றியே தீர்வோம் என்று இந்திய அரசு கங்கணம் கட்டி நின்றது. இந்திய அரசின் நிலைப்பாடு குறித்து நாம் ஆச்சரியப்படவில்லை. இந்த ஒப்பந்தம் தமிழர் பிரச்சனையை மட்டும் தொட்டிருக்கவில்லை. இது பிரதானமாக இந்திய இலங்கை உறவு பற்றியது. இந்திய வல்லாதிக்க வியூகத்தின் கீழ் இலங்கையை கட்டுப்படுத்தும் விதிகளும் இதில் அடங்கியிருக்கின்றன. இலங்கையில் அந்நிய நாசகார சக்திகள் காலூன்றாமல் தடுக்கவும் இது வழிவகுக்கிறது. ஆகவேதான் இந்திய அரசு இந்த ஒப்பந்தத்தை செய்து கொள்வதில் அதிக அக்கறை காட்டியது. ஆனால் அதே சமயம் ஈழத்தமிழரின் அரசியல் தலைவிதியை நிர்ணயிப்பதாகவும் இந்த ஒப்பந்தம் அமைக்கிறது. ஆகவேதான் எமது மக்களை கலந்தாலோசிக்காது, எமது கருத்துக்களை கேளாது இந்த ஒப்பந்தம் செய்யப்பட்டதை நாம் கடுமையாக எதிர்த்தோம். ஆனால் நாம் எதிர்த்ததில் அர்த்தமில்லை. எமது அரசியல் தலைவிதியை எமது வல்லமைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லரசு நிச்சயிக்க முடிவு செய்திருக்கும் போது நாம் என்ன செய்வது? இந்த ஒப்பந்தம் எமது இயக்கத்தை பாதிக்கிறது, எமது அரசியல் லட்சியத்தை பாதிக்கிறது, எமது போராட்ட வடிவத்தை பாதிக்கிறது, எமது ஆயுத போராட்டத்துக்கு ஆப்பு வைப்பதாகவும் அமைகிறது. 15 வருடங்களாக ரத்தம் சிந்தி தியாகம் புரிந்து சாதனைகளை ஈட்டி எத்தனையோ உயிர்ப்பலி கொடுத்து கட்டி எழுப்பப்பட்ட ஒரு போராட்ட வடிவம் ஒரு சில தினங்களில் கலைக்கப்படுவதென்றால் அதை நாம் இரணிக்க முடியாமல் இருக்கிறது. திடீரென கால அவகாசமின்றி, எமது போராளிகளின் ஒப்புதல் இன்றி, எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் இன்றி இந்த ஒப்பந்தம் எம்மை நிராயுத பாணிகளாக்குறது. ஆகவே நாம் ஆயுதங்களை ஒப்படைக்க மறுத்தோம். இந்த சூழ்நிலையில் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்கள் என்னை அழைத்து பேசினார். அவருடன் எமது பிரச்சனைகளை மனம் திறந்து பேசினேன். சிங்கள இனவாத அரசின் மீது எமக்கு துளிகூட நம்பிக்கை இல்லை என்பதையும் இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் நிறைவேற்றப் போவதில்லை என்பதையும் இந்திய பிரதமரிடம் எடுத்துரைத்தேன். எமது மக்களின் பாதுகாப்பு பிரச்சனை பற்றியும் அதற்கான உத்தரவாதங்கள் பற்றியும் அவரிடம் பேசினேன். பாரத பிரதமர் எமக்கு சில வாக்குறுதிகளை அளித்தார். எமது மக்களின் பாதுகாப்புக்கு உத்தரவாதம் அளித்தார். பாரத பிரதமரின் நேர்மையில் எமக்கு நம்பிக்கை இருக்கிறது. அவரது உறுதிமொழிகளில் நம்பிக்கை இருக்கிறது. சிங்கள இனவாத அரசு மீண்டும்
தமிழர் இன அழிப்பு நடவடிக்கையில் இறங்க இந்தியா அனுமதிக்காது என்று நாம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கையில் தான் நாம் இந்திய சமாதான படையிடம் ஆயுதங்களை ஒப்படைக்க முடிவு செய்தோம். நாம் எமது மக்களின் பாதுகாப்புக்காக எத்தனை அளப்பரிய தியாகங்களை புரிந்தோம் என்பதை நான் இங்கு விளக்கி கூற தேவையில்லை. எமது லட்சிய பற்றும் தியாக உணர்வும் எத்தன்மை வாய்ந்தது என்பதை எமது மக்களாகிய நீங்கள் நன்கு அறிவீர்கள். உங்களது பாதுகாப்புக்காக, உங்களது விடுதலைக்காக, உங்களது விடுவிக்காக நாங்கள் இந்திய ஆயுதங்கள் இந்திய அரசிடம் ஒப்படைக்கிறோம். நாம் இந்த ஆயுதங்களை ஒப்படைக்கும் கணத்தில் இருந்து எமது மக்களாகிய உங்களின் பாதுகாப்பு பொறுப்பையும் இந்தியாவிடம் ஒப்படைக்கிறோம். ஈழத்தமிழரின் ஒரே பாதுகாப்பு சாதனமாக இருந்து வந்த இந்த ஆயுதங்களை இந்திய அரசு எம்மிடமிருந்து பெற்றுக் கொள்வதிலிருந்து மக்களின் பாதுகாப்பு என்ற பெரும் பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறது. ஆயுத கையளிப்பு என்பது இந்த பொறுப்பு மாற்றத்தை தான் குறிக்கிறது. நாம் ஆயுதங்களை கையளிக்காது போனால் இந்திய ராணுவத்துடன் மோதும் துப்பாக்கிய சூழ்நிலை ஏற்படும். இதை நாம் விரும்பவில்லை. இந்தியாவை நாம் நேசிக்கிறோம். இந்திய வீரனுக்கு எதிராக நாம் ஆயுதங்களை நீட்ட தயாராக இல்லை. எமது எதிரியிடமிருந்து எம்மை பாதுகாக்கும் பொறுப்பை இந்திய ராணுவ வீரர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். நாம் ஆயுதங்களை அவர்களிடம் கையளிப்பதிலிருந்து ஈழத்தமிழன் ஒவ்வொருவனது உயிருக்கும் பாதுகாப்புக்கும் இந்திய அரசுதான் பொறுப்பாக இருக்க வேண்டும் என்பதை நான் இங்கு இடித்து கூற விரும்புகிறேன். இந்தியாவின் இந்த முயற்சிக்கு நாம் ஒத்துழைப்பதை தவிர எமக்கு வேறு வழியில்லை. இந்த சந்தர்ப்பத்தை நாம் அவர்களுக்கு வழங்குவோம். ஆனால் இந்த ஒப்பந்தத்தால் தமிழர்களின் பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படும் என்று நான் நினைக்கவில்லை. சிங்கள இனவாத பூதம் இந்த ஒப்பந்தத்தை விழுங்கிவிடும் காலம் வெகு தூரத்தில் இல்லை. தமிழீழ தனியரசே தமிழீழ மக்களின் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை அளிக்கும் என்பதில் எனக்கு அசையாத நம்பிக்கை இருக்கிறது. தமிழீழ இலட்சியத்துக்காகவே நான் தொடர்ந்து போராடுவேன் என்பதையும் இங்கு திட்டவட்டமாக உங்களுக்கு எடுத்து கூற விரும்புகிறேன். போராட்ட வடிவங்கள் மாறலாம், ஆனால் எமது போராட்ட லட்சியம் மாறப்போவதில்லை. எமது லட்சியம் வெற்றி பெறுவதானால் எமது மக்களாகிய உங்களின் ஏகோபித்த ஆதரவு என்றும் நமக்கு இருக்க வேண்டும். தமிழீழ மக்களின் நலன் கருதி இடைக்கால அரசில் பங்கு பெற அல்லது தேர்தலில் போட்டியிட வேண்டிய சூழ்நிலை எமது இயக்கத்துக்கு ஏற்படலாம். ஆனால் நான் எந்த காலகட்டத்திலும் தேர்தலில் பங்கு பெற்றப் போவதில்லை. முதலமைச்சர் பதவியையும் நான் ஏற்கப் போவதில்லை. இதை நான் மிகவும் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன் என்று கூறி தனது உரிய முடித்தார் பிரபாகரன். நாம் இந்தியாவை நேசிக்கின்றோம் என்ற தலைப்புடன் புகழீட்டிய பிரபாகரனின் சுதுமலை சொற்பொழிவு இலங்கையிலும் இந்தியாவிலும் மட்டுமன்றி உலக ஊடகங்களிலும் முக்கியம் கொடுத்து பிரசுரமாகியது. மிகவும் கவனமாகவும் நுட்பமாகவும் செதுக்கப்பட்ட உரியன பிரபாகரனின் சுதுமலை பிரகடனத்தை சில இந்திய பத்திரிகைகள் பாராட்டின. இந்தியாவின் புவியியல் கேந்திர நலனுக்கும் தேச சுதந்திரம் வேண்டும் ஈழத்தமிழரின் அபிலாசைக்கு மத்தியில் எழுந்துள்ள முரண்பாட்டினை மதிநுட்பமாக சமநிலைப்படுத்தும் வகையில் இந்த உரை அமைந்திருப்பதாக இந்த பத்திரிகைகள் கருத்து தெரிவித்தன. ஒருபுறம் இந்தியா மீதும் இந்திய மக்கள் மீதும் நேசமும், மறுபுறம் சிங்கள இனவாத அரசு மீது வெறுப்புமாக இரு முரண்பட்ட உணர்வலைக்குள் சிக்கிட்டு அங்கலாய்க்கும் விடுதலை புலிகளது தலைவரது மனநிலையை இந்த உரை சித்தரித்து காட்டுவதாக ஒரு இந்திய நாளிதழ் எழுதியது. சுதுமலை பிரகடனத்தில் பிரபாகரன் வாக்களித்தது போல மறுநாள் ஆகஸ்ட் 5 நாள் கணிசமான தொகை ஆயுத தளபாடங்களை விடுதலை புலிகள் இயக்கம் இந்திய அமைதிப்படையிடம் கையளித்தது. இந்த ஆயுத கையளிப்பு நிகழ்ச்சி ஒரு ஆடம்பரமான சடங்காக பலாலி விமான தளத்தில் இடம்பெற்றது. விடுதலை புலி கொரில்லா வீரர்களிடமிருந்து ஆயுத களைவு நடைபெறும் வைபவத்துக்கு பரந்தளவில் விளம்பரம் கொடுக்கும் நோக்கத்துடன் 100 பேருக்கும் மேற்பட்ட இலங்கை இந்திய வெளிநாட்டு ஊடகவியலாளர்கள் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த வைபவத்தில் சிங்கள அரச அதிபரின் பிரதியாக பாதுகாப்பு செயலர் ஜெனரல் சோபல ஆட்டிக்கல கலந்து கொண்டார். இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்திய அமைதிப்படையின் உயர் அதிகாரிகளான ஜெனரல் தீபேந்தர் சிங், ஜெனரல் கர்கரத் சிங் ஆகியோர் பங்கு கொண்டார்கள். இந்திய அமைதிப்படையையும் சிங்கள படைகளையும் சேர்ந்த அதிகாரிகளும் அங்கு சிறப்பிக்க வந்திருந்தார்கள். விடுதலை புலிகள் இயக்கத்தின் அதிகாரபூர்வமான பிரதியாக ஜோகரட்னம் ஜோகி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆயுத சரண்டவின் குறியீடாக ஒரு ஜெர்மனிய
மௌசர் கைத்துப்பாக்கியை யோகரட்னம் யோகி ஜெனரல் ஆதிகலையிடம் கையளிக்க ஏற்பாடாகியிருந்தது. விடுதலை புலிகளின் தன்மானமுடைய ஒரு இளம் அரசியல் பொறுப்பாளர் என்ற ரீதியில் இந்த ஆயுத சரடையும் பாத்திரத்தை அவர் ஆழமாக வருத்தார். பலத்த அழுத்தத்தின் பேரில் மிகவும் தயக்கத்துடனே இந்த வைபவத்துக்கு அவர் சமூகம் அளித்தார். நிகழ்ச்சியின் போது அவர் யாருடனும் பேசவில்லை. மிகவும் இறுக்கமான மௌனம் சாதித்தார். முகத்தையும் கடுகடுப்பாக வைத்துக் கொண்டார். நிகழ்ச்சி ஆரம்பமாகி சரணடைவு நிகழ்வு வந்தபோது எல்லோரையும் வியப்பில் ஆழ்த்தும் வகையில் திடீரென எழுந்து யோகரட்னம் யோகி மேச மீது கைத்துப்பாக்கியை வைத்துவிட்டு தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். குறியீடான ஆயுத சரணடைவு நிகழ்வை படம் எடுக்க காத்திருந்த ஊடகர்கள் அனைவருமே ஏமாற்றம் அடைந்தார்கள். யோகியின் இந்த செயல்திறனை தலைவர் பிரபாகரன் பின்பு பாராட்டவும் தவறவில்லை. யோகியின் சாதுரியத்தால் ஏமாற்றமும் சங்கடமும் அடைந்த ஜெனரல் ஆர்டிகலை மேச மீது இருந்த கைத்துப்பாக்கி மீது உள்ளங்கையே ஊன்றியவாறு மிக சுருக்கமான தனது அறிக்கையை வாசித்தார். எமது ஜனநாயக சமுதாயத்தை பரந்தளவில் பாதித்த வன்முறைக்கும் இரத்த களரிக்கும் முடிவு கட்டும் ஒரு குறியீடாக இந்த ஆயுத கையளிப்பு அமைகிறது என்றார். உண்மையில் விடுதலை புலிகள் இயக்கம் தன்வசம் உள்ள ஆயுதங்கள் அனைத்தையும் கையளிக்கவில்லை. வடகிழக்கில் இடைக்கால நிர்வாக ஆட்சி அமைக்கப்பட்டு அது விடுதலை புலிகளிடம் ஒப்படைக்கப்பட்ட பின்னரே மிகுதியான ஆயுதங்கள் கையளிக்கப்படும் என்று இந்திய அமைதிப்படை தலைமைக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்திய அரசு வழங்கிய ஆயுத தளபாடங்களில் ஒரு தொகுதியை, அதுவும் பழுதடைந்த பயன்படுத்த முடியாத பழைய ஆயுதங்களை இரண்டு வாகனங்களில் ஏற்றி வந்து கையளித்தனர் விடுதலை புலிகள் என்று இந்த விழா பற்றி ஒரு இந்திய பத்திரிகையாளர் எழுதியிருந்தார்.

நேர்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றில் தமிழினத்தின் மறக்க முடியாத தேடலை மீண்டும் படைத்த தலைவன் பிரபாகரனின் வரலாறு. தாண்டுபோயிருந்த தமிழர்களின் அடிமை நலநிலையை மாற்றிய எந்த இடர் வந்த போதும் தலைவிரிய மறுத்த வீரநாயகன் பிரபாகரனின் வீரம் பிறந்த தொடர்.

0: பிரான்சில் வதிவிட அனுமதி பத்திரம் புதுப்பிக்க அனுமதி பத்திரத்திற்கு விண்ணப்பிக்க பிரான்ஸ் பிரஜா உரிமை பெற கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரெஞ்சு மொழி பரீட்சையை பாடநெறி சான்றிதழ்களுக்கான A2, B1, B2, C1 இவற்றை பெறுவதற்கான பிரெஞ்சு மொழி வகுப்புகள் லாச்சப்பலில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடத்தப்படுகிறது.
1: தரமாய் கல்வி பெற்றிட எல்லா வசதியும் இருக்கு. ஆமாம், எல்லா வசதியும் இருக்கு.
0: பிரான்ஸ் நாட்டில் பதிவிட விசா A2B1, பிரெஞ்சு குடியுரிமை பெறுவதற்கான B2C1 சான்றிதழ்கள் தரும் பிரெஞ்சு வகுப்புகள் பாரிஸில் தொடங்கியுள்ளது. பிரான்ஸ் வரலாறு வாழ்க்கை முறையும் சேர்த்து பிரெஞ்சு எளிமையாக கற்பிக்கப்படுகிறது. தமிழ் அல்லது ஆங்கில மொழியில் கற்பிக்கப்படும் டெல்ஃப் வகுப்புகள் குறைந்த கட்டணத்தில் 6 மாத கால படிப்பு. பிரான்சில் பிரெஞ்சு கற்பதற்கு தமிழ் பள்ளிக்கூடத்தை நிறுவி அகராதி, பிரெஞ்சு மொழி இலக்கணம், பிரான்ஸ் வரலாற்று நூல்கள் வெளியிட்ட முனைவர் பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களது வழிநடத்தலில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இலக்கம் 70, ரூ பிலிப் டிஜெரா, பாரிஸ் 18. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் பேராசிரியர் சச்சிதானந்தம் 06-52-66-30-01. பிரெஞ்சு மொழியினையும் தரமான முறையில் கற்போம் வா.

0: பிறகு சியாச்சி ரேடியோட விளம்பரம் கேட்டேன். நானும் பாட்டி கட்ட இருக்கின்றேன். அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்தேன்.
1: எத்தனை பேருக்கு?
0: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
1: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே. ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தெரியும்னு சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்துட்டாலும் கேளுங்க. நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
0: ஓ அப்படி என்ன சியாச்சி கிட்ட சொன்னதையும் ஈஸியா முடிஞ்சது. வெரி நைஸ். தேங்க்யூ.
2: உங்கள் தேவையை இங்கு சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 846 அவென்யூ பிரசிடன்ட் வில்சன் 93210 லாப்லாங் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி சைபர் 1 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.
3: கனடா வன்குவரில் இதற்காகவே அழைத்து மகிழுங்கள்.

0: பகவான விழாக்களுக்கு இனிமையான ஒலி ஒளி அமைத்திட அனைத்து மகிழங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.
1: உங்கள் மங்களகரமான எந்த விழாவானாலும், பிறந்த நாள் விழாவா, திருமண விழாவா, புப்புனித நீராட்டு விழாவா, இவற்றோடு கலை கலாச்சார விழாக்களா, இவை அனைத்துக்கும் ஒலியொளி செய்திட நம்பி அலையுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: கண்ணுக்கு குளிர்மையான வெளிச்ச வேலைகளும் காதுக்கு இனிமையான குவாலிட்டி சவுண்ட் அமைப்பதில் கை தேர்ந்தவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
1: பல வருட காலமாக அனுபவம் உள்ளவர்கள், வன்கூவரில் மக்கள் ஆதரவை பெற்றவர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட்.
0: அனைத்து மகளிர்கள் ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்டை ஆனந்தமாய் விழாவை கொண்டாடுங்கள்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு ஏடிஎன்எஸ்ஏ குவாலிட்டி சவுண்ட் தனா தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 604-781-12-02. மின்னஞ்சல் முகவரி tana21pon@gmail.com. மறந்து விடாதீர்கள், மங்களகரமான அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் ஒலி ஒளி அமைத்திட அழைத்து மகிழுங்கள் ஏடிஎன்எஸ்ஏ சவுண்ட் சர்வீஸ்.

நாடகம் சாமத்திய வீடு அங்கம் இரண்டு. பங்கெடுத்துக் கொள்ளும் கலைஞர்கள்:

0: நீங்கள்
1: வேற என்ன
0: அமைதியா இருக்குது நேரமா இது இதுக்குள்ள போய் பாத்துருமாப்பா
2: என்ன
0: படிக்கிற படிக்க பழகிற ஹாஸ்பிட்டல்
1: ஓடியாங்க ஐயோ நானண்டா விட மாட்டேன் நான் விட மாட்டேன் வயிற கலட்டுற இஞ்சி வாங்க இது என்ன இது அண்ணா சும்மா இருக்கிறான்னா பிடிச்சி வயிற கலட்டுங்க
2: நல்ல புரிஞ்சு தெரிஞ்சவா கொண்டு நான் விட மாட்டேன் வயிற கலட்ட கடைசி மட்டும் நான் விட மாட்டேனா
0: இங்க வாங்க முதல்ல அவருக்கு என்ன இதுன்னு பாப்போம் டாக்டர் அவர் வடிவ சொன்னவர் அவங்க வயிற கலட்ட போறாங்களேண்டு
2: பாருங்க
0: அந்த மனிதர் இந்த நாள் ஒரு நாள் குந்தியன் நான் காண இல்லையே இப்படி நீட்டினு மிந்து போய் கிடக்குது ஐயோ இங்க குளுக்கோஸ் ஏத்தி இருக்கிறாங்களா ரத்தம் ஏத்துறாங்களா இதற்கு பாருங்க
1: சும்மா கத்தாப்பா யாரும் தெரிஞ்சாங்க கூப்பிட்டு கலைப்போம்
0: கூப்பிடுறனால
1: ஒரு ஆளு போச்சு சொன்னாங்க நாங்களும் எல்லாரும் வந்தாலும் கலைச்சு விடுறாங்க

நேர்கள் இதுவரை கேட்டது நாடகம் சாமர்த்திய வீடு அங்கம் இரண்டு. பங்கெடுத்துக் கொண்ட கலைஞர்கள்

0: ஆக்கம் இயக்கம் டிஆர்டி தமிழொலி. மாநகரில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை
1: மீண்டும் பள்ளிக்கு போகலாம்.
0: இப்பாடசாலையில் கல்வி பெற்ற மாணவர்கள் ஆசிரியராக பணி செய்கின்றார்கள், பாடசாலையை நடத்துகின்றார்கள், மொழிபெயர்ப்பாளராக பணி செய்கின்றார்கள். உங்கள் பிள்ளைகளும் இப்பாடசாலையில் கல்வி கற்று முன்னுக்கு வர வேண்டுமா? கவலை விடுங்கள், இப்பவே தொடர்பு கொள்ளுங்கள் சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலைக்கு. பிரான்ஸ் மொழியில் ஆரம்பத்தில் இருந்து பேக் புலிஸ் வரை மற்றும் சங்கீத வகுப்புகள், கணினி வகுப்புகள் வரை திறமையான ஆசிரியர்களால் பயிற்றுவிக்கப்படுகின்றீர்கள். அத்தோடு சென்னை அண்ணாமலை பல்கலைக்கழகம் சென்று பயிலும் அனைத்து துறை பட்டங்களையும் இங்கு பயின்று அண்ணாமலை பல்கலைக்கழகத்தின் அனுமதியுடன் அனைத்து துறைசார் பட்டங்களையும் வழங்குகின்றார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு சச்சி மாஸ்டரின் தமிழர் பாடசாலை 70 ரொய் பிலிப் ஜெராட் பாரிஸ் 18 தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 46 7 16 0 6 52 66 30 1 மின்னஞ்சல் முகவரி sachidanandam@gmail.com. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்காணி, வல்லாரை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இதே மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கித் தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியூ டு மார்சல் ரோட், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 00. தரமான பொருட்களை தேடி அழகு வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடலுணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி எண்ணுக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.

0: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்ளின், இவர் முதலாம் உலக யுத்தம் இரண்டாம் உலக யுத்தம் நடந்த காலங்களில் வாழ்ந்து வந்தவர். இவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர் என்றாலும் இவர் அமெரிக்காவில் பல காலம் வாழ்ந்து இறுதியில் சுவிட்சர்லாந்தில் வாழ்ந்து இறந்தவர். இவர் 1940 The Great Dictator, மிகப்பெரிய சர்வாதிகாரி என்ற பெயரில் ஒரு படத்தை உருவாக்கினார். நவீன விமர்சகர்களினால் இது ஒரு வரலாற்றில் முக்கியமான வாய்ந்த திரைப்படம் என்று கருதப்படுகின்றது. இது தயாரிக்கப்பட்ட சிறந்த நகைச்சுவை திரைப்படங்களில் ஒன்றாகும், நையாண்டியின் முக்கியமான படைப்பு என்றும் பாராட்டியுள்ளார்கள். சார்லி சாப்ளினின் உச்சக்கட்ட தனி உரையாடல் இந்த திரைப்படத்தில் வரலாற்றில் மிகச்சிறந்த தனி உரையாடல் மற்றும் 20th century மிகவும் கடுமையான பதிவு செய்யப்பட்ட பேச்சு என்று பலரினால் கருதப்படுகின்றது. இந்த திரைப்படத்தில் சார்லி சாப்ளின் 2 வேடத்தில் நடித்துள்ளார். 2 முக்கிய பாத்திரங்கள். இவர் ஒரு பாத்திரத்தில் மிகப்பெரிய சர்வாதிகாரியாகவும் மற்ற பாத்திரத்தில் ஒரு சுய யூத முடிவெட்டுபவராகவும் நடித்துள்ளார். முடிவெட்டும் ஏழை யூதனாக நடித்த பாத்திரத்தின் மூலம் அவர் ஒரு தனி உரையாடலை இந்த திரைப்படத்தில் The Great Dictator, மிகப்பெரிய சர்வாதிகாரி என்ற திரைப்படத்தில் அவர் வெளியிட்டிருந்தார். அதன் சில பகுதிகளை இன்று உங்கள் முன்வைக்கின்றேன்.
1: I'm sorry, but I don't want to be an emperor. That's not my business. I don't want to rule or conquer anyone. I should like to help everyone if possible. Jew, Gentile, black man, white. We all want to help one another. Human beings are like that. We want to live by each other's happiness, not by each other's misery. We don't want to hate and despise one another. In this world, there's room for everyone, and the good earth is rich and can provide for everyone. Way of life can be free and beautiful, but we have lost the way. Greed has poisoned men's souls, has barricaded the world with hate, has goose-stepped us into misery and bloodshed. We have developed speed, but we have shut ourselves in. Machinery that gives abundance has left us in want. Our knowledge has made us cynical, our cleverness hard and unkind. We think too much, feel too little. More than machinery, we need humanity. More than cleverness, we need kindness and gentleness. Without these qualities, life will be violent, and all will be lost.
0: மன்னிக்கவும், ஆனால் நான் பேரரசராக விரும்பவில்லை. அது என் தொழில் அல்ல. நான் யாரையும் ஆளவோ வெல்லவோ விரும்பவில்லை. நான் அனைவருக்கும் உதவ விரும்புகின்றேன். என்னால் முடிந்தால் யூதர்

0: மனிதர்களின் ஆன்மாக்களை விஷமாக்கியுள்ளது. உலகை வெறுப்பால் அடைத்து வைத்துள்ளது. நம்மை துன்பத்திலும் இரத்த களரியிலும் தள்ளிவிட்டது. நாம் வேகத்தை வளர்த்துக் கொண்டோம், ஆனால் நம்மை நாம் மூடிக்கொண்டோம். நமது அறிவு நம்மை இழிந்தவர்களாக ஆக்கிவிட்டது. உங்கள் புத்திசாலித்தனம் கடினமானது மற்றும் இரக்கமற்றது. நமக்கு சிந்தனை அதிகரித்து விட்டது என்றால் உணரும் தன்மை குறைந்து விட்டது. இயந்திரங்களை விட மனித நேயம் தேவை. புத்திசாலித்தனத்தை விட நமக்கு தயவும் மென்மையும் தேவை. இந்த குணங்கள் இல்லாமல் வாழ்க்கை வன்முறையாக இருக்கும். மேலும் அனைத்தும் இழக்கப்படும்.
1: The aeroplane and the radio have brought us closer together. The very nature of these inventions cries out for goodness in men. Cries out for universal brotherhood, for the unity of us all. Even now, my voice is reaching millions throughout the world. Millions of despairing men, women and little children. Victims of a system that makes men torture, imprison innocent people. To those who can hear me, I say, do not despair. The misery that is now upon us is but the passing of greed. Bitterness of men fear the way of human progress. The hate of men will pass, and dictators die, and the power they took from the people will return to the people. And so long as men die, liberty will never perish.
0: விமானமும் வானொலியும் எங்களை நெருக்கமாக்கியுள்ளது. இந்த கண்டுபிடிப்புகளின் தன்மையே மனிதர்களின் நன்மைக்காக அழுகிறது. உலகளாவிய சகோதரத்துவத்திற்காக, நம் அனைவரின் ஒற்றுமைக்காக அழுகிறது. இப்போதும் கூட என் குரல் உலகம் முழுவதிலும் கோடிக்கணக்கான மக்களை சென்றடைகிறது. கோடிக்கணக்கான விரக்தியடைந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் சிறு குழந்தைகள். ஆண்களை சித்திரைவதை செய்யும் அப்பாவி மக்களை சிறையில் அடைக்கும் அமைப்பால் பாதிக்கப்படுகிறார்கள். என்னுடைய வார்த்தைகளை கேட்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லுகின்றேன், விரக்தி அடைய வேண்டாம். இப்போது நம்மீது இருக்கும் துன்பம் பேராசை கடந்து செல்வது மட்டுமே. மனித முன்னேற்றத்தின் பாதையை அஞ்சும் மனிதர்களின் கசப்பும் வெறுப்பும் நீங்கும். சர்வாதிகாரிகள் இறப்பார்கள். மக்களிடமிருந்து அவர்கள் பெற்ற அதிகாரம் மக்களுக்கு திரும்பும். இந்த கொடிய மனிதர்கள் அழிவார்கள், ஆனால் சுதந்திரம் ஒருபோதும் அழியாது.
1: Don't give yourselves to brutes, men who despise you, enslave you, who regiment your lives, tell you what to do, what to think, and what to feel, who drill you, diet you, treat you like cattle, use you as cannon fodder. Don't give yourselves to these unnatural men, machine men, with machine minds and machine hearts. You are not machines, you are not cattle, you are men. You have the love of humanity in your hearts. You don't hate, only the unloved hate, the unloved and the unnatural.
0: படை வீரர்களை, மிருகங்களுக்கு உங்களை கொடுக்காதீர்கள். உங்களை இழிவுபடுத்துபவர்கள், உங்களை அடிமைப்படுத்துபவர்கள், உங்கள் வாழ்க்கையை படையெடுப்பவர்கள். நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் என்ன சொல்ல வேண்டும், நீங்கள் என்ன நினைக்க வேண்டும், நீங்கள் என்ன உணர வேண்டும், இவ்வாறு உங்களை துளையிடுகிறவர்கள், உங்களை பழக்கப்படுத்துகிறவர்கள், உங்களை கால்நடையாக நடத்துபவர்கள், உங்களை பீரங்கிக்கு தீவனமாக பயன்படுத்துகிறார்கள். இந்த இயற்கைக்கு மாறான மனிதர்களுக்கு உங்களை கொடுக்காதீர்கள். இயந்திர மனம் மற்றும் இயந்திர இதயங்கள் கொண்ட இயந்திர மனிதர்கள் இவர்கள். நீங்கள் இயந்திரங்கள் அல்ல, நீங்கள் கால்நடைகள் அல்ல, நீங்கள் ஆண்கள். உங்கள் இதயங்களில் மனித நேயம் இருக்கின்றது. நீங்கள் வெறுக்காதீர்கள். அன்பை பெற முடியாதவர்கள் மட்டுமே வெறுப்பார்கள். அன்பை பெற முடியாத இயற்கைக்கு மாறானவர்களே, படை வீரர்களே, அடிமைத்தனத்திற்காக போராடாதீர்கள், விடுதலைக்காக போராடுங்கள்.

0: journey to all men's happiness. Soldiers, in the name of democracy, let us all unite!
1: புனிதல்லு 14வது அத்தியாயத்தில் எழுதப்பட்டுள்ளது. கடவுளின் ராஜ்யம் மனிதனுக்குள் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கோ அல்லது ஒரு குழுவுக்கோ அல்ல, ஆனால் எல்லா மனிதர்களுக்கும் அது இருக்கின்றது. உங்களிடம் இருக்கின்றது. மக்களுக்கு சக்தி இருக்கின்றது. இயந்திரங்களை உருவாக்கும் சக்தி, மகிழ்ச்சியை உருவாக்கும் சக்தி, இந்த வாழ்க்கையை சுதந்திரமாகவும் அழகாகவும் மாற்றும் சக்தி, இது மனிதனுக்குள் இருக்கின்றது. இது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை அற்புதமான சாகசமாக மாற்ற மக்களாகி உங்களுக்கு சக்தி இருக்கின்றது. பிறகு ஜனநாயகம் என்ற பெயரில் அந்த அதிகாரத்தை பயன்படுத்துவோம். அனைவரும் ஒன்றுபடுவோம். ஒரு புதிய உலகத்திற்காக, ஆண்களுக்கு வேலை செய்ய வாய்ப்பளிக்கும் கண்ணியமான உலகத்திற்காக, இளைஞர்களுக்கு எதிர்காலத்தையும் முதுமைக்கு பாதுகாப்பையும் கொடுக்கும் உலகத்தை உருவாக்க. இந்த விஷயங்களின் வாக்குறுதியால் மிருகங்கள் அதிகாரத்திற்கு உயர்ந்துள்ளன, ஆனால் அவர்கள் பொய் சொல்கிறார்கள். அந்த வாக்குறுதியை அவர்கள் நிறைவேற்றவில்லை. அவர்கள் ஒருபோதும் நிறைவேற்றப் போவதில்லை. சர்வாதிகாரிகள் தங்களை விடுவிக்கிறார்கள், ஆனால் அவர்கள் மக்களை அடிமைப்படுத்துகிறார்கள். இப்போது அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற போராடுவோம். உலகத்தை விடுவிக்க, தேசிய தடைகளை அகற்ற, பேராசை, பொறுப்பு மற்றும் சகிப்பின்மையை அகற்ற போராடுவோம். அறிவியலும் முன்னேற்றமும் எல்லா மனிதர்களின் மகிழ்ச்சிக்கும் வழிவகுக்கும் பகுத்தறை உலகத்துக்காக போராடுவோம். படைவீரர்களே, ஜனநாயகத்தின் பெயரால் அனைவரும் ஒன்றிணைவோம். இவ்வாறு நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்மன் முதலாம் உலக யுத்த போரின் போதும் இரண்டாம் உலக யுத்த போரின் போதும் வாழ்ந்த இங்கிலாந்தை சேர்ந்த, அமெரிக்காவில் பலகாலம் வாழ்ந்துவிட்டு பின்னர் அமெரிக்காவில் இருந்து தப்பியோட வேண்டி வந்துள்ளது. ஏனென்றால் அமெரிக்க அதிகாரிகள் அவரை அழிக்க முயற்சி எடுத்துள்ளார்கள். ஏனென்றால் அவர் அவருடைய திரைப்படங்களின் மூலம் பல உண்மைகளை வெளிக்கொண்டு வந்திருக்கின்றார். எனவே அன்பர்களை, இந்த பேச்சில் நகைச்சுவை நடிகரான சார்லி சாப்மன் 1940ஆம் ஆண்டில் கூறியிருக்கின்றார், மனிதர்கள் ஆகிய அனைவருக்குள்ளும் கடவுளின் ராஜ்யம் இருக்கின்றது. இது ஒரு குறிப்பிட்ட மனிதனுக்கு மட்டுமோ அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருக்கு மட்டுமோ அல்ல, இது சாதாரண மனிதர்களாகிய அனைவருக்குள்ளும் இருக்கின்றது. மேலும் இந்த திரைப்படத்தின் பேச்சின் மூலம் அவர் படை வீரர்களுக்கு கூட அறிவுரை கூறியிருக்கின்றார், நீங்கள் அடிமைகளாகாதீர்கள். நீங்கள் இந்த உலகத்தை ஆளும் சிறிய மிருகத்தினருக்கு அடிமைகளாகாதீர்கள். நீங்கள் மக்களுக்காக போராடுங்கள். மக்களின் பக்கத்தில் சேர்ந்து விடுதலைக்காக போராடுங்கள். சார்லி சாப்மன் 80 ஆண்டுகளுக்கு முன் திரைப்படம் மூலம் எடுத்து காட்டிய உண்மைகள் இன்றைய உலகத்திற்கு மிகவும் பொருத்தமானதாகும். அதே நேரம் நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த பூமியையே சொர்க்கமாக மாற்றக்கூடிய சக்தியும் வல்லமையும் நமக்குள்ளேயே இருக்கின்றது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

0: உடைந்தது காற்றம் நாடி மாற்றித் தருகின்றார்கள் ரபிட் பாப்ரேஸ். கண்ணாடிகள் மாற்றும் போது காப்புறுதியின் மனத்தால் உங்களிடம் அறவிடப்படும் பணத்தை உங்களுக்கே தருகிறது. அத்தோடு மாற்றும் கண்ணாடிக்கு எவரும் அளிக்காத ஒருவருட காப்புறுதியையும் இலவசமாக அளிக்கிறது. அது மட்டுமல்லாது தருவ மற்றும் புறநகர் பகுதிகளில் எந்தவித கட்டணமும் இன்றி உங்கள் வீடு தேடி வந்து உங்கள் வாகன கண்ணாடிகளை மாற்றித் தருகின்றார்கள். நேரடிய தொடர்புகளுக்கு செல்வன் 0985 79 59 19. மறந்துவிடாதீர்கள், 0985 79 59.
1: செல் மாநகரில் புதிய வருவாக எம்எவர் நிறுவனம் OPT 77. நீங்கள் மூக்கு கண்ணாடி அணிபவர்களா? குறைந்த விலையில் நிறைந்த சேவைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றது. OPT 77 உங்கள் முக வடிவுக்கு ஏற்ப விதம் விதமான பல வடிவங்களை பல அளவுகளில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூக்கு கண்ணாடி விற்பனை செய்கின்றார்கள். செல் மாநகரில் OPT 77. உள்ளவர்கள் பணம் கட்ட தேவையில்லை. ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். ஒரு கண்ணாடியில் பல செயற்பாடுகள் உண்டு. தவணை முறையிலும் பணம் செலுத்தலாம். இவ்வாறு பல சலுகைகள் உண்டு. மேலதிக விவரங்களுக்கு OPT 77 35 37 அவனியூர் மார்சல் போஸ்ட் 77500 செல் தொலைபேசி இலக்கம் 61 92 99 61. மின்னஞ்சல் முகவரி OPT 77@hotmail.com. மறந்துவிடாதீர்கள், செல் மாநகரில் எம்எவர் நிறுவனம் OPT 77. வாகன தரப்பின்ற வசதியும் உண்டு.

0: கடவுள் இப்படி சோதிக்கிறானே அப்பா, சுத்தி சுத்தி சுத்தி எங்களுக்கு தானே சோதனை வந்துட்டு இருக்கு சுருட்டு. அது என்னதுக்கு சுருட்டு எங்களை போட்டு கடவுள் வருத்தி எடுக்கிறான் சொல்லு. அவன் நல்ல உங்களுக்கு காலம் இல்லை என்ன
1: கலைஞர்? கலைஞர்
0: இந்த 90 வயசு மட்டும்
1: கவலை மேல கவலையா இருக்கிறேன் கலைஞர். என்ன சொல்றேன்னு தெரியா இருக்கு கலைஞர். ஆனா கடவுள் இப்படி ஒரு சோதனையை தந்துருக்கிறார் கலைஞர். ஆனா இப்படி ஒரு சோதனை வருமானு நாங்கள் வாழ்க்கையில நினைக்காத அளவுக்கு வந்துட்டு கலைஞர். ரெண்டாலும்
0: சோதனையோதனையடா எல்லாருக்கும் தாங்க வருது சுருட்டு. ஆனா அவன் ஓரளவு தப்பி தப்பி தப்பி தப்பி தப்பி தப்பி வந்து முன்னுக்கு வரலாம்.
1: வந்தாலும் கலைஞர் என்ன செய்யற கலைஞர்? சில
0: நேரத்துல புடிச்சு டக்கண்டு
1: அப்படியா கலைஞர் என்ன செய்யறேன்னு தெரியல கலைஞர். கண்டாலும்
0: உனக்கு அந்த திரைப்படத்துல தெரியுமா அந்த குள்ளமணி என்றவர்?
1: குள்ளமணி என்று கலைஞர் கண்ண படங்கள் எல்லாம் அந்த
0: படங்கள் குண்டத்தோட ஆள் வந்தாலே
1: விஜயாந்திர எல்லா படத்திலும் கலைஞர் அவர் முதல் வந்தது வெந்து கமலாதன் அது இதன்று கலைஞர் அவர் பெரிய பெரிய இதெல்லாம் நடிச்சு கொண்டுதான் வந்தவர்கள். அந்த
0: காலத்திலே வந்துட்டாரா?
1: அந்த காலத்துல இல்ல உண்மையா தான் கலைஞர். விஜயாந்தான் இவர திரையுள்ளது கொண்டு வந்தாங்க கலைஞர். ஐயா ஜெயசங்கர் அவன் சொல்ற. ஐயோ நான் விஜயகாந்தான் என்னன்னா விஜயகாந்துக்கு முதலியகான படங்கள்ல வந்திருக்கிறார் கலைஞர்.
0: அது
1: கடைசி காலத்துல தெரியாம கஷ்டப்பட்டு போனார் கலைஞர். தான் கலைஞர் இவங்க வாழ தெரியாம போறதும் இன்னமும் தெரியல கலைஞர். இப்படித்தான் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டு போய் நலிஞ்சு ஒளிஞ்சான் செத்தாண்டு கேள்வி பண்ணான் கலைஞர். அது எனக்கு தெரியாத என்ன செய்யர் அவர்
0: 15 வயதுல புதுக்கோட்டையில ஹோட்டல்ல வந்து
1: மேசத்தில் வச்சு கொண்டிருந்தவர் கலைஞர். எட்டாவது கலைஞர் ஆனா மேசி அளவு தானே கலைஞர். அவர் குனிஞ்சு துரைக்காம அப்படியே நின்று துரைச்சு கொண்டு போவார்.
0: வேலை செய்வாங்க
1: கெட்டிக்காரனா தான் இருக்கிற கலைஞர். என்ன செய்யற கலைஞர்? கெட்டிக்காரனா இருந்தாலும் கலைஞர் கடந்த நேரத்துல கடவுள் கைவிடுக்கலாம் போயிட்டே கலைஞர்.
0: பணக்காரன் படத்திலே
1: நூறு வருஷம் இந்த மாப்பிள்ள அந்த பாட்டுக்கும் கலைஞர் ஒரு கலக்கல் கலக்கி
0: விட்டாத்திலும் வந்து நின்றவன் சீமான். சீமான போட்டுதான் சிலர் எல்லாம் ஜக்ஜஸ் உள்ள ஆக்குறது. அது ஏறியடப்போ உங்கட சூரி இருக்கிறான்ல உனக்கு பிடிச்சா
1: பரோட்டா சூரிய சொல்றீங்களா கலைஞர்? இப்ப பரோட்டா சூரியன்னு போடுவான் கண்ணகத்தை பரோட்டா கஷ்டப்பட்டு கஷ்டம் வாங்கி தான் கலைஞர். சூரியும் உயிரை கொடுத்து தான் அந்த படம் நடிச்சிருக்க கலைஞர். போய் அங்க திருவனந்தபுரம் அந்த பக்கத்துல எடுத்துரு கேரளா கடற்கரையோட எடுத்துரு கலைஞர். படம் என்ன படம் தான் கலைஞர் ஒற்றுமா. ஆனா இப்ப கலைஞர் தமிழ் திரையுலகில நல்ல நல்ல படங்கள் எல்லாம்
0: பெரிய நினைப்பு இருக்குது.
1: நினைப்பு இருக்கும் தானே கலைஞர். இன்னும் அப்பனுக்கு பகுதி வந்தால் அத்த ராத்திரியிலும் கூட உடிப்பான கலைஞர். அர்ப்பணிப்போட இருக்கிறவங்களுக்கு கலைஞர். எந்த நேரத்திலும் சான்ஸ் வந்தா கலைஞர் கலக்கி தள்ளுவாங்க தானே கலைஞர்.
0: நடந்து போவோம்
1: எந்த நேரத்திலும் கடவுள் வந்தாலும் கலைஞர். அர்ப்பணிப்போட இருந்தா கலைஞர் அதை கைப்பற்று தானே கலைஞர். சூரியன்டா எஸ் மகளுக்கு வச்சவர் கலைஞர். அவங்க ஒரு கூட்டு குடும்பம் கலைஞர். மதுரையில தேத்தணி கலை அதெல்லாம் வச்சு கலைஞர். அவங்க பெரிய கூட்டு குடும்பத்துல கலைஞர் ஒரு ஆள் தான் திரையுலகில இருக்கணும் கலைஞர். 4-5 பேர் இருந்தா கலைஞர் அது ஆப்பு வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு ஆள் மகளும் ஒரு ஆள்
0: இல்ல கலைஞர்
1: அதுவும் கூட்டு குடும்பம் இருந்து கலைஞர். சிவாஜி கணேசன் இருந்தாலும் கலைஞர் சிவாஜி குடும்பத்துல வேந்து பிறகு தானே வந்த கலைஞர். அவர் சௌரங்களை எல்லாம் வி சண்முகம் எல்லாம் ஒரு படத்துல ஒரே ஒரு படத்துல நடிச்சு வராங்க கலைஞர். அது மாதிரி பாரத ராஜாட தம்பியும் ரெண்டு மூணு படத்துல நடிச்சவர் எடுபட இல்ல கலைஞர். இப்படி அண்ணன் தம்பி நடிச்ச ஆக்கள் இல்லாம கலைஞர் ஒரு ஆள் எடுபடாது. முகம் அமையோடும் கலைஞர். இந்த ஜித்தன் ரமேஷும் எங்கட ஜீவாவும் அண்ணன் தம்பி கலைஞர். ஜீவா அடுபட்டது தாமிய நடுவடையில. அது மாதிரி ஜெயன் ரவியும் தாமியனும் அப்படி இப்படி இப்படித்தான் கலைஞர். நம்பியா ராதா கலைஞர்
0: குடும்பத்தை போட்டு படம் எடுத்தோம்.
1: பாரதி ராஜா, பாரதி ராஜாவை போட்டு கல்லுக்குள்ள ஈரமண்ட படம் அதுவும் பயங்கர தோல்வி இல்ல கலைஞர். அதுக்கப்புறம் பாரதி ராஜா பயந்து இந்த ஜிங்கூடு ஒரு படத்துல நடிச்சவர் இல்ல கலைஞர். நடிச்சு வந்து கலைஞர் பயந்து மனுஷனுக்கு வருத்தமா இருந்த மனோஜ் சித்தூர் கலைஞர் அந்த
0: ஆளுக்கும் ஒருத்தன் போட்டு பாரதி ராஜாவா குளிக குளிக பாண்டியன்.
1: பாண்டியன் குளிக்கும் தானே கலைஞர். பாண்டியனுக்கு முழு அலுவலக முழு விஷயம் தெரியும் இல்ல கலைஞர். ஐயோ
0: களியாட்டத்தை கொண்டு வந்து
1: இந்த களி இந்த குழந்தை ஆக்களை எல்லாம் கலைஞர் மட்ராஸுக்குள்ள இருந்தாலும் ஹோட்டல்ல இந்த ஆக்களை எல்லாம் கொண்டே கிராமத்துக்குள்ள போட்டு சக்க புளிஞ்சு வாங்கினா கலைஞர். கிராமத்துக்கு கூட்டிக்கணும்னா கலைஞர் திரும்பி வேற பஸ்ஸும் இல்லாத இடங்களுக்கு கூட்டிக்கணும் வைத்தானே கலைஞர். பாரதி ராஜா தந்தை அலுவலர் எல்லாம் காட்டணும் ஒரு கலைஞர். சும்மா கிராமத்துக்கு கூட்டிக்கணும் போய் படம் எடுக்கிறேன் படம் எடுக்கிறேன் கூட்டிக்கணும் போய் கலைஞர் இவ்வளவு எல்லாம் போட்டு நசுக்கி புளிச்சு
0: போட்டுட்டான்.
1: ரேவதி நாசமா போனா கலைஞர். அந்த கதையெல்லாம் இப்ப ஒடியில வந்தா கலைஞர். எம்ஜிஆர் செத்து கடவுளா போயிட்டார் கலைஞர். எம்ஜிஆர் படுக்கையில கிடந்தே ரேவதிக்கு ஆட சொல்லி சொன்ன வராங்க கலைஞர். பரதநாட்டியம் ஆட சொன்ன வராங்க கலைஞர். பரதநாட்டியம் எப்படி ஆட சொன்னு கேட்டா தானே பெரிய கலைஞர். அப்படியான ஒரு இல்ல கலைஞர், இல்ல கலைஞர் உள்ளுக்குள்ள சில பேருக்கு இருக்கு கலைஞர். என்ன செய்யற கலைஞர் வழியில காட்டுற இல்ல நல்ல
0: மக்கள்
1: தெரிஞ்ச ஒரு பக்கம் கலைஞர். எல்லாருக்கும் மறுபக்கம் இருக்கு கலைஞர். நீங்கள் மறுபக்கத்தையும் பார்க்கணும்
0: கலைஞர்.
1: அந்த நேரமே கிழிச்சிருப்பாங்க கலைஞர். என்ன செய்யற கலைஞர் அன்னைக்கு இப்ப எம்ஜிஆர் ஒரிஜினல் படத்தை தானே ஏஐல காத்தா கேட்டா கலைஞர். அது தான படத்தை பார்த்தா இவரா எம்ஜிஆர் கேக்குற மாதிரி இல்ல இருக்கு கலைஞர். வடிவா இருக்க ஆள் வடிவுத்தான் கலைஞர். ஆனா மட்டுக்கட்டையில ஆகிட கலைஞர்
0: எல்லாம்
1: வேற மாதிரி இருக்கு கலைஞர். இப்படிதான் ஏஐ வந்து உலகத்துல பணக்காரனா வந்த மட்டும் இல்ல கலைஞர். முன்னறிவோட அவன் வேற பக்கமா போயிட்டான்
0: கலைஞர்.
1: கலைஞர் இப்ப எனக்கா கலைஞர் எல்லா விஷயம் இப்ப ஏதானே கலைஞர். இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துல கலைஞர் நாங்கள் எல்லாம் வேறோட கண்டுபிடிக்க தேவையில்ல கலைஞர். எங்கடா மூளை எல்லாம் அது தின்னுட்டு கலைஞர் அது சொல்ற மாதிரிதான் நடக்கணும் கலைஞர். இது எலும்பு வடு சாப்பிடு என்று அது சொல்ற மாதிரி தான் நடக்கிற மாதிரி வரும் கலைஞர். அப்படித்தான் வந்துட்டு கலைஞர். இப்ப இப்ப என்னத்தான் கேட்டாலும் கலைஞர் பதில் சொல்றேன்னா உடனே ஏஐக்கு தானே கலைஞர் அடிக்கிற கலைஞர். அது தொடக்கூடாது சொன்னாலும் தொடர்யாக கலைஞர் விரைவா வாராங்கள் கலைஞர். போட்டி போட இயலாது கலைஞர். செயற்கை நுண்ணறிவு என்ற கலைஞர் அது இப்போ பயங்கரமா
0: மனிதன்
1: எல்லாத்தையும் விட எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிட்டு போயிட்டு கலைஞர்.
0: ராமர் வாரண்டா அப்புறம் கிருஷ்ணர் வாரடா கிருஷ்ணர் வாரண்டா பீஷ்மர்
1: அது கலைஞர் உருவமா மாற இல்ல கலைஞர். இப்படி செயற்கை நுண்ணறிவா தான் வார கலைஞர். அப்படித்தான் கலைஞர். கடவுள் வாரன்றதுன்னா கடவுளா வருவார் கலைஞர். இப்படித்தான்
0: இதுதான்
1: ஐயோ கலைஞர் சும்மா நின்று அது இதண்டு காய்ச்சி போட்டு கலைஞர். எங்கட குரல கொடுத்தா கலைஞர். நாங்கள் கதைக்கிற மாதிரி நாங்கள் கூட்டத்துக்கு போன மாதிரி நாங்கள் பேசுற
0: மாதிரி
1: ஐயோ வடிவாத்தான் கலைஞர். கட் பண்ண ஏற்கன நுண்ணறிவு என்ன கலைஞர். பாக்குறதுக்கும் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கணும் கலைஞர். இந்த டிக்டாக் அது இதெல்லாம் கலைஞர். அவையெல்லாம் நேர்ல பாத்தீங்கன்னா கலைஞர் சத்தி வந்துடும் கலைஞர். அது இதுல போட்டு ஏஐல கொடுத்து விட்டா கலைஞர் அப்படியான ஒரு ஹீரோ ஹீரோயினியா கண்ணு வந்து காட்டி விடும்.
0: அது சரி. அந்த ஏஐ கோதாரியை விட இந்த பிக் பாஸ் டாபா கொஞ்சம் காலம் நாத்து நாத்து
1: நாத்து உள்ளுக்கு போற கலைஞர்.
0: இப்ப கலைஞர் சூரிய கொண்ட விஜய்
1: விஜய் எங்கட விஜய் சேதுபதிய கலைஞர்.
0: பிக் பாஸ் இல்லையடாப்பா. ஆமா கரி
1: ஐயோ கலைஞர் அவர் எல்லாரையும் அணில் கறி எல்லாத்தையும் என்னண்டா கலைஞர். அரசியலுக்கு அவங்க சொல்ற சொல்லணும் தானே கலைஞர். எல்லாத்த வீடுகளில் நடக்கிறத கலைஞர், நாங்கள் கமரா பிடிச்சு போட்டவன்டா கலைஞர். பிக் பாஸ் விட பயங்கரமா ஓடும்
2: கலைஞர்.
1: கமல் 45 கோடி வாங்கினேன் கலைஞர். இல்ல கலைஞர், நான் கமல்ஹாசன் இப்படித்தான் செலவழி. அவன் ஒரு நேரம் ஜாபுருக்கே கலைஞர், அவன் கைக்கப்படா கலைஞர். உள்ளகப்பா கலைஞர கலைஞர், அவர் நடிக்கிறது சாப்பிடுறது நித்ர விடுறது எல்லாம் கலைஞர். கோடிக்கணக்கில் செலவழிச்சு தான் செய்யறாரு.
2: சரி, உன்னோட ஒரு நாளும் தண்ணி இருக்கு.
1: ஐயோ கலைஞர், நாங்கள் என்ன படத்துக்கு கலைஞர், அது மறந்து போனேன் படத்தையும் கலைஞர். ஆழவன் தான் பாத்தீங்களா கலைஞர், நீங்க கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை நான் கலக்கி கொண்டு போறானே கலைஞர். கமல் கமல போல தண்ணி அடியில சரியாகவும் அவரும் சேர்ந்து கலைஞர். தனி கொடுத்தா நடத்தினா காரில் இருந்தாலும் தண்ணி அடியிலானே கலைஞர். எல்லாம் போன கலைஞர் இன்றைக்கு புள்ளியெல்லாம் யாரு சுருதிகாசனும் உலகத்துல உள்ள முழு போத வசதிக்கும் அடிமையாகித்தானே கலைஞர். கமலாசனே ஒன்றும் கதைக்கலாம் போன கலைஞர். இப்படித்தான் கலைஞர் கௌதமியா அதை தண்டு கலைஞர். எல்லாம் விழுந்த கலைஞர் இந்த போதையாளான் கலைஞர். பேந்து சொல்றதுதான் கலைக்கு ஜோதைய வந்தாங்களா அதை தண்டு இப்படி எத்தனை ரஞ்சனிகளா கலைஞர். உள்ளுக்கு போனா கலைஞர், இனி இல்லையா இது கலைஞர். ஏன் திருவித்தியா கொண்டே தாட்டதே இந்தியாவில் தானே கலைஞர். அருமையான நடிகைய கொண்டே அற்றது இல்லாம பண்ணி விட்டதே இந்தியாவில் தானே கலைஞர்
2: கமலஹாசன்.
1: என்னத்தான் வேற கலைஞர், அது சிரிப்பு கொண்டு அது வேற கலைஞர். உள்ளுக்கு விஷயங்களை வச்சனும் ஒளிச்சு மறைச்சனும் வரானே கலைஞர். ரேடியோல கதை கலைஞர்,
2: உனக்கு சரியான விஷயம் இல்லாம
1: அது இல்லாம இப்படித்தான் கலைஞர். இப்ப நீங்கள் இதை சொல்லி போட்டு வேறு என்னது எது நீங்கள் கலைஞர். அவரே வந்து விஜய் சேதுபதிய பேசிட்டு போவேன் கலைஞர். தலைவர் இப்படி இருக்கணும் அது தண்டு விஜய்க்கு வக்காலத்து வாங்கிட்டு அட்லியே போவேன் கலைஞர். விஜய் சேதுபதிய முன்னுக்கு கேட்டுக்கொண்டு அந்த படம் நல்லா ஓடு கலைஞர். என்னதான் சொன்னாலும் இப்ப ரெண்டு ஒன்று படம் கலைஞர், இந்த டொரத்தி என்ற ஒரு படம் கலைஞர், முத ராத்திரி என்ற படம் கலைஞர். இப்ப நல்ல நல்ல படங்கள் எல்லாம் சக்க ஓடு ஓடு கலைஞர். மண்டாடி எல்லாம் நல்ல கதைகள் கலைஞர். எங்கடைய அகல்ற சொற்களை இப்பதான் எடுத்து விடுறாங்க கலைஞர். இப்பதான் கிளம்பு எல்லாம் மாறியது கலைஞர். இப்ப நானும் நீங்களும் ஒரு கதையை கதைக்க போறோம்னு ஒரு வசனத்தை சொன்னா கலைஞர். நாங்கள் என்ன கதைக்க போறோம்னு சும்மா ஆலோசனை பண்ணாலே கலைஞர். நாங்கள் கதைச்ச மாதிரியே போட்டு எடுத்து போட்டுருவாங்க கலைஞர். வாய மூடினாலும் கலைஞர், வாய திறக்கிற மாதிரி இல்ல கலைஞர் செய்கிறாங்க
2: கலைஞர்.
1: அது நித்திரே வராம பண்ணி போட்டு கலைஞர். என்னத்தை எடுத்தாலும் முதல் நாங்கள் இந்த செயற்கன் உண்மறிவோடானே கலைஞர். நாங்கள் தான் ஜெயிக்க மாட்டோம், அது எங்களை எல்லாம் உபயோகிச்சு வச்சிருக்கேன் கலைஞர்.
2: அப்ப எங்களுக்கு நான் ஒன்னு பேஸ்புக் இல்ல
1: இல்ல ஐயோ உங்ககிட்ட இல்லாட்டியும் கலைஞர். அது உங்க வேலையில இத்தனை பேஸ்புக்க உருவாக்கி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதா கலைஞர். நாளைக்கு ஏஐல எடுத்து கலைஞர்கிட்ட வெயில நாலு பேஸ்புக்க உருவாக்கிதானா டக்கன் உருவாக்கி அது ரெண்டு நிமிஷத்துல தரும் கலைஞர். இன்ஸ்டாகிராம்
2: என்னத்த
1: பார்த்தாலும் கலைஞர். அவளோட ஆடவனும் இவளோட சிரிக்கணும் வேண்டா கூடி படத்தை கொடுத்து விட்டா கலைஞர் வந்து பாட்டா விழுந்துடும் கலைஞர். கலைஞர் அது இந்த நம்புறது இது நம்பப்படாது கலைஞர்.
2: சரி, எங்க ரஜினிகாந்த் நடிச்ச படம்
1: ஜெயலட்சு கலைஞர்,
2: அது இவங்க அரசாங்கம்
1: அவங்க இது உடுக்க இல்லையா கலைஞர். இசை வெளியிட்டு விழாக்கு கலைஞர். இடைத்தேர்தல் வரைக்க கலைஞர் குழப்பங்கள் வந்துடும் பிரச்சனை வந்துடும் வந்துட்டு கலைஞர். கலாநிதி மாறன் தானே தயாரிச்ச, சன் டிவி தானே தயாரிச்ச கலைஞர் படம். நெல்சன் தானே இயக்கின கலைஞர். அதுக்கு அவங்க கொடுக்கல. அப்ப இவ்வளவு என்ன செய்துட்டா கலைஞர், இனி டிவிலேயே போட்டு இதா ஒரு நிகழ்ச்சியா நடத்திடுவாண்டு இப்ப முடிவு எடுத்திருக்கிறாங்க கலைஞர். இரண்டாவதுக்கு எல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும். பாதுகாப்பு கொடுக்கல. ரஜினிகாந்த் 75 வயதானாலும் கலைஞர் அவரும் கலக்கி கொண்டானே இருக்கிறார் கலைஞர். நடிப்புல அந்த ஆள் கலக்கி கொண்டான் இருக்கு. கட் பண்ணி எடுத்தாலும் கலைஞர் வெளியில வரைக்கும் சூப்பரா தானே இருக்கு கலைஞர். சூப்பரா சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார் தான் கலைஞர். ரெண்டுக்கும் என்னதான் சொன்னாலும் கலைஞர் அசைக்கலா கலைஞர்.
2: அவருக்கு அடிக்கத்தான்
1: போகுது கலைஞர்.
2: அவ விஜயகாந்த் என்ன சொன்னவர் தெரியுமா? அங்க கொடவள்ளல்
1: விஜயகாந்த்
2: படம் நடிச்சவர்
1: கருப்பு நிலா படம்
2: தயாரிப்பாளர் ரொம்ப பெரிய கஷ்டத்தில்
1: நந்தியால் கனக பிரஜன கலைஞர் கஷ்டத்துக்களே உதவி
2: படப்பிடிப்புக்காக நீங்க நடிக்க வேண்டாம், உண்மையா நிஜமாகவே நடிகீங்க
1: நிஜமாவே செய்யுங்க. அது நடிப்பா வந்தா வரட்டு சொல்லி போட்டான்னு
2: கலைஞர்
1: அது படிவாச்சு உதவி பாசமா இருந்த கலைஞர். ஆனா படமும் சிலுக்கு இல்லாட்டி படத்தை வாங்க மாட்டேன்னு இருந்த கலைஞர் கலைஞர் வித்த தெரிஞ்சவனுக்கு எங்க போனாலும் அது
2: விளையாட்டு
1: சாரி வீட்ட போனா சாரி கட்டி மல்லிகைப்பூ வச்சுதான் இருக்கிறது. வெளியில வந்தா தான் எல்லாத்தையும் உரிச்சு போட்டு வங்கள் படத்துல ஆடுற கலைஞர் என்ன என்ன செய்யற கலைஞர் காலத்தின் கொடுமைக்கு ஆறு இதுக்குள்ள ஒரு கலைஞர் எல்லாம் சிக்கல் தான் கலைஞர் நினைத்து போச்சு. அது மாதிரி தான் கலைஞர் நிலா பொண்ணிய படம் நடிச்ச திவ்ய பாரதி அவளும் இப்படித்தான் நல்ல சூப்பரா இருந்த கலைஞர் 15-18 வயதுல வந்து தேசிய விருது வாங்குற அளவுக்கு நடிப்பு வடிவண்டா வடிவு கலைஞர் அர்ஜுன்
2: அர்ஜுனோட
1: இல்ல இல்ல அர்ஜுனோட ஒரு படம் நடிச்சோம் இல்ல கலைஞர் அப்ப எல்லாம் இந்த விளையாட்டுகள் எல்லாம் இல்ல கலைஞர் அந்த நேரத்துல இல்ல கலைஞர் அப்ப இவ்வளவு போய் புருஷன் 18 வயதுல கல்யாணம் கட்டி கலைஞர் அங்க ஒரு 16-15 மாடியில இருந்து ஒரு ஹோட்டல்ல இருந்து தண்ணி அடிக்க கலைஞர் தவறி எங்களுக்கு
2: ஒரு படத்துக்கு 20 லட்சம்
1: 12 லட்சத்திலிருந்து 18 லட்சம் அதுல எல்லாம் 10 லட்சம் தானே வாங்க ரவிக்குமார் கொடுத்தாங்க கலைஞர் 8 லட்சம் தான் அதுல பேசினதான் 10 லட்சம் இப்பானே கலைஞர்
2: உதயகுமார்
1: உதயகுமார் நானு மற்ற முத்து படத்தை நினைச்சிட்டு கலைஞர்
2: பாலச்சந்தர்
1: ஒரு கோடி ரூபாய்க்கு வந்துட்டு கலைஞர் இப்ப இப்ப மீனாண்ட படத்தை புக் பண்ண போனா அந்த திருசியம் மூண்டு அது இதெல்லாம் மலையாளத்துல ஓடினானே கலைஞர் அதுக்கு பிறகு இப்ப இந்த அமைச்சர் இப்ப 1 கோடி கொடுத்து தான் கலைஞர் அவா புக் பண்ணணும் அந்த கலைஞர் என்ன செய்ய மற்றவனுக்கு கோம்பரா கதைக்கிறான் கலைஞர் செயற்கை மறைவு. நாங்கள் கதைக்கிறாங்க, கோபம் வரணும் சிரிப்பும்
2: வரணும். ரெண்டு மணிக்கு அளவு 13 லட்சம்
1: என்னோடப்பா.
2: நாங்கள்
1: படிக்கல, சும்மா இருக்கிறவ கலைஞர், சும்மா கேமரா போட்டுட்டு ஓன் பண்ணாலே காது கலைஞர். ஆனா கரை நடிகர்கள் எல்லாம் வந்து முத சொன்னானே கலைஞர், எத்தனையோ பேர் வந்து தங்களை படம் எடுக்கிறதாம், பிலிம் வாங்கியே காது இருக்காதாம், தங்களை அப்படி நடி இப்படி நடிகன்னு சொல்லி தங்களோட ஆசையை தீர்த்துட்டு போறதுக்கு
2: செய்யறாங்க. நடிக்கவளை
1: வெக்கமா இருந்தாலும் அதெல்லாம் அதெல்லாம் இருந்ததான் கலைஞர். இல்ல நாங்கள் இப்படித்தான் டைரக்டர் இல்ல கலைஞர் அந்த படத்துல நடிக்க போறேன்னு கூட்டிக்கணும் போவாரே
2: கலைஞர்.
1: அவன் போய் கண்டவனுக்கு எல்லாம் அறிமுகப்படுத்திருந்தாங்க கலைஞர். டைரக்டர் போவாங்க, உதவி டைரக்டர், அது இதெல்லாம் பெரிய சூட்சுமங்க
2: கலைஞர்.
1: அப்படியா இருந்தானே கலைஞர், அவளால் திரையில ஜொலிக்கலாம் கலைஞர். இல்லையாண்டா எல்லாரும் எல்லாம் நடிக்க வந்துருவாங்க கலைஞர். அதுக்கெல்லாம் ஒரு
2: குடுப்பன
1: அஞ்சலி அஞ்சலி தானே. அது வந்து என்ன படத்துல கலைஞர் இவர்
2: அந்த மாமன் மரியாத மாமன் படம் அந்த படத்துல பெரிய நடிப்பு தான்
1: நடிப்பு நடிப்பு. அது நல்ல படம் உண்டு கலைஞர். அஞ்சலி முதல்ல வந்த கலைஞர் வாழ்க்கையும் பாழாகி அந்த படத்துல எல்லாருக்கும் தானே கலைஞர். என்ன அவள் அப்படி ஒன்றும் அழகில் பாட்டுக்கு கலக்கி விட்டவன் தானே கலைஞர்.
2: பின்னால
1: ஓடி திரிஞ்சு இப்படித்தான் கலைஞர். சில பேரை உயர்த்தி விடும் கலைஞர். சில இந்த சினிமா உலகம் நடத்தி கொண்டு நடுத்தர
2: ரஜினியோட நடிச்ச ரெண்டு படம்
1: மற்றது கலைஞர் அருணாச்சலம்
2: அவனுக்கும்
1: தெரியாதே கலைஞர். இந்த சதிகார கூட்டத்தோட இருந்து தப்பி வாரா கலைஞர் பிரச்சனை கலைஞர். வெளிச்சம்
2: கதிரடாப்பா தெரியுமா, பிரபல யுவான டைரக்டர் தயாரிப்பாளர், அந்த மாதிரி படங்கள் எல்லாம் எடுத்து
1: வரலாம்.
2: முரளியும் எங்கட ஹீரோவும் நடிச்ச டாக்டர் ஜீவியா,
1: இது என் படம்.
2: அந்த படத்துக்கிடவோ பாட்டும் வந்து எழுதி விட்டாங்களா, அஞ்சாறு கவிஞர்கள் வந்து வாலி பிரசுடன் எல்லாம் வச்சு உலாசி தள்ளி விட பாட்டும் வந்து மியூசிக் வந்து அடிச்சு கொடுக்க நல்ல பொல்லி விழா படமா 175 ஓடினதும் 175
1: அந்த மாதிரி அவர் கதாநாயகனை தேடி தெரிஞ்சு கடைசியா தானே கலைஞர் இவரை கண்டுபிடிச்ச கலைஞர்
2: முரளிக்குதான்
1: முரளிக்கு எல்லா படத்திலும் பள்ளிக்கூட விடத்தபடி என்ற விடத்தை கொடுத்த கலைஞர் அந்த படம் எங்க ஒரு ஆளு மறுபுத்தா வாய்க்க தூக்கி
2: கொடுத்துருவாங்க.
1: பாட்டுகள் இல்ல கலைஞர் முரளிக்கு வந்த பாட்டுகள் எல்லாம் அந்த மாதிரி தானே கலைஞர் எல்லா இடத்திலும் கலை கொண்டு வந்தா மனுஷனும் இடையில செத்து போனார் கலைஞர். ஆனா மகன் அதர்வா
2: மணல
1: போட்டு உருட்டி எடுத்தாங்க வேந்து பார்த்தா ஆளும் இல்ல அட்ரஸும் இல்ல
2: ஒன்று அஜித்து கூடாப்பா அள்ளி குடுக்குறோம்ன்றா வடிவு கரசிய சொல்லி
1: அஜித் செய்த எல்லாம் வெளியில தெரியாது கலைஞர் என்ன
2: வரப்போகுதுன்னா
1: கலைஞர் வர வந்தே ஆகிற நேரம்
2: இருந்தான்
1: அவன் அவன் கண்ட ஒரு நேரம் இருக்கு கலைஞர் சொல்லுங்க
2: கலைஞர் வடிவு கரசியோட அப்பா பூட வாங்கி கொடுத்துருக்கான் நாமோடாப்பா காரா வாங்கி கொடுத்துருக்கான் நாமோடாப்பா ஐயோ கல்விக்கு உதவி செய்திருக்கிறான் நாமோடாப்பா சொல்லி வேலை
1: அவளாத்துக்கு உதவி செய்த கலைஞர் விஜய் செய்ததுகளை வெளியில வந்த கலைஞர் அஜித் செய்த ஒண்ணும் வெளியில இல்ல விஜய் விளைக்கிறாள் புத்தகத்தையும் பெரிய மாய கொடுத்த எல்லாம் போட்ட கலைஞர் சூர்யா சூர்யா அறக்கட்டளையா கலைஞர் அந்த மாதிரி தான கலைஞர்
2: விஜய் அஜித் ரசிகர்
1: கொடிக்கையும் போட்டு
2: கலைஞர் அஜித் கூட அஜித் லண்டன்ல இருந்து வந்த
1: சந்தியாவும் எல்லாம் சங்கதி எல்லாம் டங்குவார் அந்த மாதிரி போய் கலைஞர் அவன் அட்ரஸும் இல்ல போயிட்டு கலைஞர் அவன் பரத்தும் கலைஞர் இன்று வரையும் பரத்துக்கும் ரெண்டு புள்ளியல் கலைஞர் பொம்பளை புள்ளியல் நல்ல
2: உதவியாளர்
1: இயக்கின படம் காதல் படம்
2: விளையாடி
1: வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி என்று அது அது வேற படம் கலைஞர் அது வேற படம் அது இதுல காதல்
2: படம் சொல்லி
1: சொல்லி அனுப்பு அது அதுவும் வேற படம்
2: கலைஞர்
1: காதல் படத்துல வேற வேற பாட்டுகள்
2: ஐயோ உங்க ரஜினி மேலப்பா சூர்யாவும் தனி சரியான மரியாதை
1: சூர்யா மேல தனுஷும் இருக்கும் தானே கலைஞர் என்னண்டா கலைஞர் சூர்யா வந்து கலைஞர் வெளியில பார்த்தாலும் கலைஞர் உள்ளுக்கு ஒரு தங்க கட்டி கலைஞர் உங்களை பார்த்த மாதிரி தான் கலைஞர் சூர்யா
2: ஐயோ எனக்கு தலைவர் இந்தியாவில பணக்காரன்
1: ஐயோ பணக்காரன் இதெல்லாம் பார்த்தா கலைஞர் நாங்கள் இங்கே இந்தியா அடிஜா கலைஞர் அவங்க அடிச்சு அட்லிய வச்சே
2: படத்தை
1: இல்ல இல்ல அட்லிய வச்சே படத்தை தயாரிச்சு 1500 கோடி எடுத்தவன் கலைஞர் சாருக்கான் தானே இளைஞர் அவன் 1000 கோடி இல்ல கலைஞர் அது 1000 கோடி சொத்துலயே 1000 கோடிக்கு மேல இருக்கும் கலைஞர் அவருக்கு இப்ப 3000 கோடி அவனுக்கு 3000 கோடிக்கு மேல சொத்து இருக்கு கலைஞர் அவருக்கு பங்களாக்கள் அது இதண்டு கலைஞர் அதெல்லாம் அவையல் எல்லாம் கொஞ்சம் போயிருக்காங்க நீங்கள் அவர் 10000 கோடி வச்சுக்கிறார்கள் 4000 கோடி
2: வச்சுக்கிறார்கள்
1: ஷாருக்கான் அடிக்க ஆள் இல்ல கலைஞர் அவனுக்கு என்ன 6 கோடியில் எடுத்த படத்தை கூடி கலைஞர் எத்தனை கோடி வந்த கலைஞர் 180 இந்தியாவில ஒரு மியூசிக் குரூப் வந்து கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் வாத்தியங்களை எல்லாம் முடக்கி விட்டானே கலைஞர் மைக்கேல் ஜாக்சன் முதல் சொல்லி போட்டு வரா விட்டுட்டானே கலைஞர் அப்ப அவங்களுக்கு கணக்கு நட்டம் அது இதன் வழக்கு போட்டு கலைஞர் அந்த வழக்கு வராதுல இப்படித்தான் கலைஞர் இடையில இப்படி ஏத்திரிய பிரச்சனையெல்லாம் கண்ட கலைஞர் அது இப்பதான்
2: என்ன செய்யறது
1: இப்ப நாங்கள் இருக்கிற மிச்சத்தை அடிச்சு போட்டு கலைஞர்
2: நேரடியாக
1: கதைச்சு போட்டு மிச்சத்தை முடிவெடுப்போம் வாங்க கலைஞர்.

0: அப்படின்னா கூட விளம்பரங்கள் இப்ப நான் இந்த ஃபிரிட்ஜ்ல அந்த கிரண்டம் காசு குறைக்கிறதுக்குன்னு வழி இருக்குதா? அதோட எங்க சொந்தக்காரன் ஊர்ல இருந்து வரையினம் அவங்களுக்கு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போடணும் செய்யலுமா?
1: இல்லை நீங்க ஒன்றுக்கு யோசிக்காங்க, உங்களோட கிரங்கன் இது வந்து குறைஞ்ச காசோட எல்லா செலவையோடு நாங்கள் செய்தாரோம். ஒற்று பிரச்சனையும் இல்லாம அத்தனை வசதியும் இருக்கிறதா நாங்கள் செய்தாரோம். இதை விட நாங்கள் எல்லா பேங்கோடும் டொப் பேங்கோட எல்லாம் நேரடி தொடர்பு இருக்கிறோம். அதால எல்லா விதமான லோனும் இப்ப வீட்டு லோன் எடுக்கணுமா இல்ல நிறுவனத்துக்கு லோன் எடுக்கணுமா எல்லா லோனும் குயிக்கா எல்லாம் ப்ரொப்பா செய்து தருவோம். ஒன்றுக்கு நீங்க யோசிக்காங்க.
2: நானும் வந்தேன், நான் ஒரு கடையில் எடுத்திருக்கிறேன், அதுக்கு கடன் எடுக்கலாமோ?
1: கடையை எடுக்கிறேன்னா அதெல்லாம் சிம்பிள் வேலை என்ன?
2: வீட்டை பொறுப்பு வச்சிருக்கலாம்.
1: அதுதான் வீடு இருக்குதானே, வீட்டை பொறுப்பு வச்சு உடனடியாக எடுத்துடலாம். ஒற்று கிழமையில எல்லாம் அந்த மாதிரி முடிச்சதெல்லாம் ஒன்னும் யோசிக்காத. இப்ப அந்த பிள்ளை சொன்ன கேட்டு நீங்க தானே?
2: இல்ல கணக்க சுத்து மாதிரி இருக்கேன். உங்க என்ன வரைய ஒழுங்கோ
1: இங்கே நாங்கள் எல்லாம் நேரடியா பதிவு செய்யப்பட்ட ஆக்கள். சுயசிய ஆற கேட்டாலும் இப்ப சொல்லுவாங்க காப்புறுதி இல்ல இன்சூரன்ஸ் என்ன லோன் எடுக்கணும் என்ன கேட்டாலும் கந்தசாமி குமார்கிட்ட போகணும் சொல்லுவாங்க. அவ்வளவு அதுக்கு முழு பேங்காரர் எங்களோட நேரடி தொடர்பு. இதை விட நாங்கள் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோம். உண்மையா ஒற்று போலியும் இல்லாம அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற உதய நிறுவனம் எங்கட நிறுவனம் தான்.
3: ஆமாம், நீங்கள் உங்கள் கனவு இல்லத்தை உங்கள் விருப்பப்படி நிர்மாணிக்க வேண்டுமா அல்லது நீங்கள் விரும்பிய இடத்தில் வீடு வாங்க வேண்டுமா, ஏற்கனவே நீங்கள் வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து வேறு வீடு வாங்க வேண்டுமா, மற்றும் தொடர்மாடி வீடுகள் வியாபார நிலையங்கள் வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா, அல்லது நீங்கள் வாங்கிய வீடு மற்றும் வியாபார நிலையங்களை மறுசீரமைக்க வேண்டுமா? தற்போது சுவிசில் மருத்துவ காப்புறுதி கட்டணம் அதிகரித்துள்ளது. நீங்கள் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சுவிஸ் அரசால் அங்கீகரிக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த நிறுவனத்தினர் உங்களுக்கு பொருத்தமான சகல காப்பீடுகளும் உள்ளடங்கிய மலிவான அத்துடன் தரமான மருத்துவ காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் வழங்க காத்திருக்கிறார்கள். போலி முகவர்களை நம்பி நீங்கள் ஏமாறாதீர்கள். வாகன காப்புறுதி 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து உங்களுக்கு தரப்படும். ஆயுள் காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி உட்பட அனைத்து காப்புறுதிகளும் மிக தெளிவான விளக்கத்துடன் செய்து கொள்ள நீங்கள் நாட வேண்டிய நிறுவனம்
4: BTS Finance GmbH.
5: இலக்கம் 5 3898 அருகாமையில்.
3: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
5: பெறவேசி இலக்கம் 0331971 50. கைத்தொலைபேசி இலக்கம் 0728-9020-58.
6: பரிசு லாட்சபலில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி சொல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதனைகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரூய்கை பாரிஸ் 10 லாட் ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹால் ஷரி 0951-15-82-3 அல்லது 0669-68-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷரிமஹால்.

அன்பிற்கினிய உறவுகளே, என்னுடைய அற்புதமான டிஆர்டி வானொலியின் இதயம் தொட்ட இனிய உறவுகளே, சங்கமம் சிந்தனையின் தெளிவை, சிந்தனையின் உளக்கிடப்பை மேன்மைப்படுத்த, நம்மை நாமே பக்குவப்படுத்த, பொறாமை வக்கிரமான எண்ணங்கள் தீய சிந்தனைகள் இவற்றிலிருந்து விடுபட்டும் சுறுசுறுப்போடும் தன்னம்பிக்கையோடும் இறை பேராற்றலோடும் சத்திய வழியோடும் நித்திய பயணத்தில் மென்மேலும் வளர்ச்சி அடைந்து ஆன்ம முதிர்ச்சி அடைந்து மெய்ஞான தேடலில் நம்மை நாமே உண்மையான பகுப்பாய்வுக்கு உட்படுத்தி தெளிவை பெறுவதற்கான ஒரு தாரக மந்திரமாக நமக்குள் இருக்கும் அக ஆற்றலை பெருக்கும் அற்புத மாமருந்தாக இந்த பயணம் அமையட்டும். அன்பு உறவுகளே, என் அற்புதமான சொந்தங்களே, இன்று தத்துவஞானி ஓசோவின் சிந்தனை வலைதளத்தோடு என்ன அலைகளோடு பயணிப்போம். அன்பு உறவுகளே, மரணத்திற்கு பிறகுள்ள வாழ்க்கை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. எனது முழு அக்கறையும் மரணத்திற்கு முன்னால் இருக்கும் வாழ்க்கையை பற்றியே. இப்பொழுதுள்ள வாழ்வில் நீங்கள் என்னவெல்லாம் செய்கிறீர்களோ அதுவே உங்கள் எதிர்காலத்தை அதன் தொடர் விளைவாக உண்டாக்குகிறது. இன்றில் இருந்துதான் நாளை பிறக்கும், இந்த கணக்கிலிருந்துதான் அடுத்த கணம், இந்த கணக்கிலிருந்துதான் அடுத்த கணம் பிறக்கிறது. உங்களிடம் கற்றுக்கொள்ளும் மனம் இருந்தால் நீங்கள் முட்டாள்களிடம் கூட பாடம் கற்க முடியும். அந்த மனம் இல்லாவிட்டால் உங்களால் புத்தனிடம் இருந்து கூட எதையும் கற்க முடியாது. உங்களது வாழ்வில் தெய்வீகம் நுழைந்து வழிநடத்த தொடங்கிவிட்டால் அர்ஜுனனை கிருஷ்ணனை வழிநடத்துவது போல, அர்ஜுனனை கிருஷ்ணன் வழிநடத்துவது போல உனது வாழ்வு எங்கு எப்போது திசை மாறும், என்னவாகும் என எவராலும் கணிக்க முடியாது. நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என உங்கள் நெற்றியில் எதுவும் பொறிக்கப்படவில்லை. வாழும் முறையில் உங்களது விதியை நீங்களே படைத்துக் கொள்கிறீர்கள். உங்கள் விதியை உங்களை தவிர வேறு யாரால் மாற்றி எழுத முடியும்? நீங்கள் நீங்களாக வேண்டும். உங்களின் உள் தன்மைக்கேற்ப உங்களின் வாழ்வை விதியை நீங்களே முடிவு செய்ய வேண்டும். விவேக குறைவால் திருமணம் செய்கின்றாய், நிதான குறைவால் மனவிலக்கு செய்கின்றாய், பின் ஞாபக குறைவால் மறுமணம் செய்கின்றாய். நீ பெண்ணின் மனதை மாற்ற விரும்பினால் அவள் சொல்வதை ஒத்துக்கொள். நீ ஒரு பெண்ணை உண்மையில் என்ன என்று தெரிந்து கொள்ள விரும்பினால் அவளை பார், அவள் பேச்சை கேட்காதே. நாம் பின்பற்ற வேண்டியது நம் இயற்கையைத்தான். அதனை முழுமையாக நம்பி அது எங்கே நம்மை வழிநடத்தி செல்கிறதோ அங்கே சென்றால் போதும். ஆனால் நமக்கோ இயற்கையின் பின் நடந்து செல்ல பயமாக இருக்கிறது. நமக்கு ஒழுக்கத்தை போதிக்கிறேன் பேர்வழி என்று இயற்கையே நமக்கு வில்லனாகி விட்டார்கள். இயற்கையே நமக்கு வில்லனாக்கி விட்டார்கள். அவர்கள் நமக்கு பல விதிகளை கற்றுத்தருகிறார்கள். அப்படி இருக்க வேண்டும், இப்படி இருக்க வேண்டும் என்று சதா போதித்து நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை காணவிடாமல் செய்துவிட்டார்கள். பிரபஞ்ச இயற்கைக்கு உங்கள் ஆன்மீகம் பற்றி எந்த அக்கறையும் கிடையாது. மனிதன் ஏற்கனவே அடைந்த இடத்திற்கே அது கூட்டிச் செல்லும். அதற்கு அப்பால் நீங்கள் செல்ல விரும்பினால் அது சுயமுயற்சியால் மட்டுமே சாத்தியப்படும். இயற்கை உங்களை மிருக நிலையில் வைத்திருக்கிறது. மனித தன்மைக்கு முயன்று சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். அதனால்தான் மனிதன் மிகவும் சிரமங்களை எதிர்கொள்கிறான். மனிதனை தவிர எல்லா மிருகங்களும் அமைதியாக வாழ்கின்றன. இயற்கை தனது பணியை நிறைவு செய்துவிட்டது. மேற்கொண்டு அதற்கு செய்ய அப்பால் செய்ய எதுவும் இல்லை.
வாழும் கலை எந்த கலையும் தனிப்பட்டு இல்லை. நீங்கள் எப்பொழுது தானே எழும்பும் கவிதைகளையும் ஆடல்களையும் அப்படியே அனுமதிக்கிறீர்களோ, அப்படியே காதலையும் அனுமதிக்கிறீர்களோ, இப்படி இயல்பாக அனுமதிப்பதை நீங்கள் சரியாக புரிந்து கொண்டாலே அப்பொழுது உங்களது வாழ்வு என்ற கலை புரிந்துவிடும். இப்படி அனுமதிப்பதில், எப்படி உங்களை முழுமையாக சரணாகதியாக்குவதில் வாழ்வு என்ற கலை அடங்கியிருக்கிறது, எப்படி இல்லாமல் இருப்பது, எப்படி கடவுளை அப்படியே அனுமதிப்பது என்பதுதான் வாழ்க்கை கலையாகும். நம் உறவுகள் எல்லாம் உள்ளே விஷத்தன்மை கொண்டுள்ளவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆணும் மனைவியிடம் தான் தன்னையே தேடுகிறான். ஒவ்வொரு பெண்ணும் தன் தந்தையையே தன் கணவனிடம் காண விரும்புகிறார். ஆனால்தான் எல்லா திருமணங்களும் தோல்வியடைகின்றது. நிம்மதியடைய வழி ஏதுமில்லை, ஆனால் குழப்பமடைய வழிகள் உண்டு. குழப்பம் தரக்கூடியதை செய்யாமல் இருப்பதால் ஒருவன் நிம்மதியாக இருப்பான். ஓசோவின் தத்துவங்களில் பொருள் பொதிந்த அர்த்தங்கள் உள்ளே பொதிந்திருக்கும். அதை தெளிவாக ஆழமாக தேடும் பொழுது அற்புதமான மாணிக்க கற்களும் மரகத கற்களும் கிடைக்கும். தேடுதல் என்பது தெளிவை நோக்கிய பயணமாக அமையும். தேடல் இல்லாவிட்டால் தெளிவு என்பது இல்லை. குழம்பிய குட்டைதான் தெளிவை நோக்கி பயணிக்கும். அதேபோல் ஆழமான அக ஆய்வுக்கு உட்படுபவர்களால் தான் உண்மையான விளக்கங்களையும் உண்மையான ஆளுமை மிக்க ஒரு தர்க்க சாஸ்திரங்களுடைய அறிவையும் ஆற்றலையும் பெற முடியும். இராமாயணத்தில் யுத்தகாண்டத்தின் இறுதி கட்டம் அது. ராமபாணம் இன்று போய் நாளை வா என்று அன்பு கட்டளையிட்டு, என்னை ஒரு மானிடன் இன்று போய் நாளை வா என்று கூறினானே, என்னுடைய படைபலம் எங்கே, என்னுடைய ஆற்றல் மகன் பெற்ற மகன் இந்திரஜித் எங்கே, ஆற்றலும் சொல்லென்னா போர்க்களையும் கொண்ட என்னுடைய சகோதரன் கும்பகர்ணன் இங்கே, எல்லாவற்றையும் இழந்து இன்று நிர்கதியாய் தவிக்கின்ற இழிநிலை என்னுள் வந்ததே என்றெண்ணி சஞ்சலித்த மனதோடு மறுநாள் யுத்தகலம் ராவணன் புக, அன்று ராமபாணம் அவனை மண்ணில் சாய்க்கி

அரசாட்சி செய்யும் பொழுது எவற்றையெல்லாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டுமோ, எவற்றையெல்லாம் பின்பற்ற வேண்டுமோ அதை அவன் நன்கு அறிந்திருப்பார். அப்படிப்பட்டவரிடம் சென்று நீ ஞான உபதேசம் பெறு என்று லட்சுமணருக்கு அன்பு கட்டளையிடுகிறார். அதை சிரமேற்கொண்டு ராமன் செலுத்திய அம்பின் காயம்பட்டு குற்றுயிராக கிடந்த ராவணன் உயிர் பிரியாமல் இருந்தது. அவனிடம் நீ சென்று அந்த அறிவுரைகளை பெற்றுவாய் என கூறி அனுப்பினார். லட்சுமணனும் பவ்யமாக ராவணனின் காலடியில் நின்று, இலங்கேஸ்வரா, உன்னுடைய ஞானம் உன்னோடு அழிந்துவிடக்கூடாது. நீ எனக்கு உபதேசிப்பதன் மூலம் அதை இந்த உலகம் அறிந்து பயன்பெறும், எனவே எனக்கு உபதேசியுங்கள் என்று வேண்டி நின்றான். லட்சுமணனை சிரித்துக் கொண்டே வரவேற்ற ராவணன், ராமர் தன்னிடத்தில் வைத்திருக்கும் மதிப்பறிந்து மகிழ்வுடன் தன் அறிவுரைகளை சொல்லலானார். லட்சுமணா, ஒரு காலத்தில் சர்வ வல்லமை படைத்தவனாக நான் இருந்தேன். நவக்கிரகங்களும் யமனும் இந்திரனும் கூட எனக்கு கீழ்ப்படிந்தனர். அப்போது நான் எண்ணியது என்ன தெரியுமா? நாட்டில் அனைவரும் சொர்க்கம் செல்ல வேண்டும், நரகம் யாருக்கும் இல்லை என உத்தரவு பிறப்பிக்க வேண்டும். ஒரு பறக்கும் ஏணி அனைவரையும் ஏற்றிச் செல்ல யமனை கொண்டே உருவாக்கப்பட வேண்டும் என்பதே. ஆனால் இந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்தாமல் தள்ளி போட்டேன். அதன் விளைவே இன்று நான் அவதிப்பட்டேன். சூர்பனகை வந்து, சீதேவி அழகின் சிகரம், அவள் உனக்கு ஏற்றவள் என்று கூறியதும் உடனே அந்த செயலை தள்ளி போடாமல் புறப்பட்டேன். விளைவு அனைவருக்கும் நாசம். அதனால்தான் நான் முக்கியமாக சொல்ல விரும்புவது, நல்ல செயலை உடனடியாக செய்து முடி, அது பலன் தரும். தீய செயலை தள்ளி போடு, அது தள்ளி போடுவதால் உனக்கு அந்த தீய செயல் நடைபெறாமல் இருக்க வாய்ப்புண்டு. உன் சாரதியிடமோ வாயிற்காப்பானிடமோ உன் சகோதரனிடமோ பகை கொள்ளாதே. உடனிருந்தே கொள்வார்கள், உட்பகை உன்னை கொல்லும். தொடர்ந்து நீ வெற்றிவாகை சூடினாலும் எப்போதும் வெல்வோம் என்று எண்ணாதே. உன் குற்றங்களை சுட்டிக்காட்டும் நண்பனை நண்பு. நான் அனுமனை சிறியவன் என்று எடை போட்டது போல் எதிரியை எப்போதும் எளியவன் என்று எடை போட்டு விடாதே. வானின் நட்சத்திரங்களை வளைக்க முடியும் என்று நம்பாதே, அவை நம் வழிகாட்டிகள். பொறுமையை விட மேலான தவமும் இல்லை, திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை, இரக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை, மன்னித்தலை விட ஆற்றல் மிக்க ஆயுதமில்லை என்று சொல்லி முடித்தான் ராவணன். லட்சுமணன் ராவணனை வணங்கி உபதேசங்களை பெற்றுக்கொண்டான். தன்னுடைய எதிரியிடம் இருந்தும் நல்ல சிந்தனைகள், நல்ல ஆற்றல் மிக்க, அவனுடைய ஆளுமை மிக்க எண்ணங்களை இந்த உலகுக்கு இறைவன் வெளிப்படுத்தினான். இப்படிப்பட்ட உன்னதமான இராமாயணத்தினுடைய காட்சியை இப்பொழுது கண்டோம், ருசித்தோம். அக்கால் மடம், தங்கச்சி மடம் என்று ராமேஸ்வரத்தில் நடந்த ஒரு அற்புதமான வரலாற்று நிகழ்வலையில் இப்பொழுது மீண்டும் நாம் பயணிக்கப் போகின்றோம். 16ஆம் நூற்றாண்டு ராமேஸ்வரம். 4 பேர் அந்த பல்லக்கினை சுமந்தபடி சென்று கொண்டிருக்கிறார்கள். பல்லக்கிற்கு முன்னும் பின்னும் சில வீரர்கள் காவலுக்கு செல்கிறார்கள். பல்லக்கில் சிவகாமி நாச்சியார். எதிரே சிலர் பல்லக்கை நோக்கி பதைப்புடன் ஓடி வருகிறார்கள். பல்லக்கு நின்றது. ஓடி வந்தவர்களுள் ஒருவர் பல்லக்கில் அருகில் சென்று கைகட்டி பணிவுடன் அந்த செய்தியை சொல்கிறார். செய்தியை கேட்டு அதிர்ந்த சிவகாமி நாச்சியார் பல்லக்கை கீழே இறக்க சொல்லி பல்லக்கில் இருந்து வெளிவருகிறார். கண்கள் கலங்க ஒரு நிமிடம் யோசித்தவர் வீரர்களை அழைத்து கட்டளை இடுகிறார். கட்டளை கேட்டு வீரர்கள் தயங்குகின்றனர். ஏன் தயங்கி நிற்கிறீர்கள்? உடனே நான் சொல்வதை செய்யுங்கள் என வலியுறுத்தி

அருகில் இருந்த ஊருக்குள் புகுந்த வீரர்கள் விறகுகளை கொண்டு வந்து அடுக்கினர். விறகுகளின் மீது எண்ணெய் ஊற்றி நினைக்கின்றனர். பிறகு ஒரு சிறு நெருப்பை விறகுகள் மீது பற்ற வைக்க தீ கொளுத்துவிட்டு எழுந்து எரிய தொடங்குகிறது. சிவகாமி நாச்சியார் மெல்ல நடந்து தீயினுள் நுழைகிறார். நாச்சியாரை தான் அணைத்து கொள்ள இருகரங்களாலும் ஆசை தீர வாரி அணைத்த தீ மேலே மேலே எழும்பி விண்ணை தொடுகிறது. சில நிமிடங்களில் நாச்சியார் சாம்பலானார். சிவகாமி நாச்சியார் தீ புகுந்த இடத்திலிருந்து சிறு தொலைவில் வேறொரு பல்லக்கு வந்து கொண்டிருக்கிறது. ராஜலட்சுமி நாச்சியார் எதிரே சிலர் ஓடி வருகின்றனர். பல்லக்கு நிற்கிறது. செய்தியறிந்த இந்த நாச்சியாரும் அதே கட்டளையை இடுகின்றார். விறகுகள் அடுக்கப்படுகின்றன, எண்ணெய் ஊற்றப்படுகிறது, தீ வைக்கப்படுகிறது. ராஜலட்சுமி நாச்சியாரும் தீ புகுகின்றார், சாம்பலாகிறார். 1713 முதல் 1725 வரை விஜய ரகுநாத சேதுபதி இவர்தான் ராமநாதபுர மன்னர். மந்திரிகள் சூழ அவையில் வீற்றிருக்கின்றார். ஒரு முதியவர் வடநாட்டில் இருந்து வந்த ஆன்மீக பயணி அரசர் முன் பணிவோடு வணங்கி நிற்கின்றார். மன்னானான் ஒரு துறவி, வடநாட்டில் இருந்து வருகின்றேன், காசிக்கு சென்று புனிதர் நீராடி ராமேஸ்வர திருத்தலத்தில் நீராடி புனிதம் பெற வேண்டி வந்துள்ளேன். என்னிடம் பொன் பொருள் ஏதுமில்லை. நடந்தே பயணப்பட்ட நான் வழியில் இருக்கும் அன்னசத்திரங்களில் கிடைக்கும் உணவை உண்டே இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன். ஆனால் இங்கு ராமநாதபுரத்தில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு படகிலே செல்ல 4 அணா கட்டணம் கொடுத்தால்தான் அழைத்து செல்வேன் என்கிறார்கள். துறவியிடம் ஏது காசு? எனவே தங்களின் உதவி நாடி வந்துள்ளேன். துறவி பேச பேச மன்னரின் முகம் மாறுகிறது. என்ன மந்திரியாரே, என்ன சொல்கிறார் இவர்? இவர் சொல்வது உண்மையா? ராமேஸ்வரம் செல்ல, இறைவனை தரிசிக்க அரசு படகுகளில் கட்டணம் வசூலிக்க கூடாது என்றல்லவா உத்தரவிட்டிருக்கின்றேன்? இவ்வாறோ இவரோ 4 அணா வசூலிக்கப்படுகிறதாக கூறுகிறாரே, இது உண்மையா? அரண்மனை ஒரு கணம் அதிர்ந்து போகிறது. ஆமாம் அண்ணா, உண்மைதான். மந்திரி மெல்ல பதில் உரைக்கிறார். என்ன? அரசரின் கோபக்குரல் அரண்மனை எங்கும் எதிரொலிக்கிறது. ராமேஸ்வரத்தின் ஆளுநர் தங்களால் நியமிக்கப்பட்டிருக்கும் தங்களுடைய மருமகனார் தண்டபாணித்தேவர் அவர்களின் உத்தரவுப்படியே கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. இந்த தொகை கோவிலை பராமரிப்பதற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பயன்படுத்தப்படுகிறது. தங்களின் மருமகனாயிற்றே, தங்களின் அருமணியார் அனுமதி பெற்றுத்தான் வசூலிக்கிறார் என்று எண்ணி இருந்துவிட்டோம். அரசரின் கண்கள் சிவக்கின்றன. வீரர்களே, உடனே சென்று தண்டபாணித்தேவரை கைது செய்து அழைத்து வாருங்கள். வீரர்கள் பறக்கின்றனர். தண்டபாணித்தேவர் விஜய ரகுநாத சேதுபதியின் அக்காள் மகன். சேதுபதி தனக்கு தன் அக்காள் மகன் மீது அளவு கடந்த பாசம். எப்படிப்பட்ட பாசம் தெரியுமா? சிவகாமி நாச்சியார் ராஜலட்சுமி நாச்சியார் என்னும் தன் இரு மகள்களையும் தண்டபாணித்தேவருக்கு திருமணம் செய்து வைக்கின்ற அளவிற்கு பாசம். ஆனால் தவறு என்று வந்துவிட்ட பிறகு மகனாவது மாப்பிள்ளையாவது. அடுத்த சில மணி நேரங்களில் தண்டபாணித்தேவர் மன்னர் முன் நிறுத்தப்படுகிறார். எனது உத்தரவிற்கு மாறாக படகில் பயணிப்பதற்கு கட்டணம் வசூலிப்பதும் உண்மையா? ஆம், உண்மை மன்னா. மன்னிக்க முடியாத குற்றம் தேச துரோகமே செய்திருந்தாலும் நாடு கடத்தி தங்களை மன்னித்திருப்பேன். ஆனால் தங்கள் சிவ துரோகம் செய்துவிட்டீர்கள், மன்னிப்பே கிடையாது. வீரர்களே, இவரை இழுத்துச் சென்று சிறைச்சேதம் செய்யுங்கள். மன்னரிடம் உத்தரவின் பேரில் மருமகனாரின் தலை துண்டிக்கப்பட்டது. அரசரின் கட்டளையின்படி தங்கள் கணவரை கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள் என்பதை அறிந்து மறுமொடிய சிவகாமி நாச்சியாரும் ராஜலட்சுமி நாச்சியாரும் புரிந்துவிட்டது. தங்கள் கணவரின் தலை தப்பாது என்பது தெளிவாய் தெரிந்துவிட்டது. உடனே இருவரும் பல்லக்கு ஏறி ராமநாதபுரம் புறப்பட்டனர். உயிரோடு இருக்கும் பொழுதே தங்கள் கணவரின் முகத்தை ஒருமுறையாவது பார்த்து விட மாட்டோமா என்னும் இயக்கத்துடன் புறப்பட்டனர். பாதி வழியிலேயே செய்தி வந்துவிட்டது. கணவர் தண்டிக்கப்பட்டார், சிரம் துண்டிக்கப்பட்டது என்னும் செய்தி வந்துவிட்டது.
செய்தி அறிந்த அவ்விடத்திலேயே இருவரும் தீயிடை புகுந்து வெந்து மாய்ந்தனர். அக்கால் சிவகாமினாட்சியார் அனலிடை புகுந்து தீயில் கரைந்து சாம்பலான இடம் அக்கால் மடம். தங்கச்சி ராஜலட்சுமி நாச்சியார் தீயில் கலந்து காற்றில் கரைந்து போன இடம் தங்கச்சி மடம். ராமநாதபுரத்தை கடந்து கடல் மேல் பாம்பன் பாலத்தில் பயணித்து தரையிறங்கி ராமேஸ்வரம் செல்லும் வழியில் இன்றும் அக்கால் மடமும் தங்கச்சி மடமும் ஒரு பெருந்துயரின் காட்சியாய் நீதி வழுவா நெறிமுறையின் மாட்சியை நிமிர்ந்து நிற்பதை காணலாம். அடுத்த முறை ராமேஸ்வரம் செல்லும் பொழுது அக்கால் மடத்திலும் தங்கச்சி மடத்திலும் மகிழ்வுந்தில் இருந்து சற்று கீழிறங்கி நடந்து வாருங்கள். ஒருவேளை அக்காலும் தங்கச்சியும் விட்ட கடைசி மூச்சு காற்றை நீங்களும் சுவாசிக்கலாம். பெருந்தீயில் வெந்து காற்றில் கலந்த இவர்களின் சாம்பல் தங்களுக்கு மேல் தவழ்ந்து கொண்டிருக்கலாம். நீதியையும் தர்மத்தையும் நிலைநிறுத்த தன் மருமகனே ஆனாலும் என் தவறு செய்தால் தண்டனை கொடுக்கும் தமிழரசர்கள் இந்த தரணி ஆண்ட அந்த உன்னதமான காலகட்டம் மீண்டும் திரும்பி வருமா? அரசாட்சி செய்பவர்கள் அறம் ஒழுவாது ராமராஜ்யம் போன்ற உயர்ந்த ஒரு உன்னத ராஜ்யத்தை இந்த மண்ணில் மலர்வித்தால் பகை ஏது பூசல் ஏது? மானும் புளியும் ஒரு தடாகத்தில் நீரருந்தும் நிலை வர வேண்டாமா? நல்லுறவுகளே நற்சிந்தனையும் நல்லெண்ணங்களும் நம்மை வார்த்தெடுக்கட்டும் வளர்த்தெடுக்கட்டும். நல்ல எண்ணங்களினூடே பயணிப்போம். நன்றி உறவுகளே. உங்கள் சுவாமிநாதன் சுந்தரேசன்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலுலகம் இணையத்தினை ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் .com.
4: பொன்னாங்கானி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க, போங்க போங்க.
6: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
7: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
6: Vicky Superstore, Gala Gonesse Sasselil,
7: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges et Gonesse.
6: Mélodie et Tordre-Gelke, Vicky Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்துவிடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட், ஸ்ட்ராஸ் 3098, கோனிக்ஸ் சுவிஸ், கோனிக்ஸ் மெக்மாஸ்க்கு அருகாமையில்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். இலங்கை கடற்பரப்பு கப்பால் நடுக்கடலில் தத்தளிக்கும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அவசியமான உணவு மற்றும் குடிநீர் விநியோகங்களை வழங்குமாறு ஈரான் விடுத்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அத்துடன் அத்தகைய சேவைகளை வழங்கும் தனிநபர் நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறது. இதுகுறித்து வெளிவகார அமைச்சர் விஜித கரத் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையின் கடற்பரப்பு கப்பால் தற்போது மொத்தம் 47 வெளிநாட்டு கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 15 கப்பல்கள் ஈரானுக்கு சொந்தமானவை என்று உறுதியாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா கோர்முஸ் நீரிணை மீது தனது கடற்படை தடையை மீள அமுல்படுத்தியதை அடுத்து கடந்த சில மாதங்களாகவே இந்த கப்பல்கள் இலங்கை கப்பால் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் ஈரானிய கப்பல்கள் பல துருவிகளுக்கிடையில் சிக்கியுள்ளன மற்றும் தாயகம் திரும்ப முடியாமல் தத்தளித்து வருகின்றன. ஈரானிய கப்பல்கள் நாட்டின் பிராந்திய கடற்பரப்புக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டுள்ளதால் அவற்றுக்கு எந்தொரு விநியோகத்தையும் வழங்க இலங்கை அரசாங்கம் எந்தவிதமான கட்டாயத்துக்கு உட்பட்டதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். கப்பல்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்குமாறு கோரி ஈரானிய அதிகாரிகள் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டதை அவர் உறுதிப்படுத்தினார். ஒரு அரசாங்கமாக நாங்கள் இதுவரை அவர்களுக்கு ஈரானிய கப்பல்களுக்கு எதையும் வழங்கவில்லை, எதிர்காலத்திலும் அவ்வாறு வழங்க திட்டமிடவில்லை என்று அமைச்சர் ஹெரத் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க மறுப்பது அமெரிக்க அரசாங்கத்தின் அழுத்தத்தினால் அல்ல என்று மறுத்த அவர், நடுக்கடலில் தத்தளிக்கும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பாக அமெரிக்கா எந்தொரு அதிகாரப்பூர்வ செய்தியையும் உத்தியோகமாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். கப்பல்களுக்கான இத்தகைய விநியோகங்களை வழக்கமாக தனியார் துறையினராலே வழங்கப்படுகின்றன. இது அவர்களை சார்ந்த ஒரு விடயம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் காலியான கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல்களாக உள்ள இந்த ஈரானிய கப்பல்கள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்டவை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனம் அவற்றுக்கு உணவு, குடிநீர் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்க துணிந்தால் அவை அமெரிக்காவின் கண்காணிப்புக்குள் சிக்கிக் கொள்ளும் அபாயம் இருப்பதோடு அந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா இரண்டாம் கட்ட தடைகளை விதிக்கக்கூடும். இதன் மூலம் அத்தகைய நிறுவனம் அமெரிக்க நிறுவனங்களுடன் செய்யும் எந்தொரு வணிக தொடர்புகளையும் இழக்க நேரிடலாம். மேலும் அவை அமெரிக்க வங்கி அமைப்பிலிருந்து முற்றிலும் விலக்கப்படலாம் என்றும் அமைச்சர் ஹெரத் எச்சரித்தார். ஆகையால் தனியார் துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிவித்துள்ளோம். இல்லையென்றால் அவர்கள் அமெரிக்க தடைகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் கடல்சார் தடைகளை தவிர்த்தல் மற்றும் அணுசக்தி கண்டறிதல் குறித்த தொடர் செயல் அமர்வுகளை இலங்கை அதிகாரிகளுக்காக அமெரிக்க தூதரகம் சமீபத்தில் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களையும் முறையான உலகளாவிய வர்த்தகத்தையும் அச்சுறுத்தும் கடல்சார் தடைகளை தவிர்த்தலை கண்டறிந்து பதிலளிக்கும் இலங்கையின் திறனை வலுப்படுத்துவதற்காக கடந்த மாதம் நடைபெற்ற செயல் அமர்வில் 40க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இலங்கை உலகளாவிய வர்த்தகத்துக்கான ஒரு முக்கிய மையத்தில் அமைந்துள்ளது. இது பாரிய வாய்ப்புகளை வழங்குவதோடு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்துவதாக அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த செயலமர்வை தொடர்ந்து அணுசக்தி கடத்தலை கண்டறிதல் மற்றும் தடுத்தல் குறித்து கடற்படை வீரர்களுக்கு கடந்த வாரம் 5 நாள் பயிற்சியும் வழங்கப்பட்டிருக்கிறது. இலங்கையின் சட்ட மற்றும் ஒழுங்குமுறை கட்டமைப்புடன் ஒத்துப்போகும் நடைமுறைகளை உறுதி செய்யும் அதே வேளையில் சர்வதேச
சிறந்த நடைமுறைகளை அடிப்படையாக கொண்டு அணுசக்தி கடத்தல் கண்டறிதல் நடவடிக்கைகளுக்கான நிலையான இயக்க நடைமுறைகளை உருவாக்குவதற்காக அமெரிக்க வல்லுநர்கள் இலங்கை பங்குதாரர்களுடன் இணைந்து பணியாற்றினார்கள் என்று தூதரகம் தெரிவித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சாவின் மனைவியான சிராந்தி ராஜபக்ச தனக்கு வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைவதற்குள் காவல்துறை நிதிமோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக தவறினால் அவருக்கு எதிராக பயணத்தடை கோரப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதற்காக நாட்டை விட்டு வெளியேறியிருந்த சிராந்தி ராஜபக்ச தான் தலைமை தாங்கிய சிறிலியா நிறுவனம் தொடர்பாக காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு 14 நாள் அவகாசம் கோரியிருந்தார். அவர் உரிய காலத்தில் ஆஜராக தவறினால் காவல்துறையினர் உடனடியாக பயணத்தடை கோருவார்கள் என்று அமைச்சு வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இதனால் அவர் விமான நிலையத்தை வந்தடைந்ததும் கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். சிராந்தி ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 16 தேதி மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருந்தார். செப்டம்பர் 24 தேதி காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்து விமான நிலையத்தில் வைத்து அவருக்குரிய அறிவித்தல் காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் நாடு திரும்புவதற்கான உத்தேச தேதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனாலும் சிராந்தி ராஜபக்ச மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ளமையால் அவரது மீள் வருகை தேதியானது மருத்துவ தேவைகளை பொறுத்தே அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமைவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வேலைவாய்ப்பின்மை வீதம் 2026 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 4% அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் இதே காலாண்டில் இது 3.8% இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய வாராந்த பொருளாதார குறிகாட்டிகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கால பகுதியில் தொழிலாளர் பங்கேற்பு வீதமும் அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 49.3% இருந்த தொழிலாளர் பங்கேற்பு வீதம் 2026 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 50% உயர்ந்திருக்கிறது. மட்டக்களப்பு திராய்மடு கிராமத்தில் சுவிஸ் கிராமம் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் கசிப்பு மற்றும் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வருகிறது. எனவே இதனை இல்லாதொழிக்குமாறு கோரி திராய்மடுவில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு ஊழல் மோசடிக்கு எதிரான அமைப்பின் ஏற்பாட்டை அடுத்து நேற்றைய தினம் மாலை 5 மணிக்கு திராய்மடுவில் 100+ மக்கள் ஒன்று திரண்டார்கள். இதனை அடுத்து இந்த சட்டவிரோத மதுபான விற்பனையால் சிறுவர்களின் கல்வி பாதிப்பு, இந்த வியாபாரத்தை முற்றாக போலீசார் ஒழிக்க வேண்டும், இந்த சட்டவிரோத வியாபாரிகளுடன் சில போலீசாருக்கு தொடர்புள்ளது, எனவே இதற்கு எதிராக ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சட்டவிரோத கசிப்பு வியாபாரத்தால் கிராமமே அழியும், எனவே சர்வதேச மது ஒழிப்பு தினமான நேற்று சட்டவிரோத மதுபான விற்பனையிலிருந்து கிராமத்தை பாதுகாத்து தரவும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். சட்டவிரோத கசிப்பு விற்பனையில் ஈடுபடும் வியாபாரிகள் இரவில் வீடுகளுக்குள் அத்துமீறி நுழைந்து பெண்கள் கைகளை பிடித்து இழுத்து 100,000 தருவதாக அட்டகாசம் புரிந்து வருகின்றார்கள். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடு தொடர்பாக கொக்குவில் போலீசாருக்கு முறைப்பாடு தெரிவித்தும் போலீசார் கசிப்பு வியாபாரிகள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எனவே சட்டவிரோத மதுபான வியாபாரிகள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கும் போலீசாரிடமிருந்து இந்த கிராமத்தை ஜனாதிபதி பாதுகாத்து தருமாறு கோஷங்கள் எழுப்பி சுலோகங்கள் ஏந்தியவாறு 1 மணித்தியாலம் மாலை 6 மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துவிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ள ஒன்டாரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் திலீபனின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது கவலைக்கும் கண்டனத்துக்கு உரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கனடாவின் ஒன்டாரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதியினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்தானதை தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதன் ஆயுதங்களை ஒப்படைத்தது. ஆனால் ஈழத்தமிழரின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் குறித்து அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளவையும் நிறைவேற்றப்படாமையினால் விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் என்னும்
ராசையா பார்த்திபன் அவற்றை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அகிம்சை வழியில் போராட தீர்மானித்திருந்தார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி அன்று திலீபன் இந்திய அரசுக்கு 5 அம்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். நல்லூர் கந்தசாமி கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட ஒரு பந்தலில் நீர் ஆகாரம் கூட அருந்தாது சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கினார். பின்னர் இந்திய அரசோ அல்லது தமிழ்நாட்டு அரசோ திலீபனின் கோரிக்கைகளையும் அவரது தியாக வேள்வியின் உன்னதத்தையும் அறியாமல் அவற்றை புறக்கணித்து செயற்பட்டன. எனவே அகிம்ச வழியில் போராடிய திலீபன் இறுதியில் தனது உயிரை தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தார். ஆனால் இந்த தியாகத்தை இலங்கை இந்திய அரசுகள் தொடர்ந்து புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியது. அதன் நீட்சியாக யாழ்ப்பாணம் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்டமையை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை புரதிலயத்துக்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களிடம் ஆதரவு கையெழுத்துகளும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சேகரிக்கப்படும் கையெழுத்துக்களை ஜனாதிபதி ஊடாகவும் பல்வேறு அமைப்புகள் ஊடாகவும் சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அனோஜனின் விடுதலைக்கு கோரிக்கை விடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் தன்னார்வமாக போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு சென்று அனோஜனுக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டு வருகின்றார்கள். மேலும் நாடு முழுவதும் உள்ள இந்து அமைப்புகளிடமிருந்தும் கையெழுத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கராவின் உத்தரவுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தில் பயங்கரவாதம் என்ற பதத்துக்கு தரந்துபட்ட வரவிலக்கணம் வழங்கப்பட்டிருப்பதோடு சந்தேக நபரை தேடுதல் கைது செய்தல் என்பன தொடர்பில் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள சகல அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளும் ஆயுதமேந்திய படையினருக்கும் உரித்தாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அரசியல் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடை சட்டமோ அல்லது அதனை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்ட மூலமோ ஜனநாயக நாடொன்றுக்கு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல, மாறாக இது பெரும் அடக்குமுறையின் ஆரம்ப புள்ளியாகவே அமையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அது மாத்திரமன்றி கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மக்கள் ஆணையம் பெற்ற தற்போதைய அரசாங்கம் புதிய சட்டங்கள் மனித உரிமை நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு தவறுவது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தற்போது ஆட்சி பீடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் கொண்டிருந்த நிலைப்பாட்டை மீள நினைவுறுத்திய சுமந்திரன் இப்போது அதற்கு முற்றிலும் முரணான விதத்தில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கடந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தாம் நாடாவிய ரீதியில் முன்னெடுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் பங்கேற்பு, புதிய சட்டமூலத்தின் ஆபத்து உள்ளிட்ட விடயங்களை தெளிவுபடுத்தி சர்வஜன நீதி அமைப்பின் ஊடாக அடுத்த வாரத்திலிருந்து பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படும் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலைகளுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படைத்தன்மையுடன் பேணுவதற்கான பொறுப்பு அவற்றுக்கு உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முன்னணி பாடசாலைகளில் பழைய மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கணக்குகளை பேணிக் கொண்டு பாடசாலை மாணவர்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகள் ஊடாக பணம் சேகரித்து வருகின்றன. ஆனால்
அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பில் முறையான கண்காணிப்பும் கணக்காய்வும் இடம்பெறுவதில்லை. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு வழங்கியுள்ள விசேட தீர்ப்பு பாடசாலை கட்டமைப்புக்கு கிடைத்துள்ள முக்கியமான வெற்றியாகும். முன்னணி பாடசாலையொன்றில் நடத்தப்பட்ட ரக்பி போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை மூலம் கிடைத்த வருமானம் தொடர்பான தகவல்களை கோரி 2024 பிப்ரவரி 6 தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளிக்காமல் பழைய மாணவர் சங்கம் பாடசாலையுடன் தொடர்புடைய நிறுவனம் அல்ல என்றும் சுயாதீன அமைப்பு என்பதால் அதன் தகவல்களை வழங்க வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் பாடசாலையுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 54 இலக்க சுற்றறிக்கைக்கு அமைவாக பாடசாலை கணக்கு நடவடிக்கையுடன் தொடர்புடைய தகவல்கள், பழைய மாணவர் சங்கங்கள் சேகரிக்கும் பணம் உள்ளிட்ட விடயங்களை தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கோரினால் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் பாடசாலை நிதி நடவடிக்கைகளில் வெளிப்படைத்தன்மையும் பொறுப்பு கூறலும் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சில பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் வருமானம் ஈட்டுகின்றன. அவற்றின் கணக்காய்வு தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே இவ்வாறான நிதி நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாகவும் சுயாதீனமாகவும் கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். தற்போதைய மாணவர்களிடமிருந்து பணம் சேகரிக்க முடியாதென சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும் சட்டைகள், தொப்பிகள், பைகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்தல், நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளை நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பணம் சேகரிக்கப்படுகிறது. பாடசாலைகளில் சேகரிக்கப்படும் நிதி தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவை உரிய முறையில் கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். பாடசாலை நிதி நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெறாத வகையில் கல்வி அமைச்சு உரிய கண்காணிப்பையும் தலையீட்டையும் மேற்கொள்ள வேண்டும். பாடசாலைகளில் இடம்பெறும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்தி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். இலங்கை பொருளாதார மீட்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற போதிலும் அந்த நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு சூழல் இன்றும் பெரும் சவால்கள் நிறைந்ததாக காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களமும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிட்டுள்ள இலங்கையின் 2026 முதலீட்டு சூழல் பற்றிய அறிக்கையில் இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. 2025 இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 1.06 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1%. வளர்ந்து வரும் ஏனைய பொருளாதார நாடுகளில் இந்த தொகை 3-4% வரை காணப்படும் நிலையில் இலங்கையின் முதலீட்டு பெறுமதி கணிசமாக குறைந்த மட்டத்திலே உள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அதேவேளை 2024 இறுதியில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும் 2025 எதிர்பார்க்கப்பட்டதை விட 5% பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் சந்தை திறப்பு தொடர்பான தெளிவற்ற கருத்துக்கள், கொள்கைகளில் காணப்படும் நிலையற்ற தன்மை மற்றும் ஒழுங்குமுறை கணிப்புகளின்மை காரணமாக பல முதலீட்டாளர்கள் இன்னமும் தயக்கம் காட்டி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023-2027 காலப்பகுதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட நிதி அமைவு திட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்துள்ள அர்ப்பணிப்பு முதலீட்டாளர்களுக்கு சற்று நம்பிக்கை அளித்துள்ளது. ஆனாலும் கொள்கை ஸ்திரத்தன்மை, ஒழுங்குமுறை மறுசீரமைப்புகள், நிபுணத்துவம் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறைக்கான காணிகளை பெறுதல் ஆகிய துறைகளில் இலங்கை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலீட்டு நிபுணர்கள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். மேலும் திட்டங்கள் திடீரென கைவிடப்படுதல், தாமதமான தீர்மானங்கள் மற்றும் போதிய அரசாங்க ஆதரவின்மை குறித்து முதலீட்டாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியமும் உள்ளூர் வர்த்தக சங்கங்களும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் நல்லாட்சி உள்ளிட்ட கட்டமைப்பு மறுசீரமைப்புகளை வலியுறுத்தியிருக்கிறது.
அண்மைய காலத்தில் பல பிரதான முதலீட்டுத் திட்டங்கள் தாமதமடைந்துள்ளமையை அல்லது மாற்றமடைந்துள்ளமையை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகே 3.7 பில்லியன் டாலர் செலவில் சிரபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு 2025 ஜனவரியில் ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அரசாங்கத்துக்கும் குறித்த சீன நிறுவனத்துக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2026 ஜூன் வரையிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் 400 மில்லியன் டாலர் செலவிலான 484 மெகாவாட் காற்றலை மின் திட்டத்திலிருந்து இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 2025 பிப்ரவரியில் விலகிவிட்டது. ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒப்பந்த நிபந்தனைகளை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய முயன்றதே இதற்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2025 டிசம்பரில் சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனத்துடன் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்தாக சில நாட்களே இருந்த நிலையில் அரசாங்கத்தால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை முதலீட்டு சபை முதலீட்டாளர்களுக்கு ஒரே கூரையின் கீழ் அனைத்து சேவைகளையும் வழங்கும் நிறுவனமாக செயல்படுவதற்கு தவறிவிட்டது. பல அரசாங்க முகவர் நிறுவனங்களின் அனுமதிகளை பெறுவதில் தொடர்ந்தும் தாமதங்கள் நிலவுகின்றன. இலங்கை மின்சார சபை போன்ற அரசு நிறுவனங்களின் திறனின்மையும் முதலீட்டை பாதிக்கும் காரணியாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கடுமையான தொழிலாளர் சட்டங்கள் காரணமாக ஊழியர்களை குறைப்பது கடினமாகவும் செலவு மிக்கதாகவும் உள்ளது. 2022 நெருக்கடிக்கு பிறகு திறமையான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வதால் ஆடைத்துறை உள்ளிட்ட துறைகளில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆடைத்துறையில் ஊழியர்கள் விலகும் வீதம் 40% இதை உயர்ந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் வெளிநாட்டு உரிமையாளர்கள் பங்கு 50% அதிகமாக உள்ள நிறுவனங்களுக்கு காணிகளை விற்பனை செய்ய உள்ள சட்ட தடைகளும் முதலீட்டாளர்களுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. எனவே பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கை மீண்டு வருவதில் முன்னேற்றம் கண்டுள்ள போதிலும் அதிக அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அதன் கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை பலவீனங்களை நிவர்த்தி செய்வது மிகவும் அவசியம் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் 2nd தடைகள் உலகளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கை என்றும் அவை குறிப்பாக இலங்கையை குறிவைத்து எடுக்கப்பட்டவை அல்ல என்று இலங்கை வெளிவிகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் பயணிக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்கள் வழங்கினால் இலங்கை மீது சாத்தியமான தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக வெளியாகிய செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய போதே வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் துசாரா ரோட்ரிகோ இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அன்றகுமார திசநாயக்காவுக்கு சாதகமாக சர்வதேச அபிப்பிராயத்தை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஜிவிபி குழுவினரின் இந்திய விஜயமாகும். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான காலம் முதல் தீவிர இந்திய எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வந்த ஜேவிபி அண்மை காலம் வரை அந்த நிலைப்பாட்டையே தொடர்ந்தது. இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு அன்றகுமார திசநாயக்கா தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட தீர்மானம் மிக்க இந்திய விஜயத்துடன் ஜேவிபியின் இந்திய எதிர்ப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அனுராவின் வெற்றியின் பின்னணியில் இந்தியாவின் இந்த ஆதரவு சமிச்சை முக்கிய காரணியாக அமைந்தது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஆரம்ப கட்டத்தில் அது வெளிப்படையாக தெரியவில்லை. இதனால் ஜேவிபி வழக்கம் போல் தனக்கு சாதகமான இடதுசாரி கொள்கையை கொண்ட சீனாவுடன் நெருக்கம் காட்டும் என்று கருதப்பட்டது. கடந்த சில மாதங்களாக சீனாவுக்கும் ஜேவிபிக்கும் இடையே சுமமான உறவு நிலவவில்லை. இதற்கு மத்தியில் தான் சில மாதங்களுக்கு முன்பு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம் செய்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இடையில் இரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையிலும் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டார்.
சீனாவுடனான உறவுகள் இவ்வாறு இருக்க, கடந்த வாரம் டில்வின் செல்வா திடீரென இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கொள்கையை மையமாக கொண்ட ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் ஜேவிபி கடந்த காலத்தில் சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு முன்னுரிமை அளித்த போதிலும், தற்போது தீவிர இனவாத நிராகரிப்பு மற்றும் சிறுபான்மை உரிமைகளை மதிக்கும் கட்சியாக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளது. கொள்கை ரீதியாக இந்த இரண்டு கட்சிகளிலும் முற்றிலும் மாறுபட்ட துருவங்களில் உள்ள நிலையில் ஏவிபிக்கும் பிஜேபிக்கும் இடையே எந்த அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட முடியும் என்ற கேள்வி எழுகிறது. டில்வின் சில்வாவின் இந்திய விஜயத்தில் மிகவும் முக்கியத்துவம் மிக்க சந்திப்பாக அமைந்தது பிஜேபியின் தேசிய பொதுச்செயலர் பி எல் சந்தோஷுடனான பேச்சுவார்த்தை. பி எல் சந்தோஷ் பிஜேபியின் பின்னால் இயங்கும் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் முக்கிய பிரதிநிதியாவார். பிஜேபியின் கொள்கை மூலமாக அல்லது தீவிர பிரிவாக இந்த ஆர் எஸ் எஸ் அமைப்பை அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சந்திப்பின் போது பிஜேபி எவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டது, அதன் அடிமட்ட அமைப்பு கட்டமைப்பு மற்றும் கட்சி இயந்திரம் எவ்வாறு இயங்குகிறது, உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கும் முறைகள் என்ன, தேசிய அல்லது கட்சி ரீதியான அவசரநிலைகளின் போது கட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை பிஜேபி தலைவர்களிடம் டில்வின் சில்வா கேட்டறிந்துள்ளார். ஆர் எஸ் எஸ் என்பது ஒரு தீவிர வலதுசாரி சித்தாந்த கட்டமைப்பாகும். ஆனால் ஜேவிபியோ கடந்த காலத்தில் இது ஆயுத கிளர்ச்சிகளை முன்னெடுத்த இடதுசாரி அமைப்பாகும். இவ்வளவு காலமும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நெருக்கமான உறவை பேணி வந்த ஏவிபி திடீரென இந்தியாவின் பிஜேபி மற்றும் அதன் துணை அமைப்புகளை ஆய்வு செய்ய இந்தியாவுக்கு விஜயம் செய்தமை கட்சி தனது சித்தாந்த நிலைப்பாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த திட்டமிடுகிறதா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. பிஜேபியின் தேர்தல் பிரச்சார மற்றும் அமைப்பு கட்டமைப்பை ஏவிபி இலங்கையில் அமுல்படுத்த முயற்சிக்கிறதா என்பதும் தற்போது கேள்விக்குறியாகியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது கமராவினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பெலவத்தையிடமிருந்தோ திசை காட்டிய அரசாங்கத்திடமிருந்தோ வரும் உத்தரவுகளுக்கு அமைவாக அல்லாமல் சட்டத்துக்கு அமைய சுயாதீனமாக போலீஸ் மா அதிபர் செயற்பட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மனப்பெரும சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் எட்டாவது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை போலீஸ் மா அதிபர் நீதியின் கண்கொண்டு பார்க்கின்றாரா, அல்லது திசை காட்டி அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் பெலவத்தையிலிருந்து விதைக்கப்படும் வெறுப்பையும் கொண்டு பார்க்கின்றாரா என்பதை நாம் கேட்க விரும்புகிறோம். கமராவினால் அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் நபரை காலையில் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைத்திருந்த நிலையில் அவர் 11 மணியளவில் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாக நமக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசாரின் அழைப்பை ஒருவர் இவ்வாறு இலகுவாக எடுத்துக் கொள்வதற்கு பெலவந்தையின் அதிகார பலம் காரணமா என்ற சந்தேகம் எமக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் சிந்த விஜயஸ்ரீ போலீஸ் அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்பட்ட சம்பவத்தை அரசாங்கம் பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டது. ஆனால் போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை ஏன் அவ்வாறு கருதவில்லை? பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வட்டகல இதனை சிறிய சம்பவமாக கருதுவதாக கூறியிருப்பது ஏன்? கடந்த 76 வருடங்களின் சாபம் என்று கூறி மக்கள் மத்தியில் வெறுப்பை உருவாக்கி அனைத்து அரசியல்வாதிகளும் திருடர்கள் என்ற கருத்தை ஏற்படுத்தியே இவர்கள் அதிகாரத்தை பெற்றார்கள். ஆனால் ஜே ஆர் ஜெயவர்தன திறந்த பொருளாதாரத்தையும் மகாபலி திட்டத்தையும் முன்னெடுத்தார். டி எஸ் சேனநாயக்கா விவசாயத்தை வலுப்படுத்தினார். ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா கைத்தொழிலை வலுப்படுத்தினார். மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற போது எரிபொருள், மின்சாரம், உணவின்றி மக்கள் துன்பப்பட்டார்கள். அப்போது நாட்டை பொறுப்பேற்க பலர் முன்வராத நிலையில் அவர் துணிச்சலுடன் முன்வந்து நாட்டை மீண்டும் வளமைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தவறு செய்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்திலும் தவறு செய்பவர்கள் இருக்கலாம். அதற்காக அரசியல் வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்குவது தீர்வாகாது. மக்கள் மத்தியில் வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கி அரசியல் அதிகாரத்தை பெறுவதும் பின்னர் அதே வெறுப்பை பயன்படுத்தி அதிகாரத்தை பாதுகாப்பது நாட்டுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இந்த வெறுப்பின் பின்விளைவுகளை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் வெறுப்பின் பின்னணியில் ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது. இதனால் இலங்கை சர்வதேச ரீதியில் அவப்பெயரை எதிர்கொண்டது. எனவே போலீஸ் மா அதிபர்
அதிபர் பெலவத்தை உத்தரவுகளுக்கு அடிபணியாமல் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். உங்கள் அதிகாரியை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாறுபட்ட அரசியல் கருத்தை கொண்ட ஒருவரை நாட்டு துரோகி என்று கூற முடியாது. வெறுப்பை உருவாக்கி அதிகாரத்தை பாதுகாக்க முயன்றால் நாட்டுக்கும் மக்களுக்கும் கலாச்சாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த நிலை தொடர்ந்தால் நாட்டின் கல்வி அறிவு பெற்றவர்கள் மட்டுமன்றி அனைத்து மக்களும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலை உருவாகிவிடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைதான பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானதாரசேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த கலகுட அத்தே ஞானசார தேரர் நேற்று களுத்துறை தினியாவிள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் உட்னர் தெரிவித்தார். கலகுட அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய பொது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது. அத்துடன் மதம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் பல தடவைகள் நீதிமன்றில் முன்னிலையாக ஆதரிந்தார். இந்நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்தின் குழுள்ள 24 குடியிருப்பு வளாகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த

கூறப்பட்டுள்ளது. 2027 ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டில் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்வு கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் பிரபாத் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை தேசிய வர்த்தக சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அடுத்த ஆண்டில் மின்தடை ஏற்படுவதற்கான தெளிவான அபாயம் காணப்படுவதாக பொறியியலாளர் பிரபாத் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டுகிறார். இதனிடம் 2027 ஆண்டு மின் உற்பத்தி நிலையம் ஒன்று மின் கட்டமைப்புடன் இணையாத பட்சத்தில் மின்தடை ஏற்படும் அச்சுறுத்தல் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் உள்ள மருந்தகங்கள் ஊடாகவும் மருந்தகங்களின் பின்னணியிலும் போதை மாத்திரைகள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் 11வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் இவ்வாறான போதை மாத்திரை பயன்பாடு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல முறைப்பாடுகள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சில மருந்தகங்கள் இவ்வாறான மாத்திரைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்களாக அறியப்பட்டுள்ளதாகவும் சில நபர்கள் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரங்களை செய்வதற்கு மருந்தகங்களை ஒரு போர்வியாக பயன்படுத்தி வருவதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஆயுர்வேத நிலையங்கள் என்ற பெயரில் இயங்கும் சில நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் குற்றம் சுமத்தினார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மருந்தக உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான மாவட்ட மட்டத்திலான திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க பொது பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக வட்டகல தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் முழு மருந்தக துறைக்கும் பொருந்தாது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மருந்தக உரிமையாளர்களுடன் இணைந்து அதிகாரிகள் செயற்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அகங்கல காவல்துறை எல்லைக்குட்பட்ட கலவைகெதர பகுதியில் இன்று அதிகாலை வீட்டினில் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் உடனடியாக தலைப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். காயமடைந்தவர் அகங்கல கல்வேகர பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் என்று தெரிய வந்துள்ளது. வீட்டின் ஜன்னல் வழியாக இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு கைத்துப்பாக்கி ரக ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார என்ற சந்த நபரிடம் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் தானியங்கி கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. மினாங்கொட டொக்க என்பவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த துப்பாக்கி கனமுள்ள பொல்லாந்த புதுமையானத்தில் உள்ள புதகுழியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபரினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கியை ரத்கம விதிர என்பவரே தமக்கு வழங்கியதாக கொண்டரஞ்சி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நுவரெலியா தலவாக்குலை பாம்ஸ்டன் தோட்டத்தைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவர் வீடொன்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்து விட்டதாக தலவாக்குலை காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த வீட்டில் மூவருடன் இணைந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மின்னல் தாக்குதலால் அந்த வீட்டுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அவருடன் பணியில் ஈடுபட்டிருந்த ஏனைய மூவரும் எந்தவித காயங்களுமின்றி தப்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மொன்றாகலை பகுதியிலிருந்து சப்ரகமோ பல்கலைக்கழகத்தை பார்வையிடுவதற்காக கல்வி சுற்றுலா சென்ற மாணவர்கள் குழு ஒன்றைச் சேர்ந்த 16 வயது பாடசாலை மாணவன் சமநலவ பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். இந்த மாணவர்கள் குழு கூரகல புண்ணிய பூமியை வழிபட செல்லும் வழியில் சமநலவல நீர்த்தேக்கத்தை பார்வையிடுவதற்காக வாகனங்களை நிறுத்தியுள்ளார்கள். இதன்போது 3 மாணவர்கள் நீராடும் நோக்கத்தில் நீர் வெளியேறும் நீர்த்தேக்கத்துக்கு அருகில் கீழே இறங்கிய வேளையில் ஒரு மாணவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போய்விட்டார். சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து போலீசாரும் பிரதேசவாசிகளும் இணைந்து மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் காணாமல் போன மாணவனின்

0: சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கண்டி, கீகாலை, மாத்தளை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது நேற்று இரவு 10 மணி முதல் இன்று இரவு 10 மணி வரை செல்லுபடியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுதும்புரை மற்றும் மினிப்பே, கீகாலை மாவட்டத்தின் தெகியோவிட்டை, மாத்தளை மாவட்டத்தின் அம்பாங்கங்க, குரலை மற்றும் மாத்தலை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை நிலை 2 கீழ் செம்மஞ்சள் நிற விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாய்களுக்கு தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் பதிவு செய்தல் தொடர்பான புதிய சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் காரணமாக தற்போது நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசர்நாய் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்துக்கு தடைகள் ஏற்படக்கூடும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக கருத்து தெரிவித்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் பிரசாந்த் கொலம்புகே, நாட்டில் விசர்நாய் நோயை முழுமையாக ஒழிக்கும் இலக்கை அடையும் நெருங்கிய தருணத்தில் இலங்கை உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே இந்த சட்டமூலத்தின் குறிப்பிட்ட சரத்துக்கள் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள தடுப்பூசி ஏற்றும் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டமூலத்தில் உடனடியாக தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 3,65,19,192 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்து கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று காலை வேளையில் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் கண்டி பலகல பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய வர்த்தகர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் நேற்று காலை துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சபைக்கு சொந்தமான விமானத்தின் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்திருக்கிறார். இதன்போது 996 கிராம் எடையுடைய குறித்த தங்க நகைகளை 4 பொதிகளாக தயாரித்து தனது உடலில் மறைத்து வைத்து எடுத்து செல்ல முயன்றிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பயணியும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்நாயக்கா விமானிய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வரை முறையான சுங்க விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் விசாரணையின் முடிவில் கடத்தி பெறப்பட்ட தங்க நகைகள் முழுவதையும் அரசுடமையாக்குமாறும் குற்றவாளியான பயணிக்கு 37 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தும் சுங்க அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷன் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ட்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள VTS Finance GmbH நிறுவனத்தினர். தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றது ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. கைது செய்யப்படும் மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் சிறைபிடித்துச் சென்றனர். அவர்களை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் அழைத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டசபை உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து முகநூல் நேரலையில் கண்ணீருடன் பேசியதற்காக அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார்.
2: பகவத் சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெறும் பஞ்சாப் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மவுர் தொகுதி எம்எல்ஏ திரு சுக்வீர் சிங் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். 14 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோவில் தமது தொகுதியில் உள்ள புர்ஜ் சஹிமா அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என்றும் பலமுறை கட்சியில் எடுத்துச் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு பகவத்சிங் மானை சந்திக்க நேரம் கேட்டும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்த திரு சுக்வீர் சிங் கொள்கைக்காக வாழும் தமக்கு சீட் கொடுக்காமல் விட்டாலும் பரவாயில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட பாஜக சொந்த கட்சி எம்எல்ஏவை கூட சந்திக்காத முதலமைச்சர் ஏழை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை தீர்க்கவா போகிறார் என பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்நிலையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் திரு சுக்வீர் சிங் ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். எம்எல்ஏ குறிப்பிட்ட பள்ளியில் ஏற்கனவே 25 ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வரும் பாஜகவின் தேர்தல் விளையாட்டுக்கு திரு சுக்வீர் சிங் பலிகடாவாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
0: இந்நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைமை செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் அந்த கட்சியிலிருந்து நேற்று விலகி காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதையொட்டி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் மூத்த தலைவர்கள் ராஜீவ் சுக்லா, ஊடகப்பிரிவு தலைவர் பவுன் கேரா, டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேவேந்திர யாதவ் ஆகியோர் முன்னிலையில் பிரியங்கா கக்கர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் சேர்ந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா கக்கர் ஆம் ஆத்மி கட்சியின் தற்போதைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். நான் சிறுவயதில் வளர்ந்த பார்த்த பழைய டெல்லி எனக்கு மீண்டும் வேண்டும். பசுமையான பாதுகாப்பான வளர்ச்சியடைந்த அந்த டெல்லியை காங்கிரசால் மட்டுமே மீண்டும் உருவாக்க முடியும் என்பதாலே இந்த கட்சியில் நான் இணைகின்றேன். அரசு பங்களாவையோ சொகுசு காரையோ பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியளித்து அரசியலுக்கு வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அனைவரும் பார்த்து வருகிறோம். ஆம் ஆத்மி தலைவர்கள் தற்போது தனிப்பட்ட பயணங்களுக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறார்கள். அடிப்படை அளவில் எந்த உழைப்பும் தராதவர்களுக்கு பஞ்சாபில் முக்கிய பதவிகளும் கார்களும் பங்களாக்களும் வழங்கப்படுகின்றன. இத்தகைய அப்பட்டமான தவறுகளை இனியும் என்னால் பொதுவழியில் நியாயப்படுத்த முடியாது. கெஜ்ரிவாலுடன் ஒப்பிடும் போது ராகுல்காந்தி ஒரு உண்மையான தலைவர். அவர் கமராவுக்காக கண்ணீர் வடிப்பவர் அல்ல. பலவிதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதிலும் ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் மிகவும் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரியங்கா கக்கருடன் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 8 முறை சட்டசபை உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர் சியாம் சுந்தர் சர்மா, மூத்த பத்திரிகையாளர் ரஜித் ராகேஷ் நாண்டன் ஆகியோரும் காங்கிரஸில் நேற்று தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மதுராந்தகத்தில் அமைச்சர்கள் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக்கழக ஆலோசனை கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
2: தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சனையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் மதுராந்தகம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தாவேக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் அமைச்சர்கள் பேசி முடித்தவுடன் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வாக்காளர் பட்டியலை வழங்கியபோது திடீரென மின்தடை ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வெளிச்சமில்லாத நிலையிலும் நிர்வாகிகளுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் வாக்காளர் பட்டியலை விநியோகம் செய்தனர். சிறிது நேரத்திற்கு பின் கூட்டத்தில் மீண்டும் மின் விநியோகம் வந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் நிலவும் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க மின்வாரியம் அறிவிக்கப்பட்ட மின்தடை நேரத்தை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக 110 கிலோவாட் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் 6 முதல் 31 தேதி வரை 23 துணை மின் நிலையங்களில் 8 நேரம் மின்சாரம் தடைபடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இதே பாணியில் மின்தடை நேரம் அதிகரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
0: தொடர்ந்து தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதற்கிடையில் தாராபுரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளுகின்றார். அதற்காக அவர் ரோட் ஷோ நடத்துகிறார். ரோட் ஷோவில் கலந்து கொள்வதற்காக லொரியில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் மக்கள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் போய உள்ள நிலையில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சத்யபாமாவை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோவை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்திறங்கி கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தாராபுரம் உடுமலைப்பேட்டை சாலையில் மாருதி நகர் அருகே உள்ள மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்க உள்ளார். சரியாக 1:10 அவர் இந்த பகுதிக்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எப்போதுமே விஜய் கலந்து கொள்ளக்கூடிய ஜோசப் விஜய் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதிகாலை முதலே அந்த பகுதியில வந்து பொதுமக்கள் அதிக அளவு கூடுவதை தான் நம்ம பார்த்திருப்போம். ஆனால் இந்த தாராபுரம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக பார்த்து வரக்கூடிய நிலையில இந்த தொகுதியை பொறுத்தவரை காலை 11 மணி வரையே இந்த பகுதியில ரோட் ஷோ மேற்கொள்ளும் பகுதியில யாருமே மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடியே காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் தாராபுரம் தொகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களை லாரி லாரியாகவும் அதே போல சிறிய ரக சரக்கு வாகனங்கள் மூலமாகவும் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அழைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமில்லாமல் தாவைக்காவின் கட்சி தலைமை குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று தெரிவித்திருந்த போதிலும் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாகனங்களில் அழைத்து வரும்பொழுது குழந்தைகளையுமே வந்து கொண்டு வந்து இந்த பகுதியில நிற்க வைக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 10 மணிக்கு இந்த பகுதிக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ரோட் ஷோ மேற்கொள்ள உள்ளார். ஏறக்குறைய 30 கிலோமீட்டருக்கு கொளுத்துறையில் பொதுமக்கள் வந்து லாரி லாரியாக அழைத்து வரப்பட்டு அவர் செல்லும் சாலைகளில் சாலை வளம் செல்லக்கூடிய சாலைகளில் பொதுமக்கள் வந்து சாலையின் இருபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர் ரோட் ஷோ செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து சாலையின் இருபுறமும் வந்து இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்டு அந்த இரும்பு தடுப்புகளுக்குள் பொதுமக்களை நிற்க வைக்கக்கூடிய பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியை பொறுத்தவரையும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரக்கூடிய நிலையில கடுமையான வெயில தான் இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற உள்ள நிலையில வெயிலின் தாக்கத்தாலும் பொதுமக்கள் தவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது.
0: தொடர்ந்து மதுராந்தகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர் தமிழக முதல்வர் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்.
2: மதுராந்தகத்தில் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் அப்பட்டமாக நடந்த குதிரை பேரத்தால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின் போது கொள்கை எதிரிகளுடன் மோதியதால் தாவேக்கா கோமாளி கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்ற திரு ஸ்டாலின் அதுதான் திமுக செய்த ஒரே தவறு என்று தெரிவித்தார். தோல்வி பயத்தால் டீக்கடைக்கு செல்லும் முதலமைச்சர் திரு விஜய்க்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து தெரியுமா? அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார்.
4: மதுராந்தக தொகுதியில மனித நடமாட்டமே இல்லாத சந்து பொந்தை கூட விடாம முதலமைச்சர் ஊர்வலம் போறா இருப்போம். டீ கடை வயல்னு இப்பதான் தோல்வி பயத்துல அவர் கால் கீழே இறங்கி இருக்கு. உங்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு சிஎம் சார், உங்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அடிக்கடி சொல்றாங்களா தெரியுமா, 5 நிமிஷம் பேசினாவே அகிலமே ஆடி போயிடுன்னு பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு தொகுதியில வாக்கு வாங்கவே குட்டி கரண் அடிக்கிறார். இப்போ
2: திரு விஜய் என்னதான் உரத்த குரலில் கத்தினாலும் திமுகவுக்கு மக்கள் வழங்கிய ஓட்டுகள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று திரு ஸ்டாலின் கூறினார். திமுக உருவாக்கிய திட்டங்களை ஆய்வு செய்வது போல் தினமும் திரு விஜய் ரீல்ஸ் போடுவதாகவும் அவர் விமர்சித்தார்.
4: ராஜராஜ சோழன் தந்தை பெரியவர்கள் கட்டான படிக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் அணைகளை பள்ளிக்கூடங்களை கட்டினார்னு சொல்றோம். இதையெல்லாம் சொந்த பணத்திலே பண்ணாங்க சிஎம் சார். இவங்களே இதே கேள்வி கேட்பீங்களா? இவங்களையும் சேர்த்துதான் நீங்க அவமானப்படுத்துறீங்களா? இப்ப தங்க மோதிரம் போட்டீங்களா? அது என்ன உங்க காசா உங்க அப்ப மட்டும் காசா? நான் கேட்கிறேன், இதுக்கு மேல பதில் சொல்ல சிஎம் சார்.
2: ஆட்சி அமைந்த ஒரே மாதத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததும் சென்னை விமான நிலையத்தை தனியாருக்கு தாரை பார்க்க பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை கூட மூடி மறைத்ததும் தான் தூய சக்தியா என்று அவர் வினவினார்.
4: நீங்க மட்டும்தான் இது மக்களாட்சின்னு சொல்றீங்க, உண்மையிலே இது மர்மமான ஆட்சி, எதிலையுமே வெளிப்படைத்தன்மை இல்ல, எல்லாம் திரைமறை நடக்குது. இன்னும் போக போக பாருங்க, இவங்களுடைய முகத்திரை முழுசா கிழியும். டெல்லியில யாரு கூட ரகசிய கூட்டணியில் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இவங்களை நம்பி போனவங்களுக்கு அத்தனை பேர் நட்டாத்துல நிக்க போறாங்க.
2: எல்லா மேடைகளிலும் திமுக திமுக என்றால் பிரச்சனைகள் தீராது என்று குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், மக்களை அலட்சியமாக நினைத்தால் அந்த ஆணவத்தாலேயே அழியப்போவது உறுதி என்று எச்சரித்தார்.
0: இது நேரத்தில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தொடர் மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் மக்கள் தவிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக தலைவர்கள், டிராக்டர் ஓட்டினால் மாத்திரம் விவசாயி ஆகிவிட முடியாது என்று தமிழக முதல்வர் விஜயை விமர்சித்துள்ளார்கள்.
2: தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கேரியர் உச்சத்திலிருந்து வந்ததாக கூறிய முதலமைச்சர், தற்போது தாராபுரத்தில் டிஃபன் கேரியரில் பணம் வைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். தேர்தலுக்கு முன்பு மகளிருக்கு உரிமை தொகை 2500 ரூபாய் வழங்கப்படும், 6 சிலிண்டர் திட்டம், வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த திரு விஜய் அதனை நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் ஓடுவதாக அவர் விமர்சித்தார்.
5: தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி கொடுத்தாருமா, நான் ஆட்சி அமைச்ச உடனே அடுத்த நிமிஷம் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் இல்ல 2500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னாரே, கொடுத்தாரா? கொடுக்கலமா? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தகுதி பார்க்காம ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு, கொடுத்தாரா? வேலையில்லா பட்டதாரிகள் அத்தனை பேருக்கும் மாசம் மாசம் 4000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பேன், கொடுத்தாரா? கொடுக்கல.
2: மதுராந்தகத்தில் அதிமுக வேட்பாளர் திருமதி கனிதா சம்பத்தை ஆதரித்து அச்சிறுபாக்கத்தில் ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி, அதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து தங்களது வேட்பாளராக்கி தாவேக ஜனநாயக படுகொலை செய்திருப்பதாக சாடினார். திரு விஜய் முகத்தை பார்த்தால் ஓட்டு விழுந்துவிடும் என்றால் எதற்காக 2 நாட்களாக தெரு தெருவாக போகிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்கள் ஒருமுறை ஏமாந்து விட்டார்கள், இனியும் ஏமாறமாட்டார்கள் என்று தெரிவித்தார்.
6: உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல அரசாங்கத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் செய்து விற்பனை செய்யறதுக்கு ஒரு கூட்டுக்கு 70 ரூபாய் வாங்குறாங்க. இது இந்த அரசாங்கமே துணிந்த அரசாங்கம், நேர்மையான அரசாங்கமா?
2: தாவேக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதனிடையே இரு தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இறுதி நாளில் முதலமைச்சர் திரு விஜய் தாராபுரத்தில் ரோட் ஷோ நடத்துகிறார். இதற்காக சிறப்பு விமானத்தில் கோவை செல்லும் அவர், தாராபுரத்தில் தாவேக வேட்பாளருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் சாலை வழியாக செல்லாமல் ஹெலிகாப்டரில் மாருதி நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இறங்கி அங்கிருந்து சாலை வழியாக 9 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார்.
0: தொடர்ந்து தாராபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரை திடீரென காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதால் காவல் நிலையத்தை அந்த கட்சியினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
2: இடைத்தேர்தலை முன்னிட்டு கோவை அருகே போலீசார் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது 2 நபர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பணம் அதிமுக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு செல்வகுமாருக்கு சொந்தமானது என்று அந்த நபர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தனியார் மண்டபம் ஒன்றில் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து தாராபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலையத்திற்கு விரைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆகியோர் போலீசாரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர்.
7: யார் யார் வந்து ரொம்ப ஆக்டிவா களத்துல மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கல தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார்களோ அந்த அதிமுக தொண்டர்களை தேடி தேடி கைது செய்யறாங்க. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில் மனிதனை கடிக்கிற பழமொழி போல மாவட்ட செயலாளரையே கைது பண்ணி இங்க வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். எங்க தொண்டர்கள் எல்லோரும் திரண்டு வந்து நாளைக்கு சிஎம் ரோட் ஷோ, இங்கே நடக்கிறதுக்கு கேள்விக்குறி ஆயிரும். எந்த இடத்துக்கு போக முடியாது.
2: அதிமுகவினர் அதிக அளவில் திரண்டதால் காவல் நிலையத்தை உள்பக்கமாக போலீசார் பூட்டினர். 3 மணி நேர அதிமுகவினரின் தொடர் போராட்டத்தை அடுத்து காவல் நிலையத்துக்குள் விசாரணைக்காக வைத்திருந்த திரு செல்வகுமாரை போலீசார் விடுவித்தனர். இதனிடையே இடைத்தேர்தலில் அதிகாரிகளை கொண்டு தாவேக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. தாவேக சார்பில் டிஃபன் பாக்ஸில் வைத்து 10,000 ரூபாய் வரை பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் அக்கட்சியின் மூத்த வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார்.
0: தொடர்ந்து மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கன்ஸ்டிட்யூன்சி இன்சைட்ஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் 36% வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் 25.8% வாக்குடன் மூன்றாம் இடத்தை பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி 1.1% வாக்குகள் மட்டுமே பெறும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து தேர்தல்களும் சட்டவிரோதமானவை என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். வாக்குச்சீட்டை பயன்படுத்தி புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் இந்த விவகாரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் பெயர்கள் நீக்க சர்ச்சை காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடியாக பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் மும்பை சிவாஜி பார்க்கில் நேற்று முன்தினம் போராட்டம் நடந்தது. சிவாஜி பார்க்கில் நடந்த போராட்டத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் திப்பியை கலந்து கொண்டார். இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் பல பாலிவுட் நடிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள்.
2: வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக மேற்கொண்டதாக சக தேர்தல் ஆணையர்களே போர்க்கொடி தூக்கிய தகவல் வெளியானது முதல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. டெல்லி உட்பட நாடு முழுவதும் நேற்று முன்தினம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக டெல்லியில் பட்டேல் சவுக்கிலிருந்து இடதுசாரி மாணவர் அமைப்பான ஏஐஎஸ்ஐஏ மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினருடன் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபில், திரு பிரசாந்த் பூஷன், சமூக ஆர்வலர் திரு யோகேந்திர யாதவ் உள்ளிட்டோர் ஜந்தர் மந்தர் நோக்கி பேரணியாக சென்றனர். ஜந்தர் மந்தர் அருகே தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஏஐஎஸ்ஏ தேசிய தலைவர் நேஹா போரா உள்ளிட்டோரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர். இதேபோல் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பான NSUI அமைப்பினர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். மாணவர் போராட்டம் வலுத்து வரும் சூழலில் இதற்கு மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் விலகாவிட்டால் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்டது போல நாடு முழுவதும் மாணவர்களை திரட்டி ஜந்தர் மந்தர் 2.0 என்ற பெயரில் தொடர் எழுச்சி போராட்டங்களை நடத்த CJP உள்ளிட்ட அமைப்புகள் திட்டமிட்டு வருகின்றன. இந்நிலையில் வாக்குரிமை பறிப்பு அநீதிக்கு எதிராக இளைஞர்களும் பொதுமக்களும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சத்யாகிரகா என்ற பெயரில் புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளார். இதில் மாணவர்கள், பெண்கள், சமூக அமைப்பினர் உள்ளிட்டோர் தங்களுக்கு எதிரான அநீதிகளையும் போராட்டங்களையும் பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருடைய பதிவும் பரிசீலிக்கப்பட்டு அவர்களது குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதோடு கள போராட்டங்களுக்கும் காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று திரு ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார்.
0: தொடர்ந்து கோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் கொடி பொருத்திய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதிலிருந்த 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். ஓமான் கடற்படையினர் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்ட முயற்சித்த பாகிஸ்தானியர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் தரன்தாரன் மாவட்டத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் சந்தேகத்துக்குரிய முறையில் எல்லையில் ஊடுருவிய பாகிஸ்தானியர்கள் இருவரை பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று முன்தினம் சுட்டுக் கொன்றார்கள். வழக்கமான ரோந்து பணியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது. எல்லையை தாண்ட முயன்ற இருவரையும் முதலில் பாதுகாப்பு படையினர் எச்சரித்ததாகவும் எச்சரிக்கையை மீறி இருவரும் முன்னேறி வந்த இருவரும் பாதுகாப்பு படையினர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்காப்புக்காக அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் தப்பியோடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட நபர்களின் உடல்களை மீட்டு பிரீத பரிசோதனைக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் எதற்காக எல்லையை தாண்ட முயற்சித்தார்கள், பயங்கரவாத குழுக்களுடன் அவர்களுக்கு தொடர்பு உள்ளதா என்று புலனாய்வுத்துறையினர் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இந்திய விமானி சிமித்த மஷாரை மருத்துவமனைக்கு நேரில் சென்று துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் அம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தூம் நலம் விசாரித்தார். இதுகுறித்து இளவரசர் ஷேக் அம்தான் முகமது பின் ரசித் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் துணிச்சல், பொறுப்புணர்வு மற்றும் மனித உயிர்கள் மீதான அக்கறை ஆகியவற்றின் உச்சக்கட்ட வடிவமாக திகழ்ந்த பிளே துபாய் விமானி கேப்டன் சிமித் மச்சாருக்கு எங்கள் சார்பாகவும் இந்த நாட்டின் சார்பாகவும் முழுமையான பாராட்டுக்கள் என்று அவர் தெரிவித்துக் கொண்டார். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெலாவிஃப் நகருக்கு கடந்த புதன்கிழமை புறப்பட்ட பிளே துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சாரை கத்தியால் குத்திய சக விமானி விமானத்தை கீழே விழுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. படுகாயங்களுடன் எதிர்த்து போராடிய மச்சார் சக பயணிகள் ஊழியர்கள் உதவியுடன் அந்த முயற்சியை முறியடித்தார். பதட்டமான சூழலிலும் விமானி அறையின் கதவை திறந்து பெரும் அசம்பாவிதத்தை தவித்த சிமித் மச்சாரின் தீரத்துக்கு தலைவர்கள் பாராட்டு மழை பொழிந்து வருகிறார்கள்.
2: அண்மையில் துபாயில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்ற பிளை துபாய் விமானத்தை இயக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை சக விமானி அல் ஹமாமி நடுவானில் சிறிய ரக கோடாலியால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தை தரையில் மோதி பயணிகளை கொல்ல திட்டமிட்டதாக கூறப்படும் அல் ஹமாமியை தடுக்க காயங்களுடன் ஸ்மித் போராடிய நிலையில் பயணிகள் காக்பிட் அறைக்குள் நுழைந்து ஹமாமியை கட்டி போட்டனர். பின்னர் பயணிகளுடன் இருந்த கூடுதல் விமானிகள் உதவியுடன் சவுதி அரேபியாவின் தபுக் நகரில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்நிலையில் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் விமானி அல் ஹமாமி ஓமனைச் சேர்ந்த தந்தைக்கும் சிரியாவைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர் ஓமன் ஏர் நிறுவனத்தில் பயிற்சி விமானியாக பணியாற்றிய போது தீவிரவாத செயல்களுக்கு உதவும் அபாயகரமான பொருட்களை விமானத்தில் கொண்டு சென்றதால் விமானத்தை இயக்க தடை விதிக்கப்பட்டு நிர்வாக பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஓமன் குடியுரிமை பெற்றுள்ள அல் ஹமாமி தமது இளமை காலத்தை தாய்வழி உறவினர்களுடன் சிரியாவில் கழித்ததாகவும் அப்போது பயங்கரவாத கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஓமனில் தடை விதிக்கப்பட்ட ஒரு விமானியை பிளை துபாய் விமான நிறுவனம் எப்படி பின்னணியை பரிசோதிக்காமல் வேலைக்கு சேர்த்துக் கொண்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் போர்ப்பதற்றம் அதிகம் உள்ள நேரத்தில் இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமானம் ஒன்றில் அல் ஹமாமிக்கு விமானியாக பணி ஒதுக்கப்பட்டது ஏன் என்றும் விவாதம் வெடித்துள்ளது. மேலும் அல் ஹமாமி ராயல் ஏர் மொராக்கோவில் பயிற்சி எடுத்த நாட்கள் குறித்த விவரங்கள் லிங்க்டின் பக்கத்தில் அழிக்கப்பட்டிருப்பதும் சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. இதனிடையே விமானி ஸ்மித் மச்சாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, நீங்கள் உலகுக்கே ஒரு ஹீரோ என புகழாரம் சூட்டினார். இஸ்ரேலின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க ஸ்மித்துக்கு அழைப்பு விடுத்த நெதன்யாகு பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.
0: பல்லாண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவன் நவ்பிரித் சிங் துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு நேற்று நாடு கடத்தி கொண்டு செல்லப்பட்டார். டெல்லி விமானத்தில் வந்திறங்கியதும் அவரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்தார்கள். பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை அந்த நிலையிலிருந்து உச்சநீதிமன்ற நிலைவரை 3 ஆண்டுகளுக்குள் அனைத்துக்கும் தீர்வு அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். கிரிப்டோ கரன்சியை இந்தியா எச்சரிக்கையாக அணுகி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் போக்குவரத்து விதிமுறைகளை காரணம் காட்டி தமிழ்நாடு வாகன ஓட்டிகளிடம் அதிகப்படியான அபராதம் வசூலிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
2: பொள்ளாச்சி வழியாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையான கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் கேரள அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள் மற்றும் தொழில்முறை பயணங்களுக்காக கேரளாவுக்குள் நுழையும் லாரிகள் வாகனங்களை வழிமறித்து இந்த சோதனைகள் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் கேரள பதிவு எண் கொண்ட வாகனங்கள் முறையான பராமரிப்பு இன்றி இருந்தாலும் சுதந்திரமாக பயணிப்பதாகவும் தமிழ்நாடு பதிவு எண் கொண்ட வாகனங்களை கண்டால் மட்டுமே கேரள அதிகாரிகள் பெரிய அளவில் அபராதம் வசூலிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு தலையிட்டு கேரள வாகன தணிக்கைத்துறை அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி நியாயமற்ற அபராத வசூலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என பாதிக்கப்பட்ட வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
0: தொடர்ந்து பழம்பெரும் இயக்குநர் சிங்கிதம் சீனிவாச ராவ் உடலுக்கு நடிகர் கமலஹாசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பழம்பெரும் இயக்குநர் சிங்கிதம் சீனிவாச ராவ் அவருக்கு வயது 94. இவர் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சௌதர்கள், மைக்கேல் மதன காமராஜன், காதலா காதலா உட்பட பல்வேறு படங்களை இயக்கியுள்ளார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழிகளிலும் பல படங்களை இயக்கியவர். இதனிடையே உடல்ல குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இயக்குநர் சிங்கிதம் சீனிவாச ராவ் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சிங்கிதம் சீனிவாச ராவ் உடலுக்கு நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்.
8: நீண்ட கதை, பெரிய நட்பு. நட்புன்னு சொல்றதுக்கு வயது இருந்தது எனக்கு, இருந்தாலும் அதுதான் எங்களுக்குள் இருந்த உறவு. இளமையில் மரணம் ரொம்ப பெரிய சோகம்னு சொல்லுவாங்க. அதை அவர் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டார், அப்படித்தான் சாக போறேன்னு. நான் சிங்கீதம் இளமையுடன் மாண்டதாகத்தான் நினைக்கிறேன். ஒரு உடம்பு பழசாயிடுச்சு, அவ்வளோதான். பட் ஐ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டைரக்டர்ஸ் ஐ நோ. இது நான் புதுசாக சொல்ல, எப்போ சிங்கீதம் அவர்களை பற்றி நான் பேசும்போதும் அதான் சொல்வேன். எல்லா அவர் என் கூட இயக்கின எல்லா படங்களும் எனக்கு முக்கியமான படம். உங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு மிக முக்கியமான படங்கள். என் வாழ்க்கையில் என்னை செதுக்கிய பலரில் இவரும் ஒருவர். அவரை கேட்டால் இவர்கிட்ட இருந்தும் எனக்கு பலன். அது அவரோட ஹியூமிலிட்டினால் இல்லை, மனசில் பட்டது அவர் சொல்வார். அதுதான் இளமையின் பொருள், அவரோட இளமையின் ரகசியம்.
0: தொடர்ந்து கனடாவில் உள்ள ஒரு கார் விற்பனை நிலையத்தை சேர்ந்த உரிமையாளர்கள் ஒரு கும்பல் தங்களை மிரட்டி பணம் பறிப்பதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையிடம் புகார் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 16 மாதங்களாக விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் கனடாவில் துப்பாக்கிச் சூடு, மிரட்டி பணம் பறித்தல், தீவைப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். அவர்களில் சங்கீத் சிங்லா, இவருக்கு வயது 23, இவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை மீண்டும் கனடாவுக்கு அழைத்து செல்ல கனடா குடிநுழைவு எல்லை சேவை ஆணையம் உள்ளிட்டவை உதவின. அதன்படி கனடாவுக்கு சென்ற சங்கீத் சிங்லா டொரண்டோ பியர்சன் விமானத்தில் கைது செய்யப்பட்டார். இதேபோல் சாகில் சிம்ரன்ஜித் சிங், கர்ஷ் ஜகத்சீப் சிங் ஆகிய நால்வரும் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் 3 சனிக்கிழமையான நேற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அறைகள் முழுவதும் நிரம்பி வழிந்தது. பக்தர்கள் அக்டோபஸ் கட்டடம் அமைந்துள்ள கோக்கற்பம் அணை வளைவு வரை 2.5 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். இவர்கள் சுமார் 30 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றைய விலையில் 22 கேரட் ஆமண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,675 ரூபாவுக்கும் பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 பவுன் 1,09,400 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் இன்றும் மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,45,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். ஃபிளை துபாய் விமானத்தில் விமானியை தாக்கிய இணை விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய அரபு சிட்டரசுகள் கூறியிருக்கிறது. ஆனால் அவரின் நோக்கம் என்ன என்பதை அந்த நாடு வெளியிடவில்லை. விமானி அறையில் அவசர தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கும் கோடாரியை கொண்டு விமானியை அவர் தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இணை விமானி ஓமானைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹமாமி என்று கூறப்படுகிறது.
9: அந்த விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த முயன்றதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைமை அரசு வழக்கறிஞர் சனிக்கிழமை கூறியதாக அந்நாட்டின் அரசு செய்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. விபத்து போன்ற அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்காக விமானி அறையில் இருக்கும் கோடாரியை கொண்டு சக விமானியை தாக்கி விமானத்தின் கட்டுப்பாட்டை அவர் கைப்பற்ற முயன்றதாக தலைமை அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்படும் விமானி ஓமன் நாட்டைச் சேர்ந்தவர் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த விமானியின் குடியுரிமை குறித்து ஃபிளை துபை நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் சர்வதேச ஊடகங்கள் துணை விமானி குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ABC நியூஸ் இது குறித்த செய்தியில், துணை விமானி ஓமன் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஓமன் ஏர் நிறுவனத்தால் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அடையாளம் காணப்பட்டு விமானம் இயக்க தடை விதிக்கப்பட்டவர் என தெரிவித்துள்ளது. மேலும் அந்த செய்தி 2024 ஓமன் ஏர் நிறுவனத்தில் பயிற்சி துணை விமானியாக பணியாற்றிய போது ஹமாம் அல் ஹமாமி என்ற இந்த துணை விமானியிடம் தீவிர கருத்து கொண்ட ஆவணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அந்த நபர் நிர்வாகம் சார்ந்த பணியில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி பின்னர் அவர் எவ்வாறு ஃபிளை துபை நிறுவனத்தில் பறப்பதற்கான அனுமதியை பெற்றார் என்றும், இஸ்ரேல் செல்லும் விமானத்தின் காக்பிட்டில் முதல் அதிகாரியாக எவ்வாறு நுழைந்தார் என்பதையும் கண்டறிய அதிகாரிகள் முயன்று வருவதாக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கூறுகிறது. வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் இது பற்றி வெளியிட்டுள்ள செய்தியில், தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த விமானி ஃபிளை துபை நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் இடையிலான முக்கியமான வழித்தடத்தில் பறக்க அவர் அனுமதிக்கப்பட்டார். விமானியின் தீவிரவாத போக்கு குறித்த தனது கவலைகளை ஓமன் பிற நாடுகளுடனோ அல்லது விமான நிறுவனங்களுடனோ பகிர்ந்து கொண்டதா என்பது தெரியவில்லை. அவரது தீவிரவாத போக்கின் தன்மையும் அறியப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறும்போது, தாக்குதல் நடத்தியவர் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் ஈர்ப்பு கொண்டவர், விமானத்தில் இருந்த பயணிகளுடன் சேர்த்து அதை விபத்துக்குள்ளாக்கும் எண்ணத்துடன் வந்திருந்தார் என கூறினார். அந்த விமானி தனியாக செயல்பட்டாரா அல்லது வேறு யாருடனாவது சேர்ந்து பணியாற்றினாரா என்பது குறித்து இஸ்ரேல் விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க செய்தி நிறுவனமான CNN வெளியிட்ட செய்தியில் புதிய தகவல் இடம்பெற்றுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள விமானி ஓமனின் தேசிய விமான நிறுவனத்தில் அவர் வகித்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தீவிரத்தன்மை கொண்ட அவரது கருத்துகள் தொடர்பாக கவலைகள் எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இந்த விவகாரம் குறித்து அறிந்த 2 வட்டாரங்கள் தங்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில வட்டாரங்களை மேற்கோள் காட்டியுள்ள அந்த செய்தி, ஹமாம் அல் ஹமாமி என்ற அந்த விமானி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஓமனிய தந்தைக்கும் சிரியாவைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர். அவர் தனது வாழ்வின் பல ஆண்டுகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கழித்தார் என குறிப்பிட்டுள்ளது.
0: தொடர்ந்து, சவுதி அரேபியாவின் முன்னணி அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருப்பதாக ஏமனின் ஹவுதி அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். தாக்குதலை தொடர்ந்து அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திலிருந்து பெரும் தீப்புழம்புகளும் அடர்ந்த புகையும் வானத்தை நோக்கி எழும்புவதை காண முடிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. தன்னகர் உட்பட பல பகுதிகள் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. நடுத்தர அளவிலான தொலைவு வரை சென்று தாக்கும் புதிய அதிநவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதனை செய்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான வான்சானிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை 700 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவு பாய்ந்து சென்று ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் விழுந்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங்கின் நேரடி மேற்பார்வையில் சோதிக்கப்பட்ட இந்த ஏவுகணை குறித்து அவரின் சகோதரி கிம் ஜோ யோங் கூறுகையில், அமெரிக்க நட்பு நாடுகள் இந்த ஏவுகணை பறக்கும் பாதையை துல்லியமாக கண்காணிக்க தவறிவிட்டன. ஏனென்றால் தென்கொரியா ஜப்பான் நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி ஊடுருவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த உயரத்தில் பறக்கும் போதே திசைய மாற்றம் ஆற்றலையும் குறிப்பிட்ட AI தொழில்நுட்ப திறன்களையும் கொண்டுள்ளதால் இதை இடமறித்து அளிப்பது மிகவும் கடினம் என்று அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றும் நடத்திய தொடர் தாக்குதலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தார்கள். தலைநகர் கீவில் நிப்பர் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள 6 சாலை பாலங்களில் 3 பாலங்கள் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களால் முழுமையாகவும் பகுதியாகவும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு பாலத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாலம் சேதமடைந்ததை அடுத்து தலைநகரின் இயல்பு வாழ்க்கையை முடக்கும் வகையில் தொடர்ந்து 3வது நாளாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவ படைகளின் நகர்வு மற்றும் ராணுவ தடபாடங்களை கொண்டு செல்வதை தடுக்கும் வகையிலே இந்த பாலத்தை தாக்கியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஆகியோர் வெள்ள மாளிகையில் சந்திப்பு நடத்திய எல்லையில் இரு நாடுகளிடையே சுகமான சூழல் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா சீனா இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங் கடந்த வாரம் அமெரிக்க பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பிருந்தே இருதரப்பிலும் சில சிக்கல்கள் இருந்ததாகவும் அத்தொடர்பாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை டிரம்பின் நெருங்கிய உதவியாளரான ஸ்டீவ் டைன்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவது மிகவும் முக்கியம், ஏனென்றால் இருதரப்பிலும் தீவிரமான கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான தீர்வு அதிலிருந்து பின்வாங்குவதல்ல, மாறாக தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்படுவதே அதற்கு தீர்வு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய கனிமங்கள் தொடர்பான விவகாரத்தில் சீனா தனது ஆதிக்க நிலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அமெரிக்க தூதர் டேவிட் ஃபேர்டியூ முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்மார்ட் போன்கள் முதல் போர் விமானங்கள் வரையிலான தயாரிப்புகளுக்கு முக்கிய தேவைகளாக உள்ள அரிய வகை கனிமங்கள் உலகின் மிகப்பெரிய இரு பொருளாதார நாடுகளுக்கிடையே ஒரு முக்கிய மோதல் புள்ளியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 16% வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 திகம்களை கடந்து வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. 4 ஆண்டுகள் இல்லாத வகையில் உச்சத்தை இது தொட்டிருக்கிறது. பெட்ரோல் விலை சூப்பர் 98 வகை பெட்ரோல் செப்டம்பர் லிட்டருக்கு 3.80 திர்காமாக இருந்தது, இப்போது 4.4 திர்காமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா நைஜீரியாவில் நிகழ்ந்த 20 சாலை விபத்துகளில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்து போனார்கள். கென்யாவின் நகரு மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க பிரார்த்தனை தலத்தை நோக்கி யாத்திரிகளுடன் வேன் ஒன்று நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது சரக்கு லோரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதியதில் வேன் ஓட்டுநர் மற்றும் அதில் பயணித்த 16 பெண்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். இதேபோன்று நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்தார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் வாகனங்கள் மற்றும் சாலைகளின் மோசமான பராமரிப்பு, அதிவேகம், போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றாதது போன்ற காரணிகளால் இத்தகைய விபத்துக்கள் தொடர்கதியாகி வருகின்றன. தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. அதிபர் பதவிக்கு 12 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் தற்போதைய அதிபரான லூலா டா சில்வா மற்றும் முன்னாள் அதிபர் ஜெய்போல் சோனராவின் மகன் செனட்டர் பிளாவியோ பொல்சானாரோ ஆகிய இருவருக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதுநேரம் எந்த வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் முதல் 2 இடங்களை பிடிக்கும் வேட்பாளர்களுக்கிடையே அக்டோபர் 25 இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும். 80 வயதான லூலா டா சில்வா தனது 7வது அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் முன்பு சிறை சென்ற அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டு 2022 மீண்டும் அதிபரானார். மறுபுறம் 45 வயதான பிளாவியோ பொல்சனாரோ தனது முதல் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். தந்தை எரபொல்சனாரோ சிறையில் உள்ள நிலையில் இவர் தீவிர வலதுசாரி கொள்கைகளை முன்னிறுத்தி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். அதேபோல குற்றங்களை காட்டுப்படுத்துதல், பொருளாதார பிரச்சனைகள், வெளியுறவு கொள்கைகளில் இரு வேட்பாளர்களும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். பிரேசிலின் இறையாண்மையை காப்பதில் லூலாடா சில்வா கவனம் செலுத்தும் சூழலில் பிளாவியோ போல்சானாரோ அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் அதிபர்கள் மட்டுமன்றி மத்திய மற்றும் மாநில பிரதிநிதிகள், ஆளுநர்கள் மற்றும் சில செனட்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். 16 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளார்கள். வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரேசிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் தேர்தல் நடைபெறுகிறது. 1990களில் மோசடிகளை தடுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் தேர்தல் முடிவுகள் சில மணி நேரங்களிலே அறிவிக்கப்படும். மலேசியாவிலிருந்து சுமார் 1500 மியான்மர் குடியேறிகள் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்களை ஏற்றிச் சென்ற 3 மியான்மர் கடற்படை கப்பல்கள் இன்று காலை யங்குன் சென்றடைந்தன. மொத்தம் 1476 பேர் நாடு திருப்பப்பட்டதாக மியான்மர் அரசாங்கம் தெரிவிக்கிறது. அவர்களை வரவேற்க அதிகாலையிலே நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் காத்திருந்தார்கள். சிலர் தங்கள் உறவினர்களின் பெயர் அல்லது படங்கள் அடங்கிய பதாகைகளையும் வைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் உடனடியாக தங்கள் உறவினர்களை சந்திக்க முடியவில்லை. நாடு திரும்பியவர்கள் யங்கூனின் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு குடும்பத்தினர் அவர்களை சந்திக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5000 பேரை திருப்பி அனுப்புகின்ற திட்டம் இருக்கிறது. மியான்மர் குடியேறிகள் 5000 பேரை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிட்டுள்ளது. அவர்களில் முதல் குழுவினர் யங்கூன் சென்றடைந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தாங்களாகவே நாடு திரும்ப ஒப்புக்கொண்டதாக மலேசியா கூறுகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் நிறுவனமும் மனித உரிமை அமைப்புகளும் கவலை தெரிவித்துள்ளன. நாடு திரும்பும் முடிவை அவர்கள் சுதந்திரமாக எடுத்தார்களா என்பதை தங்களால் உறுதி செய்ய முடியவில்லை என்று ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு தெரிவிக்கிறது. அவர்களை நேரில் சந்திக்க ஐக்கிய நாடுகள் ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கொர்னெல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதன்முறையாக கருத்துரைத்துள்ளார். 7 ஆண் மாணவர்கள் சேர்ந்து தம்மை பாலியல் கொடுமை செய்ததாக அப்போது 20 வயதாக இருந்த பெண் மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அப்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த மாணவி பல்கலைக்கழகத்துக்கும் அந்த 7 பேருக்கு எதிராகவும் வழக்கு தொடுத்தார். குற்றச்சாட்டுகள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறிய பல்கலைக்கழக தலைவர் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். நியூயார்க் மாநிலம் வழக்கு விசாரணையை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் ஹவாய் தீவின் பிரபல எரிமலை தேசிய பூங்காவில் அமைந்திருந்த சுமார் 90 அடி உயரமும் 550 ஆண்டுகள் பழமையும் கொண்ட ஹோலே கடல் வளைவு பசிபிக் பெருங்கடலில் சரிந்து விழுந்து முற்றாக அழிந்துவிட்டது. அமெரிக்க தேசிய பூங்கா சேவையின் தகவலின்படி கடந்த செப்டம்பர் 23 வரை கடலோரத்தில் கம்பீரமாக காட்சியளித்த இந்த எரிமலை பாறை அமைப்பு செப்டம்பர் 27 முற்றாக கடலுக்குள் மூழ்கி மறைந்துவிட்டது. கடந்த வாரம் ஹவாய் பகுதியை அச்சுறுத்திய நோலோ வெப்பமண்டல புயலின் போது ஏற்பட்ட பலத்த அலைகள் மற்றும் சீற்றமான வானிலையினால் இந்த வளைவு உடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 2018 ஏற்பட்ட கிலாயுயா எரிமலை வெடிப்பு மற்றும் பூகம்பங்கள் காரணமாகவே பாறைகளின் நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு பெரிய விரிசல்கள் தோன்றியுள்ளன. பாறைகள் ஆபத்தான நிலையில் இருந்ததால் 2020 பார்வையாளர்கள் அணுகும் பகுதி மாற்றப்பட்டது. இந்த அழகு தற்காலிகமானது, காலப்போக்கில் உடைந்து போகும் என்று பூங்கா நிர்வாகம் 2021 ஏற்கனவே எச்சரித்திருந்தது. ஹவாயின் பிக் ஐலண்ட் பகுதிக்கு செல்லும் 1000கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களின் பிரதான ஈர்ப்பு மையமாக விளங்கிய இந்த பாறை அமைப்பின் மறைவுக்கு உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்களது நினைவுகளையும் புகைப்படங்களையும் பகிர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்தோனேஷியாவின் சும்பாவா தீவு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த பூமி அதிர்ச்சி 5.9 ரிக்டர் அளவில் பூமியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. பூமி அதிர்ச்சியை தொடர்ந்து உடனடி உயிரிழப்புகளோ அல்லது பாரிய சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. இந்தோனேஷிய பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி இவ்வாறான பூமி அதிர்ச்சி எரிமலை வெடிப்புகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருமுறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு தற்போது செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த தகவலை அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். கடந்த வியாழக்கிழமை டெனசி மாநிலத்தில் 50 வயது பைக்கு 2 முறை ஃபென்ட்ரோபிட்டல் எனப்படும் நச்சு ஊசி செலுத்தப்பட்டது. ஆனால் இருமுறையும் அவர் உயிர் பிழைத்தார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் நேற்று அவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை முயற்சி தோல்வியடைந்ததால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்று பைக்கின் வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். தண்டனையை நிறைவேற்றும் அதிகாரிகள் ஒழுங்கான முறையில் ஊசியை குத்தவில்லை, குறைந்தது 7 ஊசிகளை பயன்படுத்தினார்கள் என்று வழக்கறிஞர்கள் கூறியுள்ளார்கள். பைக்கு ஏற்கனவே டிமோ பாய்க்கியோஸ் என்ற ரத்த நோய் இருப்பதால் இத்தகைய தண்டனை அவருக்கு தேவையில்லாத வலியை கொடுக்கும் என்று வழக்கறிஞர்கள் முன்னர் வாதாடியிருந்தார்கள். மரண தண்டனை முயற்சி 2 முறை தோல்வியில் முடிந்ததால் இந்த ஆண்டு இறுதி வரை டெனசியில் வேறு எந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று மாநில ஆளுநர் அறிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸில் சட்டவிரோத இணைய சூதாட்டம் தொடர்பில் 200க்கும் மேற்பட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்று குடிநுழைவு பிரிவு தெரிவித்துள்ளது. மிண்டனா பகுதியில் 2 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். முதலிடத்தில் 110 சீன நாட்டவர்கள், 2 கம்போடியர்கள், ஹொங்கொங்கைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு இடத்தில் வெளிநாட்டினர் 131 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள், மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர் நாட்டவர்களும் அவர்களில் அடங்குவார்கள். சோதனையில் ஏராளமான கணனிகள், கைத்தொலைபேசிகள், மடிக்கணனிகள், சிம் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. பூகோ எனப்படும் இணைய சூதாட்ட நிறுவனங்களுக்கு பிலிப்பைன்ஸ் 2024 தடை விதித்தது. மனித கடத்தல், பண மோசடி, இணைய மோசடி, ஆள்கடத்தல், கொலை போன்ற குற்றங்களை மறைக்க சில குற்ற கும்பல்கள் அவற்றை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தற்போது கைது செய்யப்பட்டவர்களில் சிலருக்கு மனித கடத்தலில் தொடர்புள்ளதா என்பது விசாரிக்கப்படுகிறது. மற்றவர்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இந்த நடவடிக்கை 2026 இதுவரை நடத்தப்பட்ட ஆகப்பெரிய போகோ சோதனை என்று பிலிப்பைன்ஸ் குடிநுழைவு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையே நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது.
2: நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் 1 ரன்னிலும் விராட் கோலி டக் அவுட் ஆகியும் ஏமாற்றம் அளித்தனர். மறுமுனையில் அரை சதம் விளாசிய ரோஹித் சர்மா 93 ரன்களிலும் ருத்துராஜ் 57 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து இணைந்த கே எல் ராகுல் அசத்தல் சதம் விளாசி ஆட்டமிழக்காமல் 129 ரன்கள் குவித்தார். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டிற்கு 351 ரன்கள் குவித்தது. கடின இலக்குடன் பின்னர் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 48.2 ஓவர்களிலேயே இலக்கை எட்டியது. கேப்டன் ஷாய் ஹோப் 162 ரன்கள் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது.
0: தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய வீரர் கே எல் ராகுல் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ஓட்டங்களை கடந்து கே எல் ராகுல் சாதனை படைத்துள்ளார். இந்திய அணிக்காக இதுவரை 70 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள கே எல் ராகுல் 4,288 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். 101 ஒருநாள் போட்டிகளில் 3,541 ஓட்டங்களும் 72 T20 போட்டிகளில் 2,265 ஓட்டங்களையும் அவர் எடுத்திருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தோல்வியடைந்ததற்காக கேப்டன் பொறுப்பிலிருந்து விலகுவதில் அர்த்தமில்லை என்று வங்கதேச அணியின் கேப்டன் லிண்டன் தாஸ் தெரிவித்திருக்கிறார். நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் துருக்கியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பெல்ஜியம் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இத்தாலி பிரான்ஸ் ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மலேசியாவில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற F1 கார்பந்தயம் சுமூகமாக தொடங்கவில்லை. நிறைய புகார்கள் வந்துள்ளன. மத்திய கிழக்கு பூசலால் இந்த ஆண்டில் பக்ரன் கிராண்ட்ஃபிரி பந்தயம் மலேசியாவில் நடைபெறுகிறது. பந்தயம் நேற்று முன்தினம் செப்பாங் பந்தய தடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை. நீண்ட வரிசைகள், பந்தயம் நடைபெறும் இடத்தை அடைய பல கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று பல புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன. போக்குவரத்து வசதி சரியில்லை, மோசமான கூட்ட நெரிசல் என்று ரசிகர்களிடையே ஏகப்பட்ட குறைகூறல்கள் இருக்கின்றன. சிலர் பேருந்துக்கு 9 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்ததாக கூறுகிறார்கள். சுமார் 100 பேருந்துகள் 10-15 நிமிடங்களுக்கு ஒருமுறை வருகையாளர்களை ஏற்றிச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அப்படி இருந்தும் 9 மணி நேரத்துக்கு மேல் தாங்கள் காத்திருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் கூட்டத்தை சமாளிப்பதில் சிக்கல் இருந்ததாக கூறப்பட்டது. தனியார் வாகனங்கள் பந்தய இடத்துக்கு செல்ல அனுமதி இல்லை. 3 நாள் F1 கார் பந்தயம் நேற்று நிறைவடைந்திருக்கிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் பதட்டம் நீடித்தாலும் கட்டார், அபுதாபி, ஃபோமுலாவன் கார்பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்படுகிறது. கத்தார் போட்டி அடுத்த மாதம் 29ஆம் தேதியும் அபுதாபி போட்டி டிசம்பர் 6ஆம் தேதியும் நடைபெறும் என்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டது. ஈரான் போர் காரணமாக பஹ்ரைனிலும் சவுதி அரேபியாவிலும் போட்டிகள் ரத்து செய்யப்பட்டு பஹ்ரைன் பந்தயம் மலேசியாவுக்கு மாற்றப்பட்டது நேர்கள் அறிந்ததே. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பர்ன் நகரில் 2032ஆம் ஆண்டு நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டது. போட்டிகளின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. கொக்கட்டு பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டு குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. சின்னங்கள் வெளியிடப்பட்டதை எண்ணி உற்சாகம் கொள்வதாக போட்டிக்கான தலைமை விளம்பர அதிகாரி தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் சின்னங்களுக்கு பெரும் ஆதரவு வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் நகரில் ரக்பி

இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பிரமதியில் 372.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.27 ரூபாய். ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.17 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 399.18 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.10 ரூபாய். ஒரு ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.35 ரூபாய். ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.50 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நிலைய கலிக நேரம் 3:10. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தியாட்டி தமிழலிகள் தொடர்வது அறிவித்தல்கள். அறிவித்தல்களில் மரண அறிவித்தல்.

பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளரும் டிஆர்டி தமிழலியின் முதுகெலும்புகளில் ஒருவருமான பிரபல சமூக சேவகரும் ஆன தேவராஜா தேவ மனோகரன் அவர்கள் இரண்டாம் தேதி அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை அன்று அகால மரணமடைந்தார் என்பதனை ஆழ்ந்த கவலையுடன் அறிய தருகின்றோம். அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களின் அன்பு தந்தையுமாவார்.

அன்னாரின் ஈமக்கிரிகைகள் பற்றிய விவரங்கள் பின்னர் அறியத்தரப்படும். இந்த அறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர், அன்னாரின் இப்பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் ஆழ்ந்த அனுதாபத்தையும் அறியத் தருகின்றோம். அந்த அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை அறியத் தருகின்றோம். பிரான்சில் வசித்து வந்தவரும் டிபிஆர் டிரான்ஸ்போர்ட் நிறுவன உரிமையாளரும் டிஆர்டி தமிழொலியின் முதுகெலும்பும் சமூக சேவகருமாகிய தேவராஜா தேவ மனோகரன்

அவர்கள் இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை அகால மரணமடைந்தார் என்பதனை அந்த கவலையுடன் அறிய தருகின்றோம்.

அன்னார் சசிகலா அவர்களின் அன்பு கணவரும் பிரவீன் அவர்களது அன்பு தந்தையும் ஆவார். மேலதிக விவரங்களும் அன்னாரின் ஈமக்கிரிகள் பற்றிய விவரங்களும் பின்னர் அறியத்தரப்படும். இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். தகவல் குடும்பத்தினர், அன்னாரின் இந்த பிரிவு துயரில் டிஆர்டி தமிழொலி குடும்பமும் பங்கெடுத்துக் கொள்வதுடன் அந்த அனுதாபங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: நிலிய கலிக நேரம் 3:15. நீங்கள் கேட்டுக்கொண்டி தமிழியில் தொடர இருப்பது பாடுவோர் பாடலாம். அதற்கிடையில் ஒரு விளம்பர அறிவித்தல்.
1: காலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
2: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
3: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
2: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
1: உங்களோட கதையோடு இப்ப நான் போற காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
2: விடாதீங்க, போங்க போங்க.
4: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
5: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
4: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
5: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Gélé-Gonesse.
4: Mélévigé, Tordre-Gélèque, VT Cash & Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Nakwade, Saïver-Aïnde, Saïver-Aïle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
6: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
0: நிலைய கலிக நேரம் 3:17. நீங்கள் கெடுக்கொண்டு தமிழியில் தொடர்ந்து வாழ்க்கை வருவது.

0: கடுவூர் பாலான் என்னுடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் முதலில் நமது கனிவான ஞாயிறு மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பாடுவோர் பாடலாம் நேலனுடாக முதலில் இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேசனாக இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: ஓ, நாங்களாக இருக்கிறோம். ஓ, நான் பாட்டு அனுப்பியிருக்கிறேன்.
0: முல்லை மலர் மேலே மொய்க்கும் வண்டு போலி அந்த பாடல் என்ன? நீண்ட காலமாகவே உங்கள் குரல் டிஆர்டியில் ஒலித்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலேயே அதை கேட்கும் பொழுதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. உண்மையிலேயே 98ஆம் ஆண்டிலிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றீர்கள் என்ன? டிஆர்டி ஆரம்பித்த காலத்திலிருந்தே பாடிக்கொண்டிருக்கிறீர்கள்.
1: காலத்திலிருந்தே பாடிக்கொண்டிருக்கிறோம்.
0: உண்மையிலேயே
1: அந்த நேரங்களில் வந்து காலங்களை உள்ளவசம் தான் வந்து
0: நேரடியாகவும் நீங்கள் கலையத்தில் வந்து சிறந்து பாடியிருக்கிறீர்கள்.
1: நேரடியாக வந்து பாடு கலைஞ்சம்
0: இருந்து வருவார்கள் எல்லாம். நினைக்கிறேன் ஜேசுதாசன் அவர்கள் ஒரு குழுவாக வருவார்கள்
1: என்ன?
0: நாங்கள்
1: அந்த நேரம் கார் பிடிச்சு எங்கட சொந்த கார்கள்லாம்
0: வர்றாங்க. இன்றும் இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள் கடைசன்னா. உங்களது பாடலே இவ்வளவு நன்றி. வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.
2: வணக்கம்.

0: ஒலித்த அந்த பாடலை இன்றும் தளராத குரலுடன் பாடியிருந்தார் எங்கள் கணேசன்னா. அவருக்கும் அது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து வற்றபூடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் ராஜன். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம். எப்படி இருக்கீங்க?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? முதல் முதல் உங்களது பாடல் என்ன கேட்டது, அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது என்ற பாடல். அந்த பாடல் முதல் முதல் வானொலியில் நீங்கள் பாடியதாக என்று அறிவு கட்டியவரை நான் கேட்டவரை நினைத்திருக்கின்றேன். அப்படித்தானே
1: இருக்கலாம்.
0: ஓம் ஓம் ஓம் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ன சொன்னது அந்த பாடலை தான் முதல் முதலாக பாடியிருந்தீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொண்டு உங்களது வீர சொல்லுங்கள்.
1: நீங்க எதை பற்றி கேட்குறீங்க?
0: இல்லை, ஏதாவது பாடலை பற்றி
1: கூறுங்களேன். இந்த பாட்டு வந்து எனக்கு இப்போ நல்ல பிடிச்சு கொண்ட பாட்டு.
0: ஓம் ஓம்.
1: அதாவது இந்த ஏதாவது சோக கட்டங்கள்ல இருந்தாலும் அதாவது இயற்கையோட சம்பந்தமா இருக்குது அந்த பாட்டு. கஷ்டம், சரியான கஷ்டம். ஆனா பாட்டு வந்து முழுக்க அந்த இயற்கையோட சம்பந்தமா இருக்கும். சில சில சந்தர்ப்பங்கள் வந்து என்னன்னு சொல்றது, அது எப்படி சொல்றேன்னு தெரியாது. அதுகளை வந்து அதுக்காக தான் இந்த பாட்டு நான் எடுத்தேன்.
0: கண்டிப்பா மிகவும் ஒரு அந்த பாடல் கட்டத்திலும் எஸ்பி பாலா அவர்கள் மிகவும் ஒரு உருக்கமான இதாவே பாடியிருப்பாரு. என்ன சிகரம் படத்தில் திரைப்படம் பாடல் உண்மை அனைவரது
1: பாட்டையும் பாட்டு பாருங்க. பிறகு தொடர்ந்து எல்லா சின்ன குழந்தைகள் கூட அந்த பாட்டை விரும்புறாங்க.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. பாடல் நீங்கள் அனுப்பிவிட்டால் வந்து விடுந்தானே, அது விரைவாகவே வந்துவிட்டது. உங்களது பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். நன்றி, வணக்கம்.
1: நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: ஒழித்த பாடலை பாடியிருந்தார் சுவிஸ்லிருந்து எங்கள் ராஜன். அவருக்கும் வந்து நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த பாடகரை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேதுவண்ணன், தாமியாண்டன்.
0: வணக்கம் வணக்கம் தாமியாண்டன், நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீங்கள் எப்படி சும்மா இருக்கிறீங்களா?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் என்ன பாடல் நேரடியாக பாட போறீர்களா?
1: அனுப்பியிருக்கேன், பாட்டு அனுப்பியிருக்கிறேன்.
0: என்ன பேரில் அனுப்பியிருக்கிறீங்க? மகேந்திரநாடம் வந்து தாமியாண்டன் பாடல் வரவில்லை. வாரம் திருப்பி இருக்கா பார்க்குறேன். மற்றவர்களது பாடல் வந்திருக்கின்றது. உங்களது பாடல் இல்லை, இல்லை இல்லை, அப்போ மற்றதில் பார்க்குறேன்.
1: இல்லாட்டி மற்றவருக்கு சான்ஸ் விடுங்க, நான் திருப்பி அனுப்பிவிடுறேன்.
0: திருப்பி இருக்க அனுப்பிவிடுறேன். அதை உங்களை பாடலை அனுப்பிவிடுங்கள். தபோதினி கணேசலிங்கம் வந்திருக்கின்றது, உத்தியன் அருணாச்சலம் வந்திருக்கின்றது, சத்யராஜ் அவ்யர்தன் வந்திருக்கின்றது, மகேந்திரநாண்ட வந்திருக்கின்றது. உங்களது பாடல் இப்போ இப்பொழுது அனுப்பினீங்களா? இல்லையா? இல்லை இல்லை, இருந்தால்
1: முக்கால் அப்படி
0: இல்லை. கணேசன் நாடம் வந்திருக்கின்றது, ராஜன் வந்திருக்கின்றது. பார்க்கின்றேன், திருப்பி இருக்க அனுப்பிவிடுங்கள். என்ன
1: நன்றி
0: நன்றி இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அவர் டாமி அண்டன் அவர்கள் இணைந்திருந்தார், அவரை தொடர்ந்து இணைந்திருப்பவர். வணக்கம்
2: வணக்கம் மாமா, நான் அபிவர்தன்.
0: வணக்கம் வணக்கம், எங்கள் அபிவர்தன். அபிவர்தன் நலமாக இருக்கின்றீர்களா?
2: ஓமும், நான் நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
0: நாங்கள் நலமாகவே இருக்கின்றோம் ஐயா. உண்மையிலேயே உங்களை எல்லாம் சந்தித்ததெல்லாம் பெரும் மகிழ்ச்சி. என்ன உண்மையிலேயே எங்களுக்கும் பெரிய மகிழ்ச்சி. நீங்கள் நந்தா எண்ணிலா என்ற பாடலை அனுப்பியிருக்கின்றீர்கள்.
2: என்ன
0: வந்திருக்கின்றது இந்த பாடலை தருகின்றோம். ஏதாவது கூறிக்கொள்ள விரும்புகிறீர்களா? வளர்ந்து வரும் எங்கள் இளைய தலைமுறை பாடகர், இந்த பெரிய உச்சங்களெல்லாம் நீங்கள் தொட வேண்டும், அதை நாங்கள் பார்த்து பெரும் மகிழ்வடைய வேண்டும். என்ன
2: நன்றி.
0: என் இடத்துக்கு நிச்சயமாக விரைவில் வந்துவிட்டீர்கள், இப்பொழுதே வந்துவிட்டீர்கள். இன்னும் விரைவாக உலகம் போட்டும் ஒரு பாடகராக வர வேண்டும் என்பதுதான் எங்கள் அவா. அம்மா அப்பாவுக்கும் சுங்கட்டாக கூறிவிடுங்கள். என்ன
2: ஓம்
0: நன்றி நன்றி வணக்கம்
2: நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலை பாடியிருந்தார் செல்வன் அபிவர்தன் சத்யராஜ். அவருக்கு மது நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் எங்கள் மகேந்திரனா இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் சேது, நலமா இருக்கு?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நிச்சயமாக உங்களையெல்லாம் சந்தித்தது எல்லாம் பெரும் மகிழ்ச்சி. நல்ல பாடல் ஒன்று அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள். நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்ந்து தந்தாய் நீ அருமையான பாடல்.
1: அதான் இந்த மனைவி தான் இன்றைக்கு பாலசுமணியத்துல பாட்ட படி இங்க
0: நிச்சயமாக அப்படி உங்களுக்கு ஊக்கம் தருவதற்கு ஒருவராக இருந்தார் என்றால் நீங்கள் எத்தனையோ சிறந்த பாடல்கள் அப்படி பாடிக்கொண்டே இருக்கின்றீர்கள். நிச்சயமாக உங்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: பாடுறதுக்கும் ஒரு இதா துணையா இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிக்கக்கூடியதா இருக்கு.
0: ஓ ஓ ஓ நிச்சயமாக
1: அபிவரதன் மற்ற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இனி பாட இருப்பவர்களுக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.
0: இணைந்து உங்கள் பாடலே அனுப்பி எத்தனைக்கு நன்றிகள். இது உங்கள் பாடல் வாழ்ந்துகளில் நன்றி வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம்.

0: மிக அழகாக இனிமையாக உண்மையிலே உங்களது துணைவியாருக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும் என்றால் மிகவும் சிறந்த பாடல் தேர்வை உங்களுக்கு எடுத்து தந்ததற்கு உண்மையிலேயே அருமையாக பாடியிருந்தீர்கள். அது மிசையோடு இணைந்து பாடும் பொழுது மிகவும் சிறப்பாகவே பாடியிருந்தீர்கள் மகேந்திரனா. உங்களுக்கு உங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து இணைந்திருக்கும் அடுத்த உறவையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் பாடகர் உதயணன். உதயணன் நலமாக இருக்கின்றீர்களா? நலமாகவே இருக்கின்றோம்.
1: என்னுடைய பாடல் எங்க அண்ணன் வரட்டும் என்று சொல்லி ஒரு அச்சுண்ட படம்.
0: அச்சுண்ட படம் பார்த்திருக்கேன். அந்த படமோ
1: கூவடத்தி மாலை கட்டி என்று சொல்லி ஒரு பாடல், அண்ணன் தங்கச்சி பாசத்தை காட்டும் பாடல்.
0: பாடல்
1: ரொம்ப மன அதிக மொழிக்காத பாடல்.
0: நீங்கள் சிறப்பான பாடல்களை எல்லாம் இது கங்கையமுடன் இந்த பாடலுக்கு ஊசியமைத்தது. அவரது படம் தான் போட்டிருந்தது. யோசித்தன் அவரும் நல்ல படங்களுக்கு இசையமைத்திருக்கிறாரு.
1: நல்ல பாடல்களும் கணக்கு எழுதியிருக்கேன். பாடலாசிரியர்
0: உங்களுக்கும் எங்களது நன்றிகளும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: நன்றி.
1: ஒலித்த பாடலை பாடியிருந்தார் ஜெனமணியிலிருந்து எங்கள் பாடகர் உதயன். உதயனுக்கும் அது நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டேன். தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் கணேசலிங்க அண்ணா. வணக்கம். ஓமோ நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? வார உங்களது சத்தம் குறைவாக வருகின்ற பேசுங்கள். ஓமோ ஓமோ இப்பொழுது கேட்கின்றது, ஆனால் குறைவாக வருகின்றது உங்கள் சத்தம் என்றாலும். ஓம் ஓம் ஓம் சரி சரி ஓம் அந்த கார்மைக்கிலேயே பேசுவதால். ஓம் பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள், பாடல் வந்திருக்கின்றது. அந்த பாடல் வார என்ன பாடல் என்று பார்த்துவிட்டு உடனடியாகவே அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம். ஓம் இணைந்து சிரவித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். ஓம் ஓம் கவனமாக உங்களது பயணத்தை தொடருங்கள். நிலைய கலிக நேரம் 3:52. அந்த டேமண்டியன் பாடலும் வந்திருக்கின்றது.

0: நானுடன்
1: ஒலித்த அந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து பாடியிருந்தார் எங்கள் கணேசலிங்கம். அவருக்கும் எமது நன்றியும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த ஒரு வணக்கம். சரி, அவரது தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. தொடர்ந்து பைபருடாக இணைந்திருக்கின்றார் எங்கள் சச்சி அண்ணா. வணக்கம்.
2: வணக்கம் சிறு தாரம் சச்சி.
1: நலமாக இருக்கின்றீர்களா?
2: நான் நலம், உங்கள் நலம் படி?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் பாடல் என்ன பாடல் அனுப்பி வைத்திருக்கின்றீர்கள் பார்த்து விடுவோம். பாடல் வந்திருக்கின்றது. ஓ, அந்த பாடலும் என்ன பாடல் கேட்போம். இந்த பாடல் தானே
2: நாதஸ்வர ஓசையிலே? நாதஸ்வர ஓசையிலே
3: லூரி வந்து போகும் வானவி.
1: இன்னொரு பாடலை அனுப்பி வைத்திருக்கின்றீர்களே ரம்யா. வாங்க வாங்க. இல்லை இல்லை இல்லை, உங்களது பாடலை பார்க்கணும் நான்.
2: சென்ற வாரம் அனுப்புனது கூட முடியாமல் போனதுன்னு சொன்னவே, அப்போ அந்த பாடலும் இல்லையில்ல.
1: சென்ற வாரம் என்ன என்ன பேரில் அனுப்பினீர்கள்?
2: அருள் சச்சி என்று. சச்சி அருள் ஆனந்தம்.
1: இல்லை இல்லை, அந்த பாடல் வரவில்லை. நான் ரம்யா கீதி சொன்னால் அதை நான் விட்ட பாடல்
2: எழுதியும் இருக்கிறான்.
1: ஓ, அந்த பாடல் இன்னும் வந்து சேரவில்லையே. வாழ் வேறு இங்கு வந்திருக்கின்றது. இல்லை,
2: அப்போ கொஞ்சம் லேட்டாக தான்.
1: ஓ, ஓமோ, என்றால் எங்கட டேம் என்ற பாடலும் இப்பொழுது தான் இரண்டு பாடல்கள் வந்திருக்கின்றது. சரி, மீண்டும் ஒரு முறை அனுப்பி வைக்கின்றீர்களா? ஒலிபரப்பு வேண்டும்.
2: அனுப்பி வைக்கிறோம்.
1: ஆமாம் ஆமாம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.
2: நன்றி,
1: நன்றி, வணக்கம். இப்பொழுது டேம் என்றன் அவர்கள் அனுப்பி வைத்திருக்கும் பாடல்

ஒழித்த பாடலை பாடியிருந்தார் டாமியாண்டன். அவருக்கு உமது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சச்சியண்ணா, நீங்கள் அனுப்பியிருக்கும் பாடல் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது. அந்த பாடலை உடனடியாகவே இப்பொழுது ஒளிபரப்புகின்றோம். சுவிஸிலிருந்து சச்சியண்ணா அவர்கள் பாடிய பாடல் இதோ வானிலைகளில்.

ஒலித்த பாடலை பாடியிருந்தார் சுவிஸ்லிருந்து அருள் சச்சி அவர்கள். அவருக்கு வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பாடலை அனுப்பி வைத்திருக்கும் ரம்யா கிரிசன்னாதன் உங்களது பாடலை இப்பொழுது தருகின்றோம். முதலில் ஒலிபரப்பை விட்டு அலுவலப்பாக விட்டு விட்டோம், இப்பொழுது அந்த பாடலை ஒலிபரப்புகின்றோம்.

0: ஒலித்த பாடலை பாடியிருந்தார் கே வி சுவரநாதன் அவர்கள். அவருக்கும் அவரது நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்து கொண்டு நிறைவுக்கு வருவது இன்றைய பாடுவோர் பாடலாம். பாடுவோர் பாடலாம் என்னுடாக இணைந்து சிறப்பித்த அனைவரது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு பாடுவோர் பாடலாம் நிகழ்நூடாக இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிறைவுக்கு வருவது பாடுவோர் பாடலாம்.
1: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின்

0: குடியிருப்பம் அடைந்த இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சியை தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எடுவான் பயோன் 93 000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
1: நிலைய கிளிக் நேரம் 4:16. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற தமிழொலியில் அடுத்த நிகழ்ச்சி ஆரம்பமாகும் வரை ஓரிரு திரை இசை கானங்களை கேட்கலாம்.

நிலைய கலிகணிதம் 4:21. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரை இசை காணங்கள். திரை இசை காணத்தில் தொடர்ந்து வரும் பாடல்

0: நிலையக்கணிக் நேரம் 4:25. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது திரைசை காணங்கள். திரைசை காணத்தில் தொடர்ந்து வரும் பாடலாக வருவது
1: சரிகமா கார்வா மினி தமிழ்.

பாரதத்தின் நான்கு தம்பிகள்.

லட்சுமணன் எங்கில் எழுதி

நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சி அம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சி அம்மா, அதுதான் உண்மைக்கு சாட்சி அம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு.

நெஞ்சில் ஒரு துளி மஞ்சள் இல்லை.

0: இந்தடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கொண்டிருக்க பார்.
1: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளை எல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
0: அப்ப எங்க நான் போய் வேணி கொண்டு வரதா?
1: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க. அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
0: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பாள் சோசல்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வார்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
3: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா.
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
3: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
4: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்து தருகின்றோம்.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778-882-40-39 அல்லது 604-375-55.
3: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
3: தரத்துக்கு மலிவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
5: நிலைய கலிக நேரம் 4:37.

0: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கைக்கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹால். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லாட்சபல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சபலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடும் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ்.
1: நிலைய கிளிகினேதான் 4:45.

0: நிலைய கலிகநேரம் 4:50. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைசை காணத்தில் தொடரும் பாடல்
1: சூர்மே கானா சீக்கிய பதனிசா ஆப் கே சாத் பர்சனல் மியூசிக் டீச்சர் மேம்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 0031-971-2750 அல்லது 0078-920-58-58. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS
1: Finance
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி விகிதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: 0031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம் 0078-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: வங்கி வருக வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கின்ற நான் இதுல உள்ளுத்து கொண்டு
3: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இதுக்கு இல்லாதான் இருப்ப விஷயத்த போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறோம்.
0: பல இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
4: கலிக நேரம் 4:89. நீங்கள் கிடுகணும் திரைசை காணத்தை நிறைவு செய்ய வரும் பாடல்

0: பழனிப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000 கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
1: நீ சொல்லி விட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன், எல்லாம் சரியா
2: இருக்கோ. இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன், குப்பையில போடுங்க.
1: அப்ப எங்க நான் போய் வாங்கி கொண்டு வரத?
2: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு, எல்லாம் மலிவாவும் தரமாவும் கிடைக்கிறாங்க, அங்க போய் வாங்கிட்டு வாங்கலன்.
1: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத, இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லி விட்ட எல்லாத்தையும் திருப்பி வாங்கி கொண்டு வர.
0: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம், இருக்கவே இருக்கின்றது லாட்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்புக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 0142 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு. நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிக பொருட்கள் அனைத்துக்கும் யாழ் கலஞ்சியா. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம். பாயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில். மேலதிக தொடர்புகளுக்கு 65 மேலதிய தொடர்புகளுக்கு மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.

நேர்களுக்கு வணக்கம். நிதிய கலை நேரம் மாலை 5:09, ஐக்கியராஜ்யத்திலே மாலை 4:09. இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் ஒலிக்கிறது. எண்ணும் எழுத்தம்

இந்த நிகழ்ச்சியானது மூன்று பகுதிகளாக போட்டி நிகழ்ச்சியாக வானிலைகளிலே வாராவாரம் வலம் வந்து கொண்டிருக்கிறது. முதல் பகுதியாக எண்களுக்காக உங்களுக்கு சில எண்கள் தரப்படும். அந்த எண்களுடன் அதற்கான ஒரு தொகையும் தரப்படும். அந்த தொகையினை தரப்பட்ட எண்களை பாவித்து கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ வகுத்தோ நீங்கள் நாங்கள் விடையாக தந்திருக்கும் தொகை ஒன்றை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். நிபந்தனையாக பாவித்த ஒரு எண்ணை இரண்டாம் முறையாக நீங்கள் பாவிக்கக்கூடாது. அனைத்து எண்களையும் நீங்கள் பாவிக்க வேண்டும். எண்ணும் எழுத்த நிகழ்ச்சியிலே எண்களை தொடர்ந்து எழுத்தாக வருகிறது. இரண்டாவது பகுதியாக நாங்கள் ஒரு சொல்லை வைத்திருப்போம். அந்த சொல்லுக்கான தரவினை மாத்திரம் நாங்கள் தருவோம். அந்த தரவை வைத்து நீங்கள் உள்வாங்கி கேள்விகளை கேட்டு தரவுக்கான மூலச்சொல்லை கண்டுபிடிக்க வேண்டும். முதலில் வரும் நேயர் ஐந்து கேள்விகளையும், இரண்டாவதாக வருகின்ற நேயர் நான்கு கேள்விகள், மூன்றாவது வருகின்ற நேயர் மூன்று கேள்விகள், இரண்டாவதாக இரண்டு, கடைசியாக வரக்கூடியவர்கள் அனைவருமே ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு அந்த விடியை கண்டுபிடிக்கலாம். ஏற்கனவே அதற்கான விடியை கண்டுபிடிக்காவிட்டால் நீங்கள் ஒவ்வொரு கேள்விகளை கேட்டு கண்டுபிடிக்கலாம். இறுதி பகுதியாக இந்த நிகழ்விலே குழம்பிய எழுத்துக்கள் தரப்படும். குழம்பிய எழுத்துக்களை வைத்து அந்த நாம் குழம்பியதுக்காக தந்திருக்கின்ற சொல்லினை கண்டுபிடித்து அதற்கான பொருளையும் நீங்கள் கூற வேண்டும். இந்த சாதாரண நிபந்தனைகளுடன் தொடர்கின்றது வளமை போல் என்றும் எண்ணும் எழுத்தம்.

முதல்ல எண்களுக்குள் செல்லலாம், குறித்து கொள்ளுங்கள். 25, 100, 1, 75, 10, 2, மொத்த தொகை 21. ஒரு காகிதத்தாளை எடுத்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம், அதில் குறித்து கொள்ளுங்கள். 25, 100, 1, 75, 10, 2, கூட்டுத்தொகை அதாவது மொத்த தொகை 21. மீண்டும் அந்த எண்களை தருகின்றேன். 25, 100, 1, 75, 10, 2, மொத்த தொகை 21. இந்த 21 நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இந்த தந்திருக்கின்ற எண்களை கூட்டியோ கழித்தோ பெருக்கியோ வகுத்தோ விடையை கண்டுபிடிக்க வேண்டும். பாவித்த ஒரு தானத்தை இரண்டாவது முறையாக பாவிக்கக்கூடாது. மீண்டும் அந்த எண்களை தருகிறேன். 25, 100, 1, 75, 10, 2, மொத்த தொகை 21. முதல்ல கணக்குக்கான விடைகளை பார்த்து பின்னர் நிகழ்ச்சிக்குள் சென்றுவிடலாம். அடுத்து எழுத்துக்களாக தரக்கூடிய நிகழ்ச்சிக்குள் செல்வதற்கு முன்பாக இதற்கான விடையை கண்டுபிடிக்க முயற்சி செய்யுங்கள். அதுவரையில்

0: பத்து எண்களை கண்டுபிடித்திருப்பீர்கள் என்று நம்புகின்றோம். முதல் வந்திருக்கின்ற நேரே பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம். வணக்கம். கணக்கு போட்டீர்களா?
1: நீங்க கூட்டுறீங்களா? இல்ல பிரிக்கிறீங்க.
0: வணக்கம். பாராட்டுக்கள். அவை இலகுவாக சொல்லக்கூடிய மாதிரி இருக்குது. இங்கே வைபரோடாக திருமதி சியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார்.
2: வணக்கம்.
0: வணக்கம். நீங்களும் இதே முறையா இல்ல வேற முறையா?
2: அதுதான். நான் 10-2 அளவுக்கு 20 ஒன்றும் 21 வந்து 100 75
0: இருந்து கழிச்சு 25
2: நீங்க வச்சிருக்கிற இதே முறையா?
0: இல்ல இல்ல இல்ல, எந்த முறை வரையில?
2: நான்
0: தரவில இருந்து கணக்கு போட்டு கொண்டிருந்தபடியால இதை அவதானிக்க இல்ல. முந்தி நான் இரவில் நடத்தையுள்ளே அப்படி சொல்லித்தான் நான் அந்த முறையை மாத்தி. முந்தி நான் இரவில் ஆரம்ப காலத்துல இப்ப எத்தனை வருஷத்துக்கு முதல்? 10 வருஷத்துக்கும் அதுக்கு முதல் நான் நடத்தையுள்ள இரவில் சுயஸ்நேகத்தை நடத்தையுள்ளே ஆக்கள் என்ன சொல்றேன்
2: கணக்கு முதல் தந்துட்டு தரவுக்கு ஆக்கள் தரவுக்கு வருவினம் கணக்கு செய்துட்டு
0: வேறுபடுத்தி காட்டி நிற்பது. ஆறு உயிர்மையில் ஆரம்பமாகிறது. அது வந்து பிற்பாதிக்குதான் போயிட்டு.
2: ஒரு
0: ஏதாவது உண்டா கேளுங்க. இது வந்து தானாவில நிச்சயமா தொடங்கும். தானாவை கண்டுபிடிச்சு யாருக்கும் உதவி செய்துட்டு போறீங்க.
2: சரி, பின்னால வராக்கள் கேள்வி கேட்டு கண்டுபிடிப்பினா.
0: சரியா, நன்றி.
2: நல்ல தரப்படுத்தல் சொல்லி பாக்குறேன்.
0: இல்ல, தவறு.
2: நன்றி,
0: நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம்.
3: பத்மராணி
0: அவர்கள் சொல்லுங்கள்.
3: அதானே
0: சொன்னாங்க, தானாவிலேயே தொடங்கும். அடுத்த கேள்வியே கேளுங்க.
3: வேறுபடுத்தி
0: காட்டி நிற்பது.
3: இரண்டாவது
0: எழுத்தானது மெல்லினம்.
3: அது மெய்யெழுத்தா? இல்ல
0: இல்ல, அது மெய்யெழுத்தான்றது இல்ல. மூன்றாவது கேள்வி போயிட்டது.
3: அது முற்பாதியா பிற்பாதியா? மெல்லினத்துல
0: மெல்லினத்தில் வந்து அது பிட் பிட் பிட் பாதி இப்போ நாலு கல்வி வந்துட்டுது. இல்ல இல்ல அது நீங்க அதுல இது கேட்ட நீங்க நான் எழுதி கொண்டுதான் இருக்கிறேன் ஒவ்வொன்றா நீங்க கேக்க கேக்க நாலு கல்வி வந்துட்டு. சரி நன்றி. தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். இப்பொழுது
4: வணக்கம்.
0: வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் இணைந்து கொள்ளலாம், ரெண்டும் ஃப்ரீயா இருக்கிறது. வணக்கம்.
4: வணக்கம். நான் மூன்று கேள்வி கேட்கலாம்.
0: ஆமாம், மூன்று உங்களுக்கானது.
4: ரெண்டு மெய்யெழுத்து இருக்குன்னு சொன்னீங்க, கடைசியில ஒரு மெய்யெழுத்து வருமா இருந்தா அது என்ன இனம்?
0: மெய்யெழுத்து வருகுது, அது ஒரு கேள்வி.
4: வருகுதுன்றது
0: ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி
4: அப்படிங்க போறீங்க,
0: ஒரு ஆளுக்கு ஒரு கேள்விதான் வந்து.
4: இதை விட கேமா பரவாயில்ல போல.
0: இல்ல இல்ல, அது சட்டம்டா சட்டம் எல்லாருக்கும் உரிய மாதிரி தான் இருக்கும்.
4: சரியா, ரெண்டுக்கு முடிய சொல்லுங்க.
0: எடுத்துட்டு வர. அதாவது வந்து என்ன கேட்டீங்க நீங்க? முதலாவது
4: கடைசியில வார மெய் எழுத்து என்ன இனம் என்று கேட்டேன்.
0: கடைசியா வாரது மெய் எழுத்து ஒன்று கேட்டீங்க, ஒரு கேள்வி. அது வந்து மெல்லினம் என்று கேட்டீங்களா? மெய்யெழுத்துன்றது உண்மை, மெய்யெழுத்து என்ன இனம்ன்றதை கேட்டிருக்கிறீங்க. அது வந்து அது மெல்லினம்.
4: மெல்லினம்.
0: உதவி செய்யறேன். மூண்டும் முடிஞ்சது.
4: சரி, அப்ப மீண்டும் போயிட்டு வர.
0: சரியா, சரிங்க. தொடர்ந்து வந்திருக்கிற சைபர் ஒன்றிலே ஒரு ஆள் இணைந்து கொள்ளலாம்.
5: வணக்கம் லட்சம்.
0: வணக்கம், உங்களை வரவேற்று அழைத்துக் கொள்கிறோம்.
5: நன்றி. நான் கணக்கு செஞ்சிருக்கேன் பாருங்க.
0: சொல்லுங்க கணக்க சொல்லுங்க. என்ன மாதிரி?
5: 75
0: 75
5: 100 100 100 சஃபான் கேன்ஸ்
0: 25
5: ஒன்னு அத வந்து ஒன்னால வகுத்தா 4.
0: உண்ட கழிக்கிறீங்களா?
5: கழிக்கிறேன்.
0: என்ன
5: 20 அந்த அஞ்சு இருக்குது இல்லைங்க, அஞ்சு அஞ்சு நாளால பெருக்கணும் இருபது. ஒன்னு வச்சு ஒன்று ஒன்று இருக்குங்கல்ல, ஒன்னு வச்சு கூட்டினா இருபத்தொன்று.
0: ஏற்கனவே அந்த ஒன்று பாவிச்சிட்டீங்களே?
5: இல்லையே, ஒன்று பாவிக்கலையே.
0: அஞ்சுல இருந்து ஒன்றை கழிச்சு நாலு பேரை பண்ணீங்க, அஞ்சு ஒண்டால பிரிச்சிங்க, இந்த அஞ்சுல இருந்து ஒண்டை கழிச்சிங்கண்டா இங்க இந்த ஒண்டு திருப்பி திருப்பி ஒண்டு எடுக்கிறீங்க. சரியா, மீண்டும் முயற்சி செய்யுங்க. நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து வைபரூடாக வந்தவரே பார்க்கலாம். வைபரூடாக வந்திருப்பவர், வணக்கம் உதயன் அவர்களே.
6: வணக்கம்.
0: சொல்லுங்க.
6: ரெண்டாவது எழுத்து என்ன இனத்துல துவங்கும்?
0: அது சொல்லிட்டேன் தானே நான், ரெண்டாவது எழுத்து சொன்னானா?
6: அது மெய்யெழுத்து இல்லையென்று சொன்னீங்க, அதனால என்ன இனம்ன்னு சொல்லி
0: அன்று சொல்லி இல்லையா? நான் ரெண்டாவது எழுத்து வந்து மெல்லினம்.
6: மெல்லினம்,
0: மெல்லினம்
6: முற்பாதியா பிற்பாதியா?
0: அதில் வந்து பிற்பாதி, அதுவும் பிற்பாதி. உங்களோட கேள்வி
6: முடிஞ்சாவா?
0: ஆ,
6: ரெண்டு சொல்லி நீனாவா?
0: ஆமாம், நிச்சயமாக தனி என்று வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிருங்க. தனி கடைசியாக வந்து உம்மன் ஆண்டதையும் சொல்லுறோம், அதுவும் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள். அப்போ அதுக்குள்ள என்ன ஒரு மூன்று சொல்லி நீங்கள் கண்டுபிடிக்க வேணும்.
6: தனித்துவம்,
0: தனித்துவம் என்பது வேறுபடுத்தி காட்டி நிற்பது. நீங்கள் தனித்துவமான மனிதர்ன்றா மற்றவர்களோடு ஒப்பிடுற போது நீங்கள் வேறுபட்டு நிற்கிறீங்க. சரியா?
6: ஆமாம்.
0: சரி, நான் மற்றவர்களும் அதே மாதிரி வந்திருக்கிறார்களா என்று பார்ப்போம். நன்றி. இங்கே தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருப்போர், வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா, நான் லண்டன்ல இருந்து ஜெனி. நல்லமா இருக்கீங்களோ?
0: ஜெனி அவர்களும் இதை தான் கண்டுபிடிச்சிங்களா? தனித்துவம், தனித்துவம்,
7: தனித்துவத்துடன் வந்தனா? நீங்க விட சொன்னதை கேட்கலையா? தனித்துவத்துடன் நான் வந்தேன்.
0: நான் சொன்னேன், அவர் சொன்னது கேட்டிருக்காது, நான் சொன்னது உங்களுக்கு கேட்டிருக்கேன். அவர் சொன்னாதான் உங்களுக்கு கேட்காது, நான் சொன்னது வடிவாக கேட்டிருக்கும். தனித்துவம்ன்றது உங்களுக்கு நன்றாக கேட்டிருக்கும்.
7: நான் விடைய நீங்க சொல்றீங்களா காதல விழுத்தே இல்ல, அவர் கேட்டதும் கேட்கிறேன். தனித்துவம் நீங்க ஏதோ கதைக்கிறீர்கள் என்ன, அப்படி யோசிக்கிறேன். விடைக்குத்தான் தனித்துவம் சொல்றீர்கள் என்ன, விளக்கம் கொடுக்கிறீர்கள் நினைச்சேன். நான் தனித்துவத்துடன் வந்தேன்.
0: சரியா,
7: அதான் கணக்கு சொல்லி பாக்கத்தான்.
0: சொல்லுங்க.
7: பத்து ரெண்டால பெருக்கணும்டா இருபது.
0: பத்து ரெண்டால பெருக்கி நீங்க இருபது எடுக்கிறீங்க.
7: ஓ, இருக்கிற இருபத்தி ஒரு இருபத்தஞ்சுல இருந்து அந்த இருபதை கழிச்சோம்டா அஞ்சு.
0: இருபத்தஞ்சுல இருந்து இருபதை கழிச்சு அஞ்சு உருவாக்குறீங்க.
7: ஓம், பிறந்து இருக்கிற எழுபத்தஞ்சோட அந்த அஞ்ச அஞ்ச கூட்டினோம்டா எண்பது. அந்த எண்பதுல இருந்து இருக்கிற இன்னொரு ஒன்றை கழிச்சோம்டா எழுபத்தொன்பது. எழுபத்தொன்பது அந்த நூறுல இருந்து மிச்சமா இருக்கிற ஒரு நூறுல இருந்து எழுபத்தொன்பதை கழிச்சோம்டா இருபத்தி ஒன்று.
0: சரி, பாதி வித்தியாசம். சரி,
7: இன்னொரு முறையும் சொல்லி
0: பாக்கிறேன்னா,
7: பத்தோட ஒன்றை கூட்டினோம்டா பதினொன்று. இருபத்தஞ்சுல இருந்து பதினொன்றை கழிச்சோம்டா பதினாலு. இருக்கிற ஒரு எழுபத்தஞ்சுல எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்ச பதினாலால பெருக்கினோம்டா ஆயிரத்தி ஐம்பது வரும். அந்த ஆயிரத்தி ஐம்பதை ரெண்டை இருக்கிற இன்னொரு ரெண்டால பெருக்கினோம்டா ரெண்டாயிரத்தி நூறு. ரெண்டாயிரத்தி நூறு இருக்கிற மிச்சமா இருக்கிற அந்த நூறால பிரிச்சமெண்டா இருபத்தொன்று.
0: சரி, நன்றி.
7: அடுத்த
0: தரவு மற்றவர்களை எடுத்து விட்டு, மற்றவர்கள் பலர் நிற்கிறார்கள், அவர்களை எடுத்து விட்டு வருகிறேன். இங்கு தொடர்ந்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
8: வணக்கம் ரஜினி, தனித்துவத்தோட வந்தேன்.
0: தனித்துவம், தனித்துவமா தான் இப்ப நிக்கிறீங்க? அதாவது சேதத்தை எதிர்ப்பது, சேதத்தை சேதத்தை சேதம் சேதமாறது இருக்கல்ல அதை எதிர்ப்பது. இதுவும் உயிர்மையில் ஆரம்பமாகின்ற எழுத்து. ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு, அதுவும் ஆறு. சேதத்தை எதிர்ப்பது, சேதத்தை எதிர்ப்பது.
8: எந்த இனத்துல தொடங்குது?
0: வல்லினத்துல தொடங்குது.
8: வல்லினம், குறிலோ நொடிலோ?
0: குறில்.
8: குறில், மெய்யெழுத்துகள் எத்தனை?
0: மெய்யெழுத்துகள் ஒன்று.
8: வல்லினத்துல வந்து முற்பாதியோ பிற்பாதியோ?
0: வல்லினத்தில் பிற்பாதி.
9: பானா வரிசையில் தொடங்குது, பானாவிலேயே தொடங்குது. நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். சில நேரம் சேதத்தை எதிர்ப்பது நீங்கள் உடனடியாக விடைய சொல்லி விடுவீர்கள். எதிர்ப்பது உங்களுக்கு பானா என்பது தெரிந்திருக்கிறது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? சரி, நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை தொடர்ந்து வைபருக்கு செல்லாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி, அவரது தொடர்பு நியவில்லை. தொடர்ந்து திருமதி சியாமலா அவர்கள் வைபருடாக இணைந்திருக்கின்றார்.
10: வணக்கம்.
9: வணக்கம்.
10: கணக்கு இன்னொரு முறையில் சொல்லலாமா?
9: ஓ, சொல்லுங்க.
10: குரல் வரி பத்தா ரெண்டால பெருக்கினா 20. 75 கழிச்சா 55. 55 25 கூட்டினா 80.
9: 55 25 கூட்டுறங்க
10: 80.
9: 80
10: அதுல இருந்து 1 கழிச்சா 79. 100 ல இருந்து 79
9: 21. சரி,
10: உங்களோட முறை வந்துட்டுதா?
9: சரி, இல்ல வேற இல்ல.
10: சரி, இல்ல. இப்ப நீங்க வித்தியாசமா வச்சிருக்கீங்க. நான் 4 கேள்வி கேட்கலாம் என்ன?
9: ஆமாம்.
10: இரண்டாவது என்ன இனத்தில் தொடங்குது?
9: இரண்டாவதானது இடை இனத்தில் தொடங்குகிறது.
10: அது முற்பாதியா பிற்பாதி?
9: முற்பாதி.
10: யானை வரிசையில தொடங்குமா?
9: என்ன வரிசையில?
10: யானை. யானை.
9: யானை வரிசையில தொடங்காது.
10: அப்புறம் மரத்துக்கு வரல தொடங்குமா?
9: நிச்சயமாக. உங்களோட 4 கேள்விகள் முடிஞ்சது. ராணா வரிசையில தொடங்கு. இல்ல, இப்ப 4 கேள்வி கேட்டுட்டீங்க.
10: என்ன கேட்டேன்?
9: அது நீ நான் இங்க ஒவ்வொரு கேள்விக்கும் ஒவ்வொரு புள்ளு இது போட்டு கொண்டு வரேன், அடையாளம் போட்டு கொண்டு வரேன்.
10: சரியா? நன்றி, வணக்கம்.
9: சரி சரி. இங்க தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கின்ற நேரை பார்க்கலாம். வணக்கம்.
11: வணக்கம் தர்சன்.
9: வணக்கம், சொல்லுங்கள். நீங்கள் 3 கேள்விகள் கேட்கலாம்.
11: மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
9: மூன்றாவது எழுத்தானது மெல்லினம். அது பிற்பாதி. பிற்பாதி. ரெண்டு சுடி நானா வராது. ஆவே உங்களோட கேள்வி.
11: நன்றி, வணக்கம்.
9: நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
12: ஹலோ, வணக்கம் தர்சன்.
9: வணக்கம்.
12: நான் திருமதி நாதன்.
9: நாதன் அவர்கள் வரவேற்றுக் கொள்கிறோம்.
12: கணக்கு சொல்றதா?
9: சொல்லுங்க.
12: 100 75 கழிச்சா 25.
9: இல்லைங்க, அவர் அழைக்கிறார். அவரை எடுத்துட்டு என்ன என்ன சொன்னீங்க?
12: 100 கழிச்சா 25.
9: 10 ரெண்டால பிறக்கிறீங்க 20.
12: 25 20 கழிச்சா 5. அப்புறம் 5 1 கழிச்சா 4. அப்புறம் இன்னொரு 25 இருக்கு, அதுல இருந்து 4 கழிச்சா 21.
9: என்னத்த கழிக்கிறீங்க?
12: 25 அப்புறம் இந்த 4 கழிச்சா 21.
9: 25 4 கழிக்கிறீங்க 21. சரியா?
12: சரியா. நீங்க வச்சிருக்கிற முறையா இது? இல்ல
9: இல்ல இல்ல.
12: ஓகே ஓகே. நன்றி
9: நன்றி. சரி, அவருக்கு நன்றிகளை தெரிவித்து இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். ரஜினி என்றன் அவர்கள் உடைய கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஓரளவுக்கு தெரிந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. மெய்யெழுத்து இல்ல, கேக்கு இல்ல.
11: தெரியும்
9: சொல்ல. சரி, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். நெடில் தானா வரிசையில நெடில்
0: டாவண்ணாவரம். அப்ப உங்களுக்கு பானா டாவண்ணா தெரிஞ்சிருக்கு. இடையில மெய்யெழுத்து வருது. சேதத்தை எதிர்ப்பது இல்ல, முடிஞ்சது உங்களோட கேள்வி. நான் விடைக்காக
13: பார்த்திருக்கிறேன்.
0: சரியா, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து உதயன் அவர்களை பார்க்கலாம். பைபர் ஊடாக உதயன் அவர்கள் சொல்லுங்கள். விடிய சொல்ல போறீர்களா?
6: சொல்லி வந்துட்டு. அந்த மூன்றாவது எழுத்து என்ன இனம்?
0: மூன்றாவது எழுத்து மெல்லினம். உங்களோட கேள்வி முடிஞ்சது. உங்களுக்கு பானா டாவண்ணா தெரிஞ்சிருக்கு. இதுல ஒரு மயக்கம் இல்ல. சேதத்தை எதிர்ப்பது. சரி, நன்றி. சரி, உதயன் அவர்களை தொடர்ந்து ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் ஒருவர் காத்திருக்கிறார். அவர் இன்னொருவர் அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் அவருடைய தொடர்பு எடுக்கும் மட்டும் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். வாட்ஸ்அப்புடாக தொடர்பில் இருப்பவர் இப்பொழுது உரையாடப் போகின்றார். வாட்ஸ்அப்பில் இருப்பவர் உரையாட முடியும்.
14: வணக்கம் அண்ணா, நான் ஜெனி.
0: ஜெனி அவர்கள் சொல்லுங்க
14: அண்ணா. ஐந்தாவது எழுத்து உப்பன்னா வருமா?
0: ஐந்தாவது எழுத்து நிச்சயமாக உப்பன்னா வரும். பராமரிப்பு என்பது சரியான பதில். சேதத்தை எதிர்க்கக்கூடியதல்ல. நீங்க பராமரிக்கா இல்லையென்று சொன்னா வீட்டிலே எல்லாம் சேதமா போயிடும். ஒட்டுறதட்டை இல்லையென்றாலும் சேதமா போயிடும். வாகனத்துக்கு வந்து கட்டாயமா பராமரிப்பு தேவை. பராமரிப்பு இல்லையென்று சொன்னா ஓயில்கள் மாற்ற வேணும், டைமிங் பெல்ட் மாற்ற வேணும். இதுகள் மாற்ற இல்லையென்றா இன்ஜின் அடிச்சிடும். கட்டாயமா கொண்டு போகணும். அல்லாட்டி பராமரிப்பு இல்லாட்டி அது அப்படியே சேதமாகிவிடும். சரியா, மற்றவர்கள் காத்திருக்கிற அவர்களும் அந்த விடியாவுடன் நின்றார்கள் என்றா அவர்களையும் கேட்டு பார்ப்போம். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். சரி, நீங்கள் விட சொன்னபடியாலே அவர்கள் போய்விட்டார்கள். அடுத்து காத்திருப்பவர் வணக்கம்.
15: வணக்கம்
0: வணக்கம். அந்த படியாக தான் கண்டுபிடிச்சிங்க?
15: ஓ, நாலு இணைப்பு இருக்கிறபடியா நின்ற நேரமாக ஒரு இணைப்பில் வேண்டி இருக்கு. சரி, எனக்கு அடுத்த தரவத்தாங்க.
0: சரி, உங்களுக்கான அடுத்த தரவாக நாங்கள் தரக்கூடியது 1, 2, 3, 4, 5 அதுவும் 6 தான். அழிவினை மட்டும் தரக்கூடியது. அழிவினை மட்டும் தரக்கூடியது. இதுவும் உயிர்மையில் ஆரம்பமாகின்றது. அழிவினை மட்டும் தரக்கூடியது. அழிவினை மட்டும் தரக்கூடியது தரவாக வருகிறது.
15: எத்தனை மெய்யெழுத்து இருக்கு இந்த சொல்லுல?
0: இதுல வந்து ஒரே ஒரு மெய்யெழுத்து இருக்கு.
15: எந்த இனத்துல தொடங்குது?
0: இது தொடங்குற இனம் வந்து வல்லினம்.
15: முன்னுக்கா பின்னுக்கா?
0: இது பின்னுக்கு.
15: அப்படியா, தானா வரிசையில குறிலா நெடிலா?
0: அதாவது முதலாவது கேள்விக்கு பதில் சொல்றேன், தானா வரிசை. சரி, அடுத்து அஞ்சாவது கேள்வியாக சொல்லுகிறேன், குரில்.
15: முடிஞ்சது
0: உங்களுடைய அஞ்சு கேள்வியும் முடிஞ்சது.
15: முடிஞ்சு.
0: சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கிற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
16: வணக்கம்.
0: ரஜினி என்ற அவர்கள் சொல்லுங்க.
16: சொல்லுங்க.
0: அழிவினை மட்டும் தரக்கூடியது. தானா வரிசை என்றது தெரியும். இல்ல, தானா தானா தம்பிக்கு வர தானா.
16: தம்பிக்கு வர தானா குரிலோ நடிலோ?
0: குரில்.
16: எழுத்து ஒன்று சொன்னீங்க, அது கடைசியிலயா இடையிலேயா?
0: இடையில.
16: இடையில இருக்கு. இரண்டாவது எழுத்து என்ன இனம்?
0: இரண்டாவது எழுத்தானது இடையினம்.
16: இடையினம். அது முன்னுக்கா பின்னுக்கா வருது?
0: அது முன்னுக்கு வருகிறது. உங்களோட நாலு கேள்வியின் நிறைவுக்கு வந்திருக்கிறது. சரி, இங்கே தொடர்ந்து மேரி அவர்கள் வைபரூடாக காத்திருக்கின்றார். அவரை இணைத்துக் கொள்வோம். வணக்கம்.
17: வணக்கம்.
0: வணக்கம்.
17: பராமரிப்போட வந்தேன்.
0: பராமரிப்பு போயிட்டு
17: போயிட்டு பைமூண்டு
1: இருபது தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம்.
18: வணக்கம் தர்சன்.
1: வணக்கம்.
18: வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். வந்தனம்.
18: வந்தனம் முதலாவது தானான்னு சொன்னது.
1: ஆமாம், தானா வரிசையில் வரமண்டு சொன்னது.
18: அப்படியா? எனக்கு எத்தனை கல்வி? ஒன்னா ரெண்டா?
1: உங்களுக்கு இப்ப எத்தனை வந்துட்டு? நம்ம வேல் ஒன்று ரெண்டு மூன்று, மூன்றாவது ஆளா நீங்க?
18: ரெண்டுதான் நினைக்கிறேன் எனக்கு.
1: சரியா, நீங்க மூன்றாவது ஆளா வச்சுக்கொள்ளுவோம். சரி,
18: மூன்று கல்வியா?
1: முதலாவது கல்வி முடிஞ்சது.
18: ஐயோ,
1: என்ன ரெண்டு கல்வி? ரெண்டு கல்வி. அது சொல்லி இருக்க வேணும் நினைக்கிறேன். குரில் இல்ல நடில் நடில் நடில் நடில் நடில் முதலாவதுதான் நடில் நடில். மற்றது ஒரு மெய்யெழுத்து இடையில இருக்கின்றதே சொல்லி இருந்துச்சு. கேள்வி இல்லாமலே விடைய சொல்லலாம். அழிவினை மட்டும் தரக்கூடியது.
18: முதலாவது தாவன்னாவிலே ஆரம்பிக்குமா?
1: தாவன்னாவிலே ஆரம்பிக்காது. மூன்று வந்துட்டுதா?
18: வந்துட்டுதா? இது பொல்லாத மாஸ்டர். சரி, நன்றி, வணக்கம்.
1: நாங்கள் பொல்லாதவன் தான். சரி, இங்க தொடர்ந்து ஒரு இதுல எங்க வாட்ஸ்அப்ல இருந்தார், காணாமல் போயிட்டார். சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்த்துக் கொள்ளலாம். வணக்கம்.
19: வணக்கம் தர்சன். நான் திருமதி நாதன். இன்னொரு கணக்கு, இன்னொரு முறை இருக்கு, சொல்லி பாக்குறேன்.
1: சொல்லுங்க.
19: என்ன
1: சொல்றீங்க? நூறு பத்தால பிரிக்கிறீங்களா?
19: பத்து வருது.
1: பத்து
19: ரெண்டும் ஒன்றும் இருக்குல்ல, அது மூன்று. பத்துல இருந்து மூண்ட கழிச்சா ஏழு.
1: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம். ரஜினி அண்ணன் அவர்கள் கண்டுபிடிச்சு விட்டீங்களா?
20: இல்லையே, முதலிடத்தே கண்டுபிடிக்கல. அழிவினை தரக்கூடிய,
1: அழிவினை மட்டும் தரக்கூடியது. ஆக்கம் இதுல ஆக்கம் பெறாது. இந்த இதால வந்து ஆக்கத்தை நீங்க கொண்டு வர முடியாது. இந்த விடையாலே ஆக்கத்தை கொண்டு வர முடியாது. அழிவினை மட்டும்தான் கொண்டு வரலாம். ரெண்டு கல்வி இருக்கு, கேளுங்க.
20: தாவன்னா
1: இல்ல.
20: தானே
1: இது வந்து நடில முதலாவது ஆரழுத்தோ? தீயன்னாவில் நிச்சயமாக தொடங்கும். இப்ப சொல்லக்கூடிய மாதிரி இருக்கா? இடையில வந்து மெய்யெழுத்து இருக்கு. ரெண்டு சொற்களின் சேர்க்கையா நீங்க பார்க்க வேணுமே. உங்களுக்கு உதவி செய்யற நீண்ட நேரமாக முயற்சி செய்யறீர்கள்.
20: இரண்டாவது
1: கேளுங்கள். அது இடையினத்துல முற்பாதி என்று சொன்னான். அப்ப இப்ப சொன்னீங்க, டக்குன்னு கண்டுபிடிச்சிருங்க.
17: அல்லாட்டி சியாமலா அவர்கள் கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. நிச்சயமாக. அப்ப இனி சொல்லுங்க. அப்ப
20: சரி, அஞ்சு எழுத்து தானே வருது?
17: இல்ல, ஆறு எழுத்து வருது. கடைசி மட்டும் தராது, அழிவினை மட்டும் தரக்கூடியது. இல்ல இல்ல, நீங்க சிந்திச்சீங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாத்தீங்கன்னா டக்கு இப்ப தீய வேண்டதை கண்டுபிடிச்சிட்டீங்க. அங்கால இடையில இது இருக்கு, மெய்யெழுத்து முடியுது இல்லையா?
20: தீய சக்தி என்ற
17: இல்ல இல்ல, அதுவும் சரிதான், அதுவும்
20: பொருந்தக்கூடியதுதான்.
17: அஞ்செழுத்து, ஆனா இது ஆறு எழுத்து. சரி பாப்போம், முயற்சி மற்றவர்கள் யாராவது கண்டுபிடிக்கிற போது கண்டுபிடிப்பார்கள் நினைக்கிறேன். இங்கே வைபரோடாக சியாமலா அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள்.
2: வணக்கம்.
17: வணக்கம்.
2: கணக்கு இன்னொரு முறை இல்ல?
17: ஆமாம்.
2: பெரியதானம் மூண்டையும் கூட்டினா 200.
17: எது பெரியதானம் அண்ட 100 75
2: 25
17: கூட்டுறீங்க
2: 200. அத 10 பிரிச்சா 20
17: பெந்து
2: மற்றது என்னன்னு
17: பிழைக்குது. அங்க ரெண்டு இருக்கு
2: இல்ல,
17: ஒன்று இருக்கு.
2: அப்புறங்க வரணுங்க, விட்டுட்டேன். 200 பத்தால பிரிச்சா 20. ரெண்டுல இருந்து ஒன்று போனா ஒன்று,
17: இருபதோட சரி
2: ஒன்றை கூட்டினா
17: சரி. இப்ப இது கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கு உதவி செய்திருக்கு.
2: தீயன்னா யானா தெரியுது,
17: தீயன்றது தெரிஞ்சிருக்கு.
2: நான் அங்கால ஆனா ஒரு மெய் எழுத்து தானே சொன்னீங்க?
17: ஒரு மெய் எழுத்து. நீங்க ஒரு கேள்வி கேளுங்க.
2: அப்ப மூன்றாவது என்ன இனம்?
17: மூன்றாவது வந்து மெல்லினம்.
2: மெல்லினம். அப்ப மீண்டும் பாருங்க.
17: சரி, நான் உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு போங்க. என்னடா நீண்ட நிறமா போய்கொண்டு இருக்குது. சரியா
2: சொல்ல மாட்டேன்.
17: மெல்லினம், மெல்லினம் கண்டுபிடிச்சிட்டீங்களோ?
2: ஓ,
17: அது வந்து நெடில்ல வரக்கூடிய சொல்லு. நெடில்ல வரக்கூடிய எழுத்து, சொல்லில்ல எழுத்து, நெடில்ல வரக்கூடிய எழுத்து. அதான் மெல்லினத்துல முடியுது. கண்டுபிடிக்கலமா? முடியுது இல்லையா?
2: முடியல.
17: சரி,
2: நன்றி.
17: நன்றி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
21: வணக்கம் தர்சன்.
17: வணக்கம். இப்ப இப்படியே சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கட்டாயமா? செயலுக்கு போனீங்க
21: இல்ல? முதல்ல நினைச்சேன் அப்படி ஆரம்பிச்சு சரியா இருக்குது. அப்ப பிறகு பார்த்தா ஜானா வந்ததோட எல்லாம் போச்சு.
17: சரி, இப்ப இதை வச்சு சொல்லுங்க. இப்ப அவாக்கு நான் உதவி செய்தேன்னு தானே, அதாவது மெல்லினத்துல வந்து மூன்றாவது எழுத்து தான் இப்ப கேட்டவா? சரியா, மெல்லினத்துல வந்து அது நெடில். உங்களுக்கு தீயன்றது தெரியும், தீயன்றது தெரிஞ்சா மற்றது அதுக்கான விடியையும் அவர் சொல்லி கொஞ்சம் உதவி செய்ய. அதே மாதிரியான விட வரக்கூடிய சொல்ல இருக்கணும். கஷ்டமா இருக்கா?
21: நன்றி,
17: நன்றி. சரி, அவர் முயற்சிக்கு பாராட்டுகள். இங்கே இப்பொழுது வைபரோடாக உதயன் அவர்கள் பதில் சொல்ல போறார்.
22: வணக்கம்.
17: வணக்கம். சரி, உதயன் அவர்கள் விடிய நேரடியா சொல்ல போறீங்களா?
22: இல்ல இல்ல, அந்த மெல்லினத்துல நீங்கள் நடில் என்று சொன்னீங்க, அதுக்கு முற்பாதியா பிற்பாதியா?
17: அது வந்து பிற்பாதி. நடில, நடில சிந்தியுங்க. தீயன்றது உங்களுக்கு தெரியும். அப்ப இந்த சொல்ல கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த கால மூன்று சொல்ல பற்றி நீங்கள் கவலைப்படுத்தவே இல்லை. ரெண்டு மெய்யெழுத்து இருக்கு, ரெண்டு மெய்யெழுத்து இருக்கு. இல்ல இல்ல, முடிஞ்சது. ஆனா நீங்க விட, உங்களுக்கு ஓரளவுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும். விட, இப்ப சொன்ன வாய்க்குள்ள வந்ததை சொல்லுங்க.
22: இல்ல இல்ல
17: இல்ல, ஒன்று இப்ப சொல்ல வழிக்கிட்டுறீங்க. எனக்கு கேட்ட மாதிரி இருந்த என்ன சொல்ல வலிக்கிட்டீங்க?
1: ஏதோ ஒன்று சொன்னீங்க நீங்கள், கிட்டத்தட்ட இதுக்கு பொருந்தக்கூடிய மாதிரி இருந்தது எனக்கு.
22: நண்பர் என்று சொல்லி நண்பர் அப்படி வரலாம் இருக்கணுமே மூன்றாவது.
1: சரி, நன்றி உதயன் அவர்கள் கலந்து சிறப்பித்தமைக்காக நன்றி. இங்கே தொடர்ந்து சரி இந்த இதில் இணைப்பிலே வந்திருப்பவர் வணக்கம். ரஜினி என்ன அவர்கள் விடிய சொல்ல போறீர்களா? அது மாதிரியான ஒரு சொல்லத்தான் இன்னொரு நாலு எழுத்தை நீங்க கண்டுபிடிக்கணும். மெய்யெழுத்து மெல்லினத்துல கடைசி எழுத்து வந்து மெல்லினம் தான், அதுவும் அதுவும் மெல்லினம் தான். மெல்லினம் அழிவினை நீங்க கண்டுபிடிக்க அதே மாதிரியான அர்த்தம் தரக்கூடிய சொல்லுண்டே கண்டுபிடிக்க வேணும். நீங்க ஏற்கனவே கண்டுபிடிக்க சொல்லிருக்கல்ல, அதோடு அது மாதிரியானது. அப்ப அதை கண்டுபிடிச்சபடியால இது உங்களுக்கு இலகுவாயிருக்கும். சரி, நன்றி. சரி, தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தேசன், நான் நினைக்கிறேன் நான் ஒன்று கணக்கு செய்தேன் கூட உங்களோட உலகம் கிடக்கு சொல்லி பாக்குறேன்.
1: சொல்லுங்க.
3: 75 அலைபிரிச்சா 3, அப்புறம் 102 அலைபிரிச்சா 50.
1: 150 அலைபிரிக்கிறீங்களா?
3: 102 50
1: இல்ல எந்த முறை இல்ல.
3: அப்புறம் 10 தர மூண்டு 30, 50 ல இருந்து 30 போனா 20, 20 மூண்டு 21.
1: இல்ல அந்த எந்த முறை இல்ல.
3: இதும் இல்லையா?
1: இல்ல எந்த முறை இல்ல இது.
3: ஓகே,
1: சரி, நன்றி. நன்றி. இப்பொழுது மேரி அவர்கள் தான் முதல்ல வந்திருந்தார் வாட்ஸ்அப்புக்கு. முதல்
4: தீய நாட்டமா? தீய நாட்டம் மெல்லினத்தில் நெடிலண்டன்.
1: ஆமா, பிள்ள
4: தீய நாட்டம் சரி
1: இல்ல பிள்ள
4: அப்ப நான் ஒரு கேள்விய கேக்குறேன். சரி, மூன்றாவது எழுத்து வந்து நாவன்னாவே வருமா?
1: இல்ல
4: வராது. எத்தனை கேள்வி என்ன நான் கேட்கலாம்?
1: எல்லா கேள்வியும் முடிஞ்சது.
4: முடிஞ்சதா? சரி, மீண்டும்
1: சரி, நன்றி. சரி, இங்க தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
5: வணக்கம்.
1: ரஜினி அவர்கள்
5: சொல்றாங்க, நான் அப்போது கேட்க ஒரு மையல் தானே சொன்னீங்க, ரெண்டு மையல் சொல்றீங்க.
1: அப்ப உண்டண்டா சொன்னான்.
5: நானும்
1: நீங்களும் தொடர்பு ரஞ்சினி என்றவர்கள் இங்கே தொடர்ந்து வைபரூடாக காத்திருக்கின்ற அடுத்த நீரை பார்க்கலாம். உதயன் அவர்கள் தான். உதயன் சொல்லுங்க, விடைய
22: கண்டுபிடிச்சிட்டீங்களா? வருமா
1: எதிர அதுலயா?
22: மூன்றாவது
1: இல்ல இல்ல வராது. என்னண்டு மார்க்கம் என்று சொல்ல வரீங்களா? அப்படி கணக்கு சொல்லல வரப்போகுது. ஒரு எழுத்து கூடுதே, ஒரு எழுத்து கூடுது. அழிவினை மட்டும் தரக்கூடியது. ஆனால் ரஜினி என்ன அவர்கள் அந்த முதல் கண்டுபிடிச்ச மாதிரியான விடியாக இருக்க வேணும். அது அர்த்தம் வந்து அப்படித்தான் இருக்க வேணும். அதாவது ஒரு நாளும் நன்மையை தராது இந்த சொல் வந்து ஒருபோதும் நன்மைக்கு பொருந்தாதது. அழிவினை மட்டும்தான் தரக்கூடியது. அது பல பேர்கிட்ட இருக்குது. இது
22: தீய நோக்கம்,
1: அதுதான் சரியா? தீய நோக்கம் இருந்தால் அது இப்போவும் அழிவை மட்டும்தான் மற்றவர்களுக்கு தரக்கூடியது. அவருக்கும் அழிவை பிறகு உடனடியாக இல்லாட்டிலும் பிறகு அவருக்கும் அழிவைத்தான் தரும். தீய நோக்கம் இருக்கிறவருக்கும் அழிவைத்தான் தரும். சரியா சரியல்ல சொல்றது தீய நோக்கம் அவர் செய்தாலும் அவருக்கு அழிவை தரம். அவர்கள் பாதிக்கப்படுபவர்கள் எல்லாம் மஹிந்த ராஜபக்சா குடும்பத்துக்கு என்ன நடந்தது? இப்ப மனைவியே நாட்டுக்கு திரும்பி இல்லாமல் சிங்கப்பூர்ல ஓடி போய் ஒழிக்கக்கூடிய நிலைமையில இருக்கிறா. அவ இந்த இது 24 கிடையிற வரையில் என்று சொன்னா அவ இங்கேயும் கைது செய்யறதுக்கான இதை போட போறாங்க. அவ தீய நோக்கம் இருந்தா அழிவினை மட்டும்தான் தரக்கூடியது. அவங்க தமிழருக்கு எதிராக செயற்பட்டவர்கள், சிங்கள பேர்ல செயற்பட்டவர்கள். அவர்கள் ஒருதரம் சிங்களவர்கள் இல்லை. எல்லாரும் விவரங்களும் தந்திருந்தோம். யாரார் ஜனாதிபதியா இருந்தவர்கள் எல்லாரும் யாராரண்டு எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் அதில் சிங்களவர்கள் ஒருதருமே இல்லை. தமிழனுக்கு எதிரி தமிழன் தான். ஆகவே தமிழர்கள் பேர் மாற்றிய தமிழர்கள் தான் சிங்களவர்களாக நடிப்பவர்கள் தான் தமிழர்களுக்கு எதிரியாக இருக்கிறார்கள். இப்போ போலவத்தே அந்த பகுதிகளில் இருந்தவர்கள் தான் கூடுதலாக இராணுவத்தில் ஜெனரலாக அவர்களாக இருந்தவர்கள். அவர்கள் ஆனால் பேர் வந்து சிங்கள பேராக இருந்தார். சொய்சா ஆண்டு 84-85 பகுதியில் இருந்தவர் பலாலி ஆமி கேம்பில். ஆனால் அவர்கிட்ட பாட்டின்ற பாட்டிக்கு தமிழை தவிர வேறு ஒன்றுமே தெரியாது. அவர் எங்களுக்கு ஒரு அளவில் உறவினர் வந்தான். அவருக்கு தமிழை தவிர என்ன பாட்டிக்கு தமிழை தவிர பாட்டின்ற பாட்டிக்கு தமிழை தவிர ஒன்றுமே தெரியாது. நாங்கள் சின்னல அங்கே போகக்குள்ளே அது வேறு மொழியாக தெரியாது. அப்புறம் அவர்கள் கிறிஸ்தவர்களாக மாறி ஏன் அந்த போலவத்தை பகுதிகளில் இருக்கிறவர்கள் வாய்க்கால் ஏன் சிங்களவர்களாக மாறினார்கள் என்றால் சிங்களவர் பௌத்த சிங்களவர்களை வந்து மதம் மாற்ற முடியாமல் போயிட்டது. அந்த பகுதியில் கூடுதலாக தமிழர்கள் தான் வாய்க்கால் அந்த பகுதிகளில் இருந்தவர்கள். அப்போ அவர்கள் திட்டமிட்டார்கள் இவர்களை சிங்களவர்களாக மாற்றி சிங்களவர்களும் மாறி இருக்கிறதா காட்டினா தான் அவர்களை மாற்றலாம் என்ற முயற்சியினுடைய அடிப்படையில் தான் பல தமிழர்கள் சிங்கள பெயரோடு தமிழர்களுக்கு எதிரிகளாக வந்தார்கள் அந்த பகுதியில் உள்ளவர். நீர்கொழும்பு அந்த பகுதிகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதில் சிங்களவர்கள் பேரில் இருப்பார்கள். ஆனால் அவர்கள் தமிழர்கள். ரெண்டாவது மூன்றாவது தலைமுறை எல்லாம் தமிழை பேசாத அளவுக்கு போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்களாக சொல்லிக் கொள்வார்கள். பிறகு அந்த திட்டமிட்ட மதம் பெறப்புற வெள்ளக்காரர்களுடைய காலத்திலே அவர்களை கத்தோலிக்க மதத்துக்கு சிங்களவர்களை கொண்டு வந்திருந்தார்கள். இவர்கள் இந்த தமிழர்கள் தான். தமிழர்கள் தான் எப்படியான இதுகளுக்கு எல்லாம் விடுபடக்கூடியவர்கள். சரி அடுத்த தரவை தரவா? ஆ அப்போ நான் இலகுவா தருவோம் பாரு. என்ன தரலாம் இலகுவானதுண்ட? சரி இதுவும் ஆரளத்தில் தாரன். முழுமையை தராதது, முழுமையை தராதது. இதுவும் உயிர்மையிலே ஆரம்பமாகும். இது கொஞ்சம் இலகுவாக நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் கடுமையாக தந்ததுக்கு மன்னிச்சு கொள்ளுங்கள். அவர்கள் தெரிந்தும் அவர்களுக்கு நான் விட்ட ஒரு தவறாலும் அவர்கள் கண்டுபிடிக்க தடுமாறினார்கள். முழுமையை தராதது
22: என்ன இனம் இது? ஆரம்பிக்கும்
1: இது வந்து வல்லினத்தில் ஆரம்பமாது. பிற்பாதி தானா வரிசையில் வராது. பானா வரிசையில் வரம்.
22: குறில் பானாவிலேயே ஆரம்பிக்குமா?
1: உங்களுடைய அஞ்சு கல்வி முடிஞ்சதோ பானாவிலேயே ஆரம்பமாகும். அப்போ சொல்லுங்க அப்போ முடிய முழுமையை தராதது பானாவிலேயே ஆரம்பமாகுது. ரெண்டா நீங்கள் இவ்வளோ நேரம் முயற்சி செய்ததுக்கு இதை சொல்லலாம். முழுமையை தராதது பானாவிலேயே ஆரம்பமாகுது. தரவை வச்சே உடனடியாக இப்படிய கண்டுபிடிக்கலாம். கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்கா? முழுமையை தராதது பானாவில தொடங்கு. நீங்க கண்டுபிடிக்க முடியுமெண்டு. சரி பரவாயில்ல. சரி உதயநவர்களால் முடியல. யார் இதில் முதல்ல வந்தது? சரி அவர் மன்னிச்சு கொள்ளவும் நான் அதை கவனிக்க விட்டுட்டேன். சரி அவர் தானாகவே போயிருக்கிறார். அவை அடுத்து காத்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். ரஜினி அண்டன் அவர்கள் இப்பொழுது 4 கேள்வியை கேட்டு நீங்க விடிய சொல்லுவீர்கள் நம்பிக்கை இருக்கு எனக்கு. இதுக்கு முழுமையை தராதது
20: 1, 2.
1: ரெண்டு நான் பார்த்துட்டேன் ரெண்டு. இனி அது நெடுகலம் ஒருக்க இது காண்டி வாழ்க்கை முழுக்க விடுவேன்னு நம்ம.
20: அப்படி இல்ல, உங்களை இது செய்ய இல்ல,
1: ரெண்டு
20: ரெண்டு மையெழுத்து. கடைசியில ஒரு மையெழுத்து வருமா?
1: வராது. ரெண்டாவது எழுத்தானது வல்லினம்.
20: கடைசி எழுத்து என்ன?
1: கடைசி எழுத்தும் வல்லினம். கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கா? முழுமையை தராதது பானாவில் தொடங்குது. சரி, பானாவில் தொடங்குது. சரி, இங்க வந்திருப்பார் அடுத்த நேர். வணக்கம்.
7: வணக்கம்.
1: வணக்கம்.
7: முழுமையை
1: பானாவில் தொடங்குது.
7: ரெண்டு மெய்யெழுத்து, அதுவும் இடையில வருது.
1: ஆமாம் ஆமாம். கேளுங்க, நீங்க மூன்று கேள்வி கேளுங்க.
7: மூன்று கேள்வி தான் கேட்கலாம்.
1: ஆமாம்.
7: முழுமைய தராதுன்னா நாங்க ஒரு அலுவல் செய்துட்டு அதுல திருப்தி இல்லாத ஒரு உணர்வா?
1: இல்ல. உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதான் எல்லாரும் சொல்லி நம் காசுல உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கன்றதை வச்சு சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு காசுல இந்த பிரச்சனை இருக்குல்ல உங்களுக்கு?
7: நான்
1: சொல்றத மட்டும் கேளுங்க, அதுக்குள்ள போய் ஆமல் நீங்க இதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, அப்படிய சொல்லிட்டு போகணும். ரெண்டாவது எழுத்து வல்லினம். நான் சொல்றத மட்டும் கேட்டு பதில் சொல்லுங்க. மாத முடிவில் வெறு நீங்க இப்படித்தான நெடுகளை சொல்ற நீங்க வீட்டுல? அப்ப சொல்லுங்க. அப்போ
7: பத்தாவது
1: அப்படி எத்தனை எழுத்து வருது?
7: தெரியல, நீங்க சொன்னதுக்காக சொன்னான்.
1: நான் விடிய சொல்லுவீங்க, உதவி செய்யறேன் நீங்க. சரி, சியாமலா அவர்கள் காத்திருக்கிறார். சரி, சியாமலா அவர்கள் சொல்லுங்க.
8: எப்படியோ
1: எல்லாரும் எங்க தமிழாக்களை கேட்டீங்கன்னா இந்த இதைத்தான் சொல்லுவோம். இருந்தாலும் பற்றாக்குறைன்னு சொல்லுவார். முந்திய சுவிஸ் நேரத்துல செய்த மாதிரியே செய்வோம். சரி, இந்த நாடு
8: கேள்வி கேட்டுட்டு போறேன்.
1: இந்த நாடுகளில் நாம் பெற்றது, இந்த நாடுகளில் நாம் பெற்றது ஏழு எழுத்து கொண்ட சொல். ஏழு எழுத்து கொண்ட சொல் உயிர்மையில தான் இதுக்கும் தொடங்குது. சரி, முதலாவது கேள்வியை தொடங்குங்கள். முதலாவது கேள்விய மில்லினத்தில் தொடங்குறது.
8: மானாவில தொடங்குமா?
1: மெல்லினத்துல அது தொடங்குல.
8: அப்ப நானாவில
1: தொடங்குது.
8: அதுலயே தொடங்குமா?
1: நானாவில தொடங்காது.
8: சரியா, எத்தனை மெய்யெழுத்து இருக்கு?
1: அதுல ஒரே ஒரு மெய்யெழுத்து இருக்கு. நான் சரியா தான் சொல்றேன் மெய்யெழுத்து.
8: சரியா, குறில் நடில்
1: அதெல்லாம் கேள்வி எல்லாம் முடிஞ்சது. மற்றவர்கள் அவர் கேட்டு அவருக்கு நான் சொல்றேன். சரி, நன்றி. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். சரி, அவரும் காணாமல் போயிருக்கிறார். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர். வணக்கம்.
20: வணக்கம்.
1: பற்றாக்குறை வந்து நான்
20: அவரை
1: இல்லை இல்லையா, நான் நினைச்சேன் கட்டாயமாக சொல்லுவான்ற நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால தான் நான் மாத முடிவை பற்றி சொல்லியிருந்தேன். பகுடி பாடியா எவ்வளவு கிண்டல் அடிச்சும் அவர் சொல்ல முடியும். சரி, இப்ப இந்த நாடுகளில் நாம் பெற்றது. நானா வரிசை என்றதை சொல்லிட்டு
20: மெய்யெழுத்து கடைசியில வருதா இடையிலா?
1: இடையில
20: இது வந்து குறிலோ நடிலோ?
1: குறில். மூன்று கல்வி போயிட்டது. மூன்று கல்வி நான் நோட் பண்ணி இருக்கிறேன். மூன்று
20: குறிலோ நடிலோ மற்றது மெய்வெழுத்து இடையிலேயே கடைசியில் கேட்டேன்.
1: இல்லை அதுக்கு முதல் ஒன்று கேட்டுருங்க. சரி.

0: அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டதுக்கு பின்னர் வாட்ஸ்அப்பில் நீங்கள் அழையுங்கள், அல்லது ரெண்டு வீட்டு இணைப்பும் பேர்ந்து தவறுதலாக துண்டிக்கப்பட்டு விடும். சரி சொல்லுங்க, விட சொல்ல போறீங்களா?
1: இன்னொரு கேள்வி கேட்கலாம். இல்ல நாலு கேள்வி இல்ல.
0: ஆ சரி, ஒன்று கேளுங்க. சரி,
1: இரண்டாவது என்ன இனம்?
0: இரண்டாவது எழுத்து இடையினம். இந்த நாடுகளில் நீங்கள் பெற்றிருக்கிறது, நானும் பெற்றிருக்கிறேன், நீங்களும் பெற்றிருக்கிறீர்கள்.
1: எங்கட
0: செய்தி அறிக்கையில அமெரிக்கா தொடர்பா வாசிக்கூட இந்த சொல்ல பயன்படுத்திருக்க. சரி, நன்றி.
1: நன்றி.
0: சரி, இங்கே தொடர்ந்து இல்லை, இது ஜப்பானோட சம்பந்தப்பட்டு ஜப்பான்லேயே அண்மையில் இது தொடர்பாக மாற்றங்களை கொண்டு வந்தவர்கள் அப்போ செய்தி அறிக்கையில் இருந்தான் இந்த சொல்லி எடுத்திருந்தனான். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை தொடர்ந்து உதயனிடம் சென்று பின்னர் ஜெனியன் அவர்களிடம் செல்லலாம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
3: வணக்கம்.
0: ஆமாம், தொடங்க உதயன் இல்லை, இப்போ இவர் வந்து அதுக்கப்புறம் தான் உதயன் அவர்கள். ஆமாம், நீங்கள்
2: ரெண்டு கேள்வியா மூன்று கேள்வியா? நான்
0: நீங்கள் வந்து மூன்று கேள்வி கேளுங்க.
2: ஆ சரி, ஒரு மெய் எழுத்து இருக்கு, எழுத்து கொண்டது நீ நாளை தொடங்குறது. இது அந்த எங்கட வதிவிடமதிகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா?
0: அதுதான் சொல்ல வரேன். ஜப்பான் என்று சொல்லி சொன்னேன், அண்மையில ஜப்பான்ல இதுக்கான மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். செய்தி
2: கடைசி எழுத்து மைய நாவல முடியுமா?
0: இல்ல. இந்த நாடுகளில் நாம் பெற்றது, நீங்களும் பெற்று வச்சிருக்கிற ஆரம்பத்தில் இதைத்தான் நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த நாடுகளில் நாங்கள் ஆரம்பத்தில் இதைத்தான் பெறத்துக்கு ஆரம்பத்தில் இதுக்கு எதிர்பார்த்திருப்போம் நாங்கள்.
2: நான் சொல்லி பார்க்கிறேன், நிரந்தர உரிமை அல்லது வதிவிடம்
0: இல்லை, தவறு
2: ரெண்டும் இல்லையா?
0: இல்லை.
2: ஆனால் அந்த நிரந்தர சரியா இருக்கும் நினைக்கிறேன்.
0: ஆமாம், நிச்சயமாக. சரியா, உதயனவர்களுக்கு நிரந்தரம் என்றது தெரிந்தபடியால் உதயனவர்களிடம் அதுக்கான விடியை பார்க்கலாம். நிரந்தர என்றதை கண்டுபிடிச்சிருக்கிறார் உதயனவர்களே.
3: ஆமாம்,
0: நிரந்தர என்றதை கண்டுபிடிச்சிட்டார்,
3: கண்டுபிடிச்சிருக்கின்றார்.
0: அவை நீங்கள் இப்போ விடிய சொல்ல போகிறீங்க, ரெண்டு கேள்வியை கேட்குறாண்டா கேளுங்க.
3: ஆறாவது எழுத்து என்ன இனம்?
0: ஆறாவது எழுத்தானது இடையினம்.
3: இடையினம்.
0: சரி, நான் அதுக்கு உதவி செய்யட்டா? என்ன உதவி?
3: அது அளவுக்கு விளங்குது. வீணா தானே அது?
0: இல்லை, தவறு. உங்களுடைய பதில் தவறு. இனி தொடர்ந்து வாட்ஸ்அப் ஊடாக ஜெனியன் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், சொல்லுங்கள்.
4: வணக்கம் அண்ணா. நிரந்தர அண்டு வந்துருதாங்க. அஞ்சாவது எழுத்து என்ன எழுத்தண்ணா?
0: அஞ்சாவது
4: ஆறாவது எழுத்து.
0: ஆறாவது ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறாவது எழுத்தெல்லாம் கேட்குறீங்க, அது இடையினம். இடையினம் இடையினம்
4: எத்தனை?
0: ஒரே ஒரு
4: கேள்விதான்.
0: சரி, நான் ஒரு ஒரு உதவி செய்கிறேன். நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் ஒரு உதவி செய்கிறேன். அந்த நீங்கள் ஆறாவது கேட்டீங்களல்ல, அது நெடிலாக சிந்தியுங்கள். நெடிலாக நிரந்தரவை கண்டுபிடிச்சு விட்டீங்கள். ஆறாவது நான் என்ன இனம் என்றதையும் சொல்லிட்டேன், இடை இனம் என்று சொல்லி இருக்கிறேன். அது நெடிலாக சிந்தியுங்கள். ஜப்பான் தொடர்பு, ஜப்பான்ல இப்படியான ஒரு மாற்றத்தை கொண்டு வரத்துக்கு பெரிய சட்டங்களை கொண்டு வருகிறார்கள். அதை பெறதுக்கான காசு பணத்தையும் கூட்டி இருக்கிறார்கள்.
4: மெய்யெழுத்து உண்டு.
0: ஒரே ஒரு மெய்யெழுத்து. சரியா, கஷ்டப்படுறீங்க. சரி, போயிட்டு வாங்க, மீண்டும் பாருங்கள். இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். ரஜினி என்ன இப்ப விடிய சொல்ல போறீங்க, சொல்லுங்க. நிச்சயமாக சீனாவிட முடியுது.
1: நிரந்தர வாசி.
0: நிரந்தர வாசி என்பது
1: கண்டுபிடிச்சு
0: மற்றவர் யாரோ சொன்னதான். சரி, நாங்கள் குழம்பிய எழுத்த தரவா அல்லது சுகமான ஒரு சொல்ல

0: இது நீங்க கேள்வி கேட்காமலே பதில் சொல்லலாம். நோயாவது உயிரிழத்திலே ஆரம்பமாகற சொல்லு. நோயாவது உயிரிழத்திலே ஆரம்பமாவது நாலு எழுத்து. உயிரிழத்தில் வருகுது.
1: இது குறிலோ நடிலோ?
0: இது வந்து குறில். ஒரு எழுத்து இருக்கு.
1: ஆனாவில் தொடங்குமா?
0: ஆனாவில் நிச்சயமாக தொடங்குது.
1: நோயாவது
0: உயிரிழத்திலே ஆரம்பமாவது ஆனாவில் தொடங்குது. தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். சரி, அவர் காணாமல் போயிருக்கிறார். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம் வணக்கம். சைபர் ஒன்பது ஊடாக வந்திருப்பவர் பேச வேண்டும், பேசாமல் சரி துண்டித்து கொண்டு போகிறார். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்.
2: இது வேற மொழி சொல்லா?
0: இல்லை இல்லை, ஆனாவில் தொடங்குது. என்ன மூன்று எழுத்து நீங்கள் கண்டுபிடிக்க வேணும்.
2: கேள்வி கேட்க நேரம் போகுது தானே, அதால நோயாவதுன்னு சொன்னீங்க. சரி, கேள்வி
0: கேட்கவா? ஒரு கேள்வி கேளுங்க.
2: ஒரு கேள்வி, அந்த மெய்யெழுத்து கடைசி அவ கேட்டுட்டாவா? அது இல்லையா?
0: அது இடையில வரமன்னு சொன்னா.
2: இடையில வா. அது என்ன இனம்?
0: அது இனம் வந்து வல்லினம்.
2: வல்லினமே,
0: வல்லினம்.
2: கேள்வி கேட்கல. நான் அலர்ஜி என்று நினைச்சேன். அப்ப சரி, நம்மகிட்ட முடிஞ்சு சொல்றேன். அலர்ஜி என்று நினைச்சரா?
0: வேற மொழி தமிழ்ல சொல்றதுண்டா?
2: ஒவ்வாமை என்று தானே சொல்றது. நீங்க ஆனாவில தொடங்க வேண்டும்.
0: ஆனாவில தொடங்குது, ஆனா அதை தமிழாக்கலாம்.
2: ஒவ்வாமை என்றா?
0: இல்ல, ஆனா ஆனா ஆனாவிட
2: ஒவ்வாமை என்று ஆனாவில தொடங்க சொல்றேன்.
0: அப்படித்தானே, அதுல நியூஸ்ல வந்தது தானே எடுத்திருந்தேன். அந்த சொல்ல
2: தொடர்வோம்.
0: இங்க தொடர்ந்து வந்திருக்கிற அடுத்த நேர் வணக்கம்.
3: வணக்கம்.
0: இல்ல, நாலு நாலு எழுத்துலானே நாங்கள் கேக்குறோம். நன்றி. இங்கே தொடர்ந்து வைபர் ஊடாக உதயன் அவர்கள் சொல்லும்.
4: அலர்ஜி என்றுதான் நானும் ஜோதிச்சு கொண்டு வந்தேன். ரெண்டாவது எழுத்து என்ன இனம் என்ன?
0: ரெண்டாவது எழுத்தானது இடையினம்.
4: இடையினம் அது முற்பாதி பின்பாதியா?
0: அது பிற்பாதி.
4: பிற்பாதியில அது மெய்யா? அது
0: இல்ல, மெய் வந்து மூன்றாவது. சரி சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. அப்ப மூன்றாவது மெய்
4: ரெண்டாவது எழுத்து கண்டுபிடிக்க இல்லையே, அதால
0: கொஞ்சம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
4: புது ஒரு சொல்லா இருக்கணுமே.
0: இல்ல இல்ல, அது உச்சரிப்பு சொல்லி கூட சரியா இருக்கும்.
4: அது லானா வருமா?
0: லானா, லானாவா? லானாவா?
4: கொம்பளவு லானா?
0: கொம்பளவு லானா வருகுது. கொம்பளவு லானா வருகுது. அப்ப இந்த சொல்லில சந்தேகம் இருந்து நான் இந்த தேடி பார்த்த போது அது வேற வேறு இடங்கள்லேயே அதை நோய் என்று தான் எழுதி கொள்ள குறிப்பிடுகிறார்கள். கூடுதலாக இந்திய செய்தியாளர்களுடைய உச்சரிப்பில் இப்படித்தான் பெறுகுது. சரி பாப்போம். சரி, யாராவது கண்டுபிடிக்கிறார்களா? இந்திய செய்தியாளர்கள் வாசிப்பவர்களுடைய உச்சரிப்பிலே அப்படி வருகுதாண்டு. சரி, இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற ரஜினி என்ற சொல்லுங்க. இப்ப லானா தெரியும், அலட்சி என்றது இந்தியா செய்தி வாசிப்பவர்கள் அலட்சி என்றுதான் வாசிக்கிறார்கள். அலட்சி அலட்சி என்றது இருக்குல்ல, இதுல போட்டிருக்கிறார்கள். அலட்சி என்று சொல்றாங்க, சாப்பாட்டால வருமா மிதா வரும் என்று போட்டிருக்கிறார். அவர்கள் வந்து எழுத்திலும் அப்படித்தான் எழுதுகிறார். இல்ல அப்படித்தான் எழுத்திலும் இருக்குது, அலட்சி நோய் என்று தான் வாசிச்சவர்கள். அதாவது இங்க எங்கே இந்த இடத்துல என்ற குஜராத்து கிட்ட உள்ள ஒரு கிராமத்தில் அந்த நோயால் சிறு பிள்ளைகள் இறந்ததுக்கு அது ஒரு காரணம் என்று கண்டுபிடித்திருக்கிறார்கள். சரியா, நன்றி. சரி, மற்ற அடுத்து காத்திருப்போரையும் பார்ப்போம். அலட்சி கண்டுபிடிச்சிங்களா?
3: வணக்கம், அலட்சியோட நானும் வந்ததா.
0: சரி, அதை பார்த்தீங்களா? அதில் அலட்சி என்றதுக்கு போட்டிருக்கிறார்களா? தேடி பாருங்க இருக்கா. சரி, அடுத்து சியாமலா அவர்கள் காத்திருக்கின்றார். அவர் என்ன பாருங்க, சியாமலா அவர்களுக்கு ஜெனியண்டன் தான் முதல்ல வந்திருந்தவர், அவரை எடுத்து பேந்து ஜெனியண்டன் அவர்கள் சொல்லுங்கள். நம்மவர்கள் வந்து பாவிக்கிறத விட இந்தியாவில வந்து இந்த சொல்ல அதிகமாக செய்தி அறிக்கையில வாசிக்கிறார்கள், அலட்சி என்று. ஆனா இதுல இருக்கு அகராதிகள் அலட்சி என்று போட்டிருக்கிறார்கள். அவர்களும் அதை கண்டுபிடிச்சிருக்கலா? தேடி பாத்தீங்களா அலட்சி என்றா என்ன? கோபத்துக்கும் அலட்சியில கோபம் பாரதண்டம்
3: போட்டிருக்கிறார்.
0: சொல்லு வந்து கண்டுபிடிக்க செய்தி அறிக்கையில இடம்பெற்ற சொல்லுத்தான் இது. நான் எடுக்கிறது கூடுதலா செய்தி அறிக்கையில வர சொல்லுகளைத்தான் இப்ப எடுத்து
3: சொல்றேன்.
0: இல்ல, செய்தி அறிக்கையில தான் கூட இப்ப சொற்களை எடுக்கிறேன் நான். நீண்ட காலமாக எங்களுடைய செய்தி அறிக்கையோட சம்பந்தப்பட்ட சொல்லுகளை தான் எடுக்கிறேன்
3: நான்.
0: அது இப்படி கேள்வி கேட்டு தான் கண்டுபிடிக்கலாமே ஒழிய நேரடியாக
3: கண்டுபிடிக்க.
0: இது ஓரளவுக்கு அந்த இந்த நாடுகளில் நாம் பெற்றது முதல் சொல்லு தெரிஞ்சா ஓரளவுக்கு. ஆனால் அது ஆக்கள் நிரந்தர வசிப்பிடம் என்று போவார்கள் என்றதுக்காகத்தான் நாங்கள் எழுத்தை சொல்றோம். எத்தனை எழுத்துக்கள் கொண்ட சொல்ல
3: நிரந்தர வாசி. அது கேள்விப்பட்டிருக்கிறேன்.
0: நான் இன்னொரு எடுத்து விட்டு குழம்பி எழுத்தத்தாரன் கண்டுபிடிங்கள். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம். வணக்கம், சைபர் 9 வந்திருக்கிறீர்கள். ஏன் இணைந்து உங்களுடைய இணைப்பு இணைய முடியாமல்?

0: சைவரம் பதிலே ஒருவர் இணைந்து எதுவுமே பேசாமல் இருக்கிறார். என்ன அருள பிரச்சனை தெரியல. சரி, குழம்பி எடுத்து தருகிறேன், குறித்து கொள்ளுங்கள். காவன்னா, தானா, இம்மன்னா, நானா, மூன்று சுழி நானா, இக்கண்ணா. காவன்னா காமதேனுக்கு வருகிற காவன்னா, தம்பிக்கு வார தானா, ஆமுக்கு வார இம்மன்னா, குணத்துக்கு வார நானா, மூன்றெழுத்து, மூன்றெழுத்தில் மூன்று சுழி, மூன்று சுழி, நான் மூன்றெழுத்தண்டு பிள்ளையாக சொல்கிறேன், மூன்று சுழி நானா, கடைசி எழுத்து இக்கண்ணா, கடைசி எழுத்து இக்கண்ணா. மீண்டும் தருகிறேன், காவன்னா, தானா, இம்மன்னா, நானா, இக்கண்ணா, மூன்று சுழி நானா. சரி, சியாமலா அவர்கள் விரைவாக இணைந்திருக்கிறீர்கள், கண்டுபிடித்து விட்டீர்களா?
1: தக்காணம் என்று சொல்லுறேன்.
0: தக்காணம் என்றா அர்த்தம் என்ன?
1: அந்த தக்காண பீடபூமி என்றெல்லாம் சொல்லுறது இல்ல,
0: தெற்கு திசை. தக்காணம் என்பது தெற்கு திசையையும் சொல்வார்கள். அதாவது தெற்கு பீடபூமி என்றதான் அதன் அர்த்தம். தெற்கு என்றது குறிக்க குறிக்கக்கூடிய இருக்கிற தெற்கு என்பது அர்த்தம். இன்னும் ஒருவர் இணைந்திருக்கிறார், அவரும் தக்காணத்தோடு வந்தாரா? சரி, அவர் தக்காணத்தோடு வந்து விட விட்டு சென்றிருக்கிறார். சரி, நாங்கள் இதோடு நிறைவுக்கு கொண்டு வருவோம். அதை நான் வைத்திருக்கிற கணக்கு முறையை குறிப்பிடுகிறேன். பத்தில் இருந்து ரெண்டு போனால் எட்டு, எழுபத்தஞ்சை இருபத்தஞ்சால் பிரிக்கிறீர்கள் மூன்று, எட்டில் இருந்து மூன்றை கழிக்கிறீர்கள் ஐந்து, நூறை ஐந்தாலே பிரிக்கிறீர்கள் இருபது, இருபதோடு ஒன்றை கூட்டுகிறீர்கள் இருபத்தி ஒன்று.

0: நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது எண்ணும் எழுத்தும் நிகழ்ச்சியுடன் இணைந்திருந்த அனைவருக்கும் நன்றிகள்.
1: பரிசு லாட்சிகளில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மூட்டை பூச்சி கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷெரிமஹால்.
2: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடல் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 நைட் ஸ்ட்ரீட் வான்கூவர் கனடா.
1: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com.
2: உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி, குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள் VTS Finance GmbH. சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் 3098 குவைனிட் சுவிஸ்
2: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 3971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 7-8-9-20-58-58.
4: பெண்குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல. நான் இதுகளை உள்ளத்துக்கொண்டு
5: என்ன வாணி சும்மா புரிந்து எந்த நாளும் உன்னோட இதுக்கு இருப்ப விஷயத்தை போறோம். இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: ஆமாம், வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 East 30th அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக்கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமேந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
6: பாரிஸ்ல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு புள்ள வருது கும்பிட போன தெய்வம் கொடுக்கவன. தங்கச்சி தங்கச்சி
4: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள். பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட, போக்குவரத்து, நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன் குலேஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-24-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி, தழுபத்த, நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07-77-36-74-18 அல்லது 07-76-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
0: நிறைய கலை நேரம் இரவு மணிக்கும் மாலை 6:35 நிமிடம், ஐக்கியராட்சியத்திலே மாலை 5:35 நிமிடம்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

வார வாரம் கதை சொல்லின் நேரமானது இந்த நேரத்திலே வானிலைகளிலே ஒலித்து வருகிறது. ஒலிபரப்பாகும் கதையை நீங்கள் கேட்டு அந்த கதை தொடர்பாக நீங்கள் புரிந்து கொண்டவையை ஏனைய நேயர்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த கதைக்கான என்ன மாதிரியான தலைப்பை அந்த கதைக்கு நீங்கள் இட விரும்புகின்றீர்கள் என்பதையும் விரும்பினால் நீங்கள் தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த வாரத்துக்கான கதை தொடர்கின்றது வானிலைகளிலே. மல்லிகா என்ற ஆட்டுக்குட்டி விடியின் நேரத்துக்கு எப்போதுமே ஒரு தனி அழகுண்டு. அதிலும் தமிழினத்தின் நீண்ட போராட்டத்தின் முடிவில் உள்ளே குமையும் ஊமை துன்பங்களை எல்லாம் விளங்கிவிட்டு அதற்கு மேலே எழுகின்ற புதிய தைப்பொங்கல் விடியற்காலை அபார அழகை தந்து கொண்டிருந்தது. துக்கமோ மகிழ்வோ அல்லது இரண்டுமே சேர்ந்ததோ ஒரு உரமான உணர்வு நெஞ்சை கவ்வி அடைக்க அந்த அழகை தரிசித்தபடி கண்விழித்தாள் தங்கராணி. மல்லிகா என்ற ஆட்டுக்குட்டி முருங்கை குலையும் பகச்செடிகளும் நிறைய தின்று மொள மொளவென்று வளர்ந்து குட்டிப்பட்டு கன்னி குட்டித்தாக்கியாக நின்ற நேரம். நேற்றிய நிகழ்வுகள் எதுவும் மனதை விட்டு அகரவில்லை. செல்லம் பாவித்த சொல்லம்புகளுக்கு மேலாக தானும் சொல்லியிருக்கக்கூடிய பல விடயங்கள் மனதில் அவளுக்கு ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தன. உன்றி அவர் வெளிநாட்டில் என்னவெல்லாம் செய்தவர் என்று எங்களுக்கு தெரியாதோ என்றாவது கேட்டிருக்கலாமா? சி, அவளின் தரத்துக்கு தானும் இறங்கி கதைக்காமல் மௌனமாக இருந்து விட்டதுதான் சரியோ? இரவெல்லாம் நித்திரையின்றி இவற்றை மனதிலே எழுதி எழுதி மனதிலே கிழித்து போட்டிருந்தாள். சமரப்பிள்ளை வாத்தியார் என்ன செய்தவர் என்று எங்களுக்கு தெரியாதோ என்று செல்லம் கேட்ட கேள்வி. சில வசனங்களை குத்தலாக சொல்கையில் ஏற்படும் குரூரமான மனநிறையை செல்லம் அப்போது அடைந்திருக்கலாம். ஆனால் நெஞ்சு முழுவதும் உப்பாக கரிப்பது போல் இருந்தது தங்கராணிக்கு. செல்லத்தின் மனதின் சத்திய ஆழத்திலிருந்து இந்த கேள்வி பிறந்திருக்குமா? இல்லை, வெறும் நுனி நாக்கில் இருந்து பிறந்த வார்த்தைகள் தானா? கிளிப்பை கலற்றி கிரணத்தை எரிந்தது போல் நெஞ்சில் விழுந்து வெடித்து சிதறி எரியூட்டிய வார்த்தைகள் அவை. தைப்பொங்கல் என்ற நினைவு திடீரென வந்தவுடன் பாயை சுருட்டி கூடவே மனதின் எண்ணங்களையும் சுருட்டி மூளையில் போட்டுவிட்டு தலையை அள்ளி அள்ளுக்கொண்டியாய் முடித்து கொண்டு வெளியே வந்தாள் தங்கராணி. ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் அவள் வளமையாக செய்யும் வேலை ஆட்டுக்கொட்டிலை கூட்டி மல்லிகாவுக்கு முருங்கை குலை தூக்குவதுதான். முற்றத்தை கூட்டவென்று விளக்குமாறு எடுக்க வீட்டின் கோடிப்புறம் போனவள் மல்லிகா என்ற கொட்டிலை பார்க்காமல் திரும்ப முடியாதவளாக ஒரு வினாடி திரும்பி பார்த்தாள். வெள்ள நிறத்தில் கபில புள்ளிகளுடன் நிமிந்து நேரிய கொம்புகள் இரண்டை நீட்டி நிற்கும் மல்லிகாவின் கொட்டில் வெறுமையாக இருந்தது. பிடுக்கைகள் எதுவுமின்றி நிலம் சுத்தமாக கிடந்தது. கிடங்கு வெட்டி மல்லிகாவை புதைத்த இடத்தை கண்கள் வலியவே சென்று துளாவின. வாழை குட்டிகளின் நடுவில் புரட்டி போடப்பட்டிருந்த அந்த புதிய மண்ணின் அருகே சதீஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் எப்போது படுக்கையில் இருந்து எழுந்து வந்தான் என்பது அவளுக்கு தெரியவில்லை. மல்லிகாவின் வயிற்றில் நிறைமாத வளர்ந்திருந்த குட்டி வெளியே பிறந்து விட்டிருந்தால் கூட அது தாயின் இழப்பை சதீஷ் அளவுக்கு கொண்டாடியிருக்காது. சதீஷின் கவலையை ஆற்றவே முடியாது போலிருந்தது. மாலை நேரங்களில் விட்டைகளுக்கு சென்று செடிகொடிகளை மேய்ந்துவிட்டு வரும் மல்லிகாவை கொட்டிலில் கட்ட யாரும் போகாவிட்டால் வீட்டு வாசலுக்கு வந்த படியில் இரண்டு கால்களை வைத்து நிமிந்து உள்ளே எட்டி பார்த்து மே மே என்று கூப்பிடும். அது தன்னைத்தான் கூப்பிடுகிறது என்று ஓடிப்போகும் சதீஷ் அதன் கழுத்தில் கட்டிய தடியை அவிழ்த்து முதுகில் தடவி அழைத்து சென்று கொட்டிலில் கட்டிவிட்டு வருவான். இதுவரையில் யாருடைய தோட்டக்காணிகளுக்குள்ளும் மல்லிகா நுழைந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படியான மல்லிகா சதீஷினால் அந்த இழப்பை தாங்க முடியாதுதான். சதீஷ், இன்னைக்கு பொங்கல் இல்லை ஆசா, அப்பா தோட்டத்தால வர முந்தி மாவில தோரணத்தை கட்டுமோனே? அவனை முதுகில் தடவி ஆறுதல் படுத்திவிட்டு வீட்டை கூட்டி முற்றத்தை கூட்டி சாணி தெளித்தாள் தங்கராணி. அப்போதுதான் நித்திரை விட்டெழுந்து தலையை சொறிந்து கொண்டு முற்றத்துக்கு வந்த கௌசி, அம்மா நான் கோலம் போடட்டே என்று எந்த விதமான பாவமற்ற குரலில் கேட்டாள். அவளது குரலில் இருக்க வேண்டிய துள்ளலையும் அந்த ஆடு மல்லிகா கொண்டு போய்விட்டதா?
சட்டியில் கரைத்திருந்த கோதுமை மாவில் பழந்துணி நுனியை தோய்த்து தோய்த்து கோடுகளை கீறுகையில் 12 வயதான கௌசியின் அழகிய நீள விரல்கள் கோலங்களை உருவாக்கும் அழகை தனக்குள் ரசித்து நிறைந்தவாறே அடுப்பை மூட்டி பானியேற்றினாள் தங்கராணி. அடுப்பில் பாலை மூண்டு நன்றாக எரிந்து கொண்டிருந்த போது மிளகாய் கன்றுக்கு நீரூற்றி விட்டு தோட்டத்தில் இருந்து திரும்பிவிட்ட கனகர் குளித்துவிட்டு அள்ளு சம்பில் நீரும் கொண்டு வந்தார். சதீஷ் வந்து அப்பாவுடன் சேர்ந்து குடத்தில் நீர் விட்டு மாவிலையும் தேங்காயும் பூவும் வைத்து தலைவாழையில் மேல் நிறைகூடம் வைத்தான். செல்லம் வீடும் தங்கராணி வீடும் தமது பொங்கல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது எத்தனையோ வருடகால வழக்கம். இந்த முறை செல்லம் பொங்கல் தர வரமாட்டாள் என்று நினைத்தாள் தங்கராணி. கடந்த பல வருடங்களில் இரு வீடுகளும் அந்தஸ்துகள் சமமாக இருந்திருக்கின்றன. கடந்த 2 வருடங்களாக மெதுமெதுவாக அந்த சமநிலை குறைந்து வருகிறதே. செல்லத்தின் கணவன் சிவராஜா வெளிநாடு சென்றதன் பின் பணமும் சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி இப்போது முற்றாகவே சுயநிறம் அற்றவளாகிவிட்டாள் செல்லம். இப்போதெல்லாம் அவளது மனம் இருந்த இடத்திலே அதுக்கு பதிலாக திமிரும் அகங்காரமும் தான் கொலுவீற்றிருக்கின்றன. உடம்பில் செங்குருதிக்கு பதிலாக சவுதியின் ரியால் தான் ஓடுகிறது. இல்லாவிட்டால் இப்படி எல்லாம் செய்யக்கூடியவள் அல்ல அவள். பின்ன கவுசி, அங்க குசினிய அலுமாரிய அடித்தட்டுல சர்க்கரையும் பயரும் வச்சிருக்கிறேன், எடுத்துக்கொண்டு வா மோனே. கோலம் போட்டு முடித்து கை கழுவி கொண்டெழுந்த கவுசி உள்ளே செல்ல, கசுக்கொட்ட முந்திரிக வெத்தல் நெய்யொண்டும் இல்லையா அம்மா இந்த முறை என்று கேட்டான் சதீஷ். கொண்ணன் இருந்திருந்த எல்லாம் போட்டு செய்திருப்பான் என்பது தங்கராணியின் அழுகை ஊடறுத்த பதில். 3 வருஷத்துக்கு முந்தி போனவன இப்ப நெச்ச அழாமல் வேலையை பார் தங்கம் என்று கூறிக்கொண்டே வட்டமாக உருட்டி மூளை பிடித்த பிள்ளையாருக்கு அருகம்புல் குத்தி வாழை இலையில் வைத்தார் கனகர். லட்சத்தில் லட்சமா ஈயரம்பு வாழ்க்கை வாழ்ந்து போனவன் தானே என்ற பிள்ளை, அல்லது செல்லத்தின் கணவன் மாதிரி பயந்து வெளிநாட்டுக்கு பறந்தவனே, அப்படி என்றா தான் கவலைப்பட வேண்டும். நினைக்க வேண்டாம் என்று தானே கூறும் விடயத்தை தானும் ஒரு முறை நினைத்து முடித்தார் கனகர். செல்லம் மாமியவே எல்லாம் போட்டு வடிவா பொங்குவினம் என்னம்மா என்று மீண்டும் கசுக்குட்டை நினைவில் கொண்ட சதீஷ் போன வருஷம் கொளுத்தி மீதம் இருந்த 2 பூ விரிசுகளை எடுக்க உள்ளே ஓடினான். அத இந்த முறை எங்களுக்கு புக்க தராயினம் அவன் வெளிநாட்டு ரோட்டல்ல ஒரு இலிய எங்கட மல்லிகா ஆடு திண்டுட்ட கவலையில. நேற்றிய சம்பவத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டாள் கௌசி. வெளிநாட்டு பணத்தில் கட்டிய புதிய வீடு, வெளிநாட்டு டிவி டெக், வெளிநாட்டு அல்சேசன் நாய், வெளிநாட்டு சட்டைகள் மணிக்கூடுகள், வெளிநாட்டு கொண்டா குரோட்டனும் வெளிநாட்டு குரோட்டன். பால் பொங்கி கிழக்கே சரிந்ததை ஒரு வினாடி மகளுடன் பார்த்தாள் தங்கராணி. ஒரு வினாடிதான் பால் பொங்கிட்டுது, அரிசிய போடுங்க என்னப்பா சரணமற்று அந்த வார்த்தையை சொன்னாள். மல்லிகாவின் பால் நிறைந்த முலியையும் இன்றோ நாளையோ குட்டி போட போகிறேன் என்றிருந்த வயிற்றையும் பார்த்து கூடவா அதற்கு பூவரசங்குளையில் என்ரெக்ஸ் ஊட்டி கொடுக்க மனம் வந்தது செல்லத்துக்கு. வேலியின் மறுபுறத்தில் செல்லத்தின் நடமாட்டம் தெரிந்தது. சிவராஜா வெளிநாட்டுக்கு போக முன்னர் இவள் அறிந்திருந்த செல்லத்துக்கு இப்போது 4 செல்லம் உடம்பில் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய தோற்றம். எல்லாம் வெளிநாட்டு பட்டர் செய்த வேலையோ? பெட்டியில் இருந்த பச்சி அரிசியை கைகளில் எடுத்து பொங்கல் பானியை 3 முறை சுற்றி அரிசியை பானையில் போட்டார் கனகர். 3 முறை அவ்வாறு போட்டபின் மீதி அரிசியை தான் வாங்கி பானையில் கொட்டினாள் தங்கராணி. பொங்கல் வெந்து கொண்டிருந்தது தங்கராணியின் மனதை போலவே. வழக்கமாக கொட்டிலில் கட்டி நிற்கும் மல்லிகா மாலை நேரங்களில் தான் வெட்டைக்கு மேய போகும். அதுவும் கழுத்தில் பெரிய தடிகட்டிய நிலையில் மேய போகும் வழியில் செல்லத்தின் பெரிய இரட்டைக்கே திறந்திருந்தால் இடையிடையே மல்லிகா ஆடு எட்டி பார்த்தது உண்டுதான். ஆனால் அப்போதெல்லாம் அதை ஒரு பெரும் பிரச்சனையாக தங்கராணி உணர்ந்ததில்லை. எங்களை அருமந்த குரோட்டன்ஸ், வெரி பியூட்டிஃபுல் குரோட்டன்ஸ், வெளிநாட்டிலும் நுவரடியாவிலும் இருந்து கொண்ட குரோட்டன்ஸ், ஜப்னாவிலி ஒரு இடத்திலும் இல்லை, இப்படி குரோட்டன்ஸ் உங்களுடைய மல்லிகா கடிக்க பாக்குது என்று கண்ணை உருட்டி வாயை நெளித்து வெகு ஸ்டைலாய் ஒரு முறை செல்லம் முறையிட்டதை கணக்கில் எடுக்காத தன் தவறை உணர்ந்து ஒரு நிமிடம் வருந்தினாள் இவள். இப்படி செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் வேலை பொட்டை பார்த்து கவனமாக அடைத்திருக்கலாம்.
செத்து போன தன் விவேகத்துக்கு ஆட்டுக்கு போய்விட்ட மகனுக்கு மூன்றுக்கும் சேர்த்து கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்துவது போல் இருந்தது தங்கராணியின் நிலை. வாழ்க்கை வள்ளம் வறுமை அலைகளுக்குள் போராடினாலும் அமைதியான குடும்பம் இவருடையது. அந்த அமைதியுடனே பொங்கலை நடத்தியிருக்கலாம். சி மல்லிகா எல்லாவற்றையும் வெறுமையாக்கிவிட்டது. மல்லிகாவை கட்டியிருந்த கயிறு உக்கியிருந்ததைத்தான் இவள் கவனிக்கவில்லை என்றால், உக்கியிருந்த கயிற்றை அறுத்து கொண்டு செல்லத்தின் வீட்டினுள் அது நுழைந்ததும் பல நிமிடங்களாக இவளுக்கு தெரியவில்லை. கனகர் தோட்டத்துக்கு போய்விட சதீசும் கௌசியும் பின்வளவில் படலப்பட்டம் விட்டுக் கொண்டிருக்க இவள் மும்முரமாக மத்தியான சமையலில் ஈடுபட்டிருந்த நேரம் மல்லிகா மௌனமாய் தன் மரண ஊர்வலத்தை தொடங்கிவிட்டது. செல்லம் மல்லிகாவுக்கு நஞ்சூட்டி அது இறக்கும் தருவாயில் போட்ட ஒரு மரண ஓலத்தில் தான் இவள் வந்து வெளியே எட்டி பார்த்தாள். மல்லிகாவின் குரலை உடனே இனங்கண்டு அடுப்பில் குழம்பு பொங்கி ஊற்றினாலும் ஊற்றட்டும் என்று இவள் செல்லம் வீட்டுக்கு துடித்து பதைத்து ஓடி போனாள். நாலு காலையும் வீசி எறிந்து உதறி நடுங்கிக் கொண்டிருந்தது மல்லிகா. அப்போதும் கூட இவள் புரிந்து கொள்ளவில்லை. என்ன செல்லம் அக்கா, என்ன நடந்தது மல்லிக்கு என்று கேட்டபடி அருகில் சென்ற போதுதான் மல்லிகாவின் தலைப்பக்கத்தில் கிடந்த பூவரசன் குலையில் என்ரெக்ஸ் நடி மூக்கி அரித்தது. விடியம் விளங்கிவிட்ட ஒரு கடத்தில் குபிரென்று தீப்பற்றியது மாதிரி இவள் முகத்திலும் கண்களிலும் படந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு செல்லத்திலும் செல்லத்தின் பிள்ளைகளிலும் தெரிந்த மௌனத்தை மேவிக்கொண்டு மீண்டும் கேட்டாள், ஏனக்கா இப்படி செய்த நீங்க? நாங்கள் என்ன செய்த? நாங்கள் தோட்டத்துக்கு அடிச்ச என்ரெக்ஸ் மிச்சம் உதிர ஊத்தி கிடந்தது உண்ட மல்லிகா உன்னை போலவே கெடுவில வந்து திண்டது நாங்களே, அதுக்கு பாடு. முதலம்பே நச்சை தோய்த்து அவர்களின் வாயிலிருந்து வந்தது. சில வருடங்களுக்கு முன் இருந்த செல்லம் அங்கே இப்போது அந்த செல்லத்துக்குள் எத்தனை செல்லங்கள்! குருதமான செல்ல திமிர் கொண்ட செல்லம், உயிர்களில் கருணையற்ற செல்வம், அடுத்தவரை அவமரியாத செய்து மகிழும் செல்லம். ஆடு வந்த உடனே நீங்கள் என்ன கூப்பிட்டு இருக்கலாமே அக்கா? ஆடு எங்கே வந்தது? நீங்கள் தான் எரிச்சல்ல அவுட்டு விட்டுற, நீங்க பிரகன் உங்களை கூப்பிடுவான். பார்வையில் இருந்த சிறிதளவு தோழமையையும் அவசரமாக விலத்தி கொண்டு கூறினாள் செல்லத்தின் மூத்தவள் ராஜி. நீங்க பக்கத்து வீட்டுல இவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தும் ஒரு அந்தரம் ஆபத்துக்கும் நான் உங்கள்கிட்ட கடமைப்பட இல்லை. நான் என்பாடாத்தான் இருந்த, நான் உங்களுக்கு என்ன செய்து போட்டேன் என்று நீங்கள் இப்படி நடந்தினீங்கள்? சரள் என்று தங்கராணியின் பார்வை கூர்மையாகி செல்லத்தின் கண்களுக்குள் பதிந்தது. குரல் வேகமாகி இறுக்கிட்டு பின்னர் திடீரென்று இளகி கண்களில் நீரும் குரலில் தளதளப்பும் தோன்ற வசனம் முடியாமல் நடுவில் நின்றது. நாங்கள் உனக்கு எவ்வளவு உதவிகள் செய்திருப்போம், ஆனா நீ உண்டி ஆட்டை விட்டு எங்கட வடிவான குரோட்டன்ஸை அழிக்க வேண்டும் என்று நாண்டு கொண்டு நின்ற கடவுள் தீர்ப்பு என்று செல்லம் சொல்லிக் கொண்டிருக்கையில் அவசரமாக குறுக்கிட்டு இவள் கேட்டாள், நீங்கள் என்ன செய்த நீங்கள் எங்களுக்கு? அப்போதுதான் அந்த கிரனேட் செல்லத்தினால் வீசப்பட்டது. ஓ, நாங்கள் உனக்கு ஒன்றும் செய்யலைத்தான். சம்பரப்புள்ள வாத்தியார் என்ன செய்தவரென்று எங்களுக்கு தெரியாது. அதற்கு மேல் தங்கராணி எதுவும் கதைக்கவில்லை. ஒரு வினாடியில் சாதாரணப்பட்டு போனவள் மாதிரி இறந்துவிட்ட மல்லிகாவை தர தரவென்று இழுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வாழை குட்டிகளுக்கு இடையில் வெட்டி புதைத்தாள். உள்ளே புகைந்து புகைந்து வெகு நேரம் எரிந்து கொண்டிருந்த ஒரு உணர்வு இன்னமும் வெகு நேரம் புகையும் என்று தோன்றியது. வெற்றிலை, வாழையிலை, வாழைப்பழம், தேங்காய், ராசவள்ளி கிழங்கு போன்ற பொருட்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களுக்கு அடிக்கடி கனகரிடம் வந்து சந்தோஷமாக கதைத்து தேநீர் அருந்தி போகின்ற சிதம்பர பிள்ளை வாத்தியாருக்கும் மல்லிகாவின் கொலைக்கும் என்ன தொடர்பு? பொங்கல் முடிந்து மூன்று இலைகளில் படைத்து கற்பூரம் காட்டி படையலை சுற்றி வந்து சூரியனை வணங்கினார்கள் தங்கராணி குடும்பத்தினர். மார்கழி 30 நாளும் ஒவ்வொன்றாக வைத்து வழிபட்ட பிள்ளையார்களை ஒன்றாக ஒரு தட்டில் வைத்து கோயில் குளத்தில் போடுவதற்காக எடுத்து சென்றான் சதீஷ். படைத்த இலைகள், பொங்கல் பானை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை உள்ளே எடுத்து சென்றாள் கௌசி. திருநீரும் சந்தனமும் குங்குமமும் எல்லோருக்கும் விநியோகம் செய்தார் கனகர். செல்லம் வீட்டுக்கு பொங்கல் கொடுப்பதா இல்லையா? மனக்கடலில் சிந்தனை என்ற கரு ஆர்ப்பரித்து துள்ளி எழுந்து வாயப்பிளந்து இறுதியில் கனகருடன் எதுவும் கலந்து ஆலோசிக்காமலே அயல் வீட்டுடன் பகை இருக்கக் கூடாதென்று நிதானமான முடிவுக்கு வந்து ஒரு சிறு பட்டியில் பொங்கல் எடுத்துக்கொண்டு செல்லம் வீட்டினுள் நுழைந்தாள் தங்கராணி.
முற்றத்தில் கட்டி நின்ற வெளிநாட்டு அல்சேசன் நாயின் முதுகை தடவிக்கொண்டு, நீ பொல்லாத பெட்டி என்ன, முன்விட்டு முத்தியா பரியாரியற்ற கோழி குஞ்ச பிடிக்கப்படாத உனக்கு எத்தனை தரம் சொல்லி இருப்பேன். இன்றைக்கும் இரண்டு முடிச்சு போட்டாய், என்ன என்றாலும் ஆள் குறி தவறாமல் பிடிக்கிறதுல வலு கட்டிக்காரி, நைஸ் தேசி என்று கொஞ்சிக் கொண்டிருந்த செல்லத்தின் வார்த்தைகள் தங்கராணியின் செவிகளில் தெளிவாகவே விழுந்தன. சமுதாயம் என்ற பாறையில் பணம் என்ற படிகளை கொண்டு வேகமாகவே ஏறிய செல்லம்

0: நேர்கள் இந்த கதையை உள்வாங்கி இருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அந்த வகையிலே இந்த கதையை உள்வாங்கிய நேர்கள் உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். இந்த இவ்வாறான சம்பவங்கள் தாயகத்திலும் ஒவ்வொருவருக்கும் நடக்கக்கூடிய சம்பவங்களாக இருக்கிறது. உங்கள் வீடுகளிலும் இது நடந்திருக்கும் அல்லது நடத்தியிருப்பீர்கள். ஆகவே உங்களுடைய அனுபவங்களையும் தெரிவித்துக் கொள்ளலாம். இங்கே வந்திருக்கின்ற
1: முதலில் குணராஜா கதைக்கிறேன்.
0: வரவேற்றுக் கொள்கிறோம்.
1: உங்களுக்கும் வணக்கம் குறிக்க வேண்டு. தங்கராணியும் செல்லவும் நல்ல உறவா இருந்து போய் எங்க திட்டணி மண்டி குடிச்சலாம் மரக்கறிகள் அது இதெல்லாம் வேண்டிக்கொண்டு உறவா அந்த காலம் எந்த கணவர் அங்க போனாப்பில நாலு செல்லவா மாறி மனச்சாட்சி நியாயம் நீதி ஒன்று உள்ளாக போச்சு. அப்ப அந்த ஆடு போய் இந்த இதை ஆடு போய்
0: அங்கே சொல்றவர்கள்
1: என்னென்ன
0: ஊர்லயே ஒரு பழமொழி சொல்றவர்கள் தானே
1: பணம்
0: அத்தனுக்கு பவுசு வந்தா
1: அர்த்தராத்திரில கூட குடிக்கிறதா. அப்ப அப்படி சரி அப்படி இருந்தாலும் தான் அந்த ஆண்டுக்கு வச்சு கொல்லக்கூடாது வந்து பிடிங்கன்னு சொல்லி ஒருக்கா சொல்லி
0: நண்டு சாதாரண சில எனக்கு தெரிந்த வகையிலே எங்களுடைய ஒரு ஆட்டுக்குட்டி அங்கால வளவுக்குள்ள போனது. அந்த வெட்டினவர் இப்ப ஜெர்மனியில இருக்கிறார். கொக்கத்தடியால வந்து வாழை வெட்டி விட்டுட்டார். ஆகவே அது அப்படி ஊர்களில் இந்த சம்பவம் பலருக்கு இது ஒரு அனுபவமாக இருக்கும். வெட்டியவர்களும் இருக்கிறார்கள், பாதிக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்.
1: நெல் வச்சு சூடு வச்சிருக்கிறோம் சூடு அது மாடு போய் அக்கா சேர்ந்த மாடு போய் திண்டு பசு மாடு போய் திண்டுட்டு ஒரு கம்பியால ஒண்டி ஒரு பக்கத்து ஒரு சொந்தக்காரன் குத்தி அது உடனே செத்து இது கொண்டு தூரப்பட்டாச்சு. தோழி திரிஞ்சக்கானை இல்ல பேருந்து அவரோட கூட போறாள் தான் சொல்லி நடந்த போய் பாரு போய் நான் பிடிச்சது சொல்லி பார்த்தா அப்படியே அப்படி எல்லாம் நடக்குதுதா எல்லாரும் நடந்தது நடந்து கொண்டிருக்குது. அப்ப இவ பணம் வந்த உடனே அவ இந்த உறவுகள் உறவு உறவுகள் எல்லாம் பணம் வந்தா உறவு போகுது குணம் போகுது மனச்சாட்சி இல்ல தான் தண்ட புண்ணியம் இந்த பாவம் வந்து தெரிய வாரது இல்ல மனச்சாட்சின்றது பணம் வந்தா சில பேருக்கு எல்லாரையும் சொல்லல சில சில பேர் கூடுறதாக பணம் வந்தோம்னா குணம் மாறுது.
0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம். இவர் சைவர்
2: ஒன்றில்
0: நீங்க சைவர் ஒன்றில் வந்திருக்கிறீங்க. மற்றவர்கள் சைவர் ஒன்பதிலும் வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் வரக்கூடியவர்கள் வரலாம். இந்த கதையை உள்வாங்கி இருந்தால் கேட்காவிட்டால் மீண்டும் திருப்பி வேண்டுமானால்
2: தருகிறேன். எங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கு தெரிஞ்சுனா என்ன ஆடு போய் பக்கத்துல நாங்க நிறைய ஆடு வளர்த்துனாங்க. அப்ப அது முன்னுக்கு பனந்தோப்பு அப்ப பனையின் தோப்புக்குள்ள போய்
0: மற்றவருடைய வளவுக்குள்ள போகாத மாதிரி அதுக்கு
2: தடியெல்லாம் கட்டி விட்டு அப்படி இருந்து அது குரோட்டனை போய் சாப்பிட்டு எடுத்து
0: மட்டக்களப்புல வந்து அந்த மாதவன விவசாயிகள் அந்த காணி மேய்ச்சல் தரைய வந்து சிங்களவர்களுக்கு கொடுத்து அவர்கள் என்ன செய்யறாருன்னா மேய்ச்சல் தரையுள்ள வரவிடாமல் விட அது சாப்பிடுற போது வெடிக்கக்கூடிய வெடிய வச்சு வாயுக்குள்ள வெடிச்சு சில மாடுகள் அப்படியே காயத்தால இறந்து போன சம்பவங்கள் எல்லாம் நடக்குது. ஆனா அதே நேரம் புத்த பெருமானுக்கு வந்து போய் வணங்குவார்கள். இவ்வளவு இத ஒரு வாய் பேசாத மிருகத்துக்கு இப்படி எல்லாம் செய்து விட்டு தங்களை சரியான பௌத்தர்களாக காட்டுவார்கள்.
2: சாப்பாட்டுக்காக எந்த இடம் மட்டும் பாக்காமலுக்கு பூந்திடும்தானே. அது சில நேரங்கள்ல தடி கட்டி விட்டாலும் அந்த தடி சின்னனா இருந்தா அது போக கூடியது அது கஷ்டப்பட்டு அது
0: நடந்தது. உங்களுடைய ஆட்டுக்கு என்ன நடந்தது?
2: எங்களுடைய ஆட்டுக்கு காலை முறிச்சு விட்டுட்டார்கள். காலம் முறிச்சு விட்டு அத காணையில அப்ப நாங்க ஆடு விண்ணேரம் தான் நாங்க என்னையும் தங்கச்சியும் அம்மா அனுப்புவா ஆட்ட கழிச்சு கொண்டு வாங்கண்டு சொல்லி. அப்ப நாங்கள் ஆட்டுக்கு போ ஆடு கிடைச்ச மாதிரி ஒரு ஆட்ட காணையில அப்ப நாங்கள் தேடி தெரிஞ்சு பெருசா தான் நம்ம எல்லாம் மாமலிப்பட்ட அக்காவெல்லாம் இதாண்டா அப்ப அது வரையும் வாசையும் செய்யலை அவர்கள். அப்ப நல்ல இருண்ட பிறகுதான் சொல்லிச்சு நம்ம கொண்டு ஆடு வந்து எங்கட வீட்டு முத்தத்துலான் இருக்குதாண்டு ஏன் கட்டி வச்சிருக்கிறீங்களாண்ட எங்கட வீட்டு குரோட்டன் எல்லாத்தையும் சாப்பிட்டு எடுத்து கட்டி வச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் போய்
0: உடைச்சிட்டு
2: காலை உடைச்சாச்சு ஒரு ஆட்டை கொண்டு போய் அந்த ஆடு பிடிக்கிற அந்த தண்டத்தனம் கட்டி எடுக்கிற இடத்துல கொண்டே விட்டுட்டாங்க. அப்ப அதை அவட்டு கொண்டு வந்தாச்சு அந்த ஆடு இவே கட்டையில வேற யாரோ கட்டினு சொல்லி ஆனா இவேதான் கட்டினாடு. அந்த ஆட்டுக்கு போய் இந்த அம்மா இல்லாம அந்த கல் அரைச்சு கணக்க வைத்தியங்கள் கையால செய்து மஞ்சள்கள் எல்லாம் வாய் வாய் பேசாத பிராணி அது அது வாய் இருந்திருந்தா அது கதைச்சிருக்கும். வாயில்லா பூச்சி வாயில்லா பிராணிய வச்சு அப்படி செய்யக்கூடாது அது அப்படி இந்த சரியா நான் கவலையா இருந்தேன் இந்த ஆடு அது உறவு உறவுகள் வந்து கொண்டாடி போய்க்க அந்த நாங்கள் போய்க்கே வந்து சில சின்ன குட்டிகள்ல வந்து போடுவினம் தானே பக்கத்து வீடுகளுக்கு எங்களோட சேர்ந்து தாங்களும் வந்துடுவினம் துள்ளி குதிச்சு நாங்கள் போனா தாங்களும் வந்துடுவினம். இந்த இந்த கதைக்கு நான் வந்து என்னன்னு சொல்றது மிருகத்தனம் வேண்டா நான் சொல்லுவேன் என்ன செய்ய.
0: நன்றி
2: நன்றி அண்ணா
0: நன்றி. சரி தொடர்ந்து காத்திருக்கிற அடுத்த நீரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம். சரி அவர் காத்திருந்து விட நேரம் இரவு 7 மணி மாலை 7 மணி 1 நிமிடம் ஐக்கராட்சியத்திலே மாலை 6 மணி 1 நிமிடம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை சொல்லும் நேரம். தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் தர்சன்.
0: வணக்கம். இந்த கதை விளங்கினதா? நாங்கள்
3: இந்த கதைக்கு வந்து மிருகத்தனம் என்று சொல்கிறேன்.
0: மிருகத்தனம் என்று தலைப்பு வைக்கிறீர்கள்.
3: மிருகத்தனம் என்று சொல்கிறேன்.
0: சரி நன்றி.
3: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். சரி இங்கே வைபரூடாக திருமதி சரஸ்வதி சிவஞானம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம்.
4: வணக்கம் தரிசன். நீங்கள் எல்லோரும் வணக்கம் தரிசன். நீங்கள் எல்லோரும் நலமாக வாழ்கொண்டு அம்மாளாச்ச பிரார்த்தித்து கொண்டு இப்படித்தான் இவரும் ஒரு ஆடு வளர்த்தவர். இவர் கொழும்பு போனவர். அப்போது நேர்களி கொக்கச்சத்தான் திருட்டி வச்சிருக்கிறேன். நீங்க தான் சொன்னீங்க உங்களோட வீட்டில் நடந்ததையும் சொல்லலாம். அதனாலதான் சொல்றேன் கொக்கச்சத்தான் திருட்டி வச்சிருக்கிறேன். ஆடு குளவட்டி போடு அது குட்டி தாஜி ஆடுன்னு போமன்ட்டு சொல்லி நான் போக பின்னால ராமும் நாய்க்குட்டியும் வந்துட்டுது. அப்ப நான் குள விட்டு கொகச்சுதான் தவறி விழுந்துட்டு மரத்துக்குள்ள முயல் முயலுக்கு மேல விழுந்துட்டு ராமு பிடிச்சிட்டு முயல மாமாட்ட கொண்டு வந்து கொடுத்தேன். மாமா இதை உரிச்சு தாங்க உண்டு. மாமா உரிச்சு தந்துட்டு பின்னேரம் போல ஆபரேஷனுக்கு போய் வந்தவர் வந்ததுன்னா இளிப்பிள்ள அப்போது நான் கண்டதில்ல அந்த சிரட்டை கையிலுக்க கொஞ்சம் தட்டி போட்டு கொண்டாமோன்னு என்று கேட்டேன். நான் என்னத்த மாமான்னு கேட்க அந்த முயல் எலும்பால கொஞ்சம் தட்டி கொடுத்து மாமா நான் அது சமைக்கல மாமா நான் அதை அவிச்சு உரியல வச்சுட்டேன் நீ வேற வேற சமைப்போன் மாவன போடா போ நான் போய் இருக்க இப்பன்னு சொல்லிட்டு கள்ளு தண்ணியும் வேட்டை ஊத்திட்டு வந்துட்டேன். அந்த அந்த ஆடு கிடாக்கு கிடா குட்டிக்கு மட்டும்தான் பால் கொடுக்கும் மறைக்குட்டிக்கு கொடுக்காது பால். அப்படியே வாயில சொவியில பிடிச்சி தூக்கி எறியும் அப்ப இவர் அடிப்படுறேன் நீனம் அடிக்கிறீங்கன்னு அதான் நான் ஒன்று கொடுக்குது பாலே ஒன்று கொடுக்குது இல்ல பால அதுதான் ஆம்பளை பிள்ளை இல்ல அதுல விருப்பம் ஆகும்மா அதுக்கே நான் அடிக்கிறீங்க அது மிருகம் தானே. இது போல தான் இப்ப இந்த இவாகும் மிருகத்தனமே தான் இவன் நடந்திருக்கிறான்னு சொல்றேன்.
0: சரியா நன்றி.

0: அங்கே இனிய நேர்கள் அங்கே போய்விட்டீர்கள். கலந்து கதை சொல்லும் நேரத்துக்காக இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள். வேண்டுமானால் அந்த கதையை திருப்பி தரவா, அல்லது நீங்களே இணைந்து கருத்துக்களை சொல்ல போறீர்களா? சரி, ஆகவே அந்த கதையை திருப்பி தருகிறேன், கேட்டு இணையக்கூடியவர்கள் இணைந்து கொள்ளுங்கள்.
1: மல்லிகா என்ற ஆட்டுக்குட்டி விடியின் நேரத்துக்கு எப்போதுமே ஒரு தனி அழகுண்டு. அதிலும் தமிழினத்தின் நீண்ட போராட்டத்தின் முடிவில் உள்ளே குமையும் ஊமை துன்பங்களை எல்லாம் விளங்கிவிட்டு அதற்கு மேலே எழுகின்ற புதிய தைப்பொங்கல் விடியற்காலை அபார அழகை தந்து கொண்டிருந்தது. துக்கமோ மகிழ்வோ அல்லது இரண்டுமே சேர்ந்ததோ ஒரு உரமான உணர்வு நெஞ்சை கவ்வி அடைக்க அந்த அழகை தரிசித்தபடி கண்விழித்தாள் தங்கராணி. மல்லிகா என்ற ஆட்டுக்குட்டி முருங்கை குலையும் பகச்செடிகளும் நிறைய தின்று மொள மொளவென்று வளர்ந்து குட்டிப்பட்டு கன்னி குட்டித்தாக்கியாக நின்ற நேரம். நேற்றிய நிகழ்வுகள் எதுவும் மனதை விட்டு அகரவில்லை. செல்லம் பாவித்த சொல்லம்புகளுக்கு மேலாக தானும் சொல்லியிருக்கக்கூடிய பல விடயங்கள் மனதில் அவளுக்கு ஓடி ஓடி வந்து கொண்டிருந்தன. உண்டி அவர் வெளிநாட்டில் என்னவெல்லாம் செய்தவர் என்று எங்களுக்கு தெரியாதோ என்றாவது கேட்டிருக்கலாமா? சி, அவளின் தரத்துக்கு தானும் இறங்கி கதைக்காமல் மௌனமாக இருந்து விட்டதுதான் சரியோ? இரவெல்லாம் நித்திரையின்றி இவற்றை மனதிலேயே எழுதி எழுதி மனதிலேயே கிழித்து போட்டிருந்தாள். சமரப்பிள்ளை வாத்தியார் என்ன செய்தவர் என்று எங்களுக்கு தெரியாதோ என்று செல்லம் கேட்ட கேள்வி. சில வசனங்களை குத்தலாக சொல்கையில் ஏற்படும் குரூரமான மனநிறையை செல்லம் அப்போது அடைந்திருக்கலாம். ஆனால் நெஞ்சு முழுவதும் உப்பாக கரிப்பது போல் இருந்தது தங்கராணிக்கு. செல்லத்தின் மனதின் சத்திய ஆழத்திலிருந்து இந்த கேள்வி பிறந்திருக்குமா? இல்லை, வெறும் நுனி நாக்கில் இருந்து பிறந்த வார்த்தைகள் தானா? கிளிப்பை கலற்றி கிரணத்தை எரிந்தது போல் நெஞ்சில் விழுந்து வெடித்து சிதறி எரியூட்டிய வார்த்தைகள் அவை. தைப்பொங்கல் என்ற நினைவு திடீரென வந்தவுடன் பாயை சுருட்டி கூடவே மனதின் எண்ணங்களையும் சுருட்டி மூளையில் போட்டுவிட்டு தலையை அள்ளி அள்ளுக்கொண்டியாய் முடித்து கொண்டு வெளியே வந்தாள் தங்கராணி. ஒவ்வொரு காலையிலும் எழுந்தவுடன் அவள் வளமையாக செய்யும் வேலை ஆட்டுக்கொட்டிலை கூட்டி மல்லிகாவுக்கு முருங்கை குலை தூக்குவதுதான். முற்றத்தை கூட்டவென்று விளக்குமாறு எடுக்க வீட்டின் கோடிப்புறம் போனவள் மல்லிகா என்ற கொட்டிலை பார்க்காமல் திரும்ப முடியாதவளாக ஒரு வினாடி திரும்பி பார்த்தாள். வெள்ள நிறத்தில் கபில புள்ளிகளுடன் நிமிந்து நேரிய கொம்புகள் இரண்டை நீட்டி நிற்கும் மல்லிகாவின் கொட்டில் வெறுமையாக இருந்தது. பிழுக்கைகள் எதுவுமின்றி நிலம் சுத்தமாக கிடந்தது. கிடங்கு வெட்டி மல்லிகாவை புதைத்த இடத்தை கண்கள் வலியவே சென்று துளாவின. வாழை குட்டிகளின் நடுவில் புரட்டி போடப்பட்டிருந்த அந்த புதிய மண்ணின் அருகே சதீஷ் நின்று கொண்டிருந்தான். அவன் எப்போது படுக்கையிலிருந்து எழுந்து வந்தான் என்பது அவளுக்கு தெரியவில்லை. மல்லிகாவின் வயிற்றில் நிறைமாத வளர்ந்திருந்த குட்டி வெளியே பிறந்து விட்டிருந்தால் கூட அது தாயின் இழப்பை சதீஷ் அளவுக்கு கொண்டாடியிருக்காது. சதீஷின் கவலையை ஆற்றவே முடியாது போலிருந்தது. மாலை நேரங்களில் விட்டைகளுக்கு சென்று செடிகொடிகளை மேய்ந்து விட்டு வரும் மல்லிகாவை கொட்டிலில் கட்ட யாரும் போகாவிட்டால் வீட்டு வாசலுக்கு வந்த படியில் இரண்டு கால்களை வைத்து நிமிந்து உள்ளே எட்டி பார்த்து மே மே என்று கூப்பிடும். அது தன்னைத்தான் கூப்பிடுகிறது என்று ஓடிப்போகும் சதீஷ் அதன் கழுத்தில் கட்டிய தடியை அவிழ்த்து முதுகில் தடுவி அழைத்து சென்று கொட்டிலில் கட்டிவிட்டு வருவான். இதுவரையில் யாருடைய தோட்டக்காணிகளுக்குள்ளும் மல்லிகா நுழைந்ததாக சரித்திரமே இல்லை. அப்படியான மல்லிகா சதீஷினால் அந்த இழப்பை தாங்க முடியாதுதான். சதீஷ், இன்னைக்கு பொங்கல் இல்லை ஆசா, அப்பா தோட்டத்தால வர முந்தி மாவில தோரணத்தை கட்டுமோனே? அவனை முதுகில் தடவி ஆறுதல் படுத்திவிட்டு வீட்டை கூட்டி முற்றத்தை கூட்டி சாணி தெளித்தாள் தங்கராணி. அப்போதுதான் நித்திரை விட்டெழுந்து தலையை சொறிந்து கொண்டு முற்றத்துக்கு வந்த கௌசி, அம்மா நான் கோலம் போடட்டே என்று எந்த விதமான பாவமற்ற குரலில் கேட்டாள். அவளது குரலில் இருக்க வேண்டிய துள்ளலையும் அந்த ஆடு மல்லிகா கொண்டு போய்விட்டதா? சட்டியில் கரைத்திருந்த கோதுமை மாவில் பழந்துணி நுனியை தோய்த்து தோய்த்து கோடுகளை கீறுகையில் 12 வயதான கௌசியின் அழகிய நீள விரல்கள் கோலங்களை உருவாக்கும் அழகை தனக்குள் ரசித்து நிறைந்தவாறே அடுப்பை மூட்டி பானியேற்றினாள் தங்கராணி. அடுப்பில் பாலை மூண்டு நன்றாக எரிந்து கொண்டிருந்த போது மிளகாய் கன்றுக்கு நீரூட்டி விட்டு தோட்டத்தில் இருந்து திரும்பிவிட்ட கனகர் குளித்துவிட்டு அள்ளு சம்பில் நீரும் கொண்டு வந்தார். சதீஷ் வந்து அப்பாவுடன் சேர்ந்து குடத்தில் நீர் விட்டு மாவிலையும் தேங்காயும் பூவும் வைத்து தலைவாழையில் மேல் நிறைகூடம் வைத்தான். செல்லம் வீடும் தங்கராணி வீடும் தமது பொங்கல்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்வது எத்தனையோ வருடகால வழக்கம். இந்த முறை செல்லம் பொங்கல் தர வரமாட்டாள் என்று நினைத்தாள் தங்கராணி. கடந்த பல வருடங்களில் இரு வீடுகளினதும் அந்தஸ்துகள் சமமாக இருந்திருக்கின்றன. கடந்த இரண்டு வருடங்களாக மெதுமெதுவாக அந்த சமநிலை குறைந்து வருகிறதே. செல்லத்தின் கணவன் சிவராஜா வெளிநாடு சென்றதன் பின் பணமும் சேர சேர கொஞ்சம் கொஞ்சமாக நிறம் மாறி இப்போது முற்றாகவே

கந்தமுறை என்று கேட்டான் சதீஷ். கொண்ணன் இருந்திருந்த எல்லாம் போட்டு செய்திருப்பான் என்பது தங்கராணியின் அழுகையை ஊடறுத்த பதில். 3 வருஷத்துக்கு முந்தி போனவன இப்ப நெச்சு அழாமல் வேலையை பார் தங்கம் என்று கூறிக்கொண்டே வட்டமாக உருட்டி மூளை பிடித்த பிள்ளையாருக்கு அருகம்புல் குத்தி வாழையிலையில் வைத்தார் கனகர். லட்சத்தில் லட்சமா ஈயரம்பு வாழ்க்கை வாழ்ந்து போனவன் தானே என்ற பிள்ளை, அல்லது செல்லத்தின் கணவன் மாதிரி பயந்து வெளிநாட்டுக்கு பறந்தவனே, அப்படி என்றால் தான் கவலைப்பட வேண்டும். நினைக்க வேண்டாம் என்று தானே கூறும் விடயத்தை தானும் ஒரு முறை நினைத்து முடித்தார் கனகர். செல்லம் மாமியவே எல்லாம் போட்டு வடிவா பொங்குவினம் என்னம்மா என்று மீண்டும் கசுக்குட்டை நினைவில் கொண்ட சதீஷ் போன வருஷம் கொளுத்தி மீதம் இருந்த 2 பூ விருசுகளை எடுக்க உள்ளே ஓடினான். அவ இந்த முறை எங்களுக்கு புக்கதராயினம் அவன் வெளிநாட்டு ரோட்டல்ல ஒரு இலிய எங்கட மல்லிகை ஆடு திண்டுட்ட கவலையில. நேற்றிய சம்பவத்தை மீண்டும் நினைவுக்கு கொண்டாள் கௌசி. வெளிநாட்டு பணத்தில் கட்டிய புதிய வீடு, வெளிநாட்டு டிவி டெக், வெளிநாட்டு அல்சேசன் நாய், வெளிநாட்டு சட்டைகள், மணிக்கூடுகள், வெளிநாட்டு கொண்டா குரோட்டனும் வெளிநாட்டு குரோட்டன். பால் பொங்கி கிழக்கே சரிந்ததை ஒரு வினாடி மகிழ்வுடன் பார்த்தாள் தங்கராணி. ஒரு வினாடிதான், பால் பொங்கிட்டுது அரிசிய போடுங்க என்னப்பா சரணமற்று அந்த வார்த்தையை சொன்னாள். மல்லிகாவின் பால் நிறைந்த முலியையும் இன்றோ நாளையோ குட்டி போட போகிறேன் என்றிருந்த வயிற்றையும் பார்த்து கூடவா அதற்கு பூவரசம் குலையில் என்ரெக்ஸ் ஊட்டி கொடுக்க மனம் வந்தது செல்லத்துக்கு. வேலியின் மறுபுறத்தில் செல்லத்தின் நடமாட்டம் தெரிந்தது. சிவராஜா வெளிநாட்டுக்கு போக முன்னர் இவள் அறிந்திருந்த செல்லத்துக்கு இப்போது 4 செல்லம் உடம்பில் குடியிருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய தோற்றம் எல்லாம் வெளிநாட்டு பட்டர் செய்த வேலையோ? பெட்டியில் இருந்த பச்சை அரிசியை கைகளில் எடுத்து பொங்கல் பானையை 3 முறை சுற்றி அரிசியை பானையில் போட்டார் கனகர். 3 முறை அவ்வாறு போட்டபின் மீதி அரிசியை தான் வாங்கி பானையில் கொட்டினாள் தங்கராணி. பொங்கல் வெந்து கொண்டிருந்தது தங்கராணியின் மனதை போலவே. வழக்கமாக கொட்டிலில் கட்டி நிற்கும் மல்லிகா மாலை நேரங்களில் தான் வெட்டைக்கு மேய போகும். அதுவும் கழுத்தில் பெரிய தடிகட்டிய நிலையில் மேய போகும் வழியில் செல்லத்தின் பெரிய இரட்டைக்கே திறந்திருந்தால் இடையிடையே மல்லிகா ஆடு எட்டி பார்த்தது உண்டுதான். ஆனால் அப்போதெல்லாம் அதை ஒரு பெரும் பிரச்சனையாக தங்கராணி உணர்ந்ததில்லை. எங்களை அருமந்த குரோட்டன்ஸ், வெரி பியூட்டிஃபுல் குரோட்டன்ஸ், வெளிநாட்டிலும் நுவரடியாவிலும் இருந்து கொண்ட குரோட்டன்ஸ், ஜப்னாவிலி ஒரு இடத்திலும் இல்லை, இப்படி குரோட்டன்ஸ் உங்களுடைய மல்லிகா கடிக்க பாக்குது என்று கண்ணை உருட்டி வாயை நெளித்து வெகு ஸ்டைலாய் 1 முறை செல்லம் முறையிட்டதை கணக்கில் எடுக்காத தன் தவறை உணர்ந்து 1 நிமிடம் வருந்தினாள் இவள். இப்படி செய்வார்கள் என்று தெரிந்திருந்தால் வேலி பொட்டை பார்த்து கவனமாக அடைத்திருக்கலாம். செத்து போன தன் விவேகத்துக்கு, ஆட்டுக்கு, போய்விட்ட மகனுக்கு 3க்கும் சேர்த்து கொஞ்ச நேரம் மௌன அஞ்சலி செலுத்துவது போல் இருந்தது தங்கராணியின் நிலை. வாழ்க்கை வள்ளம் வறுமை அலைகளுக்குள் போராடினாலும் அமைதியான குடும்பம் இவருடையது. அந்த அமைதியுடனே பொங்கலை நடத்தியிருக்கலாம். சி, மல்லிகா எல்லாவற்றையும் வெறுமையாக்கிவிட்டது. மல்லிகாவை கட்டியிருந்த கயிறு உக்கியிருந்ததைத்தான் இவள் கவனிக்கவில்லை என்றால் உக்கியிருந்த கயிற்றை அறுத்து கொண்டு செல்லத்தின் வீட்டினுள் அது நுழைந்ததும் பல நிமிடங்களாக இவளுக்கு தெரியவில்லை. கனகர் தோட்டத்துக்கு போய்விட சதீசும் கௌசியும் பின்வளவில் படலப்பட்டம் விட்டுக் கொண்டிருக்க இவள் மும்முரமாக மத்தியான சமையலில் ஈடுபட்டிருந்த நேரம் மல்லிகா மௌனமாய் தன் மரண ஊர்வலத்தை தொடங்கிவிட்டது. செல்லம் மல்லிகாவுக்கு நஞ்சூட்டி அது இறக்கும் தருவாயில் போட்ட ஒரு மரண ஓலத்தில் தான் இவள் வந்து வெளியே எட்டி பார்த்தாள். மல்லிகாவின் குரலை உடனே இனங்கண்டு அடுப்பில் குழம்பு பொங்கி ஊற்றினாலும் ஊற்றட்டும் என்று இவள் செல்லம் வீட்டுக்கு துடித்து பதைத்து ஓடி போனாள். 4 காலையும் வீசி எறிந்து உதறி நடுங்கிக் கொண்டிருந்தது மல்லிகா. அப்போதும் கூட இவள் புரிந்து கொள்ளவில்லை. என்ன செல்லம் அக்கா, என்ன நடந்தது மல்லிக்கு என்று கேட்டபடி அருகில் சென்ற போதுதான் மல்லிகாவின் தலைப்பக்கத்தில் கிடந்த பூவரசங் குலையில் என்ரெக்ஸ் நடி மூக்கி அரித்தது. விடியம் விளங்கிவிட்ட ஒரு கடத்தில் குபிரென்று தீப்பற்றியது மாதிரி இவள் முகத்திலும் கண்களிலும் படந்த கோபத்தை அடக்கிக் கொண்டு செல்லத்திலும் செல்லத்தின் பிள்ளைகளிலும் தெரிந்த மௌனத்தை மேவிக்கொண்டு மீண்டும் கேட்டாள், ஏனக்கா இப்படி செய்த நீங்க? நாங்கள் என்ன

நாங்கள் தோட்டத்துக்கு அடிச்ச என்ரெக்ஸ் மிச்சம் ஊத்தி கிடந்தது, உண்ட மல்லிகா உன்ன போலவே கெடுவில வந்து திண்டது, நாங்களே அதுக்கு பாடு. முதலம்பே நச்சை தோய்த்து அவர்களின் வாயிலிருந்து வந்தது. சில வருடங்களுக்கு முன் இருந்த செல்லம் அங்கே இப்போது அந்த செல்லத்துக்குள் எத்தனை செல்லங்கள், குருதமான செல்ல திமிர் கொண்ட செல்லம், உயிர்களில் கருணையற்ற செல்வம், அடுத்தவரை அவமரியாதை செய்து மகிழும் செல்லம். ஆடு வந்த உடனே நீங்கள் என்ன கூப்பிட்டு இருக்கலாமே அக்கா? ஆடு எங்கே வந்தது? நீங்கள்லாம் எரிச்சல்ல அவிட்டு விட்டுற, நீங்க பிரயன் உங்களை கூப்பிடுவான். பார்வையில் இருந்த சிறிதளவு தோழமையும் அவசரமாக விலத்தி கொண்டு கூறினாள் செல்லத்தின் மூத்தவள் ராஜி. நீங்க பக்கத்து வீட்டுல இவ்வளவு வசதி வாய்ப்பா இருந்தும் ஒரு அந்தரம் ஆபத்துக்கும் நான் உங்கள்கிட்ட கடமைப்பட இல்லை. நான் என்பாடாத்தான் இருந்த, நான் உங்களுக்கு என்ன செய்து போட்டேன் என்று நீங்கள் இப்படி நடந்து நீங்கள் சரள் என்று தங்கராணியின் பார்வை கூர்மையாகி செல்லத்தின் கண்களுக்குள் பதிந்தது. குரல் வேகமாகி இறுக்கிட்டு பின்னர் திடீரென்று இளகி கண்களில் நீரும் குரலில் தளதளப்பும் தோன்ற வசனம் முடியாமல் நடுவில் நின்றது. நாங்கள் உனக்கு எவ்வளவு உதவியல் செய்திருப்போம், ஆனா நீ உண்டி ஆட்டை விட்டு எங்கட வடிவான குரோட்டன்ஸை அழிக்க வேண்டும் என்று நாண்டு கொண்டு நின்ற கடவுள் தீர்ப்பு என்று செல்லம் சொல்லிக் கொண்டிருக்கையில் அவசரமாக குறுக்கிட்டு இவள் கேட்டாள், நீங்கள் என்ன செய்த நீங்கள் எங்களுக்கு? அப்போதுதான் அந்த கிரனேட் செல்லத்தினால் வீசப்பட்டது. ஓ, நாங்கள் உனக்கு ஒன்றும் செய்யல தான், சம்பரப்புள்ள வாத்தியார் என்ன செய்தவர் எங்களுக்கு தெரியாது. அதற்கு மேல் தங்கராணி எதுவும் கதைக்கவில்லை. ஒரு வினாடியில் சாதாரணப்பட்டு போனவள் மாதிரி இறந்துவிட்ட மல்லிகாவை தர தரவென்று இழுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்தாள். வாழை குட்டிகளுக்கு இடையில் வெட்டி புதைத்தாள். உள்ளே புகைந்து புகைந்து வெகு நேரம் எரிந்து கொண்டிருந்த ஒரு உணர்வு இன்னமும் வெகு நேரம் போயும் என்று தோன்றியது. வெற்றிலை, வாழையிலை, வாழைப்பழம், தேங்காய், ராசவள்ளி கிழங்கு போன்ற பொருட்கள் தொடர்பான கொடுக்கல் வாங்கல்களுக்கு அடிக்கடி கனகரிடம் வந்து சந்தோஷமாக கதைத்து தேநீர் அருந்தி போகின்ற சிதம்பர பிள்ளை வாத்தியாருக்கும் மல்லிகாவின் கொலைக்கும் என்ன தொடர்பு? பொங்கல் முடிந்து மூன்று இலைகளில் படைத்து கற்பூரம் காட்டி படையலை சுற்றி வந்து சூரியனை வணங்கினார்கள் தங்கராணி குடும்பத்தினர். மார்கழி 30 நாளும் ஒவ்வொன்றாக வைத்து வழிபட்ட பிள்ளையார்களை ஒன்றாக ஒரு தட்டில் வைத்து கோயில் குளத்தில் போடுவதற்காக எடுத்து சென்றான் சதீஷ். படைத்த இலைகள், பொங்கல் பானை, வாழைப்பழம் போன்ற பொருட்களை உள்ளே எடுத்து சென்றாள் கௌசி. திருநீரும் சந்தனமும் குங்குமமும் எல்லோருக்கும் விநியோகம் செய்தார் கனகர். செல்லம் வீட்டுக்கு பொங்கல் கொடுப்பதா இல்லையா? மனக்கடலில் சிந்தனை என்ற கரு ஆர்ப்பரித்து துள்ளி எழுந்து வாயப்பிளந்து இறுதியில் கனகருடன் எதுவும் கலந்து ஆலோசிக்காமலே அயல் வீட்டுடன் பகை இருக்க கூடாதென்று நிதானமான முடிவுக்கு வந்து ஒரு சிறுபட்டியில் பொங்கல் எடுத்துக்கொண்டு செல்லம் வீட்டினுள் நுழைந்தாள் தங்கராணி. முற்றத்தில் கட்டி நின்ற வெளிநாட்டு அல்சேசன் நாயின் முதுகை தடவிக்கொண்டு, நீ பொல்லாத பெட்டி என்ன, முன்விட்டு முத்தியா பரியாரியற்ற கோழி குஞ்ச பிடிக்கப்படாதென்று உனக்கு எத்தனை தரம் சொல்லி இருப்பேன். இன்றைக்கும் இரண்டு முடிச்சு போட்டாய், என்ன என்றாலும் ஆள்குறி தவறாமல் பிடிக்கிறதுல வலு கட்டிக்காரி, நைஸ் தேசி என்று கொஞ்சிக் கொண்டிருந்த செல்லத்தின் வார்த்தைகள் தங்கராணியின் செவிகளில் தெளிவாகவே விழுந்தன. சமுதாயம் என்ற பாறையில் பணம் என்ற படிகளை கொண்டு வேகமாகவே ஏறிய செல்லம்.

இரண்டாவது முறையாக கதையை தந்திருக்கிறோம். அதனை உள்வாங்கியவர்கள் உங்களுடைய கதைக்கான எண்ணங்களோடு இணைந்து கொண்டு கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பையும் உங்களுடைய பார்வையிலே நீங்கள் தெரிவு செய்து கொள்ளலாம். அதுவரை காத்திருக்கின்ற ஏற்கனவே காத்திருந்தார், அவரை பார்க்கலாம். காத்திருக்கிறாரா அல்லது வந்து வந்து போகிறா தெரியலே, பார்க்கலாம். வந்திருப்போர் வந்திருப்போர் வணக்கம். சரி, அவர் ஏற்க

0: வந்து உங்களை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம். அண்ணா பிரான்சிஸ் சித்ராஜ் ஜெயக்குமார், நலமா இருக்கிறீங்களா?
0: கதையை உள்வாங்கினீர்களா?
1: சரியான கவலையா இருந்தது. அந்த ஆட்டுக்குட்டி இந்த கதை, அந்த அந்த இது சின்ன சின்ன அவேண்டிய அந்த விரோதங்களுக்காக இப்படி ஒரு இத பலியாக்குறது அவ்வளவு வேதனைக்குரியது. அதோட வந்து அட்பனுக்கு இது ஹவுஸ் வந்தா அர்த்தராத்திரியிலையும் கூட பிடிக்கிற மாதிரிதான் இந்த கதை எனக்கு விளங்கிச்சது. அந்த கொஞ்சம் தங்கட நிலைமையில யோசிக்காம அவைய வேண்ட பகையில வச்சு ஒரு சிறு உயிரை அப்படி மாறுற அளவுக்கு அவைக்கு அந்த மனங்கள் மாறுபட்டிருக்கு. வேற என்ன, நன்றி. கதைய வாசிச்சவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நல்ல உணர்ச்சியாக வாசித்தமைக்கு நன்றி.
0: நன்றி.

0: லாட்சபலில் யூகையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்தே இறக்குமதி செய்து தருகின்றார்கள் எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ். இதை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு எஸ்ஏஎஸ் லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SASLanga12@gmail.com.
1: ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பார்ட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா உங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வந்தாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
0: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபம் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால் 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93810 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி 01 55 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com.

ஆகவே கதை சொல்ல நேரத்தை நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருவோம். இந்த கதையை எழுதியிருந்தவர் தொடர்பான தவறுகளை தரலாம். கதையாசிரியர் கோகிலா மகேந்திரன் அவர்கள், இவர் இலங்கையைச் சேர்ந்தவர், தெல்லிப்பளை விழிசிட்டி அங்கே பிறந்து வளர்ந்தவர் என்று குறிப்பிடப்படுகிறது. மாஜனா கல்லூரியில் விஞ்ஞான கல்வியை இவர் கற்றிருக்கிறார்.

0: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
1: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் வரிசையிலே வானிலைகளில் தொடர்ந்து வர இருப்பது நேர் நேரம். நேர் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன் எமது நிகழ்ச்சிகள் தொடர்பான உங்களுடைய எண்ணங்களோடு வானிலைகளில் நீங்கள் இப்பொழுது முதல் இணைந்து கொள்ளலாம். அத்துடன் ஒரு சோகமான செய்தி இங்கே நிகழ்ச்சிகளிலே நாங்கள் குறிப்பிட்டிருப்போம். திருவாளர் மனு அவர்கள் தொடர்பாக, அதாவது நீண்ட காலமாக டிஆர்டி தேவ மனோகரன் என்று அழைக்கப்படுபவர், இங்கே பிரான்சிலே நீண்ட காலமாக வாழ்ந்து வருபவர், அவர் அகால மரணமடைந்து விட்டார். அவரது துயரச் செய்தி எங்கள் நேயர்கள் பலரையும் கூட வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அதே நேரம் எங்களுடைய அறிவிப்பாளர்கள் பலரையும் ஆழ்ந்த வருத்தத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. ஏனென்றால் எல்லோருக்கும் ஏதோ ஒரு வகையிலே அவர் உதவி செய்திருக்கிறார். அதே நேரம் உதவிகளை வழங்குவதிலே வந்து யார் கேட்டாலும் என்ன மாதிரி எதிரியை கேட்டால் கூட உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர். அவருடைய மறைவென்பது அனைவருக்கும் துக்கமாகத்தான் இருக்கிறது. அந்த துக்கத்தின் மத்தியில்தான் நாங்களும் நிகழ்ச்சிகளை தந்து கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக திரு ராஜா அவர்கள் எல்லோருமே, குறிப்பாக பிலிப்தவாவிலிருந்து பிலிப்தவார்கள் நேற்று கேட்டிருந்தார், தன்னால் அவருடைய இழப்பை தாங்க முடியாமல் இருக்கிறது, நிகழ்ச்சியை செய்ய முடியாமல் இருக்கிறது என்று நான் சொன்னேன். அதுக்காக நிகழ்ச்சியை நிறுத்த முடியாது என்ற நேயர்கள் காத்திருப்பார்கள். அவருடைய இழப்பு என்பது உண்மையிலே எங்களை பொறுத்தவரையில் அது ஒரு தாங்க முடியாத இழப்பு. கூடுதலாக மருத்துவமனையினுடைய ஒரு திட்டமிட்ட சதியாகத்தான் எனக்கு அதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய அவர் வாகனத்தில் விபத்து நடைபெற்று மருத்துவமனைக்கு போகின்ற போதெல்லாம் நன்றாகத்தான் இருந்தார்கள். ஆகவே இப்பொழுது இந்தியா போன்று இந்த நாடுகளிலும் இப்பொழுது பல்வேறுபட்ட சிக்கல்கள் இருக்கின்றன. அத்தொடர்பான சரியான தகவல்கள் கிடைத்ததும் தருகின்றோம். இப்பொழுது அதை காவல்துறையினரும் ஓரளவுக்கு அதை ஏற்றுக்கொண்டு அவருடைய உடலை தங்குடைய பரிசோதனைக்காக கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையில் தவறா இல்லையா என்பதை அவர்கள் ஆராய்வார்கள். அவை அவருடைய ஆத்மசாந்திக்காக பிரார்த்தித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிகள் நுழைவதற்கு முன்பாக நாளைய பட்டிமன்ற தலைப்பானது, கேது அவர்களுடைய பட்டிமன்ற தலைப்பில், நண்பன் ரகசியத்தை காப்பவனா அல்லது ரகசியத்தை காக்காதவனா, நண்பன் ரகசியத்தை காப்பவனா ரகசியத்தை காக்காதவனா. அதான் நண்பர்களிலே இப்படியான பல வகைகள் இருக்குது. உங்களோட நண்பர்களாக இருப்பார்கள். அதில் ரகசியத்தை காக்கக்கூடியவர்களா அனுபவத்தை தான் இதே வானிலைகளிலே ஒரு பட்டிமன்ற தலைப்பாக கொண்டு வருகின்றோம். ரகசியத்தை காக்கக்கூடியவர்களா அல்லது ரகசியத்தை காக்காதவர்களா நண்பர்களாக தற்போதைய காலத்திலே இருக்கிறார்கள். அவை அந்த தலைப்பிலே உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எடுத்து வரலாம். நண்பன் ரகசியத்தை காப்பவனா ரகசியத்தை காக்காதவனா என்ற தலைப்பிலே எடுத்து வருவீர்கள் நம்புகின்றோம். நாளைய இரவு பட்டிமன்றத்திலே இங்கே முதலிலே வந்திருக்கின்ற நேரை இணைத்துக் கொள்வோம். வந்திருப்போர் வணக்கம். சரி, அவர் தொடர்பை துண்டித்துக் கொண்டார். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேர் வணக்கம்.
1: வணக்கம்.
0: இங்கே கதை சொல்லும் நேரத்துக்கு உங்களை காண இல்ல.
1: வெளியில
0: நின்றுமாக
1: எங்கட சகோதரம் தேவமனோகரன் அவர்களுக்கு எங்கள் ஆண்டனை கூறிக்கொள்ளணும். உடனே ஜெகன் போட்டு வந்த உடனே அந்த டிஆர்டி வட்டம் இருக்கையில் எல்லாருக்கும் வட்டம் வந்த உடனே அடிச்சு அப்படி என்ன செய்யறது தெரியல. அவ்வளவு நாங்க நல்ல பாசமா தான் எங்க
0: வீட்டுக்கு உங்களுக்கு ஏதாவது உதவி என்றா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடியவர்.
1: இப்ப நான் அவர்கிட்ட இந்த இது தலைவடங்கள் வேண்டி எங்க வீட்டை கொண்டு வந்து நாங்க ரெண்டு பேரும் படமும் எடுத்து கொண்டு போனவர் கடவுளே அப்படி எனக்கு
0: தானே கொண்டு வந்து மேலேயும் வைத்து விடுவார்.
1: ஓ அந்த ரெண்டு கூட வந்தபடியா சேர்ந்து ஆனா எம்மையில வந்து என்னோட காலேஜ் போட்டு உடம்புல படுத்து போட்டு போனவர் அது தாங்கிக் கொள்ள முடியாம போச்சு. பார்த்த உடனே என்ன அப்படி என்ன நடந்தது என்ன நடந்ததுண்டு அவ்வளவு.
0: இன்னொரு விடயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும், மருத்துவமனைகள்ல வந்து
1: இப்ப எல்லாம்
0: அது வந்து ஏதாவது மருத்துவர்கள் சத்திர சிகிச்சை தான்டா இன்னும் ஒரு மருத்துவரிடம் காட்டி விட்டு போவதுதான் நல்லது. எனக்கு உண்மையிலேயே ஒரு சம்பவம் நடந்தது, என் கண்ணில வந்து அந்த இதை அகற்ற வேண்டும் என்று சொல்லி ஒரு அராப்ப இவரிடம் தான் போயிருந்தேன்
1: நான்.
0: அப்ப அவர் அதுக்கான நேரத்தை குறித்து தந்தார். என்னுடைய மகள் தான் சொன்னா இல்ல இன்னொரு மருத்துவர்கிட்ட போயிட்டு போங்க, அங்க போனா என் கண்ணில ஒன்றுமே இல்லை. செய்யறாரோ இல்லையோ அவர் காசு எடுக்கிறதான் அவற்றை நோக்கம். இப்ப சத்திர சிகிச்சைண்டா கூட காசு எடுக்கலாம். அவே மருத்துவ இதுகள்ல இங்க பல்வேறுபட்ட சிக்கல் நிலைமை இப்பொழுது காணப்படுகிறது. இவருக்கும் அதே மாதிரியான ஒரு சிக்கல் நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. இல்ல இல்ல ஓரளவுக்கு ஆதாரபூர்வமாக அவரை கொண்டு போய் இந்த மருத்துவமனைக்கு கொண்டு போன காவல்துறையினருக்கு ஆக்சிடென்ட் சொல்ல வேணும்.
1: அவர்கள்
0: அதிசி இது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று தான் சொன்னவர்கள். அதனாலதான் அவர்களுக்கே சந்தேகம் ஏற்பட்டது.
1: பல்வேறுபட்ட
0: தடங்கள்ல நான் கூடிய அதை விட்டு வெளியேறதுக்கு முயற்சிக்கிற போது அவர் தான் இல்ல வானொலி தொடர்ந்து இருக்க வேணும், உடனடியாகவே அவர்களும் பாரியாரும் இன்னொருடம் எல்லாம் தேடி அப்படியான ஒரு வானொலி தொடர்ந்து நடக்க வேணும் என்பதுல மிக உறுதிப்பாட்டோட இருந்தவர். மற்றது அவர் வந்து இந்த வானொலி தொடர்பாக என்ன சொல்றவர் என்று சொன்னா தான் இந்த எங்களுடைய அரசியல் சமூகமுடைய கேட்டுத்தான் டிஆர்டிக்கு வந்தது பாக்குறதுக்கு. ஆனா நானும் மோனும் பழகுற முறையை பார்த்து இப்படியும் ஒற்றுமையா பழகுவார்களா என்பதால தான் தனக்கு என்னும் அன்பு கூடி இந்த வானொலியோட கூட இணைந்தது என்று சொல்லுவார். எங்களுக்குள்ள பிரிவுகள் வருகிற போது எத்தனையோ முறை அவர் இவ்வளவு முயற்சி செய்தார் எங்கள் ரெண்டு பேரையும் சமாதானப்படுத்துவதற்கு. எல்லாரையும் சமாதானப்படுத்தி எல்லாம் கை கொடுத்து கொண்டு போவோம், இந்த பழைய குருடி கதவு திறவடி என்ற நிலைமை தான் நடைபெற்றது. ஆனால் அவர் அதில் சரியான வருத்தத்தில் தான் இருந்தார், இப்படி எங்களுக்குள்ள இப்படியா நடந்து போச்சே என்று. அவர் அப்போ உடனடியாகவே அவர் சொன்னார் ஒராளை வந்து உடனடியாக வெளியேற்றுங்க. அந்த அப்படியெல்லாம் அப்படி அனுபவம் முடியும் அந்த வானொலி நிற்கக்கூடாது என்பதில் கடைசி மட்டும் உறுதியாக
1: இருந்தது.
0: அறிவிப்பாளர்கள் அறிவிப்பாளர்கள் ஏதாவது இது கண்டு போன பொருட்கள் வாங்க இதை போனால் காசை வேண்டாம் என்றே நிற்பார். ஆனால் இவர்கள் வைத்து விட்டு வருவது உண்டு. அப்படி உதவி செய்யக்கூடிய மனப்பான்மை உடையவர் எல்லாருக்குமே பெரிய இழப்பு தான். எங்களுடைய நேயர்களுக்கும் பலருக்கும் அவரை நன்றாக தெரியும்,
1: எல்லாருக்கும் தெரியும். இந்த ஒன்று கூடலுக்கு வர்றதே இல்லாதையும் அன்றைய ராஜன் பிறந்த நாளுக்கு வந்தவ எல்லாருக்கும் அவரை நல்லா தெரியும். நல்லா பழக கூடிய ஒரு மனிதர், நல்லவர்கள் பூமியில் வாழ்வது குறைவு.
0: ஆமாம், அதுதான் சிலர் குறிப்பிட்டார்.
1: ஓ, அனுபவத்தில கண்ட உண்மையில் தான் அது என்ன செய்வது அண்டவன் எடுத்து விட்டான்.
0: கீதுவெல்லாம் கவலையோட தான் நிகழ்ச்சி செய்கிறார். என்ன செய்வதென்று தெரியாமல் தான் வானொலி என்ன செய்வதென்ற அடிப்படையில் தான் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துற முடிவோட இருக்கிறோம். ஆனா அவருடைய நண்பர்கள் அவருடைய பெரிய நண்பர் வட்டம் இருக்கு, அவர்கள் ஒவ்வொரு வருடமும் கூடி சந்திப்பார்கள். அதுக்கு தான் இந்தியாவுக்கு போய் வந்தார்கள். அந்த நண்பர் வட்டத்தினர் தொடர்பு கொண்டார்கள். கட்டாயமாக வானொலியை வந்து முழுமையாக ஒரு நாளைக்கு அந்த அவருடைய இது தொடர்பாகவே கொண்டு வர போறோம். திங்கட்கிழமை காவல்துறையினர் தாங்கள் ஒரு மீண்டும் பரிசோதித்து விட்டு என்ன செய்ய வேண்டும் என்றதை சொல்வார்கள். நாளைக்கு
1: ராஜா
0: அவர்கள் தகவல் கிடைத்தவுடன் அவருக்கு தெரிவிக்கிற போது அவர் சொல்லுவார்.
1: மற்ற நிகழ்ச்சிகளை இந்த இவ்வளவு கவலைகளுக்கு மத்தியிலும் எங்களோட நிகழ்ச்சியில வந்து தயாரித்து எங்களுக்கு அழைக்கிற அறிவிப்பாளர் எல்லோருக்கும் அவர்களுக்கு நாங்கள் நன்றிகள் கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.
0: நன்றி, நன்றி, வணக்கம். இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற நேரை தொடர்ந்து அதன் பின்னர் வைபர் பக்கம் செல்லலாம். இப்பொழுது வாட்ஸ்அப் ஊடாகவும் சைபர் ஒன்று ஊடாகவும் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம்
2: ரஞ்சயகுமார், நீங்கள் நலமாக இருக்க வேண்டும். தேவமான ஒரு நன்னாண்ட இழப்பு வந்து எங்களுக்கு மிகுந்த அதிர்ச்சியையும் துயரத்தையும் தந்துள்ளது. அந்த என்ற கணவர் இறந்த இதுகளுக்கும் அவர் எடுத்து மன பாரியாரோட கதைச்சிருந்தார், ஆறுதலை சொல்லியிருந்தார். உங்களுக்கும் தெரியும், உங்களோட பயணிக்கும் போதும் அவர் அந்த அதுல நன்றி ராஜி என்றார். அவற்ற குரலும் அவற்ற அந்த எல்லாத்துக்கும் அவர் அந்த இதுகள்ல எல்லாருக்கும் உதவி செய்தது பார்த்திருந்தேன். நல்ல ஒரு அந்த கடைசியா ஒன்று கூட கூட உங்களை பற்றி நல்லதா சொல்லி இருந்தார். அந்த இதுகளை பற்றி எவ்வளவு ஹஸ்தத்தில இந்த வானொலிக்காக நீங்க வந்து பாடுபடுறீங்க என்றதையும் அவர் தான் வாயத்து வந்து கட்டாயம் சொல்லுவான்னு சொன்னார். அந்த நேரம் அவர்
0: சொன்னார், அவர்தான் சச்சிதானந்த மையா அவர்கள் ஒரு நூலகத்தை திறக்கிறதுக்கு வந்து ஏற்பாடு எல்லாம் செய்திருந்தார். அதுக்கு இவரே என்னடா இவர் தான் அதை செய்து கொடுத்திருந்தார். அந்த நூலகத்தினுடைய முழுமையான மேசைகள் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து தன்னுடைய வேலையாட்களை வைத்து ஒரு நூலகமாக உருவாக்கி கொடுத்திருந்தார். என்றால் கூடுதலாக இந்த பொழுது போகாதவர்கள், வயது போனவர்கள், அவர்கள் ஆய்வு புத்தகங்களை வாசிக்கிறதுக்கு, அதே நேரம் மாணவர்களுக்கான பல புத்தகங்களும் அவரால் எடுக்கக்கூடியதாக இருந்தது. அவருடைய அந்த வீடுகள் மாறுகிற போது பலர் அதை கொடுப்பார்கள் இவருக்கு. இப்போ அதையெல்லாம் அவர் சச்சிதானந்த மையா அவர்களுக்கு, சச்சிதானந்த மையா அவர்கள் அவரை வைத்து திறக்கிறதுக்கு தான் திட்டமிட்டிருந்தார். இப்போ அதை அப்படியே கைவிட்டு விட்டார். அவர் இல்லாதது வந்து
2: எல்லாருக்கும் கூட இந்த நாட்டில் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆள்.
0: ஆமாம், அதை விட இப்போ எங்களை மட்டும் இல்லை, பிரெஞ்சு மக்கள் மத்தியில் இந்த பெரிய பெரிய நீதிபதிகள் அவர்களுடைய வேலைகள் தான் இவர் கூடுதலாக எடுத்து செய்வது. பெரிய யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர் மார், யூனிவர்சிட்டி வைத்திருப்பவர்கள், அதே நேரம் தூதுராலயங்களில் பிரான்ஸ் தூதுவர் இங்கே வேலை பெற்று மாறி லண்டனுக்கு போவர்கள், ஸ்வீடனுக்கு போவர்கள், அப்போ அவர் அப்படியானவர்களுடைய எல்லாற்ற தொடர்புகளும் இருக்கு அவருக்கு வந்து.
2: அதோட வந்து வானொலிய அடுத்த கட்டத்துக்கு எல்லாம் எப்படி கொண்டு போகணும் எல்லாம் அறிவுரை சொல்லி இருந்த ஒரு உண்மையா உங்களுக்கு ஒரு ஒரு வலதுகை மாய்த்தன் அவர் என்றதின அன்றைய உரையில இருந்து எப்போதுமே அவர் இதுதான் எல்லாருக்கும் உதவி செய்யற பண்பார. அந்த எனக்கு என்னண்டா அவ எப்படி இதை தாங்குவினம்னு தெரியாது. ஏனண்டா அவற்ற மகனை வந்து எப்போதும் நடுவுக்குல வச்சுதான் அவர் ரெண்டு பேரும் படம் போட்டேன்னு என்ன செய்தேன்னு
0: உணவருந்தாமல் இருந்து தற்போது தேவியவர்கள் தான் என்று அங்கு சென்றிருந்த போது இரண்டிற்கும் உணவை ஊட்டி விட்டிருந்தார்.
2: இப்ப அங்க அந்த இடத்துலதான இருக்கிறாங்க
0: எல்லாரும் வீட்டை வந்துட்டு அவர் அவருடைய உடலம் மட்டும் அங்கு காவல்துறையினர் வைத்திருக்கிறார் பரிசோதனைக்காக.
2: நினைக்கவே முடியாது. ஏன்டா எல்லாத்துக்கும் அவ சொல்லுவா எனக்கு இதுகளை யோசிச்சு கொண்டிருக்காம நீ சின்ன பிள்ளை கோயில்களுக்கு எல்லாம் போகணும் ரெண்டெல்லாம் உதாரணம் சொல்லி எடுத்து ரெண்டு மூன்று தரம் எனக்கு சொன்னவா அதே நேரம் சொல்லுவா தனக்கு கவலைகள் ஒன்றும் இருக்கக்கூடாதுதான் தான் அந்த கிளனியச்சியலு கூடி எல்லாத்திலயும் போய் கொண்டு கோயில்களுக்கு இருக்கிறேன்னு சொல்லுவா. அப்ப அவாக்கு வந்து எல்லாமே அவர் தான்.
0: அவர்களை இரட்டியர்களாக இருப்பதனால் இன்னொருவர் அவரை அப்படியே உரிச்சு வைச்ச மாதிரியே இருக்கிறார். இரட்டியர்களில் ஒருவர்
2: ரெண்டு பிள்ளைகளா
0: அவர்கள் இரட்டியர்களாக பிறந்தார்கள். சகோதரங்கள்
2: சகோதரங்கள்
0: அவருக்கு கூட சகோதரங்கள் இருக்கு நினைக்கிறேன் நான்கைந்து சதுரங்கள் இருக்க வேணும். அப்ப இது இரட்டியர்களாக பிறந்தவர்கள். நீங்க அவரை கண்டீர்களானால் மற்றவரை கண்டீர்களானால் அவரை மனவண்ணான்னு தான் கதப்பீர்கள். அப்படி முகபாவம் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு.
2: சில அப்படி இருக்கினம் தானோ. அப்ப அவர் அவருடைய ஆத்மா வந்து சாந்தி அடைய வேணும் என்று பிரார்த்தித்து கொண்டு இந்த துயரத்தை யாராலும் தாங்க முடியாது, அதுக்கு ஈடும் இல்லை. அவர்கள் பிள்ளைகளுக்கும் பிள்ளைக்கும் அவருடைய பெரியாருக்கும் மன ஆறுதலே இறைவன் தான் கொடுக்க வேணும் என்று வேண்டிக் கொண்டு பிரார்த்தித்து கொண்டு விட வருகிறேன். நன்றி அண்ணா.
0: நன்றி உங்களுக்கும். இங்கே யோசிரி அம்மா நினைக்கிறேன். வணக்கம். வைபர் ஊடாக இணைந்திருப்பவர் வைபர் ஊடாக நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். நான் பேசுறது கேளியா? எங்க தூர போயிட்டீங்களா? சில தவறுகள் நடந்திருக்கிறது போல தெரிகிறது.
3: நீங்கள் நடந்ததா? ஒரு உறவு போல ஐயோ கதஞ்சு பேசி இப்படி ஒரு இப்படி ஒரு விதி வந்துட்டு ஐயோ என்ன செய்ய போறாசிக்கதா என்ன மாதிரி கொண்டாட்டங்களுக்கு எல்லாம் வந்து என்ன மாதிரி எங்க என்னத்தை நடக்க போகுது அந்த பிள்ளைக்கு தகப்பது இல்லை அவ்வளவு காலவரில் ஐயோ இப்படி இடையால போச்சுது கவலியா கிடக்கு இன்னைக்கு இன்னைக்கு மறக்க முடியாது கிடக்கு தெரிசல் வானொலிக்கு ஒரு கை புரிஞ்சுது என்னதான் செய்வ கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம் இன்னும் நல்லதா கடவுள் நடக்கு நடந்து கொண்டு போட்டு என்னத்தான் நான் சொல்றது என்ன மாதிரி வந்துருந்து கதைச்சு கதைச்சு போட்டு போறவர் எங்க கண்டாலும் அண்டைக்கு கண்டு போட்டுனமா அந்த கையை பிடிச்சு கதைச்சு போட்டு போனவர் வருவார் அப்படி மறக்க முடியாம கிடக்குது.
0: உங்கள் மீது நிறைய பற்று உடையவர் உங்கள் மீது.
3: நன்றி.
0: தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் டாக்டர். சித்ரா பேசுறேன்.
0: உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். சொல்லுங்கள்.
4: நன்றி டாக்டர். திரு அமரர் திரு மனோகரன் அவர்கள் எல்லோருக்கும் அந்த இழப்பு எல்லோருக்கும் தான் இருக்கின்றது. என்னை மூன்று தடவை அவர் பார்த்திருக்கிறார். அண்ணன் எல்லாம் எனக்கு சொல்லுவார். மனோகர்கிட்ட கதை எல்லாம் எனக்கு எப்போதும் சொல்லுவார். அந்த கதையை கேட்டோட அண்ணனுக்கும் எவ்வளவு உதவியும் செய்திருக்கின்றார். அது எப்போதும் மறக்க முடியாது. அந்த மனைவியாரும் அந்த பிள்ளையும் நல்ல ஒரு பாசமாகத்தான் எங்களோட பழகினோம். என்ன அந்த கண்டவுடனும் ஆமாம் மனைவியார் வந்து அவர் வந்து கதைச்சார். அந்த பேட்டிகளும் பிறந்த நாள் என்று கதைச்சிட்டு டக்கண்டு ஓடி வந்து சசி அந்த மாதிரி எனக்கு கதைக்கு போட்டு பிள்ளையும் அந்த நல்ல ஒரு புள்ளி ஒரு புள்ளி ஒன்று அந்த பண்பாடான புள்ளி ஒன்று பெற்று வளர்த்து இந்த படிப்புக்கு நல்லொரு நிலைக்கு கொண்டு வந்துருக்கு. நம்ம அதுக்கு அவர்களுக்கு நன்றி சொல்ல வேணும். நல்லொரு அந்த பிள்ளையை மறக்க மேலாது அந்த பழக்கத்துக்கு நல்லொரு அந்த உதவி செய்யறதுக்கும் நல்ல ஒரு நல்லொரு பண்பான ஆள் உண்டு. அதை எப்போதும் மறக்க முடியாது. அவருண்டா அவர் முருகல்ல பட்டுதல் கூட அந்த முருகப்பெருமான் அவரை அழைத்திருக்கிறார். அவர் எப்போதும் அந்த அந்த திருப்தி ஒரு இன்னொரு பிறவி ஒன்று வந்து பிறப்பார் என்றுதான் நான் சொல்லுகிறேன். அவருக்கே வயிற்றுல அந்த பிள்ளைங்க வயிற்றுலயே என்ன தெரியலையோ அது திருப்தி மறு பிறவி எடுப்பார் என்றுதான் நினைக்கிறேன். அவர் எப்போதும் അവരുടെ ആണ്ട് അവരെ കുറിച്ച് കുടുംബം സാർവ് ആണ്ട് അനുഭാവങ്ങളെ തെരുവിട്ട് കൊള്ളുന്നുണ്ട്.
0: தொடர்ந்து வைபரூடாக இணைந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம் ராஜன் அவர்கள், சுவிஸ்ல இருந்து.
5: வணக்கம் தர்சன், எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்கள்.
5: எல்லாரும் நல்ல சுகத்தோடு இருக்கும் நன்றியனை வேண்டிக் கொண்டு. முக்கியமா அறிவிப்பாளர்ல நேற்று சரியான சுகத்துல எல்லாரும் இருந்தார்கள். அவங்களுக்கு அவள்தான் எல்லாரும் துணையா இருக்கும் வேண்டிக் கொண்டு. எனக்கு அவரை மறக்க இல்லாண்டா ஜெர்மன் அந்த பாஸ்கர் ரெண்டுக்கு வந்து என்ன கட்டுப்படிச்சு கொஞ்ச நேரம் அந்த பாட்டு பாடினது எனக்கு முன்னுக்கு முன்னே தெரியாது. நான் அந்த சாப்பாடு வேண்டிட்டு கார் கொண்டு போய் வைக்கவோ ராஜாவோட வந்தவர் அப்ப என்ன கண்டுபிடிச்சிட்டு உண்மையான அந்த இறுக்கமா இருந்துச்சுன்னா அது ஒரு காணாத ரசிச்ச பாட்டு ரசிச்சு உண்மையா ரசிச்சுக்க அப்புறம் எனக்கு பார்த்துட்டு அப்ப ராஜன பிற தொழிலதிபர் தொழிலதிபர்னு சொல்லிக்கத்தான் எனக்கு இவர் ஆனால் தெரிஞ்சுது. ஆனா நான் எதிர்பார்க்கவே இல்லை தர்சன். ஆனா நீங்க இன்னொன்னு சொன்னீங்க, நான் இங்க சுவிஸ் அப்ப இருக்கோ தெரியாது. என்ன வந்து ஒரு 20 நிமிஷம்தான் காப்பாத்தினாங்க. நான் ஒரு உள்நாட்டுக்காரன், டக்குன்னு ஹெலிகாப்டர்ல கொண்டு போய் என்ன காப்பாத்திக்கான
0: ஹெலிகாப்டருக்கு வெயிட் பண்ணி ஹெலிகாப்டர் வராதபடியால இந்த காவல்துறையினர் ஆம்புலன்ஸை அழைத்து அதுலயே 45-50 நிமிஷம் சென்றுட்டது.
5: எனக்கு 20 நிமிஷம் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. அது பக்கத்துல நல்ல நேரம், நான் விழுந்த இடத்து பக்கத்துல அந்த ஹெலிகாப்டர் வந்து லேண்ட் பண்ற இடம், அதால வந்து அந்த அதுக்கு கொண்டு போய் பிறகுதான் நரம்பு இதுகளுக்கு மற்ற இதுக்கு கொண்டு போனோம். முதல்ல இந்த என்ன பிளக் ஆயிட்டு தானே ஹெல்மெட்.
0: அது என்ன மாதிரி என்ன இப்போ ஜெர்மன்லி என்ன என்ன மாதிரி செய்கிறாருன்னா, சில சில மருத்துவமனையில் சில சில மருத்துவர்கள் அவன் ஒரு ஆளுக்கு வந்து மிக கடுமையான நிலைமையில் ஆக்சிஜன் எல்லாம் கொடுத்து வைத்திருப்பார்கள். அப்போ ஒரு ஆளுக்கு நடைபெற்றது, அவரும் வந்து ஒரு மருத்துவமனையில் நர்ஸாக கடமையாற்றியவர். அவருடைய புதல்வர் ஒரு 400 கிலோமீட்டருக்கு அங்கால இப்படி விபத்தில் வந்து மருத்துவமனையை கொண்டு சென்று விட்டார்கள். அப்போ அவரை அவசரமாக அழைத்திருக்கிறார்கள், அவர் போயிருக்கிறார். அப்போ அங்கே போன உடனே அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், தங்களால் கடைசி மட்டும் முயற்சி செய்த நாங்கள், இனி அவர் தப்புறத்துக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. அப்போ நீங்கள் விரும்பினா அவருடைய உடல் பாகங்களை யாருக்காவது கொடுப்பீர்களாக இருந்தால் அவற்றை உடல் பாகங்கள் தொடர்ந்து மற்றவர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று இவரை மூளைச்சலவை செய்ய முற்பட்டிருக்கிறார்கள். அப்போ அவர் சொல்லியிருக்கிறார், நானும் நர்ஸ் தான், இந்த விளையாட்டு எனக்கு தெரியும், எந்த காரணம் கொண்டும் என் மகனை நீங்கள் கைவிட்டாலும் பரவாயில்லை, நான் அவருடைய உடல்லிருந்து உண்டையும் விட்டுவிட மாட்டேன். 4 நாட்களுக்கு பிறகு அவர் கண் விழித்து விட்டார். இப்ப அதே மாதிரி இங்கே பிரான்ஸ்ல வந்து நீசண்ட இடத்துல கொஞ்ச காலத்துக்கு முன்பாக ஒருவர் லொரியாலே அடிச்சு கலவரை செத்தவர். அப்ப இப்பதான் ஒருவர் அதை வெளிக்கொணர்றார். 51 பேரோ 52 பேருக்கு இப்படி அவர்களுடைய இதுகளை கிட்னிகள் அதுகளை எடுக்கிறதுக்காண்டி கொலை செய்ததாண்டு.
5: இந்தியா மாதிரியா?
0: அது எல்லா இடத்திலும் நாங்கள் யாரில் நம்பிக்கை வைக்கிறோம்? மருத்துவர்லாம் நம்பிக்கை வைக்கிறோம். மற்ற இவர்களுக்கு வந்து எதையுமே சொல்லாமல், இப்போ சாதாரணமாக அறுவை சிகிச்சை என்றாலும் உங்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்கள் செய்ய இயலாது.
5: குடும்பத்தினர்
0: நாடா போயிட்டது. இந்த நாடுகள் வந்து இப்பொழுது ஊழல் நாடா போயிட்டது. இப்ப ஜெர்மனியில இருந்த ஒரு ஜெர்மன்காரருக்கு நடந்த சம்பவம் தான், அவர் வெளிநாட்டுக்காரரும் இல்ல. ஜெர்மன்கார பெண்மணி இந்த கதையை சொல்லி இருந்தார், தனக்கு இப்படி நடந்தது.
5: ஆனா இவர் எனக்கு வாழ்க்கையில மறக்க முடியாம இருக்குது. ஒரு நல்ல ஒரு இதயத்தை நாங்க இழந்துட்டோம், என்ன செய்யறது? ஆனா சரியான ஒரு பண்பானவரை பாதுகாப்பு அறியாமல் எனக்கு அது கட்டி பிடிச்சா வந்து நம்ப மாட்டேங்க. அந்த இந்த பாட்டை கேட்டு அவர் வெளியில இருந்தா கேட்டவங்க கேட்டு அது ஒரு இறுக்கி பிடிச்சே அவர் இதான் அவருக்கு இதான் தெரிவிச்சார். முன்ன பின்ன தெரியாது அப்படி என்ன செய்யறது. கடவுள் அந்த குடும்பத்துக்கும் அவரோட வைஃபுக்கும் அவர் பிள்ளைக்கும் அவனோட எப்பயும் துணையா இருக்கும் வேண்டிக் கொண்டு விடப்படுறோம் தர்சன.
0: நன்றி
5: நன்றி
0: நன்றி. சரி, அவரை தொடர்ந்து இங்கு வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
6: வணக்கம்
0: வணக்கம். ராஜலிங் அவர்கள் சொல்லுங்க.
6: ஒரு
0: தூணாக இருந்தவர்,
6: தூணாகவும் இருந்தவர், பல உதவிகளையும் செய்தவர், எல்லோரும் அறிந்தவர், அறிந்தது எல்லோரும் தெரியும். ஒரு நல்ல உறவும், நல்ல பண்பானவரும், நல்ல மனிதன், நல்ல பண்பும் அன்பும் கொண்டவர். உண்மையிலேயே பல நிகழ்வுகளுக்கு வந்தாலும் துருக கட்டிப்பிடிச்சு தந்தி அணைச்சு அவர் ஆறுதல் எல்லாம் சொல்லுவார் நேர்களுக்கு. நானும் அதையே இவ்வளவு உலக்கங்களை தான் தருவார். அந்த வகையில் அன்பு அண்ணன் மனோவண்ணாவுக்கு எங்கள் குடும்பத்து சார்பில் அந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டு சகோதரி சசி மகன் அவருக்கும் இறைவன் ஆறுதலை கொடுக்கும் என்று கேட்டுக்கொண்டு, ஆனால் உண்மையிலே பாரிய இழப்பு தான் நாங்கள்
0: அவர்கள் அதிலிருந்து மீள்றது மிக கடினமாக இருக்கிறது. உணவு இருந்தாமலே உணவுல விருப்பம் இல்லை என்று சொல்லுகிற மாதிரி தான் இருக்கிறார்.
6: அப்படித்தான் எத்தனையோ இடங்கள் அப்படி நடந்தவர்கள் அப்படி நடந்திருக்கிறார். உண்மைதான், உணவுகளாக மறந்தாம பக்கத்து அக்கப்பக்க உதவிகள் கொண்டு சேர்த்தாலும் அதை கூட இருந்தாமலும் இருக்கு. இயலாது அந்த நிலைமையில என்ன செய்வதை நாம் தான் விட்ட வாழ்க்கைன்னு சொல்லி அவருடைய ஆத்மா சாந்தியடையே எல்லாம் பிரார்த்தித்துக் கொண்டு உடையவரும் வந்தரிசன்.
0: நன்றி. இங்கே தொடர்ந்து காத்திருக்கின்ற அடுத்த நேரையும் பார்க்கலாம். வந்திருப்போம், வணக்கம்.
7: வணக்கம் தர்ஷன், நான்
0: லண்டன் உங்களை காணையிலே ஒன்று நிகழ்ச்சி
7: இல்ல தர்ஷன், உங்கள நேரமும் நானும் கையால போன பிடிச்சா போன் கொண்டு விழுகுது.
0: என்ன சுகம் இல்ல
7: உங்களுக்கு? நடுக்க மாதிரி உண்டு, காய்ச்சலும்.
0: ஏதாவது உங்களுக்கு உதவி தேவையா?
7: காய்ச்சலும் அதோட அடிக்கடி அங்க சுனீர் கழிச்ச போற அது போற வழியில எல்லாம் உடுப்பெல்லாம் பஞ்சிடும். அப்படி மோசமா இருக்கு. முந்தைய இருக்கா சொன்னவங்க சொத்து இருக்குன்னு சொல்லி டேப்லெட் ஒண்ணு தந்தவங்க.
0: ஜூரின்லயே அப்படி வாரது,
7: அடிக்கடி வாரதான் வந்து ஹாஸ்பிட்டலையும் கொண்டு செக் பண்ணி பார்த்தவங்க ஏன் அடிக்கடி வருதுன்னு சொல்லி அவங்க ஒன்றும் பிடிக்கலாம் போயிட்டு. அப்ப இனி நாளைக்கு தான், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே தர்ஷன். அதான் நான் கதை நேரத்துக்கு வர முடியாம போயிட்டேன் எனக்கு. மற்றது அந்த அவர் மனோவா தர்ஷன், அவருக்கு எங்கள் குடும்ப சார்ந்த ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிந்து கொண்டு மனைவி பிள்ளைகளோடு நாங்களும் இணைந்து கொள்வோம். அவர் சோகத்தில் நாங்களும் பங்கு பெற்றுக் கொள்றோம் தர்ஷன்.
0: நன்றி, வணக்கம். நன்றி. இந்த பிலிப் அண்ணாவுக்கு தான் அவர் இனி இந்த சந்தர்ப்பத்திலும் அடிக்கடி சந்திக்கிற ஒருவர். எப்போ வந்தாலும் பிலிப் அண்ணாவை மறக்க மாட்டார். என்ன அப்படித்தானே?
8: உண்மையிலே நேயர்களுக்கு வணக்கம். ஒரு குடும்பத்தில் ஏற்பட்ட சோக நினைவுகளுடன் நாங்கள் துயர் சுமந்து காத்தலையிலே பதிவு செய்திருக்கின்றோம். இங்குள்ளவர்கள் எல்லாம் அண்ணா அண்ணா என்று அழைப்பது மிகவும் மரியாதைக்குரிய விடயம். ஆனால் அவர் என்னை அடே என்று சொல்ல அழைக்கும்படிதான் அவளை நெருக்கமாக நாங்கள் பழகக்கூடிய சூழ்நிலைகளும் அப்படி, நாங்கள் இரவு நேரங்களில் இருக்கும் நிலைமையும் அப்படி, மிகவும் நெருக்கமாக அடைமனோ அப்படித்தான் நான் மற்றவர்கள் முன் அண்ணா என்று சொன்னாலும் நேரடியாக நாங்கள் இருவருமாக இருக்கும்போது அடே என்றுதான் நாங்கள் உரையாடி கொள்வோம். மிக நெருக்கமாக சில வேளை அவர் துணைவியாரு கூட கோபங்கள் வருவதுண்டு. நாங்கள் அவ்வளோ நெருக்கமாக நெருக்கமாக சந்தோஷத்துக்காக அப்படி பழகி கொண்டிருந்தோம். சில மாதங்களுக்கு முன்னர் நான் தாயகத்துக்கு போனது கூட போன போது கூட நாங்கள் இருவரும் திட்டமிடவில்லை. ஆனால் ஒரே விமானத்தில், அதுவும் நேரடி பயணம் மேற்கொண்டு, அவரும் அவரது மகனும் துணைவியாருக்கும் கிடைத்த விமான பயண இருக்கை இலக்கங்கள் வேறு. ஆனால் எனக்கு அன்று நல்ல எனது பக்கத்தில் இடமிருந்தபடியால் என்னுடைய அவர் வந்து
0: இறங்கு
8: கட்டுநாயக்கா விமானிலையும் செல்லும் வரை என்னுடைய இருந்து பயணித்து மகிழ்வான நிவலைகளுடன் இதயத்தை திறந்து மனம் திறந்து கதைத்து விடயம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கூடுதலாக டிஆர்டியை பொறுத்தவரையில் அவரது தனது குடும்பமாகவே நினைத்தார். இவரையும் அந்த கடும் சொல்லால்
0: தொடர்ந்து இயக்க வேண்டும் என்று
8: உறுதியாக டிஆர்டி முன்னெடுத்த சில விஷயங்கள் விழிப்புலன் இல்லாதவர்களுக்காக இருக்கலாம். பாடசாலையிலே கல்வி கற்க திறமை இருந்தும் வசதி இல்லாத காரணத்தால் கல்வி தொடர முடியாத இருந்தவர்களுக்கெல்லாம் தனது எந்த பேர் பெறுத புகழுக்காக அல்ல, தனது சொந்த பணத்தை செலவிடுத்தது என்று அவர் உருவாக்கிய பலர் இருக்கிறார்கள். ஆனால் அவருக்கு சிலர் வாழ்ந்தார்கள், மறைந்தார்கள், குடும்பத்தாருக்கு ஒரு துயராக இருக்கும். ஆனால் இன்று அவரோடு பழகியவர் பலரும் மிகவும் கனத்த இதயத்தோடும் வலி சுமந்த இதயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்தில் இது ஒரு உரையாடல் நிகழ்ச்சி அல்ல, அவரது நினைவுகள் என்றும் நான் இருக்கும் வரை எனது நினைவலைகளில் இருந்தே தீரும். பலரோடும் நான் பழகியிருக்கின்றேன், அவர்களோடும் இவரது அன்பை நான் பதிவு செய்திருக்கின்றேன். அவரது துணைவியாருக்கும் மகனுக்கும் இனிய
0: ஒரு நாள் நிகழ்ச்சியை அவருடைய நண்பர்கள் வானொலியில் கட்டாயமாக எடுத்து வரும்படி கேட்கிறார்கள்.
8: அடுத்த
0: இப்போ தியதி தெரிந்ததுக்கு பிறகு அதை நாங்கள் வானொலிகளில்
8: இதையும் நான் இன்னொன்றையும் பதிவு செய்ய வேண்டும். நாங்கள் பழகிய சூழ்நிலை வேறு, தரிசன அவர்களோடு பழகிய சூழ்நிலை வேறு. ஒரு அன்பு சகோதரமாக தொழில் ரீதியாக கூட நேரடியாகவே பல பதிவுகள், நீண்ட தூர பயணங்கள், என்னாலெல்லாம் அதில் முடியாத விஷயம், ஆனால் நீண்ட தூர பயணங்கள் பொதிகளை காவிக்கொண்டு
0: பல பெரிய
8: கிலோமீட்டர் கணக்காக பயணம் செய்த நினைவுகள் எல்லாம் அவருக்கு. ஆனால் தரிசனுக்கு தாங்கக்கூடிய இதயத்தை கடவுள் கொடுத்திருக்கிற தாய் கொடுத்துருக்க மனம் அழுது அலும்பழியில் காட்டி
0: அண்மையில் ஸ்வீடனுக்கு போய் கொண்டிருந்தோம். அவர் கிட்டத்தட்ட இங்கே இருந்து நான் நிப்பாட்டாமலே அவருக்கு அவர் கேட்பார் நிப்பாட்டுங்க கலையாக இருக்குது இதன்று சொல்லி அண்டு நான் சி எனக்கு கலை இல்லை நீங்கள் இருங்க நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் அப்படியே தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தேன். அப்போ ஹம்பு கிட்ட வந்தாச்சு, அவர் ரெண்டு வாகனத்தில் போனது நான் ஹம்பகு கிட்ட வந்து அப்போ 11 மணி ஆகிட்டு அவர் சொன்னார் தான் ஒரு ஹோட்டல் எடுத்து தங்குவோம் தரிசன் நில்லுங்கண்டு. அப்போ நான் சரி எவ்வளோன்ட்டு கேட்டேன், 286 யூரோ. அப்போ நீங்களே மானம் தங்குங்க நான் போயிட்டு வரேன்ட்டு வெளிக்கிட்டேன். அவர் என்னை அப்படி விட்டுட்டு போக விரும்பாமல் அவரே பின்தொடர்ந்து வந்து நாங்கள் இங்கே இருந்து வெளிக்கிட்டு போனது பின்னே 4 மணிக்கு அங்கே 2000 கிலோமீட்டர். அடுத்த நாள் 10 மணிக்கு தான் போய் சேர்ந்தாங்க. ஆனால் அவரும் அப்படி நான் விரும்பாதபடியால் நான் என்ன நினைக்கிறேனோ அதைத்தான் அவரை பின்தொடருவேன். கன இடத்துக்கு போயிருக்கிறேன் அவரோட அவருடைய இதுக்காண்டி இத்தாலிக்கு இது மாதிரி இப்படி கன இடங்களுக்கு அவரோட போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் கிடைச்சிருக்குது.
8: ஆனால் இப்போ ஒரு அறிவிப்பாளரோடு நேர்கள் பழகுவது, ஆனால் மனானோடு அறிவிப்பாளர்கள் போல எல்லா நேர்களும் அவர்கள் இதயத்தில் வைத்திருக்கிறார்கள். ஒன்று கூடலாம் என்ன நிகழ்வில் இருந்தாலும் அவர் அங்கே இருப்பார் வந்து. அது மாத்திரம் சாதாரண
0: அவர்கள் நேர்கள் மேரிடத்தில் நல்ல பற்றுடைய
8: அது மாத்திரம்
0: நேரடியாக நேர்மேருக்கு தெரியாட்டலாம் அவர் சொல்லுவார் வந்து இவர் நல்லா கதைக்கிறார்கள் நல்ல இது.
8: அது மாத்திரமல்ல அவர் வந்து ஒரு பெரிய அந்தஸ்தில் இருந்த வாழ்க்கையில் வாழ்வியலில் வாழ்ந்திருந்தால் கூட சாதாரண மனிதர் போல் எல்லாரிடையும் அன்பாக பழகி அரவணைத்து பழகக்கூடிய ஒரு மனிதரை நாங்கள் இழந்து தவிக்கின்றோம். அவரது ஆத்மா சாந்தியடைய எல்லாம்
0: சாந்தியடைய
8: என்று நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி வணக்கம்.
0: அது அவர் நிச்சயமாக சொர்க்கத்துக்கு தான் போவார். சரி நன்றி. இங்கே அடுத்து வைபரூடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சரஸ்வதி அவர்கள், சொல்லுங்கள்.
9: வணக்கம். வணக்கம் தரிசன், நீங்கள் எல்லோரும் நல்லமாக வாழணும்னு அம்மாளாச்சு பிரார்த்தித்துக் கொண்டு நான் 2-3 விஷயம் கதைக்க வந்தேன். இந்த துன்பத்தில் மற்ற விஷயம் கதைக்கல அடுத்த கிழமை கதைக்கின்றேன் தரிசன். அந்த மனோகரி சுப்ரமணி
0: இவருக்கு பேர் இவர் வேற அவர் வேற நீங்க இருக்கிறவரை இருக்கிறவரை விளங்கி கொள்ளாமல் இருக்கிறவரோட போகாமல் இது இல்லாமல் போனவரை பற்றி
9: தான்
0: திருப்பி திருப்பி சொல்லணும். தேவ மனோரன் தேவ மனோரம் சொல்றோம் மனோண்டாண்டு சொல்லி இங்க சில நேரத்துல வானிலைகள்ல நீய நேரத்துல எல்லாம் கலந்து சிறப்பித்திருக்கிறார்.
9: குறைக்க கூடாது. நான் அவன் கணவர் ஒரியாண்டு ஏங்கி போடுறேன். அவர் எல்லாருக்கும் உதவி செய்யறவர். அவர் ஆர் ஸ்கந்தாக்கு கூட டிஆர்டி நேரன் சொன்னோம் உதவி செய்தவர் தானே இப்ப இருக்கிறவர் அம்மாளாச்சி.
0: இல்ல இல்ல இவரைத்தான் அவரே சொல்ல இவரைத்தான் சொன்னது தேவமன ஒருன் இவர் தான் போய் உதவி செய்தார். இன்றைக்கு அவர்களும் வந்திருந்தார்கள் அவருடைய வீட்டுல. இவரைத்தான் அவா சொன்னவா இந்த தேவமன ஒருனை தான் சொன்னவா இறந்து போன தேவமனோரன் தான் நேர தன்ற வீட்டிலேயே வந்து உதவி செய்தான்ட்டு அவர் இவரைத்தான்
9: சொன்னது.
0: நீங்கள் பிள்ளையா விளங்கி
9: குறுநிக்காதீங்கோ அவர் ஆத்ம சாந்தி அடையும் அடைந்திருக்கு அடையும் இப்படி நல்லவர் நாங்களே ஊர் மக்களை இப்படி நல்லவர் என்று கொண்டாடி இதன்னே நினைவு கூறக்க ஆண்டவனும் எப்படின்னு நல்ல இதைத்தான் கொடுப்பார். ஆத்ம சாந்தி அடையொண்டு பிரார்த்தி கொண்டு அவர் குடும்பத்துக்கு எப்படி நன்றி சொல்றேன் எனக்கு தெரியாது தரிசன். ஊருக்கே நல்லவரண்டா அப்ப வீட்டுக்கு எப்படி இருந்திருப்பார். அதை நினைச்சு
0: ஊருக்கு மட்டுமில்ல தன்னுடைய குடும்பத்தினர் அனைவருக்குமே தாயத்துல இருக்கிற எத்தனையோ பிள்ளைகளுக்கு உதவி செய்திருக்கிறார். மற்றது இந்தியாவில முகாம்களில் உள்ள பிள்ளைகளிட மேற்படிப்புக்கு உதவி செய்திருக்கிறார். தன்ற உறவினர்களுக்கு உதவி செய்திருக்கிறார். தந்த வழி சொந்தமாக இருக்கலாம், தாய் வழி சொந்தமாக இருக்கலாம், வயது முதிர்ந்தவர்களுக்கு எல்லாம் அந்த படம் முழுதையும் தான் வார வருமானத்திலேயே எல்லாருக்கும் முதல் இந்த இப்படியான சமூக பணிகளுக்கு நிறைய செய்வார். அவருடைய நண்பர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்.
9: என்ன சொல்றது, ஆண்டவனுக்கும் கண் இல்லையோண்டுதான் கேட்க வேண்டி வரும். கடவுள் தான் அவற்ற குடும்பத்துக்கு ஆறுதல கொடுக்க வேண்டு பிரார்த்திக்கின்றேன் தரிசன்.
0: நன்றி
9: நன்றி
0: நன்றி. வணக்கம். அடுத்து காத்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
10: வணக்கம் தரிசன், ராஜா அமெரிக்கால இருந்து.
0: என்னப்ப நீங்க இதுக்கு வாட்ஸ்அப்புக்கோ அதுக்கு வேற இல்ல?
10: இல்ல முதல் வந்தனா பிரச்சனை இல்ல. நாங்கள் புடியொரு கவலையில நாங்கள்
0: இது காசெல்லாம் கட்ட வேண்டி வரம்.
10: பிரச்சனை இல்லையா? பிரச்சனை
0: நீங்க வாட்ஸ்அப்புக்கோ அல்லது இதுக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கோ அல்லது வைபருக்கு.
10: இல்ல நான் கதைக்கிறேன்னாப்பேன். எனக்கும் மேல நீங்கள் அடிக்கடி நான் உங்களோட கதை கேட்க சொல்வியல் நான் கார்ல போய்கொண்டிருக்கிறேன்.
0: லோரியில
10: வேறோட போய்கொண்டிருக்கேன்னு சொல்ற நீங்க. எனக்கு உண்மையா எனக்கு பெரியொரு பிடிச்ச விஷயம் என்னென்றால் அவரே
0: எனக்கு தெரியாது எங்கே
10: அவரும் இல்ல. அங்க நான் இந்த ராஜாண்ட நிகழ்ச்சிக்கு வந்த பொழுது அப்படி ஓடி வந்த ஏதோ தான் வந்து எங்களோட இது ஏற்கனவே நல்ல அன்பா புழங்கினது போல கட்டி பிடிச்சு கதைச்சு சத்யா அவடைய கதைச்சு என்னோட கதைக்கே சொன்னார். எங்கள் சியாச்சி நேயரின் அருமையான நேயரின் நேயர் ராஜா அமெரிக்கான்னு சொல்லி கட்டி பிடிச்சார். எனக்கு எனக்கு இதை கேட்ட உடனே நான் போ திரும்பி நாங்கள் வரும்பொழுது சொன்னார் நீங்கள் வீட்டை வந்துட்டு போகணுமெண்டா எங்களுக்கு நாள் காணாது கொள்ளையிடாது நாங்கள் எங்களை எல்லாமே இது.
0: ஆனால் திருப்பி திருப்பி சொல்லி இருந்தார் உங்களை கூட்டிக் கொண்டு வர சொல்லித்தான் சொல்லி இருந்தார். அவருடைய இந்த மறைவுனால வந்து சரியான சோகமா போய்விட்டார்.
10: சச்சிதானந்த
0: மையா
10: அவருடைய எனக்கு டாக்டர் ரவி ரஞ்சி அவர்கள் இவரை பத்தி சொல்லி இருந்தார். அந்த குடும்பம் வந்து எங்கட தாயத்துல இருக்கிற இப்ப எல்லாம் குறைஞ்சு போச்சு. தமிழ்நாடுல இருக்கிறது கூட்டு குடும்பமா எல்லா சோதரங்களும் சரியான அன்பா. எத்தனை சோதரங்கள் அவருக்கு?
0: அவருக்கு நான் நினைக்கிறேன் நாலஞ்சு சோதரத்துக்கு மேல.
10: எல்லாரும் பிரான்ஸ்ல இருக்கிறாங்களா? வேற ஒரு நாள்ல இருக்கிறாங்களா?
0: வேற ஒரு நாடுகளிலும் இருக்கிறார்கள், பிரான்ஸிலும் இருக்கிறார்.
10: அப்ப அவர் சொன்னார் அப்படியான ஒரு நல்ல குடும்பம் அவர்களும் இந்த அண்ணாந்த நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது நீங்க கட்டாயம் வந்துட்டு போகணுமான்னு சொல்லி வந்து கமலபணி அவையை ஏற்றி கொண்டே விட்டு அவர் சாப்பாடு எல்லாம் கொடுத்து ஒரு நாளும் இல்லையா ரஞ்சி சொல்லிதான் என்னன்னு சொன்னா அவருடைய வைஃபின்ட போன் நம்பரை கொடுத்துருக்கு. நான் என்னோட கதைக்கு அடியும் ஓட நீங்க அடிக்கிறீங்கன்னு அதெல்லாம் ஒரு இதெல்லாம் நைக்கும் போறது என்ன நடக்குது உலகத்துல. நாங்கள மந்திரா பிறந்துட்டோம், கடவுளை படைச்சிட்டார், இப்படி எல்லாம் என்ன நடக்குது போகுது வருதுன்ட்டு ரொம்ப ரொம்ப கவலையா இருந்தது. கேள்விப்பட்ட உடனே எல்லாம் எங்கட உறவுகள் எங்கட தியாசி உறவுகள் நான் உங்களை கேட்கணும்ன்றா இப்ப அந்த சரஸ்வதி சிவஞானம் வந்து கேள்வியை கேட்டுட்டா எங்கட ஸ்கந்தா வந்து சொல்லி இருந்தார்
0: சனத்தியர்கள்
10: எல்லாம் தூக்கி எல்லாம் தந்துட்டு காசு கொடுக்க போனோம் காசு கொடுக்க சொன்னாலும் இல்ல இல்ல நீங்க எங்களை மனதில் வச்சிருந்தா சரின்னு சொல்லி ஸ்கந்தா வந்து
0: இல்ல எங்கட டிஆர்டி நேயர்கள் பலருக்கு டிஆர்டி நேயர்கள் பலருக்கு அப்படி செய்திருக்கிறார்.
10: ஓ ஸ்கந்தா வந்து ஒரு நேர் நேரத்துல வந்து இவரை பத்தி அழக சொல்லி இருந்தா. அப்ப நான் பேர்ந்த ஒரு நேர் நேரத்துல நான் கழிக்கும் பொழுது நான் அவருக்கு அவருக்கு நான் வாழ்த்து சொன்னேன் இப்படி ஒரு மனிதன் இப்படி கஷ்டமா நிலைமையில அதுகளை மூவ் பண்ணி மற்றது கொண்டு போயெல்லாம் கொடுத்து அவருக்கு இவருக்கு நன்றி சொன்னேன். நான் அந்த அடுத்தடுத்த கிழமையில நான் நேர் நேரத்துல வந்து இவருக்கு நன்றி சொன்னேன்னா என்ன சொல்றேன்னு தெரியலையா. அப்ப உங்களுக்கு தான் பெரிய தாக்கம் என்னன்னா உங்களோட நீங்க அடிக்கடி சொல்றீர்கள் தியாதிக்கு ஒரு முது எலும்பு. இப்ப நீங்க நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் நீங்க வந்து சொன்னீங்க டிஆர்டி நடக்க வேண்டும் முன்னுக்கு நின்று கூட இதோட மரமோமாரெல்லாம் உதவியோட செய்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் அது மாதிரி மேலே என்ன இப்படி ஒரு மென்னையா நாளுக்கு இப்படி நடந்துட்டுது என்று சொல்லி ரொம்ப வேதனையா இருக்காப்பா. அது குடும்பங்களுக்கு ஆறுதலாக சொல்லி கொண்டு ஆத்மா சாந்தி அடைய நிச்சயம்
0: தெரியும். பேராசிரியர் சச்சிதானந்தம் அவர்களிடம் கேட்டு பார்த்தீர்கள் தெரியும் எப்படி அவர் உதவி செய்யறதுக்கு இதுக்கும் தயங்காமல் தன் இது மாதிரி உதவி செய்வார். அந்த நூலகத்தை உருவாக்கி கொடுத்தார்.
10: நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டில் அஞ்சலா

0: முறை ஸ்வீடனுக்கு போய் கூட அங்கதான் நின்று போயிருந்த நாங்கள்.
1: இல்ல அந்த அந்த ஒரு மனிதன் பண்பாடு இந்த குணத்தை நாங்கள் ஒரு நாள், அதாவது வந்து அண்ணாண்டு அந்த பர்த்டே நாள் ராஜாண்டான பர்த்டே நாள் அண்டு ஒரு நாள்ல நாங்க அறிஞ்சு கொண்டோம். ஒரு தோட புழங்கினால் ஒரு இடமே ரெண்டு இடமே ரெண்டு மாதம் மூன்று மாதம் தர அவரை பெரிய அறியலாம். இவர் அந்த எங்களை கட்டி தடவி சிரிச்ச முகம்படி
0: பாண்டியனவர்களும் அடிச்சு சரியாக்க பாண்டியனவர்கள் இங்க வந்து நின்ற போது அவருடைய பிறந்த நாள் அண்டு தெரிந்த உடனே அவருக்கே தெரியாமல் அவற்றை வீட்டில் வந்து கேது இவர்கள் எல்லாரும் இணைந்து ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டமாக கொண்டாடி இருந்தார். அவரே ஆச்சரியப்பட்டார்.
1: என்னய்யா எனக்கு ஒன்றுமே சொல்ல விளங்கலையாப்பன், சும்மா இருங்கோ. என்ன செய்யறது, படைச்சவனுக்கு ஒரு குணம் இருக்கு, வாண்டே போகணும். ஆனால் என்ன ஒன்று சொல்லுவார்கள், நான் ஒரு சில பேர் சொல்லுவாரு வருத்தம் திரும்பமா இருந்து போவாம திடீர்னு போன நல்ல வேண்டாம். ஆனால் என்ன பொறுத்தவரையில் ஒரு வருத்தமா இருந்த மனைவியோ புள்ளியோட நண்பர்கள் போய் பார்த்து சாப்பாடு அப்படியே ஒரு இல்லாமல் போனாலும் எங்களுக்கு ஒரு கவலை கொஞ்சம் இதா இருக்கும். இது வந்து திடீர்னு நடந்து பெரிய ரொம்ப கவலையா
0: இருக்கப்பன். நன்றி நன்றி நன்றி. சரிங்க, தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வந்திருப்போம்.
2: வணக்கம் தர்சனா, பிரான்ஸ்ல இருந்து தேவி தனராஜ்.
0: தேவி தனராஜ் அவர்களுடைய உறவினர்
2: உறவினராக்கினது டிஆர்டி தமிழ் ஒளிக்கு தான். என்னட்டு சொன்னா மனோன்னா நான் வந்து இந்த மகன் மகளின் பிறந்த நாள் கொடுத்திருந்தேனா, அப்ப வெற்றி அம்மாண்டையும் அப்பாண்டையும் பேரை கேட்டுட்டு உடனே எனக்கு அடிச்சார். அடிச்சு கேட்டாரு என்ன ராஜேஸ்வரி ராஜரத்னம் என்று போகுது மல்லாகம் என்ன விளையாட்டார் நீங்கள் என்று. அப்ப நான் இப்படி சொல்ல எனக்கு உறவாச்சு அம்மா அண்ட அப்படித்தான் எனக்கு உறவாச்சு மச்சான் என்ன சிசுபாலன் நிக்கிற அப்படி அந்த
0: எங்களுடைய சண்முகநாதன் ஐயாவுக்கும் உறவு.
2: சண்முகநாதனாக்கும் உறவாம். ஆமாம், தானா தேடி தானா வந்த உறவு தான் மனோண்ணா. முதலில் மனோண்ணாண்ட இத என்னன்னு சொல்றது, ஈடு கொடுக்க இயலாத எங்களால எல்லாராலையும் தாங்க முடியாத ஒரு சோகம் என்றுதான் அதிர்ந்து போன எனக்கு. அது அந்த அதிர்ச்சியிலிருந்து மீள ஒழும்ப எனக்கு கன நேரம் சென்றிச்சது எனக்கு. எனக்கு நான் அறியல, எனக்கு தெரியாது தரிசனம். அதன் வேறு வேலையால வந்து எங்களுக்கு ஆஸ்திரேலியா மனோண்ணா அண்ட பவாக்காண்டு அக்கா வந்து ஆஸ்திரேலியால அவர் இருக்கிறார். சிறியத இவருக்கும் சிறியத மனோண்ணாக்கும் சிறியத அவ அடிச்சு இவரை கேட்டிருக்கிறார். கேட்டவாம் என்னடா இப்படி நடந்ததாம் வந்து வேற என்ன வந்து கேட்டாரு. இப்படி நமக்கு தெரியாதோ இல்ல அவ இருக்காது பவாக்கா, தெரிஞ்சிருந்தா இந்த மனைவிக்கு தெரிஞ்சிருக்குமே தேவிக்கு தெரிஞ்சிருக்குமே டிஆர்டியாலையண்டு. அப்ப என்ன வந்து கேட்ட பிறகுதான் நான் உங்களுக்கு அடிச்சேன். ஓ, எனக்கு அது அந்த அந்த கேட்ட அதிர்ச்சியில நான் இது பொய்யா இருக்குமோ என்றுதான் நான் உங்களை மெல்ல மெல்லமா கேட்டிருந்தேன். அதோட முதலில் என்ன, நேற்றைய தினம் பிறந்த தினம் வந்தது, என்னால நேற்று வர முடியல. கேட்டுக்கொண்டு இருந்தேனா என்னால வந்து வாழ்த்துற அளவுக்கு எந்த மனநிலை இல்லை. எனக்கு ஏலா போயிட்டது நேற்று முழுக்க, ஒரே இதுவும் சோகமா இருந்தது, எனக்கு கலந்து கொள்ள முடியவில்லை.
0: பிறந்த தினம்
2: அனுசரணையா வந்ததண்ணா அஜய் சரண் பிள்ளைக்கு
0: சேகரன்
2: அன்பு மகன் 12வது பிறந்த தினம் வந்திருந்தது.
0: பாடகர் பாடகர்
2: எனக்கு ஓ அந்த பாடல்களும் இடைக்கிட போட்டு போட்டு போட்டு
0: ஐயப்பன்.
2: ஆமா ஆமா, ஓ எனக்கு அது வந்து வாழ்த்துறதுக்கு எனக்கு என்னால முடியா போயிட்டு. அதால எனக்கு வாழ்த்தையில இன்று நான் வாழ்த்துறேன். பிறந்த நாளை கொண்டாடிய ஜிசரனுக்கு எங்கள் குடும்பம் சார்பான பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். அவர் எல்லா செல்வங்களும் பெற்று வளங்களும் பெற்று நெடுளி காலம் வருங்காலத்தில் நல்ல எதிர்கால நல்லா அமைஞ்சு அவர் வாழ வேணும். அவரின் பாடல்களை எல்லாம் நீங்கள் பக்தி பாமாலில் போடுவீங்கள் ஐயப்பன் பாட்டு, அது எனக்கு சரண் என்று தெரியும், அஜய் சரண் என்று தெரியாது. நேற்றைய தினம் இடைக்கிற அந்த பாடல்களும் ராஜாண்ணா போட்டுக்கொண்டிருந்தவர் கேட்டுக்கொண்டிருந்தனா, நல்ல குரல் வளமும் நல்ல எதிர்கால நல்ல ஒரு இசை நல்ல
0: சௌதரியம் நன்றாக அவர்களை பயிற்சி கொடுத்து.
2: ஓ ஜெரனிக்கா, ஓ ஜெரனிக்காவும் தம்பியும் தான் அந்த வானொலிக்கு எடுத்துக்கொண்டு வந்திருந்தார்கள். இரு செல்வங்களுக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தர்சனா, தம்பி ராம்சரன், ராம்சரனும் அக்காவும் தான் கொண்டு வந்திருந்தார்கள் வானொலிக்கு.

0: அது நேற்றைய தினம் எவ்வளவு எத்தனை பேருக்கு வாழ்த்து வந்தேன்னு எனக்கு தெரியாது. நேற்றைய தினம் எங்கள் அறிவிப்பாளர் கேமா அவர்களுக்கும் பிறந்த தினம். கேமாக்கும் எங்கள் குடும்பம் சார்பான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, நேற்றைய தினம் வாழ்த்தப்பட்ட அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு, மனோனாவின் நிகழ்ச்சியை கொண்டு வர வேணும், கண்ணீரஞ்சலி நிகழ்ச்சி கொண்டு வர வேணும்.
1: நண்பர்கள் எல்லாரும் சிறுநேயத்திரி அவர்கள் நேரடியாக வந்து நிகழ்ச்சியை தாங்களாக கொண்டு வருவார்களோ தெரியல பாப்பா.
0: மனோனாவை சொல்ல போறேன்னு சொன்னா, அவரை மாதிரி ஒரு அன்பு அவற்ற முகத்துல கோபம் என்றதை பார்த்தறியன். இப்ப பிலிப்பண்ணா சொன்ன மாதிரி சசி இருந்துட்டு இடைக்கிட அவக்கு கோபம் வரும், ஆனால் மனோண்ணாக்கு கோபம் வந்ததே இல்லை. அவற்ற முகத்தை சிரிச்சபடியே தான் நான் பார்த்திருந்தேன். முதல் நான் சந்திச்சது டிஆர்டி 2014 ஒரு ரெஸ்டாரண்ட்ல ஒன்று கூட நடந்தது தானே. முதல் நானும் வேறு வந்திருந்த நாங்கள் அப்ப டிக்கெட் தந்திருந்தார்கள் என்ற கையில வித்து தர சொல்லி அப்சன் வச்சுட்டு. அப்ப நான் அதை வேண்டிக் கொண்டு நான் இந்த டிக்கெட் என்ன வித்து முடிக்க போறேன்னு சொல்லி போட்டு அப்படியே நடந்து வரைக்கும் மனோன்னா பின் கதிரையில இருக்கிறாரு. அவர் இருக்கிற விதம் உங்களுக்கு தெரியும், நான் எப்படி இருக்கிறவர் என்று அப்படி நிமிந்தபடியே இருந்தாரு பிரசனா. அப்ப நான் வந்தவுட எனக்கு சிரிச்சபடியே என்ன பார்த்தபடியே சிரிச்சபடியே இருந்தார். அப்ப நான் கேட்டேன் கையில குத்துட்டு, பேர் தெரியாது அண்ணா, ஒரு புத்தகம் எடுக்க ஒரு டிக்கெட் எடுக்கிறீங்களா? ஓ எவ்வளவு எனக்கு. அப்ப நான் சொன்ன எனக்கு ஒரு டிக்கெட் எடுங்கோன்னுட்டு உடனே காசை தந்த. அங்கால போக பரிஸ் பால அண்ணா இருந்தார். அப்ப அவர்கிட்ட கேட்டேன், அவரும் என்னட்ட உடனே வேண்டினார். அப்ப நான் கேட்டேன், என்னண்டு நீங்க உடனே என்னட்ட வேண்டீங்கன்னு இது டிஆர்டி தானே,
1: டிஆர்டி போனார் அவரு
0: இறந்து போன பால
1: அண்ணா வாங்கினா உடனே டிக்கெட் வாங்கிடுவார்கள் நினைக்கிறேன்.
0: என்னட்ட உடனே வேண்டினவர்
1: அதான் உங்கள்ட்ட டிக்கெட் வாங்குறவர்கள் உடனே போயிடுவார்கள்.
0: அப்படி சொல்லாதீங்க அண்ணா, ஐயோ கடவுளே எனக்கு அது பாலாண்டாண்டா எல்லாப்பும் தெரியும். அவர் எப்ப கண்டாலும் எங்களுக்கு எனக்கு ஜெனிக்கு என்னென்ன வேண்டி தரணும் வந்து நிப்பாரு ஹரிஸ் பாலாண்டா. அப்ப வேண்டி போட்டு அப்ப அந்த டிக்கெட்டுல ஏற்றுல போயிருந்த 2015 எங்களோட வீட்டுக்கு பக்கத்துல அந்த சேச்கோல்ல பெரிய ஒன்று கூட நடந்ததானே. அப்ப நான் மனோன்னாட்ட போய் சொன்னேன், மனோண்ணா அவங்க அந்த டிக்கெட்ல வந்து உங்க கஷ்டம் ஒண்ணு விடையில எந்த முகத்தை பார்க்க தெரியுதானே, ஏன்னா கஷ்டம் விழுமோ விழாதோண்டு என்று சொன்னார். அப்ப என்ன சொன்னாரு, நான் அதிர்ஷ்டம் விழும் என்று நான் எடுக்கல, டிஆர்டி வித்தேன் தான் நான் எடுத்தேன் நானு. அப்ப எனக்கு பெருசா பழக்கம் இல்ல. பிறகு என்ற பிள்ளைகளின் பிறந்த நாள் வாழ்த்தை கேட்டு அடிச்சு தானா எத்தனையோ தரம் எனக்கு அவட்ட அம்மா இறந்திருக்கேக்க இவரு மச்சான் எல்லாரும் வந்திருந்த அந்த சுவிசுல இருந்து அப்ப எத்தனையோ தடவை எங்களை வாங்கோ விட்டு அதான அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எங்களுக்கு வாரம் ஓ நெடுக கூப்பிடுவேன். எந்த கணவற்ற பிறந்த நாளுக்கு 60வது பிறந்த நாளுக்கு அவங்கண்ட வீட்டுலதான் இவற்ற மச்சான் வந்துருந்தது, என் மனோண்ணாக்கும் மச்சான் இவருக்கும் மச்சான். அப்ப எனக்கு சொல்லி கூட்டிக் கொண்டு வந்து அங்க விட்டு தம்பி வீட்டுலதான் வந்து அவருக்கு அந்த அதே ஒரு ஒரு என்னன்னு சொல்றோம் அந்த சந்தோஷம் பகிர்ந்த அந்த சந்தோஷம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் மனோண்ணா. எங்க கண்டாலும் எப்ப கண்டாலும் டெலிபோன் எடுத்த உடனே கலையண்ட மாட்டார் தரிசனா, சொல்லுங்க தேவி என்றார். அந்த சொல்லுங்க தேவி அன்றைக்கு எங்களுக்கு அந்த சொல்ல போற வார்த்தையை கூட நாங்கள் ஒரு பெரிய ஒரு மா மனிதன் உண்மையா மனோண்ணா மாதிரி பண்பானவரையும் அன்பானவரையும் நாங்கள் இழந்து விட்டோம். அப்படி ஒரு உயிரோண்டு இனி எங்களோட இருக்குமோண்டு எங்களுக்கு தெரியாது. அவர் உண்மையாக அவற்ற ஆத்மா சொர்க்கத்துக்கு தான் போயிருக்கும் என்னன்னு
1: சொன்னா அவர்
0: சந்தேகப்படத்தேவையில் இரண்டாவற்ற புண்ணியங்கள் கணக்கு அவர் சேர்த்து வச்ச புண்ணியங்கள் கணக்கு 2024 எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு இடத்த மறந்து போன டிஆர்டி ஒன்று கூடல் நடந்தது தரிசனா டிசம்பர் மாதம். அப்ப எனக்கு இவர் விட்டுட்டு வேற ஒரு பேத்தைக்கு போடுமான்னு போட்டார். அப்ப மனோன்னாவும் பிரவீன் இருந்தா என்ன வீட்டை கூட்டிட்டு வந்தவ விடுறதுக்கு. அப்ப சொல்லி கொண்டு வர சசி சொன்னா இவர் உழைக்கிற உழைப்பு எல்லாம் இந்த பொது சேவை பொது சேவைக்கு தானே எல்லாம் கொடுக்குற தனக்கு ஒண்ணுச்சு அவற்ற கதைகளே அவ பிலிப்பண்ணாம எங்களோட வந்தவர். அப்ப சொல்லி கொண்டு வேற வேற அப்ப தனக்கண்டு தான் ஒன்றுமே சேர்க்க ஆசைப்படுற இல்லையா
1: உள்ளக்காரர் இருந்தார். அவர் வந்து இந்த எல்லா உலக நாடுகள்ல எல்லாம் ஒரு பிரான்ஸ் சார்பில் வந்து ஒரு இசை இது வைக்கிறவர் ஒவ்வொரு நாடுகள் நாடுகளை. அப்ப அவருடைய மகனும் இசையில நாட்டமுடையவர் தானே, இசை பயிற்சி பெற்றவர் தானே, அவருக்கு அந்த அந்த அவர் தான் இவருக்கு இசையை படிப்பிச்சவருடைய ஒருவர்.
0: அப்ப
1: அவர் அதாலதான் அவர்கள் கூடுதலாக ஜப்பானில் வைப்பார்கள், அமெரிக்காவில் வைப்பார்கள், எல்லா நாடுகளுக்கும் மகனையெல்லாம் அழைத்து செல்வது உண்டு.
0: அழைத்து செல்றவர் செல்வர் நான் அந்த அந்த அந்த மூட்டம் தான் அவர் ஜப்பானுக்கு போயிருந்தவர். அப்ப நான் சொன்னேன், உங்களுக்கு என்ன ஒண்ணு சேர்த்து வைக்க நீங்க யோசிக்கிறேன், அது கடவுள் பார்த்து கொள்ளுவார். அப்ப சசிக்கும் பிறவினுக்கும் நீங்க சேர்த்து வைக்க தேவையில்லையோ, அது கடவுள் பார்த்து கொள்ளுவார். கடவுள் இருக்கிறார், கொடுத்து கொடுக்கறது அடுத்த கைக்கு தெரியாது தரிசனா, கொடுத்துட்டு சொல்றதே இல்லை.
1: என்னூடாகவே பல உறவினர்களுக்கு எல்லாம் அவர் அனுப்பி இருக்கிறார்.
0: காசு இல்லையண்டு, காசு இல்லையண்டு வார்த்தை வராது. காசு சன்னட்ட கையில இல்லையென்றாலும் எப்படியும் அந்த குடுத்தே தீரவனம் என்ற ஒரு மனத்தால் மக்குவம் கொண்டவர் தரிசனா. சசியே சொல்லுவா, ஐயோ அவர் கொடுத்த எங்களுக்கு சேர்த்து வச்சதை விட கொடுக்க வேணும் என்ற யோசிப்பார். அவர் கொடுத்ததே ரொம்ப
1: சகோதரங்கள் எல்லாருக்கும் அவர் கொடுக்காத ஆக்களே
0: இருக்கும். ஓ என்ன கொண்டாட்டத்துக்கு சொன்னாலும் ஒருவருக்கும் போகாமலுக்கு விட்டதே இல்லை. சசி சொல்லுவா, தான் வராத சூழ்நிலையில
1: சில தேவைகளுக்கு கட்டாயமா நான் தான் அவரோட போகண்டி இருக்கு. சில விஷயங்களால நான் போனா அவருக்கு சுகமா இருக்கும். அப்ப அவர் எனக்கு காசு எடுக்க நான் சொல்றேன், இங்க வாங்க காசு தாராண்டா நான் அடுத்த முறை வரமாட்டேன்னு. அப்படி இருக்க ஏதாவது போக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு தான் போவார்,
0: வச்சுட்டு தான் போவார். அப்படித்தான்
1: நான் நட்புக்காக வாரதை ஒழிய தமிழா கேட்ட காசுக்கு வார இல்லையன்னு சொல்லிட்டு அவர்
0: கண்ணுக்கு கண்ணுக்கு நிற்கும் அவற்ற செய்கைகளும் அவற்ற சிரிப்பும் மற்றது. அந்த சுவீடனுக்கு போய்க்க அந்த இடம் எல்லாம் எனக்கு தெரியாது. அவர் அந்த பாலத்தோட போய்க்க எல்லாம் அந்த போட்டோக்கள்
1: நான் ஓடிக்கொண்டிருக்கேன் கூட எல்லாம்.
0: நீங்க ஓடிக்கொண்டிருந்த நீங்களோ
1: சொல்லுவார் இப்படி இப்படி இதுதான்
0: உங்களுக்கு சொல்லி சொல்லி சொல்லி காட்டி காட்டி கொண்டு வர அந்த இடங்கள் எல்லாத்தையும் அந்த போட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அந்த வீடியோவா போட்டிருந்த. உண்மையா மனோண்டாந்த இழப்பு வந்து நாங்கள் இப்ப கதைக்கிறோம் தரிசனா, அவற்ற ஒரு சரித்திரம், ஒரு சரித்திரத்துல எழுதலாம் அவற்ற. நான் பழகினதுல இருந்து அவற்ற பழக்கங்கள் அவற்ற பண்புகள் எல்லாரையும் ஒரு சின்ன பிள்ளைகளையும் அந்த அரவணைச்சு போற குணம், அந்த வேட்டுவிருப்பு பார்க்க மாட்டேன் பெரிய இருந்து சின்ன ஆக்கள்ல இருந்து எல்லாரையும் ஒரே மாதிரி.
1: அண்மை காலமாக பல்வேறு விட்ட அவருடைய லொறிகளில் போகிற போது லொறிகள் பிழைப்படம் அவர் வாங்க அந்த அந்த வேலை சம்பந்தமாக அவர் பெற்ற பணத்தை விட 3 மடங்கு செலவு வைக்கும். அண்மை காலமாக அப்படி தொடர்ந்து நடந்தது. இது வந்து இப்ப நடந்தது வந்து அண்மையில் எடுத்தது. ஆனால் அதுக்கு முதலே அவருக்கு பல பல தடங்கல்கள் நடந்து கொண்டிருந்தது.
0: நேற்றைக்கு முந்த நாளெல்லாம் இருந்து யோசிச்சோன்றிருக்கிறேன், ஐயோ தரிசனா போயிருக்கலாமே, தரிசனா போயிருக்கலாமே, சேர்ந்து ஓடிக்கொண்டு
1: போயிருப்பாரு. பெரிய வாகனம் போய்க்குள்ளதான் நான் போறது, மற்றபடி சின்னனுக்கு போறையில. அப்ப நான் இவர் இந்தியால இருக்கிற நேரம் இதே மாதிரி ஒரு கனவை கண்டு நான். அப்ப நான் கண் முழிச்சு பார்க்கக்குள்ள முகத்தை மறந்து போனேன். அப்ப எங்களுடைய ஆனந்தன் தெரியும் தானே, மன்னர் ஆனந்தன். அப்ப அவருக்கு மாதிரி தான் எனக்கு பேந்து கொஞ்ச நேரத்தாலே அவற்ற முகம் மாதிரி ஞாபகத்துல இருந்தபடியாலே அவருக்கு அடிச்சு சொன்னேன், இப்படி ஒரு கனவு கண்ட நான் பள்ளத்துக்குள்ள விழுகிற மாதிரி கவனமா இருங்க ஓடையக்குள்ளையாண்டு அவர் சொன்னார். அப்ப அவர் தான் இப்ப எடுத்து, ஐயோ நீங்கள் சொன்ன மாதிரியே மன உன்னைக்கு நடந்துட்டுது, என்ன மாதிரி சொன்னீங்களோ அதே மாதிரி தான் நடந்தது. அப்பதான் எனக்கு யாரு மாறி சொல்லிட்டேனா அல்லது என்னன்ட்டு எனக்கு ஆற்ற முகமண்டது பெரிசா தெரியல. அப்ப எனக்கு இவர் முதல் நாள் தான் அங்கே நிக்கிறேன்னு கேட்டிருந்தவர், பஸ் கொண்டு போயிருந்தவர். அப்ப அவருக்கு நான் சொன்ன அப்பதான் அவர் எடுத்து அவரும் மன உண்மையில சரியான பற்றானவர்.
0: அப்ப
1: அதால அவரும் எடுத்து, ஐயோ நீங்கள் சொன்ன மாதிரி அது தண்ணி என்று சொன்னீங்க, கடைசியா இவருக்கெல்லாம் நடந்திருக்கேன்.
0: நாட்டுக்குத்து
1: போடுவார்
0: ஆனந்தன்,
1: போடுறதுக்கு போற அவர் வாகனம் தான் கூட ஓடுறது.
0: ஓடுறாரு அவரை யோசிச்சுட்டேன். இப்ப நான் நீங்க சொன்னதுக்காண்டி நான் சொல்லல, ஒரு மாசம் இருக்கும் இவர் ரோட்ல ரோட்வேல தானே இவர் ஆக்சிடென்ட் பட்ட கார்களையே திறக்கிறது. அப்ப வந்து வந்து சொல்லுவார், ஒவ்வொரு நாளும் சொல்லுவாரு, இன்றைக்கு ஒரு ஆக்சிடண்ட் கண்ணன் துணியால போத்தாச்சு வெள்ள துணியால, அந்த ஆக்சிடண்ட நீ பார்க்க மாட்டேன். ஒவ்வொரு நாளும் வந்து சொல்லுவாரு, இங்க ஓட்டு ரோட்ல ஆக்சிடென்ட்கள் நடந்தா வந்தது சொல்லி போட்டு முடிய வேலைக்கு வழிக்கிட போறாரு சொன்னார். ஒரு சிறு பெரிய ஒரு ஆக்சிடென்ட் ஒன்ற கண்ட நான் என்று சொல்லி தப்பா சொல்லி போட்டு வேற சாப்பாட்டையும் தீக்கணும் போற வேற கழுவுங்க என்று சொல்லி பேசி போட்டு விட்டேன். அப்ப அன்னைக்கு வர சேர்க்கிறாரு இருந்து இப்படி ஒரு ஆக்சிடென்ட் ஒன்று நான் கனவுண்டு வந்த சில நீ பேசினீங்கன்னு, அந்த கனவுன்றது வந்தன்னா இப்ப அது எல்லாருக்கும் வராது, சில உண்மையான பாசமா இருக்கிறவைக்கு காட்டும், அதுதான் உங்களுக்கு காட்டி இருக்குது. மனோன்னா இருக்கு, மனோன்னா உங்களுக்கு ஒரு வலது கை மாதிரி இருந்தவர் உங்களுக்கு. உடனே நான் சொன்னான் இவருக்கு, ஐயோ தரிசனா தான் இறந்த போறாரே, தரிசனாக்கு ஒரு வலது கை மாதிரி இருந்தார், ஒரு கை தரிசனா
1: அவருக்கு, அவருக்கு நானும் வலது கையா இருந்தது, அவர் எங்களுக்கும் வலது கையா இருந்தது.
0: நல்ல நல்ல ஒரு இதா இருந்தவர். இல்ல
1: இப்பவும் எந்த வலது கை தான் இப்ப இதையும் பார்க்க வேணும் அதையும் பார்க்க வேண்டி இருக்கு.
0: ஓ உங்களுக்கு உங்களோட கைதான் இப்ப உங்களை நம்பித்தான் தரிசனா எல்லாம் இருக்கணும். நீங்கள் தான் நின்று எல்லாத்தையும் பக்க பலமா நின்று செய்ய வேணும், உங்களை நம்பித்தான் ரெண்டா. பிரவீன் வந்து சின்ன பிள்ளை, அவனுக்கு இப்பதான் 26 வயது, அவன் தியேச்சு போய் நிக்கிறதால மீண்டு ஒளிம்பி வர வேணும் அதான் சொல்லி போட்டு வந்தேன். அதால மீளுங்கோ என்னடா, நீங்கள் அம்மா அப்பா கூட அம்மாவே நீங்க அம்மா உங்களை பார்க்க வேணும், சாப்பிடாமலுக்கு இருந்து ஒண்ணும் செய்ய போறது இல்ல, மீறி நாங்கள் வர வேணும். அதால ரெண்டு பக்க பலமா நிக்கிற உறவுகள் தான் மீட்டெடுத்து விட வேணும் என்று சொல்லிக்கொண்டு மனோன்னா இது நிகழ்ச்சி வந்து அனலிக்கு கொண்டு வரணும். நாங்கள் கண்ணீர் அஞ்சலியா அவற்ற ஆத்மாக்கு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்யணும். அவர் முருகன்ற திருப்பாதங்கள்ல நிம்மதியான நித்திய சாந்தி அடைஞ்சு அவர் செய்த உதவிகள் அவற்ற கொடுத்த பலாபலன்கள் அவருக்கு சொர்க்கத்துல அவர் சொர்க்கம் கிடைக்கும், அவர் மர சிறப்பு வந்தெடுத்து வருவார் கூடிய சீக்கிரம் என்று சொல்லிக்கொண்டு உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடப்படுகிறோம். தரிசனா நன்றி, வணக்கம்.
1: நன்றி. தொடர்ந்து வைபர் ஊடாக வந்திருப்போரை பார்க்கலாம். வந்திருப்போர் வணக்கம்.
2: வணக்கம் தரிசன், ஏமலியில் இருந்து புங்கையூர் ராஜா.
1: புங்கையூர் ராஜா அவர்கள், 15 நிமிடமாக காத்திருக்கிறீர்கள்.
2: பிரச்சனை இல்லாத பைபர் தானே இது. தேவ மனோகரன் அவர்கள், அவர்களுக்கு அவர் மனைவிக்கும் பிள்ளைக்கும் மன ஆறுதலை கூறிக்கொண்டு இது விதியா சதியா என்று அதை அறிஞ்சு கொள்ளணும் தரிசன். விதியா சதியா, ரெண்டு பக்கம் இருக்கு. விதியா சதியா, சதி என்று சொன்னால் அதை கண்டுபிடிக்கணும், அது டாக்டர் டை தான். அது இங்கே இங்கேயும் நடந்து கொண்டிருக்கு, ஜெர்மனியிலும்
1: நடந்து கொண்டிருக்கு. ஜெர்மனியில் நடந்த சம்பவங்கள் தொடர்பாக சொல்லி இருந்தேன் முதலே,
2: நடந்து கொண்டிருக்கு. ஏன்னா இன்றைக்கு இரவு அவரு சோமிலியன் கொண்டு போக, நாளைக்கு அவர் பிறந்து விட்டார் என்று சொல்லி செய்தி.
1: எங்களோட தந்தியார், எங்களோட தந்தியாருக்கு நடந்தது என்னன்னு சொன்னா, அவருக்கு பக்கத்திலே ஒரு வெள்ளக்காரர படுக்க விட்டிருந்தார்கள். அப்ப நான் போய் பார்த்து கொண்டிருக்கேன், அவருக்கு சாப்பாட்டை வைக்கிறார்கள், அவர் எடுத்து சாப்பிடையில திருப்பி கொண்டு போறார்கள். அப்ப இந்த தப்பாட்டை கேட்டு அவர் என்ன மாதிரியானே தெரியாது. இப்ப ரெண்டு நாளா அவருக்கு வைக்கிறாங்க, இப்ப இந்த கொண்டு போறாங்க. அப்ப நான் அவ எடுக்க வந்தா சொன்னேன், இதுல வையுங்க, அவர் கொஞ்சம் தான் இப்ப சொல்ற சாப்பிடுவாரு. அப்ப நான் தீத்த அந்த அந்த சாப்பாட்டை சாப்பிட்டு கடைசியாக அந்த அவர் வைக்கிற ஒரு ஒத்தல் மாதிரி அதில் வைப்பார்கள், அதில் வாத்து வாத்து கொடுக்க தண்ணியை கொடுக்க திருப்பியும் தண்ணி வேணுமெண்டு என்னிட கேட்குறார். அப்போ நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், நீங்கள் வாங்க அவருக்கு சாப்பாட்டை வைக்கிறீங்க, இப்போ நீங்கள் ரெண்டு நாளாக எடுத்து கொண்டு போகிறீங்க, ஏன் அவருக்கு அவர் சாப்பிட இல்லையென்று தெரிஞ்சும் ஏன் சாப்பாடு கொடுக்க இல்லையென்று. அப்போ அவர் சொல்லிச்சுன்னா அது தான் கவனிக்கையில். அப்போ நான் சொன்னேன், அவன் சொந்தக்காரர்கிட்ட தொலைபேசி இலக்கம் ஏதாவது தாங்க, அவையல் வந்து கொடுக்குற மாதிரி உங்களாலே இல்லாட்டி அவளை கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்யுங்கண்டு. அப்போ இல்லை இல்லை அதை தாங்களே பார்த்து கொள்கிறோம்ன்ட்டு சொல்லியண்டு. அப்போ அடுத்த நாள் அவரை அங்கே இருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். அப்போ நான் கீழே போய் சொல்லக்கூடிய அந்த இது வேண்ட பிள்ளையை சொல்லக்கூடிய அந்த ஆஃபீஸில் போய் சொல்லிட்டு போனேன், இப்படி அவருக்கு சாப்பாடு கொடுக்காமல் ஏதாவது நடந்தால் நீங்கள் புறப்பண்டு அவங்களை என்ன செய்தாங்கண்டா, நான் இப்படி செய்த கதைச்சதுக்காண்டி எங்களுடைய அப்பா பக்கத்தில் கொரோனா உள்ளால இருத்தி விட்டுட்டாங்க. அப்போ எங்களோட தங்கச்சி போன இடத்துல அவரை ஏதோ பார்த்து சிரிச்சிருக்க, யார் ஏனண்டு கேட்க, தனக்கு கொரோனா ஆண்டு கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்கண்டா. அப்போ தங்கச்சி போய் கேட்டுருக்குது, எங்களுடைய அப்பாக்கு இப்போ சீரியஸான நிலைமையில் ஏனண்டு கொரோனா ஆறின பக்கத்தில் கொண்டு வந்து விட்டனீங்காண்டு. ஓ அது அவருக்கு இடம் இல்லாத தலை விட்டுனாங்க, நான் உடனே மாத்துறோம்ன்ட்டு சொல்லி பழிக்கிறேன். நான் அடுத்த நாள் தங்கச்சிக்கு கொரோனா வந்துட்டுது, அப்பாவுக்கு கொரோனா ஆகி அவங்களை அந்த ஆக்சிஜன் எல்லாம் கொடுக்காமல் விட்டு தான் அவர் இறக்க வேண்டி வந்தது. பிறகு நாங்கள் அவங்க மருத்துவமனையில் இந்த அந்த பிரியாக்கள் எல்லாம் வந்து நடந்த பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டுச்சுனா அப்போ நாங்கள் மேலதிகமாக தங்கச்சி அதை விரும்பியில் மேலதிகமாக இனி அப்பாவே போயிட்டார் இனி அதில் தலையிட பண்ண வேண்டாம் அவைகள் ஒத்துக்கொண்டு இனிமேலைக்கு அப்படி நடக்காமல் தாங்கள் கண்காணிக்கிறோம் என்றதை சொன்னபடியால் அவள் மேலதிக வேலை வேண்டாம் என்று கைவிட்டுட்டா. இப்படி கணவருக்கு இப்படி நடக்கும் அவை கவனமாக எல்லாரும் இருக்க வேண்டும் என்றதுக்காண்டி தான் இந்த நடந்த சம்பவங்களை சொல்கிறேன்.
2: சம்பவங்கள் இதான்
1: நீங்கள் நியாயங்கேற்க போனால் இழப்பையும் சந்திப்பீங்க.
2: இழப்பையும் சந்திக்கணும். என்னத்தையும் போட்டு முடிச்சு விட்டுட்டு சொல்வார் இப்படி ஆள் முடிஞ்சது.
1: அந்த வயது போனால் அந்த தெரியும் தானே உங்களுக்கு ஒரு பெரிய இதில் வந்து தண்ணி வைப்பார்கள் கிளாஸ்ல வாத்து கொடுக்குற மாதிரி அதை உண்டை குடிச்சு பிறகு என்ன தண்ணி எடுத்து கொண்டு வர சொல்லி கேட்கிறார்.
2: எப்படி இந்த கிரங்கனவசுக்கு முந்தின காலத்தில் அது கிரங்கனவசாக இருந்தது இப்ப எல்லாம்
1: வெளிநாட்டுக்காரர்கள் வந்து வெளிநாட்டுக்காரர்கள் ருமேனியன் அவர்கள் எல்லாம் வந்து
2: ருமேனியாக்காரங்கள் நாட்டவர் வந்து அது பிசினஸா போயிட்டு என்ன
1: இல்ல நான் என்னத்தையும் சொல்றேன்னா நம்மவர்களும் இந்த விடயங்கள்ல கவனமா இருக்க வேணும். அதாவது ஏதாவது ஏதாவது சத்திர சிகிச்சை என்று சொன்னா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் கேட்காமல் இன்னொரு டாக்டர்கிட்டம் அவருக்கு தெரியாமல் போய் கேட்டு செய்து கொள்ளுங்க.
2: கொஞ்சம் அவதானமா தான் இருக்கணும். கிரங்கனோசு போயிட்டுலயும் அவதானமா இருக்கணும். என்ன சொன்னா ஒரு வயதானவரை கொண்டு போயிட்டு டக்குனா நாளை புள்ளேட்ட அறிஞர் தான் ஆள் முடிஞ்சுன்றது ஆள் அறிஞ்சு கூட புள்ளேட்டை புள்ளைகள்ட்ட கேட்கிறாங்க இது தானம் செய்ய விரும்புறீங்க
1: அதில் கவனமாக இருக்க வேணும் என்னென்னு சொன்னால் கடைசி மட்டும் அந்த சரியான முடிவு வர மட்டும் தானத்துக்கு ஒத்துக்கொள்ளக்கூடாது தானத்துக்காண்டியே ஆளை முடிச்சிருவாங்க. ஏற்கனவே அவங்கள அது ஒரு பெரிய பிஸ்னஸ் மாதிரி அது வெளியுலகத்துக்கு தெரியாத பிஸ்னஸ் மாதிரி அவங்களுக்குள்ளேயே அதுக்குள்ளே இருக்கு.
2: அது கோடி கணக்கில் லட்சக்கணக்கில் உழைக்கிறதுக்காக வேண்டி ஒரு உயிரை பறி கொடுத்து அதை தேவனோட விதியா சதியாண்டு ரெண்டு இருக்கு
1: உண்மையாக சதி மாதிரி
2: சதி என்று சொன்னா
1: இப்போ நாளைக்கு நாளைக்கு எல்லாம் தெரிய வரைய கூட நான் மீண்டும் சொல்றேன்.
2: அதான் தரிசனம் கண்டுபிடிச்சா இவ்வளவு காசு கொடுக்கணும் தெரியுமா லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் உயிரை பறிச்சிட்டு அப்படி நடந்துருக்குது. சார் நானே ஒன்று சொல்கிறேன் என்னன்னு சொன்னால் கிரங்கன் ஹவுஸுக்கு போகணும்னா அவதானமாக அதை அவதானமாக இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு தான் போகணும். உயர்ந்த தரிசன் அந்த அனுதாபத்தை செய்து கொள்கிறேன் மனைவியும் பிள்ளைகளுக்கும் உற்ற உறவினர்களுக்கும்.
1: இங்கே தொடர்ந்து இங்கே காத்திருக்கிறார் முதல் வந்தாருன்னு மறந்து விட்டேன். இங்கே வந்திருப்பவரை பார்க்கலாம். வணக்கம். சரி, அவர் காணாமல் போயிருக்கிறார். அடுத்து வந்திருப்பவரை பார்க்கலாம். வந்திருப்பவர் வணக்கம்.
3: வணக்கம் தர்சன், நான் ரோசாண்டி கதைக்கிறேன்.
1: சொல்லுங்க.
3: இவருக்கு வந்து இழப்பு யாராலையும் திரும்பி கொடுக்க முடியாது. அதனால அவர் குடும்பத்திற்கு அனைவருக்கும் ஆறுதலையும் மீண்டும் எவ்வாறு அவர்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவர்களை இந்த அவர்களுக்கு என்ன ஆறுதல் சொன்னாலும் அதை கேட்டுக்கொள்ள முடியாது. அவர்களுக்கு ஆறுதலையும் ஆண்டவன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். தர்சன் வணக்கம்.
1: நன்றி. இங்கே தொடர்ந்து வந்திருக்கின்ற அடுத்த நேரை பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம்.
1: அருள் சொல்லுங்கள். நீங்கள் அழுது என்னால ஊகிக்க
4: முடியும். இல்ல இல்ல மேம், நமக்கு வந்து இந்த வாழ்க்கையில நான் நிறைய இழப்பு
1: சந்திச்சு
4: உறவுகள் சொந்தங்கள் பண்ண வேண்டும். இந்த மனம் நான் என்ன பண்றது வந்து சொல்றது வந்து என்னோட மனசு அது இன்னும் புரியுதில்ல.
1: உறவுகளுக்கு
4: விஷயங்களும் மனத்தியான கணக்காக இரவு காரியமாக இரவு சில பிள்ளைகள் தொலைவேசியிலேயே வந்து நீண்ட நேரம் போயிருக்கு. அதனால ஒரு பழக்கம் இருக்கு. நான் அடிச்சேன் சொன்ன தர்ஷன் அவருக்கு பழக்கம் இருக்கு. கடைக்க வசதி இல்லாட்டிலும் ஒரு பேனர் நிப்பாட்டி போட்டு எடுத்து கதைப்பேன். அப்படி ஒரு அபாரமா ஒரு மரியாதை உள்ள சார். அவர் வந்து எனக்கு நிறைய அறிவுரை சொன்னாலும் வந்து என்கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்பார். நீங்க என்ன இப்படி சொல்றீங்க, எப்படி கதைக்கிறீங்க, எனக்கு அது வராது. நீங்க எனக்கா நீங்க இப்படி சொல்லுங்க அப்படி சொல்லுங்க, ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி சில விஷயத்த சொல்லுவாரு. அப்ப எனக்கு வந்து அவரை வந்து எப்படி வச்சு நான் பார்க்கணும்னு தெரியாம நண்பனா வச்சு பாத்துறான். நிறைய விஷயங்கள்ல வந்து அவரை வந்து நான் எனக்குள்ளேயே இருந்த மாதிரி ஒரு ஃபீல் உண்டு. நான் வந்து என்னோட துணைவியார் அடிச்சு படுத்திருக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், நடக்கு சென்ற கிழமை வந்து 15 வயசுல
1: இருந்தேன்.
4: அப்ப படுத்திருக்கிறேன். என்னோட துணைவியார் வந்து பூனை காட்டி கேட்கிறார், இன்னும் இந்த மனோன் எப்படி நடந்திருக்கு உங்களுக்கு தெரியாது. நான் தேய்ச்சி போடுறேன். எனக்கு வந்து அது ஆச்சரியம் அல்ல, அது நான் நம்பல. அது இன்னைக்கும் இந்த நிமிஷம் வந்து சத்தியமா சொல்ற எனக்கு அது நம்பிக்கை அது வர இல்லை. இடப்பட்ட நம்பிக்கை எனக்கு இன்னும் வர இல்லை. இதை வந்து நான் இன்னும் யோசிக்கிற ஒரு ஆள் வந்து சசியம் அவருடைய பிரவீன். அவங்க வந்து ரொம்ப ரொம்ப
1: உடைஞ்சிருப்பாங்க. சாப்பிடாமலே சாப்பிடாமலே இருந்து இன்றைக்கு தேவியவர்கள் தான் ரெண்டு பேருக்கும் ஊட்டி விட்டார். கரண்டியா
4: நாங்கள் வந்து என்ன, அது ஒரு வாழ்க்கையில வந்து ஒரு கடவுள் வந்து எனக்கு நம்பிக்கை குறைவு கடவுள் நம்பிக்கை. யார் அப்படின்னு சொன்னா வந்து அனுபவம்ன்றது வந்து இறப்புன்றது உண்மையா இருக்குது எல்லாருக்கும். நமக்கு அந்த வரைக்கும் வந்து அது பெரிய ஒரு
1: எங்களுடைய ராஜா அவர்கள் எல்லாம் எப்படி நிகழ்ச்சி செய்யறான்னு தெரியாமல் தடுமாறித்தான் நிகழ்ச்சி செய்யறார்.
4: உண்மை உண்மை. நான் வந்து பலரும் ஜோதிச்சது உண்டு. அது உங்களை வந்து உங்களுக்கு ஒரு அசாத்தியமான ஒரு தெம்பு இருக்குது, அது மற்றவைக்கு இல்லாது நமக்கு எல்லாம் வந்து கிடையாது. நான் டக்குன்னு உடைஞ்சிருவேன் சில விஷயத்துல. பாசம் நேசத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு மனசு. அதை பாசம் என்று சொன்னா எங்களுக்கு அதை வச்சு நாங்களே செய்யலாம். அம்மா அப்பான்றது வந்து சரி ஓகே. ஆனா அதை விட ஒரு கூடுதலான பற்று பாசம் வந்து நண்பர்கள் வட்டத்துக்குள்ள வரும். அது என்ன சொன்னா நாங்க நிறைய விஷயம் பரிமாறுவோம். அப்படி ஒரு அபூர்வமான மனிதர்கள் வந்து அவருடைய பாணி வந்து வேற. நீங்க அப்படி ஒரு மனிதரை வந்து நீ வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க
1: இயலாது. மற்றது எல்லாம் உண்மையை சொல்லுவார். இப்ப இந்தியாவுக்கு போற நேரம் அவர் எனக்கு சொல்லியிருந்தார், இப்படி மகன் வேலைக்கு போறபடியால என்னத்தான் பார்த்து கொள்ளுங்க இதாண்டு. அப்ப எனக்கு அதாவது அந்த அந்த வேலை கஷ்டம்ன்று தெரியும். அதனால அவரை சந்தோஷப்படுத்த வேணும்ன்றதுக்காண்டி செய்யத்தான் வேணும். இனியும் செய்யத்தான் வேணும். நிறைவேற்றுறதுக்கு அவர்கிட்ட வேலை எல்லாத்தையும் நாங்கள் பங்கிட்டு செய்து கொள்வோம்.
4: நிச்சயமா தொடர்ந்து செய்ய வரும். அவர் வந்து அவருக்கு இது வயசு இல்ல, இல்லாமக்கான வயசும் இல்ல. அதை நினைச்சு பார்க்கிறாங்க. உணர்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய இழப்பு வந்து அவருக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் அந்த இழப்பு. அவர் இன்னும் எத்தனை வருஷங்கள் வாழ வேண்டிய ஒரு மனிதன் இல்லையா.
1: இது தவறு நடந்தபடியா என்ன, நான் அதைத்தான் கண்டுபிடிச்சேன் போய் உடனடியாவே. அப்ப அவர்கிட்ட என்னதுக்கு வயிற விட்டுனீங்கண்டா, ரத்தம் உள்ளுக்கு இருக்குதான்டா, அதுக்கு எக்ஸ்ரே எடுக்காமல் என்னதுக்கு செய்த நீங்க. அப்படித்தான் பிரச்சனை தொடங்கினது. அப்ப
4: அவசியம்
1: வெளியில எனக்கு வந்த காவல்துறையினர் பின்னர் மகனுக்கு சொல்லி இருக்கிறார்கள், தாங்கள் மருத்துவமனையில கொண்டு வந்து விட்டு கேட்ட போது இது ஒரு சாதாரண பிரச்சனை என்று தான் தங்களுக்கு சொன்னது. இப்படி ஆனது அவர்கள் சொல்லவே இல்லையா. ஆகவே இதில் சந்தேகம் இருக்கன்று சொல்லித்தான் அவர்கள் தாங்கள் அதை ஆய்வு செய்வதற்காக போஸ்ட்மார்ட்டம் செய்யறதுக்காக எடுத்து சென்று விட்டார். முதல் நாளே சச்சிதானந்த மையா நானும் போனபொழுது சச்சிதானந்த மையா அவர்களுக்கு இருக்க நீங்க என்ன உறவு முறை அதன்று உங்களுக்கு சொல்ல மாட்டேன் சொல்லிக்குள்ளேயே அவருக்கு சந்தேகம் ஏற்பட்டது. வந்து
4: மருத்துவமனையில வந்து நீங்க போயிருந்து பாத்தீங்கன்றதான் தரிசனம் தெரிஞ்சனால அந்த அஸ்தத்தில் இருந்ததுல வந்து வந்து ஒரு பெரிய ஒரு அனுபவம். அது எனக்கு நிறைய பெரிய அனுபவம். அது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல ஆஸ்பத்திரி. அதாவது ஜெயிலை விட ஒரு மோசமான இடம் சொல்லலாம்.
1: அது ஒரு வகையில ஜெயில் மருத்துவமனைன்றது.
4: நீங்க போனீங்கன்னா மொரால் உங்களுக்கு வந்து பாதிக்கப்படும். நான் வந்து வெயிட் லாஸ் ஆகினா 4 கிலோ. காரணம் வந்து அந்த த்ரஸ்டால. எனக்கு அரவாசி மருத்தம் கிடையாது, த்ரஸ்டால எனக்கு அவ்வளவுக்கு வெயிட் லாஸ் ஆகினது. அப்புறம் இங்க வந்து வெளியில வந்து அடுத்த நாள் வந்து இந்த மனோநாண்ட இந்த சம்பவம் வந்து அது எனக்கு இன்னும் வந்து ஒரு பெரிய ஒரு உடம்பு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இந்த இதுவரைக்கும் நான் கட்டிலையும் கோல்லையும் கட்டிலையும் கோல்லையும் தான் மாறி மாறி தெரியல. நான் ஒரு நடப்பண ஒன்று சொல்லுவாங்க வந்து ஆனா என் வாழ்க்கையில வந்து ஃபர்ஸ்ட் டைம் தான். எனக்கு நிறைய பேர் இந்த அப்பா இருந்திருக்க, இந்த அம்மா இருந்திருக்க, சௌரம் இருந்திருக்க, இந்த மச்சான் இருந்திருக்காங்க. ஆனா நான் இவ்வளவுக்கு ஃபீல் பண்ணல, இவ்வளவுக்கு அதை நான் வந்து உள்வாங்கி என் உடம்புக்குள்ள அதை வச்சு முறிச்சு நான் செய்யல. ஆனா இவருக்கு அது நடக்குது. எனக்கு
1: ராஜாவுக்கு சத்ரசீச்ச நேரத்தில் ஒருவர் பிரெஞ்சுக்காரர் ஒரு தரம் வந்திருந்தார். அப்போ இந்த மருத்துவமனை ஊழியர்கள் எல்லாம் இருக்கிற போது நான் அவருக்கு சொன்னேன், ராஜா உண்மையில் பயந்து கொண்டு தான் இருந்தார். தனக்கு தேவையில்லையடா தேவையில்லையடான்னு தான் நின்றவர். அப்போ அவருக்கு சொன்னேன், இவருக்கு பயத்திலேயே இது வேண்ட வர மாட்டா. அப்போ அவர் சொன்னார், தான் இந்த நேரமும் அதுக்கு தயாராகத்தான் இருக்கிறேன், தானும் இதே இதுக்கு தான் வந்திருக்கிறேன்ண்டு. அப்போ நான் அவர்களுக்கு கேட்க வேணுமென்றதுக்காண்டி, எங்களுக்கு இந்த விஷயங்கள் தெரியுமென்றதுக்காண்டி அவருக்கு சொன்னேன், ஆப்ரேஷன் என்று சொல்லி இந்த உடம்பில் உள்ள பார்ட்ஸ் எடுத்தால் என்ன செய்வாண்டு. அப்போ அதில் மருத்துவ உதவியாளர் ஒருவர், மருத்துவருக்கு உதவியாக அவற்ற ரூமில் இருக்கிறவர், அவர் ஒரு மாதிரி என்ன பார்த்தார். அதையும் நான் சொன்னாண்டா, எங்களுக்கு இந்த சந்தேகங்கள் இருக்கின்றதே அதை காட்டினவன் அப்போ தான் அவர்களை தெரியும். இப்போ தங்களுக்கு ஏதாவது ஏதாவது பிரச்சனை விட்டால் தங்களுக்கு சிக்கல் வரும்ன்றதை தெரிந்து கொள்ள வேணும்.
4: நீங்கள் அந்த ஆஸ்பத்திரிக்கு உள்ள நடக்கிற சம்பவங்களை வந்து கொஞ்சம் நீங்கள் அறிவுபூர்வமாக இருந்தீங்கன்னா நிறைய விஷயம் நீங்கள் கண்டுபிடிக்கலாம், நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். பல பேருக்கு தெரியலில்லை. நானே என்னுடைய மகள் வந்து கடைசியாக வந்து அரைக்கிற மாதம் ஒரு கடிதம் போன்ற எழுதி கொடுத்துட்டு தான் வந்தேன்.
1: ஒரு மாதிரியாக கீழே பார்த்து குனிஞ்சு கொண்டிருந்தார்.
4: இல்ல இங்க அது நீங்க நினைக்கிற மாதிரி வளர்ப்போ நாடுகள்ல வந்து நினைக்கிறேன், ஸ்ரீலங்கா இந்தியா போன நாடுகள் தான் அந்த கண்ட்ரிகள் அப்படி நடக்கும் சொல்லி. ஆனா இங்க அது எவ்வளவு கூடுதல் நடக்கும் சொல்லி நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னு சொன்னா பல விஷயம் தெரியும். அது நீங்க சொல்ற நிச்சயமா அது உண்மை.
1: நான் எனக்கு கண் சம்பந்தமா சொல்லி இருந்தேன், எனக்கு சும்மா இருக்கிற கண்ணுக்கு ஆபரேஷன் செய்ய விளிக்கிட்டேன்.
4: மானிசுக்கு நடந்த சம்பவம் நினைக்கிறேன். மானிஸ் அப்பதான் போய் இருக்கு மேம். ஆனா மானிஷா கையப்பிடிச்சு கூட்டிட்டு போய் கண்ணுக்கு எதுவும் ஊசி போட ஆயிட்டு மேம், பேர் ஒண்ணும் கேட்கல. அப்ப வந்து இவ்வளவு ஒரு அலாட்டா கேலஸா இருக்கணும், யோசிச்சு பாருங்க. பேரோ ஊரோ அந்த டேட் ஆஃப் பர்த் அதெல்லாம் பாத்துக்கிறது நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல தாச்சு. நீங்க அதான் எனக்கு வந்து அந்த ஆஸ்பத்திரியில போனீங்கன்னு சொன்னா அது ஒரு நரகம், அது ஒரு நரகம். நீங்க நினைக்கிறது இல்ல, அது ஒரு நீங்கள் எப்படி வெளியில வாரன்றது வந்து நீங்களா
1: வேறு ஒரு ஆளுண்ட பேரை வச்சு உங்களுக்கு செய்து விட்டுருவாங்க.
4: ஓ தயார்படுத்தி கொண்டு வரணுமா, அதுக்கு ஏற்ற மாதிரி
1: எனக்கு ஒரு பல்ல புடுங்கி விட்டுவாங்க.
4: அப்படி இல்ல நிறைய பேருக்கு பாருங்க, இப்படி இப்படி சம்பவம் பேருக்கு நிறைய பேர் நாங்கள் சொல்றோம். அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவமனையில் வந்து இவ்வளவு ஒரு கீழ்த்தனமா இயங்கிக் கொண்டிருக்கின்றதுக்கு ஒரு முன்னுதாரணங்கள் இல்லையே.
1: மற்றது ஒருதருக்கு கேன்சருக்கு கண்ணுல கேன்சர் வர இதுவும் இருக்குத்தானே, அது கொடுக்குற மருந்து எனக்கு மாறி தந்துட்டாங்க. தலைமை கொட்ட தொடங்கின உடனே சந்தேகத்துல திருப்பி போவதுதான் அவர் தவறுதல் நடந்தப்ப இந்த தலைமை டக்கண்டி தான்றதுக்கான ஒரு மருந்து தந்துதான் தப்பினது.
4: முதல் நான் வந்து எமர்ஜென்சி போனான், எமர்ஜென்சி போனதான் ஆன்டிபயோட்டிக் வந்து விட்டுவேன். ஆன்டிபயோட்டிக் வந்து விட்டுட்டு ரெண்டாம் நாள் வந்து எனக்கு மெயில் வருது, தயவு செய்து நீங்க ஆன்டிபயோட்டிக் குடிக்க வேண்டாம், உடனடியே நீரை வாங்க. சரியா இல்லையே, இன்னொரு ஆன்டிபயோட்டிக் தாரம், அதை நீங்க ஹாஸ்பிட்டல் வழி குடிங்க. நான் ஏற்கனவே அது ஆறு டேப்லெட் பாவிச்சிட்டேன். நீங்க ஃபார்மசியில போய் கேட்க சொல்ற மாறி தந்திருப்பீங்க குடிக்கலாம். அது வந்து ஒரு மாற்று அப்படி செய்யறது வந்து அவங்க உடம்புக்கு அது செல்லுமா செல்லாதான்னு ஒரு ஒரு ஒரு
1: கணக்கு சிக்கல்கள். அதுல நாங்கள் இன்றைக்கு இதை சொல்றது என்னன்னு சொல்லி சொன்ன நேரம் எடுத்து சொல்றதுன்னா நீங்கள் அதாவது உங்களோட சின்ன பிள்ளைகளா இதா இருக்கலாம், கொஞ்சம் கவனம் எடுத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வந்து மருத்துவரை நம்புறோம், நீங்க நம்ப நட ஆனா நம்பி ஏமாறக்கூடாது.
4: ஏமாறக்கூடாது. இந்த மனோன்னான்றது வந்து இந்த வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கு. இது வந்து நான் இருக்கும் வரையும் இப்படி ஒரு மறதி எனக்கு வழக்கம் வராது. நீ சொன்னா வந்து என்ன இந்த மனுஷனை வந்து நான் வந்து
1: பிரித்தவா அவர்கள் சொன்ன மாதிரி தன்னால மறக்க முடியாத ஒரு
4: இல்ல இல்ல, நாங்கள் வந்து இவரோட பட்டு பாசம் பண்ணி நாங்கள் வச்சு
1: பழகிவா அவர்கள் பழகிய முறை வேறு அவரோட பழகிற முறை.
4: நான் ஒவ்வொருத்தருடையும் அவர் வந்து அப்படித்தான் பழகுவார், உங்களுக்கு தெரியாது. அவர் வந்து ஒரு ஜாலி, அவர் வந்து சில நிகழ்வுகளை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், குழந்தை பிள்ளை மாதிரி ஆயிடுவாரு, சரியான குழந்தை ஒரு பிள்ளை. மனசெல்லாம் வந்து நானும் அவரும் எனக்கு அடிக்கடி சொல்வார், எனக்கும் உங்களுக்கும் ஒத்து போறதுக்கு காரணம் வந்து ரெண்டு பேரும் ஒரே நம்பர் 9 6. தெரிவு செய்ய அன்றுதான் எனக்கு வரும் முதல் உறவு ஏற்பட்டது. அது இந்த நிமிஷம் மட்டும் தொடர்ந்து எந்த விதமான
1: அவரோட பழகியவர்கள் வந்து அவர்கள் சில நேரம் அவர்களுக்கு அவருக்கு துரோகம் செய்திருந்தாலும் அவர் அதை
4: வெளிக்காட்ட மாட்டார்.
1: அவர் வந்து கூடுதலா வெள்ளை இனத்தவர்கள் பெரிய பணக்காரர்களோடு தான் அவற்றை வேலை அப்ப ஒருத்தர் அவர்கிட்ட வேலை செய்தவர் வந்து அதே மாதிரி தான் சிநேகிதம் பிடித்த அவர்களோட அந்த வேலைகளை தான் எடுக்க தொடங்கிட்டார். ஆனா அவரால் நீண்ட காலமா அவரால் அந்த தொழிலை செய்ய முடியாமல் வீழ்ச்சி அடைஞ்சிட்டார். திருப்பி ஆனால் அவர் அந்த கோபத்தையே காட்டில திருப்பி அவரை தொழிலாளிய ஏற்றுக்கொண்டார்.
4: அதே
1: மாதிரி அவற்ற முயற்சி தனக்கு என்ன எழுதி இருக்குதோ அதுதான் நடக்கும் என்பர்.
4: அவற்ற மகனையும் அப்படித்தான் வளர்த்து வச்சிருக்காரு. மரியாதை ஒரு தெரிஞ்ச பிள்ளை உண்டு. மற்றவர் அனுசரிச்சு
1: போற சரியா மகன் சரியா உடைஞ்சு போனார்.
4: உண்மைதான், உண்மைதான். அது வந்து யாருக்கும் வரக்கூடாது. தர்சன் அப்படி ஒரு சம்பவம் வந்து அப்படி ஒரு நிகழ்வு இமேஜின் பண்ணி பார்க்கிறாரு. வாழ்க்கையில எப்படி நடக்குமான்றதுக்கு சில சில உதாரணங்கள் வந்து நம்மளோட இழுக்க விரைவில் வந்து நமக்கு பயமா இருக்கு. சில விஷயங்கள் இது சரியா இது பிள்ளையா நாங்க அனலைஸ் பண்றதுக்கு இடையிலே வந்து அடுத்த கட்டங்கள் எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போயிடும். அந்த விஷயத்துல வந்து அந்த பிள்ளை சரியா அந்த பிள்ளைக்கு சரியான தெம்பு கொடுக்கணும் கடவுள். பட் சசி வந்து அவர் தான்
1: சரியா உடைஞ்சு போயிட்டார்.
4: இல்ல அவர் தான் அவாக்கு உலகம்.
1: குட்டி
4: உலகத்துக்குள்ள வந்து மூணு பேரும் வந்து ஒரு ஜாலியா வாழ்ந்தாக்கிறவ மூணு பேரும் ஒருதரிலிருந்து இல்லையண்டா கூட வந்து மற்றவருக்கு பாம்பரம் உழப்பாது. எனக்கு அதுல தாற்பயம் புரியுது. எனக்கு புரியாமல இல்ல அதெல்லாம் நாங்க உலகத்துக்கு ஒரு எங்கட வலிஞ்சு எங்கட கஷ்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்குது. இன்னைக்கு வந்து இருக்கு இல்லாதவர் போறதை விட இருக்கிறவைக்கு கொடுக்குற கஷ்டம் இருக்குல்ல அது நமக்கு பாக்கல வந்து இன்னும் வெளியா இருக்கும். அதை பாக்க அதுதான் கஷ்டம் உண்மையா. இல்லாதவர் இல்லாதவர் சொல்லி நமக்கு புரிஞ்சிடும். இருக்கிறவ அது இந்த மனநோய் மன அழுத்தங்கள் இதனால வாரது வந்து எங்களுக்கு பாக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி நினைக்கவே எங்களுக்கு கஷ்டமா இருக்குன்ற அனுபவிக்கிறவைக்கு எவ்வளவு பெரிய தாக்கம் ஏற்படும் யோசிச்சுவாங்க சார். கடவுள் வந்து கடவுள்ன்றதை விட இப்படி ஒரு நிகழ்வு இது கடமையா இருக்கணும் நமக்கு உறவுக்குள்ள. யாருக்கும் அப்படி ஒரு நிகழ்வு நாங்கள் நினைவுல இருக்கிற மட்டும் வரக்கூடாது சார்.
1: மனைவிக்கு வந்து பெரிய பாதிப்பா இருக்கு. இப்படி ஒரு நல்ல மனுஷன் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் தாங்கள் கிட்ட சாமான மேல மாடியை கொண்டு வந்து வச்சு தானே எல்லாம் செய்து தந்துட்டு போற இப்படியான ஆக்களை காண முடியாதன்
4: அவரை நாங்கள் புகழ்றதுன்றது அவர்கிட்ட புகழ்ச்சியை நாங்கள் சொல்றதுன்றது வந்து விரும்பணும். அது வந்து தேவையில்லை அவருடைய பலருக்கும் தெரிஞ்ச விஷயம் நாங்கள் சொல்லித்தான் புரிய வரமும் இல்லை. ஆனா இழப்புல வந்து நாங்கள் பாதிக்கப்படுறதுன்றதை விட அந்த மனுஷன் இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் வாழ வேண்டிய ஒரு மனுஷன் திடீரென்று இப்படி ஒரு அகாலம்ன்றது வந்து சில பேர் வந்து சொன்ன ஆஸ்பத்திரி இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இப்படி நடந்துக்கலாம் அப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இழப்பு இழப்பு தான் இந்த இழப்பு வந்து இந்தியாவுக்கு பெரிய ஒரு ஆச்சரியத்தை வந்து அந்த இந்த நிமிஷம் மட்டும் அது மாறலை சார். மாறலை சார். எங்களை துணைவியாரே அடிக்கடி பாராக்கிட்டு சொல்லி அவர் ஒரு வருத்தம் வந்தது ஒரு பக்கம் இருக்க அவருடைய நண்பன் இழந்துட்டு இருக்கிறதா அவருக்கு பெரிய கவலையா இருக்கு. என்னுடைய மருமகள் வந்தோ உடனே சொன்னார் என்ன அம்மா எப்படி இருக்கிறீங்க உடனே சொல்றாரு ரெடியா கூட்டம் இருக்கிறாரு வந்து அவருக்கு வந்து மனசு மாறி இருக்கணும் உண்மை.
1: மருத்துவமனையில நீங்க இருக்கிறபடியால இப்படி ஏதாவது நடந்துடும் என்றுதான் உங்களோட தொடர்பு உள்ள
4: தொடர்பு இல்ல நிச்சயமா விளையாட்டு. ஆனா வந்தவன எனக்கு பெரிய சொட்டு அது பெரிய அதிர்ச்சி. எனக்கு உடம்பெல்லாம் வேர்த்து தரிசனம் எனக்கு என்ன நடந்தது தெரியாது. நான் எனக்கு படத்தை கொண்டு காட்டு இந்த துணைவியார் வந்து நான் நம்பில்லை இப்படி ஒரு அது முன்னுக்கு நிக்கிற மாதிரி இருக்கு. மனோண்ணா மனோண்ணா இந்த கண்ணுக்கு முன்னால் நிக்கிற மாதிரி இருக்கு என்னோட கதைக்கிற மாதிரி இருக்கு இல்ல எல்லா ஃபீலும் வந்து போகுது எனக்கு. இது நடிப்பு கிடையாது தர்சன் இது நிஜமான உண்மை. நமக்கு நம்பியெல்லாம் இருந்தது திரும்பி மூன்று நாலு தரம் திருப்பி திருப்பி பார்க்க
1: எங்கட சாரதியின் பாரியாரோட பழகுறவர் சந்திக்கிற இடங்கள்ல அவர் எல்லாம் அதை தாங்க முடியாத நிலைமையில தான் இருக்கிறார்.
4: நிச்சயமா நீங்க பலரை ஜோதி எடுத்து பாருங்க. இப்ப வந்திருந்த ஒரு அம்மா ஒரு ஆளு
1: தெரிய
4: தேவிதனராஜ் ஒரு அம்மா ஒரு ஆள் வந்திருந்த வயசான அம்மா ஒரு ஆள் நீ வைபர் எடுத்து கேச்சீங்க
1: சரஸ்வதிய
4: இல்ல இல்ல நீங்க மைசால் பஸ்ல இருக்க அம்மா அவங்க வீட்டு எல்லாம் வந்தான்னு சொல்லி சொன்னாங்க.
1: எங்கே இருக்கு?
4: ஜோசரி அம்மா.
1: ஜோசரி அம்மா.
4: அவெல்லாம் வந்து அவரோட வயசுக்கு இது தாங்குற சக்தி எல்லாம் சரியா கடவுள் வந்து அவ மெல்ல உடஞ்சிட்டா
1: உடஞ்சு கணக்கிட்டு ரெண்டு பேரும் குடும்பமா பழகினோம்.
4: நிச்சயமா ஒவ்வொரு நான் இந்த பத்து பாசத்தோட பழகிறது என்று வந்து இந்த மசனுக்கு வந்து இப்படி நடந்துக்க கூடாது இந்த மனசு.
1: நன்றி. தொடர்ந்து காத்திருக்கின்ற நீண்ட நேரமாக அவர் காத்திருக்கிறார். அவர் காத்திருந்தால் அவரை முனைத்துக் கொள்வோம். வந்திருப்பவர் வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டி

0: அவருடைய ஆத்ம சாந்திக்காக பிரார்த்தித்து அந்த அவருடைய எல்லா தகவல்களும் கிடைத்த பின்னர் நேயர்களுக்கு முழுமையாக அதனை அறியத்தருகிறோம். இங்கே அடுத்து வந்திருக்கின்ற நேயரை பார்க்கலாம். வணக்கம். சரி, அவர் தொடர்பு ஏற்படுத்தி தொடர்பு துண்டித்துக் கொள்கிறார். தொடர்ந்து வந்திருப்பவர் வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். நான் மகேந்திரன் கேட்கிறேன்.
0: சொல்லுங்கள் மகேந்திரன்.
1: நானும் கலந்து கொண்டு அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நல்ல மனிதர் எனக்கு அவரை தெரியாது. ஆனா அந்த ஒன்று கூடல்,
0: ஒன்று கூடல உங்களோட பாடல பிரிச்சு ஒன்று வரல.
1: ஒன்று கூடலில் வந்தபோது அவர் உங்களோடதான் வந்தவர் உலகு என்ன பார்த்த ஒரு மாதிரி அந்த புது ஆளா இருக்கு பார்த்தவர். நான் அறிமுகம் ஆகிக்கொள்ளே இல்லை, நான் புறவை அறிமுகப்படுத்துவோம் என்று சொல்லிட்டு நாங்கள் அந்த இதுல அவரை விட்டுட்டு வந்தோம். புற கவலையா இருந்தது. இப்ப அந்த படத்தை பார்க்கத்தான் எனக்கு தெரியுது அந்த தம்பிதான் இவர் என்று சொல்லி எனக்கு சரியா சரியான கவலை. நீங்க ஒவ்வொரு தரம் அவரை பத்தி சொல்லுற போது கண்கலங்கி அழுகுதான் வந்து கொண்டிருந்தது. அப்படி ஒரு நல்ல மனிதன் இழந்துட்டோம்.
0: சிறைகளை நேரத்தை நிறைவுக்கு கொண்டு வருவோம்.

தொடர்கின்றது. அசலன் நகலம் அசலாக ஒலிக்க வருகின்ற பாடலானது சிகரம் என்ற திரையிலிருந்து வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்களது இசையிலே கே ஜே ஜேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த பாடல். நேர நேரத்துக்கு முதலே வராமல் இனி வருபவர்கள் தொடர்பை தயவுசெய்து துண்டித்துக் கொள்ளுங்கள்.

நேரம் போதாமை காரணமாக அந்த பாடலை முழுமையாக தரவில்லை. அந்த பாடலானது ஏற்கனவே நான் குறிப்பிட்டது போல் சிகரம் என்ற திரைக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் இசையிலே வைரமுத்து அவர்கள் இயற்றிய பாடல். கே ஜேசுதாஸ் அவர்களது குரலில் ஒலித்த அந்த பாடலை இப்பொழுது எங்களுடைய ஆர்த்திகனின் குரலிலே நகலாக கேட்கலாம்.

0: நகலாக எங்கள் ஆர்டிஎன்னுடைய குரலிலே அந்த பாடலை கேட்டீர்கள். நிலைய கலை நேரம் இரவு 9:01, ஐக்கியராஜ்யத்திலே இரவு 8:01.
1: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
2: நூலுலகம்.
3: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் இணையத்தினிய ஊடாக.
4: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
2: NWLULAGA.com.
5: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
5: விடாதீங்க, போங்க போங்க.
7: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris, Lachapelle.
8: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
7: VT Superstore, Gala Gonesse, Sasseril.
8: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
7: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris, Lachapelle, Tordre, Tolibisi Lacam, Cyberontre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறிய தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர். இலங்கை கடற்பரப்பு கப்பால் நடுக்கடலில் தத்தளிக்கும் எண்ணெய் தாங்கி கப்பல்களுக்கு அவசியமான உணவு மற்றும் குடிநீர் விநியோகங்களை வழங்குமாறு ஈரான் விடுத்த கோரிக்கையை இலங்கை அரசாங்கம் நிராகரித்துள்ளது. அத்துடன் அத்தகைய சேவைகளை வழங்கும் தனிநபர் நிறுவனங்கள் அமெரிக்காவின் இரண்டாம் கட்ட தடைகளை எதிர்கொள்ள நேரிடும் என்று எச்சரித்திருக்கிறது. இதுகுறித்து வெளிவகார அமைச்சர் விஜித கரத் இது தொடர்பில் கருத்து தெரிவிக்கையில், இலங்கையின் கடற்பரப்பு கப்பால் தற்போது மொத்தம் 47 வெளிநாட்டு கப்பல்கள் நங்கூரமிடப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 15 கப்பல்கள் ஈரானுக்கு சொந்தமானவை என்று உறுதியாக அடையாளம் காணப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டார். அமெரிக்கா கோர்முஸ் நீரிணை மீது தனது கடற்படை தடையை மீள அமுல்படுத்தியதை அடுத்து கடந்த சில மாதங்களாகவே இந்த கப்பல்கள் இலங்கை கப்பால் நங்கூரமிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதனால் ஈரானிய கப்பல்கள் பல துருவிகளுக்கிடையில் சிக்கியுள்ளன மற்றும் தாயகம் திரும்ப முடியாமல் தத்தளித்து வருகின்றன. ஈரானிய கப்பல்கள் நாட்டின் பிராந்திய கடற்பரப்புக்கு வெளியே நங்கூரமிடப்பட்டுள்ளதால் அவற்றுக்கு எந்தொரு விநியோகத்தையும் வழங்க இலங்கை அரசாங்கம் எந்தவிதமான கட்டாயத்துக்கு உட்பட்டதல்ல என்று அவர் சுட்டிக்காட்டினார். கப்பல்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் போன்ற அத்தியாவசிய பொருட்களை வழங்குமாறு கோரி ஈரானிய அதிகாரிகள் அரசாங்கத்தை தொடர்பு கொண்டதை அவர் உறுதிப்படுத்தினார். ஒரு அரசாங்கமாக நாங்கள் இதுவரை அவர்களுக்கு ஈரானிய கப்பல்களுக்கு எதையும் வழங்கவில்லை, எதிர்காலத்திலும் அவ்வாறு வழங்க திட்டமிடவில்லை என்று அமைச்சர் ஹெரத் தெரிவித்திருக்கிறார். ஈரானிய கப்பல்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை வழங்க மறுப்பது அமெரிக்க அரசாங்கத்தின் அழுத்தத்தினால் அல்ல என்று மறுத்த அவர், நடுக்கடலில் தத்தளிக்கும் ஈரானிய கப்பல்கள் தொடர்பாக அமெரிக்கா எந்தொரு அதிகாரப்பூர்வ செய்தியையும் உத்தியோகமாக எங்களுக்கு தெரிவிக்கவில்லை என்று குறிப்பிட்டார். கப்பல்களுக்கான இத்தகைய விநியோகங்களை வழக்கமாக தனியார் துறையினராலே வழங்கப்படுகின்றன. இது அவர்களை சார்ந்த ஒரு விடயம் என்றும் அமைச்சர் மேலும் குறிப்பிட்டார். எவ்வாறாயினும் காலியான கச்சா எண்ணெய் தாங்கி கப்பல்களாக உள்ள இந்த ஈரானிய கப்பல்கள் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளுக்கு உட்பட்டவை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். எனவே ஏதேனும் ஒரு தனியார் நிறுவனம் அவற்றுக்கு உணவு, குடிநீர் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களை வழங்க துணிந்தால் அவை அமெரிக்காவின் கண்காணிப்புக்குள் சிக்கிக்கொள்ளும் அபாயம் இருப்பதோடு அந்த நிறுவனங்கள் மீது அமெரிக்கா இரண்டாம் கட்ட தடைகளை விதிக்கக்கூடும். இதன் மூலம் அத்தகைய நிறுவனம் அமெரிக்க நிறுவனங்களுடன் செய்யும் எந்தொரு வணிக தொடர்புகளையும் இழக்க நேரிடலாம். மேலும் அவை அமெரிக்க வங்கி அமைப்பிலிருந்து முற்றிலும் விலக்கப்படலாம் என்றும் அமைச்சர் ஹெரத் எச்சரித்தார். ஆகையால் தனியார் துறையினர் மிகுந்த எச்சரிக்கையுடனும் பொறுப்புடனும் நடந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் அறிவித்துள்ளோம். இல்லையென்றால் அவர்கள் அமெரிக்க தடைகளின் பிடியில் சிக்கி தவிக்கும் அபாயத்தை எதிர்கொள்ள நேரிடும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். இதற்கிடையில் கடல்சார் தடைகளை தவிர்த்தல் மற்றும் அணுசக்தி கண்டறிதல் குறித்த தொடர் செயல் அமர்வுகளை இலங்கை அதிகாரிகளுக்காக அமெரிக்க தூதரகம் சமீபத்தில் நடத்தியிருக்கிறது. அமெரிக்காவின் பாதுகாப்பு நலன்களையும் முறையான உலகளாவிய வர்த்தகத்தையும் அச்சுறுத்தும் கடல்சார் தடைகளை தவிர்த்தலை கண்டறிந்து பதிலளிக்கும் இலங்கையின் திறனை வலுப்படுத்துவதற்காக கடந்த மாதம் நடைபெற்ற செயல் அமர்வில் 40 மேற்பட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டார்கள். இலங்கை உலகளாவிய வர்த்தகத்துக்கான ஒரு முக்கிய மையத்தில் அமைந்துள்ளது. இது பாரிய வாய்ப்புகளை வழங்குவதோடு மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய அவசியத்தையும் ஏற்படுத்துவதாக அமெரிக்க தூதுவர் எரிக் மேயர் ஒரு அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். இந்த செயலமர்வை தொடர்ந்து

வழங்கப்பட்ட நீடிக்கப்பட்ட காலக்கெடு முடிவடைவதற்குள் காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக தவறினால் அவருக்கு எதிராக பயணத்தடை கோரப்படும் என்று பொது பாதுகாப்பு அமைச்சு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. வெளிநாட்டில் மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதற்காக நாட்டை விட்டு வெளியேறியிருந்த ஸ்ரீராந்தி ராஜபக்ச தான் தலைமை தாங்கிய சிறிலியா நிறுவனம் தொடர்பாக காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவிடம் வாக்குமூலம் வழங்குவதற்கு 14 நாள் அவகாசம் கோரியிருந்தார். அவர் உரிய காலத்தில் ஆஜராக தவறினால் காவல்துறையினர் உடனடியாக பயணத்தடை கோருவார்கள் என்று அமைச்சு வட்டாரங்கள் குறிப்பிட்டன. இதனால் அவர் விமான நிலையத்தை வந்தடைந்ததும் கைது செய்யப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். ஸ்ரீராந்தி ராஜபக்ச கடந்த செப்டம்பர் 16 தேதி மருத்துவ சிகிச்சைக்காக சிங்கப்பூர் சென்றிருந்தார். செப்டம்பர் 24 தேதி காவல்துறை நிதி மோசடி விசாரணை பிரிவின் முன் ஆஜராக வேண்டும் என்று தெரிவித்து விமான நிலையத்தில் வைத்து அவருக்குரிய அறிவித்தல் காவல்துறை அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. ஆனாலும் அவர் நாடு திரும்புவதற்கான உத்தேச தேதி ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஆனாலும் ஸ்ரீராந்தி ராஜபக்ச மருத்துவ சிகிச்சைக்காக சென்றுள்ளமையால் அவரது மீள் வருகை தேதியானது மருத்துவ தேவைகளை பொறுத்தே அமையும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமினவின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்திருக்கிறார். இலங்கையின் வேலைவாய்ப்பின்மை வீதம் 2026 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 4% அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் இதே காலாண்டில் இது 3.8% இருந்ததாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள சமீபத்திய வாராந்த பொருளாதார குறிகாட்டிகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கால பகுதியில் தொழிலாளர் பங்கேற்பு வீதமும் அதிகரித்துள்ளது. 2025 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 49.3% இருந்த தொழிலாளர் பங்கேற்பு வீதம் 2026 ஆண்டின் இரண்டாம் காலாண்டில் 50% உயர்ந்திருக்கிறது. மட்டக்களப்பு திராய்மடு கிராமத்தில் சுவிஸ் கிராமம் நீண்ட காலமாக சட்டவிரோத மதுபானம் கசிப்பு மற்றும் போதைப்பொருள் விற்பனை இடம்பெற்று வருகிறது. எனவே இதனை இல்லாதொழிக்குமாறு கோரி திராய்மடுவில் நேற்று மாலை ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் ஈடுபட்டிருந்தார்கள். மட்டக்களப்பு ஊழல் மோசடிக்கு எதிரான அமைப்பின் ஏற்பாட்டை அடுத்து நேற்றைய தினம் மாலை 5 மணிக்கு திராய்மடுவில் 100+ மக்கள் ஒன்று திரண்டார்கள். இதனை அடுத்து இந்த சட்டவிரோத மதுபான விற்பனையால் சிறுவர்களின் கல்வி பாதிப்பு, இந்த வியாபாரத்தை முற்றாக போலீசார் ஒழிக்க வேண்டும், இந்த சட்டவிரோத வியாபாரிகளுடன் சில போலீசாருக்கு தொடர்புள்ளது, எனவே இதற்கு எதிராக ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க வேண்டும், இந்த சட்டவிரோத கசிப்பு வியாபாரத்தால் கிராமமே அழியும், எனவே சர்வதேச மது ஒழிப்பு தினமான நேற்று சட்டவிரோத மதுபான விற்பனையிலிருந்து கிராமத்தை பாதுகாத்து தரவும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தார்கள். சட்டவிரோத கசிப்பு விற்பனையில் ஈடுபடும் வியாபாரிகள் இரவில் வீடுகளுக்குள் அத்துமுறை நுழைந்து பெண்கள் கைகளை பிடித்து இழுத்து 1,00,000 தருவதாக அட்டகாசம் புரிந்து வருகின்றார்கள். இவ்வாறான சட்டவிரோத செயற்பாடு தொடர்பாக கொக்குவில் போலீசாருக்கு முறைப்பாடு தெரிவித்தும் போலீசார் கசிப்பு வியாபாரிகள் மீது எந்தவிதமான நடவடிக்கையும் எடுப்பதில்லை. எனவே சட்டவிரோத மதுபான வியாபாரிகள் மற்றும் அதற்கு உடந்தையாக இருக்கும் போலீசாரிடமிருந்து இந்த கிராமத்தை ஜனாதிபதி பாதுகாத்து தருமாறு கோஷங்கள் எழுப்பி சுலோகங்கள் ஏந்தியவாறு 1 மணித்தியாலம் மாலை 6 மணி வரை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துவிட்டு ஆர்ப்பாட்டக்காரர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றிருந்தார்கள். யாழ்ப்பாணத்தில் தியாகி திலீபனின் சிலை அகற்றப்பட்டமை தொடர்பில் கடும் கண்டனத்தை வெளிப்படுத்தியுள்ள ஒன்டாரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதி, இலங்கை மற்றும் இந்திய அரசுகள் திலீபனின் தியாகத்தை புரிந்து கொள்ளாமல் புறக்கணிப்பது கவலைக்கும் கண்டனத்துக்கு உரியது என்று குறிப்பிட்டிருக்கிறார். யாழ்ப்பாணம் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்ட சம்பவம் தொடர்பில் கனடாவின் ஒன்டாரியா மாகாண சட்டமன்ற உறுப்பினர் லோகன் கணபதியினால் அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது. 1987 ஆண்டு இந்திய இலங்கை ஒப்பந்தம் கச்சாத்தானதை தொடர்ந்து தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் அதன் ஆயுதங்களை ஒப்படைத்தது. ஆனால் ஈழத்தமிழரின் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை உரிமைகள் குறித்து அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளவையும் நிறைவேற்றப்படாமையினால் விடுதலை புலிகளின் யாழ் மாவட்ட அரசியல் துறை பொறுப்பாளராக இருந்த திலீபன் என்னும் ராசையா பார்த்திபன் அவற்றை தமிழ் மக்களுக்கு பெற்றுக் கொடுப்பதற்காக அகிம்சை வழியில் போராட தீர்மானித்திருந்தார். 1987 ஆண்டு செப்டம்பர் மாதம் 13 தேதி அன்று திலீபன் இந்திய அரசுக்கு 5 அம்ச கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். நல்லூர் கந்தசாமி கோவில் வீதியில் அமைக்கப்பட்ட ஒரு பந்தலில் நீர் ஆகாரம் கூட அருந்தாது சாகும் வரையிலான உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கி

0: கூறினார். பின்னர் இந்திய அரசோ அல்லது தமிழ்நாட்டு அரசோ திலீபனின் கோரிக்கைகளையும் அவரது தியாக வேள்வியின் உன்னதத்தையும் அறியாமல் அவற்றை புறக்கணித்து செயற்பட்டன. எனவே அகிம்சை வழியில் போராடிய திலீபன் இறுதியில் தனது உயிரை தமிழ் மக்களுக்காக அர்ப்பணித்தார். ஆனால் இந்த தியாகத்தை இலங்கை இந்திய அரசுகள் தொடர்ந்து புறக்கணிப்பது கண்டனத்துக்குரியது. அதன் நீட்சியாக யாழ்ப்பாணம் நல்லூரில் வைக்கப்பட்டிருந்த தியாகி திலீபனின் சிலை போலீசாரால் பலவந்தமாக அகற்றப்பட்டமையை வன்மையாக கண்டிக்கின்றேன் என்று அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். சவுதி அரேபியாவில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சிவராஜா அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி இந்து அமைப்புகளின் கூட்டமைப்பு ஏற்பாட்டில் கொழும்பு கோட்டை புரதிலயத்துக்கு முன்பாக இன்று காலை 9 மணியளவில் அமைதி வழி உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இதன்போது அனோஜனின் விடுதலையை வலியுறுத்தி பொதுமக்களிடம் ஆதரவு கையெழுத்துகளும் சேகரிக்கப்பட்டு வருகின்றன. சேகரிக்கப்படும் கையெழுத்துக்களை ஜனாதிபதி ஊடாகவும் பல்வேறு அமைப்புகள் ஊடாகவும் சவுதி அரேபிய அரசாங்கத்திடம் சமர்ப்பித்து அனோஜனின் விடுதலைக்கு கோரிக்கை விடுக்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் பொதுமக்கள் தன்னார்வமாக போராட்டம் நடைபெறும் இடத்துக்கு சென்று அனோஜனுக்கு ஆதரவு தெரிவித்து கையெழுத்திட்டு வருகின்றார்கள். மேலும் நாடு முழுவதும் உள்ள இந்து அமைப்புகளிடமிருந்தும் கையெழுத்துக்களை சேகரிக்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்கராவின் உத்தரவுக்கு அமைவாக பயங்கரவாத தடை சட்டத்தை பதிலீடு செய்யும் வகையில் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்தில் பயங்கரவாதம் என்ற பதத்துக்கு தரந்துபட்ட வரவிலக்கணம் வழங்கப்பட்டிருப்பதோடு சந்தேக நபரை தேடுதல் கைது செய்தல் என்பன தொடர்பில் குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவையின் பிரகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள சகல அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளும் ஆயுதமேந்திய படையினருக்கும் உரித்தாக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அரசியல் மற்றும் சிவில் செயற்பாட்டாளர்கள் பயங்கரவாத தடை சட்டமோ அல்லது அதனை பதிலீடு செய்யும் வகையில் அரசாங்கத்தினால் புதிதாக முன்மொழியப்பட்டுள்ள சட்டம் மூலமோ ஜனநாயக நாடொன்றுக்கு எந்த வகையிலும் ஏற்புடையதல்ல, மாறாக இது பெரும் அடக்குமுறையின் ஆரம்ப புள்ளியாகவே அமையும் என்று சுட்டிக்காட்டியுள்ளார்கள். அது மாத்திரமன்றி கட்டமைப்பு ரீதியான மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காக மக்கள் ஆணையம் பெற்ற தற்போதைய அரசாங்கம் புதிய சட்டங்கள் மனித உரிமை நியமங்களுக்கு ஏற்றவாறு அமைவதை உறுதிப்படுத்துவதற்கு தவறுதது ஏன் என்றும் அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இவ்வாறானதொரு பின்னணியில் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள பயங்கரவாதத்திலிருந்து அரசை பாதுகாக்கும் சட்டமூலத்துக்கு எதிராக அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை ஆரம்பிக்க இருப்பதாக சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்திருக்கிறார். தற்போது ஆட்சி பீடத்தில் உள்ள தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கடந்த காலங்களில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் கொண்டிருந்த நிலைப்பாட்டை மீள நினைவுறுத்திய சுமந்திரன் இப்போது அதற்கு முற்றிலும் முரணான விதத்தில் செயற்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். இந்நிலையில் கடந்த காலத்தில் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக தாம் நாடாவிய ரீதியில் முன்னெடுத்த விழிப்புணர்வு பிரச்சாரங்களில் தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர்களின் பங்கேற்பு, புதிய சட்ட மூலத்தின் ஆபத்து உள்ளிட்ட விடயங்களை தெளிவுபடுத்தி சர்வஜன நீதி அமைப்பின் ஊடாக அடுத்த வாரத்திலிருந்து பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரம் ஆரம்பிக்கப்படும் என்று சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். பாடசாலைகளுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் ஏனைய அமைப்புகள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை வெளிப்படைத் தன்மையுடன் பேணுவதற்கான பொறுப்பு அவற்றுக்கு உள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் காரியாலயத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போது அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை தெரிவித்திருக்கிறார். நாட்டின் முன்னணி பாடசாலைகளில் பழைய மாணவர் சங்கங்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பல்வேறு கணக்குகளை பேணிக்கொண்டு பாடசாலை மாணவர்களுடன் தொடர்புடைய நடவடிக்கைகளூடாக பணம் சேகரித்து வருகின்றன. ஆனால் அந்த நிதி எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறது என்பது தொடர்பில் முறையான கண்காணிப்பும் கணக்காய்வும் இடம்பெறுவதில்லை. இந்நிலையில் தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழு வழங்கியுள்ள விசேட தீர்ப்பு பாடசாலை கட்டமைப்புக்கு கிடைத்துள்ள முக்கியமான வெற்றியாகும். முன்னணி பாடசாலையொன்றில் நடத்தப்பட்ட ரக்பி போட்டிக்கான நுழைவுச்சீட்டு விற்பனை மூலம் கிடைத்த வருமானம் தொடர்பான தகவல்களை கோரி 2024 பிப்ரவரி 6 தேதி தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு பதிலளிக்காமல் பழைய மாணவர் சங்கம் பாடசாலையுடன் தொடர்புடைய நிறுவனம் அல்ல என்றும், சுயாதீன அமைப்பு என்பதால் அதன் தகவல்களை வழங்க வேண்டியதில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஆனாலும் பாடசாலையுடன் தொடர்புடைய பழைய மாணவர் சங்கங்கள் மேற்கொள்ளும் நிதி நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று தகவல் அறியும் உரிமை ஆணைக்குழுவின் தீர்ப்பில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 54 இலக்க சுற்றறிக்கைக்கு அமைவாக பாடசாலை கணக்கு நடவடிக்கையுடன் தொடர்புடைய தகவல்கள், பழைய மாணவர் சங்கங்கள் சேகரிக்கும் பணம் உள்ளிட்ட விடயங்களை தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கோரினால் வழங்கப்பட வேண்டும். இதன் மூலம் பாடசாலை நிதி நடவடிக்கைகளில் வெளிப்படைத் தன்மையும் பொறுப்பு கூறலும் உறுதி செய்யப்படுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. சில பழைய மாணவர் சங்கங்கள் பாடசாலைகளை அடிப்படையாக கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் வருமானம் ஈட்டுகின்றன. அவற்றின் கணக்காய்வு தொடர்பில் கேள்வி எழுப்பும் போது பல்வேறு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்படுவதாகவும் குற்றச்சாட்டுகள் உள்ளன. எனவே இவ்வாறான நிதி நடவடிக்கைகள் அனைத்தும் முறையாகவும் சுயாதீனமாகவும் கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். தற்போதைய மாணவர்களிடமிருந்து பணம் சேகரிக்க முடியாதென சுற்றறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ள போதிலும், சட்டைகள், தொப்பிகள், பைகள் உள்ளிட்ட பொருட்களை விற்பனை செய்தல், நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகளை நடத்துதல் உள்ளிட்ட பல்வேறு வழிகளில் பணம் சேகரிக்கப்படுகிறது. பாடசாலைகளில் சேகரிக்கப்படும் நிதி தொடர்பான முழுமையான தகவல்கள் வெளிப்படுத்தப்பட்டு அவை உரிய முறையில் கணக்காய்வு செய்யப்பட வேண்டும். பாடசாலை நிதி நடவடிக்கைகளில் முறைகேடுகள் இடம்பெறாத வகையில் கல்வி அமைச்சு உரிய கண்காணிப்பையும் தலையீட்டையும் மேற்கொள்ள வேண்டும். பாடசாலைகளில் இடம்பெறும் நிதி முறைகேடுகள் தொடர்பில் அரசாங்கம் உடனடியாக கவனம் செலுத்தி வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டார். இலங்கை பொருளாதார மீட்சியை எதிர்நோக்கி இருக்கின்ற போதிலும், அந்த நாட்டின் வெளிநாட்டு நேரடி முதலீட்டு சூழல் இன்றும் பெரும் சவால்கள் நிறைந்ததாக காணப்படுவதாக அமெரிக்க இராஜாங்க திணைக்களமும் தெரிவித்திருக்கிறது. அமெரிக்க இராஜாங்க திணைக்களத்தினால் வெளியிட்டுள்ள இலங்கையின் 2026 முதலீட்டு சூழல் பற்றிய அறிக்கையில் இந்த விடயங்கள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன. 2025 ஆண்டில் இலங்கைக்கு கிடைத்த வெளிநாட்டு நேரடி முதலீடு 1.06 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மட்டுமே. இது நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சுமார் 1%. வளர்ந்து வரும் ஏனைய பொருளாதார நாடுகளில் இந்த தொகை 3-4% வரை காணப்படும் நிலையில், இலங்கையின் முதலீட்டு பெறுமதி கணிசமாக குறைந்த மட்டத்திலே உள்ளதாக அந்த அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. அதேவேளை 2024 ஆண்டின் இறுதியில் தேசிய மக்கள் சக்தி பெற்ற தேர்தல் வெற்றிகளை தொடர்ந்து அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளதாகவும், 2025 எதிர்பார்க்கப்பட்டதை விட 5% பொருளாதார வளர்ச்சி பதிவாகியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இருந்தாலும் சந்தை திறப்பு தொடர்பான தெளிவற்ற கருத்துக்கள், கொள்கைகளில் காணப்படும் நிலையற்ற தன்மை மற்றும் ஒழுங்குமுறை கணிப்புகளின்மை காரணமாக பல முதலீட்டாளர்கள் இன்னமும் தயக்கம் காட்டி வருவதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2023-2027 காலப்பகுதிக்கான சர்வதேச நாணய நிதியத்தின் $3 பில்லியன் நீடிக்கப்பட்ட நிதி அமைவு திட்டத்துக்கு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அளித்துள்ள அர்ப்பணிப்பு முதலீட்டாளர்களுக்கு சற்று நம்பிக்கை அளித்துள்ளது. ஆனாலும் கொள்கை ஸ்திரத்தன்மை, ஒழுங்குமுறை மறுசீரமைப்புகள், நிபுணத்துவம் வாய்ந்த தொழிலாளர்கள் மற்றும் தொழில்துறைக்கான காணிகளை பெறுதல் ஆகிய துறைகளில் இலங்கை கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று முதலீட்டு நிபுணர்கள் சுட்டிக்காட்டி வருகிறார்கள். மேலும் திட்டங்கள் திடீரென கைவிடப்படுதல், தாமதமான தீர்மானங்கள் மற்றும் போதிய அரசாங்க ஆதரவின்மை குறித்து முதலீட்டாளர்கள் கவலை வெளியிட்டுள்ளார்கள். சர்வதேச நாணய நிதியமும் உள்ளூர் வர்த்தக சங்கங்களும் வர்த்தக வசதிகளை மேம்படுத்துதல், டிஜிட்டல் மயமாக்குதல் மற்றும் நல்லாட்சி உள்ளிட்ட கட்டமைப்பு மறுசீரமைப்புகளை வலியுறுத்தியிருக்கிறது. அண்மைய காலத்தில் பல பிரதான முதலீட்டு திட்டங்கள் தாமதமடைந்துள்ளமையை அல்லது மாற்றமடைந்துள்ளமையை அமெரிக்க அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. அதாவது, ஹம்பாந்தோட்டை துறைமுகத்துக்கு அருகே $3.7 பில்லியன் செலவில் சிரபெக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை அமைப்பதற்கு 2025 ஜனவரியில் ஜனாதிபதி உறுதியளித்திருந்தார். ஆனாலும் அரசாங்கத்துக்கும் குறித்த சீன நிறுவனத்துக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் காரணமாக 2026 ஜூன் வரையிலும் இந்த திட்டம் முன்னெடுக்கப்படாமல் நிலுவையில் வைக்கப்பட்டிருக்கிறது. வடக்கில் $400 மில்லியன் செலவிலான 484 மெகாவாட் காற்றலை மின்திட்டத்திலிருந்து இந்தியாவின் அதானி கிரீன் எனர்ஜி நிறுவனம் 2025 பிப்ரவரியில் விலகிவிட்டது. ஏற்கனவே வழங்கப்பட்ட ஒப்பந்த நிபந்தனைகளை அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய முயன்றதே இதற்கு காரணம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த 2025 டிசம்பரில் சைனா ஹார்பர் என்ஜினியரிங் நிறுவனத்துடன் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு திட்டத்தை முன்னெடுப்பது தொடர்பான பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் கையெழுத்தாக சில நாட்களே இருந்த நிலையில் அரசாங்கத்தால் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. இலங்கை முதலீட்டு சபை முதலீட்டாளர்களுக்கு ஒரே கூரையின் கீழ் அனைத்து சேவைகளையும் வழங்கும் நிறுவனமாக செயல்படுவதற்கு தவறிவிட்டது. பல அரசாங்க முகவர் நிறுவனங்களின் அனுமதிகளை பெறுவதில் தொடர்ந்தும் தாமதங்கள் நிலவுகின்றன. இலங்கை மின்சார சபை போன்ற அரசு நிறுவனங்களின் திறனின்மையும் முதலீட்டை பாதிக்கும் காரணியாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மேலும் கடுமையான தொழிலாளர் சட்டங்கள் காரணமாக ஊழியர்களை குறைப்பது கடினமாகவும் செலவு மிக்கதாகவும் உள்ளது. 2022 நெருக்கடிக்கு பிறகு திறமையான தொழிலாளர்கள் வெளிநாடுகளுக்கு இடம்பெயர்வதால் ஆடைத்துறை உள்ளிட்ட துறைகளில் கடுமையான தொழிலாளர் பற்றாக்குறை நிலவுகிறது. ஆடைத்துறையில் ஊழியர்கள் விலகும் வீதம் 40% உயர்ந்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அத்துடன் வெளிநாட்டு உரிமையாளர்கள் பங்கு 50% அதிகமாக உள்ள நிறுவனங்களுக்கு காணிகளை விற்பனை செய்ய உள்ள சட்ட தடைகளும் முதலீட்டாளர்களுக்கு முட்டுக்கட்டையாக உள்ளது. எனவே பொருளாதார நெருக்கடியிலிருந்து இலங்கை மீண்டு வருவதில் முன்னேற்றம் கண்டுள்ள போதிலும் அதிக அளவிலான வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்கு அதன் கட்டமைப்பு மற்றும் ஒழுங்குமுறை பலவீனங்களை நிவர்த்தி செய்வது மிகவும் அவசியம் என்று அமெரிக்க இராஜாங்க திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவினால் தடை விதிக்கப்பட்ட கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்கள் வழங்கும் நிறுவனங்கள் மீது அமெரிக்கா விதிக்கும் இரண்டாம் நிலை தடைகள் உலகளாவிய ரீதியில் அமல்படுத்தப்படும் பொதுவான கொள்கை நடவடிக்கை என்றும் அவை குறிப்பாக இலங்கையை குறிவைத்து எடுக்கப்பட்டவை அல்ல என்று இலங்கை வெளிவகார அமைச்சு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இலங்கை கடல் எல்லைக்கு அருகில் பயணிக்கும் ஈரானிய கப்பல்களுக்கு சேவைகள் அல்லது விநியோகங்கள் வழங்கினால் இலங்கை மீது சாத்தியமான தடைகள் விதிக்கப்படலாம் என்று அமெரிக்கா எச்சரித்துள்ளதாக வெளியாகிய செய்திகள் தொடர்பில் தெளிவுபடுத்திய போதே வெளியுறவு அமைச்சின் பேச்சாளர் துசாரா ரோட்ரிகோ இதனை குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது ஆந்திரகுமார திசநாயக்காவுக்கு சாதகமாக சர்வதேச அபிப்பிராயத்தை வடிவமைப்பதில் மிக முக்கிய பங்கு வகித்தது ஜிவிபி குழுவினரின் இந்திய விஜயமாகும். 1987 இந்திய இலங்கை ஒப்பந்தம் கையெழுத்தான காலம் முதல் தீவிர இந்திய எதிர்ப்பு அரசியலை முன்னெடுத்து வந்த ஜேவிபி அண்மை காலம் வரை அந்த நிலைப்பாட்டையே தொடர்ந்தது. இருந்தாலும் ஜனாதிபதி தேர்தலுக்கு சில வாரங்களுக்கு முன்பு அன்றகுமார திசநாயக்கா தலைமையிலான குழுவினர் மேற்கொண்ட தீர்மானம் மிக்க இந்திய விஜயத்துடன் ஜேவிபியின் இந்திய எதிர்ப்பு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. அனுராவின் வெற்றியின் பின்னணியில் இந்தியாவின் இந்த ஆதரவு சமிச்சை முக்கிய காரணியாக அமைந்தது. தேர்தல் வெற்றிக்கு பிறகு புதிய அரசாங்கம் இந்தியாவுடன் மிக நெருக்கமாக செயல்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட போதிலும் ஆரம்ப கட்டத்தில் அது வெளிப்படையாக தெரியவில்லை. இதனால் ஜேவிபி வழக்கம் போல் தனக்கு சாதகமான இடதுசாரி கொள்கையை கொண்ட சீனாவுடன் நெருக்கம் காட்டும் என்று கருதப்பட்டது. கடந்த சில மாதங்களாக சீனாவுக்கும் ஜேவிபிக்கும் இடையே சுமமான உறவு நிலவவில்லை. இதற்கு மத்தியில் தான் சில மாதங்களுக்கு முன்பு ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா சீனாவுக்கு விஜயம் செய்தார். சீன கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் ஜேவிபிக்கும் இடையில் இரு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு இடையிலும் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து அவர் பல ஒப்பந்தங்களை மேற்கொண்டார். சீனாவுடனான உறவுகள் இவ்வாறு இருக்க கடந்த வாரம் டில்வின் சில்வா திடீரென இந்தியாவுக்கு விஜயம் மேற்கொண்டார். இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான ஆளும் பாரதிய ஜனதா கட்சியின் அழைப்பின் பேரில் இந்த பயணம் அமைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பொதுவாக பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவ கொள்கையை மையமாக கொண்ட ஒரு கட்சியாக பார்க்கப்படுகிறது. மறுபுறம் ஜேவிபி கடந்த காலத்தில் சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு முன்னுரிமை அளித்த போதிலும் தற்போது தீவிர இனவாத நிராகரிப்பு மற்றும் சிறுபான்மை உரிமைகளை மதிக்கும் கட்சியாக தன்னை மாற்றிக் கொண்டுள்ளது. கொள்கை ரீதியாக இந்த இரண்டு கட்சிகளிலும் முற்றிலும் மாறுபட்ட துருவங்களில் உள்ள நிலையில் ஏவிபிக்கும் பிஜேபிக்கும் இடையே எந்த அடிப்படையில் உடன்பாடு எட்டப்பட முடியும் என்ற கேள்வி எழுகிறது. டில்வின் சில்வாவின் இந்திய விஜயத்தில் மிகவும் முக்கியத்துவம் மிக்க சந்திப்பாக அமைந்தது பிஜேபியின் தேசிய பொதுச்செயலர் பி எல் சந்தோஷுடனான பேச்சுவார்த்தை. பி எல் சந்தோஷ் பிஜேபியின் பின்னால் இயங்கும் RSS அமைப்பின் முக்கிய பிரதிநிதியாவார். பிஜேபியின் கொள்கை மூலமாக அல்லது தீவிர பிரிவாக இந்த RSS அமைப்பை அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். இந்த சந்திப்பின் போது பிஜேபி எவ்வாறு கட்டியெழுப்பப்பட்டது, அதன் அடிமட்ட அமைப்பு கட்டமைப்பு மற்றும் கட்சி இயந்திரம் எவ்வாறு இயங்குகிறது, உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கும் முறைகள் என்ன, தேசிய அல்லது கட்சி ரீதியான அவசர நிலைகளின் போது கட்சி எவ்வாறு செயல்படுகிறது என்பது தொடர்பான விவரங்களை பிஜேபி தலைவர்களிடம் டில்வின் சில்வா கேட்டறிந்துள்ளார். RSS என்பது ஒரு தீவிர வலதுசாரி சித்தாந்த கட்டமைப்பாகும். ஆனால் ஜேவிபியோ கடந்த காலத்தில் இரு ஆயுத கிளர்ச்சிகளை முன்னெடுத்த இடதுசாரி அமைப்பாகும். இவ்வளவு காலமும் சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் நெருக்கமான உறவை பேணி வந்த ஜேவிபி திடீரென இந்தியாவின் பிஜேபி மற்றும் அதன் துணை அமைப்புகளை ஆய்வு செய்ய இந்தியாவுக்கு விஜயம் செய்தமை கட்சி தனது சித்தாந்த நிலைப்பாட்டில் ஒரு தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த திட்டமிடுகிறதா என்ற சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளது. பிஜேபியின் தேர்தல் பிரச்சார மற்றும் அமைப்பு கட்டமைப்பை ஜேவிபி இலங்கையில் அமுல்படுத்த முயற்சிக்கிறதா என்பதும் தற்போது கேள்விக்குறியாகியிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது கமராவினால் தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பெலவத்தையிடமிருந்தோ திசை காட்டிய அரசாங்கத்திடமிருந்தோ வரும் உத்தரவுகளுக்கு அமைவாக அல்லாமல் சட்டத்துக்கு அமைய சுயாதீனமாக போலீஸ் மா அதிபர் செயற்பட வேண்டும் என்று முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் மனப்பெரும சுட்டிக்காட்டியிருக்கிறார். நாட்டின் 8வது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்புக்காக நியமிக்கப்பட்ட அதிகாரி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவத்தை போலீஸ் மா அதிபர் நீதியின் கண்கொண்டு பார்க்கின்றாரா, அல்லது திசை காட்டி அரசாங்கத்தின் அதிகாரத்தையும் பெலவத்தையிலிருந்து விதைக்கப்படும் வெறுப்பையும் கொண்டு பார்க்கின்றாரா என்பதை நாம் கேட்க விரும்புகிறோம். கமராவினால் அதிகாரியை தாக்கியதாக கூறப்படும் நபரை காலையில் போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைத்திருந்த நிலையில் அவர் 11 மணியளவில் போலீஸ் நிலையத்துக்கு சென்றதாக எமக்கு தகவல் கிடைத்துள்ளது. போலீசாரின் அழைப்பை ஒருவர் இவ்வாறு இலகுவாக எடுத்துக் கொள்வதற்கு பெலவந்தையின் அதிகார பலம் காரணமா என்ற சந்தேகம் எமக்கு இருக்கிறது. கடந்த காலத்தில் சிந்த விஜயஸ்ரீ போலீஸ் அதிகாரி ஒருவரை தகாத வார்த்தைகளால் திட்டியதாக கூறப்பட்ட சம்பவத்தை அரசாங்கம் பெரிய விடயமாக எடுத்துக்கொண்டது. ஆனால் போலீஸ் அதிகாரி ஒருவர் தாக்கப்பட்ட இந்த சம்பவத்தை ஏன் அவ்வாறு கருதவில்லை? பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் வட்டகல இதனை சிறிய சம்பவமாக கருதுவதாக கூறியிருப்பது ஏன்? கடந்த 76 வருடங்களின் சாபம் என்று கூறி மக்கள் மத்தியில் வெறுப்பை உருவாக்கி அனைத்து அரசியல்வாதிகளும் திருடர்கள் என்ற கருத்தை ஏற்படுத்தியே இவர்கள் அதிகாரத்தை பெற்றார்கள். ஆனால் ஜேஆர் ஜெயவர்தன திறந்த பொருளாதாரத்தையும் மகாபலி திட்டத்தையும் முன்னெடுத்தார். டி எஸ் சேனநாயக்கா விவசாயத்தை வலுப்படுத்தினார். ஸ்ரீமாவோ பண்டார் நாயக்கா கைத்தொழிலை வலுப்படுத்தினார். மகிந்த ராஜபக்ச யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தார். ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற போது எரிபொருள் மின்சாரம் உணவின்றி மக்கள் துன்பப்பட்டார்கள். அப்போது நாட்டை பொறுப்பேற்க பலர் முன்வராத நிலையில் அவர் துணிச்சலுடன் முன்வந்து நாட்டை மீண்டும் வளமைக்கு கொண்டு வந்து சேர்த்தார். எந்த அரசாங்கமாக இருந்தாலும் தவறு செய்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இந்த அரசாங்கத்திலும் தவறு செய்பவர்கள் இருக்கலாம். அதற்காக அரசியல் வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்குவது தீர்வாகாது. மக்கள் மத்தியில் வெறுப்பையும் கோபத்தையும் உருவாக்கி அரசியல் அதிகாரத்தை பெறுவதும் பின்னர் அதே வெறுப்பை பயன்படுத்தி அதிகாரத்தை பாதுகாப்பது நாட்டுக்கு பாதிப்பை தான் ஏற்படுத்தும். இந்த வெறுப்பின் பின்விளைவுகளை நாம் ஏற்கனவே பார்த்துள்ளோம். மக்கள் விடுதலை முன்னணியுடன் தொடர்புடைய காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட அரசியல் வெறுப்பின் பின்னணியில் ராஜீவ்காந்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவமும் இடம்பெற்றது. இதனால் இலங்கை சர்வதேச ரீதியில் அவப்பெயரை எதிர்கொண்டது. எனவே போலீஸ் மா அதிபர் பெலவத்தை உத்தரவுகளுக்கு அடிபணியாமல் சுயாதீனமாக செயற்பட வேண்டும். உங்கள் அதிகாரியை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். மாறுபட்ட அரசியல் கருத்தை கொண்ட ஒருவரை நாட்டு துரோகி என்று கூற முடியாது. வெறுப்பை உருவாக்கி அதிகாரத்தை பாதுகாக்க முயன்றால் நாட்டுக்கும் மக்களுக்கும் கலாச்சாரத்துக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்த நிலை தொடர்ந்தால் நாட்டின் கல்வி அறிவு பெற்றவர்கள் மட்டுமன்றி அனைத்து மக்களும் நாட்டை விட்டு வெளியேறுகின்ற நிலை உருவாகிவிடும் என்ற எச்சரிக்கையை அவர் விடுத்தார். பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் கைதான பொதுபல சேன அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானதாரசேரர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவுக்கு அழைத்து செல்லப்பட்டார். நீதிமன்றத்தில் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த கலகுட அத்தே ஞானசார தேரர் நேற்று களுத்துறை தினியாவிள பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டதாக காவல்துறை ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை அத்தியட்சகர் உட்னர் தெரிவித்தார். கலகுட அத்தே ஞானசார தேரரை கைது செய்து நீதிமன்றத்தில் அவர் இன்று முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். நீதிமன்ற அவமதிப்பு குற்றச்சாட்டின் கீழ் பொதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரருக்கு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன வழங்கிய புது மன்னிப்பை உயர்நீதிமன்றம் அண்மையில் ரத்து செய்திருந்தது. அத்துடன் மதம் ஒன்றை அவமதிக்கும் வகையில் கருத்துக்களை வெளியிட்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள புதுபல சேனா அமைப்பின் பொதுச் செயலாளர் கலகுட அத்தே ஞானசார தேரர் பல தடவைகள் நீதிமன்றில் முன்னிலையாக ஆதரிந்தார். இந்த நிலையில் அவரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட சூழலில் அவர் இன்று நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். கொழும்பு மற்றும் அதனை சுற்றியுள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபையின் நிர்வாகத்தின் குழுள்ள 24 குடியிருப்பு வளாகங்களின் பாதுகாப்பை பலப்படுத்த காவல்துறையினரும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. இதன்படி புதிய காவல் நிலையங்களை அமைத்தல், ஏற்கனவே உள்ள காவல்துறை வசதிகளை மேம்படுத்துதல் மற்றும் முற்றுகை நடவடிக்கைகளை அதிகரிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. சில குடியிருப்பு வளாகங்களில் இடம்பெறும் போதைப்பொருள் கடத்தல் மற்றும் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் சம்பவங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. அத்துடன் குற்றச் செயல்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுத்து அதிக மக்கள் தொகை கொண்ட நகர்ப்புற குடியிருப்பு பகுதிகளில் வசிப்பவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2027 ஆண்டின் முதல் காலாண்டில் நாட்டில் மின்சாரத்துக்கான தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என்று பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதிர்வு கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் எனர்ஜி நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் பொறியியலாளர் பிரபாத் விக்ரமசிங்கே இதனை தெரிவித்திருக்கிறார். இலங்கை தேசிய வர்த்தக சபை கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கிறார். அதன்படி அடுத்த ஆண்டில் மின்தடை ஏற்படுவதற்கான தெளிவான அபாயம் காணப்படுவதாக பொறியியலாளர் பிரபாத் விக்ரமசிங்கே சுட்டிக்காட்டுகிறார். இதுடன் 2027 ஆண்டு மின் உற்பத்தி நிலையம் ஒன்று மின் கட்டமைப்புடன் இணையாத பட்சத்தில் மின்தடை ஏற்படும் அச்சுறுத்தல் நிலவுவதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இலங்கையில் உள்ள மருந்தகங்கள் ஊடாகவும் மருந்தகங்களின் பின்னணியிலும் போதை மாத்திரைகள் மற்றும் ஏனைய தடை செய்யப்பட்ட பொருட்கள் விற்பனை செய்யப்படுவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்திருக்கிறார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர் சங்கத்தின் 11th ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய பிரதி அமைச்சர் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியிலும் இவ்வாறான போதை மாத்திரை பயன்பாடு அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் தரப்பிலிருந்து பல முறைப்பாடுகள் அதிகாரிகளுக்கு கிடைத்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். சில மருந்தகங்கள் இவ்வாறான மாத்திரைகளை பெற்றுக் கொள்ளக்கூடிய இடங்களாக அறியப்பட்டுள்ளதாகவும் சில நபர்கள் சட்டவிரோத போதைப்பொருள் வியாபாரங்களை செய்வதற்கு மருந்தகங்களை ஒரு போர்வியாக பயன்படுத்தி வருவதாகவும் தங்களுக்கு தகவல் கிடைத்துள்ளதாக அவர் கூறினார். மேலும் ஆயுர்வேத நிலையங்கள் என்ற பெயரில் இயங்கும் சில நிறுவனங்களில் தடை செய்யப்பட்ட ஊக்க மருந்துகள் விற்பனை செய்யப்படுவதாகவும் பிரதி அமைச்சர் குற்றம் சுமத்தினார். இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் உள்ள மருந்தக உரிமையாளர்களுடன் கலந்துரையாடல்களை நடத்தி இவ்வாறான சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்பதற்கான மாவட்ட மட்டத்திலான திட்டம் ஒன்றை ஆரம்பிக்க பொது பாதுகாப்பு அமைச்சு திட்டமிட்டுள்ளதாக வட்டகல தெரிவித்தார். இந்த குற்றச்சாட்டுகள் முழு மருந்தக துறைக்கும் பொருந்தாது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுபவர்களை கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க மருந்தக உரிமையாளர்களுடன் இணைந்து அதிகாரிகள் செயற்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அகங்கல காவல்துறை எல்லைக்குட்பட்ட கலவகெதிர பகுதியில் இன்று அதிகாலை வீட்டினில் இருந்த நபர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. துப்பாக்கிச்சூட்டில் பலத்த காயமடைந்த நபர் உடனடியாக தலைப்பிட்டிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். காயமடைந்தவர் அகங்கல கல்வேகர பகுதியைச் சேர்ந்த 50 வயதுடைய நபர் என்று தெரிய வந்துள்ளது. வீட்டின் ஜன்னல் வழியாக இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளதாக காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவத்துக்கு கைத்துப்பாக்கி ரக ஆயுதம் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று காவல்துறையினர் சந்தேகிக்கிறார்கள். துபாயில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான கொண்டரஞ்சி என்று அழைக்கப்படும் ரஞ்சித் குமார என்ற சந்த நபரிடம் மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவினர் நடத்திய விசாரணையில் தானியங்கி கைத்துப்பாக்கி ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. மினாங்கொட டொக்க என்பவர் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட குற்ற செயலுக்காக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த துப்பாக்கி கனமுள்ள பொல்லாந்த பொதுமையானத்தில் உள்ள புதகுழியொன்றில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நிலையில் சந்தேக நபரினால் அடையாளம் காணப்பட்டுள்ளது. இந்த துப்பாக்கியை ரத்கம விதுர என்பவரே தமக்கு வழங்கியதாக கொண்டரஞ்சி வாக்குமூலம் வழங்கியுள்ளார். நுவரெலியா தலவாக்குலை பாம்ஸ்டன் தோட்டத்தை சேர்ந்த 50 வயதுடைய நபர் ஒருவர் வீடொன்றின் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்து கொண்டிருந்த போது மின்னல் தாக்கி உயிரிழந்து விட்டதாக தலவாக்குலை காவல்துறையினர் தெரிவித்தார்கள். அந்த வீட்டில் மூவருடன் இணைந்து கட்டுமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போதே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த மின்னல் தாக்கலினால் அந்த வீட்டுக்கும் சேதம் ஏற்பட்டுள்ள போதிலும் அவருடன் பணியில் ஈடுபட்டிருந்த ஏனைய மூவரும் எந்தவித காயங்களுமின்றி தப்பித்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். மொன்றாகலை பகுதியிலிருந்து சப்ருகமோ பல்கலைக்கழகத்தை பார்வையிடுவதற்காக கல்வி சுற்றுலா சென்ற மாணவர்கள் குழு ஒன்றைச் சேர்ந்த 16 வயது பாடசாலை மாணவன் சமநலவ பகுதியில் நீரில் மூழ்கி உயிரிழந்து போனார். இந்த மாணவர்கள் குழு கூரகல புண்ணிய பூமியை வழிபட செல்லும் வழியில் சமநலவல நீர்த்தேக்கத்தை பார்வையிடுவதற்காக வாகனங்களை நிறுத்தியுள்ளார்கள். இதன்போது 3 மாணவர்கள் நீராடும் நோக்கத்தில் நீர் வெளியேறும் நீர்த்தேக்கத்துக்கு அருகில் கீழே இறங்கிய வேளையில் ஒரு மாணவர் நீரில் அடித்து செல்லப்பட்டு காணாமல் போய்விட்டார். சம்பவம் தொடர்பில் கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து போலீசாரும் பிரதேசவாசிகளும் இணைந்து மேற்கொண்ட தீவிர தேடுதல் நடவடிக்கையின் மூலம் காணாமல் போன மாணவனின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இலங்கையின் கண்டி, கேகாலை, மாத்தளை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு உட்பட்ட சில பிரதேச செயலக பிரிவுகளுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்த எச்சரிக்கை அறிவிப்பானது நேற்று இரவு 10 மணி முதல் இன்று இரவு 10 மணி வரை செல்லுபடியாகும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கண்டி மாவட்டத்தின் உடுதும்புரை மற்றும் மினிப்பே, கேகாலை மாவட்டத்தின் தெகியோவிட்டை, மாத்தளை மாவட்டத்தின் அம்பாங்கங்க, குரலை மற்றும் மாத்தளை ஆகிய பிரதேச செயலக பிரிவுகளுக்கு எச்சரிக்கை நிலை 2 கீழ் செம்மஞ்சள் நிற விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. நாய்களுக்கு தடுப்பூசி ஏற்றுதல் மற்றும் பதிவு செய்தல் தொடர்பான புதிய சட்டமூலத்தின் சில சரத்துக்கள் காரணமாக தற்போது நாட்டில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசர்நாய் நோய் கட்டுப்பாட்டு திட்டத்துக்கு தடைகள் ஏற்படக்கூடும் என்று அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இத்தொடர்பாக கருத்து தெரிவித்த அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு உறுப்பினர் மருத்துவர் பிரசாந்த் கொலம்புகே, நாட்டில் விசர்நாய் நோயை முழுமையாக ஒழிக்கும் இலக்கை அடையும் நெருங்கிய தருணத்தில் இலங்கை உள்ளதாக குறிப்பிட்டார். எனவே இந்த சட்டமூலத்தின் குறிப்பிட்ட சரத்துக்கள் குறித்து தீவிர கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். தற்போதுள்ள தடுப்பூசி ஏற்றும் திட்டங்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இந்த சட்டமூலத்தில் உடனடியாக தேவையான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறார். 3,65,19,192 ரூபாய் பெறுமதியான தங்க நகைகளை சட்டவிரோதமான முறையில் இலங்கைக்கு கடத்தி வந்து கட்நாயக்கா சர்வதேச விமானியத்தின் ஊடாக வெளியே கொண்டு செல்ல முயன்ற வர்த்தகர் ஒருவர் போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். நேற்று காலை வேளையில் விமானிய போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கடத்தல் முறியடிக்கப்பட்டிருக்கிறது. கைது செய்யப்பட்டவர் கண்டி பலகல பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய வர்த்தகர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இவர் நேற்று காலை துபாயிலிருந்து எமிரேட்ஸ் விமான சபைக்கு சொந்தமான விமானத்தின் மூலம் கட்நாயக்கா விமானத்தை சென்றடைந்திருக்கிறார். இதன்போது 996 கிராம் எடையுடைய குறித்த தங்க நகைகளை 4 பொதிகளாக தயாரித்து தனது உடலில் மறைத்து வைத்து எடுத்து செல்ல முயன்றிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பயணியும் அவரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட தங்க நகைகளும் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கட்நாயக்கா விமானிய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை வரை முறையான சுங்க விசாரணை நடத்தப்பட்டது. மேலும் விசாரணையின் முடிவில் கடத்தி பெறப்பட்ட தங்க நகைகள் முழுவதையும் அரசுடமையாக்குமாறும் குற்றவாளியான பயணிக்கு 37,00,000 ரூபாய் அபராதம் விதித்தும் சுங்க அதிகாரிகள் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரையிசை கானங்கள் நிகழ்ச்சிகள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி, பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
0: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷ்லா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் VTS Finance GmbH நிறுவனத்தினர். சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து புதிதாக கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள VTS Finance GmbH நிறுவனத்தினர். தமிழ்நாடு மீனவர்கள் 9 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்து சென்றது ராமேஸ்வரம் மீனவ மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது.
2: எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்களை நடுக்கடலில் இலங்கை கடற்படையினர் கைது செய்யும் நிகழ்வுகள் தொடர்ந்து அரங்கேறி வருகின்றன. கைது செய்யப்படும் மீனவர்களின் விசைப்படகுகளை பறிமுதல் செய்து அரசுடைமையாக்குவது போன்ற நடவடிக்கைகளையும் இலங்கை அரசு மேற்கொண்டு வருகிறது. இந்நிலையில் ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 9 மீனவர்கள் நெடுந்தீவு அருகே நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி விசைப்படகையும் அதிலிருந்த 9 மீனவர்களையும் சிறைபிடித்துச் சென்றனர். அவர்களை விசாரணைக்காக யாழ்ப்பாணம் அழைத்துச் சென்றதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன.
0: தொடர்ந்து பஞ்சாப் மாநிலத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் சட்டசபை உறுப்பினர் ஒருவர் தனது தொகுதியில் உள்ள அரசு பள்ளிகளில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை குறித்து முகநூல் நேரலையில் கண்ணீருடன் பேசியதற்காக அந்த கட்சியிலிருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார்.
2: பகவத்சிங் மான் தலைமையில் ஆம் ஆத்மி ஆட்சி நடைபெறும் பஞ்சாப் மாநிலத்தில் விரைவில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் மவுர் தொகுதி எம்எல்ஏ திரு சுக்வீர் சிங் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டார். 14 நிமிடங்கள் கொண்ட அந்த வீடியோவில் தமது தொகுதியில் உள்ள புர்ஜ் சஹிமா அரசு பள்ளியில் போதிய ஆசிரியர்கள் இல்லை என்றும் பலமுறை கட்சியில் எடுத்துச் சொல்லியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் உணர்ச்சி பொங்க பேசியிருந்தார். இது தொடர்பாக முதலமைச்சர் திரு பகவத்சிங் மானை சந்திக்க நேரம் கேட்டும் வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று கூறியிருந்த திரு சுக்வீர் சிங் கொள்கைக்காக வாழும் தமக்கு சீட் கொடுக்காமல் விட்டாலும் பரவாயில்லை என்று தெரிவித்திருந்தார். இந்த விவகாரத்தை கையில் எடுத்துக்கொண்ட பாஜக சொந்த கட்சி எம்எல்ஏவை கூட சந்திக்காத முதலமைச்சர் ஏழை மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் குறைகளை தீர்க்கவா போகிறார் என பிரச்சாரம் செய்து வருகிறது. இந்நிலையில் கட்சி விரோத நடவடிக்கைகளில் ஈடுபட்டதால் திரு சுக்வீர் சிங் ஆம் ஆத்மி கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விடுவிக்கப்பட்டுள்ளார். எம்எல்ஏ குறிப்பிட்ட பள்ளியில் ஏற்கனவே 25 ஆசிரியர்கள் பணியாற்றி வருவதாகவும் பொய்யான தகவல்களை வெளியிட்டு ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதற்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பஞ்சாப் மாநிலத்தில் ஆட்சியை கைப்பற்ற தீவிரம் காட்டி வரும் பாஜகவின் தேர்தல் விளையாட்டுக்கு திரு சுக்வீர் சிங் பலிகடாவாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆம் ஆத்மி கட்சியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.
0: இந்நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியின் தேசிய தலைமை செய்தி தொடர்பாளர் பிரியங்கா கக்கர் அந்த கட்சியிலிருந்து நேற்று விலகி காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதையொட்டி டெல்லியில் உள்ள காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற நிகழ்வில் கட்சியின் மூத்த தலைவர்கள் ராஜீவ் சுக்லா, ஊடகப் பிரிவு தலைவர் பவுன் கேரா, டெல்லி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி தலைவர் தேவேந்திர யாதவ் ஆகியோர் முன்னிலையில் பிரியங்கா கக்கர் அதிகாரப்பூர்வமாக காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். கட்சியில் சேர்ந்த பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா கக்கர் ஆம் ஆத்மி கட்சியின் தற்போதைய செயல்பாடுகளை கடுமையாக விமர்சித்தார். நான் சிறுவயதில் வளர்ந்த பார்த்த பழைய டெல்லி எனக்கு மீண்டும் வேண்டும். பசுமையான பாதுகாப்பான வளர்ச்சியடைந்த அந்த டெல்லியை காங்கிரசால் மட்டுமே மீண்டும் உருவாக்க முடியும் என்பதாலே இந்த கட்சியில் நான் இணைகின்றேன். அரசு பங்களாவையோ சொகுசு காரையோ பயன்படுத்த மாட்டோம் என்று உறுதியளித்து அரசியலுக்கு வந்தவர் அரவிந்த் கெஜ்ரிவால். ஆனால் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை நாம் அனைவரும் பார்த்து வருகிறோம். ஆம் ஆத்மி தலைவர்கள் தற்போது தனிப்பட்ட பயணங்களுக்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துகிறார்கள். அடிப்படை அளவில் எந்த உழைப்பும் தராதவர்களுக்கு பஞ்சாபில் முக்கிய பதவிகளும் கார்களும் பங்களாக்களும் வழங்கப்படுகின்றன. இத்தகைய அப்பட்டமான தவறுகளை இனியும் என்னால் பொதுவழியில் நியாயப்படுத்த முடியாது. கெஜ்ரிவாலுடன் ஒப்பிடும் போது ராகுல்காந்தி ஒரு உண்மையான தலைவர். அவர் கமராவுக்காக கண்ணீர் வடிப்பவர் அல்ல. பலவிதமான நெருக்கடிகள் கொடுக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட போதிலும் ராகுலும் காங்கிரஸ் கட்சியும் மிகவும் உறுதியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பிரியங்கா கக்கருடன் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 8 முறை சட்டசபை உறுப்பினராக இருந்த மூத்த தலைவர் சியாம் சுந்தர் சர்மா, மூத்த பத்திரிகையாளர் ரஜித் ராகேஷ் நாண்டன் ஆகியோரும் காங்கிரஸில் நேற்று தங்களை இணைத்துக் கொண்டார்கள். மதுராந்தகத்தில் அமைச்சர்கள் கலந்து கொண்ட தமிழக வெற்றிக்கழக ஆலோசனை கூட்டத்தில் மின்தடை ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
2: தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் அறிவிக்கப்படாத மின்வெட்டு பிரச்சினையால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர். இந்நிலையில் மதுராந்தகம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் தாவேக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு மரிய வில்சன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதில் அமைச்சர்கள் பேசி முடித்தவுடன் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு வாக்காளர் பட்டியலை வழங்கியபோது திடீரென மின்தடை ஏற்பட்டதால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. வெளிச்சமில்லாத நிலையிலும் நிர்வாகிகளுக்கு திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட அமைச்சர்கள் வாக்காளர் பட்டியலை விநியோகம் செய்தனர். சிறிது நேரத்திற்கு பின் கூட்டத்தில் மீண்டும் மின் விநியோகம் வந்தது. இதனிடையே தமிழ்நாட்டில் நிலவும் மின்சார பற்றாக்குறையை சமாளிக்க மின்வாரியம் அறிவிக்கப்பட்ட மின்தடை நேரத்தை அதிகரித்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக 110 கிலோவாட் துணை மின் நிலையங்களில் பராமரிப்பு பணி மேற்கொள்ள இருப்பதாக கூறி திருவண்ணாமலை மாவட்டத்தில் வரும் 6ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை 23 துணை மின் நிலையங்களில் 8 மணி நேரம் மின்சாரம் தடைபடும் என அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் இதே பாணியில் மின்தடை நேரம் அதிகரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
0: தொடர்ந்து தாராபுரம் மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அக்டோபர் 6ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறுகிறது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் இன்று மாலையுடன் நிறைவடைகிறது. இதற்கிடையில் தாராபுரத்தில் முதல்வர் ஜோசப் விஜய் இன்று இறுதிக்கட்ட பிரச்சாரம் மேற்கொள்ளுகின்றார். அதற்காக அவர் ரோட் ஷோ நடத்துகிறார். ரோட் ஷோவில் கலந்து கொள்வதற்காக லொரியில் இருந்து அழைத்து வரப்பட்டிருக்கிறார்கள் மக்கள்.
3: தாராபுரம் மற்றும் மதுராந்தகம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை மறுதினம் நடைபெற உள்ளது. இந்த தேர்தலுக்கான பிரச்சாரம் இன்று மாலையுடன் ஓய உள்ள நிலையில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடும் சத்யபாமாவை ஆதரித்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கோவை சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் கோவை வந்திறங்கி கோவையிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக தாராபுரம் உடுமலைப்பேட்டை சாலையில் மாருதி நகர் அருகே உள்ள மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிகாப்டர் இறங்கு தளத்தில் வந்து இறங்க உள்ளார். சரியாக 1:10 அவர் இந்த பகுதிக்கு வருவார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் எப்போதுமே விஜய் கலந்து கொள்ளக்கூடிய ஜோசப் விஜய் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சியில் அதிகாலை முதலே அந்த பகுதியில வந்து பொதுமக்கள் அதிக அளவு கூடுவதை தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இந்த தாராபுரம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை அந்த தொகுதி சட்டமன்ற தொகுதி வேட்பாளருக்கு கடுமையான எதிர்ப்பு இருப்பதாக கடந்த சில நாட்களாக பார்த்து வரக்கூடிய நிலையில இந்த தொகுதியை பொறுத்தவரை 11 மணி வரையே இந்த பகுதியில ரோட் ஷோ மேற்கொள்ளும் பகுதியில யாருமே மக்கள் கூட்டம் இல்லாமல் வெறிச்சோடியே காணப்பட்டு வந்தது. இந்நிலையில் தான் தாராபுரம் தொகுதி மட்டுமல்லாமல் சுற்றுவட்டார பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்களை லாரி லாரியாகவும் அதே போல சிறிய ரக சரக்கு வாகனங்கள் மூலமாகவும் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் அழைத்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதோடு மட்டுமில்லாமல் தாவேக்காவின் கட்சி தலைமை குழந்தைகளை அழைத்து வர வேண்டாம் என்று தெரிவித்திருந்த போதிலும் அந்த கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் வாகனங்களில் அழைத்து வரும்பொழுது குழந்தைகளையுமே வந்து கொண்டு வந்து இந்த பகுதியில் நிற்க வைக்கக்கூடிய காட்சியும் நம்மால் பார்க்க முடிகிறது. சரியாக 10 மணிக்கு இந்த பகுதிக்கு வரக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ரோட் ஷோ உள்ளார். ஏறக்குறைய 30 கிலோமீட்டருக்கு கொளுத்துமையில் பொதுமக்கள் வந்து லாரி லாரியாக அழைத்து வரப்பட்டு அவர் செல்லும் சாலைகளில் சாலை வளம் செல்லக்கூடிய சாலைகளில் பொதுமக்கள் வந்து சாலையின் இருபுறமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்காங்க. மேலும் அவர் ரோட் ஷோ செல்லக்கூடிய பகுதிகளில் வந்து சாலையின் இருபுறமும் வந்து இரும்பு தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு கருதி அமைக்கப்பட்டு அந்த இரும்பு தடுப்புகளுக்குள் பொதுமக்களை நிற்க வைக்கக்கூடிய பார்க்கப்பட்டு வரக்கூடிய நிலையில இந்த பகுதியை பொறுத்தவரையும் தற்போது வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வரக்கூடிய நிலையில கடுமையான வெயில தான் இந்த ரோட் ஷோ ஆனது நடைபெற உள்ள நிலையில் வெயிலின் தாக்கத்தாலும் பொதுமக்கள் தவித்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது.
0: மதுராந்தகத்தில் பிரச்சாரம் மேற்கொண்ட திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் முதல்வர் விஜயை கடுமையாக விமர்சித்தார். பிரச்சார பொதுக்கூட்ட மேடையில் பேசிய அவர் தமிழக முதல்வர் விஜய் மீது கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார்.
2: மதுராந்தகத்தில் திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை ஆதரித்து நடைபெற்ற பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அப்பட்டமாக நடந்த குதிரை பேரத்தால் இந்த இடைத்தேர்தல் நடைபெறுவதாக கூறினார். சட்டப்பேரவை தேர்தலின்போது கொள்கை எதிரிகளுடன் மோதியதால் தாவேக்கா கோமாளி கூட்டத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டோம் என்ற திரு ஸ்டாலின், அதுதான் திமுக செய்த ஒரே தவறு என்று தெரிவித்தார். தோல்வி பயத்தால் டீக்கடைக்கு செல்லும் முதலமைச்சர் திரு விஜய்க்கு அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வு குறித்து தெரியுமா? அதனை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்று அடுக்கடுக்காக அவர் கேள்வி எழுப்பினார்.
4: மதுராந்தக தொகுதியில மனித நடமாட்டமே இல்லாத சந்து பொந்தை கூட விடாம முதலமைச்சர் ஊர்வலம் போறா இருப்போம். டீ கடை வயல்னு இப்பதான் தோல்வி பயத்துல அவர் கால் கீழே இறங்கி இருக்கு. உங்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு சிஎம் சார், உங்க பயம் எனக்கு பிடிச்சிருக்கு. அடிக்கடி சொல்றாங்களா தெரியுமா, 5 நிமிஷம் பேசினாவே அகிலமே ஆடி போயிட்டு பேசிட்டு இருந்தார். இன்னைக்கு ஒரு தொகுதியில வாக்கு வாங்கவே குட்டி கரண் அடிக்கிறார். இப்போ
2: திரு விஜய் என்னதான் உரத்த குரலில் கத்தினாலும் திமுகவுக்கு மக்கள் வழங்கிய ஓட்டுகள் தயவால் தான் இந்த ஆட்சி நடக்கிறது என்று திரு ஸ்டாலின் கூறினார். திமுக உருவாக்கிய திட்டங்களை ஆய்வு செய்வது போல் தினமும் திரு விஜய் ரீல்ஸ் போடுவதாகவும் அவர் விமர்சித்தார்.
4: ராஜராஜ சோழன் தந்தை பெரிய கட்டான படிக்கிறோம், பெருந்தலைவர் காமராஜர் அணைகளை பள்ளிக்கூடங்களை கட்டினார்னு சொல்றோம். இதையெல்லாம் சொந்த பணத்திலே பண்ணாங்க சிஎம் சார். இவங்களே இதே கேள்வி கேட்பீங்களா? இவங்களே சேர்த்துதான் நீங்க அவமானப்படுத்துறீங்களா? இப்ப தங்க மோதிரம் போட்டீங்களா? அது என்ன உங்க காசா, உங்க அப்ப மட்டு காசா? நான் கேட்கிறேன், இதுக்கு மேல பதில் சொல்ல சிஎம் சார்.
2: ஆட்சி அமைந்த ஒரே மாதத்தில் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு, பாலியல் வன்கொடுமைகள், போதை கலாச்சாரம் அதிகரித்து விட்டது என்று திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை ரத்து செய்ததும் சென்னை விமான நிலையத்தை தனியாருக்கு தாரை பார்க்க பிரதமருக்கு எழுதிய கடிதத்தை கூட மூடி மறைத்ததும் தான் தூய சக்தியா என்று அவர் வினவினார்.
4: நீங்க மட்டும்தான் இது மக்களாட்சின்னு சொல்றீங்க, உண்மையிலே இது மர்மமான ஆட்சி. எதுலையுமே வெளிப்படைத்தன்மை இல்ல, எல்லாம் திரைமறை நடக்குது. இன்னும் போக போக பாருங்க, இவங்களுடைய முகத்திரை முழுசா கிழியும். டெல்லியில யாரு கூட ரகசிய கூட்டணியில் இருக்காருன்னு எல்லாருக்கும் தெரிய வரும். இவங்களை நம்பி போனவங்களுக்கு அத்தனை பேரும் நட்டாத்துல நிக்க போறாங்க.
2: எல்லா மேடைகளிலும் திமுக திமுக என்றால் பிரச்சனைகள் தீராது என்று குறிப்பிட்ட திரு ஸ்டாலின், மக்களை அலட்சியமாக நினைத்தால் அந்த ஆணவத்தாலேயே அழியப்போவது உறுதி என்று எச்சரித்தார்.
0: இந்த நேரத்தில் தமிழக வெற்றிக்கழக ஆட்சியில் தொடர் மின்வெட்டு, விலைவாசி உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்குலைவால் மக்கள் தவிப்பதாக தெரிவித்துள்ள தமிழக தலைவர்கள், டிராக்டர் ஓட்டினால் மாத்திரம் விவசாயி ஆகிவிட முடியாது என்று தமிழக முதல்வர் விஜயை விமர்சித்துள்ளார்கள்.
2: தாராபுரத்தில் திமுக வேட்பாளர் திருமதி சுகன்யாவை ஆதரித்து பிரச்சாரம் செய்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கேரியர் உச்சத்திலிருந்து வந்ததாக கூறிய முதலமைச்சர் தற்போது தாராபுரத்தில் டிஃபன் கேரியரில் பணம் வைத்துக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். தேர்தலுக்கு முன்பு மகளிருக்கு உரிமை தொகை 2,500 ரூபாய் வழங்கப்படும், 6 சிலிண்டர் திட்டம், வேலையில்லாத இளைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்த திரு விஜய் அதனை நிறைவேற்றவில்லை என்று அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் பிரச்சனைகள் குறித்து கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலளிக்காமல் முதலமைச்சர் ஓடுவதாக அவர் விமர்சித்தார்.
5: தேர்தல் பிரச்சாரத்தின் போது வாக்குறுதி கொடுத்தாருமா, நான் ஆட்சி அமைச்ச உடனே அடுத்த நிமிஷம் மகளிர் உரிமை தொகை 1,000 ரூபாய் இல்ல 2,500 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொன்னாரே, கொடுத்தாரா? கொடுக்கலமா? நான் ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம் ஒவ்வொரு வீட்டுக்கும் தகுதி பார்க்காம ஒவ்வொரு வீட்டுக்கும் 6 கேஸ் சிலிண்டர் கொடுப்பேன்னு கொடுத்தாரா? வேலை இல்லா பட்டதாரிகள் அத்தனை பேருக்கும் மாசம் மாசம் 4,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுப்பேன்னு கொடுத்தாரா? கொடுக்கல.
2: மதுராந்தகத்தில் அதிமுக வேட்பாளர் திருமதி கனிதா சம்பத்தை ஆதரித்து அச்சிறுபாக்கத்தில் ஆதரவு திரட்டிய அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி அதிமுக எம்எல்ஏவை ராஜினாமா செய்ய வைத்து தங்களது வேட்பாளராக்கி தாவேக்கா ஜனநாயக படுகொலை செய்திருப்பதாக சாடினார். திரு விஜய் முகத்தை பார்த்தால் ஓட்டு விழுந்துவிடும் என்றால் எதற்காக 2 நாட்களாக தெரு தெருவாக போகிறார் என்று கேள்வி எழுப்பிய அவர், மக்கள் ஒருமுறை ஏமாந்து விட்டார்கள், இனியும் ஏமாற மாட்டார்கள் என்று தெரிவித்தார்.
6: ஒரு கூட்ட நெல்லுக்கு 70 ரூபாய் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல அரசாங்கத்தினுடைய நேரடி நெல் கொள்முதல் செய்து விற்பனை செய்யறதுக்கு ஒரு கூட்டுக்கு 70 ரூபாய் வாங்குறாங்க. இந்த அரசாங்கம் தூய்மையான அரசாங்கம், நேர்மையான அரசாங்கமா?
2: தாவேக்க அதிமுக ஆட்சியில் விலைவாசி உயர்ந்து விட்டதாகவும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து விட்டதாகவும் திரு பழனிசாமி குற்றம் சாட்டினார். இதனிடையே இரு தொகுதிகளிலும் இன்று மாலையுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இறுதி நாளில் முதலமைச்சர் திரு விஜய் தாராபுரத்தில் ரோட் ஷோ நடத்துகிறார். இதற்காக சிறப்பு விமானத்தில் கோவை செல்லும் அவர் தாராபுரத்தில் தாவேக வேட்பாளருக்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளதால் சாலை வழியாக செல்லாமல் ஹெலிகாப்டரில் மாருதி நகரில் அமைக்கப்பட்டுள்ள ஹெலிபேடில் இறங்கி அங்கிருந்து சாலை வழியாக 9 இடங்களில் பிரச்சாரம் செய்கிறார்.
0: தொடர்ந்து தாராபுரத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மாவட்ட செயலாளரை திடீரென காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதால் காவல் நிலையத்தை அந்த கட்சியினர் முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது.
7: இடைத்தேர்தலை முன்னிட்டு கோவை அருகே போலீசார் மேற்கொண்ட வாகன தணிக்கையின் போது 2 நபர்களிடம் லட்சக்கணக்கான ரூபாய் பணம் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த பணம் அதிமுக திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு செல்வகுமாருக்கு சொந்தமானது என்று அந்த நபர்கள் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தனியார் மண்டபம் ஒன்றில் நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டிருந்த அவரை போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் சென்றனர். இதையடுத்து தாராபுரம் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிலையத்திற்கு விரைந்த அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஆர் பி உதயகுமார் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் திரு டி டி வி தினகரன் ஆகியோர் போலீசாரின் நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்தனர்.
8: யார் யார் வந்து ரொம்ப ஆக்டிவா களத்துல மக்களை சந்தித்து வாக்குகளை சேகரிக்கல தேர்தல் பணியில் ஈடுபடுகிறார்களோ அந்த அதிமுக தொண்டர்களை தேடி தேடி கைது செய்யறாங்க. ஆட்டை கடித்து மாட்டை கடித்து கடைசியில மனிதனை கடிக்கிற பழமொழி போல மாவட்ட செயலாளரையே கைது பண்ணி இங்க வந்து உட்கார வைத்திருக்கிறார்கள். எங்க தொண்டர்கள் எல்லோரும் திரண்டு வந்து நாளைக்கு சிஎம் ரோட் ஷோ இங்கே நடக்கிறதுக்கு கேள்விக்குறி ஆயிரும், எந்த இடத்துக்கு போக முடியாது.
7: அதிமுகவினர் அதிக அளவில் திரண்டதால் காவல் நிலையத்தை உள்பக்கமாக போலீசார் பூட்டினர். 3 மணி நேர அதிமுகவினரின் தொடர் போராட்டத்தை அடுத்து காவல் நிலையத்துக்குள் விசாரணைக்காக வைத்திருந்த திரு செல்வகுமாரை போலீசார் விடுவித்தனர். இதனிடையே இடைத்தேர்தலில் அதிகாரிகளை கொண்டு தாவேக அரசு அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக தேர்தல் ஆணையத்தில் திமுக புகார் அளித்துள்ளது. தாவேக சார்பில் டிஃபன் பாக்ஸில் வைத்து 10,000 ரூபாய் வரை பணம் பட்டுவாடா செய்யப்படுவதாகவும் அக்கட்சியின் மூத்த வழக்கறிஞர் திரு என் ஆர் இளங்கோ குற்றம் சாட்டியுள்ளார்.
0: தொடர்ந்து மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளது. மதுராந்தகத்தில் தமிழக வெற்றி கழகத்துக்கு வெற்றி வாய்ப்பு அதிகம் என்று கன்ஸ்டிட்யூன்சி இன்சைட்ஸ் நிறுவனம் கருத்து கணிப்பு வெளியிட்டுள்ளது. அந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் 36% வாக்குகள் பெற்று வெற்றி பெறும் என்றும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 31% வாக்குகளை பெற்று இரண்டாம் இடத்தையும் திராவிட முன்னேற்ற கழகம் 25.8% வாக்குடன் மூன்றாம் இடத்தை பெறும் என்று அந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் சீமானின் நாம் தமிழர் கட்சி 1.1% வாக்குகள் மட்டுமே பெறும் என்றும் அதில் கூறப்பட்டிருக்கிறது. அனைத்து தேர்தல்களும் சட்டவிரோதமானவை என்று தெரிவித்துள்ள காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே மக்களவை மற்றும் அனைத்து மாநில சட்டமன்றங்களை கலைக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கிறார். வாக்குச்சீட்டை பயன்படுத்தி புதிய தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சிறப்பு தீவிர திருத்தம் இந்த விவகாரம் மற்றும் வாக்காளர் பட்டியல் பெயர்கள் நீக்க சர்ச்சை காரணமாக தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் உடனடியாக பதவி விலக கோரி டெல்லி ஜந்தர் மந்தர் மும்பை சிவாஜி பார்க்கில் நேற்று முன்தினம் போராட்டம் நடந்தது. சிவாஜி பார்க்கில் நடந்த போராட்டத்தில் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி தலைவர் அபிஜித் பியை கலந்து கொண்டார். இந்த போராட்டத்துக்கு காங்கிரஸ் சிவசேனா கட்சிகள் பல பாலிவுட் நடிகர்கள் ஆதரவு தெரிவிக்கிறார்கள்.
2: வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தம் உள்ளிட்ட நடவடிக்கைகளை திரு ஞானேஷ்குமார் தன்னிச்சையாக மேற்கொண்டதாக சக தேர்தல் ஆணையர்களே போர்க்கொடி தூக்கிய தகவல் வெளியானது முதல் தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டங்கள் வெடித்துள்ளன. டெல்லி உட்பட நாடு முழுவதும் நேற்று முன்தினம் கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, ஆம் ஆத்மி உள்ளிட்ட கட்சிகள் மற்றும் மாணவர் அமைப்பினர் போராட்டங்களில் ஈடுபட்டனர். இந்நிலையில் 2வது நாளாக டெல்லியில் பட்டேல் சவுக்கிலிருந்து இடதுசாரி மாணவர் அமைப்பான ஏஐஎஸ்ஐஏ மற்றும் பல்வேறு சமூக அமைப்பினருடன் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபில், திரு பிரசாந்த் பூஷன், சமூக ஆர்வலர் திரு யோகேந்திர யாதவ் உள்ளிட்டோர் ஜந்தர் மந்தர் நோக்கி பேரணியாக சென்றனர். ஜந்தர் மந்தர் அருகே தடுப்புகளை தாண்டி செல்ல முயன்ற அவர்களை தடுத்து நிறுத்திய போலீசார் ஏஐஎஸ்ஏ தேசிய தலைவர் நேஹா போரா உள்ளிட்டோரை வலுக்கட்டாயமாக இழுத்துச் சென்று கைது செய்தனர்.
9: ஜெயராம் தி கையே ஜப்ரீத்
2: இதேபோல் திரு ஞானேஷ்குமார் பதவி விலக கோரி காங்கிரஸ் கட்சியின் மாணவர் அமைப்பான NSUI அமைப்பினர் டெல்லியில் உள்ள இந்தியா கேட் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களையும் போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். மாணவர் போராட்டம் வலுத்து வரும் சூழலில் இதற்கு மேலும் தலைமை தேர்தல் ஆணையர் விலகாவிட்டால் நீட் முறைகேடுகளுக்கு எதிராக நடத்தப்பட்டது போல நாடு முழுவதும் மாணவர்களை திரட்டி ஜந்தர் மந்தர் 2.0 என்ற பெயரில் தொடர் எழுச்சி போராட்டங்களை நடத்த CJP உள்ளிட்ட அமைப்புகள் திட்டமிட்டு வருகின்றன. இந்நிலையில் வாக்குரிமை பறிப்பு அநீதிக்கு எதிராக இளைஞர்களும் பொதுமக்களும் ஓரணியில் திரள வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி சத்யாகிரகா என்ற பெயரில் புதிய இணையதளத்தை அறிமுகம் செய்துள்ளார். இதில் மாணவர்கள், பெண்கள், சமூக அமைப்பினர் உள்ளிட்டோர் தங்களுக்கு எதிரான அநீதிகளையும் போராட்டங்களையும் பதிவு செய்ய வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொருவருடைய பதிவும் பரிசீலிக்கப்பட்டு அவர்களது குரலை நாடாளுமன்றத்தில் எதிரொலிப்பதோடு கள போராட்டங்களுக்கும் காங்கிரஸ் கட்சி துணை நிற்கும் என்று திரு ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார்.
0: தொடர்ந்து கோர்முஸ் நீரிணை பகுதியில் சென்று கொண்டிருந்த குவைத் கொடி பொருத்திய எண்ணெய் கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் அதில் இருந்த 5 இந்திய மாலுமிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளார்கள். ஓமான் கடற்படையினர் அவர்களை மீட்டிருக்கிறார்கள். எல்லை தாண்ட முயற்சித்த பாகிஸ்தானியர்களை இந்திய பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதற்கு பாகிஸ்தான் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் தரன்தாரன் மாவட்டத்தில் உள்ள இந்தியா பாகிஸ்தான் எல்லைப் பகுதியில் சந்தேகத்துக்குரிய முறையில் எல்லையில் ஊடுருவிய பாகிஸ்தானியர்கள் இருவரை பாதுகாப்பு படை வீரர்கள் நேற்று முன்தினம் சுட்டுக் கொன்றார்கள். வழக்கமான ரோந்து பணியில் எல்லை பாதுகாப்பு படையினர் ஈடுபட்டிருந்த போது இந்த சம்பவம் நடைபெற்றது. எல்லையை தாண்ட முயன்ற இருவரையும் முதலில் பாதுகாப்பு படையினர் எச்சரித்ததாகவும் எச்சரிக்கையை மீறி இருவரும் முன்னேறி வந்த இருவரும் பாதுகாப்பு படையினர் நோக்கி துப்பாக்கியால் சுட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து தற்காப்புக்காக அவர்கள் இருவரையும் சுட்டுக் கொன்றதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த சம்பவத்தில் மற்றொரு நபர் தப்பியோடியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொல்லப்பட்ட நபர்களின் உடல்களை மீட்டு பிரீத பரிசோதனைக்கு அதிகாரிகள் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் எதற்காக எல்லையை தாண்ட முயற்சித்தார்கள், பயங்கரவாத குழுக்களுடன் அவர்களுக்கு தொடர்புள்ளதா என்று புலனாய்வுத்துறையினர் தற்போது விசாரணைகளை நடத்தி வருகிறார்கள். இந்திய விமானி சிமித் மஷாரே மருத்துவமனைக்கு நேரில் சென்று துபாய் பட்டத்து இளவரசர் ஷேக் அம்தான் பின் முகமது பின் ரசித் அல் மக்தூம் நலம் விசாரித்தார். இதுகுறித்து இளவரசர் ஷேக் அம்தான் முகமது பின் ரசித் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் துணிச்சல், பொறுப்புணர்வு மற்றும் மனித உயிர்கள் மீதான அக்கறை ஆகியவற்றின் உச்சக்கட்ட வடிவமாக திகழ்ந்த பிளே துபாய் விமானி கேப்டன் சிமித் மச்சாருக்கு எங்கள் சார்பாகவும் இந்த நாட்டின் சார்பாகவும் முழுமையான பாராட்டுக்கள் என்று அவர் தெரிவித்துக் கொண்டார். துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெலாவிஃப் நகருக்கு கடந்த புதன்கிழமை புறப்பட்ட பிளே துபாய் விமானத்தில் இந்திய விமானி சிமித் மச்சாரை கத்தியால் குத்திய சக விமானி விமானத்தை கீழே விழுத்தும் முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. படுகாயங்களுடன் எதிர்த்து போராடிய மச்சார் சக பயணிகள் ஊழியர்கள் உதவியுடன் அந்த முயற்சியை முறியடித்தார். பதட்டமான சூழலிலும் விமானி அறையின் கதவை திறந்து பெரும் அசம்பாவிதத்தை தவித்த சிமித் மச்சாரின் தீரத்துக்கு தலைவர்கள் பாராட்டு மழை பொழிந்து வருகிறார்கள்.
7: அண்மையில் துபாயில் இருந்து இஸ்ரேலுக்கு சென்ற பிளை துபாய் விமானத்தை இயக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சாரை சக விமானி அல் ஹமாமி நடுவானில் சிறிய ரக கோடாலியால் தாக்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விமானத்தை தரையில் மோதி பயணிகளை கொல்ல திட்டமிட்டதாக கூறப்படும் அல் ஹமாமியை தடுக்க காயங்களுடன் ஸ்மித் போராடிய நிலையில் பயணிகள் காக்பிட் அறைக்குள் நுழைந்து ஹமாமியை கட்டி போட்டனர். பின்னர் பயணிகளுடன் இருந்த கூடுதல் விமானிகள் உதவியுடன் சவுதி அரேபியாவின் தபுக் நகரில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. இந்நிலையில் தீவிரவாத நடவடிக்கையில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் விமானி அல் ஹமாமி ஓமனைச் சேர்ந்த தந்தைக்கும் சிரியாவைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர் என்பது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர் ஓமன் ஏர் நிறுவனத்தில் பயிற்சி விமானியாக பணியாற்றிய போது தீவிரவாத செயல்களுக்கு உதவும் அபாயகரமான பொருட்களை விமானத்தில் கொண்டு சென்றதால் விமானத்தை இயக்க தடை விதிக்கப்பட்டு நிர்வாக பணிக்கு மாற்றப்பட்டுள்ளார். ஓமன் குடியுரிமை பெற்றுள்ள அல் ஹமாமி தமது இளமை காலத்தை தாய்வழி உறவினர்களுடன் சிரியாவில் கழித்ததாகவும் அப்போது பயங்கரவாத கொள்கைகளால் அவர் ஈர்க்கப்பட்டிருக்கலாம் என்றும் செய்திகள் வெளியாகியுள்ளன. ஓமனில் தடை விதிக்கப்பட்ட ஒரு விமானியை பிளை துபாய் விமான நிறுவனம் எப்படி பின்னணியை பரிசோதிக்காமல் வேலைக்கு சேர்த்துக் கொண்டது என்ற கேள்வி எழுந்துள்ளது. மேலும் போர்ப்பதற்றம் அதிகம் உள்ள நேரத்தில் இஸ்ரேலுக்கு இயக்கப்படும் விமானம் ஒன்றில் அல் ஹமாமிக்கு விமானியாக பணி ஒதுக்கப்பட்டது ஏன் என்றும் விவாதம் வெடித்துள்ளது. மேலும் அல் ஹமாமி ராயல் ஏர் மொராக்கோவில் பயிற்சி எடுத்த நாட்கள் குறித்த விவரங்கள் லிங்க்டின் பக்கத்தில் அழிக்கப்பட்டிருப்பதும் சந்தேகத்தை அதிகரித்துள்ளது. இதனிடையே விமானி ஸ்மித் மச்சாரை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு, நீங்கள் உலகுக்கே ஒரு ஹீரோ என புகழாரம் சூட்டினார். இஸ்ரேலின் சுதந்திர தின விழாவில் பங்கேற்க ஸ்மித்துக்கு அழைப்பு விடுத்த நெதன்யாகு, பிரதமர் மோடிக்கும் அழைப்பு விடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.
0: பல்லாண்டுகளாக போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபட்டு வந்த கும்பலின் தலைவன் நவ்பிரித் சிங் துருக்கியிலிருந்து இந்தியாவுக்கு நேற்று நாடு கடத்தி கொண்டு செல்லப்பட்டார். டெல்லி விமானியத்தில் வந்திறங்கியதும் அவரை டெல்லி காவல்துறையின் சிறப்பு பிரிவினர் கைது செய்தார்கள். பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் முழுமையாக நடைமுறைக்கு வந்த பிறகு வழக்குகளில் முதல் தகவல் அறிக்கை அந்த நிலையிலிருந்து உச்சநீதிமன்ற நிலைவரை 3 ஆண்டுகளுக்குள் அனைத்துக்கும் தீர்வு அளிக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார். கிரிப்டோ கரன்சியை இந்தியா எச்சரிக்கையாக அணுகி வருவதாக ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா தெரிவித்திருக்கிறார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் போக்குவரத்து விதிமுறைகளை காரணங்காட்டி தமிழ்நாடு வாகன ஓட்டிகளிடம் அதிகப்படியான அபராதம் வசூலிக்கப்படுவதான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன.
2: பொள்ளாச்சி வழியாக கேரள மாநிலம் பாலக்காடு பகுதிக்கு செல்லும் முக்கிய சாலையான கோவிந்தாபுரம் சோதனை சாவடியில் கேரள அதிகாரிகள் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழ்நாட்டிலிருந்து அத்தியாவசிய பொருட்கள், காய்கறிகள் மற்றும் தொழில்

0: பழம்பெரும் இயக்குனர் சிங்கிதம் சீனிவாச ராவ் உடலுக்கு நடிகர் கமலஹாசன் நேரில் அஞ்சலி செலுத்தினார். பழம்பெரும் இயக்குனர் சிங்கிதம் சீனிவாச ராவ் அவருக்கு வயது 94. இவர் தமிழில் ராஜபார்வை, அபூர்வ சௌதர்கள், மைக்கேல் மதன காமராஜன், காதலா காதலா உட்பட பல்வேறு படங்களை இயக்கியுள்ளார். தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி மொழிகளிலும் பல படங்களை இயக்கியவர். இதனிடையே உடல்ல குறைவால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இயக்குனர் சிங்கிதம் சீனிவாச ராவ் நேற்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் சிங்கிதம் சீனிவாச ராவ் உடலுக்கு நடிகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கமலஹாசன் இன்று நேரில் அஞ்சலி செலுத்தினார்.
1: நீண்ட கதை, பெரிய நட்பு. நட்புன்னு சொல்றதுக்கு வயது இருந்தது எனக்கு, இருந்தாலும் அதுதான் எங்களுக்குள் இருந்த உறவு. இளமையில் மரணம் ரொம்ப பெரிய சோகம்னு சொல்லுவாங்க. அதை அவர் சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டார், அப்படித்தான் சாக போறேன்னு. நான் சிங்கீதம் இளமையுடன் மாண்டதாகத்தான் நினைக்கிறேன். ஒரு உடம்பு பழசாயிடுச்சு, அவ்வளோதான். பட் ஐ ஒன் ஆஃப் த யங்கஸ்ட் டைரக்டர்ஸ் ஐ நோ. இது நான் புதுசாக சொல்ல, எப்போ சிங்கீதன் அவர்களை பற்றி நான் பேசும்போதும் அதான் சொல்வேன். எல்லா அவர் எங்கூட இயக்கின எல்லா படங்களும் எனக்கு முக்கியமான படம். உங்களுக்கு முக்கியம் இல்லைங்கிறத பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு மிக முக்கியமான படங்கள். என் வாழ்க்கையில் என்னை செதுக்கிய பலரில் இவரும் ஒருவர். அவர்கிட்ட இவர்கிட்ட இருந்தும் எனக்கு பலன். அது அவரோட ஹியூமிலிட்டினால் இல்லை, மனசில் பட்டது அவர் சொல்வார். அதுதான் இளமையின் பொருள், அவரோட இளமையின் ரகசியம்.
0: தொடர்ந்து கனடாவில் உள்ள ஒரு கார் விற்பனை நிலையத்தை சேர்ந்த உரிமையாளர்கள் ஒரு கும்பல் தங்களை மிரட்டி பணம் பறிப்பதாக கடந்த ஆண்டு ஜூன் மாதம் காவல்துறையிடம் புகார் அளித்தார்கள். அதன் அடிப்படையில் கடந்த 16 மாதங்களாக விசாரணை நடந்து வந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த 5 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் கனடாவில் துப்பாக்கிச் சூடு, மிரட்டி பணம் பறித்தல், தீ வைப்பு உள்ளிட்ட பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்டதாக போலீசார் தெரிவித்தார்கள். அவர்களில் சங்கேத் சிங்லா, இவருக்கு வயது 23, இவர் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்த நிலையில் அவரை மீண்டும் கனடாவுக்கு அழைத்து செல்ல கனடா குடிநுழைவு எல்லை சேவை ஆணையம் உள்ளிட்டவை உதவின. அதன்படி கனடாவுக்கு சென்ற சங்கீத் சிங்லா டொரண்டோ பியர்சன் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டார். இதேபோல் சாகில் சிம்ரன்ஜித் சிங், கர்ஷ் ஜகத்சீப் சிங் ஆகிய நால்வரும் அங்கு கைது செய்யப்பட்டுள்ளார்கள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் புரட்டாசி மாதம் 3 சனிக்கிழமையான நேற்று பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அறைகள் முழுவதும் நிரம்பி வழிந்தது. பக்தர்கள் அக்டோபர்ஸ் கட்டிடம் அமைந்துள்ள கோக்கற்பம் அணை வளைவு வரை 2.5 கிலோமீட்டர் தூரம் நீண்ட வரிசையில் காத்திருந்தார்கள். இவர்கள் சுமார் 30 மணி நேரம் காத்திருந்து தரிசனம் செய்தார்கள். இன்று ஞாயிறு தினம், விடுமுறை தினம் என்பதால் நேற்றிய விலையில் 22 கேரட் ஆமண தங்கம் கிராமுக்கு 100 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,675 ரூபாவுக்கும் பவுனுக்கு 800 ரூபாய் குறைந்து 1 பவுன் 1,09,400 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. வெள்ளி விலையை பொறுத்தவரையில் இன்றும் மாற்றமின்றி 1 கிராம் 245 ரூபாவுக்கும் 1 கிலோ 2,45,000 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது. உலகச் செய்திகள். பிளை துபாய் விமானத்தில் விமானியை தாக்கிய இணை விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்ததாக ஐக்கிய அரபு சித்தரசுகள் கூறியிருக்கிறது. ஆனால் அவரின் நோக்கம் என்ன என்பதை அந்த நாடு வெளியிடவில்லை. விமானி அறையில் அவசர தேவைக்காக வைக்கப்பட்டிருக்கும் கோடாரியை கொண்டு விமானியை அவர் தாக்கியதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இணை விமானி ஓமானைச் சேர்ந்த ஹமாம் அல் ஹமாமி என்று கூறப்படுகிறது.
2: அந்த விமானி பயங்கரவாத தாக்குதலை நடத்த முயன்றதாக ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தலைமை அரசு வழக்கறிஞர் சனிக்கிழமை கூறியதாக அந்நாட்டின் அரசு செய்தி முகமை குறிப்பிட்டுள்ளது. விபத்து போன்ற அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்காக விமானி அறையில் இருக்கும் கோடாரியை கொண்டு சக விமானியை தாக்கி விமானத்தின் கட்டுப்பாட்டை அவர் கைப்பற்ற

0: மாற்றதாக தலைமை அரசு வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார். குற்றம் சாட்டப்படும் விமானி ஓமன் நாட்டைச் சேர்ந்தவர் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்துள்ளார். இருப்பினும் அந்த விமானியின் குடியுரிமை குறித்து பிளை துபை நிறுவனம் அதிகாரப்பூர்வமாக இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை. ஆனால் சர்வதேச ஊடகங்கள் துணை விமானி குறித்து பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றன. ABC நியூஸ் இதுகுறித்த செய்தியில், துணை விமானி ஓமன் நாட்டைச் சேர்ந்தவர். இவர் ஓமன் ஏர் நிறுவனத்தால் பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அடையாளம் காணப்பட்டு விமானம் இயக்க தடை விதிக்கப்பட்டவர் என தெரிவித்துள்ளது. மேலும் அந்த செய்தி 2024 ஓமன் ஏர் நிறுவனத்தில் பயிற்சி துணை விமானியாக பணியாற்றிய போது ஹமாம் அல் ஹமாமி என்ற இந்த துணை விமானியிடம் தீவிர கருத்து கொண்ட ஆவணங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். எனினும் அந்த நபர் நிர்வாகம் சார்ந்த பணியில் தொடர்ந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன என குறிப்பிட்டுள்ளது. மேலும் அந்த செய்தி பின்னர் அவர் எவ்வாறு பிளை துபை நிறுவனத்தில் பறப்பதற்கான அனுமதியை பெற்றார் என்றும், இஸ்ரேல் செல்லும் விமானத்தின் காக்பிட்டில் முதல் அதிகாரியாக எவ்வாறு நுழைந்தார் என்பதையும் கண்டறிய அதிகாரிகள் முயன்று வருவதாக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி கூறுகிறது. வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஊடகம் இதுபற்றி வெளியிட்டுள்ள செய்தியில், தடை விதிக்கப்பட்டிருந்த போதிலும் அந்த விமானி பிளை துபை நிறுவனத்தால் பணியமர்த்தப்பட்டுள்ளார் என கூறப்படுகிறது. ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இஸ்ரேல் இடையிலான முக்கியமான வழித்தடத்தில் பறக்க அவர் அனுமதிக்கப்பட்டார். விமானியின் தீவிரவாத போக்கு குறித்த தனது கவலைகளை ஓமன் பிற நாடுகளுடனோ அல்லது விமான நிறுவனங்களுடனோ பகிர்ந்து கொண்டதா என்பது தெரியவில்லை. அவரது தீவிரவாத போக்கின் தன்மையும் அறியப்படவில்லை என கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு கூறும்போது, தாக்குதல் நடத்தியவர் இஸ்லாமிய அடிப்படைவாதத்தில் ஈர்ப்பு கொண்டவர், விமானத்தில் இருந்த பயணிகளுடன் சேர்த்து அதை விபத்துக்குள்ளாக்கும் எண்ணத்துடன் வந்திருந்தார் என கூறினார். அந்த விமானி தனியாக செயல்பட்டாரா அல்லது வேறு யாருடனாவது சேர்ந்து பணியாற்றினாரா என்பது குறித்து இஸ்ரேல் விசாரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். அமெரிக்க செய்தி நிறுவனமான CNN வெளியிட்ட செய்தியில் புதிய தகவல் இடம்பெற்றுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டுள்ள விமானி ஓமனின் தேசிய விமான நிறுவனத்தில் அவர் வகித்த வேலையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். தீவிரத்தன்மை கொண்ட அவரது கருத்துகள் தொடர்பாக கவலைகள் எழுந்ததை தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக இந்த விவகாரம் குறித்து அறிந்த 2 வட்டாரங்கள் தங்களிடம் தெரிவித்ததாக அந்த செய்தியில் கூறப்பட்டுள்ளது. மேலும் சில வட்டாரங்களை மேற்கோள் காட்டியுள்ள அந்த செய்தி, ஹமாம் அல் ஹமாமி என்ற அந்த விமானி ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் ஓமனிய தந்தைக்கும் சிரியாவைச் சேர்ந்த தாய்க்கும் பிறந்தவர். அவர் தனது வாழ்வின் பல ஆண்டுகளை ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் கழித்தார் என குறிப்பிட்டுள்ளது.
1: தொடர்ந்து, சவுதி அரேபியாவின் முன்னணி அரச எண்ணெய் நிறுவனமான சவுதி அரம்கோ நிறுவனத்துக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்றை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணை மற்றும் ஆளில்லா வானூர்தி தாக்குதல்களை தாங்கள் நடத்தியிருப்பதாக எமனின் ஹவுதி அமைப்பினர் தெரிவித்துள்ளார்கள். தாக்குதலை தொடர்ந்து அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு வளாகத்திலிருந்து பெரும் தீப்புழம்புகளும் அடர்ந்த புகையும் வானத்தை நோக்கி எழும்புவதை காண முடிவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் இந்த செய்தியை உறுதிப்படுத்தியிருக்கின்றன. தன்னகர் உட்பட பல பகுதிகள் மீது சவுதி அரேபியா நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாகவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹவுதி அமைப்பு மேலும் தெரிவித்துள்ளது. நடுத்தர அளவிலான தொலைவு வரை சென்று தாக்கும் புதிய அதிநவீன பாலிஸ்டிக் ரக ஏவுகணையை வடகொரியா நேற்று சோதனை செய்துள்ளது. வடகொரியாவின் கிழக்கு கடற்கரை பகுதியான வான்சானிலிருந்து ஏவப்பட்ட இந்த ஏவுகணை 700 கிலோமீட்டருக்கு அதிகமான தொலைவு பாய்ந்து சென்று ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்துக்கு அப்பால் உள்ள கடல் பகுதியில் விழுந்துள்ளது. வடகொரிய அதிபர் கிம் ஜோங்கின் நேரடி மேற்பார்வையில் சோதிக்கப்பட்ட இந்த ஏவுகணை குறித்து அவரின் சகோதரி கிம் ஜோ ஜோங் கூறுகையில், அமெரிக்க நட்பு நாடுகள் இந்த ஏவுகணை பறக்கும் பாதையை துல்லியமாக கண்காணிக்க தவறிவிட்டன. ஏனென்றால் தென்கொரியா ஜப்பான் நாடுகளின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை ஏமாற்றி ஊடுருவும் வகையில் இது வடிவமைக்கப்பட்டுள்ளது. குறைந்த உயரத்தில் பறக்கும் போதே திசைய மாற்றம் ஆற்றலையும் குறிப்பிட்ட AI தொழில்நுட்ப திறன்களையும் கொண்டுள்ளதால் இதை இடமறித்து அளிப்பது மிகவும் கடினம் என்று அவர் குறிப்பிட்டார். உக்ரைன் மீது ரஷ்யா நேற்றும் நடத்திய தொடர் தாக்குதலில் குறைந்தது 6 பேர் உயிரிழந்தார்கள். தன்னகர் கீவில் நிப்பர் ஆற்றின் குறுக்கே அமைந்துள்ள 6 சாலை பாலங்களில் 3 பாலங்கள் கடந்த 2 நாட்களாக நடத்தப்பட்ட ரஷ்ய தாக்குதல்களால் முழுமையாகவும் பகுதியாகவும் மூடப்பட்டுள்ளன. குறிப்பாக வடக்கு பாலத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் பாலம் சேதமடைந்ததை அடுத்து தலைநகரின் இயல்பு வாழ்க்கையை முடக்கும் வகையில் தொடர்ந்து மூன்றாவது நாளாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. உக்ரைன் ராணுவ படைகளின் நகர்வு மற்றும் ராணுவ தடபாடங்களை கொண்டு செல்வதை தடுக்கும் வகையிலே இந்த பாலத்தை தாக்கியதாக ரஷ்ய பாதுகாப்புத்துறை உறுதிப்படுத்தியுள்ளது. சீன அதிபர் ஷி ஜின்பிங் மற்றும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஆகியோர் வெள்ள மாளிகையில் சந்திப்பு நடத்திய எல்லையில் இரு நாடுகளிடையே சுகமான சூழல் அமையும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அமெரிக்கா சீனா இடையே தொடர்ந்து கருத்து வேறுபாடுகள் நீடிப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள். சீன அதிபர் ஷி ஜின்பிங் கடந்த வாரம் அமெரிக்க பயணம் மேற்கொண்டார். இந்த பயணம் மேற்கொள்வதற்கு முன்பிருந்தே இருதரப்பிலும் சில சிக்கல்கள் இருந்ததாகவும் அது தொடர்பாக அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனை டிரம்பின் நெருங்கிய உதவியாளரான ஸ்டீவ் டைன்ஸ் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் தனியார் செய்தி நிறுவனத்துக்கு அளித்த பேட்டியில் இரு நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையை தொடர்ந்து நடத்துவது மிகவும் முக்கியம், ஏனென்றால் இருதரப்பிலும் தீவிரமான கருத்து வேறுபாடுகள் உள்ளன என்பது ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆனால் இதற்கான தீர்வு அதிலிருந்து பின்வாங்குவதல்ல, மாறாக தொடர்ந்து ஈடுபாட்டுடன் செயல்படுவதே அதற்கு தீர்வு என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். முக்கிய கனிமங்கள் தொடர்பான விவகாரத்தில் சீனா தனது ஆதிக்க நிலையை ஒரு ஆயுதமாக பயன்படுத்துவதாக அமெரிக்க தூதர் டேவிட் ஃபெர்டியோ முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இதனை குறிப்பிட்டார். ஸ்மார்ட் போன்கள் முதல் போர் விமானங்கள் வரையிலான தயாரிப்புகளுக்கு முக்கிய தேவைகளாக உள்ள அரிய வகை கனிமங்கள் உலகின் மிகப்பெரிய இரு பொருளாதார நாடுகளுக்கிடையே ஒரு முக்கிய மோதல் புள்ளியாக தொடர்ந்து நீடித்து வருகிறது. ஐக்கிய அரபு அமீரகத்தில் அக்டோபர் மாதத்துக்கான பெட்ரோல் மற்றும் டீசல் விலை 16% வரை அதிரடியாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பெட்ரோல் விலை லிட்டருக்கு 4 திருகம்களை கடந்து வரலாற்று சாதனையை எட்டியுள்ளது. 4 ஆண்டுகள் இல்லாத வகையில் உச்சத்தை இது தொட்டிருக்கிறது. பெட்ரோல் விலை சூப்பர் 98 வகை பெட்ரோல் செப்டம்பர் லிட்டருக்கு 3.80 திர்காமாக இருந்தது, இப்போது 4.4 திர்காமாக உயர்த்தப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளான கென்யா நைஜீரியாவில் நிகழ்ந்த இருவேறு சாலை விபத்துகளில் குறைந்தது 37 பேர் உயிரிழந்து போனார்கள். கென்யாவின் நகுரு மாகாணத்தில் உள்ள கத்தோலிக்க பிரார்த்தனை தலத்தை நோக்கி யாத்திரிகளுடன் வேன் ஒன்று நெடுஞ்சாலையில் பயணித்துக் கொண்டிருந்தது. அப்போது சரக்கு லோரி ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து வேன் உள்ளிட்ட வாகனங்கள் மீது மோதியதில் வேன் ஓட்டுநர் மற்றும் அதில் பயணித்த 16 பெண்கள் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார்கள். இதேபோன்று நைஜீரியாவின் தலைநகர் அபுஜாவை இணைக்கும் முக்கிய நெடுஞ்சாலையில் 4 வாகனங்கள் ஒன்றோடொன்று மோதி விபத்துக்குள்ளானதில் 20 பேர் உயிரிழந்தார்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் வாகனங்கள் மற்றும் சாலைகளின் மோசமான பராமரிப்பு, அதிவேகம், போக்குவரத்து விதிகளை முறையாக பின்பற்றாதது போன்ற காரணிகளால் இத்தகைய விபத்துக்கள் தொடர்கதையாகி வருகின்றன. தென்னமெரிக்க நாடான பிரேசிலில் அதிபர் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெறுகிறது. அதிபர் பதவிக்கு 12 வேட்பாளர்கள் போட்டியிட்டாலும் தற்போதைய அதிபரான லூலா டா சில்வா மற்றும் முன்னாள் அதிபர் ஜெய்போல்சோனராவின் மகன் செனட்டர் பிளாவியோ போல்சானாரோ ஆகிய இருவருக்கிடையே கடும் போட்டி நிலவுகிறது. அதேநேரம் எந்த வேட்பாளரும் 50% அதிகமான வாக்குகளை பெறாவிட்டால் முதல் 2 இடங்களை பிடிக்கும் வேட்பாளர்களுக்கிடையே அக்டோபர் 25 இரண்டாவது கட்ட தேர்தல் நடைபெறும். 80 வயதான லூலா டா சில்வா தனது 7வது அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். ஊழல் குற்றச்சாட்டுகளில் முன்பு சிறை சென்ற அவர் பின்னர் விடுவிக்கப்பட்டு 2022 மீண்டும் அதிபரானார். மறுபுறம் 45 வயதான பிளாவியோ போல்சனாரோ தனது முதல் அதிபர் தேர்தலில் போட்டியிடுகிறார். தந்தை எரபோல்சனாரோ சிறையில் உள்ள நிலையில் இவர் தீவிர வலதுசாரி கொள்கைகளை முன்னிறுத்தி தீவிர பிரச்சாரம் செய்து வருகிறார். அதேபோல குற்றங்களை கட்டுப்படுத்துதல், பொருளாதார பிரச்சனைகள், வெளியுறவு கொள்கைகளில் இரு வேட்பாளர்களும் முற்றிலும் மாறுபட்ட கருத்துக்களை கொண்டுள்ளார்கள். பிரேசிலின் இறையாண்மையை காப்பதில் லூலா டா சில்வா கவனம் செலுத்தும் சூழலில் பிளாவியோ போல்சானாரோ அமெரிக்க உறவுகளை வலுப்படுத்த விரும்புவதாக கூறப்படுகிறது. இந்த தேர்தலில் அதிபர்கள் மட்டுமன்றி மத்திய மற்றும் மாநில பிரதிநிதிகள், ஆளுநர்கள் மற்றும் சில செனட்டர்களும் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள். 16 கோடிக்கு அதிகமான வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்ய உள்ளார்கள். வாக்களிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ள பிரேசிலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் தேர்தல் நடைபெறுகிறது. 1990களில் மோசடிகளை தடுக்க அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மூலம் தேர்தல் முடிவுகள் சில மணி நேரங்களிலே அறிவிக்கப்படும். மலேசியாவிலிருந்து சுமார் 1500 மியன்மார் குடியேறிகள் தாயகத்துக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளார்கள். அவர்களை ஏற்றிச் சென்ற 3 மியன்மார் கடற்படை கப்பல்கள் இன்று காலை யங்குன் சென்றடைந்தன. மொத்தம் 1476 பேர் நாடு திருப்பப்பட்டதாக மியன்மார் அரசாங்கம் தெரிவிக்கிறது. அவர்களை வரவேற்க அதிகாலையிலே நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் காத்திருந்தார்கள். சிலர் தங்கள் உறவினர்களின் பெயர் அல்லது படங்கள் அடங்கிய பதாகைகளையும் வைத்திருந்தார்கள். ஆனால் பெரும்பாலானோர் உடனடியாக தங்கள் உறவினர்களை சந்திக்க முடியவில்லை. நாடு திரும்பியவர்கள் யங்கூனின் வெவ்வேறு இடங்களுக்கு அழைத்து செல்லப்படுவார்கள். அங்கு குடும்பத்தினர் அவர்களை சந்திக்கலாம் என்று அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். 5000 பேரை திருப்பி அனுப்புகின்ற திட்டம் இருக்கிறது. மியன்மார் குடியேறிகள் 5000 பேரை திருப்பி அனுப்ப மலேசியா திட்டமிட்டுள்ளது. அவர்களில் முதல் குழுவினர் யங்கூன் சென்றடைந்துள்ளார்கள். அவர்கள் அனைவரும் தாங்களாகவே நாடு திரும்ப ஒப்புக்கொண்டதாக மலேசியா கூறுகிறது. ஆனால் ஐக்கிய நாடுகள் நிறுவனமும் மனித உரிமை அமைப்புகளும் கவலை தெரிவித்துள்ளன. நாடு திரும்பும் முடிவை அவர்கள் சுதந்திரமாக எடுத்தார்களா என்பதை தங்களால் உறுதி செய்ய முடியவில்லை என்று ஐக்கிய நாடுகள் அகதிகள் அமைப்பு தெரிவிக்கிறது. அவர்களை நேரில் சந்திக்க ஐக்கிய நாடுகள் ஊழியர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்காவின் கொர்னல் பல்கலைக்கழகத்தில் ஈராண்டுக்கு முன் நடந்ததாக கூறப்படும் பாலியல் வன்முறை சம்பவம் குறித்து பல்கலைக்கழக தலைவர் முதன்முறையாக கருத்துரைத்துள்ளார். 7 ஆண் மாணவர்கள் சேர்ந்து தம்மை பாலியல் கொடுமை செய்ததாக அப்போது 20 வயதாக இருந்த பெண் மாணவி காவல்துறையிடம் புகார் அளித்திருந்தார். ஆனால் அப்போது அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படவில்லை. பிறகு அந்த மாணவி பல்கலைக்கழகத்துக்கும் அந்த 7 பேருக்கு எதிராகவும் வழக்கு தொடுத்தார். குற்றச்சாட்டுகள் மிகவும் கவலை அளிப்பதாக கூறிய பல்கலைக்கழக தலைவர் விசாரணையில் வெளிப்படைத்தன்மை உறுதி செய்யப்படும் என்று தெரிவித்தார். நியூயார்க் மாநிலம் வழக்கு விசாரணையை மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அமெரிக்காவின் ஹவாய் தீவின் பிரபல எரிமலை தேசிய பூங்காவில் அமைந்திருந்த சுமார் 90 அடி உயரமும் 550 ஆண்டுகள் பழமையும் கொண்ட ஹோலே கடல் வளைவு பசிபிக் பெருங்கடலில் சரிந்து விழுந்து முற்றாக அழிந்துவிட்டது. அமெரிக்க தேசிய பூங்கா சேவையின் தகவலின்படி கடந்த செப்டம்பர் மாதம் 23 தேதி வரை கடலோரத்தில் கம்பீரமாக காட்சியளித்த இந்த எரிமலை பாறை அமைப்பு செப்டம்பர் மாதம் 27 தேதிக்குள் முற்றாக கடலுக்குள் மூழ்கி மறைந்துவிட்டது. கடந்த வாரம் ஹவாய் பகுதியை அச்சுறுத்திய நோலோ வெப்பமண்டல புயலின் போது ஏற்பட்ட பலத்த அலைகள் மற்றும் சீற்றமான வானிலையினால் இந்த வளைவு உடைந்திருக்கலாம் என்று கருதப்படுகிறது. 2018 ஆண்டு ஏற்பட்ட கிளாஜுயா எரிமலை வெடிப்பு மற்றும் பூகம்பங்கள் காரணமாகவே பாறைகளின் நிலைத்தன்மை பாதிக்கப்பட்டு பெரிய விரிசல்கள் தோன்றியுள்ளன. பாறைகள் ஆபத்தான நிலையில் இருந்ததால் 2020 ஆண்டிலே பார்வையாளர்கள் அணுகும் பகுதி மாற்றப்பட்டது. இந்த அழகு தற்காலிகமானது, காலப்போக்கில் உடைந்து போகும் என்று பூங்கா நிர்வாகம் 2021 ஏற்கனவே எச்சரித்திருந்தது. ஹவாயின் பிக் ஐலண்ட் பகுதிக்கு செல்லும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் புகைப்பட கலைஞர்களின் பிரதான ஈர்ப்பு மையமாக விளங்கிய இந்த பாறை அமைப்பின் மறைவுக்கு உலகெங்கிலும் உள்ள சுற்றுலா பயணிகள் சமூக ஊடகங்களில் தங்களது நினைவுகளையும் புகைப்படங்களையும் பகிர்ந்து இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இந்தோனேஷியாவின் சும்பாவா தீவு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த பூமி அதிர்ச்சி ஒன்று பதிவாகியுள்ளது. இந்த பூமி அதிர்ச்சி 5.9 ரிக்டர் அளவில் பூமியிலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவாகியதாக ஜெர்மன் புவி அறிவியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. பூமி அதிர்ச்சியை தொடர்ந்து உடனடி உயிரிழப்புகளோ அல்லது பாரிய சேதங்களோ ஏற்பட்டதாக இதுவரை தகவல்கள் வெளியாகவில்லை. மேலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடப்படவில்லை. இந்தோனேஷிய பசிபிக் நெருப்பு வளையத்தில் அமைந்துள்ளதால் அங்கு அடிக்கடி இவ்வாறான பூமி அதிர்ச்சி எரிமலை வெடிப்புகள் ஏற்படுவது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. அமெரிக்காவில் இருமுறை நச்சு ஊசி செலுத்தப்பட்ட போதும் உயிர் பிழைத்த மரண தண்டனை குற்றவாளி கிறிஸ்டா பைக்கு தற்போது செயற்கை சுவாச கருவி பொருத்தப்பட்டுள்ளது. அந்த தகவலை அவருடைய வழக்கறிஞர்கள் தெரிவித்தார்கள். கடந்த வியாழக்கிழமை டெனசி மாநிலத்தில் 50 வயது பைக்கு 2 முறை ஃபென்ட்ரோபிட்டல் எனப்படும் நச்சு ஊசி செலுத்தப்பட்டது. ஆனால் இருமுறையும் அவர் உயிர் பிழைத்தார். தற்போது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஆனால் நேற்று அவர் கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மரண தண்டனை முயற்சி தோல்வியடைந்ததால் தண்டனையை குறைக்க வேண்டும் என்று பைக்கின் வழக்கறிஞர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். தண்டனையை நிறைவேற்றும் அதிகாரிகள் ஒழுங்கான முறையில் ஊசியை குத்தவில்லை, குறைந்தது 7 ஊசிகளை பயன்படுத்தினார்கள் என்று வழக்கறிஞர்கள் கூறியுள்ளார்கள். பைக்கு ஏற்கனவே டிமோ பாய்க்ரியோஸ் என்ற ரத்த நோய் இருப்பதால் இத்தகைய தண்டனை அவருக்கு தேவையில்லாத வரியை கொடுக்கும் என்று வழக்கறிஞர்கள் முன்னர் வாதாடியிருந்தார்கள். மரண தண்டனை முயற்சி 2 முறை தோல்வியில் முடிந்ததால் இந்த ஆண்டு இறுதி வரை டெனசியில் வேறு எந்த மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட மாட்டாது என்று மாநில ஆளுநர் அறிவித்திருக்கிறார். பிலிப்பைன்ஸில் சட்டவிரோத இணைய சூதாட்டம் தொடர்பில் 200 மேற்பட்ட வெளிநாட்டினர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்று குடிநுழைவு பிரிவு தெரிவித்துள்ளது. மிண்டனா பகுதியில் 2 இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். முதலிடத்தில் 110 சீன நாட்டவர்கள், 2 கம்போடியர்கள், ஹொங்கொங்கைச் சேர்ந்த ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மற்றொரு இடத்தில் வெளிநாட்டினர் 131 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் சீன நாட்டவர்கள். மலேசியா, இந்தோனேஷியா, மியான்மர் நாட்டவர்களும் அவர்களில் அடங்குவார்கள். சோதனையில் ஏராளமான கணனிகள், கைத்தொலைபேசிகள், மடிக்கணனிகள், சிம் அட்டைகள் கைப்பற்றப்பட்டன. பூகோ எனப்படும் இணைய சூதாட்ட நிறுவனங்களுக்கு பிலிப்பைன்ஸ் 2024 தடை விதித்தது. மனித கடத்தல், பண மோசடி, இணைய மோசடி, ஆள்கடத்தல், கொலை போன்ற குற்றங்களை மறைக்க சில குற்றக்கும்பல்கள் அவற்றை பயன்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். தற்போது கைது செய்யப்பட்டவர்களில் சிலருக்கு மனித கடத்தலில் தொடர்புள்ளதா என்பது விசாரிக்கப்படுகிறது. மற்றவர்கள் சொந்த நாடுகளுக்கு திருப்பி அனுப்பப்படுவார்கள். இந்த நடவடிக்கை 2026 இதுவரை நடத்தப்பட்ட ஆகப்பெரிய போகோ சோதனை என்று பிலிப்பைன்ஸ் குடிநுழைவு பிரிவு தெரிவித்திருக்கிறது. இனி விளையாட்டுச் செய்திகளில், இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையே நடைபெற்ற 3வது ஒருநாள் போட்டியில் இந்தியாவை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி மேற்கிந்திய தீவுகள் அணி அபார வெற்றி பெற்றிருக்கிறது.
2: நியூ சண்டிகரில் நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் பேட் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் 1 ரன்னிலும் விராட் கோலி டக் அவுட் ஆகியும் ஏமாற்றம் அளித்தனர். மறுமுனையில் அரை சதம் விளாசிய ரோஹித் சர்மா 93 ரன்களிலும் ருத்துராஜ் 57 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். அடுத்து இணைந்த கே எல் ராகுல் அசத்தல் சதம் விளாசி ஆட்டமிழக்காமல் 129 ரன்கள் குவித்தார். 50 ஓவர்கள் முடிவில் இந்திய அணி 7 விக்கெட்டிற்கு 351 ரன்கள் குவித்தது. கடின இலக்குடன் பின்னர் பேட் செய்த மேற்கிந்திய தீவுகள் அணி 48.2 ஓவர்களிலேயே இலக்கை எட்டியது. கேப்டன் ஷாய் ஹோப் 162 ரன்கள் குவித்து அணியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் சென்றார். முதல் 2 போட்டிகளில் வெற்றி பெற்றிருந்த இந்திய அணி ஒருநாள் தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது.
1: தொடர்ந்து சர்வதேச கிரிக்கெட்டில் இந்திய வீரர் கே எல் ராகுல் புதிய சாதனை ஒன்றை படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் 10,000 ஓட்டங்களை கடந்து கே எல் ராகுல் சாதனை படைத்துள்ளார். இந்திய அணிக்காக இதுவரை 70 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள கே எல் ராகுல் 4,288 ஓட்டங்கள் எடுத்துள்ளார். 101 ஒருநாள் போட்டிகளில் 3,541 ஓட்டங்களும், 72 T20 போட்டிகளில் 2,265 ஓட்டங்களையும் அவர் எடுத்திருக்கிறார். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் தோல்வியடைந்ததற்காக கேப்டன் பொறுப்பில் இருந்து விலகுவதில் அர்த்தமில்லை என்று வங்கதேச அணியின் கேப்டன் லிண்டன் தாஸ் தெரிவித்திருக்கிறார். நேஷன்ஸ் லீக் கால்பந்து போட்டியில் துருக்கியை 3-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி பெல்ஜியம் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இத்தாலி பிரான்ஸ் ஆட்டம் 1-1 என்று சமநிலையில் முடிவுக்கு வந்துள்ளது. மலேசியாவில் 9 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறுகின்ற F1 கார்பந்தயம் சுமூகமாக தொடங்கவில்லை. நிறைய புகார்கள் வந்துள்ளன. மத்திய கிழக்கு பூசலால் இந்த ஆண்டில் பக்ரன் கிராண்ட்ஃபிரி பந்தயம் மலேசியாவில் நடைபெறுகிறது. பந்தயம் நேற்று முன்தினம் செப்பாங் பந்தய தடத்தில் நடைபெற்றது. கூட்டத்தை சரியாக நிர்வகிக்கவில்லை. நீண்ட வரிசைகள், பந்தயம் நடைபெறும் இடத்தை அடைய பல கிலோமீட்டர் நடக்க வேண்டும் என்று பல புகார்கள் தெரிவிக்கப்படுகின்றன. போக்குவரத்து வசதி சரியில்லை, மோசமான கூட்ட நெரிசல் என்று ரசிகர்களிடையே ஏகப்பட்ட குறைகூறல்கள் இருக்கின்றன. சிலர் பேருந்துக்கு 9 மணி நேரத்துக்கு மேல் காத்திருந்ததாக கூறுகிறார்கள். சுமார் 100 பேருந்துகள் 10-15 நிமிடங்களுக்கு ஒருமுறை வருகையாளர்களை ஏற்றிச் செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. அப்படி இருந்தும் 9 மணி நேரத்துக்கு மேல் தாங்கள் காத்திருந்ததாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனாலும் கூட்டத்தை சமாளிப்பதில் சிக்கல் இருந்ததாக கூறப்பட்டது. தனியார் வாகனங்கள் பந்தய இடத்துக்கு செல்ல அனுமதி இல்லை. 3 F1 கார் பந்தயம் நேற்று நிறைவடைந்திருக்கிறது. இதற்கிடையில் மத்திய கிழக்கில் பதட்டம் நீடித்தாலும் கட்டார், அபுதாபி, ஃபோர்முலா 1 கார்பந்தயங்கள் திட்டமிட்டபடி நடைபெறும் என்று தற்போது அறிவிக்கப்படுகிறது. ഖത്താർ പോട്ടി അടുത്ത മാസം 29-ാം തീയതിയും അബുദാബി പോട്ടി December 6-ാം തീയതിയും നടപെറും എന്നത് തൽപോത് ഉറുദിപ്പെടുത്തപ്പെട്ടത്. ഈറാൻ പോർ കാരണമാക ബഹ്റിനിലും സൌദി അറേബ്യാവിലും പോട്ടികൾ റദ്ദ് ചെയ്യപ്പെട്ട് ബഹ്റിൻ പന്തയം മലേഷ്യാവുക്ക് മാറ്റപ്പെട്ടത് നേർക്കൾ അറിഞ്ഞതേ. ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேன் நகரில் 2032-ஆம் ஆண்டு நடைபெறவிருக்கும் ஒலிம்பிக் போட்டிக்கான சின்னங்கள் திட்டமிட்டதற்கு 3 நாட்களுக்கு முன்பே தவறுதலாக வெளியாகிவிட்டது. போட்டிகளின் அதிகாரப்பூர்வ யூடியூப் பக்கத்தில் சின்னங்களை விளக்கும் காணொளி முன்கூட்டியே பதிவேற்றப்பட்டிருக்கிறது. கொக்கட்டு பறவையை அடிப்படையாக கொண்டு வடிவமைக்கப்பட்ட சின்னங்கள் அதில் இடம்பெற்றிருந்தன. தவறு நடந்துவிட்டதால் திட்டத்தை மாற்றிக்கொண்ட ஏற்பாட்டுக்குழு சின்னங்களை பிறகு அதிகாரப்பூர்வமாக சமூக ஊடகங்களில் வெளியிட்டுள்ளது. சின்னங்கள் வெளியிடப்பட்டதை எட்டி உற்சாகம் கொள்வதாக போட்டிக்கான தலைமை விளம்பர அதிகாரி தெரிவித்திருக்கிறார். பொதுமக்கள் சின்னங்களுக்கு பெரும் ஆதரவு வழங்கியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆஸ்திரேலியாவின் நியூகாசல் நகரில் ரக்பி லீக் இறுதி ஆட்டத்துக்கு செல்லும் அணியை வழியனுப்ப சென்றவர்கள் மீது கார் ஒன்று மோதியது. சம்பவத்தில் ஒரு பிள்ளை உட்பட 9 பேர் கடுமையாக காயமுற்றிருக்கிறார்கள். சிலருக்கு சம்பவ இடத்திலே சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. உள்ளூர் ரக்பி அணியான நியூகாசல் நைட்ஸ் விளையாட்டாளர்கள் நாளை இறுதி சுற்றில் கலந்து கொள்ள செல்ல இருந்தார்கள். வாகனத்தை செலுத்தியவரும் அந்த அணியின் ஆதரவாளர் என்று அதிகாரிகள் தெரிவித்தார்கள். அவர் வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்ததால் கூட்டத்தின் மீது மோதியதாக கண்டறியப்பட்டுள்ளது. இனி நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தினூடாக தந்து கொண்டிருக்கும் எமது உத்தியோர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 372.28 ரூபாய், இந்திய பிரமதியில் 108.27 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பிரமதியில் 330.70 ரூபாய், இந்திய பிரமதியில் 96.17 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 399.18 ரூபாய், இந்திய பிரமதியில் 116.10 ரூபாய், ஒரு ஐக்கியராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 437.88 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.35 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 232.13 ரூபாய், இந்திய பிரமதியில் 67.50 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: டிஆர்டி தமிழ் ஒலி
1: ஒலி. ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: சுவிஸ் நேரத்தில் உங்களுடன் நாங்கள்.
1: நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன், நல்லதை சொல்லுகிறேன், இங்கு நடந்ததை சொல்லுகிறேன். இதற்கெனை கொள்வதும் கொன்று கோயிலில் வைப்பதும் கொள்கை உமக்கென்றால் உம்முடன் கூடியிருப்பதுண்டோ, கூடியிருப்பதுண்டோ.
0: தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன், வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உம்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானொலிகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ள

0: இன்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்றைய சுவிஸ் நேரத்திலே அரசியல் சமூக மேடை. இன்றைய அரசியல் சமூக மேடையிலே சமூகம் தொடர்பான ஒரு பார்வையோடு ஏற்கனவே நேரத்தில் நாம் உரையாடியிருந்தோம். திரு மனோண்ணா அவர்கள் தொடர்பாக உரையாடியதை, அதாவது தேவ மனோகரன் என்று அழைக்கப்படுகின்ற மனோண்ணா அவர்கள் தொடர்பாக நேயர்களும் நாங்களும் உரையாடியதை கேட்டிருந்தீர்கள். இன்றைய இந்த நிகழ்ச்சியிலே ஹைதர்லி அவர்களுடைய நெருங்கிய நண்பராக அவர் இருந்திருக்கிறார். அவர் தொடர்பாக ஹைதர்லி அவர்கள் ஏற்கனவே எழுதியிருக்கின்ற அவர் ஒரு சரித்திரம் என்று குறிப்பிடுகின்றார். இன்று இந்த வானொலி நிகழ்ச்சியில் ஒரு மனிதரை பற்றி பேசப் போகிறேன், ஒரு நண்பரை பற்றி, ஒரு நல்ல மனிதரை பற்றி. ஆனால் உண்மையில் மனுவை பற்றி பேசுவதற்கு வார்த்தைகள் போதாது. ஏனென்றால் சில மனிதர்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்து செல்கிறார்கள், சிலர் மட்டும் நம் வாழ்க்கையின் ஒரு பகுதியாகவே மாறிவிடுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்தான் நமது அன்புக்குரிய நண்பர் மனோ. மனோ ஒரு சரித்திரம், தனது குடும்பம், தனது மனைவி, தனது மகன், இதுதான் அவருடைய உலகம். அவர்களுக்காக வாழ்ந்த மனிதர், குடும்பத்தின் மீது அளவற்ற அன்பு கொண்டவர். அதே நேரத்தில் தனது குடும்பத்தின் எல்லையை தாண்டி தன்னை சுற்றியிருந்த மனிதர்களையும் தனது குடும்பமாகவே நினைத்தவர். அவரிடம் உதவிகள் கேட்டவர்கள் பலர், ஆனால் உதவி செய்துவிட்டு அதை சொல்லி காட்டியவர் அல்ல மனோ. உதவி செய்வது அவருக்கு ஒரு கடமை போல இருந்தது. அதனால்தான் அவரை நாம் உதவும் கரம் என்று நினைவு கூறுகிறோம். பலர் வியாபாரிகளாக இருக்கலாம், பலர் தொழில் அதிபர்களாக இருக்கலாம், பலர் பணம் சம்பாதித்து வாழ்க்கையில் உயர்ந்திருக்கலாம். ஆனால் இன்று நாம் மனோவின் வியாபார வெற்றியை மட்டும் பேசவில்லை, அவருடைய குணத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய மனித நேயத்தை பற்றி பேசுகிறோம், அவருடைய பரந்த மனதை பற்றி பேசுகிறோம், அவருடைய அன்பான இதயத்தை பற்றி பேசுகிறோம். பிரான்சில் வாழும் புலம்பெயர் தமிழர்களின் வர்த்தக உலகை பார்த்தால் பெரும்பாலான வியாபாரங்கள் இயல்பாகவே தமிழர்களை மையமாக கொண்டிருப்பதை நாம் காணலாம். ஆனால் மனோ அவர் சற்று வித்தியாசமாக சிந்தித்தார். நம்முடைய வியாபாரம் தமிழர்களுக்குள் மட்டும் இருக்கக்கூடாது, பிரெஞ்சு மக்களையும் ஐரோப்பிய மக்களையும் சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவர் தனது தொழிலை விரிவுபடுத்தினார். அதில் அவர் வெற்றியும் கண்டார். பிரான்சில் வாழும் ஏனைய ஐரோப்பியர்கள், அமெரிக்கர்கள் என்று பலரும் அவருடைய வாடிக்கையாளர்களாக இருந்தார்கள். அவருடைய ஆங்கில மொழி திறமை, மனிதர்களுடன் இயல்பாக பழகும் திறமை, அவருடைய புன்னகை, அவருடைய அணுகுமுறை, இவை அனைத்தும் அவரை பலருக்கும் நெருக்கமானவராக மாற்றியது. அவருக்கு வாடிக்கையாளர்கள் மட்டுமில்லை, நண்பர்களாக மாறிய வாடிக்கையாளர்கள் இருந்தார்கள். மனோவுடன் எனக்கு இருந்த இன்னொரு முக்கியமான நினைவு டிஆர்டி வானொலி. டிஆர்டியை இப்படியே விட்டுவிடக்கூடாது, இன்னும் வளர்க்க வேண்டும், என்ன செய்யலாம், எப்படி இன்னமும் நல்ல நிகழ்ச்சிகளை கொண்டு வரலாம் என்று அவர் என்னுடன் அடிக்கடி பேசுவார். அது வெறும் ஒரு வானொலி நிலையத்தை பற்றி பேச்சாக இருக்காது, அதில் ஒரு கனவு இருந்தது. தமிழ் சமூகத்துக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற கனவு, அந்த அக்கறை அவரது வார்த்தைகளில் எப்போதும் தெரியும். மனோவின் மிகப்பெரிய சிறப்பு என்ன தெரியுமா? அவர் அடுத்தவர்களின் சிறிய முயற்சிகளை கூட பெரியதாக பார்த்தவர். ஒருவர் செய்த ஒரு சிறிய நல்ல காரியத்தை கூட மனதார பாராட்டுவார். நன்றாக செய்திருக்கிறீர்கள், சூப்பர், இதை இன்னும் செய்யுங்கள் என்று உற்சாகப்படுத்துவார். ஒருவருடைய மனதை உயர்த்துவதற்கு பெரிய பணம் தேவையில்லை, சில நல்ல வார்த்தைகள் போதும். அந்த நல்ல வார்த்தைகளை தாராளமாக வழங்கிய மனிதர் மனோ. மேலும் அடுத்தவருடைய மனம் நோகாமல் பேச வேண்டும் என்பதில் அவர் மிகவும் கவனமாக இருந்தார். ஒருவரை காயப்படுத்திவிட்டு வெற்றி பெறுவதை விட ஒருவருடைய மனதை காப்பாற்றி கொண்டு வாழ்வதுதான் பெரிய வெற்றி. இதை அவர் தனது வாழ்க்கையால் காட்டியவர். அதனால்தான் மனோவை இழந்த வலி ஒரு நண்பரை இழந்த வலி மட்டுமல்ல, ஒரு நல்ல மனிதனை இழந்த வலி. இன்று மனோ நம்முடன் நில்லை. இந்த உண்மையை ஏற்றுக்கொள்வதே மிகவும் கடினமாக இருக்கிறது. நேற்று வரை நம்முடன் பேசிய மனிதர், நம்முடன் சிரித்த மனிதர், நம்முடன் எதிர்காலத்தை பற்றி பேசிய மனிதர் இன்று ஒரு நினைவாகிவிட்டார். வாழ்க்கை எவ்வளவு நிலையற்றது என்பதை மனுவின் பிரிவு நமக்கு மீண்டும் ஒரு முறை உணர்த்துகிறது. நாம் திட்டமிடுகிறோம், நாளை என்ன செய்வதென்று யோசிக்கிறோம், அடுத்த வாரம் சந்திப்போம் என்கிறோம். ஆனால் வாழ்க்கை அதற்கான உத்தரவாதத்தை யாருக்கும் கொடுப்பதில்லை. மனு, உங்கள் குரல் இனி நம்மிடம் கேட்காமல் போகலாம். உங்கள் சிரிப்பு இனி நம்மை சுற்றி ஒலிக்காமல் போகலாம். நம்முடன் நீங்கள் பேசிக்கொண்டிருந்த அந்த தருணங்கள் இனி திரும்பி வராமல் போகலாம். ஆனால் நீங்கள் செய்த நன்மைகள் திரும்பி போகாது. நீங்கள் கொடுத்த அன்பு மறைந்து போகாது. நீங்கள் உதவிய மனிதர்கள் உங்களை மறக்க மாட்டார்கள். நீங்கள் சொன்ன நல்ல வார்த்தைகள் பலருடைய நினைவுகளில் வாழும். உங்களுடன் பயணித்தவர்கள், உங்களுடன் வியாபாரம் செய்தவர்கள், உங்களுடன் நட்பு கொண்டவர்கள், உங்களை நேசித்தவர்கள் அனைவருடைய இதயத்திலும் நீங்கள் தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள். ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை முடிந்து விடுவதில்லை. அவனை நினைவுகூறும் மனிதர்கள் இருக்கும் வரை அவன் வாழ்ந்து கொண்டே இருப்பான். மனோ, நீங்கள் அப்படித்தான் வாழப்போகிறீர்கள். எங்கள் நினைவுகளில், எங்கள் உரையாடல்களில், எங்கள் சிரிப்புகளில், எங்கள் கண்ணீரில் என்றென்றும் உங்கள் குடும்பத்துக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த இழப்பை எந்த வார்த்தைகளாலும் நிரப்ப முடியாது. அன்பு மனைவி, அன்பு மகன், குடும்பத்தினர், உறவினர்கள், நண்பர்கள், உங்களை நேசித்த அனைவருக்கும் எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். மனோ, நீங்கள் சென்று விட்டீர்கள். ஆனால் உங்கள் மனிதநேயம் இங்கேயே இருக்கிறது. உங்கள் அன்பு இங்கேயே இருக்கிறது. உங்கள் நினைவுகள் இங்கேயே இருக்கின்றன. ஒரு நாள் நாம் எல்லோரும் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியவர்கள்தான். ஆனால் எல்லோருக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. நாம் சென்ற பிறகு எத்தனை இதயங்கள் நம்மை நினைத்து அழும்? மனு, அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே விட்டு சென்று விட்டீர்கள். இன்று உங்களை நினைத்து பல கண்கள் கலங்குகின்றன, பல இதயங்கள் வலிக்கின்றன, பல குரல்கள் அமைதியாகிவிட்டன. ஏனென்றால் நீங்கள் ஒரு மனிதர் மட்டுமல்ல, நீங்கள் பலருடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல நினைவாக இருந்தீர்கள். மனு, எங்கள் அன்பான நண்பரே, உங்கள் ஆத்மா சாந்தியடியட்டும். உங்கள் குடும்பத்துக்கு இறைவன் மன வலிமையையும் ஆறுதலையும் அளிக்கட்டும். நீங்கள் எங்களை விட்டு வெகு தொலைவு சென்று விட்டாலும் எங்கள் இதயங்களிலிருந்து நீங்கள் ஒருபோதும் பிரிய மாட்டீர்கள். ரெஸ்ட் இன் பீஸ் டியர் மனோ. நீங்கள் எப்போதும் எங்கள் இதயங்களில் வாழ்வீர்கள். கனத்த இதயத்துடன், உங்கள் நினைவுகளுடன் என்றும் ஹைதர் அலி. ஹைதர் அலி அவர்களுடைய இந்த எழுத்தாக்கத்தை கேட்டீர்கள். இப்பொழுது வானொலிகளிலே அவர் நேரடியாக கலந்து கொள்ள இருக்கின்றார். அவரை வரவேற்று இணைத்துக் கொள்கின்றோம். வணக்கம் ஹைதர் அலி அவர்களே.
1: வணக்கம்.
0: இந்த தொலைதூரத்தில் இருந்தாலும் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியினூடாக நீங்கள் கலந்து சிறப்பிப்பதையிட்டு உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். முதலில் நீங்கள் பழகிய அனுபவங்கள் அது குறிப்பிடுவீர்களா?
1: ஒன்றரசன், இந்த மனோவை பற்றி நான் இந்த அந்த எழுதிய வசனங்கள், அதை நான் வானொலியில் பேசுவதாக இருந்தால் உண்மையிலே அவரை பற்றி எண்ணி இருக்கின்ற வார்த்தைகளால் அது நாங்கள் கண் கலங்கி விடுவோம் என்பதற்காகத்தான் நான் அதை உங்களிடம் வாசிக்க சொன்னேன். என்றால் இலகுவில் எனக்கு வந்து சில நண்பர்கள் இலகுவில் நண்பர்களாக மாட்டார்கள். ஏன்னா அது அவ்வளவு கூறம் எனக்கு அந்த எல்லாருக்கும் நான் சொல்லணும். அவர் இலகுவாக ஒருவருடைய இல்லங்களை உள்ளங்களை வெற்றி கொள்வது கடினமான ஒரு விடயம் தான். ஆனா மனோ வந்து அப்படி இல்லவர்கள். ஒரு அவர் எங்களுடைய குடும்பத்தினரை போல நான் சொல்லணும். யாரும் அவருக்கு வீட்டுக்கு அவருடைய சொந்தக்காரர் வந்து ஒரு முறை கூட அவரை அழைத்து வந்தீர்கள். நீங்களும் அவரை தான் வந்திருந்தீர்கள் ஆரம்பத்தில். அதுக்கு பிறகு யாரும் டிஆர்டிக்கு வந்தாலும் என்னை பார்ப்பதற்கு நீங்கள் அவருடன் தான் நாங்கள் அழைப்போம். யாரும் வரும் பொழுது மனோடு வாங்கன்னு சொல்லி தர்சனம் அடையும். அது எங்களுடைய எங்களோட மனைவி அடிக்கடி சொல்கின்ற ஒரு விடயம் தான், எங்களை வீட்டில் சமைச்சு நாங்கள் சாப்பாட்டுக்கு வாங்கன்னு சொன்னா சாப்பிட்டு முடிந்தவுடன் அந்த சாப்பாட்டு சாப்பாட்டை ருசித்து சாப்பிட்டு விட்டு அதனை மனதார பாராட்டுகின்ற ஒரு குணம் இருக்குது
0: தானே, இருக்கு
1: மனைவி அவர்கள் அவங்க கூட அழைத்து எல்லோருக்கும் நன்றி சொல்லிட்டு அந்த அப்படித்தான் போவார்கள்.
0: அவர்களுக்கு அதை எப்படி திருப்பி செய்ய வேணுமென்ற உடனே அவற்ற மனதுக்குள்ள இது எப்படி நான் அவர்களுக்கு திருப்பி செய்யறதுன்றதை சிந்திப்பார்.
1: அந்த ஒரு எண்ணம் கொண்ட ஒரு மனிதர். அதே போல நான் ஒரு அவருடைய வியாபாரத்தில் கண்டால் அவருடைய நண்பர்கள் பல வியாபாரிகளும் அமெரிக்கர்களாக இருக்கிறார்.
0: அமெரிக்கர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், அதாவது இந்த நாட்டையே பிறப்பிடமாக பல தலைமுறைகளாக வாழ்வோர்களாக, அதுவும் பெரிய பெரிய பதவிகளில் இருப்பவர்கள்,
1: பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறவர்கள்,
0: அதே நேரம் சீனர்கள்
1: இந்த அத்தனை தரப்பினர்களையும் அவருக்கு மனோக்கு ஆங்கில முறையில் சரளமாக பேசக்கூடியவர், அந்த ஆங்கில மொழி ஆற்றல் இவைகள் எல்லாத்தையும் வெற்றி தன்னுடைய வியாபார உலகத்தை ஒரு வேறொரு டைமென்ஷனுக்கு, வேறு யாரும் சிந்திக்காத ஒரு பகுதி தானே மனோருடைய வியாபாரம்.
0: மற்றது அவருடைய அந்த வியாபாரத்தை வந்து சொல்றதை விட அவர் அந்த அவர் செய்கின்ற அந்த பணியை பார்த்து அவர்களை அந்த திறமையாக அவர்களுடைய மனம் குளிரும்படி அவர் செய்யறத பார்த்து தங்களுடைய நண்பர்களுக்கு இவரை அறிமுகப்படுத்துவார்கள், கோபிக்க மாட்டார்கள்.
1: இப்ப
0: ஏதாவது ஒரு பொருள் உடைந்தாலும் அவர் உடனடியாக அதை வாங்கி அவர்களுடைய மனம் கோணாத மாதிரி செய்யறதாலே அவர்கள் தங்களுடைய நண்பர்களுக்கு எல்லாம் இவரை அறிமுகப்படுத்துவார்கள்.
1: நாங்கள் கொஞ்சம் வியாபாரத்தை மேற்படுத்துவதற்காக கொஞ்சம் மார்க்கெட்டிங் பண்ணா என்ன, இன்னும் கொஞ்சம் விளம்பரப்படுத்தினா என்ன அப்படின்னு சொல்லி அப்படி சொல்கிற நேரம் அவர் சொல்லுவார் தான், ஹைதர் எந்த பிஸ்னஸ் வந்து நான் ஒருவர் எல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணி விளம்பரப்படுத்துறதை விட வாய்க்கு வாய் போகிறது தான் என்னுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லுவார். நீ அப்படியான பண்புகளை வியாபாரத்துறையில எல்லா வகையிலையும் இருக்கலாம். இப்ப எங்களுக்கு வந்து ஒரு எங்களுடைய கருத்தோடு உடன்படாதவர்கள் யாரும் இருந்தேன்னு சொன்னாதான் நாங்கள் அந்த இவரை என்னுடைய கருத்தோடு உடன்படுகின்றவர்கள் இல்லைன்னு சொல்லி நாங்கள் அவர்களுடைய இலகுவாக பழகுவதற்கு செல்வதில்லை. ஆனா மனோடம் அப்படி இல்லை, எல்லா தரப்பினரையும் அனுசரித்து செல்லக்கூடிய ஒரு பண்பு இருக்கு. அவருடைய இலகுவாக அவருடைய யாரும் கோவித்துக் கொள்ளக்கூடிய பண்பு அவருடையும் இல்லை. இப்ப இந்த வானொலி விடயத்தில் அண்மை காலங்களில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் கூட அவர் சொல்வார் ஒரு விடயம் தான், தர்சன் இந்த வானொலியிலே இப்ப அவர் வந்து இரவு முழுக்க வானொலின்னு சொல்லிட்டு ஆள் வந்து ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய நிலையில இருக்குது, அவரை நாங்க இந்த இடத்துல இருந்து வெளியில கொண்டு வருவோம், அவரை காப்பாற்றணும், அவருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லுவார். இந்த வானொலியில பிரச்சனைகள் வருகின்ற நேரத்துல கூட பல முறை அவர் ஐதர் நானும் நீங்களும் அருளும் தர்சனும் எங்கேயாவது ஒரு இடத்துல சந்திப்போம், இதுக்கு என்ன பிளான் கொஞ்சம் கிடைப்போம் அப்படின்னு சொல்ல எந்த நேரத்திலையும் அவருடைய ஒரு நோக்கம் வந்திருந்த இந்த வானொலி எப்படியே விட்டுவிடக்கூடாது, இது அடுத்த இடத்தை கொண்டு போகணும் அப்படின்ற பல எண்ணங்களோடு கனவுகளோடு வாழ்ந்த ஒரு மனிதராக இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணம் படைத்து இப்ப நீங்க அண்மையில ஸ்வீடனுக்கு போறது போனீங்க
0: தர்சன்,
1: அப்ப அந்த நேரம் நீங்கள் தொடர்ச்சியாக டிரைவ் பண்ற விஷயத்தை அவருக்கு டெலிபோன் எடுத்து அந்த இடத்துல இருந்தே சொன்னார், அப்படித்தானே
0: தர்சன்
1: அங்கிருந்தே கால் பண்ணி சொன்னார். அப்ப அடிக்கடி அவரை சொல்ற விஷயம் தான், ஐதர் நீங்களாவது நீங்களாவது தர்சனுக்கு சொல்லணும், யாராவது ஒருவர் பேசுற ஒரு வார்த்தையை கேட்க சொல்லி இதெல்லாம் அவருக்கு பாதுகாப்பாக வேணும் அப்படின்ற
0: நிப்பாட்டாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தபடியால அவர் சொல்லுவார், ஒரு கொஞ்ச நேரம் நிப்பாட்டுவோம், ஒரு நாள் தங்கி போவோம் அது என்று சொல்லி.
1: இப்படி அடுத்தவர்களுடைய ஒவ்வொரு விடயத்திலையும் ஒரு கவனமாக இருக்கின்ற ஒரு மனிதர் இப்படி ஆகினு சொல்லி சொன்ன உடனே அந்த விடயத்தை எங்களால் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்குது. அதுதான் இதுல மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய ஒரு விடயம். அப்படியோ அடுத்தவர்களுடைய நலனை நாடுகின்ற ஒரு விடயம். இப்ப எங்களுக்கு நாங்கள் இன்னொரு விடயத்துல நாங்கள் சேர்ந்து வேலை செய்வோம் தானே, ஒரு அவருக்கு தெரிந்த ஒருவர் வந்து இலங்கையில் ஐரோப்பாவுக்கு வர வேண்டும் என்று மனித கடத்தல் வியாபாரிகளால் கடத்தப்பட்டிருக்கின்ற நேரத்தில் அந்த அந்த
0: அந்த விருதரை வந்து பின்னர் தாய்லாந்தில் வச்சு மாற்றி அவரை கண்டபோது நாங்கள் தலையிட்டோம் இல்லை
1: தலையிட்டோம். அந்த வேலையிலேயும் கூட அவரோட
0: அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்மணியும் எடுத்து அழுது கொண்டிருக்கிறார்
1: எழுது கொண்டுதான் அவரோட தொடர்பு படாதையும் கூட படாவிட்டாலும் இரவு பகலாக
0: செய்து கொடுக்க சொல்லி கேட்டுக்கொண்டிருந்தார்.
1: இரவு பகலாக ஃபோல் பண்ணுவார் அதை செய்து கொடுக்கம் அதை எப்படி அவங்களுக்கு நாங்கள் உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லி தனக்கு தேவையில்லாத ஒரு விடயம் இது வேறொருத்தட்ட விடயம் தானே நாங்கள் அப்படியே விட்டுடலாம் அப்படின்றது இல்லை. எந்த வகையில உதவலாம் மக்களுக்கு என்ன வகையில
0: இந்த வரைக்கும் அவர் கேட்டுக்கொண்டு என்னட கேட்கறது வந்து இந்த இலங்கை பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வு வரப்போகுது தீர்வு வரப்போகுது தீர்வு வரப்போகுதுன்ற கேள்வியை அடிக்கடி கேட்பார்.
1: அவர் வந்து நாங்கள் அறிமுகமானது மனோட இந்த வானொலி மூலம் தான் எனக்கு தொடர்பு உங்கள் மூலமா தான் அந்த தொடர்பு. அதற்கு பிறகு எனக்கு ஞாபகம் பல வருடங்களுக்கு முன்பு அவருடைய பழைய மாணவர்கள் அவர் யாழ்ப்பாணத்துல பிறந்திருந்தாலும் திருகோணமலையில
0: வரைக்கும் ஒவ்வொரு வருடமும் நடத்தி கொண்டிருக்கிறார்
1: அப்ப அந்த பழைய மாணவர்களோடு கூட என்ன தொடர்புபடுத்தினார் அவர்களோடு கூட எங்களை பேச வைக்கிறதுக்கு அவர்களோட சேர்ந்து ஒரு பழைய மாணவர் சங்க உறுப்பினரோடு நாங்கள் சேர்ந்து வானொலி நிகழ்ச்சி ஒன்றும் செய்தோம். அப்படி எங்களுடைய அவருடைய நண்பர்களோடு அறிமுகப்படுத்தி பல வட்டங்கள்ல
0: அவருடைய அந்த நண்பர்கள் வட்டம் கேட்கிறார்கள் ஒரு நாள் முழுவதும் இது தொடர்பாக செய்ய இந்த அவர்களுடைய ஞாபகத்தை வெளிக்கொணர்ற மாதிரியான நிகழ்ச்சியை முழுமையாக மாற்றும்படி அவருடைய நண்பர் வட்டாரங்கள் அதை கேட்கிறார்கள்.
1: அப்படி இருந்து அப்படி ஒரு நிகழ்ச்சி செய்தாலும் பரவாயில்ல தர்சனை என்றால் இப்படி ஒரு மனிதனுக்கு நாங்கள் கட்டாயம் அதை செய்யத்தானே வேணும் அப்படி வந்து நாங்கள் பிளான் பண்ணுவோம். அது சம்பந்தமாக
0: மற்றது அவருடைய அந்த வேலையும் சரியா கடினமான வேலை படிக்கட்டு எழுற வேணும் ஜாமான மேலே கொண்டு போகணும் உறக்க வேணும் வீடுகள் மாறுறது என்றால் இவ்வளோ கஷ்டமான வேலை. சில இடத்துல பெரிய பெரிய விலவூடின பொருட்கள் உடைந்தால் எல்லாம் பெரிய சிக்கலில் இருந்து அவருக்கு பெரிய தலையடியாக இருக்கும். அது
1: ஒரு வித்தியாசமான துறை இப்ப யாரும் இந்த செய்யாத ஒரு வேலை திட்டத்தை அவர் செய்து காட்டினார் அப்படின்னா இந்த ஒரு கஷ்டமான பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு வேலை ஒரு வியாபாரம் அப்படி அப்படியான ஒரு வியாபாரத்துல தன் கையடித்து ஒரு வித்தியாசமான ஒரு வியாபாரத்தை செய்து காட்டுற எல்லோரும் தான் செய்வார் எல்லாரும் எழுத்துலையும் குடிப்பிட்டேன்னு சொன்னால் நாங்கள் ஒரு களிமண் தேசம் வியாபாரியாக இருந்தால் எங்களுடைய பொருட்களை இலங்கையினுடைய இல்லாட்டி ஆசியாவினுடைய பலதரப்பு பொருட்களை ஐரோப்பியாவில் இருக்கின்ற இலங்கை அல்லது இங்க இருக்கின்ற பிரெஞ்சு மக்களுக்கு எப்படி விற்கிறேன்னு சொல்லி நாங்கள் யோசிக்க மாட்டோம்.
0: தமிழர்களுக்குள்ள வண்டில் உள்ளதை பற்றி தான் யோசிப்போம்
1: தமிழர்களுக்குள்ளே விற்கிறதுக்கு தான் யோசிப்பார். இப்ப அந்த வியாபார முறைமையை விட்டுட்டு ஒரு வேறொரு சமூகத்தோட நாங்கள் வியாபாரம் செய்வோம் இது வேறொரு சமூகத்தோட எங்களுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வித்தியாசமான ஒரு கோணத்துல அப்படி சாதிக்கிறவர்கள். ஆனா அப்படியான வியாபாரத்தை தொடங்குறதுக்கு கையடிக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. அப்படி இருக்கப்பல இப்போ ஒரு பல தசாப்தங்களாக இப்படி ஒரு வியாபாரத்தை
0: மற்றது அவர்கிட்ட அந்த அவர் ஊடாக வேலை செய்தவர்கள் பேர்ந்து அவரை மறக்காமல் காலம்புறமாகவே என்ன வேலை என்றாலும் அவரை இவரை கொண்டுதான் செய்விப்பார்கள். அது லண்டன்ல இருந்து இங்க வாரதா இருக்கலாம் இங்கே இருந்து இப்ப அரச உத்தியோகர்கள் சிலர் இங்கே இருந்து அங்க போவார்கள் அங்கிருந்து இங்க வருவார்கள். அப்ப அவருடைய பொருட்களை எல்லாம் ஏற்றி இறக்குற போது தொடர்ச்சியாக வந்து இந்த இவரைத்தான் கூப்பிடுவார்கள் என்ன விஷயமா இருந்தாலும் இவரைத்தான் கூப்பிடுவார்கள்.
1: அதுல அவருடைய அந்த முயற்சியினாலதானே ஒரு காலகட்டத்துல வானொலிக்கு கூட அந்த பார்சல் சர்வீஸ் அனுப்புவாங்க
0: எங்களுக்கு செய்ததாலும் நாங்கள் கொஞ்சம் காலூன்றி நிக்கக்கூடியதா இருந்த அந்த நேரத்துல அவர் லண்டனுக்கு பொருட்களை கொண்டு போற இதோடய எங்களையும் இலவசமாக மற்றவர்கள்னா எங்கள்கிட்ட இருந்து விலவீச பார்ப்பார்கள். அப்படியெல்லாம் வளர்க்க வேணும் என்று முடிவெடுத்தாரண்டா அதை செய்து மற்றவர்கள் தான் அப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று சொல்லுவார்கள் ஆனால் அவர் சொல்லி காட்ட மாட்டார். மற்றது
1: கடைசியா பேசுற நேரம் கூட அவருடைய பொருட்களை இப்ப ஜெர்மனை தாண்டி அதுக்கு அங்கிட்டு நாங்க கொண்டு போகணும்னு சொல்லி சொன்னா, ஜெர்மன்ல இருக்கிற எனது இன்னொரு நண்பரோட நாங்க கதைச்சி அவருடைய பொருட்களை கொண்டு போறதுக்கு எல்லாம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க ஒரு முறை கதைச்சோம். அதுக்கு பிறகு அவர் வந்ததுக்கு பிறகும் டெலிபோன் பண்ண நேரம் ஹைதராபாத் நானும் நீங்களும் தரிசனம் சந்திச்சு அது அந்த விடயத்தை கதைப்போம் அப்படின்றாரு. அப்ப இவருக்கு இந்த ஏதோ வியாபாரத்தை பெரிதப்படுத்தணும், அதுல இருந்து வர பொருள் விஷயங்களை ஆட்களுக்கு உதவணும் அப்படின்ற எண்ணம் இருக்கு. அதே நேரத்துல அவருக்கு ஆன்மீக ரீதியான ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த விடயங்கள்ல மிகப்பெரிய ஒரு பற்றதுக்குன்ற ஒரு ஆள் பல கோழைகளையும் அந்த விடயங்கள் எல்லாம் அவரு
0: அவர் வந்து யாரோடும் கோபிக்க மாட்டார் பழக்கம் எடுத்து இவருக்கு தெரியாமலே அவர்களுடைய தொலைபேசி இலக்கங்களை எடுத்து அவரே என்னுடைய துறந்து விட்டார் இதே மாதிரி. ஆனா அந்த குறிக்கப்பட்ட காலத்திலே அவரால் நடத்த முடியாமல் போயிட்டது. ரெண்டா அங்க வேலைக்கு போனால் இவரை மாதிரி ஒழுங்கு மற்றது இவர் அவர்களுடைய விருப்பத்தின்படி எந்த ஒரு பொருளும் சேதம் இல்லாமல் எல்லாம் செய்யக்கூடிய மாதிரி தான். அப்படி சேதம் வந்தாலும் உடனடியாகவே அந்த பொருளை வாங்கி, இப்போ நான் ஒரு இடத்துக்கு போன நேரத்தில் லண்டன்லேயே ஒரு இடத்துல அந்த அலுமாரியில் கொண்டு போய் கூட சுவரில் பெயின் போயிட்டது. அப்போ அந்த வீட்டுக்காரர்களுக்கு அவர் பிரச்சனையை கீழே இந்த பொறுப்பாக இருந்தவர் கார்டியனாக இருந்த பிரச்சனை கொடுக்குற நேரம் உடனடியாகவே அந்த பெயிண்ட்டை வாங்கி அவர் பெயிண்ட் அடிக்கக்கூடியவரை கொண்டு அந்த எல்லாம் வடிவை அவர் குறை சொல்லாத அளவுக்கு செய்து கொடுப்பார். அப்படி எந்த எத்தனை பேருக்கு அப்படி செய்யலாம். கடைசியாக வந்து அவர் அந்த இவருக்கு இவரோட சேர்ந்து பழகி போட்டு தொழில் திறந்து அவர் இப்போ இந்த ஒன்றும் இல்லாமல் போய் திருப்பி வேலைக்கு வரையக்குள்ள கூடி வேறு யாக்கண்டா எடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர் எடுத்தார், எடுத்து அவர் சொன்னார் வந்து இப்படி இப்படி எல்லாம் தனக்கு செய்தவர், ஆனால் இப்போ கஷ்ட நிமித்தத்தில் வந்திருக்கிறார், அவை அவரை காப்பாற்ற வேண்டியது எங்களோட கடமை என்று சொல்லி வேறு யாக்கண்டா எடுக்க மாட்டார்களே, தங்களை துரோகம் செய்து போட்டார்கள் என்று துரத்தி விட்டுருவார்கள். அப்படியான நல்ல பண்புகளை அவர்கிட்ட இருந்து படிக்கலாம்.
1: ஆரம்பத்தில் அவருடைய இணையத்தில் விடயங்களை செய்யறதுக்கு ஒரு அவர் ஒரு தெரிவிச்சிருந்தார். ஒரு பாகிஸ்தான் காஷ்மீர் பகுதியை சேர்ந்த ஒருத்தர்,
0: பாகிஸ்தானில் இந்திய காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர்,
1: இந்திய காஷ்மீர் பகுதியை சேர்ந்தவர். அப்ப அவர்கிட்ட அந்த இணையதளத்தை செய்யற விடயத்தை அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன். மனோ இதோட செய்யற ஸ்ரீலங்கன் யாரும் இருக்கிற ஆட்கள் அப்படி இல்லாட்டி
0: பாகிஸ்தான் காஷ்மீரா இல்ல இந்திய காஷ்மீரா?
1: பாகிஸ்தான் காஷ்மீர் மலிவான விலையும் மனோ வேற யார்கிட்டையும் நாங்க கொடுக்கலாம், ஒரு இலங்கை சேர்ந்த பட்ட அப்படி இல்லாட்டி இந்தியன் ஒருத்தர் தமிழ்நாட்டுல அப்படி பார்க்கலாம் தானே அப்படி. அப்ப அவர் சொன்ன ஒரு விடயம் தான், ஹைதர் அவர் இந்த நாட்டுல வந்து கஷ்டப்பட்டு ஒருத்தர், அவருடைய தொழில் இல்லாத நேரத்துல நாங்க ஒரு மனுஷனுக்கு உதவணும் தானே, அதனால அந்த நேரத்துல நாங்க எங்கட தமிழனுக்கு தான் இந்த வேலை கொடுக்கணும் இல்லாட்டி இந்தியாவில ஒருத்தரை தேடணும் ஸ்ரீலங்கால தேடணும் சரி, ஒரு சின்ன ஒரு பெரிய அளவு வித்தியாசம் போவாது தானே.
0: அந்த நேரத்திலே அவரை அவரே சொல்லி இருந்த கஷ்ட நேரத்துல இவர் உதவினவர்,
1: ஒரு 50-100 யூரோக்கான் கூட போகும், அதெல்லாம் அதுல வந்து நாங்க பெருசா ஒன்றும் மிச்சம் பிடிக்க போறது இல்லையே. இதனால இவருக்கு தொழில் இல்லாத நேரத்துல அவருக்கு நாங்க உதவுறதுல எந்த பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்றோம். ஆனா அப்படியான ஒரு அடுத்தவருக்கு எந்த நேரம் எந்த வகையில உதவலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் படைத்தவர்களாகத்தான் அந்த இருக்கிறாங்க. நாங்க தர்சன் அதை விட பல வியாபாரிகளை நாங்க கண்டும் தானே தர்சன் டிஆர்டியோட தொடர்பு கொண்டா இருக்கு, அவங்கெல்லாம் எப்படி
0: எப்படி உங்களுக்கு எல்லாம் அல்வா கொடுத்தாங்கன்றதெல்லாம்.
1: அப்ப அடுத்தவர்களை ஏமாத்துறது எப்படி எல்லாம் நாங்க ஒரு சில குரூப்புகளை கண்டம் தானே அந்த அந்த வகையில ஒரு வித்தியாசமான ஒரு மனிதரை நாங்க இன்னைக்கு இழந்திருக்கிறோம் அப்படியான ஒரு எண்ணம் படைச்ச ஒருத்தர்.
0: மற்றது இந்த அவர் அவர்கிட்ட இருந்து இந்த நீங்கள் சொன்ன மாதிரி மற்றவர்களுடைய மனம் புண்படும்படி ஒன்றும் சொல்ல மாட்டார். கோபிக்க மாட்டார். அவர் மற்றது அல்ல அல்லது நண்டு இவரால் இவ்வளோ காலத்துக்கு இத்தனை வருடங்களாக இவரால் நண்டு பிடிக்க முடியுது. ஆ நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி நம்மவர்கள் வந்து வேற்றினத்தவர்களுக்குள்ள போகிற மாதிரி இல்லை. ஆ மற்றது இந்த அரசியல் நிலைமை தொடர்பாக இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்ற இலங்கையிலிருந்து வந்து கொண்டிருக்கின்ற தகவல்கள் வந்து குறிப்பாக இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பது வந்து முந்திய மஹிந்தா கோத்தபாய காலத்தில் கொண்டு வந்ததை விட மிக பயங்கரமான சட்டமாக எல்லாம் இருக்கு.
1: அது இந்த சட்டம் வந்து அதை விட கொஞ்சம் பயங்கரமான ஒரு சட்டமாகத்தான் இருக்க போகுது. ஏனென்றால் நான் ஆரம்பத்தில் சில நாட்களுக்கு முன்பு சின்ன அவங்கள்ட்ட சொன்ன ஒரு விடயம் தான் இருக்கேன், இவர்கள் இந்த சீனாவினுடைய இந்த கம்யூனிஸ்ட் கட்சியைப் போல தங்களை வளர்த்து கொள்ள விரும்புகிறாங்களோ இந்த அரசாங்கம், தங்களுடைய அரசாங்கத்தை நாங்கள் விட்டு கொடுக்காம இந்த ஆட்சியை கவிழ விடாம தொடர்ந்தும் தக்க வச்சு கொள்ள விடும் அப்படின்னு சொல்லி
0: இன்னொரு தேர்தலுக்கு போக விரும்புகிறார்கள் போல
1: திரும்ப இன்னொரு தேர்தலுக்கு போகாமல் தங்களை கட்டுப்படுத்தி அரசாங்கத்திற்கு எதிராக யாரும் விமர்சனம் செய்தால் அவர்களை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்கின்ற ஒரு விடயத்தை பற்றி அப்படியான ஒரு நோக்கத்தில் தான் இருக்கிறார்கள் போல. நான் நேற்று வருஷம் இங்கே வந்த நேரம் ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தெற்காசியாவுக்கு பொறுப்பாக இருக்கின்ற அவர்கள் சொல்வார் யூஎன் ரப்போர்ட்டர்னு சொல்லி அவரை நேற்று சந்திக்கக்கூடியதாக இருந்தது. அவரை சந்திக்க சென்ற நேரம் அவர் இலங்கைக்கு கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு சென்றாராம். சென்ற நேரத்தில் நான் சுமந்திரன் மற்றது

0: நீதிமன்றங்கள் சுயமாக செயற்பட முடியாத ஒரு நிலைக்கு சென்றுமோ, அது சில தீர்ப்புகள் அரசு ஆளும் கட்சிக்கு சார்பான தீர்ப்புகளாக வழங்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குமோ, இப்படியான சந்தேகங்களை கிளப்பியதாக இலங்கையினுடைய மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் தன்னிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டிருந்தார். எனவே அந்த ஒரு பகுதியை நோக்கித்தான் தற்பொழுது நாடு நகர்கின்றோம் என்ற ஒரு சந்தேகம் இலங்கை அரசியலில் தோன்றுகின்றது. இதனைத்தான் நான் கடந்த சில முறை நிகழ்ச்சிகளில் கூட குறிப்பிட்டேன். இந்த அரசாங்கத்தினுடைய போக்கு ஒரு ஆரோக்கியமானதாக இல்லை, ஆனால் அந்த ஆங்காங்கே நடக்கின்ற இந்த கைதிகளால் மக்களை திருப்திப்படுத்தலாம், இந்த கைதிகளால் மக்களை சந்தோஷப்படுத்தலாம். ஏனென்றால் ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிராக கை வைத்தால் எல்லா மக்களையும் திருப்திப்படுத்தலாம் என்கின்ற எண்ணத்தை தவிர, தாங்கள் ஒரு ஜனநாயக முறையில் ஆட்சி செய்ய போகின்றோம், மக்களுடைய தேவைகள் என்ன, தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும், இலங்கையினுடைய மாகாண சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு போக்கு அவர்களுக்கு இல்லை. ஏனென்றால் ஜனாதிபதி தேர்தல் முடிந்ததன் பின்பு பொது தேர்தல் நடைபெற்றது. இந்த பொது தேர்தலில் அவர்கள் அமோக வெற்றி பெற்றார்கள். அது முடிந்து ஒரு சில மாதங்களிலே அவர்கள் இலங்கையினுடைய உள்ளூராட்சி சபை தேர்தலை சந்திக்க நேருக்கு. கடந்த பொது தேர்தலில் கிடைத்த இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் கிடைத்த வாக்குகளை விட உள்ளூராட்சி சபையில் அவர்களுடைய வாக்குகள் ஒரு சரிவடைய தொடங்கியது. இப்போது மாகாண சபையை இல்லாமல்லாம் நடத்தாமல் இருப்பதற்கு ஒரு காரணம், அவர்கள் வாக்கு வங்கிகளில் பெரியொரு சரிவை சந்திப்பார்கள் என்கின்ற ஒரு நிலைக்குத்தான் செல்கின்றது. எனவே இது அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு பின்னடைவை சந்திக்கும் என்பதற்காக சைனாவுடைய கம்யூனிஸ்ட் முறை ஆட்சியை தான் இலங்கையிலும் கொண்டு செல்லப் போகிறார்கள் என்பது தெரியாது. பொருளாதார ரீதியாகவும் நாட்டில் மிக சிக்கலான ஒரு நிலைக்கு நாடு தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது. அடுத்த வருடத்திலிருந்து நாட்டினுடைய இதுவரைக்கும் கடன் செலுத்தப்படாத கடன்கள் செலுத்துவதற்கு மீண்டும் ஆரம்பிக்கப்பட வேண்டும். அப்படி செலுத்துகின்ற பொழுது நாட்டினுடைய பொருளாதார நிலை இன்னும் வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இலங்கையினுடைய பொருளாதார நிபுணர்கள் தெரிவிக்கிறார்கள். இதனை பொறுத்திருந்த
1: பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பாக அரசியல்வாதிகளை விடுத்து பொதுமக்கள் மத்தியில சிங்கள பொதுமக்கள் அது தொடர்பாக ஏதாவது கருத்துக்களை தெரிவிக்கிறார்களா, அது அவசியம் அல்லது இல்லையே அப்படி என்று?
0: பயங்கர அரசியல்வாதிகளை இன்னும் அரசியல்வாதிகள் மத்தியில் சிங்கள அரசியல்வாதிகள் மத்தியில் இது ஒரு பேசுபொருளாக இதுவரைக்கும் வரவில்லை. ஆனால் இது சம்பந்தமாக சிங்கள ஊடகவியலாளர்கள் இது சம்பந்தமாக பகிரங்கமாக பேச தொடங்கியிருக்கிறார்கள். அதெல்லாம சிங்கள செயற்பாட்டாளர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், ஆர்வலர்கள், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், அவர்கள் இந்த விடயங்களை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். இன்னும் இது ஒரு பரவலான ஒரு நிலையை எட்டவில்லை என்பதற்கு தான் காணது. அடுத்ததாக இன்னொரு விடயம் என்னன்னு சொன்னால், நாட்டினுடைய மிக முக்கியமான ஊடக நிறுவனங்களை அரசாங்கம் தனக்கு ஆதரவான ஒரு நிலைக்கு அந்த ஊடக வியாபாரிகளை தன்வசப்படுத்தி வைத்திருக்கார். டி ராஜமகேந்திரனுக்கு சொந்தமாக இருக்கின்ற அந்த அனைத்து சிங்கள தொலைக்காட்சிகள், சக்தி தொலைக்காட்சி இப்படி உட்பட அனைத்தையும் தங்கள் வசப்படுத்தி தனக்கு ஆதரவான ஒரு செய்திகளை வெளியிடுவதற்கு அரசாங்கம் முயல்கிறது. மறுபுறம் எங்களுடைய லைகா மொபைலுக்கு சொந்தமான ஒரு ஊடக நிறுவனம் தான் சுவர்ணவாகினி என்கின்ற ஒரு ஊடக நிறுவனம். அந்த ஊடக நிறுவனத்தையும் அரச ஆதரவு ஊடக நிறுவனமாக, அவர்களுக்கு ஆதரவான செய்திகளை வழங்கக்கூடிய நிறுவனமாக இவர்கள் இப்பொழுது மாறியிருக்கிறார்கள். எனவே இப்பொழுது அரசாங்கத்தை துதிபாதக்கூடிய தொலைக்காட்சிகளாகத்தான் கிளி ராஜமகேந்திரனுடைய தொலைக்காட்சிகளும் லைகா மொபைல் தொலைக்காட்சியினுடைய தொலைக்காட்சிகளும் இலங்கையில் மாறியிருக்கின்றது. அரசாங்கத்தினுடைய புகழ் பாடக்கூடிய நிறுவனங்களாகும். இதுதான் இன்றைய நிலைமையாக இருக்கிறது.
1: சுமந்திரன் அவர்கள் அறிவித்திருக்கிறார், அதாவது இந்த அரசாங்கத்தினால சொல்லப்பட்டிருக்கிற பயங்கரவாத சட்டமூலத்துக்கு அடுத்த வாரம் முதல் பரந்துபட்ட மக்கள் பிரச்சாரத்தை எல்லா இடத்திலும், தமிழர்கள் சிங்களவர் முஸ்லீம்கள் எல்லா இடத்திலும் தாங்கள் சர்வஜன நீதி அமைப்பின் பிரதிநிதி என்று தான் செய்தி அறிக்கைகளில் அவரை குறிப்பிடுகிறார்கள் சுமந்திரன் அவர்களை. சர்வ

0: என்ன நீதி அமைப்பில் சிங்களவர்களும் இருக்கிறார்களா?
1: ஓ, அதில் சிங்களவர்களும் இருக்கிறார்கள். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னென்னால், அண்மையில் இலங்கையினுடைய நீதிமன்றத்தினுடைய 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் நடைபெற்றதுதான். அந்த 22வது அரசியலமைப்பு சீர்திருத்தத்தின் போது இலங்கையினுடைய பல குழுக்கள் இதுக்கு எதிராக நீதிமன்றத்தை நாடியிருந்தார்கள். அதில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கமும் ஒன்று. இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தில் சுமார் 10,000 அதிகமான சட்டத்தரணிகள் அங்கம் வகிக்கிறார்கள். அதில் கொழும்புல மட்டுமல்ல, முழு நாடலாவிய ரீதியிலும் அங்கம் வகிக்கும். அந்த சட்டத்தரணிகள் சங்கத்தினுடைய நீதிபதி சட்டத்தரணியாக சுமந்திரன் அவர்கள் தான் ஆஜராகியிருந்தார். அதில் இலங்கையில் பிரபலமான ஜனாதிபதி சட்டத்தரணிகள் எல்லோரும் இருந்தாலும், நான் அடிக்கடி ஆரம்பத்திலிருந்தே ஒரு வானொலி சில விடயங்களை குறிப்பிட்டு வந்தேன். இலங்கையினுடைய அரசியல் யாப்பு சம்பந்தமான விடயத்தில் சுமந்திரன் மிக பலம் பொருந்திய ஒரு அந்த துறையில் அறிவுடையவராக, அந்த துறையில் பாண்டித்யம் பெற்றவராக இருக்கிறார்னு சொல்லி. எனவே இந்த தமிழ் சமூகத்துக்கு அரசியல் யாப்பு ஒரு உண்டை உருவாக்குவது சம்பந்தமாக ஒரு சுமந்தரனுடைய அறிவாற்றல்களை பயன்படுத்திக் கொள்வதற்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். எனவே அதனால தான் கடந்த காலங்களிலிருந்து தமிழ் சமூகம் இலங்கை,
0: அவருக்கு என்ன பெயர், ஜெனிவாவில் இருந்த சிங்களவர், அந்த அவருடைய சகோதரர் தேர்தல் ஆணையாளராக இருந்தார், அவர்தானே கவலைப்பட்டார் பாராளுமன்றத்திலே நீ அந்த சரியான விதத்தில் வெளிக்கொணர்றதுக்கு, சட்ட ரீதியாக வெளிக்கொணர்றதுக்கு சுமந்திரன் அவர்கள் இல்லாதது ஒரு பெரிய இடவெளி என்ற மாதிரி ஆரம்பத்தில் குறிப்பிட்டிருந்தார்ல்ல?
1: அவரும் குறிப்பிட்டிருந்தார். நான் அந்த தேர்தலுக்கு முதல்ல தர்சன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நான் ஒரு இதுண்ட எழுதி அனுப்பியிருந்தேன்.
0: ஆமாம்.
1: என்னன்னு சொல்லி சொன்னால், முன்னாள் பதூதீன் மஹமுடே வந்து தேர்தலில் தோக்கடைத்தார்கள் முஸ்லீம் சமூகம். அவர்களுக்கு வாக்களிக்காததனால், காட்டாங்குடியில் தேர்தலில் போட்டிட்டு வாக்களிக்காததனால் அவர் தோல்வியடைந்தார். அப்ப பதூதீன் மஹமுத் தோல்வியடைந்ததன் மூலமாக அதனுடைய விளைவை முஸ்லீம் சமூகம் பல வருடங்கள், பல தசாப்தங்கள் கழித்து தான் பதூதீன் மஹமுத் போன்ற ஒருவரை தோல்வியடைய செய்து விட்டோம் என்கின்ற பாரதூரத்தை விளங்கியிருந்தார்கள். நான் இந்த தேர்தலில் நான் எழுதியிருந்தேன், பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்ற கபீர் ஹாஷிம், மற்றது ரவுப் ஹக்கீம், சுமந்திரன், மனோ கணேசன் போன்றவர்கள் அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் வாக்களித்தவர்களை பாராளுமன்றத்தில் அனுப்ப தவறினால் அதனுடைய விளைவை அந்தந்த சமூகங்கள் கூடிய விரைவில் அறிந்து கொள்ளும் அப்படின்னு சொல்லி. அதனுடைய விளைவு தான் இப்ப தர்சன் வடமாகாணத்தில் வடபகுதியிலிருந்து தமிழர்களுடைய பிரதிநிதியாக இலங்கையில் பிரபலமான ஒரு சட்டத்தரணி அங்கம் வகிக்கின்ற அனைத்து சமூகங்களாலும் அவருடைய ஆற்றல்கள் திறமையை இலங்கை சட்டத்தரணிகள் சபை அரசியலாப்பு சீர்திருத்தத்தில் சம்பந்தமான ஒரு வளர்ச்சியை சுமந்திரன் போன்ற திறமையான ஒருவரை தான் அந்த வழக்குக்கு அவர்கள் ஒட்டுமொத்த சிங்கள சட்டத்தரணிகளும் சேர்ந்து சுமந்திரனை அனுப்புகிறார்கள். ஆனால் தமிழ் சமூகம் அவரை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு ஆங்காங்கே
0: அவரை துரோகி என்றுதானே பெரிய பிரச்சாரத்தை செய்கிறார்கள். இங்கே இருந்து போன ஒரு வானொலிக்கு கொடுக்கப்பட்ட பசில் ராஜபக்சா அவர்களால் கொடுக்கப்பட்ட வேலை சுமந்திரனே இந்த அரசியலிருந்து வெளியேற்ற வேண்டும் என்ற, அவர் நீதிமன்றங்களை நாடி தங்களுக்கு பெரிய இடையூறுகளை காணி விடுவிப்பு இதுவற்றுக்கெல்லாம் பெரிய தலையீடு தருகிறார். ஆகவே இந்த அரசியலிருந்து அவரை வெளியேற்ற சொன்ன வேலை திட்டத்தை தான் அவர்களிடம் கொடுத்து விட்டார்கள்.
1: இப்படியான ஒரு வேலை திட்டத்துக்கு அந்த ஊடகங்களுடைய ஒரு ஊடகம் இல்லையே, பல ஊடகங்கள், சமூக வலைத்தளங்களில் காசு கொடுத்து இயங்க வைக்கின்ற பல ஊடகங்கள் இருந்தன. இப்பொழுது ஜேவிபியை வடமாகாணத்தில் வெற்றி பெற வைப்பதற்காக ஜேவிபியிடமிருந்து காசு பெற்றுக்கொண்டு இயங்கிய ஏராளமான தமிழ் சமூக வலைத்தள ஊடகங்கள் இருக்கின்றன, இணையதளங்கள் இருக்கின்றன, யூடியூபர்கள் இருக்கிறார்கள். அப்படியானவர்கள் எல்லாம் இருந்து அதனுடைய விளைவுதான தர்சன் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அர்ச்சுனா போன்றவர்கள் எல்லாம் பாராளுமன்றத்தில் அங்கம் வைப்பதற்கு, பாராளுமன்ற உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்படுவதற்கு காரணமாக இருந்தது. இதனை அவர்கள் இப்பொழுது அனுபவிக்கிறார்கள். அந்த பாராளுமன்றத்தில் இப்படியான கோமாளித்தனமானவர்களை பாராளுமன்றம் அனுப்பியதன் விளைவுகளை இப்பொழுது அவர்கள் சந்திக்கிறார்கள். இன்னும் பாராளுமன்றத்தில் பல முக்கியமான தீர்மானங்கள் நிறைவேற்றும் பொழுது அதே சம்பந்தமான ஒரு தனிநபர் பிரேரணைகள் கொண்டு வர வேண்டிய தேவைகள் வரும் பொழுது தன்னுடைய ஆற்றல்கள் திறமைகள் இல்லாத ஒருவரை வடபகுதியிலிருந்து பாராளுமன்றம் அனுப்பியதற்குரிய விளைவை அவர்கள் அனுபவிப்பார். அதனை இன்னும் அனுபவிப்பு கொஞ்சம் படிப்படியாக கண்டு கொண்டிருக்கிறது. அப்ப இது போன்றவர்களை இவ்வளவு காலத்திலும் பாராளுமன்றத்தில் அங்கம் வகித்த உறுப்பினர்கள் இப்பொழுது தர்சன் ஆரம்ப காலத்தில் எடுத்துக்கொண்டால் சுமன் சம்பந்தனையாவா இருக்கலாம், மாவை சேனாதி ராஜாவாக இருக்கலாம், ரவிராஜ் போன்றவர்களாக இருக்கலாம், இது போன்ற பல பல திறமையான ஆற்றல்கள் அறிவு அவர்களுடைய சட்டத்தரணை சட்டத்துறையில் அவருடைய அனுபவம் இவை எல்லாம் இருந்திருக்கின்றது. அந்த காலத்திலே அவர்களுடைய அரசியலில் எங்களுக்கு மாற்று கருத்துக்கள் இருந்திருக்கலாம், அவர்களை நாங்கள் விமர்சித்திருக்கலாம், ஆனால் அவர்களுடைய ஆற்றல்கள் திறமைகள் உண்டு ஒன்றிருக்கின்றது. ஆனால் இன்று நாங்கள் அவைகள் எல்லாத்தையும் வெற்றி பெற்று ஒரு பாராளுமன்றத்துக்கு ஜோக்கர்களை தானே அனுப்பியிருக்கிறோம். இனி அதில் விளைவுகளை தான் இப்போ வந்து சமூகம் கண்டு கொண்டிருக்கின்றது.
0: இப்ப இந்த மேய்ச்சல் தரை விவகாரத்தில் வந்து எத்தனையோ காலங்காலமாக தமிழ் மேய்ச்சல் அதாவது பண்ணை நடத்தி வந்தவர்கள் அவர்களுடைய மேய்ச்சல் தரையை வைத்து அதை திட்டமிட்ட ரீதியில் சிங்கள குடியேற்றமாக மாற்றுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் அப்படி அவர்களால் செய்யலுமா? காலங்காலமாக மேய்ச்சல் தரையை இருந்து மாட்டுகள் அவற்றை மேய்த்து வந்த பண்ணையாளர்களை எல்லாம் நடு ரோட்டுக்கு கொண்டு வரதுக்கான வேலை திட்டத்தை செய்கிறார்கள். அப்போ இங்கே உள்ள இப்போ இங்கே எத்தனையோ அமைப்புகள் இருக்கின்றன, மிருகங்களை பாதுகாப்பதற்கான அமைப்புகள் இருக்கின்றன, மிருக வதைகளுக்கு எதிரானவர்கள். அவர்கள் மாடுகளுக்கு அந்த புல்லி சாப்பிட்றதுலேயே ஒரு வெடி மாதிரி வச்சு வாயிலேயே வெடித்து எத்தனையோ புத்தபிரான் உள்ள நாட்டிலே அப்படியெல்லாம் செய்கிறார்கள். அதுவும் சட்டவிரோதமாக சுமந்திரன் அவர்கள் நீதிமன்றத்துக்கு சென்று அவர்களை வெளியேற்ற சொல்லிய நீதிமன்ற தீர்ப்பும் வந்திருக்கு. அதே மாதிரி ஜனாதிபதி அவர்களே அந்த மேய்ச்சல் தரையில் மக்களுக்கு அதை விட வேண்டும் என்று சொல்லி அவர் அதாவது மக்களோடு அவர்கள் உரையாடிய போது மேய்ச்சல் தரையை விடுவிக்கிறது சம்மதம் தெரிவித்திருந்தார். ஆனால் இன்று வரை அப்படி அவர்களை விடுகிற மாதிரி ஒன்றும் தெரியலையே. அப்போ அந்த மேய்ச்சல் தரை விவகாரத்தால் வந்து பண்ணையாளர்கள் பலர் தாங்கள் தற்கொலை செய்யப்பட்டு வர குறிப்பிடுகிறார்கள். ஹைதரடி அவர்களுடைய தொலைபேசி அழைப்பு

0: கைதலியவர்களோடு தொடர்பு ஏற்படுத்துவது கடினமாக இருக்கிறது. அவர் வெளியிடத்தில் நிற்பதனால் சிக்னல் பிரச்சனை இருக்கிறபடியினாலே அவரோட தொடர்பு ஏற்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஆகவே நாங்கள் நிகழ்ச்சியிலே தொடர்ந்து ஏற்கனவே ஒலிபரப்பான நிகழ்ச்சி தான் சங்கம நிகழ்ச்சியிலே அமெரிக்காவிலிருந்து தியா அவர்கள் தொகுத்து தந்திருக்கின்ற நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை தருகின்றோம். அதில் பல விடயங்கள் உண்மையிலே தெரிய வேண்டிய விடயங்கள். அப்போ அதனை கேளுங்கள்.
1: வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் உலக வரலாற்றையே தன் விரல் அசைகள் மாற்றியமைத்த ஒரு குடும்பத்தை பற்றி பார்க்க போகின்றோம். அதனை த ஹவுஸ் ஆஃப் ராத்சைல்ட் ஓ ராத்சைல்ட் ஃபேமிலி என்று அழைத்துக் கொள்ளலாம். அதாவது ராத்சைல்ட் குடும்பம். ராத்சைல்ட் என்று பார்க்கும்போது அதன் ஸ்பெல்லிங் ROTHSCHILD, ராத்சைல்ட் ஃபேமிலி. இன்று பிரான்ஸ், ஜெர்மனி, சுவிட்சர்லாந்து என ஐரோப்பா அங்கும் பரவி வாழும் நமது தமிழ் மக்களுக்கு இந்த கதை இன்னும் மிக நெருக்கமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் இன்று நாம் வாழும் இதே ஐரோப்பிய வீதிகளில்தான், பிராங்க்ஃபர்ட் மற்றும் பாரிஸ் நகரங்களில்தான் இந்த ராத்சைல்ட் சாம்ராஜ்யம் உருவானது. ஆனால் உலகத்தையே ஆட்டிப்படைத்து கொண்டிருக்கும் இவர்களுக்கும் நம் தாயகமான இலங்கைக்குமே ஒரு பிரிக்க முடியாத வரலாற்று தொடர்பும் இருக்கின்றது. நம் மண்ணிற்கும் இவர்களுக்கும் ஒரு ஆழமான வரலாற்று பதிவு இருக்கின்றது. நம்மிடம் பலர் மலைய பகுதியான கண்டி, நுவரெலியா அல்லது புசர்லாவை பகுதிகளுக்கு சென்றிருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தின் வாரிசுகள் இலங்கையில் ஒரு பிரபாண்டமான தேயிலை தோட்டத்தை தொடங்கினர். அதுதான் புசர்லாவையில் இருக்கும் புகழ்பெற்ற ராத்சைல்ட் டீ எஸ்டேட். இன்று கூட அந்த ஊர் பக்கமாக பயணித்தால் ராத்சைல்ட் என்று எழுதப்பட்ட வாகனங்களையோ அல்லது தேயிலை தொழிற்சாலைகளையோ பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த உலக பேரரசின் பிரமாண்டத்திற்கு பின்னால் நம் தாயகத்து மலையக தமிழ் மக்களின் கடின உழைப்பும் இரத்தமும் கலந்திருக்கின்றது. இந்த தேயிலை தோட்டம் எப்படி உருவானது, இவர்களின் சாம்ராஜ்யம் எப்படி அங்கு நீடித்தது என்பதை இந்த நிகழ்ச்சியின் இறுதியில் நாம் மிக விரிவாக பார்க்க போகின்றோம். என்றால் வாருங்கள், முதலில் கால இயந்திரத்தில் ஒரு 250 ஆண்டுகள் பின்னோக்கி ஜெர்மனிக்கு பயணிப்போம். இந்த கதை தொடங்க போகும் இடமானது 18 நூற்றாண்டு ஜெர்மனியின் பிராங்க்ஃபர்ட் நகரமாகும். அந்த காலகட்டத்தில் அங்கே இருந்த யூத மக்கள் வாழும் பகுதி ஒரு கெட்டோ போன்றது. அதாவது அது ஒரு மிக குறுகிய, அசுத்தமான, நெருக்கடியான, ஒடுக்கப்பட்ட ஒரு குடியிருப்பு தெரு. நம்ம ஒரு பாசையில் சொன்னால் இதை ஒரு சேரி அல்லது குப்பம் போன்ற ஒரு பின்தங்கிய பகுதி என்று கூறிக்கொள்ளலாம். இந்த வம்சத்தின் தந்தையான மேயர் ஆம்ஷல் ராத்சைல்ட் இந்த தெருவில் தான் பிறந்தார். அப்போது அவர்களுக்கு பல கடுமையான சட்டங்கள் இருந்தன. சட்டப்படி அவர்கள் சொந்தமாக நிலம் வாங்க முடியாது, விவசாயம் செய்ய முடியாது, பழைய துணிகளை மட்டுமே விற்கும் மிக கடுமையான சூழ்நிலை. அந்த காலத்தில் வீட்டு முகவரிகளுக்கு எண்கள் கிடையாது. இவர்களின் முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டின் வாசலில் ஒரு பெரிய ரெட் ஷீல்ட், சிவப்பு நிற கேடயம் அடையாளமாக தொங்கவிடப்பட்டிருந்தது. ஜெர்மன் மொழியில் ரோட்டன் ஷீல்ட் என்றால் சிவப்பு கேடயம் என்று அர்த்தம். அதுவே மருவி பிற்காலத்தில் ராத்சைல்ட் என்ற உலக புகழ்பெற்ற குடும்ப பெயராக மாறியது. நான் இந்த ராத்சைல்ட் குடும்பத்தை ஒரு உலக புகழ்பெற்ற குடும்பமாக கூறினாலும் உண்மையில் இவர்கள் மிகவும் மறைவிலிருந்தே பெரும்பாலும் இயங்கி வருபவர்கள் என்றபடியால் பெரும்பாலான மக்களுக்கு இவர்களை பற்றி தெரியாது. மேயர் ஆம்ஷல் ராத்சைல்டும் தன்னுடைய வாழ்க்கையை முதலில் ஒரு எளிய துணி வியாபாரியாகத்தான் தொடக்கினார். ஆனால் இந்த வறுமை அவரை முடக்கவில்லை. அதிக லாபம் தரும் பழங்கால தங்க நாணயங்கள் வர்த்தக தேடலில் இறங்கினார். மெதுவாக அங்கிருந்த பிரபுக்களின் நம்பிக்கையை பெற்றார். குறிப்பாக பிரின்ஸ் வில்லியம், இளவரசர் வில்லியம் என்பவருடன் அவருக்கு நெருக்கமான வணிக தொடர்பு ஏற்பட்டது. இந்த இளவரசர் வில்லியம் யார் என்று பார்க்கும்போது இவர் ஜெர்மனியின் ஹெஸ் கேசல் என்ற குறுநில பகுதியின் ஆட்சியாளரான இவர் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவின் ஆகப்பெரிய கோடீஸ்வர பிரபுக்களில் ஒருவராக திகழ்ந்தார். தன் நாட்டுப்படை வீரர்களை பிரிட்டிஷ் பேரரசுக்கு வாடகைக்கு அனுப்பி அதன் மூலம் மாபெரும் செல்வத்தை குவித்தவர். பழங்கால தங்க நாணயங்களை சேகரிப்பதில் மிகுந்த ஆர்வம் கொண்ட இவருக்கு நாணயங்களை சேகரித்துக் கொடுக்கும் ஒரு எளிய அரசவை முகவராகத்தான் மேயர் ஆம்ஷல் ராச்சைல்ட் தன் வங்கியல் வாழ்க்கையை தொடங்கினார். இங்குதான் அவர் உலகையே உலுக்கக்கூடிய ஒரு புத்திசாலித்தனமான உத்தியை கண்டுபிடித்தார். நிதியுலகில் இன்று அதை ஃப்ரண்ட் ரன்னிங் என்று அழைக்கிறார்கள். இளவரசர் வில்லியம் நாணயங்களை வாங்க விரும்பும் போதெல்லாம் ராச்சைல்ட் என்ன செய்வார் தெரியுமா? சந்தைக்கு சென்று பிரரிடம் கடன் வாங்கிய பணத்தை கொண்டு அந்த நாணயங்களை முதன் முதலில் தன் சொந்த பெயரில் வாங்கி விடுவார். அதன் பிறகு அதை அதிக விலைக்கு இளவரசருக்கு விற்பார். அதாவது அந்த வர்த்தகத்தில் மேயர் ராச்சைல்டே வாங்குபவராகவும் இருப்பார், விற்பவராகவும் இருப்பார். இதன் மூலம் கமிஷன் மட்டுமல்லாமல் லாபம் என இரண்டு வழிகளில் சம்பாதித்தார். இந்த அசாத்திய மூளையினால் 1782 மேயர் ராச்சைல்ட் மாபெரும் சொத்தை குவித்து அதிகாரபூர்வமாக ஒரு வங்கியாளராக மாறினார். 1700 இறுதியில் அவர் பிராங்க்ஃபர்ட் நகரின் ஆகப்பெரிய கோடீஸ்வரர் ஆனார். அரசாங்கங்களையும் சாம்ராஜ்யங்களையும் தாண்டி திரையும் அறைவில் இருந்து பொம்மலாட்ட கயிர்களை அசைத்து தலைமுறை தலைமுறையாக உலகை ஆளும் ஒரு அசைக்க முடியாத வம்சத்தை நிலைநிறுத்துவதுதான் அவரின் நீண்டகால குறிக்கோளாக இருந்தது. அதை செய்ய அவர் தனது 5 மகன்களில் 4 பேரை ஐரோப்பாவின் மிக முக்கிய தலைநகரங்களுக்கு அனுப்பினார். வியனா, நேபல்ஸ், பாரிஸ் மற்றும் அன்றைய உலக பேரரசின் மையமாக திகழ்ந்த லண்டன் மாநகரத்திற்கு தன்னுடைய 5 மகன்களில் 4 மகன்களை அனுப்பி வைத்தார். லண்டனுக்கு அனுப்பப்பட்ட இவரின் 3வது மகனான நேத்தன் ராச்சைல்ட் தன்னுடைய தந்தை கொடுத்த முதலீட்டை கொண்டு லண்டனில் மிக குறுகிய காலத்திலேயே அதை 3 மடங்கு பெருக்கினார். நிலையான வருமானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் ஒரு ஆபத்தான இரகசியமான உலகிற்குள் நுழைந்தார். அதுதான் சர்வதேச கடத்தல் தொழில். துணிகள் மட்டுமன்றி மதிப்புமிக்க தங்கம் மற்றும் உலோகங்களையும் அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கு கடத்த தொடங்கினார். இங்கு ஒரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. இங்கிலாந்தின் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, அதாவது கிழக்கிந்திய கம்பெனியைப் போல இவர்களும் பாப்பி, கசகசா மற்றும் ஓபியம், அபின் போன்ற போதைப் பொருட்களை கடத்தினார்களா என்று. நேதன் ராச்சைல்ட் தனிப்பட்ட முறையில் ஐரோப்பாவில் அபினை கடத்தவில்லை. அவருடைய கவனம் முழுவதும் தங்கம் மற்றும் துணிகளின் மீதுதான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் இதே ராச்சைல்ட் குடும்பத்தினர் ஆசியாவில் மாபெரும் அபின் கடத்தல் தொழிலை இரகசியமாக நடத்தி வந்த த சசூன் ஃபேமிலி, சசூன் குடும்பத்தோடு திருமண பந்தங்கள் மூலமும் கூட்டு வணிகங்கள் மூலமும் தங்களை இணைத்து கொண்டார்கள் என்பதுதான் வரலாறு காட்டும் இன்னொரு நிழல் உலக உண்மை. 1814 பிரான்சின் நெப்போலியனுக்கு எதிராக டியூக் ஆஃப் வெலிங்டன் போர் புரிந்து கொண்டிருந்த காலம். அந்த போர்க்களத்தில் வெலிங்டனின் படைகளுக்கு வீரர்களுக்கு சம்பளம் கொடுக்கவும் உணவு வாங்கவும் பெருமளவில் தங்க நாணயங்கள் தேவைப்பட்டன. இந்த இக்கட்டான சூழ்நிலையை நேத்தன் ராச்சைல்ட் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனியிடம் இருந்த ஒட்டுமொத்த தங்கத்தையும் அவரே ஏலத்தில் எடுத்தார். இங்கிலாந்து அரசாங்கத்திற்கு வேறு வழியே இல்லை. அந்த தங்கத்தை நேத்தனிடமிருந்து வாங்கிய அவர்கள் அதை எப்படி போர்க்களத்திற்கு கொண்டு சேர்ப்பது என்று தெரியாமல் தவித்தார்கள். அந்த தங்கத்தை நேத்தன் ராச்சைல்டிடம் இருந்து பிரிட்டிஷ் அரசாங்கம் வாங்கியது ஏனென்றால் அன்றைய போர்க்களத்தில் தன் படை வீரர்களோடு நேரடியாக நின்று கொண்டு போரிட்ட டியூக் வெலிங்டன் வீரர்களின் சம்பளத்திற்கும் உணவுப் பொருட்களுக்கும் உடனடியாக தங்கம் தேவைப்பட்டது. ஆனால் ஒட்டுமொத்த கடல் வழியையும் நெப்போலியனின் படைகள் கட்டுப்படுத்தின. இந்த இக்கட்டான சூழ்நிலையில்தான் நேத்தன் ராச்சைல்ட் தன் இரகசிய கடத்தல் நெட்வொர்க்கை பயன்படுத்தி நெப்போலியனின் கண்ணிலேயே மண்ணை தூவி அந்த தங்கத்தை வெலிங்டன் கைகளுக்குள் கொண்டு போய் சேர்த்தார். இந்த போர்கள் இவர்களுக்கு பெரும் லாபம் தரும் வணிகமாக மாறின. நிதியுலகில் இன்ஃபர்மேஷன் இஸ் எவ்ரி திங், ஸ்பீட் இஸ் கிங், தகவலே எல்லாம், வேகமே ராஜா என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். தங்களுக்கென்று சொந்தமாக இரகசிய குதிரை வீரர்களையும் மிகச் சிறப்பாக பழக்கப்பட்ட தூது புறாக்களையும் பயன்படுத்தினர். இதன் மூலம் அரசாங்கத்திற்கே செய்தி போய் சேருவதற்கு முன்பாக போரில் யார் ஜெயித்தார்கள் என்ற இரகசிய தகவல் நேத்தன் ராட்சைலுக்கு தெரிந்துவிடும். இதனால் சந்தையை தன் விரல் அசைவில் ஆட்டி படைத்து உலகின் ஆகப்பெரிய கோடீஸ்வரனாக உயர்ந்தார் நேத்தன் ராட்சைல்ட். இவர்களின் இந்த அசாத்திய நிதி ஆதிக்கம் ஏதோ 19 நூற்றாண்டோடு முடிந்துவிடவில்லை. நவீன உலக அரசியலிலும் இவர்களின் தந்திரங்கள் நீண்டுள்ளன. அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் அமெரிக்காவின் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பற்றிய ஒரு வரலாற்று உண்மையாகும். 1990 தொடக்கத்தில் டொனால்ட் ட்ரம்பின் ஹோட்டேலும் கசினோவுமான தாஜ்மஹால் தொழில்கள் கடும் நஷ்டமடைந்து திவலாகும் நிலைக்கு தள்ளப்பட்டது. கடன் கொடுத்தவர்கள் டொனால்ட் ட்ரம்பை வெளியேற்ற துடித்தனர். அப்போது களமிறங்கியவர்தான் வில்பர் ராஸ். இவர் அப்போது புகழ்பெற்ற ராத்ஷைல்ட் அண்ட் கோ திவால் துறை ஆலோசனை குழுவின் தலைவராக இருந்தார். ராத்ஷைல்ட் வங்கியின் சார்பில் பேச்சுவார்த்தையை நடத்திய அவர் டொனால்ட் ட்ரம்பை தனிப்பட்ட முறையில் திவாலாகாமல் காப்பாற்றி அவருடைய சாம்ராஜ்யம் தொடர்ந்து அவர் கைகளிலே இருக்க வழிவகுத்தார். பிற்காலத்தில் டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவின் பிரசிடென்ட் ஆகிய போது இந்த வில்பர் ராஸ் டொனால்ட் ட்ரம்பின் அட்மினிஸ்ட்ரேஷனில் வர்த்தக அமைச்சராக பணியாற்றினார் என்பது நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இங்குதான் வரலாற்று ஆய்வாளர்கள் மத்தியில் ஒரு பெரிய கேள்வி எழுகிறது. எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் ஒரு சாம்ராஜ்யத்தை காப்பாற்ற இவ்வளவு பெரிய நிதி நிறுவனம் ஏன் முன்வர வேண்டும்? உலகத் தலைவர்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும் ஒரு இரகசிய வியூகத்தின் ஒரு பகுதிதானா இது? டொனால்ட் ட்ரம்பை இவர்கள் காப்பாற்றிய இந்த இரகசிய பின்னணி ஒரு புறம் இருக்க, இப்போதைய நவீன ஐரோப்பிய அரசியலின் உச்சத்தில் இருக்கும் பிரான்ஸ் நாட்டின் அதிபர் இமானுவேல் மேக்ரான் பின்னணியிலும் இதே ராத்ஷைல்ட் வங்கியின் நிழல் படிந்திருக்கிறது. அரசியலுக்கு வருவதற்கு முன்பாக 2008-2012 வரை இமானுவேல் மேக்ரான் பாரிஸில் உள்ள ராத்ஷைல்ட் அண்ட் கோ வங்கியில் ஒரு முதலீட்டு வங்கியாளராக பணியாற்றினார். வங்கியியல் துறையில் எந்த ஒரு பெரிய முன் அனுபவமும் இல்லாத ஒரு இளைஞர் மிக குறுகிய காலத்திலேயே அந்த வங்கியின் மிக உயரிய பார்ட்னர் மற்றும் மேனேஜிங் டைரக்டர் பதவிகளுக்கு உயர்ந்தார். நெசல் மற்றும் ஃபைசர் நிறுவனங்களுக்கு இடையே நடந்த பல பில்லியன் டாலர் மதிப்புள்ள மாபெரும் உலகளாவிய வர்த்தக ஒப்பந்தங்களை முன்னின்று நடத்தியவர் இதே மேக்ரான் தான். இதன் மூலம் வரும் 4 கோடிக்கணக்கான யூரோக்களை அவர் சம்பாதித்தார். ஆனால் இதற்கடுத்த சில வருடங்களிலேயே அவர் வங்கியிலிருந்து விலகி பிரான்ஸ் நாட்டின் நிதியமைச்சராக மாறினார். பிறகு மிக இளம் வயதிலேயே அந்நாட்டின் பிரசிடண்டாக வந்துள்ளார். இங்கும் தான் அந்த பெரிய கேள்விக்குறி எழுகிறது. பிரான்ஸ் நாட்டின் எதிர்கட்சி தலைவர்கள் பலர் மேக்ரான் பொதுமுறைகளில் பிரசிடென்ட் ராத்ஷைல்ட் என்று அழைத்து விமர்சிப்பது எதற்காக? இது வரும் ஒரு திறமையான மனிதனின் தனிப்பட்ட வளர்ச்சியா, அல்லது 250 முன்பு மேயர் ராத்ஷைல்ட் தங்கள் குடும்ப வாரிசுகளை ஐரோப்பாவின் தலை நகரங்களுக்கு அனுப்பி அதிகாரத்தை கைப்பற்றிய அதே பழைய உத்தியை போல நவீன காலத்தில் தங்களுக்கு சாதகமான தங்களின் வங்கியிலேயே வளர்ந்த ஒருவரை ஒரு வல்லரசின் அதிபர் நாட்காலியில் அமர வைக்கும் ஒரு மாபெரும் உலகளாவிய சதுரங்க ஆட்டமா இது? இப்படி உலக நாடுகளையும் தலைவர்களையும் தங்களுக்கு சாதகமாக மாற்றியமைத்த இந்த வம்சத்தின் தலைமை 1831 நேத்தன் ராத்ஷைல்டின் மறைவுக்கு பிறகு பாரிஸ் நகரில் இருந்த அவருடைய இளைய சகோதரரான ஜேம்ஸ் ராத்ஷைல்டின் கைகளுக்கு மாறியது. 1840 பாரிஸில் இருந்து காய் நகர்த்திய ஜேம்ஸ் ராத்ஷைல்ட் வளர்ந்து வந்த தொழில் புரட்சியை பயன்படுத்தி ரயில்ரோட், சுரங்க தொழில் மற்றும் உலோகவியல் துறைகளில் பிரமாண்டமாக முதலீடு செய்து தங்களின் அசைக்க முடியாத உலகளாவிய ஆதிக்கத்தை தொடர்வதற்கு வழிவகுத்தார். ஜேம்ஸ் ராத்ஷைல்ட் பிரான்சின் முதலாவது பிரபாண்ட ரயில்வே நிறுவனமான ஷெமின் டு ஃபர் டு நோர்ட் என்ற நிறுவனத்தை 1845 தொடக்கி அதற்கு முழு நிதி உதவி வழங்கினார். பாரிஸ் நகரையும் வடக்கு பிராந்தியங்களையும் இணைக்கும் தண்டவாளங்களை இவர்களின் வங்கிதான் அமைத்தது. இன்று பிரான்ஸ் பாரிஸில் வாழும் தமிழ் மக்கள் தினசரி கூடும் லாஷபெல் மற்றும் கார்டனோட் ரயில் நிலைய பகுதிக்கு நீங்கள் சென்றிருந்தால் ஒரு கணக்கு போட்டு பாருங்கள். இங்கு மினி ஜாழ்பாணம் என்று அழைக்கப்படும் அந்த புகழ்பெற்ற கார்டனோட் ரயில் நிலைய கட்டுமானத்தின் பின்னால் 180 ஆண்டுகளுக்கு முன்பே திரைமறைவில் இருந்து செயல்பட்ட இதே ராத்ஷைல்ட் வங்கியின் மூலதன பணம் தான் காலத்தின் விசித்திரமான ஒரு வரலாற்று சக்கரமாகும். கார்டனோட் ரயில்வே சாம்ராஜ்யத்தை ஜேம்ஸ் உருவாக்கிய போது அவர் முழுமையாக தன்னை மறைத்துக் கொள்ளவில்லை. ஒரு மாபெரும் தொழில் அதிபராக தன்னை உலகிற்கு வெளிப்படையாக காட்டிக்கொண்டார். ஆனால் பிரான்ஸ் அரசாங்கத்திடமிருந்து இந்த ரயில்வே பொதுபோக உரிமைகளை அவர் வாங்கிய விதம் முற்றிலும் ஒரு திரைமறைவு சதுரங்க ஆட்டம்தான். நாடாளுமன்ற எம்பிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் இரகசியமாக தன் வங்கியிலிருந்து கடன் கொடுத்து ஊடகங்களை விலைக்கு வாங்கி சட்டங்களை தனக்கு சாதகமாக மாற்றியமைத்த கயிறுகள் அனைத்தும் திரைமறைவில் இருந்துதான் அசைக்கப்பட்டன. நீங்கள் இதுவரை கேட்டது உலக வரலாற்றையே ஒரு விரலின் அசைவிலிருந்து மாற்றியமைத்த ஒரு குடும்பமான த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட் பகுதி உண்டு. இதன் மற்ற பகுதியை உங்கள் முன்வைக்கும் வரையில் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, உலக வரலாற்றை தன் விரல் அசைவில் மாற்றியமைத்த ஒரு குடும்பம் த ஹவுஸ் ஆஃப் ராத்ஷைல்ட், த ராத்ஷைல்ட் ஃபேமிலி. ராத்ஷைல்ட் குடும்பம் பற்றி இந்த பகுதி இரண்டிலும் நாம் தொடர்ந்து இன்று பார்ப்போம். இமானுவேல் மேக்ரானின் இந்த நவீன அரசியல் நிழலுக்கு பின்னால் இருக்கும் அதே தந்திரம் தான் 19ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலும் அரங்கேறியது. 1840ஆம் ஆண்டுகளில் ஐரோப்பாவில் ஒரு மிகப்பெரிய பொருளாதார படுபாதாளம் உருவானது. ஒருபுறம் ராத்ஷைல்ட் வம்சத்தின் சொத்துக்கள் மேலே போல் குவிந்து கொண்டிருக்க, மறுபுறம் சாதாரண மக்கள் தங்களின் அன்றாட உணவிற்கே கடுமையாக போராடி கொண்டிருந்தனர். பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் இடையிலான இடைவெளி முன்னெப்போதும் இல்லாத அளவிற்கு பிரமாண்டமாக விரிவடைந்தது. அதே சமயம் பிரெஞ்சு அரசாங்கம் அடுத்தடுத்து போர்களில் தோற்று பெரும் கடனில் மூழ்கி திவால் நிலைக்கு வந்தது. இதனால் கோபமடைந்த பிரெஞ்சு மக்கள் அரசாங்கத்திற்கு எதிராகவும் அவர்களுக்கு பின்னால் இருந்து பணம் கொடுத்து இயக்கிய ராத்ஷைல்ட் வங்கிக்கு எதிராகவும் வீதிகளில் இறங்கி போராடத் தொடங்கினர். 1848 வடித்த பிரெஞ்சு புரட்சியின் போது பாரிஸில் இருந்த ஜேம்ஸ் ராத்ஷைல்டின் வங்கி கிட்டத்தட்ட அழியும் நிலைக்கு வந்தது. அப்போது தங்களின் தந்தை சொல்லிக் கொடுத்த குடும்ப ஒற்றுமை என்ற தாரக மந்திரத்தின்படி லண்டனில் இருந்த நேத்தன் ராத்ஷைல்டின் மகன் லயனல் ராத்ஷைல்ட் தன் சொந்த பணத்தை புனையாக வைத்து மாபெரும் நஷ்ட அபாயத்தையும் தாண்டி தன் சித்தப்பாவின் பாரிஸ் வங்கியை வீழ்ச்சியில் இருந்து காப்பாற்றினார். ஆனால் இத்தோடு அவர்கள் நிறுத்தவில்லை. வரும் வங்கியாக மட்டும் இருந்தால் எப்போது வேண்டுமானாலும் மக்கள் புரட்சியால் தங்களின் அதிகாரம் பறிபோலாம் என்பதை லயனல் உணர்ந்தார். உண்மையான பாதுகாப்பு என்பது அரசாங்கத்திற்குள் நேரடியாக நுழைவதுதான் என்று அவர் முடிவு செய்தார். லயனல் டு ராத்ஷைல்ட் தன் அபார பணப்பலத்தை பயன்படுத்தி அன்றைய இங்கிலாந்தின் ஊடகங்களை விலைக்கு வாங்கி மக்கள் மத்தியில் பெரும் பிரச்சாரத்தை மேற்கொண்டு பிரிட்டிஷ் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். ஆனால் அங்கே ஒரு பெரிய சட்ட சிக்கல் எழுந்தது. நாடாளுமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்க வேண்டுமானால் கிறிஸ்தவ புனித வேத நூலின் மீது சத்திய பிரமாணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் இருந்தது. ஆனால் லயனல் டு ராத்ஷைல்ட் அதை மறுத்து தன் யூத மதத்தின் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் பழைய ஏற்பாடு மீதுதான் சத்தியம் செய்வேன் என்று பிடிவாதம் பிடித்தார். இறுதியில் இங்கிலாந்து அரசாங்கம் தன் சட்டத்தையே மாற்றி லயனல் டு ராத்ஷைல்டை நாடாளுமன்றத்திற்குள் அமர வைத்தது. லயனல் டு ராத்ஷைல்ட் மெதுவாக ராத்ஷைல்ட் வம்சத்தின் புதிய தலைவரானார். இங்குதான் நாம் சிந்திக்க வேண்டும், இது வெறும் ஒரு சமூகத்தின் மீதான பாரபட்சத்தை ஒழிப்பதற்கான முயற்சியா, அல்லது ஊடகங்களை விலைக்கு வாங்கி நாட்டின் சட்டங்களையே மாற்றி அரசாங்கத்தின் மிக உயரிய நாடாளுமன்ற நாற்காலிகளை தங்கள் குடும்ப கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் ஒரு மாபெரும் உலகளாவிய வியூகமா? ஆனால் ஐரோப்பிய நாடாளுமன்றங்களை ராட்சைல்ட் வம்சம் தன்கைக்குள் வைத்திருந்த அதே வேளையில் அவர்களுக்கு சவால் விடக்கூடிய ஒரு புதிய வங்கி பேரரசு உலக அரங்கில் உருவாகி கொண்டிருந்தது. அதுதான் இன்று வரை உலக புகழ் பெற்ற மோர்கன் வங்கி வம்சம். 1864 லண்டனில் இருந்த ஒரு முக்கிய வணிக வங்கியின் கட்டுப்பாட்டை ஜூனியஸ் மோர்கன், அந்த அமெரிக்க பிரிட்டிஷ் வங்கியாளர், தன் கைகளில் எடுத்தார். இவர் தன் உணர்ச்சிகளை வெளியே காட்டாத மிகவும் கடுமையான கணக்கப்பிள்ளையான ஒரு மனிதர். ராட்சைல்ட் குடும்பத்தை போலவே இவரும் பெரிய லீகில் விளையாட வேண்டுமானால் உலக போர்களுக்கு பணம் கொடுக்க வேண்டும் என்பதை நன்கு புரிந்து வைத்திருந்தவர். சரியாக 1870 ஐரோப்பாவில் மீண்டும் ஒரு போர் வெடிக்கிறது. பிரான்ஸ் நாட்டின் அதிபர் நெப்போலியன் III ஜெர்மனியை ஒன்றிணைக்க துடித்த புருசியாவின் இரக்கமற்ற இராணுவ தளபதியான ஓரவான் பிஸ்மார்க் மீது போர் பிரகடனம் செய்தார். ஓரவான் பிஸ்மார்க் ஒரு வெறி பிடித்த காளையை போன்றவர், ஆனால் அசாத்திய இராணுவ புத்திசாலி. ஒரு நூற்றாண்டு காலமாக போர்களுக்கு பணம் கொடுத்து பழகிய ராட்சைல்ட் வம்சத்துக்கு ஒரு நாடு தோற்குமா ஜெயிக்குமா என்று கணிக்கும் விசித்திரமான ஆற்றல் இருந்தது. பிஸ்மார்க்கின் அசாத்திய இராணுவ பலத்திற்கு முன்னால் பிரான்ஸ் தேசம் மண்ணை கவ்வும் என்பதை உணர்ந்த ராட்சைல்ட் வங்கி பிரெஞ்சு அரசாங்கத்திற்கு போருக்காக கடன் கொடுக்க முற்றிலும் மறுத்துவிட்டது. ஆனால் இந்த இடத்தை தான் ஜூனியஸ் மோர்கன் தன் வாழ்நாளில் ஆகப்பெரிய வாய்ப்பாக பார்த்தார். பிரான்ஸ் போரில் ஜெயிக்குமா தோற்குமா என்பது அவருக்கு முக்கியமில்லை. தோற்றாலும் பிரான்ஸ் தேசத்தின் வரி வசூல் முறை மிகவும் பலமானது. அவர்கள் எப்படியும் தன் கடனை திருப்பி அடைத்து விடுவார்கள் என்று கணக்கு போட்டார். உடனடியாக ஜூனியஸ் மோர்கன் தன் முதலீட்டாளர்களை திரட்டி பிரெஞ்சு இராணுவத்திற்காக அன்றைய காலகட்டத்திலேயே 10 மில்லியன் பவுண்ட்ஸ் நிதியை திரட்டி கொடுத்து உதவினார். 1871 நடந்த பிராங்கோ பிரூசிய போரில் பிரான்ஸ் முற்றிலும் படுதோல்வி அடைந்தது. பிரான்சின் பெரும் பகுதிகள் ஜெர்மனியிடம் பறிபோயின. விசாய் அரண்மனையில் ஜெர்மனி ஒரு புதிய பேரரசாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் போர் முடிந்தவுடன் தோற்றுப்போன பிரெஞ்சு அரசாங்கம் ஜூனியஸ் மோர்கனிடம் வாங்கிய கடனை ஏமாற்றிவிடவில்லை. மாறாக 1873 அனைத்து பத்திரங்களையும் வட்டியுடன் முன்கூட்டியே திருப்பி அடைத்தது. இதன் மூலம் ஜூனியஸ் மோர்கனுக்கு கிடைத்த நிகர லாபம் எவ்வளவு தெரியுமா? அன்றைய காலகட்டத்திலேயே 1.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ஆகும். இந்த அசாத்திய லாபம் மோர்கன் வங்கியின் முதலீட்டை பல மடங்கு உயர்த்தியது. சர்வதேச அரசாங்கங்களுக்கு நிதி வழங்கும் மிக உரிய உலகளாவிய சக்தி வாய்ந்த வங்கி வரிசையில் மோர்கன் வம்சத்தை அமர வைத்தது. ஜூனியஸ் மோர்கன் தன் புதிய வம்சத்தை லண்டனில் நிலைநிறுத்தி கொண்டிருந்த அதே வேளையில் ஐரோப்பாவின் பழைய சாம்ராஜ்யங்கள் மெதுவாக வீழ்ச்சியடைய தொடங்கின. அதற்கு பதிலாக உலக வரலாற்றிலேயே அதுவரை கண்டிராத ஒரு புதிய பிரமாண்ட வல்லரசு அட்லாண்டிக் கடலுக்கு அப்பால் உருவாகத் தொடங்கியது. அதுதான் அமெரிக்கா. 1850 முதல் 1870 அமெரிக்கா தொழில் புரட்சி மூலமும் தங்களின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரயில்வே மூலமும் அசுர வளர்ச்சி அடைந்தது. அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் தங்கள் கைக்குள் வைத்திருக்க சில பெரும் முதலாளிகள் உருவானார்கள். ரயில்வே துறையில் கொர்னீலியஸ் வேண்டபெல்ட் என்றும், ஸ்டீல் தொழிலில் ஆண்ட்ரூ கார்னகியும், மற்றும் எண்ணெய் வர்த்தகத்தில் உலகையே உலுக்கிய ஸ்டாண்டர்ட் ஆயில் நிறுவனத்தின் ஜான் டி ராக்கஃபெல்லர் ஆகியோர் உருவெடுத்தனர். பல வருடங்களாக ராட்சைல்ட் குடும்பம் அமெரிக்காவை ஒரு பைத்தியக்காரர்களின் நிலம் என்று நினைத்து மிகவும் அலட்சியப்படுத்தியது. அங்கே பெரிய முதலீடுகளை செய்யவில்லை. ஆனால் மோர்கன் வங்கியின் அசுர வளர்ச்சியையும் வால் ஸ்ட்ரீட் என்ற புதிய உலக நிதி மையம் உருவாகுவதையும் பார்த்த பிறகு ராட்சைல்ட் வம்சம் அமெரிக்காவிற்குள் நுழைய சமயம் பார்த்து காத்திருந்தது. நிதியுலகில் ஒரு பழமொழி உண்டு நேயர்களே, வீதிகளில் இரத்தம் ஓடும் போதுதான் முதலீடு செய்ய வேண்டும். அமெரிக்காவிற்கு அந்த இரத்தம் தோய்ந்த வீழ்ச்சி நாள் 1893 ஆண்டு மே 9 வந்தது. அமெரிக்காவின் ரயில்வே துறை அளவுக்கு அதிகமாக விரிவடைந்து திடீரென ஒட்டுமொத்தமாக செறிந்தது. அமெரிக்க வரலாற்றிலேயே மிக மோசமான ஒரு பொருளாதார பெருமந்தம் உருவானது. அன்று அமெரிக்க அதிபர் க்ரோவர் கிளீவ்லண்ட் டாலரின் மதிப்பை தங்கத்தின் மதிப்போடு சமமாக வைத்திருக்க வேண்டும் என்பதில் பிடிவாதகமாக இருந்தார். ஆனால் அமெரிக்க அரசாங்கத்தின் கஜானாவில் இருந்த தங்க இருப்பு மிக வேகமாக தீர்ந்து வரும் சில நாட்களில் அமெரிக்கா முற்றிலும் திவாலாகும் நிலைக்கு வந்தது. அமெரிக்கா முற்றிலும் அழியும் நிலைக்கு வந்த அந்த இக்கட்டான தருணத்தில் அந்த நேர பிரசிடென்ட் க்ரோவர் கிளீவ்லண்ட் உலகையே ஆட்டி படைத்த ஒரு புதிய மனிதரை உதவிக்கு அழைத்தார். அவர்தான் JP Morgan. ஜூனியஸ் மோர்கனின் மறைவுக்கு பிறகு மோர்கன் வம்சத்தின் புதிய தலைவராக உயர்ந்தவர் இவர். அமெரிக்க அரசாங்கம் திவாலானால் தன் வங்கி சாம்ராஜ்யமும் அழியும் என்பதை அறிந்த JP Morgan இந்த நாட்டை பின்னால் இருந்து காப்பாற்றக்கூடிய உலகிலேயே அதிக அளவில் தங்கத்தை இரகசியமாக சேமித்து வைத்திருக்கும் அந்த ஒரே ஒரு குடும்பத்தை நாடினார். அவர்கள் யார்? வேறு யாரும் அல்ல, ராத்சைல்ட் வம்சம்தான். கடந்த 30 வருடங்களாக உலகெங்கும் உள்ள தங்க சுரங்கங்களை இரகசியமாக தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்த ராத்சைல்ட் வம்சத்திடமிருந்து JP Morgan கூட்டு சேர்ந்து 3.5 மில்லியன் அவுன்ஸ் தூய தங்கத்தை நேரடியாக விலைக்கு வாங்கி அமெரிக்காவின் பெடரல் ரிசர்வ் என்று கூறப்படும் மத்திய கஜானாவிற்குள் கொண்டு வந்து சேர்த்தார். வரும் 30 நிமிடங்களில் இந்த பாண்டுகள் பாண்ட்ஸ் பொதுமக்களுக்கு விற்கப்பட்டு தீர்ந்தன. அமெரிக்கா திவாலாவதில் இருந்து தப்பியது. ஆனால் இங்குதான் நாம் மிக கடுமையாக கேள்விகளை எழுப்ப வேண்டும் நேயர்களே. ஒரு சுதந்திர ஜனநாயக வல்லரசு என்று தம்பட்டம் அடித்துக் கொள்ளும் அமெரிக்கா போன்ற ஒரே ஒரு நாடே வரும் 2 தனிப்பட்ட வங்கியாளர்களின் காலடியில் விழுந்து தங்கத்திற்காக கையேந்தும் நிலை ஏன் வர வேண்டும்? வங்கிகள் ஏன் எப்போதும் அரசாங்கங்களுக்கு கடன் கொடுக்க விரும்புகின்றன என்று தெரியுமா? ஏனென்றால் அரசாங்கங்கள் எப்படியும் மக்கள் மீது வரியை விதித்து அந்த பணத்தை திருப்பி செலுத்திவிடும் என்று அசைக்க முடியாத நம்பிக்கைதான். ஒரு உலகளாவிய வல்லரசாக மாற்றியதற்கு பின்னால் இருப்பது மக்களின் உழைப்பா அல்லது உலக நாடுகளின் கஜானாக்களையும் தங்கத்தையும் தங்கள் கைக்குள் வைத்துக்கொண்டு நாடாளுமன்றங்களையும் அதன் ஜனாதிபதிகளையும் தங்கள் விருப்பப்படி ஆட்டிப்படைக்கும் இந்த ராத்சைல்ட் மற்றும் மோர்கன் குடும்பங்களின் ரகசிய உலகளாவிய நிழல் அரசாங்கமா? இதையும் உங்களின் ஆழமான சிந்தனைக்கே விட்டு விடுகிறேன். அமெரிக்க அரசாங்கத்தையே தங்கள் கைக்குள் சுருட்டிய ராத்சைல்ட் வம்சம் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் ஐரோப்பாவில் படிக்கவிருந்த ஒரு மாபெரும் பேரழிவை நோக்கி தங்கள் பார்வையை திருப்பியது. 1800ஆம் ஆண்டுகளின் இறுதியில் ஐரோப்பிய வல்லரசுகளுக்கு இடையே இருந்த இராணுவ போட்டி மற்றும் இரகசிய கூட்டணிகள் ஒரு கொதிநிலையை அடைந்தன. போர் மூண்டால் பல வணிகங்கள் அழியும் என்று தெரிந்திருந்தும் லண்டன் வங்கியின் தலைவரான நாரி ராத்சைல்ட் பிரிட்டிஷ் அரசாங்கம் தன் கடற்படை பலத்தை அசுர வேகத்தில் அதிகரிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார். ஏனென்றால் ஐரோப்பிய நாடுகள் தங்களின் இராணுவத்திற்காக எவ்வளவு அதிகமாக செலவிடுகின்றனவோ அவ்வளவு அதிகமாக அவர்களுக்கு வங்கியிடமிருந்து கடன் தேவைப்பட்டது. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்காத ஒரு கொடூரமான படுகொலை 1914 அரங்கேறியது. ஆஸ்திரியா ஹங்கேரியின் பேரரசின் இளவரசர் பிரான்ஸ் ஃபெர்டினாண்ட் செர்பிய புரட்சியாளர்களால் படுகொலை செய்யப்பட்டார். ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் முதலாம் உலக போருக்குள் மூழ்கியது. இந்த உலக போரில் தான் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் நடந்தது. அதுவரை ஒற்றுமையாக இருந்த ராத்சைல்ட் குடும்ப உறுப்பினர்கள் தங்களின் தனிப்பட்ட லாபங்களுக்காகவும் நாடுகளுக்காகவும் போரில் வெவ்வேறு எதிர் அணிகளில் பிரிந்து நின்று போரிட்டனர். சுமார் 1,75,000,000 மனித உயிர்களை பழிவாங்கிய இந்த போரின் முடிவில் இவர்களின் ஆதிக்கத்தை அமெரிக்காவின் புதிய வம்சமான ஜாக் மோர்கன் தலைமையிலான மோர்கன் வங்கி முற்றிலும் முந்தியது. அமெரிக்க அரசாங்கத்தின் முதன்மை நிதி ஆதாரமாக மாறிய மோர்கன் வங்கி உலக போருக்கான நிதியை திரட்டி உலகளாவிய சக்தியாக மாறியது.
2: மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.

சரிகளை தொடர்ந்து டிஆர்டி தமிழலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. அதிகாலை வணக்கம் தமிழலியில் வழமை போல் பக்தி பாமலைகள் ஆரம்பமான்ற வரையில் சிங்கப்பூரிலிருந்து

0: நீங்கள் இணைந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம். இன்று 2026 அக்டோபர் மாதம் 5ஆம் தேதி திங்கட்கிழமை. இவ்வருடத்தின் 278வது நாள். ஆண்டு நிறைவு பெற 87 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன. பராபவ ஆண்டு புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஹிஜ்ரி 1448 ரபியுலாஹிர் மாதம் பிற 23. ஒலி 968 மணி நேர ஒளிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz மீ லிசன் செயலி மற்றும் மீ லிசன் .sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 அழைக்க வேண்டிய எண் 6691
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப ஒலி@mediacorp.com.sg

0: வணக்கம் சிங்கே, உங்களுக்காக நிகழ்ச்சிகள் வழங்க வந்துட்டேன். நான் ரவி ஜி. அழகிய தமிழ் மகன் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க, ஏ ஆர் ரஹமான் உடைய இசையில. ஏ ஆர் ரஹமான் மற்றும் குழுவினர் அந்த பாடலை உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. வார இறுதியில மாணவரோட சேர்ந்து நிகழ்ச்சி படைக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆமாங்க, ஒலியின் இளம் வளரும் படைப்பாளர்கள் அவங்க எங்களுடைய பயிலரங்குக்கு வந்து அங்க தகவல்களை பெற்றுக்கொண்டு அதன் பிற்பாடு சிறப்பா செஞ்சு அங்கேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இங்க கூட வந்து நிகழ்ச்சிகளை வழங்குவாங்க சனிக்கிழமைகள்ல, அப்படிங்கறது உங்களுக்கு தெரிந்த தகவல் தான். அந்த வரிசையில ஹிஸ்கில் இந்த வாரம் என்னோட சேர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கியிருந்தாரு, டிக்டாக் லைஃப் எல்லாம் வந்திருந்தாரு. வாழ்த்துக்களை வாரி வழங்கின அனைவருக்கும் மிக்க நன்றி. ஹிஸ்கில் அவருக்கு பிடித்த ஒரு புத்தகத்தை பத்தி என்னோட பகிர்ந்துகிட்டாரு. குட்டி ஸ்டோரி அப்படிங்கிற பகுதி உங்களுக்காக இனிமே எங்களுடைய சமூக உலக பக்கமா இடம்பெறும். அதுக்கு போய் லைக்ஸ் வழங்கி மாணவர்களுக்கு தட்டி கொடுக்க வேண்டியது நம்ம கடமை தானே. ஆக நீங்க உடனடியா அந்த காணொலிக்கு கீழே ஆக்கப்பூர்வமான நேர்மறையான சிந்தனைகளை தூண்டக்கூடிய கருத்துக்களை பதிவிட்டீங்கன்னா சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். அந்த காணொலி எங்க போய் பாக்குறதுன்னு தெரியலையா? வாட்ஸ்அப் அனுப்புங்க, லிங்க நான் கொடுக்குறேன். 9678896688.
1: புது நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தார்.
0: ஊட்டி வரை ஒரு விபரத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. ரமேஷ் இந்த பாடலை கேட்டிருந்தாரு. கண்ணகி, நீங்க கிட்ட பாடல வரப்போகுதுமா? ஒளி விளக்கு படத்திலிருந்து பாடல்களை கேட்போம். பழைய பாடல்கள் இதோ உங்க செவிகளுக்கு.

0: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ESK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.
2: காதல் பெண்ணே கண்ணியெல்லாம் எங்கே மனம் கண்ணன் தானா கட்டும் உடலா.

சிறப்பான நாள் இது இந்த பாடல்களை கேட்கறதுக்கு. உங்களுக்காகவே சிவகாமியின் செல்வன், மேற்கே உதிக்கும் சூரியன் ஆகிய படங்களது பாடல்கள் இடம்பெறவிருக்குது இன்னும் கொஞ்ச நேரத்துல. வணக்கம் சிங்க, நிகழ்ச்சியில இணைந்திருக்கீங்க. இன்னைக்கு காலையில வரும்போது ஒரு சுவாரஸ்யமான தகவல் என் கண்ணில் பட்டுச்சு. உங்களை சில பேருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கலாம், ஏன் சில பேரு இத செய்து கூட இருக்கலாம். அந்த தகவல் என்னவென்றால், ஒவ்வொரு நாளும், நல்லா கேட்டுங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க குறைந்தது 10 நிமிடங்கள் வேலை நேரத்தின் போது கழிவறைய பயன்படுத்தினீங்கன்னு சொன்னா ஆண்டு இறுதியில கிட்டத்தட்ட 40 மணி நேரம் நீங்க கழிவறையிலே செலவிட்டிருப்பீங்க. அதுக்கு உங்களுக்கு சம்பளமும் கிடைக்கும், யோசிச்சு பாருங்க அப்படின்னு ரொம்ப வினோதமான முறையில ஒருத்தர் பதிவிட்டு இருந்தாரு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பாருங்க, வேலையிலிருந்து தப்பிக்க யார் யாரு எப்படிப்பட்ட உத்திகளை தான் பயன்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி. தப்பில்லை, அது அவங்களுடைய விருப்பு வெறுப்பு. ஆனா இந்த இடத்துல தான் நான் யோசிச்சேன், பாரு ரவி, நீ எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும், பிடிச்ச வேலை பிடித்த இடத்துல பிடித்த மாதிரி உனக்கு செய்யற வாய்ப்பு கிடைச்சிருக்குது, நீ இங்க இங்க போய் ஓடி ஒழிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் நான் என்ன பார்த்து நினைச்சுக்கிட்டேன். இன்னொரு பக்கம் யோசிச்சு பார்த்தேன், இருந்தாலும் இந்த உத்தி நல்லா இருக்குல்ல, யோசிச்சு பாருங்க. 10 நிமிடங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க கழிவறையை பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா ஆண்டு இறுதியில 40 மணி நேரத்துக்கும் மேலன்னு சொன்னா ஒரு நாள் சம்பளம் முற்றிலும் இலவசம். இந்த உத்திய நானும் உங்களுக்கு கத்துக் கொடுக்கல, நீங்களும் என்கிட்ட இருந்து கத்துக்கல, புரியுதா? போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, MCEAYE நோக்கி செல்லும் அந்த வழியில் சென்ட்ரல் பலவாருக்கு பிறகு முதலாம் இரண்டாம் தடங்களில் காரணம் அங்கே சாலை பணிகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வணக்கம் சிங்கே.

0: நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்களை நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8854 8989 நெட்லி வந்தாச்சு,
0: டென்ஷன் போயாச்சு.
2: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றை உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

வாய் மாய் நண்பர்கள் சீரிக்க என் அன்பர்கள் ரசிக்க இந்த அன்னங்கள் மகிழ என் எண்ணங்கள் மலர நாளொன்று பிறந்தது அதில் நான்

0: நாளொன்று பிறந்தது, அதில் நான் பிறந்தேன்.
1: 6:33 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்கை நிகழ்ச்சியில நீங்க இணைந்திருக்கீங்க. உங்களை பல பேர் கேட்டிருக்கீங்க சஜினி எங்க அப்படின்ட்டு, அவங்க விடுப்புல இருக்காங்க. கூடிய விரைவில் மீண்டும் சஜினி உங்களுக்காகவே நிகழ்ச்சிகளை படைக்க வந்துருவாங்க. சரி, இப்போ 9:08 பொன்மொழி நேரம். இன்றைய பொன்மொழி நமக்காக பார்த்து பார்த்து அனுப்பி வச்சிருக்காங்க நேர் மேனகா. அது எப்படி போகுதுன்னா, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மட்டுமே மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான், ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். பிரமாதமான அந்த கூற்றம் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன். நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு மட்டுமே மதிப்புண்டு. வாழ்க்கையும் அப்படித்தான், ஓடிக்கொண்டே இரு, மதிப்பு உன்னை தேடி வரும். இந்த வரிகளை கேட்ட உடனே எனக்கு டக்குன்னு கோச்சடியான் அப்படிங்கிற படத்துல கரும வீரன் அப்படிங்கிற பாடல் வரும். அந்த பாடல் ஏரமான் இசையில ஏரமான் ஏரஹனா சேர்ந்து வழங்கியிருப்பாங்க. வைரமுத்துடைய வரி ஒண்ணு இந்த கூற்றுக்கு ஏத்த மாதிரி அமைஞ்சிருக்கும், கேளுங்களேன். ஓடிக்கிட்டே இருப்போம், வாழ்க்கையில சாதனைகள் புரிஞ்சுகிட்டே இருப்போம். சரியா,
2: 9:08 நிலவரம்.
1: போக்குவரவு அதிகரித்துக் கொண்டே இருக்கின்றது. பல இடங்கள்ல கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா வாகனம் ஒன்று பழுதாகியுள்ளது. PIE துவாசலும் வழியில் CTE நகரம் எக்ஸிட். அங்கே
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: எனக்கு தெரியல, அது பெரிய அளவு முதலீடு.
1: பெரிய அளவுன்னு யார் சொன்னது? மீரேகா இயக்கங்கள் வழி வரவேற்பை மதிப்பிட்டு பயன் அளிக்கிற விஷயங்கள்ல கவனம் செலுத்தி வளருங்க.
0: பலன் கிடைச்சா
1: அப்போ சிறப்பா வளர உங்களுக்கு தெரியும். தொடங்குவதற்கு சரியான இடம் எது என்பது மீரேகாவிடம் கேளுங்க. மீரேகா வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirekav.com.sg.
2: வெறும் 10 விழுக்காடு முன்பணம் செலுத்தி ஜாயா லுகாஸில் உங்கள் அபிமான நகைகளை இப்பொழுதே முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.
3: இப்பொழுதா? விழா காலத்திற்கு இன்னும் நாட்கள் இருக்கிறதே.
2: அதனால் தான் சிறந்த தங்க விலையை பெற இப்பொழுதே முன்பதிவு செய்ய வேண்டும். தங்க விலை உயர்விலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ள ஜாயா லுகாஸில் இப்பொழுதே நகைகளை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மட்டுமின்றி தங்க விலை குறைந்தால் குறைந்த விலைக்கே நீங்கள் நகைகளை வாங்கலாம். இன்னும் சிறப்பு என்னவென்றால், இதை நீங்கள் நேரில் சென்றும் அல்லது ஜாயா லுகாஸ் செயலியிலும் வாங்கிக் கொள்ளலாம். இந்த முன்பதிவு சிறப்பு சலுகைகள் நவம்பர் 7 வரை மட்டுமே.
4: ஜாயா லுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சே குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
6: வணக்கம் சிங்கே.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.

0: பாதி. உருவாக்கி ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க, இவங்களை எல்லாம் பார்த்தாலும்
1: விரட்டி விரட்டி வெளுக்க

0: பாடல்கள் வரிசையில உங்களுக்காக இந்த பாடல் வருது. பாடல கேட்க போறோம். உங்களுக்காக பாடல் போகுது வித்யா சாகருடைய சில இரண்டு பாடல்கள் கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில இப்போ ஆரோக்கியம் சார்ந்த ஒரு தகவலை நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஏந்திரிமா, நம்மில் பல பேரு காலங்காத்தால எழுந்த கேட ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு செலவிடுறோம் அப்படிங்கறத கேட்டீங்கன்னா ரொம்ப குறவுதான். இன்னைக்கு இதை செய்யணும், அதை வாங்கணும், இங்க போகணும், இதெல்லாம் சொல்றோமே, இன்னைக்கு நம்ம பார்த்து பார்த்து ஆரோக்கியமா சாப்பிடணும்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? யோசிச்சீங்கன்னா சந்தோஷம் இல்லையா? இன்னைக்கே தொடங்குங்க அந்த பழக்கத்தை. குறிப்பா உங்களுடைய அந்த கல்லீரல் இருக்குல்ல லிவர், அது மேல கொஞ்சம் கவனம் செலுத்தீங்கன்னா சிறப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏந்திரிமா, இந்த கல்லீரல் நம்ம உடல்ல இருக்கிற அழுக்க அகற்ற உதவுது. அது மட்டும் இல்ல, உற்சாகமா நம்ம செயல்படணும்னு சொன்னா கல்லீரல் நல்லா சுத்தமா இருக்கணும். இதுக்கும் மேல ஊட்டச்சத்து இருக்கு இல்லையா, அதை பாதுகாத்து வைத்து கொண்டு உடலுக்கு இன்னும் சிறப்பான முறையில அதை அனுப்பி வைத்து செயல்பட உதவ கல்லீரல் உதவியா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த கல்லீரல்ல நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஒவ்வொரு நாளும் வெள்ளரிக்காய், கியூகாம்பர் சாப்பிடுங்க, ப்ரோக்கலி சாப்பிடுங்க, கிவி பழம் சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பாருங்க நல்லா ஆரோக்கியமா இருப்பீங்க. நேரம் இப்ப சரியா 6:30 ஆகிவிட்டது. ஒலி 9:08 இப்போ வானிலை நிலவரம். இன்றைய வானிலையை பொறுத்தவரை நீங்க மழை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க, குறிப்பா இரவு நேரத்துல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க வானிலை ஆய்வகத்தார். அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 77-97 இடைப்பட்டிருக்கும் என்று முன்னுரைக்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமற்ற நிலையை நோக்கி போயிட்டு இருக்குது, அதனால நீங்க பாதுகாப்பான முறையில உங்க பயணங்களை மேற்கொள்ளுங்க சரியா? வானிலை நிலவரம் ஆதரவு
1: SP முத்தையா என்சான்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது, சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணிரைஸ். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: எனக்கு M1ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்தே?
0: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதான்.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
0: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல், ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max-ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.
2: திங்கட்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
3: நாள் நல்லா தொடங்கி இருக்கு. பாக்குறவங்க எல்லாரும் ஊக்கம் அளிக்கிற வார்த்தைகளா சொல்லிட்டு போறாங்க. ரொம்ப நாளா என் முகத்தை பார்த்து பேசாதவங்க கூட இப்ப திரும்பி பேசுறாங்க. என் மனசு வெள்ள ஈ எறும்புக்கு கூட நான் துரோகம் செஞ்சதில்ல. அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும் ஒருத்தருக்கு எல்லாமே சிறப்பா தானே அமையணும். சிறப்பா அமையறதுல ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்ல. எல்லாமே இருந்தும் ஏதோ ஒண்ணு குறையுதுப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்க ரொம்ப பேர் இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு ஊக்கத்தையும் கொடுத்து நல்ல அழகான முகத்தையும் கொடுத்து இந்த திங்கக்கிழமையில இருந்து உங்களுக்கு வெற்றி மேல வெற்றி வரும்னு சொல்றாங்க.
4: கொஞ்சம் சிந்தனை.

0: 56 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில அடுத்து செய்திகள் வரப்போகுது. அதனை அடுத்து 7 மணிக்கு மேல ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் காஃபிய பரிசா கொடுக்க போற. கேள்வி என் பக்கம் இருக்கு, பதில் உங்க பக்கம் இருக்குன்னு சொன்னா நீங்க வானொலி பக்கமா இருங்க, அதுதாங்க ரொம்ப முக்கியம்.
1: 9:06 நிலவரம்.
0: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா TPEPIE செல்லும் வழியில் KPEக்கு பிறகு 1ம் 2ம் தடங்களில் விபத்துகள் நேர்ந்துள்ளன.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 7, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒவ்வொருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழுவின் தலைவரும் சமுதாய குடும்ப மேம்பாட்டு துணை அமைச்சருமான திரு கோபி பேமிங் சொன்னார். இவ்வேளையில் உடற்குறையுள்ள மாணவர்கள் பள்ளி காலத்துக்கு பிறகு கூடுதல் வேலை வாய்ப்பும் திறன் பயிற்சியும் பெறவிருக்கின்றனர். அடுத்த ஆண்டு முதல் அவர்கள் கூடுதல் வாய்ப்புகளை பெறுவர். உயர்கல்வி நிலையங்களுக்கு செல்லவும் அவர்களுக்கு தனிப்பட்ட ஆதரவு வழங்கப்படும். மூத்தோரின் தனிமையை போக்க உதவும் முயற்சியில் மக்கள் செயல் கட்சி ஈடுபடவிருக்கிறது. தொண்டோடியர்களும் ஆர்வலர்களும் மூத்தோருடன் அதிகம் கலந்து பழக அது பயிற்சி வழங்கும். மக்கள் செயல் கட்சியின் 9 கிளைகளில் ஓராண்டு முன்னோடி திட்டம் தொடங்கும். பெடோக், அங்மோக்யோ, தோப்பாயோ உள்ளிட்ட பழைய குடியிருப்பு பகுதிகளில் அது இடம்பெறும். மூத்தோருடன் பழகி அவர்களை அமைப்புகளுடனும் வசதிகளுடனும் இணைக்க தொண்டோடியர்கள் முயல்வர். சிங்கப்பூரும் கத்தாரும் நிபுணத்துவ பரிமாற்றத்தில் இணைந்து பணியாற்ற இணங்கியிருக்கின்றன. அதோடு உலக அரசியல் நடப்புகளிலும் சர்ச்சைகளிலும் இருந்து அண்மை நிலவரங்களையும் படிப்பினைகளையும் பகிர்ந்து கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இருதரப்பும் தற்காப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நிலையில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. டோஹா சென்றிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சஞ்சன் சிங் கத்தார் தலைவர்களை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளையும் தலைவர்கள் மறு உறுதிப்படுத்திக் கொண்டனர். ஏமன் அரசாங்கம் ஹவுதி கிளர்ச்சிக் குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள தீவிர நடவடிக்கை எடுக்கப்போவதாக அறிவித்திருக்கிறது. ஹவுதி கிளர்ச்சிக் குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் மாண்டதாகவும் தகவல் அளிக்கப்பட்டது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் தந்திருப்பதாக ஏமன் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுக்கான அனைத்து விமான சேவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மறு ஆய்வு நடத்துவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் ஒமானைச் சேர்ந்த ஃபிளை டுபாய் விமானி துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்றதைத் தொடர்ந்து பாதுகாப்பு குறித்த அக்கறை அதிகரித்திருக்கிறது. அந்த சம்பவம் பயங்கரவாத நோக்கம் கொண்டதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்தப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆகாயப்படை தளத்தில் வைத்திருந்த தனது B-1 போர் விமானங்கள் அனைத்தையும் அமெரிக்கா அகற்றியிருப்பதை அமெரிக்க தற்காப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியிருக்கிறது. ஃபேஃபர்ட் ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சந்தேகத்துக்குரிய சம்பவங்கள் நேர்ந்ததை தொடர்ந்து அந்த போர் விமானங்கள் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக அது கூறியது. இங்கிலாந்தின் தென்மேற்கு பகுதியில் இருக்கும் அந்த ஆகாயப்படை தளத்துக்கு அருகில் சில ஆடவர்கள் சந்தேகத்துக்குரிய முறையில் நடந்து கொண்டதாக காவல்துறை தகவல் பெற்றது. 5 பிரிட்டிஷ் ஆடவர்கள் கைது செய்யப்பட்டு பிறகு பிணையில் விடுவிக்கப்பட்டனர். பாகிஸ்தானில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தரிக் இ இன்சாஃப் கட்சி ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு நீண்ட பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். 2023 முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கானின் விடுதலைக்கு கோரிக்கை விடுக்கின்றனர். கண்டி சாக் பகுதியில் திரண்ட கட்சி ஆதரவாளர்கள் அங்கிருந்து சுமார் 270 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் கைராபாத்துக்கு வரும் வியாழக்கிழமை சென்றடைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரணியின் அடுத்த கட்டம் பற்றிய விவரங்கள் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. இந்திய தலைநகர் புதுடெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டங்களின் போது காவல்துறை அதிகாரிகள் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்படுகிறது. நியாயமான பாரபட்சமற்ற விசாரணைக்காக அந்த விவகாரம் வட்டார குற்றவியல் விசாரணை பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக டெல்லி காவல்துறை சொன்னது. போராட்டங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள ஜந்தர் மந்தர் பகுதியை சுற்றியுள்ள இடத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்தியதற்காக பலரை காவல்துறை தடுத்து வைத்தது. அப்போது காவல்துறை அதிகாரிகள் தங்களை தகாத முறையில் தொட்டதாக 3 பெண் நிருபர்கள் குற்றஞ்சாட்டினர். தேர்தல் வாக்காளர் பதிவேட்டில் முறைகேடு தொடர்பில் கடந்த சில நாள்களாக ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன.
2: சொல்லும் பொருளும் ஃபொரென்சிக் தடயவியல். குற்றச்செயல்களை தீர ஆராய தடயவியல் விசாரணை முக்கியமானது. ஃபொரென்சிக் தடயவியல்.
1: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
3: திடீர்னு கத்தாரில் மிசைல் அட்டாக் பண்ணாங்க. சிங்கப்பூருக்கு நாங்க திரும்ப போகுமான்னு தெரியாம இருந்துச்சு.
4: ஹாலிடே போனவங்களுக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் வந்து அவங்களே ரிப்பேட்டரி பண்ணிருக்கோம்.
5: எதிர்பார்த்து காத்திருந்த சுற்றுலா பயணம் எதிர்பாராத விதத்தில் மாறினார்.
6: மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணணுமா?
7: எல்லாத்தையும் டிக்ளேர் பண்ணலனா இன்சூரன்ஸ் வேலை செய்யாது.
5: வசந்தத்தில் வரும் புதன் 9:30
8: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294924.
9: ஏபிஜே அபிராமியின் தங்கமே தங்கம். உங்கள் பழைய தங்கத்திற்கு விலையில் எந்த கழிவும் இல்லாமல் எடைக்கு நிகரான முழு மதிப்பு. மேலும் பழைய நகையை மாற்றி நீங்கள் வாங்கும் புதிய நகையின் மீத தொகைக்கு மட்டும் GST வரி செலுத்தினால் போதும். இந்த தங்கமான வாய்ப்பு உங்கள் ஏபிஜே அபிராமியில் மட்டும். மேலும் உங்களுக்கு பொருத்தமான ராசிக்கற்களை நவரத்தின வல்லுநரின் ஆலோசனையுடன் தேர்ந்தெடுத்து வாங்க சிறந்த நிறுவனம் ஏபிஜே அபிராமி பாப்புலர் ஜுவல்லர்ஸ்,
10: 85 ஸ்ரீரங்கன் சாலை, சிங்கப்பூர்.
11: வணக்கம் சிங்கே.
12: ஆதரவு BYD.
11: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
12: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
11: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
12: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
11: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.

0: ஜெயலா இரண்டு பேர்ல இருந்து பாடல கேட்டீங்க, அனிருத் எம் எஸ் கிருஷ்ணா. அந்த பாடல உங்களுக்காக வழங்கியிருந்தாங்க. 7:11 ஆகி விட்டது. அடுத்து சாதனா சர்க்கம் குரல்ல இரண்டு பாடல கேட்க போறோம். கல்வனின் காதலி பத்துல இருந்து பாட்டு வருது, அதனை அடுத்து முயற்சி எடுப்பாங்க. அதுவும் ஆரம்ப காலத்தை விட இப்ப சமீபத்துல 2000 அப்புறம் வந்த பாடல்கள், 2010 அப்புறம் வந்த பாடல்கள் பார்க்கும் போது அவங்க நல்ல உச்சரிப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. இதுக்கும் மேல நான் ஒரு பேட்டி பார்த்திருந்தாங்க, அந்த பேட்டிலதான் சாதாரண சர்க்கம் என்ன அசத்திட்டாங்க. இது ஒரு வானொலி நிகழ்ச்சி, வேற ஒரு வானொலிக்கான நிகழ்ச்சின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த பேட்டியின் போது இந்த பாட்டை பாடுங்க நமக்காக சொன்ன உடனே எந்த ஒரு துண்டை எடுத்து பார்க்காம, கையெடுக்க தொலைபேசி எடுத்து பார்க்காம அந்த பாட்டோடைய வரிகளை டப்பு டப்பு டப்புன்னு பாடினாங்க. அப்பதான் விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு கலை மேல நமக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு நாம பல முயற்சிகள் எடுப்போம், ஒவ்வொரு நாளும் பயிற்சி எடுப்போம். அதுக்கு ஒரு அற்புதமான சான்று சாதனா சர்க்கம். அவங்களுடைய பாடல்களை கேட்போம் இன்னும் கொஞ்ச நேரத்துல. அதுக்கப்புறம் வருது உங்களுக்காக போட்டி அங்கம், ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் லெவிஸ்டா காஃபி காத்திட்டு இருக்குது. இணைந்திருங்க என்னோட. இது வணக்கம் சிங்கே, நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கேன் நான் ரவி ஜி.
1: 9:08 நிலவரம்.
0: விபத்துகள் நேர்ந்துள்ளன ஜுரோங் வெஸ்ட் அவென்யூ 2, குறிப்பாக ஜாலான் புர்லே நோக்கி செல்லும் வழியில் ஜுரோங் வெஸ்ட் ஸ்ட்ரீட் 23 பிறகும், டிபிஇ பிஐஇ செல்லும் வழியில் பிஐஇ கேபிஇ எக்ஸிட்டுக்கு பிறகும் விபத்துகள் நேர்ந்துள்ளன.
2: கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாண்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவில்

0: அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைய செல்லுங்கள் oneshop.sg. தங்க நகைகளை நீங்க அணியும் போது அது ஒரே அளவுல இருக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சங்கிலிகளை நீங்க அடுக்கி அணியும் போது வெவ்வேறு நீளங்களை நீங்க தெரிவு செய்யலாம். முதல்ல ஒரு மெலிதான சங்கிலி, அதற்கு கீழே சற்று நீளமான சங்கிலி, அதன் கீழே அழகான ஒரு பதக்கம் கொண்ட இன்னொரு சங்கிலிய நீங்க லேய செய்யலாம். உடனே உங்க தோற்றத்தை பாருங்க, ரொம்ப வித்தியாசமா இருக்கும், அழகா காணப்படும். மஞ்சள் தங்கத்துடன் இளஞ்சிவப்பு நிற தங்கம் அல்லது வெள்ளை தங்கத்தை நீங்க சேர்த்து அணியும் போது அது பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமா இருக்குங்க. ஆனா ஒரு விஷயம் இதை நீங்க நினைவில் கொள்ளணும், ஒரே ஒரு நகையை மட்டும் முக்கியமாக காட்டுங்க. நீங்க பெரிய காதணி அணியறதா இருந்தீங்கன்னா உங்களுடைய சங்கிலிய எளிமையான ஒரு சங்கிலியா வச்சுக்கோங்க. அப்படி பெரிய ஒரு சங்கிலி நீங்க அணிஞ்சீங்கன்னா உங்க காதணி கொஞ்சம் சிம்பிளா இருக்கணும், பாக்குறதுக்கு எளிமையா இருக்கணும். தங்கத்தின் அழகு அதிகமா அணிவதுல இல்ல, சரியா கோர்வையா நீங்க எப்படி அணிவதுல தான் இருக்குது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜாயல் காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: இன்னும் கிளம்பலையா?
2: பாரு, என் முகம் பொலிவே இல்லாம இருக்கு.
1: கவலைய விட, முகப்பொலிவுக்கு பஞ்சாராஸ் முல்தானி மிட்டி. முகப்பருக்களை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் ஆரஞ்சு. வறண்ட சருமத்துக்கு பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் பப்பாளி. சருமத்தில் உள்ள பிசுபிசுப்பை குறைக்க பஞ்சாராஸ் குங்குமப்பூ மற்றும் சந்தனம். முகத்துக்கு புத்துணர்ச்சி தர பஞ்சாராஸ் கற்றாழை. இது போன்ற பல வகையான பஞ்சாராஸ் ஃபேஸ் வாஷ் பொருட்கள் உங்க முகத்தை பாதுகாக்க உதவலாம்.
2: இதெல்லாம் எங்க கிடைக்கும்?
1: நம்ம பஞ்சாராஸ் சிங்கப்பூரில் உள்ள அனைத்து பிரபல கடைகளிலும் கிடைக்கும். மொத்த விநியோகஸ்தர்கள் ஜோதி ஸ்டோர், புஷ்ப கடை, சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 7:26 ஆகிவிட்டது. உங்களை பல பேர் இப்பதான் வேலைக்கு விறுவிறுப்பா போயிட்டு இருப்பீங்க. அப்படிப்பட்டவங்களுக்காகவே உற்சாகத்தை அதிகரிக்க இளையராஜா பாடல்கள் வருது, கேளுங்க.

வானொலி பக்கமா வேறுங்க. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில உங்களுக்காக பாடல்கள் நான் வந்துகிட்டே இருக்குதுங்க. முதல் தகவல், இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், உலக புகழ்பெற்ற கால்பந்து விளையாட்டு வீரர் எர்லிங் ஹாலண்ட் இங்கிலாந்து அணிக்காக களமிறங்குவார். மூன்றாவது தகவல், உலகத்தின் டோனர் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ், வட கேரலைனா, அமெரிக்கா. இந்த மூன்று தகவல்ல எது தவறான தகவல்? உடனடியா சொல்ற நேருக்கு காத்துட்டு இருக்கு பரிசு. வாட்ஸ்அப் அனுப்பலாம் 9678 8968.

0: பஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
1: சுத்தமான முறையில் தரத்துடன் தயாரிக்கப்படுகின்ற பாரம்பரியத்தின் அசல் சுவை கொண்ட மொறுமொறு தின்பண்டங்கள் சிங்கப்பூரில் அனைத்து கடைகளிலும் கிடைக்கும். டவுன் பஸ் ஸ்நாக்ஸ் இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.
2: சிங்கப்பூர் வந்ததும் கிடைக்குமான்னு எங்க இருந்தியே இப்போ இங்கேயும் கிடைக்கும்.
3: மில்கி மிஸ்ட் தயிர், நெய், பட்டர், சீஸ், பனீர், இப்படி தரமான மில்கி மிஸ்ட் பொருட்கள் எல்லாமே எல்லா கடைகளிலும் கிடைக்கும்.
2: மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட், மில்கி மிஸ்ட் தயிர்.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் வாண்ட் ஷாப் டவுன் எஸ்ஜி.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
6: வணக்கம் சிங்கே.

0: நல்லவன் கலவன் படத்துல இருந்து பாட்டு வரப்போகுது. அதுக்கு முன்னால நினைக்க தெரிந்த மனமே படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் இடம்பெறும் இசை ஞானி இளையராஜா. அவருடைய இசையில இரண்டு பாடல்கள் உங்களுக்கு தேடி வருது இன்னும் கொஞ்ச நேரத்துல. மூன்று தகவல்களை நான் கொடுத்திருந்தேன், அந்த மூன்று தகவல்கள்ல எது தவறான தகவல் அப்படிங்கறத நீங்க சொல்லணும், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி, தகவல்கள் என்ன அப்படிங்கறத மீண்டும் ஞாபகப்படுத்திடுறேன். முதல் தகவல், இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுகின்றது. இரண்டாவது தகவல், உலக புகழ்பெற்ற கார்பந்து விளையாட்டு வீரர் எர்லிங் ஹாலண்ட் இங்கிலாந்து அணிக்காக களமிறங்குவார். மூன்றாவது தகவல், டோனட் இந்த உணவு வகையின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ் வட கரோலினா அமெரிக்கா. இந்த மூன்றுல எது தவறான தகவல்? அதுதான் நீங்க கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்னு சொல்லியிருந்தேன். தவறான தகவலை சொன்ன முதல் இரண்டு நேர்கள் யார் என்றால், முதல்ல சொல்லியிருந்தாரு நம்ம அண்ணாமலை, அவருக்கு வாழ்த்துகள்.
1: காலை வணக்கம். இரண்டாவதுதான் தப்பு.
0: அதே மாதிரி இரண்டாவது தகவல் தவறு அப்படின்னு சொன்ன கிருஷ்ணா, உங்களுக்கும் வாழ்த்துகள். தெரியுமா, விளக்கத்தை கொடுத்துறேன். இன்று உலக கட்டிடக்கலை தினம் அனுசரிக்கப்படுது. சரியான தகவல் தான், டோனட் இந்த உணவு வகையின் தலைநகரம் அப்படின்னு அழைக்கப்படுற இடம் லேக் ஜேம்ஸ் வட கரோலினா அமெரிக்கா. அதுவும் சரியான தகவல் தான். சொல்ல போனா அங்க உலக சாதனை படைக்கப்பட்டது. கின்னஸ் உலக சாதனையின் அந்த பட்டியலின் படி இந்த இடத்துல, குறிப்பா லேக் ஜேம்ஸ் வட கரோலினா அமெரிக்கால இருக்கிற ஒரு டோனட் கடையில வெறும் 8 மணி நேரத்துல 8558 டோனட்ஸ விற்பனை செய்து சாதனை படைச்சிருந்தாங்களாம். இரண்டாவது தகவல் சொன்னேன் இல்லையா, எர்லிங் ஹாலண்ட் உலக புகழ்பெற்ற கார்பந்து விளையாட்டு வீரர். இவரு இங்கிலாந்துல பிறந்தாரு, குறிப்பா லீட்ஸ் அப்படிங்கிற பகுதியில பிறந்தாரு. ஆனா இவரு களம் இறங்குவது நோர்வே அப்படிங்கிற நாட்டிற்கு. ஆக இன்று பரிசு வென்ற நேர்களுக்கு வாழ்த்துகள். இதே மாதிரி நீங்களும் பரிசு வெல்லணும்னு சொன்னா ஒவ்வொரு நாளும் தவறாம கேளுங்க வணக்கம் சிங்கே நிகழ்ச்சியை.
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
0: நிலம் இப்பொழுது 7:41 ஆகிவிட்டது. விபத்துகள் நேர்ந்துள்ளன. TPESLE செல்லும் வழியில் யோச்சுகாங் சாலை எக்ஸிட் அங்கே, அதோடு PIE துவா செல்லும் வழியில் ஜலான் பஹாருக்கு பிறகும், சாங்கி நோக்கி செல்லும் வழியில் ஜலான் யூனோஸ்க்கு பிறகும் வாகனங்கள் பழுதாகியுள்ளன.
3: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: மாலா, சமீபத்துல நீ செயற்கை நுண்ணறிவு பயிற்சி வகுப்புக்கு போனதானே?
2: ஆமா, அதன் மூலம் நான் என் நேர்காணல சிறப்பா செஞ்சேன்.
1: அருமை, எங்க பயிற்சி வகுப்புக்கு
2: போனிங்? அங்க நீயும் போகணும்னு பரிந்துரைக்கிற விற்பனை, விளம்பரம், செயல்பாடுகள், வணிக நுண்ணறிவுன்னு 6 செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டங்கள் இருக்கு. அதோட இப்போ அதிகமா தேவைப்படுற திறன்கள்ல சான்றிதழை பெறலாம்.
1: நான் இதான் தேடிக்கிட்டு இருக்கிறேன்.
2: ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். காத்திருக்க வேணாம், நீ பதிவு செய்ய இன்னும் இடங்கள் இருக்கு.
1: நுண்ணறிவோட வேலை செய்யற உங்க எதிர்காலத்தை ASK-ஓட தன்னம்பிக்கையோட கண்டறியுங்க. ASK, people first, learning always. மேலும் தெரிஞ்சுக்க செல்லுங்க asktraining.com.sg. அழையுங்க 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: சுவையாக சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: எவ்வளவுதான் பாத்து பாத்து சமைச்சாலும் பாட்டு வைக்கிற மீன் குழம்பு மாதிரி வர மாட்டேங்குது அப்படின்னு புலம்பு வராக நீங்க இருந்தீங்கன்னா அதற்கு சில ரகசியங்களும் இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். முதல் ரகசியம், மீனு கறிக்கு தேவை மண் சட்டிங்க. நீங்க சமைச்சு இறக்கினதுக்கு அப்புறமும் மண் சட்டியில இருக்கக்கூடிய அந்த சூடு மசாலால நல்லா இறங்கி உங்க மீன் கறிய சுவையானதாக்கும். ரெண்டாவது ரகசியம், நீங்க மீன் கறிக்கு பயன்படுத்தக்கூடிய வெங்காயம். இப்பொழுதுமே சின்ன வெங்காயத்தை பயன்படுத்துங்க, அதுதான் சுவையை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் மீன் குழம்பு நல்லா கொதிச்சு வரும்போது அதுல பச்சை மாங்காவை சேர்த்துருங்க. மீன் குழம்போட அது கலக்கும் போது சுவை ஜம்முன்னு இருக்கும். நிறைவா மண் சட்டியில மீன் கறி ஆக்கின உடனே சாப்பிடாதீங்க. அந்த மீன் கறிய 3-4 மணி நேரம் கழிச்சு சாப்பிட்டு பாருங்க, ஜம்முன்னு இருக்குங்க. தரமான பஞ்சு போன்ற நறுமணம் உள்ள ஹவுஸ் பிராண்ட் பொன்னி அரிசியை குடும்பத்துடன் உண்டு மகிழுங்கள், சந்தோஷமாக அனுபவியுங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஏற்றது.
4: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
4: வணக்கம் சிங்கே.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். ஒலி 9:00 எட்டுல நின்றிருக்கீங்க. அடுத்து நம்ம செய்திகளை கேட்க போறோம். 8 மணிக்கு மேல இன்று சிங்கப்பூர் டிஸ்லெக்சிய சங்கம், ஆங்கிலத்துல டிஸ்லெக்சிய அசோசியேஷன் ஆஃப் சிங்கப்பூர், சுருக்கமா டாஸ் அப்படின்னு அழைப்பாங்க, அதை சேர்ந்த நிபுணரை நாம சந்திக்க போறோம். டிஸ்லெக்சிய அப்படின்னா என்ன, டிஸ்லெக்சியாவில பாதிக்கப்பட்டவங்க என்னென்னலாம் அனுபவிக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி உதவலாம், இப்படி பல தகவல்களை விழிப்புணர்வு தர்ற மாதிரி நம்ம கூட பகிர்ந்துக்க போறாங்க ரிபேக்கா. அவங்கள சந்திப்போம் 8 மணிக்கு மேல. பேஸ்புக் லைவ் பக்கமா வந்தீங்கன்னா நீங்க பாக்கிற அந்த பேட்டியை நேரடியா அதோட உங்க கருத்துக்களையும் கேள்விகளையும் அங்க நீங்க பதிவிடலாம். இணைந்திருங்க. இது வணக்கம் சிங்கை, நேரம் இப்பொழுது 7:54.
2: போக்குவரத்து நிலவரம்.
1: வாகனங்கள் பழுதாகியுள்ளன. துவாசி நோக்கி செல்லும் PIE BKEக்கு பிறகும் ஜலான் யூனோஸ் அந்த பகுதிக்கு பிறகும் PIE சாங்கி விமான நிலையத்தை நோக்கி செல்லும் வழியில் தாம்சன் சாலை அங்கு அந்த பகுதியில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது.

0: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc. வணக்கம் சிங்கை,
1: ஆதரவு BYD.
0: COE விலை அதிகமாக உள்ளதை நினைத்து கவலையாக இருக்கிறீர்களா?
1: BYD வழி சிறந்த தொகையையும் சலுகைகளையும் பெறலாம்.
0: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளர்களுக்கான பலன்களை பெறலாம்.
1: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் மூலம் பயன் பெறலாம்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியா காப்போலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. ஏமன் அரசாங்கம் ஹவுதி கிளர்ச்சி குழுவின் கட்டுப்பாட்டில் இருக்கும் எல்லா பகுதிகளையும் மீட்டுக் கொள்ள சூளுரைத்திருக்கிறது. தீவிர நடவடிக்கை எடுக்கப்போவதாக அது அறிவித்தது. ஹவுதி கிளர்ச்சி குழு கணிசமான பகுதிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்திருப்பதாக கூறப்படுகிறது. தாக்குதல்களில் பலர் மாண்டதாகவும் தகவல் அளிக்கப்பட்டது. இழந்த பகுதிகளை மீட்டுக் கொள்ள நாட்டின் எல்லா பகுதிகளிலும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதற்கு அதிகாரம் தந்திருப்பதாக ஏமன் அரசாங்கம் தெரிவித்தது. இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சி குழு சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஆலைகள் மீது தாக்குதல் நடத்திய பிறகு எண்ணெய் விலை உயர்ந்திருக்கிறது. பிரெண்ட் கச்சா எண்ணெய் கிட்டத்தட்ட 0.8 விழுக்காடு கூடி 103 வெள்ளிக்கு மேல் பதிவானது. அந்த வட்டாரத்தின் முன்னணி எண்ணெய் விநியோக நிறுவனமான அரம்கோவின் ஆலைகளை ஹவுதி தாக்கியது. அந்த ஆலைகளின் எண்ணெய் உற்பத்தி குறித்த அக்கறை எழுந்துள்ளது. இஸ்ரேலுக்கான அனைத்துலக விமான சேவைகளின் பாதுகாப்பை உறுதி செய்ய மறு ஆய்வு நடத்துவதற்கு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ உத்தரவிட்டுள்ளார். அண்மையில் ஒமானைச் சேர்ந்த ஃபிளாய் டுபாய் விமானி துபாயிலிருந்து இஸ்ரேல் சென்று கொண்டிருந்த விமானத்தை விபத்துக்குள்ளாக்க முயன்றார். அதைத் தொடர்ந்து பாதுகாப்பு குறித்த அக்கறை அதிகரித்திருக்கிறது. அந்த சம்பவம் பயங்கரவாத நோக்கம் கொண்டதா என்பதை உறுதி செய்ய விசாரணை நடத்தப்படுகிறது. பாகிஸ்தானில் சிறையில் இருக்கும் முன்னாள் பிரதமர் இம்ரான்கானின் தாரிக் இ இன்சாஃப் கட்சி ஆதரவாளர்கள் தலைநகர் இஸ்லாமாபாத்துக்கு நீண்ட பேரணியை தொடங்கியிருக்கின்றனர். 2023 முதல் சிறையில் இருக்கும் இம்ரான்கானின் விடுதலைக்கு அவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். கைபர் பக்துன்குவா மாநிலத்தில் உள்ள காந்தி சவுக் பகுதியில் கட்சி ஆதரவாளர்கள் திரண்டனர். அங்கிருந்து சுமார் 270 தொலைவில் இருக்கும் கைராபாத் நகரை அவர்கள் வரும் வியாழக்கிழமை சென்றடைவர் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பேரணியின் அடுத்த கட்டம் பற்றிய விவரங்கள் அதற்கு பிறகு அறிவிக்கப்படும் என்று கூறப்படுகிறது. சிங்கப்பூரும் கத்தாரும் நிபுணத்துவ பரிமாற்றத்தில் இணைந்து பணியாற்ற இணங்கியிருக்கின்றன. அதோடு உலக அரசியல் நடப்புகளிலும் சர்ச்சைகளிலும் இருந்து அண்மை நிலவரங்களையும் படிப்பினைகளையும் பகிர்ந்து கொள்ள இணக்கம் தெரிவித்திருக்கின்றன. இருதரப்பும் தற்காப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நிலையில் அது பற்றி அறிவிக்கப்பட்டது. டோஹா சென்றிருக்கும் தற்காப்பு அமைச்சர் சான்ஜுன் சிங் கத்தார் தலைவர்களை சந்தித்து பேசினார். இரு நாட்டு உறவுகளையும் தலைவர்கள் மறு உறுதிப்படுத்தினர். அமெரிக்க ராணுவ வீரர் ஒருவர் ஜப்பானில் கொலை கொள்ளை குற்றச்சாட்டுகளுக்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒகினாவாவில் ஒரு பெண்ணின் மரணம் குறித்த சந்தேகத்தில் 20 அமெரிக்க ராணுவ வீரர் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். டோக்கியோ ஜப்பானுக்கான அமெரிக்க தூதரை அழைத்து இந்த விவகாரம் குறித்து கடும் கண்டனம் தெரிவித்தது. சிங்கப்பூர் அரசாங்கம் உடற்குறையுள்ள ஒருவருக்கும் 60 விழுக்காடு வரை அதிகம் செலவிடவிருக்கிறது. அடுத்த 5 ஆண்டுக்கு அது நீடிக்கும் என்று அரசாங்க பணிக்குழு சொன்னது. வேலை வழிகாட்டுதல், சுகாதார பராமரிப்பு, குடும்ப ஆதரவு முதலியவற்றில் உதவி வழங்க திட்டமிடப்படுகிறது. வாழ்க்கையின் அனைத்து கட்டங்களிலும் உடற்குறையுள்ளோருக்கு துணையாக இருக்க புதிய அணுகுமுறை உதவும் என்று பணிக்குழு